0: சர்வ நலங்களும் வளங்களும் பெற்று பல்லூரி காலம் பார்வோற்ற வாழ வேண்டும் என வாழ்த்தி கேட்ட அத்துணை பெருமக்களுக்கு வாதவூர் என் கோர் வள்ளலுடைய மலர் கருணை அத்துணை பேருக்கு வளத்தையும் நலத்தையும் திருவினையும் புகழினையும் செல்வத்தையும் ஆயுளையும் தடைபடாது தந்தருளிக் கொண்டே இருக்க வேண்டும் என சொல்லி தலைசாய் உங்களுடைய தன்னலி வேண்டி இந்த மட்டிலே இந்த எளியனுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். இரண்டு முறை எந்த பெருமக்களாம் நால்வரிலே மூவரை பற்றி பேச வாழ்வு கொடுத்தீர்களே என சொல்லி வாழ்வு கொடுத்த பெருந்தகைகளுக்கெல்லாம் மனப்பூர்வமான நன்றி அறிதலை கடப்பாடுடைய நன்றி அறிவிப்பை அவர் கதலடியிலே செலுத்தி விடைபெறுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தாண்டக வேந்தர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்தகோன்கான் என்னும் திருத்தாண்டக பதிகம் ஆறாம் திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநல்லூர் பெருமணம் சததள பொகுட்டு எனப்பெறும் தாமரை நாயகன் பிரம்மா வாக்கினால் நல்லூர் என்று போற்றப்பெற்ற திருத்தலம் திருநல்லூர். திருஞான சம்பந்த பெருமானது திருமண வைபவத்தால் நல்லூர் பெருமணம் என்று ஆயிற்று. இறைவர் சிவலோக தியாகர். இறைவி திருவெண்ணீற்று உமையம்மை. தீர்த்தம் பஞ்சாக்கர தீர்த்தம். பஞ்சாக்கர தீர்த்தம் எட்டு திக்குகளிலும் எட்டு தீர்த்தங்கள் உள்ள தீர்த்த விசேடத்தலம் என்பர். திருப்பெருமணமுடைய மகாதேவர், திருப்பெருமணமுடைய நாயனார், ஸ்ரீ கைலாசமுடையார் என்பன கல்வெட்டில் காணப்பெறும் இறைவர் திருப்பெயர்கள். ஆளுடைய பிள்ளையார் பரசமய கோளரியார் என்பதும் இவர் தம் திருமனைவியார் பெயர் சொக்கியார் என்பதும் கல்வெட்டில் காணும் செய்திகளாகும். மேலும் இவ்வூரில் பரசமய கோளரியார் திருமணம் ஒன்று இருந்த செய்தியும் அறிகிறோம். ஆளுடைய பிள்ளையார் திருநந்தவனமும் உண்டு. பிள்ளையார் திருப்பெயரால் பரசமய கோளரி நல்லூர் என்ற ஊரும் இருந்ததாக அறிகிறோம். திருஞான சம்பந்தர் அவர் தம் திருமனைவியார் சொக்கியார் திருமேனிகளை கிராம பிரதட்சணமாக கொண்டு வந்து கைலாசமுடையார் திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்து அவர்களின் திருவடிகளை விளக்கி அமுது செய்தருள் விப்பது வழக்கம் என்ற செய்தி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் கல்வெட்டு செய்தியாகும். ஆச்சாரியர் புறம் என்பதே ஆச்சாள்புரம் ஆயிற்று என்பர். தருமையாதீன திருக்கோயில்களில் ஒன்று திருநல்லூர் பெருமணம். நாதனே நல்லூர் மேவும் நம்பனே உன் பாதமே நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாடியருளியது இக்காதல் மெய்த்திருப்பதிகம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் எனத் தொடங்கும் பாடல் பண் அந்தாளிக் குறிஞ்சி.

0: Trimbalam.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாயரவ சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: கொங்கு நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுள் இரண்டாவதாக அமைவது திருமுருகன் பூண்டி என்பது. இத்தலம் திருப்பூரிலிருந்து அவிநாசி செல்லும் பேருந்து வழியில் அமைந்திருக்கிறது. இங்கு முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தினால் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை பூஜித்து அந்த தோஷம் நீங்க பெற்றார் என்பது இத்தலத்தின் வரலாறு. இத்தலத்தின் பெயரும் முருகனுடைய திருப்பெயரை தாங்கியே அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு முருகநாதர் என்ற பெயர் அமைந்திருக்கிறது. இறைவிக்கு முயங்கு பூங்குலை அம்பிகை என்ற பெயர் வழங்கப்படுகிறது. கந்தமாபுரி, முல்லைவனம், மாதவிவனம் என பல பெயர்கள் இந்த தலத்திற்கு அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தை செட்டிப்பாளையம் வாசுதேவ முதலியார் என்பவர் இயற்றியுள்ளார். இதன் தலவிருட்சம் மாதவி. தீர்த்தங்களாவன பிரம்மதீர்த்தம், ஞானதீர்த்தம், சண்முக தீர்த்தம் என்பன. இத்தலத்தில் மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தவிரவும் கார்த்திகை, சஷ்டி, விசாகம் போன்ற நாட்களில் குரு பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அல்வவீர்நாதர் திருப்புகழில் துதித்துள்ளார். இவ்வாறு திருப்புகழ் பெற்ற முருகனுடைய சன்னதி அழகுற அமைந்திருக்கிறது. தென்திசையை நோக்கி ஆறு முகமும் 12 கைகளும் கொண்டு நின்ற கோலத்தில் பெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்துள்ள ஒரு தேவார திருப்பதிகம் இருக்கிறது. அது ஒரு அற்புத திருப்பதிகம் என்பர். அற்புதத்தை நிகழ்த்தியதால் அவ்விதம் வழங்கப்படுகிறது. அதோடுமல்லாமல் அந்த திருப்பதிகமே ஒரு அற்புதமான திருப்பதிகமாகவும் அமைந்திருக்கிறது. தம்பிரான் தோழராகிய நம்பியாரூரர் வன் தொண்டர் என்ற பெயருக்கு ஏற்ப இறைவனிடம் உரிமையோடு வினாவது போல் இந்த திருப்பதியம் முழுவதும் அமைந்திருக்கிறது. ஒரு சமயம் தனது ஆறுயிர் தோழரான சேரமான் பெருமாள் நாயனாருடன் சேரநாட்டில் உள்ள மகோதை என்ற இடத்தில் அமைந்துள்ள சேரனது அரண்மனையில் தங்கியிருந்து அளவலாகி மகிழ்ந்திருக்கும் காலத்தில் சுந்தரருக்கு ஆரூர் பெருமானுடைய நினைவு வந்துவிடுகிறது. அந்த சிந்தையோடு அப்பெருமானை நினைந்து நெகிழ்ந்து உருகி எனது ஆவியை ஆரூரானை மறக்கலும் ஆவே என்று செஞ்சொல் திருப்பதிகம் பாடுகின்றார். அந்த பெருமானை சென்று தொழுவேன் என்று எழுந்து திருவாரூர் தன்னை தரிசிக்க வேண்டி புறப்படுகின்றார். இதனை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார், தங்களது பிரிவை நான் ஆற்ற மாட்டேன், தங்களை பிரிந்து நான் இங்கு எப்படி இருப்பேன், என் செய்கேன் என்றெல்லாம் வருந்துகின்றார். அப்பொழுது சுந்தரர் அவரை தேற்றுபவராக, நீர் வருந்த வேண்டாம், உமது பதியின் கண் இருந்து அரசு ஆழ்வீர்களாக என்று மொழிந்தார். அதற்கு சேரர் சுந்தரரை பார்த்து, பாரோடு விசும்பு ஆட்சி எனக்கு உமது பாதமலர் என்று கூறுவதாக சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் பாடி அருளியுள்ளார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்கு விடையாக, என் உயிர்க்கு இன்னுயிராம் எழில் ஆரூர் பெருமானை வன்னஞ்ச கல்வனேன் மறந்து இறேன் என்று கூறிவிட்டு, இறைவர் அருளால் நீங்கள் இங்கே அரசு அளிப்பீர்களாக என்று அவருக்கு ஒருவாறு ஆறுதல் மொழி அருளினார். சேரரும் அவரது கருத்துக்கு இசைந்து தனது மந்திரிகளை அழைத்து அரண்மனையில் உள்ள பண்டாரத்தை திறந்து ஆரூருக்கு திரவியங்கள் பலவற்றையும் கொண்டு வந்து தருமாறு கட்டளையிட்டார். பொன் மணிகளும் பூந்துகில் வர்க்கங்களும் அவ்விதம் அந்த மந்திரிமார்கள் கொண்டு வந்து ஆரூரிடத்தில் தரவே, வந்துண்டர் தனது பரிஜனங்களை கூப்பிட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு திருவாரூரை நோக்கி யாத்திரை புறப்படுகின்றார். சேரரும் வந்துண்டருக்கு பிரியாவிடை அளித்தார். வழியில் பல காடுகள், மலைகள், ஆறுகள் ஆகியவற்றை எல்லாம் கடந்து கொங்கு நாட்டில் உள்ள திருமுருகன் பூண்டிக்கு அருகில் சுந்தரர் தனது பரிஜனங்களோடு வந்து கொண்டிருக்கின்றார். சிவபெருமானுக்கு அப்பொழுதுதான் ஒரு திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்று ஒரு திருவுள்ளம் ஏற்பட்டது. சேரன் தந்ததாக வந்துண்டன் இத்துணை பொருள்களை ஆரூருக்கு எடுத்துச் செல்கின்றான். இதுகாரும் நாம் தந்தல்லவா இவன் ஏற்றுக்கொண்டான். பலகாலம் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு என்னிடம் வாங்கிக் கொள்வனாயிற்றே. ஆகவே நாம் கொடுத்து அவன் பெற்றுக்கொள்வதே ஏற்புடைத்து அல்லவா என்று நினைத்தாரோ என்னவோ, அது அறியோம் என்கிறார் சேக்கிழார். அவருடைய திருவுள்ளத்தின்படி பூதகணங்கள் வேடர்களாக வடிவெடுத்தார்கள். நம்பியாரூர் செல்லும் வழியை மறித்து அவரது பரிஜனங்களிடத்தில் இருந்த பொற்குவியல்களையும் பிற உயர்ந்த வர்க்கங்களையும் தனது வில்லையும் அம்பையும் காட்டி கோபத்தால் குத்தி எல்லையற்ற அந்த பண்டாரங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு ஓடி மறைந்து விட்டார்கள். இதனால் வருத்தமுற்ற வந்துண்டர் நேராக திங்கள் முடிக்க நின்ற திருமுருகன் பூண்டி அண்ணலாரது திருக்கோயிலுக்கு முன்பு சென்று அணைந்தார். இப்படி வேடுவர்கள் மறிக்கக்கூடிய காட்டில் இருந்து கொண்டு எதற்காக நீரும் அம்பிகையும் இந்த திருமுருகன் பூண்டியில் இருக்கின்றீர் என்று உரிமையோடு அம்சோல் பதிகத்தை பாடி அருளுகின்றார். அப்படி பாடி பரவியவுடன் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனுடைய அருளால் வேடர்கள் தாம் பறித்த பொருள்கள் எல்லாம் அந்த கோயில் வாயிலின் முன் வந்து சேர்ந்தன. பெருமானுடைய திருவுருளை நினைந்து அகமகிழ்ந்து அப்படியே கை கொண்டார் என்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு செஞ்சொற்பதிகம் இத்திருப்பதிகம். தற்காலத்தும் இழந்த பொருள்களை மீண்டும் பெறுவதற்கு பெருமானிடத்தில் பிரார்த்தித்து இத்திருப்பதிகத்தை ஓதுதல் வழக்கம். திருமுருகநாதர் தரிசனத்தின் பொழுது நாமும் இத்திருப்பதிகத்திலிருந்து சில பாடல்களையாவது ஓதி வழிபட வேண்டும். இந்த தலத்தில் எத்துக்கு இங்கு இருந்தீர் என்று பெருமானை உரிமையோடு வினவக்கூடிய தமிழை நாம் நயந்து நயந்து நிற்கு உருகி உருகி ஓத வேண்டும்.

காப்பது ஒன்று இல்லையாயில் நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர்?

0: கம்பளம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமஃ சிவாய்.

சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம போன திருவிளையாடல் 9வது திருவிளையாடலில் சிவபெருமான் காஞ்சன மாலைக்காக 7 கடலையும் மதுரைக்கு அழைச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 10ஆம் திருவிளையாடல் என்ன தெரியுமா? விண்ணுலகம் போயிட்ட மலையத்வஜ பாண்டியனை திருப்பி மதுரைக்கு கூப்பிட்டுட்டு வர்றது. மலையத்வஜ பாண்டியன் யாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீனாட்சி அம்மையோடைய அப்பா, காஞ்சனமாலையோடைய கணவர். 10ஆம் திருவிளையாடல்ல காஞ்சனமாலை அந்த 7 கடல் பொய்கையில போய் நீராடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அந்த 7 கடல் பொய்கையில மலையத்வஜ பாண்டியனோட நீராட போறது தான் நம்ம பார்க்க போறோம். 7 கடலும் நகரோட பொய்கைக்கு இப்போ வந்தாச்சு. ஈசன் மீனாட்சி அம்மைய கூப்பிட்டு, மீனாட்சி, உன்னோட அம்மா 7 கடல்ல நீராடணும்னு விரும்பினாங்க இல்லையா, அந்த 7 கடலும் இப்போ இங்க மதுரை மாநகருக்கே வந்தாச்சு. உன் அம்மாவை அழைச்சிட்டு வந்து விவரத்தை சொல்லு. இனிமே அவங்க இங்கேயே நீராடலாம், ரொம்ப தூரம் யாத்திரை போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அம்மைக்கு ஒரே சந்தோஷம். உடனே தன்னோட அம்மா கிட்ட ஓடி போய் விவரத்தை சொல்றாங்க. காஞ்சனமாலை அப்படியே கண்கள் விரிய, அப்படியா அப்படியான்னு அதிசயிச்சு கேக்குறாங்களாம். அவங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்னி வேர்ல்டு போகணும், டிஸ்னிலேண்ட் போகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், எக்ஸ்பென்சஸ்க்கு ரெடி பண்ணணும், அப்புறம் அப்பா அம்மாவோட ஒர்க் எல்லாம் பார்த்து வெக்கேஷன் வரும்போது பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிளான் பண்ணால் தான் போக முடியும் இல்லையா. ஆனால் ஒரு நாள் ஒரு பர்த்டே, உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது. அப்பா சொல்கிறாங்க, உனக்கு வேணுங்கிற அந்த டிஸ்னி லேண்டு வந்து நம்ம ஊருக்கே நான் வரவழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உடனே போகலாம் இல்லையா, அப்போ ஒரு 1/2 hour கிளம்பி போயிடலாம் இல்லையா. அந்த மாதிரி தான் காஞ்சனமாலைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, 7 கடல் பொய்கையா, 7 கடலும் சங்கமிச்சு வந்திருக்கா, முதல்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு அவங்க தள்ள மாட்டாத ஒரே சந்தோஷமான சந்தோஷம். 7 கடல் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கடலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். நீங்கள்லாம் பீச்சுக்கு போயிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு கடல்லே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆழம் அதை பார்க்கையிலே அதனுடைய ஆழம் வந்து தெரியும். ஒரு கடலே அப்படி இருந்துன்னா, 7 கடல் ஒன்றா இருந்தால் அது பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும்ல, எப்படி இருக்கும்னே தெரியாது. அந்த 7 கடலும் அவங்க ஊருக்கே மதுரைக்கே வந்துட்டா அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். காஞ்சனமாலைக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ஓகனம், உடனே அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் தன்னோட மகளை மணந்த ஈசன் இயற்கையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஆற்றல் படைச்சவர் அப்படின்னு அவங்க பார்த்து பார்த்து அசந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன் மேலே இவ்வளவு கருணையா, நான் வந்து அப்படியே நடந்து போய் யாத்திரை போயிருப்பேன், எனக்காக 7 கடல் பொய்கையை அப்படியே இயற்கையவே மாற்றி இந்த ஊருக்கு வர வச்சுருக்காங்களா, அப்போ என் மேலே அவ்வளவு கருணையா அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்ச ஈசன் இனிமே தன் மகளுக்கும் தன் கணவர் விட்டுட்டு போன இந்த மதுரை மாநகருக்கும் ஒரு சின்ன குறை கூட வராம கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. முதல்லயே தெரியும், ஆனா இன்னமும் அவங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துற அளவுக்கு இது பெரிய நிகழ்வு இல்லையா, அதனால ரொம்ப மகிழ்ந்து போயிருந்தாங்களாம். இப்போ 7 கடல் பொய்கை வந்தாச்சு, உடனே நம்ம எல்லாம் போய் பீச்சில் ஆற்றுல குதிக்கிறாம டபக்குன்னு போய் குதிச்சிட முடியுமா? அதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு இல்லையா, அந்த நியதிகள்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்.
காஞ்சனமாலையும் மீனாட்சி அம்மையும் வேதியர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கடல்ல நீராட என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க எல்லாம் வந்த பிறகு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏழு கடல் பொய்கையும் வந்திருக்கு, அது எவ்வளவு புனிதமானது, இந்த புனிதமான ஏழு கடல் பொய்கையில எப்படி கரெக்டான நியமங்களை கடைபிடிச்சு நீராடணும் அப்படின்னு முறைகளை எல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. என்னன்னா, ஆண்கள் நீராடணும்னா விதிகள் கொஞ்சம் கம்மி. குளிச்சு சுத்தமான ஆடைகள் உடுத்துனா போதும், நேரா போய் நீர்நிலைகள்ல புண்ணிய நீராடலாம். ஆனா அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்களா, பயந்த சுபாவம் உள்ளவங்களா இருந்தாங்க இல்லையா? மீனாட்சி அம்மை மாதிரி ரொம்ப சில பேர் தான் பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் செஞ்சு ரொம்ப திடகாத்திரமா வந்து இருப்பாங்க, வீரமானவங்களா இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு என்ன விதி அப்படின்னா, பெண்கள் தனியாக நீராட கூடாது, கணவனோடையோ மகனோடையோ தான் நீராடணும்னு ஒரு விதி இருந்தது. இத ரெண்டு பேரும் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவங்க காஞ்சனமாலை கணவனும் இல்லை, மகன் கிடையாது, மகள் தான், மீனாட்சி அம்மை தான் மகள் தான் இருக்காங்க. அதனால கணவனும் இல்லை மகனும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்துல ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராடலாம் அப்படின்னு இந்த வேதியர்கள் சொல்றாங்க. மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை கிட்ட ராஜ்யத்தை கொடுத்த உடனே விண்ணுலகம் போயிட்டாரு. காஞ்சனமாலைக்கு மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள், வேற வாரிசுகள் இல்லை. அதனால வேற வழி இல்லாம கன்றை பிடிச்சுக்கிட்டு தான் நீராட வேண்டிய நிலைமை. அதை நினைச்சு காஞ்சனமாலை ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இப்படி எல்லாரும் பார்க்க யாரும் இல்லாதவ மாதிரி ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராட வேண்டி இருக்கே, பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏழு கடலையும் இருக்கிற இடத்துக்கே வரவழைச்சு என்ன பயன், யாரும் இல்லாம அனாதையா ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு தானே நீராடினா இந்த காஞ்சனமாலை அப்படின்னு கேலி பேசிடுவாங்களே அப்படின்னு ஒரே வருத்தமா. இந்த வருத்தத்துல ஏழு கடல் பொய்கை மதுரைக்கு வந்தது கூட மறந்து போச்சோம். எல்லாம் அறிஞ்சவர் இல்லையா ஈசன், அதனால அவருக்கு இந்த மனக்குறையும் புரிஞ்சிருச்சு. உடனே தான் அமர்ந்திருந்த இடத்துல இருந்தே மேலுலகத்தை பார்த்தாராம். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து மேல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், ஸ்கை தெரியும், கிளவுட்ஸ் தெரியும். ஆனா ஈசன் இல்லையா, இறைவன் இல்லையா, அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மேல உலகத்தை பார்த்ததும் விண்ணுலகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் என்ன ஆர்டர் கொடுக்க போறாருன்னு புரிஞ்சிருச்சு. இந்திர லோகமே தெரியுது அவருக்கு. அந்த இந்திர லோகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் தனக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போறாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. காஞ்சனமாலையோடைய கணவன் அதாவது மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் இந்திர லோகத்துல இந்திரனுக்கு அருகில் தான் இருந்தாராம். இறைவன் விருப்பம் தெரிஞ்சதும் உடனே இந்திரன் அவரை சகல மரியாதைகளோடையும் இந்திர விமானத்துல மதுரை மாநகருக்கு அனுப்பி வச்சிட்டாராம். இப்போ காஞ்சனமாலைக்கும் மீனாட்சி அம்மைக்கும் இது செகண்ட் சர்ப்ரைஸ். அதுவும் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். முதல் சர்ப்ரைஸ் அட்லீஸ்ட் ரெக்வெஸ்டா பெருமானுக்கு மீனாட்சி அம்மை சொன்னாங்க. இது காஞ்சனமாலை மனசுல இருந்த வருத்தம் மட்டுமே, அவங்க வெளியவே சொல்லல. ஆனா அனைத்து உயிர்களுக்கும் உள்ளேயும் இருக்கிறவர் இறைவன். நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அவருக்கு தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி உடனே மேலுலகத்துல இருந்து மலையத்வஜனை வர வச்சிட்டாரு. புஷ்பக விமானத்துல சகல மரியாதைகளோடையும் வந்த மலையத்வஜனை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை அரசியானதும் இறந்து போனார். அவர் இறந்து போகும்போது எப்படி இருந்தாரோ அதை விட யங்கா இளமையா தேஜ்

0: தானும் மேலுலகம் போயிடணும் அப்படிங்கிற தவிப்பு. இப்படி மிக்சட் எமோஷன்ஸ்ல இருந்தாங்களா காஞ்சனமாலை. மதுரை மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி பாருங்க, அவங்கள நல்லா அரசாண்டுட்டு இருந்த அரசர் இறந்து போனாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தது, வருத்தமா இருந்தது. மீனாட்சி அம்மைய தனியா விட்டுட்டு போயிட்டாரு, இந்த மதுரை மாநகர் என்ன ஆகும், மீனாட்சி அம்மை என்ன வாங்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அரசரை திரும்பி பார்த்தாச்சு அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயா நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, மீனாட்சி அம்மையும் எங்களையும் விட்டுட்டு போனீங்கல்ல, பாருங்க நாங்கெல்லாம் ஈசன் அருள்ல எவ்வளோ நல்லா இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னு மலைத்வஜ பாண்டியனுக்கு காமிக்கிற சந்தோஷம். உங்களை ஆள்றதுக்கு இப்போ இறைவனே மதுரை மாநகருக்கு வந்திருக்காரு அப்படின்னு மலைத்வஜ பாண்டியனுக்கு தெரியணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டுமா, தங்களோட அரசர் இறந்ததும் சொர்க்கம்தான் போயிருக்காரு, அவரை போலவே நாங்களும் நல்லவங்களா இருந்து சொர்க்கம் போகணும் அப்படின்ற உந்துதல் எல்லாருக்கும் வந்துதான். மீனாட்சி அம்மைக்கும் அரசாட்சி கிடைத்ததும் மலையத்வஜன் போனதால தன் அப்பா கிட்ட தான் எப்படி 8 திக்குகளையும் வென்று பெரிய சக்கரவர்த்தினியா இருக்கிறத, மதுரை மாநகர சிறப்பாக ஆட்சி செய்கிறதையெல்லாம், அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தது, இதையெல்லாம் தன் அப்பா பார்த்து தன்னை வாழ்த்தலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை எல்லாம் நிவர்த்தி செய்ய கிடைச்ச பெரிய அருளாக தன் தந்தை புஷ்பக விமானத்தில் திரும்பி வந்ததை நினைச்சாங்க. எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம், ஆரவாரம், வாழ்த்தொலிகள், மங்கள இசைன்னு அந்த மதுரை மாநகரமே ஆனந்த கூத்தாடிச்சோம். எல்லாத்தையும் பார்த்து மலையத்வஜ பாண்டியன் கண்ணீர் ததும்ப சந்தோஷத்தை அமைதியாக வெளிப்படுத்தினாராம். தன் மனைவி காஞ்சனமாலை கரத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த 7 கடல் பொய்கையில் முறைப்படி நீராடினாராம். காஞ்சனமாலைக்கு இருந்த ஒரே கவலை அதுதானே, 7 கடல் பொய்கை இருந்தாலும் தன் கணவன் தன் கூட இருந்து நீராட முடியலையே, நாம ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு அனாதையா நீராட போறோமே, அந்த வருத்தம் தானே அவங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த வருத்தத்தை நிவர்த்தி பண்ண மலையத்வஜ பாண்டியன் என்ன பண்றாரு, காஞ்சனமாலையோடைய கையை பிடிச்சுக்கிட்டு அந்த 7 கடல் பொய்கையில இறங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் முறைப்படி நீராடினாங்களாம். நீராடினதும் அவங்க ரெண்டு பேரும் கைலாயம் போய் சேர்ந்துட்டாங்களாம், சேர்ந்து போனாங்க. காஞ்சனமாலை இவ்வளோ நாள் தனியாக இருந்தாங்க இல்லையா, இப்போ மலையத்வஜ பாண்டியன் கூடவே சேர்ந்து போயிட்டாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கும் அந்த மாதிரி 7 கடல் பொய்கையில் நீராடணும்னு ஆசை வருது இல்லையா. தினமும் காலையில் குளிக்கும்போது இறைவனுடைய இந்த 10 திருவிளையாடலை நினைச்சாலே போதும், 7 கடலாடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சரி, ஒவ்வொரு புராணத்தையும் கேட்கும்போது நமக்கு குறிப்பிட்ட பலன் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த 10 திருவிளையாடலான விண்ணுலகம் சென்ற மலையத்வஜ பாண்டியனை திரும்பி அழைத்தலை கேட்டா என்ன கிடைக்கும், இதை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும். கடலுக்கடியில் கிடைக்கும் செல்வங்களான பவளம், முத்து போன்றவை அடுத்த பிறவியில் நிறைய கிடைக்கும். குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தன் ஆகலாம். எல்லாரும் இந்த தீபாவளி அப்போ லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை பண்ணுவாங்களே, குபேரன் வந்து எனக்கு செல்வம் கொடுக்கணும்னு, நீங்களே குபேரன் ஆயிட்டா. அதான் இந்த 10 திருவிளையாடலை திரும்ப திரும்ப படித்தாலோ கேட்டாலோ நீங்களே குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தன் ஆயிடலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. திருவிளையாடல் புராணம் முழுசையும் விடாம கேட்டுட்டு வாங்க. நமக்கு வேணுங்கிற உலகியல் அருளியல் செல்வங்கள் எல்லாத்தையும் இறைவன் தந்து வாழ்த்துவார். நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சரியா, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: புனிதவதியாராம் பெரியோருக்கு இறைவன் அருளால் அருளிய மாங்கனியை கண்டு அச்சத்தோடு வியப்பும் ஏவினான் பரமதத்தன். அம்மையாருக்கோ அருளே உலகெலாம் ஆழ்விப்பது, ஈசன் அருளே பிறப்பறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதையுடையே எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு என்று எல்லா வல்லமையும் உடையவராகி ஆனால் ஏதும் தெரியாத எளியாரைப் போல் இருந்தார் புனிதவதி அம்மையார். பரமதத்தன் அம்மையாருக்கு இறைவனே மாங்கனி அளித்ததையும் அம்மையாரின் சிவபக்தியின் முதிர்ச்சியையும் கண்டு வியந்து அச்சம் கொண்டு அம்மையாரை மானுடர் அல்லாத வேறொரு தெய்வம் என்று கருதி அவரை விட்டு நீங்க முடிவு செய்தான். தன் சுற்றத்தாரிடம் கடல் கடந்து வாணிபம் செய்து பெருஞ்செல்வம் ஈட்டி வருகின்றேன் என்று கூறி விடைபெற்றுச் சென்றான். திரைகடல் ஓடி திரவியம் தேடி அளவற்ற பல வாழ்க்கை வளங்களையும் ஏற்படுத்திக் கொண்டு பாண்டிய நாட்டில் ஒரு கடற்கரை பட்டினத்தின் கண் வந்து சார்ந்தான். அங்கோர் வணிகனின் மகளை திருமணம் செய்து பெருமை மிக்கதோர் பெண் பிள்ளையை பெற்றான். அப்பெண் மகவிற்கு ஒப்பற்ற பெருமை பொருந்திய தெய்வத்தன்மை வாய்ந்த தாம் வணங்கும் தெய்வமாக இருக்கின்ற புனிதவதியார் என்னும் திருநாமமும் சூட்டினான். புனிதவதியாரும் இது ஏதும் அறியாதவராக இல்லத்தில் அறவழியில் இருந்து கொண்டிருக்கின்றார். வந்து ஆய்பவரை இல்லா மயில் முட்டை இளையமந்தி வந்தாடு இரும்பொழில் பல்வரை நாடன் பண்போ இனிதே கொந்தார் நறுங்கொன்றை கூத்தன் தெந்தில்லை தொழார் குழுப்போல் சிந்தாகுலமுற்று பற்றின்றி நையும் திருவினர்க்கே என்றவாறு அம்மையாரை நீத்து பரமதத்தன் அங்கிருக்க புனிதவதியார் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றார். இடம் புனிதவதியார் இல்லம்.
1: ஐயா ஐயா, இப்பொழுதுதான் பாண்டி நாட்டிலிருந்து ஒரு செய்தி வந்தது.
2: என்ன செய்தியா?
1: ஆமாம், பரமதத்தன் பாண்டி நாட்டில் உள்ள ஒரு பட்டணத்தில் இருக்கிறாராம்.
2: என்ன, பரமதத்த பாண்டி நாட்டில் இருக்கிறாரா? உண்மையாகவா சொல்கிறீர்கள்?
1: ஆமாம்,
2: வாணிபத்திற்கு சென்றவன் இங்கு வராமல் பாண்டி நாட்டிற்கு ஏன் சென்றான்?
3: ஏன் என்று தெரியவில்லையே. நாம் உடனே பாண்டி நாடு சென்று பரமதத்தனை பார்த்தாக வேண்டும்.
2: நம் செல்வம் புனிதவதியையும் அழைத்து செல்லலாம். இவளை பரமதத்தனாலும் சேர்ப்பிக்க வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. புனிதவதி, நாம் அனைவரும் இன்றே பாண்டி நாடு செல்வோம். உன் கணவரிடம் உன்னை ஒப்படைத்து விட்டு வருகின்றோம். வாருங்கள், நாம் அனைவரும் பாண்டி நாடு செல்வோம்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 143 பாடல் முதல். வழங்குபவர்: சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: திருச்சிற்றம்பலம். சிந்தாமரை பூம்பதத்திற்கின்கினி சிலம்பு கலந்தாட திருவரை நாக உதர பந்தன செம்பட்டுடையாட பைந்தார்பூவின் பல வகை மாலை பதக்கம் உடி வீச பவளத்திரு உடம்பதனிற் புரி நூல் படிச்சென்று ஒளி மின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ்திரு யானை முகவயன கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணி கோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன் மகளும் விநாயகனே தோடுடைய செவியன் அல்ல துணவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டங்குள்ள நாதா அந்த நாடகத்தை நன்றாய் காண பீடுடைய மணிமன்றில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மாடுடையவை யாக்கிரன்றன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வு மருவி வாழ்வாங்குருவில் சர்க்குருவாயுதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தன இருளில் பறவை வாசற்கேவல் கொண்டோன் பதப்பதுமை இருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என எடிகள் போற்றி

0: నమ పార్వతీపదయే. பதஞ்சலி அக்கரபாதால் திருவடி வாழ்க. சைவ சமய ஆச்சாரியர்கள் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்ற சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 143வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவொருள் ஊட்டியுள்ளது. இது முதலாக இன்னொரு 5 பாடல்கள். புண்ணியத்தை எல்லாரும் செய்ய வேணும் என்று புண்ணியவான்கள் பாடலாக பாடி தந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டு மக்கள் வீணாக போகக்கூடாது. நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு மக்களிலே பெரியோர்களுக்கு அன்பு இருக்கும் தானே, பிரிய இருக்கும் தானே. அதனால நம்ம நாட்டு மக்கள் சிவபக்தி பண்ணாமலும் சிவபுண்ணியம் செய்யாமலும் வீணாக போகக்கூடாது. மற்றைய நாடுகளுக்கு சிவபுண்ணியம் தெரியாது, மற்றைய நாடுகளுக்கு சிவபுண்ணியம் தெரியாது, சிவபக்தி கிடையாது, சிவாலயம் கிடையாது. இங்கே எங்க பார்த்தாலும் சிவாலயம், அருளாளர்கள், திருமுறை முதலான பாடல்கள் மலிந்து இருக்கிற நாடு நம்முடைய நாடு. சிவாலயம், சிவபக்தி, அருளாளர்கள், சிவ நூல்கள் மலிந்து இருக்கின்ற நாடு நம்முடைய நாடு. மலிந்துன்னா புரியுதா, அதிகமாக இருக்கு. அதுதான் இந்த நாட்டுக்கே உயிர். மற்ற நாட்டுக்கள் எல்லாம் பணத்தினால பெருமை, படையினால பெருமை, நம்ம நாட்டுக்கு பக்தியினாலே பெருமை, சிவபக்தியினாலே. பக்தி என்றால் சிவபக்தி தான், பக்தி என்றால் சிவபக்தியினாலதான் இந்த நாட்டுக்கு பெருமை. சிவபக்தி ஒன்றாலே மற்ற எல்லா நலங்களும் உண்டாகும். சிவனை நினையாமல் சிவபக்தி பண்ணாமல் வாழ்கின்ற வாழ்வு ஒரு வாழ்வே அல்ல. வாழ்வு என்பது மனிதர்கள் வாழ்வு தான் வாழ்வுன்னு சொல்றது. யானை வாழ்ந்தது, குதிரை வாழ்ந்தது, ஆடு வாழ்ந்தது, மாடு வாழ்ந்ததுன்னு சொல்றது கிடையாது. வாழ்வு என்றால் மனித வாழ்வு தான் வாழ்வு. அது வாழ வேண்டிய முறையில வாழ்ந்தால் வாழ்வு, முறை தவறி வாழ்ந்தால் தாழ்வு. அதை மாணிக்க வாசுவாமி வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேனார். என்ன ஆச்சரியம், வாழ்கின்றாய்னு சொல்லி விட்டு வாழாத நெஞ்சமேங்கிறாரு. வாரு வாழ்கின்றாயின்னு சொல்லிட்டு நீ நல்ல மனுஷன்னு சொல்லி விட்டு அப்புறம் நீ தான் கெட்டவன்னு சொல்ற மாதிரி வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வாழ்கின்றாய் என்றால் அற்ப வாழ்வை பெருவாழ்வாக எண்ணி வாழ்கின்றாய், நிலையில்லாத வாழ்வை நிலையான வாழ்வாக எண்ணி வாழ்கின்றாய். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பானை ஏத்தாய். நீ வாழ்கின்றாய், ஆனா பொய் வாழ்வு வாழ்கின்றாய், மெய் வாழ்வு வாழவில்லை. அதனால நீ வாழாத நெஞ்சமே. நீ வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், வல்வினையாகிய தீய வினையை பட்டு அந்த வினையிலே நீ அமிழ்ந்து இருக்கிறாய், அமிழ்ந்து இருக்கிறாய், ஆழ்கின்றாய். அப்படி அந்த தீய வினையில அமிழ்ந்தாமல் ஆளாமல் காப்பவன் சிவபெருமான். வினையிலே ஆளாமல் காப்பவன் சிவபெருமான். ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், வினையிலே ஆளாமல் கெட்டு போகாமல் காப்பவன் சிவபெருமான். அவனை நீ ஏத்தாமல் வாழ்கின்றாய், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்வாலும். சூழ்கின்றாய் கேடு உனக்கு. இப்பொழுது நீ அற்ப வாழ்வை பெருவாழ்வாக எண்ணி நிலையில்லாத நிலையாக எண்ணி சிவனை பத்தி பண்ணாமல் வாழ்கிறாய் அல்லவா, அதனால உனக்கு கேடு. சொல்கின்றேன் பல்காலும், பல தடவை சொல்கின் பல்காலும். வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்று ரொம்ப சூடா சொல்றாரு திருவாசகத்துல. அதனாலே வாழ்க்கை என்றால் சிவனை வாழ்த்தி வாழ்வதே வாழ்வு, வாழ்த்தாமல் வாழ்வது வாழ்வே அல்ல. அப்படி வாழ்த்தி வாழ்வதற்கு அருளாளர்கள் நிறைய நமக்கு துணை செய்திருக்கிறார்கள். பேர் அருளாளர்கள், ஞான சம்பந்தர் முதலான அருளாளர்கள் சிவனை வாழ்த்துவதற்கு பாடல்கள், மற்ற அருளாளர்களாலே நூல்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக சிவனை இப்படி பட்டி பண்ணுங்க, இவனை வழிபாடு பண்ணுங்க என்றெல்லாம் நமக்கு நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்றவில்லையானால் சிவன் மேலையும் குறையில்லை, அருளால் மேலையும் குறையில்லை. பற்றவில்லையானால், பின்பற்றவில்லையானால் நம்ம மேலதான் குறை. அது உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்காரன் பேன் என்றார் போல. அவன் செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், நம்ம சாப்பிடவும் சாப்பிடலேன்னு நம்ம ஊறது. அது போல அவன் நமக்கு வழியெல்லாம் காட்டியிருக்கிறான். அந்த வழியிலே நாம் நடப்பது மிக முக்கியமானது. அந்த முறையிலே இப்படி சிவபுண்ணியம் என்பது முக்கியமானது. இது தெளிவு, தெளிவுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, ரொம்ப நுட்பமானதாய் உயர்ந்ததாய் சிறப்புள்ளதாக சொல்லப்படுவது இந்த சிவபுண்ணியம். புண்ணியம் என்பது பொதுவாக சொல்லுவது, புண்ணியம் என்பது பொதுவாக மக்களுக்கு செய்வது, மற்ற பிராணிகளுக்கு செய்வது முதலான புண்ணியங்கள் பொது. இதே சிவனையும் சிவனையுடைய அடியார்களையும் குறித்து செய்வது சிறப்பு. சிவனையும் சிவனடியார்களையும் குறித்து செய்கின்ற புண்ணியம் சிறிது செய்தாலும் அது பெரிய பலனை கொடுக்கும், அற்பமாக செய்தாலும் அது பெரிய பலனை தரும். குரங்கு வில்வ இலைய பறிச்சு போட்டுதான், வில்வ இலைய மரத்துல இருந்து பறிச்சு போட்டுது குரங்கு. அது மரத்துல இருந்து சும்மா இருக்க முடியாது, அது வில்வ மரத்துல எப்படியோ ஏறிடுச்சு. வில்வ மரத்துல அதுல இருந்த இலைய சும்மா பறிச்சு பறிச்சு போட்டுதான். அது பறிச்சு போட்ட நேரம் சாயங்காலம் 5:30 மணி. 5:30 மணிக்கு உள்ளேயே இருக்காட்டி என்ன அப்படின்னு வீட்டுக்காரியும் கூட்டிக்கிட்டு, வீட்டுக்காரியும் கூட்டிக்கிட்டு பரமேஸ்வரன் பார்வதியோட வெளியில வந்து அந்த வில்ல மரத்துக்கடியில உட்கார்ந்து இருந்தாங்களாம், அப்படி காத்து வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த குரங்கு பறிச்சு பறிச்சு பறிச்சு போட்டுதான். அப்படி போட்டது அவர்கள் திருமேனியில விழுந்தது அந்த வில்வங்கள். அப்படி விழுந்ததை பார்த்துட்டு சுவாமி சந்தோஷப்பட்டாரு. உமாதேவி கோபிச்சா, என்ன அப்படி தலைய பறிச்சு பறிச்சு போடுது அப்படின்னு கோபிச்சாலாம். கோபிக்காதே, அதை நம்ம அர்ச்சனை பண்ணுது பேசாம இருந்தார். வில்லத்தினால நம்மை அர்ச்சனை பண்ணுது, கோபிக்காதேனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்க கூப்பிட்டாரு. அப்படி பார்த்தாரு, பார்த்த உடனே அதுக்கு புத்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. பார்த்த உடனேயே அப்படி பார்த்தாரு, குரங்க பார்த்தாரு, பார்த்து கீழே வாழ்னாரு வந்துருச்சு. அப்படி பார்த்தாரா கீழே வாழ்னாரா, இப்ப எல்லா தீட்சையும் அந்த குரங்குக்கு பண்ணிட்டாரு. குரங்குக்கு எல்லா தீட்சையும் கிடைச்சி போச்சு. நயன தீட்சையிலிருந்து, அப்ப வாசக தீட்சையிலிருந்து, மானத தீட்சையிலிருந்து எல்லா தீட்சையும் அந்த குரங்கு கிடைச்சி போச்சு. பார்வையினாலேயே, பார்வையாலே கண்ணி போட்டியான்னு கூட ஒரு பாட்டு. அதனால பார்வையினாலே பலன் உண்டுப்பா. இப்ப சாதகத்துல என்ன சொல்றோம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் அல்லவா, சனி பார்த்தா கெடுதுன்னு சொல்றோம் அல்லவா. அது அது அது அது போல இப்ப நல்லவனுடைய பார்வையினால நமக்கு நல்லது கிடைக்கும், பொல்லாதவன் பார்வை. அதனாலதான் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமுக்கு நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. தீயாரை காண்பதும் தீதே, தீமுக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு பாடுனா அவ்வ. அதனால நல்லாரை காண்பதானாலே அவருடைய பார்வை நமக்கு விடுகிறது. அது போல அந்த பார்வையினாலேயே எல்லா தீட்சையும் பண்ணி வச்சுட்டாரு. கீழே வந்துச்சு, அது கை கட்டி வாய் வச்சு, அதுக்கு கை இருக்குது இல்ல, பெருமானே அடியன் செய்த பிழைய பொறுக்க வேணும் அப்படின்னு ஆறு அந்த குரங்கு. அடாடாட, நீ பிழை செய்யல, மனுஷன் கூட அர்ச்சனை பண்ண மாட்டேங்கிறேன், நீ உருவத்தினால நம்மள அர்ச்சனை பண்ண, அதனால நீ பிழை செய்யல, நீ தான் சரியாக செய்தாய், அதனால அர்ச்சனை பண்ணியபடியினாலே நீ பூலோகத்துல சூரிய வம்சத்துல அரசனாக பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயின்னு வரம் கொடுத்து குரங்குக்குப்பா. இது வந்து கட்டுக்கதை இல்ல. அந்த குரங்கு எங்க இருந்து ஆண்டுது தெரியுமா, கரூர். கரூர்லப்பா, நம்ம மாவட்டத்து தலைநகர் விளங்குதா, கரூர்ல இருந்து ஆண்டுது. இத பாடுறவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்துல இருந்து பாடுறாரு. எங்க ஊர்ல அந்த குரங்கு வந்து ஆண்டுச்சுன்னு பாடிக்கலாம் இல்ல, உள்ளதை அப்படியே சொல்றாரு, கரூர்ல இருந்து ஆண்டு. அந்த ஆமா, அந்த குரங்கு சொல்லிச்சான், நான் வந்து பூமியில அரசனாக பிறந்து வாழ்ந்தேனா அந்த செல்வ மயக்கத்துல நான் உன்னை மறந்துடுவேன், அதனால எனக்கு முக மாத்திரம் குரங்குக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால உருவம் உடம்பு மனித உருவமா இருக்கணும்னு கேட்டுக்கிச்சான். அப்படியே கொடுத்தாரு. அதனாலதான் முசுகுந்த சக்கரவர்த்தி, முசுகுந்த ஓ பண்ணி இருக்கிற சாதனை பெரிய சாதனை, பெரிய சாதனை. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பண்ணி இருக்கிற சாதனை பெரிய சாதனை. எத்தனையோ நகரங்களை அமைச்சு, எத்தனையோ இடங்கள்ல கோயில்களை அமைச்சு, எவ்வளவோ வழிபாடுகளை செய்து தேவலோகத்துக்கு போய் அங்க இந்திரனுக்கு இருந்த பகையை நீக்கி அவன் அங்க பூசித்த 7 லிங்கங்களை வாங்கிட்டு வந்து திருவாரூர் முதலாக 7 கோயில்ல பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு மேல என்னென்னமோ சாதனை எல்லாம் பண்ணிருக்கா. அப்புறம் தெய்வயான கல்யாணத்துக்கு அழைப்பு வந்திருக்குது முசுகுந்த. திருப்பரங்குன்றத்துல தெய்வயான கல்யாணம் செல்ல அதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்திருக்கு. இப்படியெல்லாம் என்ன காரணம், அந்த வில்வலைய பறிச்சு போட்டோம். அது அர்ச்சனை தெரியாது, மந்திரம் தெரியாது, சாமியினும் தெரியாது, சும்மா அபுத்தி பூர்வம்னு சொல்றது. புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம்னு சொல்றது. புத்தி பூர்வமாக செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் தரும், அபுத்தி பூர்வமாக செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் தரும். தெரிஞ்சு செய்தால் தெரிஞ்சு செய்யறது புத்தி பூர்வம், தெரியாம செய்யறது அபுத்தி பூர்வம்னு பேரு. அதனால தெரிஞ்சு செஞ்சாலும் பலன் தரும், தெரியாம செய்தாலும். முதன்னு ஒருத்தன் தேனை குடிச்சான்னு வச்சுக்க, முதன்னு அது இனிக்கும்னே தெரியாது. அவன் சாப்பிட்றான், இவன் சாப்பிட்டான்னா என்னமா இருக்கும், இனிக்கும். தெரிஞ்சவனுக்கு இனிக்கும், தெரியும். அது போல தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் அதிகமாக தரும். சொற்பமாக செய்தாலும் பலன் அதிகமாக தரும். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை இதை தொகுத்து 147 பாட்டில் இந்த மறைஞான சம்பந்தன் என்கின்ற ஆசிரியர் அருளி செய்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நாம என்ன செய்ய முடியும், இவ்வளவு நன்மையை சொன்னவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த நூலை ஓதுவது, அவர்கள் சொன்னபடி முடிஞ்ச வரையிலும் நாம் நடப்பது, அதுதான் அவர்கள் செய்கின்ற நன்றி நன்றி நன்றி. ஆகையினாலே இப்படி ஒருத்தர் உபகாரம் செய்தார் என்றால் அவர்களுக்கு பதில் உபகாரம் நாம் செய்ய வேணும். செய்ய முடியாத உபகாரம் இருக்கிறது. இப்ப அம்மா அப்பா செய்த உபகாரத்துக்கு பதில் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஆண்டவன் செய்யற உபகாரத்துக்கு பதில் பண்ண முடியுமா? சூரியன் செய்யற உபகாரத்துக்கு நாம் செய்ய முடியுமா? மழைக்கு உபகாரம் பண்ண முடியுமா? இத்தனை உபகாரத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இத்தனை பேர் உபகாரம் பண்ணவில்லையானால் வாழ்வில்லை. ஆனால் அவர்களை வணங்குதலே நன்றி. அவர்களை வாழ்த்துதலும் வணங்குதலுமே அவர்களுக்கு நாம் செய்கின்ற பதில் உபகாரம். அந்த முறையிலே இது 143 பாட்டு. அதே சிவனடியாருக்கு குடை கொடுப்போர் அடையும் பலன்கிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தாரு, தீபம் கொடுப்பவர், தூபம் கொடுப்பவர், வஸ்திரம் கொடுப்பவர், அன்னம் கொடுப்பவர், ஆகமம் கொடுப்பவர், உபூதி பட்டகம் கொடுப்பவர், மருந்து கொடுப்பவர், உருத்திராட்சம் கொடுப்பவர் என்றெல்லாம் பல சொல்லி இப்போ இதுல குடை கொடுப்போர் என்கிறார். குடை என்பது வெயில் மழை முதலியவற்றை தடுத்து பிடித்து கொண்டு போகிறவனுக்கு நன்மை செய்வது. குடை இருந்தா வெயில்ல போகலாம், வெயில்ல போகலாம், குடை இருந்தா மழையிலையும் போகலாம். இப்படி அந்த வெப்பத்தை தணிப்பது, அதனால மழையில இருந்து நனையாம காப்பது, இப்படி பாதுகாப்பாக செய்வது அந்த குடை. அந்த குடையை அடியார்களுக்கு கொடுப்பது. கொடுத்தா அவர்கள் அந்த பிடிச்சுக்கிட்டு போகும்போது அவர்களுக்கு வெப்பத்தினாலேயோ மழையினாலேயோ துன்பம் இல்லாமல் செல்லுவார்கள். அப்படி கொடுத்தவன் சிவலோகத்துக்கு போவான். அங்க போய் பூமியில வந்து பறப்பான், வந்து அரசனாக இருந்து பிறகு சிவலோகத்துக்கு போவான். அதான் சிவபுண்ணியம் செய்தவன் சிவலோகத்துக்கு போவான். ஆனா அவன் பூரண ஞானம் இல்லையானால் மறுபடியும் ஞானத்தை பெற்று மறுபடியும் சிவலோகத்துக்கு போவான். அந்த புண்ணியம் கொஞ்சம் செஞ்சு அது வீண் போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது துய்ய துண்ட வெண்பறை வேணியன் தொண்டருக்கு தண்டினோடு உயர் சத்திரம் இருந்தவர். தண்டுங்கிறது வாகனத்தை குறிப்பது. தண்டுங்கிறது பல்லக்கு, முன்னையெல்லாம் பல்லக்கெல்லாம் இருந்துச்சல்லவா, அதுபோல தண்டுங்கிறது வாகனம், ஐயால சத்திரங்கிறது கூட. இவைகளை கொண்ட தங்குலம் மாதோடும் வேந்தாராய் மந்த நிச்சத யோசனை மன்னுவர். அதனாலே தன்னுடைய மனைவியோடு அரசனாக இது பூமியிலே பல காலம் வாழ்வான் என்று சொல்கிறார். அதனால கொடுப்பதுதான் பெரியது. தானம் அது அவ சொன்னா ரெண்டே சாதி இருக்குதுன்னா, ரெண்டே சாதி. இப்ப நம்ம எத்தனை சாதி சொல்றோம், அவ சொன்னா எத்தனை சாதி சொன்னா ரெண்டு. என்ன சாதி? ரெண்டு சாதி. சாதி இரண்டொழிய வேறு இல்லை. எத்தனை சாதி இருக்குதோ பாப்பா. அவ ரெண்டே சாதியா பிரிச்சா. சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுரத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பழைய நூலொழியில் உள்ளபடி கொடுத்தவன் உயர்ந்த சாதி, கொடுக்காதவன் தாழ்ந்த சாதி. இப்படி பிரிச்சிருக்கிறாப்பா அவ கட்டிக்காரத்தனத்தை பார். சாதி இரண்டுடைய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையின் மேதினி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பாட்டி. அதனால தானம் தர்மம் செய்வதுதான் உயர்ந்தது, உயர்ந்தது தான தர்மம் தான் உயர்ந்தது. அந்த தானமும் பாத்திரம் அறிந்து விடு என்றார் போல அடியார்களுக்கு சிவனை வழிபடுகின்றவர்களுக்கு செய்வது. இந்த நுட்பமான தர்மம் நம்முடைய சைவத்துலதான், நம்முடைய சைவத்துலதான் தொகுத்து இந்த நூலிலே இப்படி தெளிவாக சொல்லுகிறார். அதனால இப்படி சிவனடியாருக்கு குடை கொடுப்போர், அப்புறம் பாதுகை கொடுப்போர். பாதுகை என்றால் புரியுதா, பாதரட்ச, பாதரட்ச, பாதரட்ச காலுக்கு அணி, அது காலணின்னு சொல்றது, காலணின்னு சொல்லுவோமா, காலணி பாதரட்ச. யாரு இன்னொரு வாக்கியம் இருக்குது பாரு, அதை சொல்லக்கூடாது சபையில சொல்லப்படாது. மிதி அடி, அப்புறம் இன்னொரு வாக்கியம் இருக்குவாரு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதுவும் பெரியோர்கள் போட்டிருக்கிற பாதகா, அப்பா போடுறது, குருநாதரு நமக்கு மூத்த பெரியோர்கள் அப்படி போட்டிருக்கிற பாதுகையால வந்து நமஸ்காரம் பண்ணணும். ராமன் காட்டுக்கு போனான்ல, போனானா அவனை போய் தேடிக்கிட்டு போனான் பரதே, பரதே போனவே என்னால நான் சொன்னபடி 14 வருஷம் காட்டில் தாண்டா இருந்துட்டு வருவேன், நீ போய் நாட்டை ஆளுறான்ட்டான், நான் போய் நாட்டை அளவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போட்டிருந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து அது அதுக்கு பட்டம் சூட்டி ஆண்டான்னு வரலாறு ராமாயணத்துல விளங்குதா. அதனாலே இப்படி பெரியோருள் பாதுகையை காலால் எடுக்கப்படாது, எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணணும், கை நாள் எடுத்து கொண்டு வந்து வைக்கணும், விளங்குதா. காலால் எடுத்துக்கிட்டு வந்து போடப்படாது. அதனால பாதரட்சேன்னு பேரு, பாதரட்ச. ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான் தாம் போட்டிருந்த அந்த பாதரட்சையாகி அந்த காலனிய சிவனுடைய கண்ணிலேயே வச்சார். இது அநியாயமா நியாயமா? சிவனுடைய கண்ணிலேயே நெருப்பு அந்த பாதரட்சையை கொண்டு வச்சாருப்பா, சிவன் முடிமேல வைக்கலாமா? அத வந்து அவரு அவர் அந்த பாதரட்சையை சிவன் மேல வச்சதை பத்தி அப்ப பெரியோர்லாம் ரொம்ப புகழ்ந்து வாழ்றாங்க, ரொம்ப புகழ்ந்து வாழ்றாங்க. காப்பதோர் அம்பு வில்லும் கையதோர் இறைச்சி பாகம் தோற்பெரும் செருப்பு தொட்டு. திருவாசகத்துல செருப்புன்னு வருதுமா, இதுலயும் செருப்புன்னு வருதுமா? தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி திப்பெரும் செய்ய கண்கள் குருதி நீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுகை விரட்டனார். பொறுப்பற்றி செய்கின்ற பூசணைகள் ஓர் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு அருப்புற்று நின்றவா தோணவ கோடம். அதனால அந்த கண்ணப்பர் போட்டிருந்த மிதியடி திருவாசகன் தேவாரத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை சொல்லி முடியுமா? அதனால இப்படி பாதுகை கொடுப்பது பாதரட்சை, பாதத்தை காப்பு. அவர்களுக்கு கல்லும் உள்ளா கல்லும் உள்ளு முதல்தானால உறுத்தல் வராம துன்பம் இல்லாம அவர்கள் நடந்து போவதற்கு அது நீங்காலாது நிறைசிவ நேசர்வால் பாங்கினால் அணி பாதுகை இந்துளோர் ஓங்கு தேர் முதல் வாகனம் போய் தீங்கில்லாத சிவபுரம் சேர்வரால். அதனால பாதுகையை சிவனடியாருக்கு கொடுத்தவங்க அதையும் தானமா கொடுக்க சொல்லுதே. அதெல்லாம் சில சமயம் பண்ணியிருக்கிறோங்க, குடை பாதுகை வஸ்திரதெல்லாம் தானம் பண்ணியிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி முக்கியமான சமயங்களிலே அந்த மாதிரி தானம் செய்வது சிறப்பு. தானம் தான் ஒருவனை நல்ல தானத்துல வைக்கும், தானம் தான் ஒருவனை நல்ல தானத்துல வைக்கும். நல்ல தானத்தை செய்தான்னா அவன் நல்ல தானத்துல இருப்பான், நல்ல தானத்தை செய்தான்னா நல்ல தானத்துல இருப்பான். அதனால இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான தர்மத்தை சொல்வது இந்த நூல். அதனால இதுக்கு எல்லாம் அடிப்படை வந்து ஆச்சாரியன் தீட்சை. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக முக்கியமாக இதெல்லாம் செய்வதற்கு உரிமையும் பலனும் தருவது ஆச்சாரியம், ஆச்சாரியனிடத்துல உபதேசம், உபதேசம் பெற்று ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அதற்குமே சிவபுண்ணியத்தை செய்யணும். சிவபுண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணுமா? சிவபுண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணுமா? இப்ப கோயில்ல எல்லாம் பணி செய்கிறார்கள்ல, கோயில்ல பணி செய்கிறார்கள், எல்லாத்துக்கும் தீட்சை இருக்கணும், சமய தீட்சையாவது இருக்கணும். ஒருத்தரும் கூட தீட்சை கிடையாது கோயில்ல பணி செய்கிறார்கள். அம்பா மேளத்திலிருந்து, மேளத்திலிருந்து மடப்பள்ளியிலிருந்து பூ கட்டுறதுலேருந்து மற்ற பணிகள்லாம் செய்கிற ஆளுங்க இருக்குது பாருப்பா, அத்தனை பேர்த்துக்கும் தீட்சை இருக்கணும், சமய தீட்சை விஷயம். எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றவன் பணி செய்கிறான். அதனால இதெல்லாம் யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? சிவாச்சாரியர் சொல்லணும், அறநிலையத்துறையில சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும். சொல்லி அதற்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து, பொருளாதாரம் முதலாளர் தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, இந்த நரி உசந்தது, இந்த தானத்துல நீங்க பணி செய்வதற்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பதனால செய்றீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மற்ற வகையில உபசாரங்கள் அதிகமாக செய்து அப்பதான் கேட்பாங்க. ஆமா, உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி செய்தா ஓரளவு சரியா வரும். யாருக்கும் தீட்சையே கிடையாது, ஆசாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஆதீனங்களும் மற்ற பெரியோர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அறநிலையத்துறை செய்யணும், அறநிலையத்துறை அரசாங்கம் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அரசன்தான், நாட்டை ஆள்கிறவன் தான் முக்கியம். எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும், எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும். இப்ப இந்த சொல்லுகிற இந்த முறைக்கு ஆலயத்துக்கு நூல்கள் இருக்கிற, சட்ட நூல்கள் இருக்கிறது. இப்ப அவன் நடத்துற மற்ற காரியங்களை சட்டப்படி தானே செய்யறான், சட்ட நூல்படி தானே மற்றதெல்லாம் செய்யறான். கோயில மாத்திரம் சட்டப்படி நடத்துறது கிடையாது. சட்ட நூல் கோயிலுக்கு சட்ட நூல் இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி இதுக்கு ஆச்சாரியன் இடத்துல உபதேசம் பெற்று, அந்த ஆச்சாரியன் சொன்னபடியும் அதற்கு மேல அருள்நூல்களை கற்று, அந்த நூல்களில் சொன்னபடியும் அந்த புண்ணியங்களை செய்யணும். ஆகையால ஆச்சாரியன் இடத்துல தீட்சை பெற்று உபதேசம் பெறவில்லையானால் சிவபுண்ணியம் செய்யறதுக்கே உரிமை இல்லை.
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: ஒரு திர பசுபதி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

பக்கத்துலதான் நம்ம முஸ்லிம் கிடக்கு திருத்தலை ஊர் இருக்கு, அந்த ஊர் இருக்கு. அதனால நம்ம தமிழ்நாட்டுலதான் பக்கத்துலதான் வந்திருக்காங்க. திருத்தலைன்னு இருந்து ரொம்ப பழமையோ கோயில் அந்த ஊர்ல வசித்தது. அந்த கோயில் முன்னாடி பெரிய குளம் இருக்கு. அவரு இந்த அந்தரங்குளத்துலதான் வந்தவர். அவரு அருமறை உருத்தரம் கொண்டு மாயானார் அறியா மலர்ச்சியவடிகளுக்கும் தூயார் கொடு தொடர்ந்து இடையராச்சு வேக இணைஞ்சினராகி அத்தொழில்கள் இருந்தார். கையால வேதம் நான்கு நான்கிலே ஒரு வேதம் தொகுப்பு அவரவன வேதங்கிறது, மற்றைய மூன்று வேதம் சிறப்புடையது. இருக்கு எஜூர் ஜாமம் அதர்வன என்பது இருக்கு எஜூர் ஜாமம். அந்த இருக்கு எஜூர் ஜாமத்தில் எஜூர் வேதத்தில் நடுப்பகுதியிலே இருப்பதுதான் ருத்ரம். அபிஷேகம் நடக்கும்போது ஐயர்லாம் சொல்லுவாங்க ஸ்ரீ ருத்ரம் மகாருத்ரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. எஜூர் வேதத்தில் இருக்கு எஜூர் ஜாமம், எஜூர் வேதத்தில் நடுக்காண்டத்தில் நடுப்பகுதியில் இருப்பது ஸ்ரீ ருத்ரம். அந்த ருத்ரத்தை இவர் வந்து தினந்தோறும் கூறுகின்ற அந்த பணியை கொண்டவர். அது எப்படி ஓதினார் என்று கேட்டால், அந்த குளத்திலே நீரிலே கழுத்தளவு நீரில் இருந்து கொண்டு அந்த உத்தரத்தை சிரிப்பார். கழுத்தளவு நீரில் இருந்து கொண்டு நின்று கொண்டு அந்த உத்தரத்தை ஓதுவார். தெள்ளு தன்புணல் கழுத்தளவாயிடை செரிய உள்ளுறப்புக்கு நின்றுதை உச்சி மீர் குவித்து தள்ளு வெண்டிரை கங்க நீர் ததின்பிய சடையார் குள்ளு அன்பில் உருத்திரம் குறிப்போடு பயிர்ந்தார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெறும் பகலும் எல்லியும் வடுவாவே திருமலர் பூவிட்டிருந்தவன் அனைவர் சில நாள் உருவம் வித்திட உமையிடம் மகிழ்ந்தவர் வந்தார். இப்படி உருத்திரத்தை திறந்தோறு ஓடி ஓடி ஓடி ஓடி அதன் மூலமாக உருத்திரலோகத்துக்கு போச்சு. எதை சொல்லுகின்றார்களோ அந்த பயணப்பெற்று விடுவார். இதனால நம்முடைய திருமுறைகள் வேதாகமங்கள் எல்லாம் அவ்வளவு உயர்ந்த பெருமையுடைய, அதை சொல்லுகிறவனை கீழே விடாது, மேல உசக்தி. அதை ஓதுகிறவர்களை ஒரு வாரமாய் நன்னறிக்கு வைப்பது வேத நான்கிலும் வைப்பொருளாவது நாதநாமன வச்சுவா என்றபடி. அப்படி இந்த மனித பதவியில இந்த மாதிரி சிவசம்பந்தமான நாமங்கள் மந்திரங்கள் பாடல்கள் இதே உதவும். அதுக்காகவே இந்த வாக்கை பயன்படுத்தும். அப்படி காதல் அன்பதும் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நைதியின் மிகுதியை விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்தருள் செய்ய மற்றவர்தான் தீதியிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். நீடு அன்பில் உருத்திரம் ஊதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அடைந்தார். அவருக்கு பாடுபற்றதில் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது போலையும்போது உருத்திர பசுபதி நாயனார் என்று பெயர். அயில்கொள் முக்குடிமைப்படையார் மருங்கு அருளால் பயில் உருத்திர பசுபதியார் தரம் வரது எயிலுடைத்தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புற திருத்தொண்ட திறத்தினை முடிவு. ஆகையினாலே இப்படி உருத்திர பசுபதி நாயனாரை பற்றி சொன்னேன். அடுத்தார் போல வருகின்ற நாயனார் திருநாளை போவார் நாயனார் சரித்திரத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லுகிறார் இந்த சேர்க்கனார் சுவாமிகள். ஆகையினால் நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருப்பணியை செய்து அதன் மூலமாக பேறு பெற்றவர்கள். அதனால நானும் நம்மாலே என்ற திருப்பணியை செய்து திருவருளை பெறலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த நிறைய உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பதே ஹவசா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சருத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணி சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீமத் வியாக்ர புரேஷ்சராத் அனிராஜ பூஷாத் சம்சார ரோக பிஷஜஹ நிகிலாண்ட பாலாத் ஸ்ரீமத் ஹேம சபேஸ்வராத் லலிதாம்பிகேஷாத் ஸ்தானோ பரம் கிமபி தத்துவமஹம் ந ஜானே. பஞ்சரத்னம் நடேஷஸ்ய சோமசேகரயஜ்விபிஹி சம்ஸ்துதம் யஃப் படேநித்யம் சாஸ்வதம் தஸ்ய மங்களம். நாம் முதல்ல சொல்லிக்கொண்டு வந்திருந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நடேஷ பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகம். இன்றைக்கி அந்த நடேஷ பஞ்சரத்னம் பூர்த்தியாகிறது. ஓம் நம சிவாய. ருக்வேத பஞ்சருத்ரம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ரெண்டாவது சூக்தத்தில் இருக்கோம். நம்ம ரெண்டாவது சூக்தத்தில் எட்டு ருக்குகள் பார்த்துருக்கோம். ஒன்பதாவது ருக்கிலிருந்து பார்க்கணும். என்னை மட்டுமல்லாமல் என்னுடைய மக்களையும் என்னுடைய பேரனையும் காப்பாற்று. அது மட்டும் இல்லாமல் என்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும், என்னுடைய வீரர்களையும், என்னுடைய கோக்களையும், குதிரைகளையும், என்னுடைய நண்பரனுடைய குடும்பத்தையும், எல்லாவற்றையுமே காப்பாற்று அப்படின்னு வேதம் வந்து பிரேரணை பண்ணுறது. அடுத்து மேல்கொண்டு இருக்கிறருக்கு ஒன்பதாவது இருக்கு. உபதே ஸ்தோமான் பசுபா இவாகரம் ராஸ்வா பிதரமருதாம் சும்னமஸ்மே பத்ராஹிதே சுமதிர் மருளயத்தமாதா வயம் அவயித்தே விரணீமஹே. இதுலேயும் பிதர் மருதாம் அப்படின்னு சொல்கிறது, மருத்கணங்களின் பிதாவாகிய ருத்ர பரமேஸ்வரனே, ஸ்தோமான் துதியாகிய மந்திரங்களை தே உனக்கு, பசுபாகா இவ பசுக்களை பாதுகாக்கின்றவரை போல, உப ஆகரம் அருகில் வந்து சமர்ப்பிக்கிறோம். மருத்துக்களின் பிதாவாகிய ருத்ர பரமேஸ்வரரே, எப்படி ஒரு எதுக்காக இந்த கோ சம்ரக்ஷணத்தை பற்றி இதில் சொல்கிறது விசேஷமாக அப்படின்னா, இப்போ பசு மாட்டுக்கு பார்த்துக்கிறதுங்கிறது அவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். கோ சேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உசத்தியான ஒரு விஷயம். கோமாதா 33 கோடி தேவர்களும் வசிப்பிடமாக இருக்கக்கூடியது அந்த பசுவினுடைய உடல். நம்முடைய சனாதன தர்மம் கோ சம்ரக்ஷணத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறது, கோதானத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறது. ஒரு பசுமாடு அது பிறந்த க்ஷணத்திலிருந்து அது கடைசி மூச்சு விடுற க்ஷணம் வரைக்கும் தர்மத்துக்காகவே வாழ்ந்து தர்மத்துக்காகவே தன்னுடைய உடலை துறக்கிறது. அப்படி ஒரு தர்மாத்மா பசு கோ. அதுக்கு பார்த்துக்கிறவாளுக்கு தான் தெரியும் அதை எப்படி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும், எப்படி அதனுடைய மனசை அறிஞ்சு அதை நடத்தணும் அப்படிங்கிறது அதை கூடவே இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். ஏன்னா இங்கே விசேஷமாக வேதம் சொல்கிறது, பசுக்களை பாதுகாக்கின்றவரை போல பசுபாகா இவ உப ஆகரம் அருகில் வந்து சமர்ப்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது வேதம். இந்த நமஸ்காரங்களை நாம் சமர்ப்பிக்கிறோமே, அப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோம் பிரதியா பகவான்கிட்ட இருந்து அப்படின்னா, பத்ரா சுமதிஹி. சுமதிஹிங்கிறது அனுகிரகம், அனுகிரக புத்தி வந்து சுவாமிக்கு ஏற்பட்டு நமக்கு நலத்தை கொடுக்க வேண்டும். மிருளயத்தமா நமக்கு வந்து நல்ல சௌக்கியங்களை கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறமா வயம் நாம், தே உனது, அவக இத்து பாதுகாப்பையே விருணிமகை வேண்டுகின்றோம். இன்றைக்கி நான் வந்து எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு பணம் கொடு, பொன் கொடு, வீடு கொடுன்னு கேட்டுட்டு நாளைக்கு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னா, நாளைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன், நாளைக்கு எனக்கு என்னமோ ஒரு வேண்டுதல் வரும், நாளைக்கு வந்து அதை வேண்டுவேன், நாளானிக்கு வேறொரு வேண்டுதல் வரும், நாளானிக்கு அதை வந்து வேண்டுவேன், இப்படி மாறிண்டே தான் இருக்க போகிறதே ஒழிய இதுக்கு ஒரு முடிவுங்கிறதே கிடையாது. அதனால் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறது அப்படின்னா, எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எங்களை தான் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நாங்க ஸ்லோகங்கள்லாம் உன்கிட்ட அருகில் வந்து சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய பாதுகாப்பை மட்டுமே நாங்கள் வேண்டுகிறோம், நீ இருக்க அப்படின்ற ஒரு எண்ணமாகப்பட்டது எனக்கு போறோம், வேற எதுவுமே எனக்கு இந்த ஜென்மால தேவையே கிடையாது, நீ இருக்க என் கூட அப்படிங்கிற எண்ணத்தை நான் மறக்காம இருக்கணும். இறைவா, நீ என் அருகிலேயே இருக்கிறாய், நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடலை அப்படின்ற எண்ணம் உன்னுடைய பாதுகாப்பு, அது ஒன்று மட்டுமே எனக்கு போகும், இந்த ஜென்மாவுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, மற்ற எல்லாம் தன்னாப்பெலாம் வந்துட போகிறது அப்படிங்கிறத இங்கே எது முக்கியம் அப்படிங்கிறத வேதம் இப்போ சொல்லிகிட்டே போகிறது. முதல்ல அது கேட்டது, இதை கேட்டது, இப்போ கடைசியாக வந்து உன்னுடைய பாதுகாப்பு ஒன்று இருந்தால் போதுமானது அப்படிங்கிறதாக சொல்கிறேன். நாம் புற உலகில் மயங்கி வெளி உலக கோல்ஸோட நாம் இருக்கும் பொழுது அந்த கோல்களிலிருந்து நம்மளுடைய மனதை திருப்புவதற்காக உனக்கு என்ன வீடு தானே வேணும், உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், உனக்கு என்ன இது தானே வேணும், வா நான் உனக்கு ருத்ர பரமேஸ்வரன்ட்ட சொல்லி வாங்கித்தரேன்னு வேதம் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் பார் இதுதான் பரபிரம்மம் அப்படிங்கிறத ஒரு நாள் நமக்கு காமிக்க போகிறது. நாம் வெளி உலகத்தினுடைய மாயையில் ஆட்பட்டு இருக்கும் பொழுது நேராக வா உனக்கு பரபிரம்மத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் வரமாட்டோம். எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு துக்கம் வேணும், துக்கம் வேணும்னு யாரும் கேட்கறது இல்லை, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கேட்குற சுகமே துக்கம்தான். ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவினுடைய ஒரு முனையை பிடித்து நான் தூக்குகிறேன், அப்போ மற்ற ஒரு முனையும் தன்னாப்பில் மேலே வருது. ஏன், நான் கேட்கவே இல்லையே, அந்த முனையை நான் பிடிக்கவே இல்லையே, ஆனால் வரதா இல்லையா மேலே அதுவும். அதுபோல் எப்போ நாம் சுகத்தை வேண்டுகிறோமோ அந்த துக்கத்துக்கு நாம் தயாராகிவிட வேண்டும். ஏன்னா சுகத்துக்கு துக்கம்னு ஒரு பிரதிபதம் உண்டு. எப்போ கிடைச்சால் சுகமோ அப்போ அது கிடைக்காத போனால் துக்கம், இன்றைக்குமே அது கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல் இந்த உலகம் துவந்துவமயமானது, சுகம் துக்கம் மானம் அவமானம். ஒரு நாள் பாராட்டி பேசுவா, ஒரு நாள் தூற்றி பேசுவா, என்றைக்குமே பாராட்டியே பேசின்னு இருக்க மாட்டா, ஒரு நாள் சந்தோஷமாக பேசுவா, ஒரு நாள் கோபமாக பேசுவா. இந்த துவந்தமயமான உலகத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது வேதமாகப்பட்டது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வஸ்துக்களை காமிச்சு நம்மளை உள்ள திருப்பி உள்ள கூட்டிகிட்டு போகிறது. திடீர்னு ஒரு நாள் நமக்கே புரியறது, ஆஹா இதெல்லாம் வந்து மாயை, இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகக்கூடியது, இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும், பரமேஸ்வரனே சாஸ்வதமானவன் அப்படின்னு நமக்கா என்னைக்கு புரியறதோ. வெளியிலேருந்து நாலு பேர் சொன்னால் நமக்கு புரியாது, நமக்கா அது உரைக்கணும், நமக்கா அது புரியணும், அன்னைக்கு தான் அது நமக்கு சாஸ்வதமான ஒரு லேர்னிங்காக அது இருக்கும். அடுத்த இருக்கு, ஆரே தே கோக்னம் உதபூரு சக்னம் க்ஷயத்வீர சும்னம் அஸ்மே தே அஸ்து மிருளாச்ச நோ அதீச்ச ப்ரூஹி தேவாதாச்ச நஷர்ம யச்சத் விவர்காஹாம். க்ஷயத்வீர, மீண்டும் இந்த பதத்தை உபயோகம் பண்ணுறது, பகைவர்களை அடக்கும் ருத்ர பரமேஸ்வரனே, உன்னிடத்தில் உள்ள கோக்னம் பசுக்களை கொல்லத்தக்க உண்டான ஆயுதங்களும், பூருஷக்னம் புருஷர்களை கொல்லத்தக்க ஆயுதங்களும், ஆரே வெகு தூரத்தில், ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆரே அஸ்மத்துன்னு பார்த்துருக்கோம், ஆரே வெகு தூரத்தில் அஸ்மே, எம்மிடத்திலிருந்து வெகு தூரமாக அதை அருளி செய், அதை என் பக்கத்திலேயே வரக்கூடாது. சும்னம் சுகமானது என் கூடவே இருக்கட்டும், விருள எப்போவுமே சந்தோஷம் என் கூடவே இருக்கட்டும். ருத்ர பரமேஸ்வரா, எங்களுக்கு அதிப்ரூஹி ஆசிர்வாதங்களை கூறுவாயாக, அதுக்கப்புறமும் எங்களுக்கு திபர்ஹா இரு வகையிலும் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. இரு வகையிலும் சுகத்தை கொடுத்தருள்வாயாகனா என்ன அர்த்தம்? அதனால தான் நான் முதலேயே சொன்னேன், ஒரு சுகம் மட்டும் இல்லை, இகலோக சுகம் சுகம் பரலோக சுகம் ரெண்டுமே கொடுக்கக்கூடியவர் வல்லவர் ஒரே ஒருவர் தான், ருத்ர பரமேஸ்வரர் தான். இகலோக சுகத்தை காண்பித்து நம்மை முதலில் வழிபடுவதற்கு பிரேரணை செய்த வேதம் இப்போ பரலோக சுகத்தை லைட்டாக அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. வாப்பா இன்னொன்று இருக்குது, அதையும் நான் உனக்கு காமிக்கிறேன், அதையும் கொடுக்க வல்லவர் ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறதாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறது உள்ளுக்குள்ள. அவோ சா மணமோ அஸ்மா அவசியவ ஸ்ருணோது நோஹவம் ருத்ரோ மருத்வான் தன்னோ மித்ரோ வருணோ மாமகன் தாமதீதி சிந்து பிருத்திவி உதத்யோ. அவசியவஹா அப்படின்னா உணவுப் பொருளை, இன்னொரு அர்த்தமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாதுகாப்பை விரும்புகின்ற நம்ம உணவுப் பொருள் எல்லாமே சேஃப்டி தான், செக்யூரிட்டி தான். ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுத்துன்னா மனுஷன் அப்படியே 180 degrees மாறிடுவான். ஆனால் இதுவே நீ செக்யூர்ட் ஹேண்ட்ஸில் இருக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவன் ஃப்ரீயாக வேலை பார்ப்பான். இன்செக்யூரிட்டி வந்துடுத்து அப்படின்னா அப்படியே, அப்படியா இந்த பையனுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் மாறிவிடுவார்கள். இந்த நமஸ்காரம் வணக்கம் என்னும் சொல்லை அவோச்சாம நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம். எங்களுக்கு என்ன கொடு அப்படின்னா பாதுகாப்பை கொடு. பாதுகாப்பு செக்யூரிட்டினா என்ன, நமக்கு உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதெல்லாம் தான் செக்யூரிட்டி. முதல்ல அதை சரி பண்ணிடு. நான் செக்யூர்டாக இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துடட்டும், ஏன்னா ஆல்ரெடி வந்து வேதம் சொல்லிடுத்து பகவான் நம் கூடவே தான் இருக்கிறார், ஒரு க்ஷணம் கூட அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதில்லை. உன்னுடைய தைரியத்தை எனக்கு கொடு, நீ இருக்கங்கிற தைரியத்தை எனக்கு கொடு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மருத்வான், மருத்துக்களை புத்திரராக கொண்ட இந்த ருத்ர பரமேஸ்வரனை ஹவம் எங்களுடைய அழைப்பை ஸ்ருணோ தூ கேட்டருள்வாயாக. இது வந்து இந்த மித்ரஹா மித்ரன்கிற தேவத்தை, வருணஹா வருணன்கிற தேவத்தை, அதிதிஹி அப்படின்னா பூமி நம்ம பார்த்தோம், சிந்துஹூனா கடல், பிருத்திவினா நம்மளுடைய இந்த பூமி, உதத்யௌஹு வானம், ரெண்டுமே வான் நிலம் இது இரண்டும் மாமகந்தாம் போற்றுவார்களாக. எங்களுடைய சௌக்கியத்தை வேண்டி ருத்ர பரமேஸ்வரனே உனக்கு நாங்கள் வணக்கங்களை கூறுகின்றோம். எங்களுடைய நமஸ்காரம் எல்லாம் உனக்கே உரித்தாகுக. மருத்துக்களுக்கு பிதாவாகிய நீர், நாங்கள் அழைப்பதை கேட்டருள்வீராக. நாம் இப்போ சொல்கிறத மித்ரன் முதலான தேவர்களும் போற்றிக்கொள்வார்களாக. யார் மித்ரன் முதலான தேவர்கள்னா, மித்ரன் வருணன் அதிதி கடல், கடலுக்குண்டான தேவத்தை, பிருத்திவி தரைக்குண்டான தேவத்தை, உதத்யௌஹு ட்விலைட், ஆக்சுவலாக தியௌஹுங்கிறது வந்து ட்விலைட். அந்த எல்லா தேவர்களுமே நாம் சொல்வதை அவர்களும் போற்றிக்கொள்வார்களாக அப்படிங்கிறதாக இந்த ரெண்டாவது சூக்தம் முடியறது. அடுத்து மூணாவது சூக்தம் மேல் கொண்டு பார்க்கலாம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சருத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
1: சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலஞ்சலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மணஞ்சன மச்சல பதம் ஜனன பஞ்சனகரம் கதம்பருச்சிமம்பரவசம் பரமமம்புத கதம்ப கவிடம்ப ககலம் சிதம்புதிமணிம்புதஹ்ருதம்புஜரவிம் பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ. ஓம் நம சிவாய. நமஸ்காரம். ரிக்வேதத்தில் உள்ள பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ரெண்டு சூக்தங்கள் வந்து நம்ம பூர்ணமாக பார்த்துருக்கோம். இந்த அர்த்தங்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் நாம் அசை போடும்பொழுது தான் அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு மனசில் ஸ்புரிச்சு நாம் அந்த பரபிரம்மத்தை அடைகிறோம் அப்படிங்கிறதாக முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. இதில் ரெண்டாவது ருத்ரம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு மூணாவது ருத்ரம். ஆதே பிதர்மருதாம் சும்னமே துமான சூரியஸ்ய சந்திருஷோ யுயோதாஹ அபினோ வீரோ அர்வதிக்ஷமேத பிரஜாயே மஹிருத்ர பிரஜாபீஹி. ஏற்கனவே சொன்னது போல் இந்த 49 மருத்கணங்களினுடைய பிதாவாக ருத்ர பரமேஸ்வரரை மீண்டும் மீண்டும் வேதமாகப்பட்டது. மருதாம் பிதா அப்படின்னு இப்பவும் சொல்கிறது மருத்துக்களை தோற்றுவித்த ருத்ர பரமேஸ்வரரே. தே சும்னம் கொடுக்க தகுந்த உனது சுகமானது ஆ ஏது எமக்கு வருவதாக எனக்கு கிடைக்கட்டும். எங்களை சூரியஸ்ய சூரியனின் சந்திருஷா தரிசனத்திலிருந்து மா யுயோதாக பிரித்து விடாதே. சூரிய தரிசனம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிரதானமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருந்து வந்த ஒரு தர்மம். நம்ம கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், காந்திஜியினுடைய தாயார் வந்து சூரிய தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இப்போவும் நிறைய பேர் இருக்கா, சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டா. சூரியனையே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மார்க்கமே இருக்குது, சௌர மார்க்கம். அப்படியே நமக்கு சண்மத்தை ஸ்தாபன பண்ணும்பொழுது ஆதிசங்கராச்சாரியார் சௌரம் அப்படின்னே ஒரு மார்க்கம் வச்சுருக்கார். சூரியனை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு மார்க்கமே இருக்கிறது. இந்த சூரிய தரிசனம் ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்னு வேதம் சொல்கிறது. ஆரோக்கியத்துக்கு பிரதானமான தேவதை சூரியன் தான். இந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் இந்த சூரியனுடைய தரிசனத்தை எங்களிடமிருந்து பிரித்து விடாதே அப்படின்னு வேதம் வேண்டி கேட்டுக்கிறது. ஞான பானு அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்தையும் சூரியனோட தான் ஒப்பிடுவோம். நான் கேட்ட பல மகான் கதைகளில் ஒரு சித்தரனுடைய கதை, அவர் காலையிலிருந்து மாலை வரை வெறும் சூரியனை மட்டுமே பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு மகான், அப்படியே ஞானம் அடைஞ்சிருக்கார். கார்த்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு க்ஷணம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம வெறும் சூரிய தரிசனம் மட்டுமே பண்ணி

அபிக்ஷமேத, அவர்கள் எங்களுடைய புத்திரர்கள், எங்களுடைய வீரர்கள், வீரமுடைய புத்திரர்கள் எங்களுடைய பகைவர்களை நன்கு அடக்குவார்களாக. அறுபத்தி பகைவரிடத்திலிருந்து வீரமிக்க நீ நகா நாங்கள் செய்த பிழைகளை அபிக்ஷமேத க்ஷமஸ்வ பொறுத்தருள், நாங்கள் செய்யும் குற்றங்களை பொறுத்தருள்வாயாக. பிரஜாபிஹி எங்களுடைய புத்திர பௌத்திரர்களுடன், பிரஜா ஏமஹி நாங்கள் வளர்ந்து கொண்டே போகட்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல வேதம் எனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் சேர்த்தே வேண்டிக் கொள்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பிரஜா ஏமஹி அப்படின்னு பெருகுவோமாக, நாங்கள் இன்னும் தழைத்தோங்குவோமாக, வாழையடி வாழையாக குலம் வந்து தழைத்தோங்கட்டும் அப்படின்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறது. மொத்தமாக இதனுடைய கருத்து, முதல் இருக்கனுடைய கருத்து, மருத்துக்களின் பிதாவான ருத்ர பரமேஸ்வரரே உம்மால் அருள் செய்யத்தக்க சுகம் அனைத்தும் எனக்கு உண்டாகுக, சூரிய தரிசனம் எப்பொழுதுமே என்னை விட்டு விலகாமல் இருக்குமாறு அருள் செய்க. நல்ல மக்கள், எதிரிகளை அடக்கும் வீரமுடைய மக்கள் எமக்கு உண்டாகுவார்களாக. நான் செய்த பிழைகளை நீர் பொறுத்தருள் வீராக. நாங்கள் தழைத்தோங்குவோமாக அப்படிங்கிறதாக முதல் ரிக்கினுடைய அர்த்தம். ரெண்டாவது, துவாதத்தேவி ருத்ரசந்த மேபிஹி சதம் ஹிமா ஆஷிய பேஷதேவிஹி வியாஸ்மத்வேஷோ வித்ரம் யம்ஹோ வியமீவாஷ்சாயதஸ்வசூச்சி. இது ரெண்டாவது இருக்கு. ருத்ர பரமேஸ்வரரே, துவா உன்னால், தத்தேபிஹி கொடுக்கப்பட்டவைகள், என்ன கொடுத்தார், சந்தமேபிஹி நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகள், பேஷஜேபிஹி ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, ஹஸ்தே விப்ரத் பேஷஜா வாரியா ஆணி, உன்னுடைய கைகளினால் எங்களுக்கு மருந்து கொடு மருந்து கொடு அப்படின்னு. இந்த மருந்துகள் நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணி சதம் ஹிமாஹா 100 வருட காலம், அஷிய நிலைத்திருக்கட்டும். உங்களால் கொடுக்கப்பட்டவைகளும் நல்லத்தை கொடுக்கும் தன்மையையும் உடையவதான இந்த மருந்துகள் 100 வருட காலம் நிலைத்திருக்கட்டும். அஸ்மத்து எமது துவேஷகா, யார் எங்களிடம் துவேஷம் பாராட்டுகிறார்களோ, யார் பகைவர்கள், சாத்தயஸ்வ அவர்களை வந்து எங்களிடமிருந்து அடியோடு ஒழித்துவிடு. எங்களிடம் துவேஷபாவம் செய்பவர்களை, பகைவர்களை அடியோடு ஒழித்துவிடு. இன்னொருத்தனை ஒழிச்சிடு அப்படின்னா கேட்கறது வேதம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யார் நமக்கு எதிரி, நம்மளுடைய மனமே சில சமயங்களில் நமக்கு எதிரான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. எல்லாமே எண்ணங்கள் தானே, ஒரு மனுஷன் ஒன்று கிடையாது, எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் அடியோடு ஒழியணும் அப்படிங்கிறது தான். இப்போ எதிரிங்கிறது அப்போ யாருன்னு ஆயிடுறது, நம்ம எதிரி இல்லை, நம்மளுடைய அந்த எண்ணம் தான் எதிரியாக மாறிவிடுகிறது. ஆங்கிலத்தில் கூட ஒரு சொல்லாடல் உண்டு, வி ஆர் ஆல் பேபீஸ் இன் பிக் பாடிஸ் அப்படி. அந்த மனம்தான் ஒரு துவேஷத்தை உண்டு பண்ணுறது, அந்த மனம்தான் ஒரு அசூயையை உண்டு பண்ணுறது, அந்த மனம்தான் ஒரு பேதபாவத்தை உண்டு பண்ணுறதுங்கும் போது அந்த மனம்தான் அந்த எதிரி, அந்த மனம்தான் வந்து அந்த அப்படியாப்பட்ட அந்த மனம்தான் அழியணும். அந்த பகைவர் எண்ணத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த மனம் மாற வேண்டும். அதை இங்கே வேதம் வேண்டிக்கிறது. சாத்த எஸ்வ அப்படின்னா அடியோடு ஒழிப்பாயாக. அம்ஹஹா அப்படின்னா பாவங்கள். விதரம் விசாத்த எஸ்வ முழுசும் ஒழிக்கட்டும், பாவத்தை ஒழித்து விடு அப்படின்னா. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன எனக்கு புரிந்த ஒரு விளக்கத்தை கூற ஆசைப்படுகிறேன். புண்ணியம் பாவம்னு நம்ம வாழ்க்கையை ரெண்டா துவந்தமாக வச்சு பண்ணுறோம். இந்த பாவம் அப்படிங்கிறதும் வந்து பகவான் தான் உண்டு பண்ணுறாரா, பாவங்கிறது நம்ம தனியாக ஒன்று செய்கிறோமா, அப்போ நம்ம சங்கல்பம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் நிறைய சமயத்தில் என்ன நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பாவத்தை வந்து இந்த உலகத்தில் விட்டு வச்சிருக்கிற அளவுக்கு ஏன் சுவாமி வந்து இது பண்ணுறார், அதை இல்லாமையே பண்ணிடலாமே, அடியோடு இல்லாமையே பண்ணிடலாமே. மகாபாரதத்தில் கூட துரியோதனன் ரொம்ப இதுவாக சொல்கிறான், அப்படியாப்பட்ட கிருஷ்ணன் இந்த யுத்தத்தையே தடுத்து நிறுத்திடலாமே, எதுக்கு யுத்தத்தை பண்ணணும், எனக்கு உனக்கு சத்புத்தி கொடுத்த கிருஷ்ணன் எனக்கு சத்புத்தி கொடுக்கலையே அப்படின்னு கூட ஒரு இடத்துல கிண்டலாக சொல்கிறான். ஏன் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம், என்னது பாவம் எது புண்ணியம்.

0: புண்ணியம், பரோபகாரம் புண்ணியங்கும்போது இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்கிறோம், மனசாலேயோ வாக்காலேயோ தேகத்தினாலேயோ கஷ்டத்தை விளைவிக்கிறோம் அப்படிங்கிறது பாப்போம். இன்னொரு இது என்ன அப்படின்னா, நாம் செய்கின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை எப்போ நம்ம எடுத்துட்டோமோ, இது என்னுடையதுன்னு ஒரு கர்த்தத்துவ பாவத்தை எப்போ எடுத்துட்டோமோ, அப்போ அதுக்கு உண்டான கர்ம பலனை நாம் அனுபவிக்க வேண்டியதாக மாறிவிடுகிறது. எப்போ இது நான் கர்த்தா அல்ல, நான் ஒரு கருவி மாத்திரமே அப்படின்னு எப்போ அந்த பலத்தியாகம் பண்ணிடுறோமோ, அந்த பலத்தியாகம் பண்ணிடுற சாமர்த்தியத்தினாலேயே அது வந்து நம்மை சேர்ந்த கர்மாவாக இல்லாமல் அது மாறிவிடுகிறது. இந்த கர்மத்தியாகம் அவ்வளோ சுலபமாக எல்லாருக்கும் சித்திச்சிடுறது இல்லை. நம்ம எவ்வளோதான் நினச்சிருந்தாலும் நான் கர்மத்தியாகம் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடைசியில் வந்து நின்றுடுறது. அதனால தான் நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம், நம்ம வந்து சில கர்மாக்களை அனுபவிச்சுட்டுருக்கோம், சில விஷயங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுறதுல. இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு காரணம், கர்மத்தியாகம் பண்ணிட்டேனாக்குண்ணா அப்படின்னு ஒரு எண்ணம் திரும்ப உள்ளுக்குள்ளே வந்துடுறது. அந்த நான் அப்படிங்கிறத அழிக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிறது, அந்த பாவங்களை இதரம் விசாத்தயஸ்வ, மொத்தமாக ஒழித்து விடு அப்படின்னு வேண்டிக்கிறது. அமீவாகா அப்படின்னா பிணிகள், விசாத்தயஸ்வ அதையும் மொத்தமாக ஒழிச்சுடு. விஷூச்சிஹி எல்லா உடம்புகளிலும் தொடர்ந்து உள்ள வியாதிகள், அந்த குரானிக்கல் எயில்மெண்ட்ஸ்னு சொல்கிறோமே, அது விசாத்தயஸ்வ அதையும் முற்றிலுமாக போக்கி அருள்வீராக. ருத்ர பரமேஸ்வரா, நீ கொடுக்கும் மருந்துகளால் 100 வயது வரை நாங்கள் வாழ்ந்திருக்கணும். அதில் என்னெல்லாம் அந்த 100 வருஷ காலத்தில் இருக்கணும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, பகைவர்களை ஒழித்து, நீர் கொடுக்கும் மருந்தாகப்பட்டது எங்கள் பகைவர்களை ஒழித்து, எங்கள் பாவங்களை ஒழித்து, எங்கள் பிணிகளை ஒழித்து, எங்கள் உடம்புகளில் தொடர்ந்து படித்து வரும் வியாதிகளையும் ஒழிக்க வேண்டும், போக்கி அருள வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. அப்போ இதில் இன்னொன்று கன்ஃபார்ம் ஆகிறது, நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்த வியாதி அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் சம்பந்தப்பட்ட வியாதி கிடையாது. இந்த சம்சாரம் அப்படிங்கிற சக்கரம், ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் திரும்ப திரும்ப வர சக்கரத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு, அவருடைய பதத்தை அடைவதற்கு அவரே தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, மாணிக்க வாசகர் சொல்வது போல, அவரே அதற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேதம் நம்மளை பிரார்த்தனை செய்ய பிரேரணை செய்கிறது. நம சிவாய,
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சருத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணி சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. ஹரம் திரிபுர பஞ்சனம் அனந்த கிருத கங்கணம் அகண்டதய மந்தரஹிதம் விரிஞ்சி சுரசம்ஹதி புரந்தர விசிந்தித பதம் தருண சந்திரமகுடம் பரம்பத விகண்டித யமம்பசித மண்டித தனும் மதன வஞ்சன பரம் சிரந்தனமமும் பிரணவ சஞ்சித நிதிம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ. தொடர்ந்து நாம் ரிக்வேதத்தில் உள்ள பஞ்சருத்ரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 2 சூக்தங்கள் பூர்ணமாக முடிஞ்சு இப்போ நாம் 3வது சூக்தத்தில் 3வது ருக்கில் இருக்கோம். ருக்குக்கு போகலாம். ஸ்ரேஷ்டோ ஜாதஸ்ய ருத்ரஸ்ரீயாசி தவஸ்த மஸ்தவசா வஜ்ரபாஹோ பர்ஷீண பாரமம் சஸ்வஸ்தி விஸ்வா அபீ திரபாசோயோதி. ருத்ரனை இந்த ருக்கில் வந்து தோன்றிய எல்லா பொருட்களுக்கும் சிறந்த பொருள் எது அப்படின்னா அது ருத்ர பரமேஸ்வரன் தான். ஐஸ்வர்யத்தினால் எது உசந்த பொருள் தோன்றிய வஸ்துக்கள்லையே அப்படின்னு பார்த்தோன்னா ருத்ர பரமேஸ்வரன் தான். பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாக இருக்கக்கூடியது, மீண்டும் தவசாம் அப்படிங்கிறது பெரியவர்களுக்குள் தவஸ்தமஹா, அதுலேயும் தம பிரத்யம் போட்டு சொல்கிறது, மிகப்பெரியவனாக அசி இருக்கின்றாய். வஜ்ரபாஹோ, வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தியவனே அப்படிங்கிறதாக சொல்கிறது. வஜ்ரபாஹோ எப்படி பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாகவும் சிரேஷ்டமான வஸ்துக்களுக்கு சிரேஷ்டமான வஸ்துவாய் நீ விளங்குகின்றாயோ, நீ ஏ ருத்ர பரமேஸ்வரா நக எங்களை அம்ஹசஹா பாவத்தினுடைய பாரம் அப்படின்னா கரை, அந்த கரையை வந்து ஏற்றிடு. அந்த கரை நம்மளை சம்சார சாகரங்கிறதுல கரையேற்றுறதுங்கிறது ஒன்று. இதில் வந்து இந்த பாவம் அப்படிங்கிற இந்த கடலில் நாங்கள் நீந்தின்னு இருக்கோமே, இதிலிருந்து நீ எங்களை கரை ஏற்றிடு, எங்களை ஏறும்படி கரை ஏறும்படி செய்தருள்வாயாக. ரபசஹா அப்படின்னா பாவத்தின் விஸ்வாகா அபீதிஹி பிராப்திகள், யுயோதி நீக்கிவிடு. இந்த பாவத்தினால் நாங்கள் அனுபவிக்கும் துக்கத்தையும் இந்த பாவத்தினால் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பலன்களையும் நீக்கி எங்களுக்கு கரையை காட்டு, கரையை அடையச் செய். சம்சாரத்தை எப்போவுமே நாம் சாகரம் அப்படிங்கிறதாக சொல்லி தான் நமக்கு வழக்கம். அப்படி சாகரமாக இருக்கும்பொழுது இந்த சாகரத்தை கடக்க வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு கப்பல் தேவைப்படுறது. சில நேரங்களில் வந்து சில மகான்களுடைய நடவடிக்கைகள் வந்து நமக்கு புரியத்தக்கதாக இருக்காது. அவளும் நம்ம மனுஷான்னு நினச்சிக்கூடாது. குருநாதருக்கு என்றைக்குமே நாம் வந்து மரியாதை கொடுக்கணும். குருநாதரும் ஒரு மனுஷன்தானே, அவனுக்கும் நமக்கு உண்டான எல்லாமே இருக்கும் தானே அப்படிங்கிறதாக சிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கப்பலினுடைய கதை வர்றதுனால இதை நான் சொல்கிறேன். கப்பலும் கடலில் தான் இருக்குது, மீனும் கடலில் தான் இருக்குது. அதுக்காக மீனும் கடலும் ஒன்றாகாது. மீனினுடைய அப்ஜெக்டிவ் வேற, கப்பலினுடைய அப்ஜெக்டிவ் வேற. ஒரே விஷயத்தை ஒவ்வொருத்தர் எந்த விதமாக அணுகுகிறார்களோ அதனை பொறுத்து அந்த விஷயத்தினுடைய சாராம்சமானது மாறுபடுகிறது. எல்லாருக்குமே எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. எந்த வைத்தியர் வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறாரோ, நமக்கு ஒரு வியாதின்னு வந்த உடனே நம்மளுடைய மலஜலத்தை நம்மளுடைய மலத்தை எடுத்து அவர் தான் வந்து பரிசோதித்து பார்க்கிறார். அது ஆனால் வைத்தியர் மட்டும்தான் செய்யணும், எல்லாரும் அதை செய்ய முடியாது. அப்படி சில வஸ்துக்களை நம்மளுடைய வேதமும் ஆகமமும் சில இடங்களில் சொல்லியிருக்கு. சில அதை வந்து திரித்து பேசுபவர்கள் வேறு மாதிரியான கிருத்திரிமமான அர்த்தம் பண்ணி கொண்டு அதற்கு தப்பான கல்பிதங்களை வந்து செய்கிறார்கள். அதற்காக நான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன். சாகரத்தில் கப்பலும் இருக்கும் மீனும் இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. சாகரத்தில் நாம் இந்த சம்சார சாகரத்தில் நாமும் இருக்கிறோம், குருநாதரும் இருக்கிறார், ரெண்டு பேருமே உடலோடு தான் இருக்கிறோம். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஏற்படுற அவஸ்தைகள் ஒன்றும் கிடையாது. இந்த பாவம் பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம்னு நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் சொன்னது போல், பரோபகாரத்திற்காக இது பண்ணுறோமோ அது புண்ணியம், மற்றவர்களை பீடிப்பது பீடனம் என்ன செய்கின்றோமோ பரப்பீடனம் அப்படிங்கிறது பாவம். நான் செய்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு கர்மாவையும் சங்கல்பித்து செய்யும்பொழுது அதனுடைய பலாபலன்களை நாமே அனுபவிக்கும்படியதாக ஏற்படுகிறது. அதை எப்போ நம்ம ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிவிட்டோமோ அந்த ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணின சாமர்த்தியத்தினாலே அந்த பலனும் நம்மை சேராததாக மாறுகிறது. நாமளும் நிஷ்கர்மியாகுவதற்கு ஒரு படி மேலே செல்கிறோம். எப்போ நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோமோ அப்போவே வந்து பகவான் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். அப்போ நீயே பார்த்துக்கோப்பா, நான் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ அது என்னுடையது இல்லை, அது முழுக்க முழுக்க இறைவனுடையது தான் அப்படின்னு ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்பட்டு நம்ம அதை விட்டுடுறோமோ அவன் கையில், அனன்யாஷ்டிந்தயந்தோமாம்னு பகவான் சொல்வது போல, அவன் வந்து நம்மளுடைய யோக க்ஷேமத்தை அவன் வகிக்கிறான். வஜ்ரபாகுவாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, என்னை இந்த பாவம் இந்த பாவத்தினுடைய கரையை தீடும். எனக்கு வந்து இதிலிருந்து இந்த பாவம் பெரிய கடலாக இருக்கிறது, இதிலிருந்து நீ என்னை கரையை தீடுன்னு இந்த ருத்ரம் இந்த ருக்கு வந்து சொல்கிறது. அடுத்த ருக்கு, மாத்வா ருத்ர சுக்ருதா மானமோ பிர் மாதுஷ்டூதி ஷபமா சகூதி உன்னோ வீராகும் அர்ப்பய வேஷஜேபிர் பிஷக்த மம் தவா த்வா பிஷஜாம் ஸ்ருணோமி. ஹே ருத்ர பரமேஸ்வரா, துவா உனக்கு நமோபிஹி வணக்கங்களால், மா சுக்ருதாம நான் வந்து கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன், கோபம் உன்னை கோபப்படுத்தாமல் இருப்பதற்கு நான் என்னுடைய வணக்கங்களை செலுத்தி கொண்டே இருப்பேன். வேளா விளக்கி என்னுடைய வணக்கங்களை செலுத்த வேண்டிய சமயத்துக்கு நான் செலுத்தி கொண்டே இருப்பேன். அதனால் நான் உனக்கு ஒரு முனிவை ஒரு கோபத்தை உண்டாக்க மாட்டேன். துஸ்துதி அதே மாதிரி நலமில்லாத துதிகளாலும் மா சுக்ருதாமா, உனக்கு வந்து கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன், துஸ்துதி பண்ணுவாளா. சிலர் வந்து இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்கக்கூடும். பக்தியில் வந்து பல பாவங்கள் இருக்குது. இது நாம் கொஞ்சமே விலகி செல்வதாக இருந்தாலும் இந்த பக்தியினுடைய பாவங்களை பற்றி நான் கூற ஆசைப்படுகிறேன். இந்த துஸ்துதிங்கிற வார்த்தை வந்ததுனால சொல்கிறேன். ஸ்தம்பகா, ஸ்வேதகா, ரோமாஞ்சனம், ஸ்வரபேதம், வேபதுகு, வைவர்ணம், அஸ்ரு, பிரளயகா, தூமாயிதாக, ஜுவலிதாக, யத்னஜாக, அதில் வந்து சௌபகா, காந்திஹி, தீப்திஹி, மாதுரியம், தைரியம், ஸ்வபாவஜகான்னு சொல்கிறதுல லீலா, விலாசகா, விச்சித்தி, விப்ரமஹா, கிழகிஞ்சிதம், மோத்தாயுதம், குட்டமிதம், பிப்போக, லலிதம், விகிருதம், பாவகா, ஹாவகா, ஹேளா அப்படின்னு 20 பாவங்களை வந்து பக்தி பாவங்களை சொல்கிறது. இந்த 20 பக்தி பாவங்களுக்கு நான் தனியாகவே ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு பாவத்தில் சுவாமியுடன் பிணக்கம் வைத்து கொண்டு ஊடல் போட்டு சண்டையிடுவதையே கூட ஒரு ஹேளா அப்படிங்கிறது அந்த கடைசியாக வரக்கூடிய பாவம் அதை சொல்லுகிறது. இன்றைக்கும் சக்குளத்துக்காவு பகவதி கோவிலில் வந்து இது ப்ராக்டிஸில் இருக்குது. நம்மளுடைய வில்வமங்கலம் சுவாமிகள் வந்து அங்கே அம்பாவை நிந்தாஸ்துதி பண்ணினதாக ஒரு வைபவம் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. வேதம் என்ன சொல்கிறதுனா, அந்த துஸ்துதி நான் செய் நலமில்லா துதியை சொல்லி உனக்கு கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன், துஸ்துதி பண்ணி உனக்கு கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. மேலும் நகா, எங்களுடைய வீரான் புத்திரர்களை பேஷஜேபிகி மருந்துகளினால் உத்து அற்பய, அவர்களுக்கு மேம்பாடை செய், அவளை வந்து மேம்படுத்து, எங்களுடைய வீரர்களை உன்னுடைய மருந்துகளால் மேம்படுத்து. பிஷஜாம், வைத்தியர்களுக்குள் பிஷக்தமம், மிகச்சிறந்த வைத்தியர் யாரோ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா அது நீதான். ருத்ர பரமேஸ்வரனே, உன்னை வணங்குவதாலும் சிறிய தேவர்களுடன் அழைப்பதாலும், இப்போ மித்ரனை போல வருணனை போலன்னு சொல்கிறதுனால நீ கோவப்பட்டுடாத, தயவு செஞ்சு மித்ரனோடையும் வருணனோடையும் என்னை கம்பேர் பண்ணி பேசுகிறியே அப்படிங்கிறதுக்காக நீ எனக்கு பார்த்து கோவப்பட்டு விடாதே. எல்லார் தேவர்களை விடவும் சிறந்த தேவர் நீதான், மகாதேவன் நீதான், எல்லா வைத்தியர்களுக்கும் சிறந்த வைத்தியன் நீதான் வைத்தியநாத சுவாமி அப்படிங்கிறபடியால் உன்னுடைய மருந்துகளை கொடுத்து எங்களுடைய வீரர்களுக்கு, எங்களுடைய புத்திரர்களுக்கு மேம்பாட்டினை செய், அவர்களை மேம்படுத்து அப்படிங்கிறதாக இந்த இருக்கு சொல்கிறது. இதில் எதேச்சியாக நான் அந்த 20 பக்தி பாவங்களை பற்றி சொன்னதுனால அந்த 20 பக்தி பாவங்களை பற்றின ஒரு ஆடியோவையும் இதுக்கு அடுத்ததாக நான் சேர்த்து தருகிறேன். மேற்கொண்டிருக்கிற ருக்குகளை வரும் சமயங்களில் பார்க்கலாம். ஓம் நமசிவாய.
3: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. அவந்தமகிலம் ஜகதபங்ககுணதுங்கமமதம் த்ருதவிதும் சுரசரித் தரங்கணிகுரம் பத்ருதிலம் பட்டஜடம் சமனதம்பசுஹரம் பவஹரம் சிவம் தசதிகந்தரவிஜும்பிதகரம் கரலசன்மிருகசிசும் பசுபதிம் ஹரம் சசிதனஞ்சய பதங்கநயனம் பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ. தொடர்ந்து நாம் ரிக்வேதத்தினுடைய பஞ்சருத்திரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, உன்னை போற்றுவதற்குண்டான புத்தியை கொடு, எங்களை காப்பாற்று, எங்களுக்கு போதுமான அன்ன ஆகாரங்களை கொடு, எங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலையை ஏற்படுத்தி கொடு, என்னை மட்டுமல்லாமல் என்னுடைய சந்ததியினரையும் காப்பாற்று, அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடு, எதிரிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்று, அவர்களை தூரப்போகச் செய், எங்களிடம் கோபம் கொள்ளாதே. இப்படியாக பல விஷயங்களை அடுக்கி கொண்டே வருகிறது ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனிடம் வேதமாகப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு மூன்றாவது சூத்திரத்துல அஞ்சாவதற்கு பார்க்க போகிறோம். எந்த ஒரு ருத்ர பரமேஸ்வரனாகப்பட்டவர் ஹவிர் பிஹி ஹவிகளோடு கூடிய ஹவீமபிஹி அழைத்ததற்குரிய துதிகள், நம்ம இவ்வளவு நேரம் துதிகள் செய்தோம் இல்லையா, இந்த துதிகளால் ஹவதே அழைக்கப்படுகின்றானோ, யாருக்கு இது எல்லாம் உரித்தாகின்றதோ, இந்த துதிகள் இவ்வளவு நேரம் செய்த துதிகள் எல்லாம் யாருக்கு உரித்தாகின்றதோ, தம் அந்த ருத்ரன், அந்த ருத்ரனுக்கு செய்யும் ஸ்தோமேபிஹி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோமம்னா ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்களால் அவதிஷீய அவனுடைய கோபத்தை நாம் போக்குகின்றோம். எதனால போக்குகின்றோம், நாம் செய்யக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்களால் அவனுடைய கோபத்தை நாம் போக்குகின்றோம். ருதூதரஹா சிறிய வயிற்றை உடையவனும், சுகவஹா இனிமையாக அழைக்கத்தக்கவனும், பப்ருஹு எல்லாவற்றையும் வலியுறுத்துகின்றவனும், வலியுறுத்துகின்றவன்னா இங்க வந்து இருக்க செய்கிறவன், காப்பாற்றுகிறவன், நிலைக்க செய்கிறவன் அப்படிங்கிறது. சுஷிப்ரஹா அழகிய முகத்தை உடையவனுமாகிய அந்த ருத்ரன் நகா எங்களுக்கு அசியை மனாயை இந்த புத்தியை, இந்த மனசு, இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்மள வந்து நல்ல புத்தியை கொடுன்னு கேட்கிறோம், வழிபடவைன்னு சொல்றோம், எங்களை எதிரிகள் இடத்துல இருந்து தூர இருக்க வச்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றோம். இந்த புத்தியை மாறி ரதத்து கெடுக்காதவனாக இருக்க வேண்டும். இந்த நல்ல புத்தி நமக்கே எப்பயோ ஒரு தினம் வருது, இந்த புத்தியை அவன் கெடுக்காமல் இருக்க வேண்டும். அப்போ சுவாமி வந்து நம்மளுடைய நல்ல புத்தியை கெடுக்கிறாரா அப்படிங்கிறது இங்க கேள்வி. ஏன்னா இங்க வேதம் என்ன சொல்றது, அவன் என்னுடைய இந்த புத்தியை கெடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. சுவாமி நல்ல புத்தியை கெடுக்கிறது கிடையாது. எது நம்மளுடைய நல்ல புத்தியை கெடுக்கிறதுனா, நம்மளுடைய அகங்காரம், நம்மளுடைய மமதை, மாயை, பொதுவாகவே இந்த ஜெகன் மாயை, இந்த மாயாமலம், கண்மமலம், இந்த இரண்டு மலங்களும் சேர்ந்து நம்மளுடைய இறைத்தன்மையை மறைக்கிறது. ஆதலால் நாமும் சிவனும் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் அப்படிங்கிற பதங்களை நாம் உணர முடியாமல் இருக்கின்றோம். அந்த உணர முடியாமைக்கு காரணம் இந்த ரெண்டு மலங்கள் தான், ஆணவ மலம், கண்மமலம், மாயாமலம் ஆகிய இந்த மும்மலங்களும் தான் இதுக்கு வந்து காரணம். இந்த மாயை அகழுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த உரிய விஷயத்தை செய்வதற்காகத்தான் இங்க ருத்ரம் வந்து ருத்ர பரமேஸ்வரனை இப்படியாக பிரேரணை செய்கிறது. இந்த புத்தியை கெடுக்காதவனாகுக அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சுவாமி வேற அப்படின்னா, மாயை வேற அப்படின்னா, சுவாமிக்கு ஈக்குவலண்டான ஒரு சக்தி இந்த லோகத்துல இருக்குங்கிறது அர்த்தமாயிடும். சுவாமியை வழிபடுறதுங்கிறது ஒரு புத்தி, அதை கெடுக்கிறதுங்கிறது ஒரு புத்தி அப்படின்னு, சுவாமியை வேறுபட்டு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதாக அர்த்தமாயிடும். அக்ஷரமண மாலையில கூட பகவான் ஸ்ரீ ரமணர் ஒருவனா முன்னே ஒழித்தவர் வருவார் உன்சூதே இது அருணாச்சலா அப்படின்னு பாடுவார். நீ ஒருத்தன் தான் இருக்க, வேற யாரா வந்தாலும் நீ தான் வரணும், கல்வனாக வந்தாலும் நீ தான் வர வேண்டும் அப்படிங்கிற பாவம் இது. அத்வைத பாவம், வேதம் அத்வைத பாவத்தை இங்க சொல்றது. நல்லது கெட்டது எனக்கு எல்லாமே நீ தான், எனக்கு நல்லது தோண வச்சாலும் நீ தான் தோண வைக்கிற, கெடுதல் தோண வச்சாலும் நீ தான் தோண வைக்கிற, என்னுடைய இந்த புத்தியை நீ கெடுக்காமல் இரு அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனிடமே சரணாகதி அடைந்து வேண்டிக் கொள்கிறது. இதுல என்னுடைய சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது, என்னுடைய சங்கல்பம் எதுவுமே கிடையாது, எல்லாமே உன் சங்கல்பம் தான், அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்க வாசகர் சொல்வது போலே உன்கிட்டயே நான் சரணாகதி அடைஞ்சிடுறேன், தயவு செஞ்சு என்னுடைய மனத்தை மட்டும் மாற்றாமல் இரு, என்னுடைய மனதை மட்டும் மாற்றாமல் இரு, எனக்கு இந்த நல்ல புத்தியை கொடுத்து கொண்டே இரு அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது சுத்தம். மேல்கொண்டு ஆறாவது இருக்கு. உன்மா மமந்த விஷபோ மருத்வான் பக்ஷீய சாவய சாநாதமானம் கிருணீவ சாயாமரபாஷியா விவாசேயம் ருத்ரஸ்ய சுண்ணம். விஷபஹா அப்படிங்கிறதுக்கு வந்து விரும்பியவற்றை அளிக்கின்றவனும் அப்படிங்கிறதாக இந்த அர்த்தம். ரிஷபஹா அப்படின்னா விரும்பியவற்றை அளிக்கின்றவன், மருத்வான் மருத்துக்களை உடையவன், மருத்துக்களை புத்திரர்களாக கொண்டவன். நிறைய இடங்கள்ல மருத்வான் பிதர் மருத்தாம் தான் வருது இல்லையா, மருத்வான் மருத்துக்களை உடையவன், ஆச்சாரியனை உடையவன் ஆச்சாரியவான், மருத்துக்களை உடையவன் மருத்வான். இந்த ருத்ர பரமேஸ்வரனை நாதமானம் மா அப்படிங்கிறது வேண்டுகின்ற என்னை, எந்த ருத்ர பரமேஸ்வரனை நான் வேண்டுகிறேன், என்னுடைய ஆசைகளை எவர் ஒருவர் நிறைவேற்றுகிறாரோ, என்னுடைய விருப்பங்களை எவன் ஒருவன் அளிக்கின்றானோ அவனும், எவன் ஒருவன் மருத்துக்களைக்கு பிதாவாக இருக்கின்றானோ, மருத்துக்களை உடையவனாக இருக்கின்றானோ அவனுமான அந்த ருத்ர பரமேஸ்வரனை துவக்ஷீயசா இனிமையாகிய அப்படின்னா நல்ல, வயசா அன்னத்தால் உணவுப் பொருட்களால், உத் மமந்த மிகவும் களிப்பை தரக்கூடிய, மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ருத்ர பரமேஸ்வரன் நமக்கு அருள் செய்யட்டும், நமக்கு வந்து மிகுந்த சந்தோஷத்தை அருள் செய்யட்டும். கிருணி அப்படிங்கிறது வெயில், வெயில் இருக்கிறதுக்கு கிருணிங்கிறது பேரு, சூரியனுக்கு ஒரு பதம். சாயாம் இவ, நல்ல வெயில்ல வந்து நிழலை அடைவது போல, நம்மளுக்கு ஒரு திருமுறை கூட இருக்கு, நிழல் அருமை கொடு வெயிலுமில் காண்மின், ஈசன் கழல் அருமை கொடு வெவ்வினையில் தெரிவின் அப்படிங்கிறதாக ஒரு நமக்கு ஒரு திருமுறை கூட இருக்கிறது. அப்படி நிழலை அடைவது போல, இது வேதத்திலேயே இந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ரொம்ப விசேஷமான உதாரணம், எப்படி வெயில்ல இருக்கிறவனுக்கு தான் அந்த நிழலினுடைய அருமை தெரியுமோ, ருத்ரனுடைய சும்னம் அந்த இன்பம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, அறபாகா அடையாதவனாகிய யான், அஷிய அதை அடைவதன் பொருட்டு, ஆவிவே விவசேயம் நான் பணி செய்கின்றேன், எனக்குத்தான் தெரியும் ருத்ர பரமேஸ்வரனுடைய இன்பம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. எப்படி கொடுமையான வெயிலில் இருக்கும் ஒருவனுக்கு ஒரு நிழல் இன்பத்தை தருகின்றதோ, அது போல இந்த சம்சாரங்கிற வெயில்ல தவிச்சின்றிருக்கிற நமக்கு ருத்ர பரமேஸ்வரன்கிறனுடைய இணையடி நிழலாகப்பட்டது மிகுந்த இன்பத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. தவறாக இல்லைன்னா அது அப்பர் பெருமானுடைய இதுன்னு தான் நினைக்கிறேன், அப்பர் பெருமானுடைய பாசுரம் நினைக்கிறேன். நிழல் அருமை கொடு வெயிலுமில் காண்மின், ஈசன் கழல் அருமை கொடு வெவ்வினையில் தெரிவின் அப்படிங்கிறதாக வரும்னு ஞாபகம். மேல் கொண்டு இருக்கிறதுக்கு இன்பத்தை அளிப்பதாக சியஹா இருக்கும் ஹஸ்தஹா திருக்கரமானது, குவா எங்கே, உன்னுடைய இன்பத்தை அளிக்கக்கூடிய கரமானது எங்கே இருக்கிறது, யஹா எவனொருவன், ஹஸ்தஹா திருக்கரம், பேஷஜஹா மருந்தை செய்கின்றதோ, ஜலாஷஹா இன்பத்தை அளிக்கின்றதோ, அஸ்தி அந்த கை எங்க இருக்கு, அவனால் அந்த கையினால், அந்த கையினால் என்னை பாதுகாப்பாயாக. விருஷப, மீண்டும் அதே விருஷப பதத்தை போடுறது, வேண்டியவற்றை அளிப்பவனே. தெய்வியஸ்ய தெய்வத்தின் சம்பந்தமாக வரும், ரபசஹா பாவத்தை, தேவ கோபத்தை, ஆச்சாரிய கோபத்தை, இதெல்லாம் தேவ தெய்வம் சம்பந்தமான கோபங்கள். ஒருவனுக்கு மூன்று விதமான தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்யாத்மிகம் அப்படிங்கிறதாக மூன்று விதமான தடங்கல்கள். இதுல இந்த ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறதாக உண்டான தடங்கல்களை பற்றி இப்ப வேதம் பேசுறது. அந்த தெய்வத்தினால் உண்டாக வரும் ரபசகா பாவத்தை அபபர்த்தா நீக்கிவிடு, அதை நீக்குவோனாக நீ மாறிவிடு. மா எனது பிழைகளை நூ விரைவாக, அபிஜக்ஷமீதாக பொறுத்தருள்வாயாக. ருத்ர பரமேஸ்வரனே இதனுடைய மொத்த கருத்து என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ருத்ர பரமேஸ்வரா அனைவருக்கும் இன்பத்தை அளித்தருளும் உனது திருக்கரம் எங்கே, குவா அப்படின்னு கேக்குறது, எங்கே எல்லாருக்கும் மருந்தை கொடுக்கக்கூடிய அந்த கரம் எங்கே, அந்த கரத்தினால் என்னை பாதுகாத்தருள். பரமேஸ்வரன் வலது கரத்தால் மட்டுமே ஆசீர்வாதம் செய்வான் அப்படிங்கிறதாக இல்லாமல், ருத்ர பரமேஸ்வரன் மட்டுமே இடது கையாலும் ஆசீர்வாதம் செய்வார். ஏட்டுமானூருங்கிற க்ஷேத்திரத்துல நாம் போனமையானால் இதை நாம் பார்க்கலாம். வேற எந்த தேவதைகளும் செய்யாத ஒரு இல்லாத ஒரு கோலத்தை ரிஷி ருத்ர பரமேஸ்வரனிடம் மட்டுமே காண முடியும். அது இடது கையை வைத்து அபயஹஸ்தமாக காண்பித்து ஆசீர்வாதம் பண்ணும் கோலம் ஏட்டுமானூர் அப்பனுடைய புகைப்படம். அதை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் அது ஒரு அகோரமூர்த்தியினுடைய ஒரு அம்சம், அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். இப்ப இந்த வேதம் கேட்கிறதே அதனால எனக்கு அந்த கையினுடைய பிரபாவம் ஞாபகம் வந்தது. வேற யாருக்குமே அந்த ஹஸ்த பிரபாவம் கிடையாது. இடது கையால் அபயம் கொடுக்கக்கூடிய ஹஸ்த பிரபாவம் ஏட்டுமானூரப்பனுக்கு மட்டும்தான் உண்டு. உன்னுடைய திருக்கரம் எங்கே, இந்த மருந்துகளை செய்யும் திருக்கரம் எங்கே, அதனால எனக்கு ஆசீர்வாதத்தை பண்ணு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாவத்தை போக்கு, என்னுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக அப்படிங்கிறதாக இந்த ரிக்கு சொல்றது. மேல் கொண்டிருக்கிற ரிக்குகளை நாம் வரும் காலத்தில் பார்க்கலாம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ, ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சிகரம் தூரதோ திருஷ்டா நமஸ்குர்யாத் சிவாலயம், ஜென்மாந்தர கிருதம் பாவம் தக்ஷணாது ஜலதி த்ருவம். தூரத்திலிருந்து அந்த கோபுரத்தை வணங்குவதனாலேயே நமது பல ஜென்மாக்களிலே செய்த பாவங்கள் எல்லாம் அந்த க்ஷணத்திலே நீங்கும் என்று, அவ்வாறு அந்த பாவங்களை எல்லாம் கோபுர தரிசனத்தினாலே நீக்கி கொண்டு, இந்த கோபுரத்தை பார்த்தாலே தெரியும் சிவபெருமான் எப்பேரும் நல்ல உயர்ந்த கோபுரமா இருக்கும். திருவண்ணாமலை கோபுரம், சிதம்பர கோபுரத்துல எல்லாம் பார்த்தா சிவபெருமானுடைய விஸ்வரூபம், இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானா அங்க நம்ம அவரை காண முடியும். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும், ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும், ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீன்முடியானும், ஆயிரம் பேரு வந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்பார் நாவுக்கரச பெருமான். சஹஸ்ரபாகு சம்யுக்தம் சஹஸ்ர கிரணோஜ்வலம் என்று ஆகமங்கள் அந்த கோபுரத்திலே விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய விஸ்வரூபத்தை விளங்குகின்றன. அதே வேதங்களிலே சொல்லும் பொழுது விஸ்வதச்சுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தவுத விஸ்வதஸ்பாது, இந்த அண்டங்கள் நிறைந்த கண்களும் கைகளுமாக கொண்டு அந்த விஸ்வரூபமாக சிவபெருமான் விளங்குதலே அந்த கோபுரத்தினுடைய தத்துவார்த்தம். அந்த கோபுரத்தை முதலிலே வணங்கி, முன்னரே சொல்லப்பட்டவாறு அந்த திரியங்க நமஸ்காரத்தினாலே வணங்கி உள்ளே செல்ல வேண்டும். கோபுரத்தினுடைய இரு புறத்திலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் அங்கே வணங்கி கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். இந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அதற்கு முன்னதாக சில ஆலயங்களிலே திருக்கோவிலுக்கு உள்ளே குளம் கிணறு முதலானவைகள் இருக்கும் அந்த தீர்த்தம், சில ஆலயங்களிலே அந்த திருக்கோவிலுக்கு வெளிப்புறத்திலேயே அந்த தீர்த்தமானது விளங்கும். அவ்வாறு அந்த தீர்த்தம் சிவசிய சமீபே சிவபெருமானுடைய சமீபத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தமோ அல்லது சிவபெருமானுடைய நேரே இருக்கக்கூடிய தீர்த்தமோ, ஒரு முழம் அந்த 100 தண்ட பிரமாணம், சிவலிங்கத்திலிருந்து 100 தண்ட பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டம் அப்படிங்கக்கூடியது 3 முழங்கள். அவ்வாறு சிவலிங்கத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தினுடைய சிவலிங்கத்திலிருந்து 300 முழங்கள் இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 300 அடின்னு வச்சுக்கலாம், அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு பேரு சிவபூமின்னு பேரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவதீர்த்தம் என்று சொல்லுவார். அந்த சிவதீர்த்தத்திற்கு சிவகங்கை என்று பெயர். சிவலிங்க சமீபேது எத்தோயம் புரதஸ்திதம் சிவகங்கேது விஜ்ஞேயா. நம்ம சிதம்பரத்துக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவகங்கை அப்படின்னு பேரு. அந்த சிவகங்கை ஆகிய அந்த தீர்த்தத்தில் நமக்கு வசதி வாய்ப்பு இருப்பின் அங்கே சென்று அந்த தீர்த்தத்திலே குளித்தல் மிகவும் புண்ணியம். இல்லை என்றால் நமக்கு தீர்த்தத்திலே குளிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்றால் அந்த தீர்த்தத்தை சிவமாக வணங்கி அந்த தீர்த்தத்தை தலையிலே புரோக்ஷணம் செய்து கொள்ளுதல், அதுவும் மிகுந்த சிவபுண்ணியம். தத்ர ஸ்நாத்வா சிவம் பிரஜேது, அதிலே ஸ்நானம் செய்தால் சிவபெருமானை அடைவிக்கக்கூடிய தன்மையுடையது அந்த தீர்த்தம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று தீர்த்த சிறப்பு சொல்லப்படுகின்றது நாவுக்கரச பெருமானுடைய தேவாரத்தில். அவ்வாறு அந்த தீர்த்தத்திலே புரோக்ஷணம் அல்லது ஸ்நானம் செய்து கொண்டு, புரோக்ஷணம் அல்லது ஸ்நானம் செய்து கொண்டால் வெறுமனே குளிக்கிறது அப்படிங்கிறது இல்ல, அந்த குளிக்கிறத பத்தி தீர்த்த உண்மை அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சிறப்பா சொல்றது. அந்த திருமந்திரத்துல சொல்லும் பொழுது வெறுமனே குளித்தல்ங்கிறது கூடாது, அந்த தீர்த்தத்திலே முழுகும் பொழுது நமக்குள்ளே நமக்கு புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய பகுதியிலே சிவபெருமானை நினைத்து அந்த சிவபெருமானிடத்திலே தோன்றக்கூடிய அமிர்தத்தினாலே உடலின் உள்ளும் புறமும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் அந்த சிவாமிருதத்திலே நனைந்ததாகவும், அது சிவதீர்த்தம் புருவ மத்தியிலே நினைத்து அங்கே பெருங்குகின்ற அமிர்தத்தினாலே அந்த சிவதீர்த்தத்தினாலே உடலும் தூய்மை அடைய வேண்டும், அதே போல உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் தூய்மை அடைய வேண்டும் என்று அந்த பாவனையோடு ஸ்நானம் செய்வதுதான் உண்மையான தீர்த்த ஸ்நானத்தினுடைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த தீர்த்தத்தை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்துவிட்டோ அல்லது தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொண்டோ மீண்டும் திருநீர் செல்லும் பொழுது ஒரு விபூதி பை வச்சுக்கணும். சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விபூதி பை, சமய தீட்சை பெற்றவர்கள்லாம் வச்சிருக்காங்க விபூதி பை அல்லது விபூதி சம்படம். மீண்டும் அந்த விபூதியை திருநீற்றை எடுத்து அணிந்து கொண்டு நேராக கொடிக்கம்பத்துக்கு அருகிலே செல்ல வேண்டும். அந்த கொடிக்கம்பத்திலே அருகிலே சென்று நெடுக வீழ்ந்து நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அந்த நெடுக வீழ்ந்து அஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்களாலும் பஞ்சாங்க நமஸ்காரம் பெண்களாலும் செய்யத்தக்கது. அந்த கொடிக்கம்பத்தை பார்த்தோடனே நம்மளுக்கு என்ன பாவனை வர வேண்டும்? சிவாகமங்களிலே சொல்லும் பொழுது மந்திரம், கிரியை, பாவனை என்று மூன்று சிறப்புகள் சொல்லுவார்கள். மந்திரமானது, நாம் சொல்லக்கூடிய மந்திரமானது நமது வாக்கை தூய்மை செய்யும். கிரியை, நாம செய்யக்கூடிய கையினாலே அரிச்சித்தல் அல்லது இறைவனை வணங்குதல் முதலானவைகள் இறைவனுக்கு தொண்டு செய்வதனாலே நமது உடலானது தூய்மை பெறுகின்றது. அதே போல சிவபெருமானை பாவித்தல், மனதினாலே தியானித்தலினாலே அந்த மனமானது தூய்மை பெறுகின்றது. மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றும் தூய்மை பெறுதல் வேண்டும். இந்த பிரபஞ்சம் எல்லாம் மகாபிரளய காலத்திலே சிவபெருமானுடைய திருவடிக்கு கீழே ஒடுங்கும். அப்பொழுது சிவபெருமான் ஏகபாத மூர்த்தி என்று சொல்லுவார்கள். ஏகமூர்த்தி தரம் ஏகபாதகம் என்று சிவபெருமான் ஒரே பாதத்தோடு இந்த அண்டசராசரங்கள் அனைத்தும் அவருடைய பாதத்திற்கு கீழேயே இருக்கும். அவ்வாறு அந்த ஏகபாத மூர்த்தியினுடைய தத்துவத்தை காட்டக்கூடியது இந்த கொடிக்கம்பம். ஏகஞ்ச பாதம் தசசாஷ்டஹஸ்தம் என்று அந்த கொடிக்கம்பத்திலே இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய சிவபெருமான் ஆனவர் இந்த அண்டசராசரங்கள் அனைத்தும் அவருடைய திருவடி கீழே ஒடுக்கக்கூடிய ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையை உணர்த்துவது அந்த கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்திற்கு அருகிலே முன்னர் பலிபீடம் இருக்கும். சைவ சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம் என்ற மூன்றிலே உள்ளே இருக்கக்கூடிய மூலலிங்கமானவர் பதியாகவும் பசுவாகிய ஆன்மா ரிஷப ரூபமாக, முன்னர் இருக்கக்கூடிய நந்தி தேவர் ரிஷப ரூபமாக இருக்கக்கூடியவர் பசுவை குறித்தது. அந்த பலிபீடம் பாசங்களை குறித்தது. நெடுக வீழ்ந்து நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஆணவம் முதலான இவைகளை எல்லாம் அந்த இடத்திலே விட்டு விடுதல் வேண்டும். விட்டு விட்டு நம்மை சமர்ப்பித்தல், பலி என்றால் சமர்ப்பணம் செய்தல் என்று அர்த்தம். ஆக நமது ஆணவம் முதலான ஆணவமாகிய மலத்தையும் மற்றும் நமது துர்குணங்கள் முதலானவைகளை எல்லாம் அந்த இடத்திலே விட்டுவிட்டு நமது ஆன்மாவை தூய்மையானதாக இறைவனிடத்திலே அர்ப்பணித்ததாக பாவித்து கொண்டு அந்த பலிபீடத்தை கடந்து முன்னர் விளங்கக்கூடிய திரு நந்திதேவர் ரிஷபதேவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். உள்ளே செல்வதற்கு அந்த இடத்திலே ரிஷபதேவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். அந்த ரிஷபதேவரானவர் தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். பெரிய ஆலயங்களிலே ஒவ்வொரு பிரகாரத்திற்கும் ஒவ்வொரு ரிஷபம் இருக்கும், ஒவ்வொரு நந்திதேவர் இருப்பார். சின்ன ஆலயங்களிலே ஒன்று அல்லது இரண்டு இருக்கும், இரண்டு மூர்த்திகள் இருப்பார். அவ்வாறு அந்த மகாநந்தியின் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் தர்மத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர். நான்கு வேதங்களும் அவருடைய நான்கு பாதங்களாக விளங்கக்கூடியது. சிவபெருமான் இடத்திலே இந்த அண்டசராசரங்கள் அனைத்தும் ஒடுங்கிய பின்னர் ஒடுங்கும் பொழுது இந்த வேதமாகிய இந்த தர்மம் விடையாக ஈசனை தாங்கும். மால்வி அதை சொல்லும் பொழுது தர்மம் ரிஷபத்தினுடைய சுரூபம் என்று சொல்லுவார். அந்த ரிஷப கொடி, தர்ம கொடி நமது சிவபெருமானுடைய அந்த ஆன்மாக்களை குறித்தது என்று சொன்னதினாலே அந்த ஆன்மாக்கு உண்டான தர்மம் என்ன அப்படின்னா சிவபெருமானை மட்டுமே நேராக நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் ஆன்மாக்களுக்கு கொடுத்த அந்த தர்மத்தினுடைய நிலை. சிவபெருமானை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். இன்னும் சில பெரிய ஆலயங்களிலே பார்த்தோமே ஆனால் அதிகார நந்தீஸ்வரர் என்று ஒருவர் இருப்பார். திருவாரூர் ஆலயத்துல பார்த்தா தெரியும். இன்னும் பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய மதுரை முதலான க்ஷேத்திரங்கள்ல பார்த்தா அந்த ரிஷபதேவராகிய திருநந்தி தேவரிடத்திலேருந்து கடந்து உள்ளுக்குள்ள போகும் பொழுது நமது இடது பக்கத்திலே அந்த அதிகார நந்தியேஸ்வர பெருமான் இருப்பார். சுயசா தேவியோடு கூடிய அதிகார நந்தியேஸ்வர பெருமான். அந்த நந்தியேஸ்வர பெருமான் அபர பரமேஸ்வரர் என்ற பெயராலே குறிப்பிடப்படுகின்றார். பிப்ராணம் பரசும் மிருகம் கரதலைஹி ஈச பிரணாமாஞ்சலின் பஸ்மோத்தூளித பாண்டரம் சசிகலா கங்கா கபர்தோஜ்வலம் பரியாய திரிபுராந்தகே ஜேஷ்டா கணேந்திராவிரதம் பிரம்மேந்திராட்சத வந்திதாங்கிரி கமலம் ஸ்ரீ நந்திகேசம் பஜே என்று பிரம்மா இந்திரன் விஷ்ணு முதலான எல்லா தேவர்களாலுமே வணங்கக்கூடிய உயரிய தன்மையுடையவர் அந்த அதிகார நந்தியேஸ்வர பெருமான். அங்கணம் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கைய துழவன்னாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமாநந்தி சீரடி சென்னி சேர்ப்பாம் என்று சொல்லக்கூடிய பதிகத்திற்கிணங்க அந்த வேத்திர படை கொண்டு தர்ம தண்டம் அதை கையிலே கொண்டு அந்த அபர பரமேஸ்வர வடிவமாக இருக்கக்கூடிய அதிகார நந்தியேஸ்வர பெருமான் கைலாயத்தினுடைய வாசலிலே இருக்கக்கூடியவர். அவரை தியானித்து அவரை வணங்கி அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். சந்தான ஆச்சாரியர்களை சொல்லும் பொழுது அகச்சந்தான குரவர்கள் புறச்சந்தான குரவர்கள் என்று சொல்லுவோம். அவ்வாறு அகச்சந்தான குரவர்களிலே முதல்வராக இருக்கக்கூடியவர் நந்தியேஸ்வர பெருமான். 28 சிவாகமங்களிலே ஒன்றான ரௌரவம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தை சிவபெருமான் திரு நந்தியேஸ்வர பெருமானுக்கு உபதேசித்து அருளினார். அதிலே வரக்கூடியது சிவஞான போதம். அந்த பரம்பரை அதுதான் மெய்கண்ட பரம்பரை, திருக்கயிலாய பரம்பரை என்று பெயர். அவ்வாறு அந்த நந்தியேஸ்வர பெருமானை வணங்கி மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய வகையிலே அங்கே முதலிலே விநாயகப் பெருமானை வணங்குதல் வேண்டும். நாயகர் என்றால் தலைவர், விநாயகர் என்றால் தனக்கு மேலான பொருள் இல்லாத தலைவர் என்று விநாயகப் பெருமானுக்கு குறிப்பு சொல்லுவார்கள். சிவபெருமானுடைய மூத்த புதல்வராக விளங்கக்கூடியவர், சிவபெருமானுடைய அம்சமே அவர். அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானுடைய தத்துவம் சிவபெருமான் செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியத்தையும் மகாகணபதி பெருமானே செய்வார். தந்தம் சிருஷ்டி, அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த தந்தம் கொம்பானது படைத்தலை குறிக்கக்கூடியது. அவருடைய ஒரு கையிலே இருக்கக்கூடிய அங்குசமானது காத்தலை குறிக்கக்கூடியது. மற்றொரு கையிலே இருக்கக்கூடிய பாசமானது அனைத்தையும் ஒடுக்குதல் ஆகிய சம்ஹாரத்தை குறிக்கக்கூடியது. இன்னொரு கையிலே குழக்கட்டை வச்சிருப்பார், மோதகம். அந்த மோதகத்தை பார்த்தோம்னா வெளியில வெள்ளை நிறமா இருக்கும், மாவினால செய்யப்பட்டது, உள்ளுக்குள்ள இனிப்பான தேங்காய் மற்றும் வெள்ளத்தை கலந்த பூரணம் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பூரணமானது வெளியே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய மாவினாலே மறைக்கப்பட்டிருக்கும். அது மறைத்தல். என்னத்தை மறைக்கிறார் சுவாமி அப்படின்னா, நமக்கு ஆசை வந்து மற்ற பொருள்கள் எல்லாம் பொருள்களின் மேலே, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகியல்ல இருக்கக்கூடிய பொருள்களின் மேலே நமக்கு ஆசை வரும் பொழுது அவர் தன்னையே மறைச்சுக்கிறார். இந்த ஆசையெல்லாம் போயிடுத்து சிவபெருமான் இடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி வந்தோமே ஆனால் இந்த ஆசை தரக்கூடிய பொருள்களை மறைச்சு அவர் தன்னை காட்டுறார். அதுக்குதான் திரோபாவம்னு பேர், மறைத்தல்னு பேர். எப்ப எதை வேணுமோ அதை மறப்பார், அது திரோபாவம். அடுத்தது அனுகிரகம், அருளல், தன்னுடைய தும்பிக்கை. அந்த தும்பிக்கையினாலே அனுகிரகத்தை செய்யக்கூடியவர். இது விநாயக பெருமானுடைய தத்துவம். விநாயக பெருமானுக்கு வாகனமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது மூஷிகம். அந்த மூஷிகம் எந்தவித தொந்தரவுமே செய்யாது, ரொம்ப சாதுவான பிராணி. எலி பெருச்சாளின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. எலி பெருச்சாளியெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மூஷிகம் வந்து மூஞ்சூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூஞ்சூறு மற்ற பொருள்களுக்கெல்லாம் எந்த தீங்கும் விளைவிக்காது. அந்த மூஞ்சூருக்கு மேல வாகனமாக கொண்டு விநாயக பெருமான் அமர்கிறார். விநாயக பெருமானுடைய உருவத்தை கவனிக்கணும், மிகவும் பெருத்த உருவம். அப்பேற்பட்ட உருவம் அந்த மூஷிகத்து மேல அமர முடியுமா அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். உலகியல்ல பார்த்தா அது முடியாது, ஆனால் அதுதான் விநாயக பெருமானுடைய தத்துவம். என்ன தத்துவம்? வேதங்கள் சொல்கின்றது, அனோர் அணியான் மகதோ மகியான் என்று. உலகத்திலே இந்த அண்டங்கள் எல்லாம் பரம்பொருளின் முன்னே கடுகளவு இருக்கின்றன என்று சொல்வார்கள். அவ்வாறு விநாயக பெருமானுடைய உருவமானது அண்டம் போன்று பெருத்து இருக்கின்றது. ஆனால் அது மகதோ மகியான், பெரிதினும் பெரிதாக இருக்கக்கூடியது. அனோர் அணியான், ஆனா அதுக்கு வெயிட் இல்லை. அவ்வளவு பெரிய உடலுக்கு உண்டான வெயிட் இருந்ததுன்னா அந்த மூஷிகம் தாங்குமானா? தாங்காது. ஆக அப்பேற்பட்டவர் எல்லாத்தையும் கடந்து விஸ்வரூபமாகவும் இருக்கார், எளிவரக்கூடிய தன்மையாகவும் இருக்கார், கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை. அந்த சிவபெருமானுக்கு ரெண்டு விதமா சொல்றார். சிவபெருமான் எப்படி சின்னவரா இருக்கார், சிறிதுமா அவரே இருக்கார், பெரிதுமா அவரே இருக்கார் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. எப்படி சிறிதுமா இருக்கார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு அணு கூட, அவர் ஒரு அணு அண்டம் அளவுக்கு இருந்ததுன்னா அவர் அணு போல இருக்காராம். அதே போல ஒரு அணுவுக்கு மேல அவர் அண்டத்தளவு இருக்கார். இதுதான் அவருடைய ரூபம். அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானை பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடாக்களி சிவஞானத்தை அருளக்கூடிய அந்த விநாயக பெருமானை தரிசித்தல் வேண்டும். அவரை தரிசிக்கும் பொழுது பிள்ளையார் குட்டி கொள்றதுன்னு சொல்லுவார். இரண்டு கைகளினாலே நமது மஸ்தகத்தினுடைய தலையினுடைய இரண்டு பகுதிகளிலும் ஐந்து முறை குட்டி கொள்ள வேண்டும். அந்த ஐந்து முறை குட்டி கொண்டு விநாயக பெருமானை நோக்கி தோப்பு கரணம் இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு மூன்று முறை அமர்ந்து எந்திருக்கணும். இதுக்கெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய பண்பாட்டு உடைதான் இதுக்கு வந்து சரியா இருக்கும். ஏன்னா பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டா இந்த தோப்பு கரணம் போடுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். வேஷ்டி முதலானவைகளை அணிந்து கொண்டால் இதுக்கெல்லாம் எளிமையா இருக்கும். இதுதான் இது இதனுடைய உள்ளர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, இவைகளையெல்லாம் நல்ல விதமா செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இத எத்தனையோ முதியவர்களா இருக்கக்கூடியவர்கள் கேட்டாலும், அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதை கேட்டு இதனுடைய தத்துவார்த்தங்களை புரிந்து கொண்டு ஆலய வழிபாடு முதலானவைகள் செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த சைவம்.org அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்தினுடைய முழு பயன்கிறது. அதுதான் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த நல்லது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஆக இதுக்குதான் அந்த முன்னோர் சொல்ற வழியெல்லாம் வச்சிருக்கு. முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இது மூட நம்பிக்கை அப்படின்னுலாம் ஒவ்வொரு விஷயங்கள் பலவைகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த சாத்திரங்கள் எல்லாம் ஒரு ஏளனம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இனி இப்ப வரக்கூடிய காலத்திலே ஒன்றொன்றாக இப்பொழுதுதான் இது அதிலே இருக்கக்கூடிய அறிவியல் கூறுகள், அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் அது அதனாலே நம்மளுக்கு நன்மை ஏற்படும் என்பது இப்பொழுதுதான் மெல்ல புரிகின்றது. ஆக இவைகளையெல்லாம் கடைபிடித்தலில் ஒரு நன்மை உண்டு என்பதை சிந்தித்து அந்த நம்பிக்கையோடு அதை செய்ய வேண்டும். ஆன்மீகம்ங்கிறது அதுதான். அறிவியல்ங்கிறது எல்லா டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறது அறிவியல். ஆனா ஆன்மீகம்ங்கிறது முதல்ல நம்பிக்கை வேணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். அது எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. சயின்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட், ஆன்மீகத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அந்த சிவானுபவத்தை தரக்கூடியது இவைகள் எல்லாமே. ஆக இவைகள் எல்லாமே நன்மையை கருதிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வணங்கி துதிகளினாலே தோத்திரம் செய்து சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கித் தர வேண்டும் என்று விநாயக பெருமானை வணங்கி கொண்டு, அதற்கு அடுத்ததாக சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய மூர்த்தி, சிவசூரிய பகவான் என்று இருப்பார். சூரியனுக்கே மூல ஒளியை தரக்கூடியவர் அந்த சிவசூரியன். அவரை அர்க்கமூர்த்தி, அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தது என்று திருவாசகம் சொல்லும். அப்பேற்பட்ட அந்த சிவசூரியனை சிவாலயங்களிலே விளங்கக்கூடியவர். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா கிழக்கமா பார்த்திருப்பார், இது தனியா இருப்பார் இந்த சிவசூரியன். மேற்கமா நோக்கி இருப்பார், அவருக்கு சிவசூரியன் பேர். அப்பேற்பட்ட அந்த சிவசூரியன் சிவபெருமானே அந்த சூரிய வடிவமாக இருந்து ஞானத்தை அருக்கனில் சோதியை அமைத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சிவபெருமானை நோக்கி செல்லும் பொழுது ஞானமானது நமக்கு கிடைக்க வேண்டும், நமது அஞ்ஞான இருள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அந்த சிவசூரியனை பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மூலாலயத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த மூலாலயத்திலே விளங்கக்கூடிய சிவபெருமானை தியானிக்கும் பொழுது அந்த சிவபெருமானுக்கு வெவ்வேறு விதமான உபச்சாரங்கள் பூஜா காலத்திலே தியானித்தல், பூஜை ஒவ்வொரு ஆலயங்களிலே அந்த ஆலயத்தினுடைய வசதிக்கு தக்கவாறு ஒரு கால பூஜை, இரண்டு கால பூஜை, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு கால பூஜைகள் வரையும் நடக்கும். கூடிய அளவு அந்த பூஜையினுடைய காலத்திலே சென்று அந்த சிவதரிசனம் பண்றதுங்கிறது ரொம்பவும் உத்தமமானது. அந்த பூஜையின் காலத்திலே செய்யக்கூடிய உபச்சாரங்கள் எல்லாம் மிகுந்த தத்துவார்த்தங்களை உடையது. சிவபெருமானுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது. சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வசதிக்கு தக்கவாறு பூக்களோ பழங்களோ தேங்காய் முதலானவைகளோ, இது எதுவுமே எனக்கு வாங்கறதுக்கு வசதி இல்லை, சரி பரவாயில்ல, எதுவும் வெறுங்கையோட போகலாம், பரவாயில்ல, போய் சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு தொண்டு பண்ணா போறோம். அங்கே இருக்கக்கூடிய நாலு குப்பைகளை அள்ளி போடுறது, ஒரு விளக்கமாறு எடுத்து அந்த இடத்த ஒரு சுத்தம் செய்து ஒரு சின்ன உழவார பண்ணி நமக்கால எவ்வளவு முடியுமோ அந்த தொண்டை சிவபெருமானுக்கு செய்ய வேண்டும். சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு உபச்சாரங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு தத்துவார்த்தங்கள் உண்டு. அந்த தத்துவார்த்தங்களை தன்னிடத்திலே அடக்கி கொண்டதுதான் சிவாகம முறையான பூஜை. அவ்வாறு இருக்கக்கூடிய சிவாகம பூஜையிலே சிவபெருமானுக்கு பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது திரையிட்டு உள்ளே முதலிலே அபிஷேகம் நடக்கும். அதனை தொடர்ந்து திரையிட்டு விடுவார்கள், அலங்காரங்கள் எல்லாம் நடக்கும், திரை போட்டிருப்பார்கள். திரைக்குள்ளே சிவபெருமானுக்கு தூப புகை காட்டப்படும், தீபம் காட்டப்படும், நைவேத்தியங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும். இந்த மூன்றினுடைய தத்துவங்களை முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சும்மா புகை போடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த தூபம் எதற்காக போடுகின்றார்கள் என்றால், தூபோ ஹரதி பாபானி, அந்த சிவமாகிய அக்னியிலே நமது ஆணவம் முதலான அகங்காரங்கள் எல்லாம் பொசுங்க வேண்டும். பொசுங்கினால்தான் அந்த சிவபெருமானுடைய திருவருள் புகை போன்று நமக்கு நம்மிடத்திலே கிடைக்கும் என்ற கூடிய தத்துவத்தை குறித்தது அந்த தூப உபச்சாரம். அடுத்தது தீப உபச்சாரம். எண்ணெய்ங்கிறது நம்மளுடைய பிறவி, திரிங்கிறது நம்மளுடைய உயிர். இந்த எண்ணெய் தீர, இந்த பிறவியாகிய எண்ணெய் தீர வேண்டுமானால் அந்த திரியிலே சிவமாகிய ஜோதி ஏற்றப்பட வேண்டும். சிவபெருமானை இடைவிடாது நினைத்தால் அந்த தீபம் எரி, தீபத்துல அந்த திரியில வந்து அக்னியானது எரிய எரிய என்ன ஆகும்னா அந்த திரி அந்த முழுவதுமா இருக்கக்கூடிய எண்ணெயை பூரா எடுத்துரும். அவ்வாறு சிவபெருமானை நாம் நினைக்க நினைக்க இந்த உயிருக்கு ஏற்பட்ட பிறவியானது நீங்கும் அப்படிங்கக்கூடிய தத்துவம் தான் அந்த தீப தத்துவம். அதற்கு அடுத்துதான் நைவேத்தியம். சிவபெருமானுக்கு நைவேத்தியங்களை படைத்தல். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ சக்கரை பொங்கல் வெவ்வேறு விதமான நைவேத்தியங்களை எல்லாம் படைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு, அதுல எல்லாம் ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்கு. என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னா, நெல்லு வயல்லேந்து கொண்டு வரோம், வயல்லேந்து கொண்டு வரும் பொழுது அந்த செடியிலேந்து நெல்லானது விடுபடுகிறது. விடுபடுறது அப்படிங்கிறது அந்த கதிரிலேந்து விடுபடுவதுங்கிறது உலகத்திலே இருக்கக்கூடிய பந்தங்களில் இருந்தெல்லாம் அந்த ஆன்மாவானது விடுபடுவதை குறிக்கும். இது முதல். அடுத்தது நெல்லின் மேல் இருக்கக்கூடிய தோல், உள்ளே இருக்கக்கூடிய உமி, இவைகள் எல்லாம் நீக்கி சுத்தம் செய்வது. சுத்தம் செய்த பின் அது அரிசியாக ஆயிடும். அந்த அரிசியாக ஆகும் பொழுது அந்த மலங்களானது, அந்த மலங்களிலே மாயாமலம், கர்மமலம் இவைகள்லாம் நீங்கும். அதுக்கு அடுத்தது அதன் பிறகு அதை நீரிலே நன்றாக களைந்து, நீரிலே களைதல் அப்படிங்கிறது என்னன்னா தீட்சை முதலானவைகள் செய்து சிவபெருமானுக்கு அர்த்தியம் முதலானவைகளை எல்லாம் தினமும் அந்த சந்தியாவந்தனம் தீட்சையில செய்யக்கூடிய அந்த சைவ அனுஷ்டானத்தை செய்தல், நன்றாக அந்த அரிசியை கழுவி சிவபெருமான் என்ற கூடிய அந்த அக்னியிலே இடைவிடாது சிவபெருமானை தியானிப்பதனாலே அந்த அரிசியினுடைய தன்மை மெல்ல சென்று அது சாதமாக மாறும், பக்குவத்தை அடையும். அவ்வாறுதான் இந்த ஆன்மா பக்குவத்தை அடைகின்றது. உலக பந்தங்களிலிருந்து மெல்ல விடுபட்டு அதன் பிறகு தீட்சை முதலானவைகளை செய்து கொண்டு இந்த மலங்கள் எல்லாம் மெல்ல, மாயை முதலான மலங்கள் எல்லாம் அற்று அதன் பிறகு சிவபெருமானை இடைவிடாது நினைத்து அந்த ஆன்மா மோட்சத்திற்கு பக்குவத்தை அடைகின்றது. அந்த மோட்சத்திற்கு பக்குவத்தை அடையும் பொழுது அதிலே நெய்யை விடுதல்ங்கிறது அந்த திருவுருளாலே நெய்யை விட்டு நைவேத்தியம் செய்வது என்பது சிவபெருமானிடத்திலே இந்த ஆன்மாவை ஆன்மாக்களை எல்லாம் அந்த சிவாச்சாரியார் சிவபெருமானிடத்திலே இந்த ஆன்மாக்களினுடைய பக்குவப்பட்ட ஆன்மாக்களினுடைய அம்சமாக அந்த நைவேத்தியத்தை சிவபெருமானுக்கு படைத்த பின்னர் அந்த மகா தீபாராதனையை செய்கின்றார். இன்னும் இந்த மகா தீபாராதனையினுடைய தத்துவத்தையும் மற்றும் ஆலயத்திலே செய்யக்கூடிய மற்ற வழிபாடுகளையும் தினந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் அல்லாது விசேஷ நாட்களிலே செய்யக்கூடிய வழிபாட்டினுடைய தத்துவங்களை எல்லாம் இந்த சைவம் டாட் ஓஆர்ஜி நடத்தக்கூடிய இந்த சொற்பொழிவிலே காண்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்தணர்வானவராணி நம் வீழ்க தன் புனல்

0: ஐயகமும் துயதீகவே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக. நற்றவம் வேள்விமங்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக. உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அடுத்தன ஐந்து அவத்தைத்து. ஐந்து அவத்தைத்து. அவத்தை, அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்ற பொருள். நிலைன்னு என்ன? நிலைன்னா ஸ்டேட். ஐந்து நிலை வேறுபாடுகளை ஆன்மா அடைகிறது. ஆன்மா ஐந்து நிலை வேறுபாடுகளை, ஐந்து அவத்தைகளை அடைகிறது. எதனால் அடைகிறது? ஐந்து அவத்தைகளை அடைவது எதனால்? இந்த அந்தக்கரணங்களோடு கூடியதனால். அந்தக்கரணங்களோடு கூடியதனால் ஆன்மா ஐந்து நிலைகளை அடைகிறது. அந்த ஐந்து நிலைகளை இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுகிற ஐந்து நிலைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த நிலைதான். நம்முடைய நிலை நமக்கு தெரியாதா? இப்போது நான் இருப்பது விழிப்பு நிலை. இது முதலாவது நிலை, விழிப்பு நிலை. நனவு, நனவு நிலை என்றும் சொல்லுவார். நனவு அல்லது விழிப்பு, இது முதலாவது நிலை. நேற்று சொன்னதை போல இந்த விழிப்பு நிலையிலே ஆன்மா இருக்கிற இடம் புருவ நடு. புருவ நடுவிலே விழிப்பு நிலையிலே நின்று ஆன்மா அறிகிறது. இந்த விழிப்பு நிலையிலே 35 கருவிகள் செயற்படுகின்றன. 35 கருவிகள் செயல்படுகின்றன. அவை எவை? அந்த 35 எவை என்றால், ஞானேந்திரியங்கள் ஐந்து. ஞானேந்திரியங்கள் ஐந்து. அவற்றுக்கு உரிய புலன்கள் ஐந்து. ஞானேந்திரியங்கள், அவற்றால் அறியப்படுகிற புலன்கள் 10. அடுத்து கண்மேந்திரியங்கள் ஐந்து. கண்மேந்திரியங்கள் ஐந்து, அவற்றுக்கு உரிய விடயங்கள் ஐந்து. அவை, அந்த ஐந்து விடயங்கள் எவை? கண்மேந்திரியங்களினுடைய தொழில்கள், பேச்சு, நடை, கொடை, போக்கு. ஞாயிற்று 20. அடுத்து 10 வகையான காற்றுக்கள் உடம்பிலே, தசவாயுக்கள் என்பார்கள். 10 வகையான வாயுக்கள், அவையும் துளிர்படுகின்றன. இப்போது 30. அடுத்து இந்த நான்கு அந்தக்கரணங்கள். நான்கு அந்தக்கரணங்கள்.

நின்றாலே அதிலே எல்லாம் அந்த ஐந்து அடங்கிவிடும். எனவே புருடன் என்ற ஒரு கருவி. ஆக இந்த 35 கருவிகள் இப்போது விழிப்பு நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது முதலாவது நிலை. பெயர் என்ன? விழிப்பு நிலை. வடமொழியிலே சாக்கிரம், சாக்கிரம் என்பார்கள். இரண்டாவது நிலை. இந்த நிலையிலேயே நம்ம இருந்து விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். விழிப்பு நிலையிலேயே இருக்க முடியுமா? நாம் எவ்வளவுதான் கடினமாக முயன்றாலும் கூட விழிப்பு நிலையிலே சில சமயம் இருக்க முடியவில்லை. அந்த விழிப்பு நிலையிலிருந்து மெல்ல நழுவி எந்த நிலைக்கு போகிறோம்? ஆமா, சொப்பனம். இரண்டாவது கனவு, கனவு நிலை. விழிப்பு நிலையை அடுத்து கனவு நிலை. வடமொழியிலே சொப்பன நிலை, சொப்பனம். இப்போது புருவ நடுவில் இருந்த ஆன்மா இறங்கி கழுத்துக்கு வருகிறது. கழுத்து இடம் கண்டம் என்பார்கள். கண்டம் அல்லது கழுத்து என்ற இடத்தை ஆன்மா அடைகிறது. அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வர என்ன காரணம் என்றால், சில கருவிகள் செயற்படாமல் போய்விட்டன. அதுதான் காரணம். கருவிகள் செயற்படாமல் நீங்குகின்றன. அந்த கருவிகள் எவை என்றால், இந்த 35 கருவிகளிலே 10 கருவிகள் நீங்கிவிடுகின்றன. அதாவது ஞானேந்திரியங்கள் 5ம் கர்மேந்திரியங்கள் 5ம் நீங்கிவிடுகின்றன. ஆனால் அவற்றினுடைய விடயங்கள் நீங்கவில்லை. அதை கவனத்திலே கொள்ளுங்கள். அவற்றினுடைய விடயங்கள் நீங்கவில்லை. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், பேச்சு, நடை, கொடை, போக்கு, இன்பம், அவை நீங்கவில்லை. ஏனென்றால் கனவுல நாம் அவற்றையெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா? கனவிலே அவை நிகழ்கின்றன. இந்த கருவிகள் தொழிற்படவில்லையே தவிர கனவிலே அங்கே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகிறோமே. எனவே கனவிலே இந்த விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 10 போக 25 கருவிகள் இந்த கனவு நிலையிலே செயற்படுகின்றன. பிறகு மூன்றாவதாக இந்த கனவு நிலையிலிருந்து மேலும் இறங்கி உறக்கம், உறக்கம் என்ற நிலையை ஆன்மா அடைகிறது. உறக்கம் இடையில அந்த விழிப்பு நிலையிலிருந்து நேரடியாக உறக்கத்துக்கு வர முடியுமா? நேரடியாக கனவு வராமலே உறங்க முடியுமா? முடியுமா? முடியாது. படிப்படியாகத்தான் முடியும். கனவு வந்துதான் உறக்கம் வரும். இங்க எல்லாமே படிமுறையில தான், சைவ சித்தாந்தத்துல படிப்படியாகத்தான். படியெல்லாம் தாண்ட முடியாது. எனவே விழிப்பு அடுத்து கனவு அடுத்து உறக்கம். இந்த உறக்கத்திலே செயல்படுகிற கருவிகள் மூன்று தான். மூன்றே கருவிகள் தான் செயல்படும். அப்படியானால் எத்தனை நீங்கி விடுகின்றன? மேலே எத்தனை? 25. 25லே 3 போக 22 கருவிகள் நீங்க 3 கருவிகள் மட்டும்தான் செயற்படுகின்றன உறக்கத்தில். அந்த 3 எவை என்றால், பிராணவாயு, பிராணவாயு, சித்தம், புருடன். பிராணவாயு, சித்தம், புருடன் என்ற 3 மட்டும்தான் தொழிற்படுகின்றன. எனவே அந்த கரணங்களிலே மனமில்லை, புத்தி இல்லை, அகங்காரமும் இல்லை. சித்தம் மட்டும் செயற்படுகிறது உறக்கத்திலே. ஆக சித்தத்தினுடைய தொழில் என்ன என்று பார்த்திருக்கிறோம்? சிந்தித்தல். எனவே உறங்குகிற போதும் சிந்தனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமலே சிந்தனை நிகழ்கிறது. அதனால்தான் உறங்கும் போது ஏதாவது நினைத்து கொண்டு, ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டு படுத்து விழித்த உடனே நமக்கு ஒரு தீர்வு, ஒரு விடை கிடைக்கிறது இந்த சித்தத்தினுடைய செயலினால். எனவே உறங்குகிற போது சித்தம் மட்டும் செயல்படுகிறது. இந்த நிலையில ஆன்மா இருக்கிற இடம் கழுத்துக்கு கீழே இருதயம், இதயம். இதயத்திலே ஆன்மா நிற்கிறது. பிறகு அடுத்து உறக்கத்தையும் தாண்டி

0: உறக்கத்தையும் கடந்த நிலை என்ன அனுபவம்? உங்களுடைய அனுபவம் என்ன? உறக்கத்தை கடந்தால் பேருறக்கம், ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கம் என்ற நிலை. எல்லாம் நமக்கு தெரிந்த அனுபவங்கள் தான். நாம் இப்படி பகுத்து பார்ப்பது இல்லை. நம்முடைய நூல்கள் அப்படி நமக்கு ஆராய்ந்து சொல்லுகின்றன. எனவே இப்ப பேருறக்கத்தில் இரண்டு கருவிகள் மட்டும்தான், இரண்டே கருவிகள். எது நீங்கிவிட்டது? சித்தமும் நீங்கிவிட்டது. சித்தமும் நீங்கி பிராணவாயு புருடன் இரண்டு மட்டும்தான் பேருறக்கத்தில். இப்போது இதற்கு ஆன்மாவுக்கு இடம் இருதயத்தை தாண்டி அந்த உந்தி, கொப்பூல் என்கிற அந்த உந்தித்தானம். பிறகு அடுத்த எத்தனாவது நிலை? கடைசியாக ஐந்தாவது நிலை. பேருறக்கத்தையும் தாண்டி உயிர்ப்பு அடக்கம், உயிர்ப்பு அடங்குதல் என்ற நிலை. உயிர்ப்பு அடங்கிய நிலை. உயிர்ப்புன்னு என்ன? உயிர்ப்புனா மூச்சு காற்று. மூச்சும் கூட அடங்கிய ஒரு நிலை உண்டாம் உறங்குகிற காலத்துல. நமக்கு அது தெரியாது. இதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. வந்து நீங்குகிற உடனே நீங்கக்கூடிய நிலைகள், உயிர்ப்பு மூச்சும் கூட அடங்கிய நிலை. இப்ப இந்த இதெல்லாம் கிடக்குறாங்கல்ல, கோமா ஸ்டேஜ்ல மூச்சு இல்லாம இருக்கிறாங்க, ஆனா உயிர் இருக்கிறங்கிறாங்க. அந்த நிலையில மூச்சு இல்லையே தவிர உயிர் இருக்கிறது. இறந்தார் என்றும் சொல்ல முடியல, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியல. அப்படி நிலை நமக்கு வந்து செல்லுகிறது. எனவே இது உயிர்ப்பு அடங்கிய நிலை ஐந்தாவது. இதுல ஒரே கருவிதான். ஆமா, அந்த பிராணவாயுவும் நீங்கிவிட புருடன் மட்டும் செயல்படுகிற நிலை. எனவே என்ன தெரிகிறது? இந்த காலம் நியதி கலைவித்தை அராகங்கள் ஆன்மாவை விட்டு எப்போதும் நீங்குவது இல்லை என்பதை இது காட்டுகிறது. இந்த உயிர் படக்க நிலையில ஆன்மா அந்த உந்தியிலிருந்து மேலும் இறங்கி மூலாதாரத்திலே ஒடுங்கி கிடக்கிறது. மூலாதாரத்திலே ஒடுங்கி நிற்கிறது. நேற்று சொன்னதை போல முழு அறியாமையிலே ஆன்மா மூழ்கி இருக்கிற நிலை. அதாவது ஆன்மாவினுடைய முதல் நிலை என்ன என்று பார்த்தோம், கேவல நிலை. தொடக்கத்தில் ஆணவ மலத்தோடும் இருந்த நிலை எப்படி என்று இதை வைத்து நாம் ஊகிக்கலாம். அந்த தொடக்கத்தில் அந்த கேவல நிலை என்று சொல்லுகிறார்களே, அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால் இந்த உயிர்ப்படக்க நிலை போன்றது. எனவே இதுவும் கேவல நிலைதான். அந்த கேவல நிலைக்கு என்ன பெயர்? அனாதி கேவலம். தொடக்கத்திலே முதன் முதலிலே ஆன்மா இருந்த நிலை அனாதி கேவலம். இதுக்கு என்ன பெயர்? அன்றாட கேவலம். அன்றாடம் வருகிற கேவலம். நாள்தோறும் நமக்கு இந்த கேவல நிலை வருகிறது. அன்றாடம், அதாவது நித்திய கேவலம் என்பார்கள். நித்திய கேவலம் நாள்தோறும் அல்லது அன்றாடம் வருகிற கேவலம். இதனுடைய தொடர்ச்சியை பின்ன அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அந்த சாக்கரம், அந்த வடமொழி சொற்கள் சொல்லலே என்று நினைக்கிறேன். சாக்கரம் இரண்டாவது சொப்பனம், மூன்றாவது சுஷுப்தி என்பார்கள். வடமொழியில சுஷுப்தி, துரியாதீத. இந்த ஐந்து நிலைகளையும் கவனிக்கிற போது என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது உங்களுக்கு? என்ன வேறுபாடு தெரிகிறது? கருவிகள் நீங்க நீங்க என்ன உண்டாகிறது? ஆன்மாவுக்கு படிப்படியாக அறியாமை, படிப்படியாக அறிவு குறைந்து குறைந்து கடைசியில முழு அறியாமை. கருவிகள் நீங்க நீங்க உயிருக்கு அறியாமை மேலிடுகிறது. பிறகு இந்த துரியாதீத நிலையிலிருந்து மறுபடியும் கருவிகள் மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து பழைய விழிப்பு நிலைக்கு செல்லும். இது இறங்குகிற முறை. இதே போல படிப்படியாக ஏறுகிற முறை, அதாவது மூலாதாரத்திலிருந்து கீழே இருந்து, மூலாதாரத்திலிருந்து உந்தி, இதயம், கண்டம், புருவநடு என்று படிப்படியாக ஆன்மா மேலேறி செல்லும். அந்தந்த இடத்துல அந்தந்த கருவிகள் வந்து சேரும். நீங்கிய கருவிகள் மறுபடியும் வந்து சேரும். இப்படியாக கருவிகள் நீங்குதலும் மீண்டும் கூடுதலும் மாறி மாறி நிகழ்கின்றன. அறிவு நிலையிலிருந்து அறியாமைக்கு செல்லுதல், அறியாமை நிலையிலிருந்து மறுபடியும் அறிவு பெறுதல் என்று அறிவும் அறியாமையும் மாறி மாறி ஆன்மாவுக்கு வருகின்றன. எனவே அறிவு பெறுகிற நிலைக்கு சகலம் என்ற பெயர். அறிவு பெறுகிற நிலைக்கு சகலம், அறியாமை மிகுகிற நிலைக்கு என்ன பேரு? கேவலம். எனவே ஆன்மா நாள்தோறும் கேவலம் சகலம், கேவலம் சகலம் என்ற நிலைகளை மாறி மாறி அடைகின்றது. இந்த நிலை, இந்த கீழிறங்குதல் மேலேறுதல் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை. அனுபவம் அதே அனுபவம் தான், வேற வேறுபாடு ஒன்று இல்லை. அதுக்கெல்லாம் பேர் உண்டு. கீழே இறங்குகிற நிலைக்கு பேரு கீழால் அவத்தை, அவத்தை. அதே போல மேலேறுகிற நிலைக்கு ஆன்மா பல நிலைகளை அடைவதற்கு காரணம் எது என்றால் கருவிகள் நீங்குதலும் கூடுதலும். கருவிகள் நீங்குதலும் கூடுதலும் தான் காரணம். கருவிகள் ஏன் நீங்குகின்றன? கருவிகள் நீங்குதல் என்ன அர்த்தம்? கருவிகள் நீங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? செயற்படாமல் போகின்றன. ஏன் செயற்படாமல் போகின்றன? அவை ஜடப்பொருள்கள். கருவிகள் ஜடந்தனை, மாயையிலிருந்து உண்டாகிய ஜடப்பொருள்கள். ஜடப்பொருள்கள் செயற்பட செயற்பட சோர்வு அடைதல், செயற்படாமல் போகின்றன. எனவே இந்த ஐந்து நிலைகளுக்கு என்ன பெயர்? கேவல அவத்தைகள். கேவல அவத்தைகள் என்ற பெயர். இந்த ஐந்து கேவல அவத்தைகள், இந்த ஐந்தும் கேவல அவத்தைகள் எனப்படும். ஏன் இந்த பெயர்? படிப்படியாக ஆன்மா அறியாமை வயப்படுவதனாலே, அறியாமையை நோக்கி செல்லுவதனாலே இவை கேவல அவத்தைகள். இந்த ஐந்து கேவல அவத்தைகள் எப்பொழுது நிகழ்கின்றன? இந்த சகலமாகிய வாழ்க்கையிலேயே. எனவே சகலத்தில் கேவலம், இந்த ஐந்து நிலைகளும் சகலத்தில் நிகழ்கின்ற கேவல ஐந்து அவத்தைகள், அதாவது அன்றாட வாழ்க்கையிலே நிகழ்கின்ற ஐந்து அவத்தைகள், கேவலத்தில் சகலத்தில் நிகழ்கின்ற ஐந்து அவத்தைகள். இனி இன்னொரு ஐந்து வகையான அவத்தைகள் இருக்கின்றன. அதாவது விழிப்பு நிலையிலேயே விழித்திருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழும். நாம் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழ்கின்றன. எந்த ஐந்து அவத்தைகள்? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற ஐந்து நிலைகளும் விழித்திருக்கின்ற போதே அடுத்து அடுத்து நிகழ்கின்றன. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? இப்போ இவ்வளவு அறிகிறோம் அல்லவா? நாம் ஒரே சீராக தொடர்ச்சியாக அறிவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக எதையும் அறிவது இல்லை, விட்டு விட்டுத்தான் அறிகிறோம். நினைந்தும் மறந்தும், நினைந்தும் மறந்தும் இப்படி மாறி மாறித்தான் அறிகிறோம். தொடர்ந்து எதையும் நாம் அறிய முடியாது. இப்ப இந்த மின்விளக்கு தொடர்ந்து ஒளிர்வதாக தோன்றுகிறது, ஆனால் உண்மையாது அது விட்டு விட்டு தான் எரிகிறது. விளக்கு அது எப்போது தெரிகிறது? அந்த இன்னொரு மோட்டார் பக்கத்துல போட்டா அந்த மோட்டார் ஓடும்போது இதனுடைய அந்த இது ஒளி குறைந்து அந்த துடித்துக்கொண்டே இருக்கும். விளக்கு துடித்துக்கொண்டே இருக்குது இல்லையா? விட்டு விட்டு ஒளி கொடுக்கும். எனவே இப்போதே தொடர்ச்சியாக இருவதை போல தெரிகிறது. அதே போல நம்முடைய அறிவு விட்டு விட்டுத்தான் அறிகிறது, தொடர்ச்சியாக அறியவில்லை. அதை இவ்வளவு இது போல தெளிவாக சொல்ல முடியாது. இதுதான் சாக்கரம், இதுதான் சொப்பனம், இது சுளுத்தி என்று பிரித்து நாம் காட்ட முடியாது. எப்படி இந்த காற்றாடியினுடைய அந்த ஓலைகள் சிறகுகள் வேகமாக சுழல்கின்றதோ அதே போல நம்முடைய எண்ணங்களும் மாறி மாறி விரைவாக சுழன்று கொண்டே இருக்கின்றன. கருவிகள் நீங்கியும் மீண்டும் செயற்பட்டும் இப்படி மாறி மாறி நிகழ்வதனாலே விழித்திருக்கிற போதே 5 அவத்தைகள் நிகழ்வதாக சொல்லுகிறார்கள். அது நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள இப்பொழுது முடியவில்லை. எனவே விழிப்பு நிலையிலேயே 5 அவத்தைகள் உண்டு. அதை சுருக்கமாக நினைப்பும் மறப்பும், நினைப்பும் மறப்பும் என்று குறிப்பிடுவார்கள். இதற்கு என்ன பெயர்? சகல 5 அவத்தைகள். சகல 5 அவத்தை. முன்னே சொன்னது கேவல 5 அவத்தை. இந்த 5 சகல 5 அவத்தைகள். இதே போல சுத்த நிலை. சுத்த நிலைக்கு போனால், சுத்த நிலை என்பது என்ன? சுத்த நிலை என்பது திருவருளோடு சேருகிற நிலை, அருள் நிலை. அந்த நிலைக்கு சென்றால் அங்கேயும் இதுபோல 5 அவத்தைகள் நிகழும். சுத்த நிலையிலேயும் 5 அவத்தைகள் உண்டு. அங்கே சுத்த நிலையில என்ன நிகழ்கிறது? சுத்த நிலையிலே இந்த பேர்கள், 5 பேர்களோடு ஒரு அடைமொழியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். நின்மலம்னா என்ன பொருள்? மலம் நீங்கிய நிலையில், ஆணவ மலம் நீங்குகிற நிலையில். ஆணவ மலம் நீங்க நீங்க என்ன உண்டாகும்? ஆணவ மலம் நீங்க நீங்க ஆன்மாவிடத்தில் திருவருள் ஒளி மேலோங்கும். நின்மல நிலையிலே ஆன்மாவிலே படிப்படியாக திருவருள் மேம்படும். இந்த கேவல 5 அவத்தையில கருவிகள் நீங்க நீங்க எது மேலிடுகிறது? அறியாமை, ஆணவ மலம் மேலிடுகிறது. அங்கே சுத்த நிலையில ஆணவ மலம் நீங்க நீங்க திருவருள் மேலோங்குகிறது. அதான் வேறுபாடு. கேவல நிலையில துரியாதீதம் என்பது என்ன? கேவல நிலையிலே துரியாதீதம் என்பது என்ன? அந்த நிலை ஆணவமலம் முழு ஆன்மா முழு அறியாமையிலே அழுந்துதல், அது துரியாதீதம். ஆனால் நின்மல துரியாதீதம் என்பது அதுவும் அழுந்துகிற நிலைதான். எதிலே? ஆமா, சிவத்தினிடத்தில், இறைவனிடத்தில் அழுந்துகிற நிலை துரியாதி, நின்மல துரியாதீதம். சுருக்கமாக சொன்னால் இதற்கு அது நேர்மாறான நிலை. இது கேவல 5 அவத்தைகள், அது சுத்த 5 அவத்தைகள். கேவல 5 அவத்தை, சுத்த 5 அவத்தை. இதெல்லாம் 8 நூற்பாவுக்கு மேல, அது 8 நூற்பாவிலிருந்து தான் இதெல்லாம் தொடங்கும். ஆக 8 நூற்பாவிலிருந்து தான் முக்கியமான பகுதி. சிவஞான போதத்தில் 8 நூற்பாவிலிருந்து குரு உறுப்பா போகும். எனவே இந்த நூற்பாவை பாருங்க. இப்ப இன்னொரு கருத்தையும் சொல்லணும். இப்படி ஆன்மா பல நிலைகளை அடைவது ஆன்மாவுக்கு என்ன இயல்பு? பொது இயல்பு. நேற்று பார்த்தோமே, பொது இயல்பு, உண்மை இயல்பு என்று 2 இயல்புகள். பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே அடைகிற இயல்பு. இங்கே ஆன்மா இந்த கருவிகளினுடைய சார்பினால் 5 அவத்தைகளை அடைகின்றன. கருவிகளுடைய சார்பினால் 5 அவத்தை உண்டாகிறது. இது ஆன்மாவுக்கு இயற்கையான நிலை அல்ல. ஆன்மாவுக்கு இது இயற்கை அல்ல, கருவிகளின் சேர்க்கையால் உண்டான செயற்கை நிலை. இது ஆன்மாவுக்கு செயற்கை. எனவே இறப்பு பிறப்பு, விழிப்பு உறக்கம், நினைப்பு மறப்பு இவையெல்லாம் ஆன்மாவுக்கு இயற்கையான நிலைகள் அல்ல. இறப்பு பிறப்பு, விழிப்பு உறக்கம், நினைப்பு மறப்பு என்ற மாறுபட்ட நிலைகளெல்லாம் ஆன்மாவுக்கு செயற்கை நிலைகள். எனவே ஆன்மா ஒரு நிலையிலே இருப்பதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. சித்து பொருளாகிய ஆன்மா ஜடப்பொருளினுடைய தன்மைதான் பல மாற்றங்களை அடைவது, பல மாற்றங்களுக்கு உட்படுவது ஜடப்பொருளினுடைய இயல்பு. சித்து பொருளுடைய இயல்பு என்றும் ஒரு தன்மையாக இருப்பதுதான் சித்துக்கு உரிய இயல்பு. அந்த இயல்பு இப்போது நம்மிடம் இல்லை. ஏனென்றால் நாம் ஜடத்தோடு சேர்ந்திருக்கிறோம். அதனாலே ஜடத்தினுடைய இயல்பு நம்மை சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஜடப்பொருளினுடைய சார்பு நீங்கி சித்தாகிய இறைவனோடு சேருகிற போதுதான் அவனைப் போல ஆன்மாவும் ஒரு தன்மைப்பட்ட நிலைத்த வாழ்வை பெறும். நிலையான வாழ்க்கை, பிறப்பு இறப்பு இல்லாத தன்மை, நினைப்பு மறப்பு இல்லாத நிலை, உறக்கம் விழிப்பு இல்லாத நிலை இறைவனை சார்கிற போதுதான் வரும். எனவே இந்த நான்கானூர்பாவிலே சொல்லப்பட்டது ஆன்மாவினுடைய இலக்கணம். என்ன இலக்கணம்? தடத்த இலக்கணம். ஆன்மாவினுடைய தடத்த இலக்கணமாகிய பொது இயல்பு இந்த நான்கானூர்பாவிலே கூறப்பட்டுள்ளது. ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு, அதனுடைய உண்மை இயல்பு எங்கே கூறப்பட்டுள்ளது என்றால் ஏழாவது நூற்பாவிலே. இனிமேல் வரப்போகிற ஏழாவது நூற்பாவிலேதான் ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு சொரூப இலக்கணத்தை ஏழாம் நூற்பாவிலே நாம் பார்க்க போவோம். அதே போல இறைவனுடைய பொது இயல்பு, இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை எங்கே பார்த்தோம்? இறைவனுடைய தடத்த இலக்கணம் என்பது என்ன? இறைவனுக்குரிய பொது இயல்பு. இறைவனுக்குரிய பொது இயல்பு என்ன? இன்னொன்றின் சார்பினாலே அடைகிற இயல்பு பொது இயல்பு. அதை பொருத்தி பார்த்தால் இறைவன் உயிர்களோடு பொருந்தி உயிர்களுக்காக என்ன செய்கிறான்? உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான், உயிர்களுக்காக பல வடிவங்களை கொள்ளுகிறான், பல திருமேனிகளை கொள்ளுகிறான். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத அவன் ஆயிரம் திருநாமங்களை கொள்ளுகிறான். அதெல்லாம் அவனுக்கு பொது இயல்பு. அதை எங்கே நாம் பார்த்தோம்? இரண்டாவது நூற்பாவில் அவையே தானேயாய் உயிர்களோடு இறைவன் கலந்திருந்து இருவினைக்கு ஏற்ப போக்குவரவு புரிவிக்கிறானே, அது அவன் செய்கின்ற ஐந்தொழில்கள். எனவே இறைவனுடைய பொது இயல்பு இரண்டாம் நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமஸ்சிவா.

0: இனி இந்த பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்கள் தோன்றும். எப்படி என்றால், பிரகிருதியிலிருந்து முதலிலே குணதத்துவம் என்பது தோன்றும். இது என்ன என்றால் குணதத்துவம். இப்ப பிரகிருதி, அதுல முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன? இப்படி அப்படியா சொன்னேன்? அப்படி சொல்லலையே நானு. முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன, அமைந்திருக்கின்றன? அவ்வியத்தம்னு எனக்கு புரியல. அதான் முக்குணங்களும் சிறிதும் வெளிப்படாமல், சிறிதும் புலப்படாமல் அடங்கி இருக்கின்ற நிலை, அதுதான் பிரகிருதி. முக்குணங்களும் அங்கே தனித்தனியாக இல்லை, எல்லாம் கலந்து சிறிதும் புலப்படாமல் இருக்கின்றன, அதுதான் பிரகிருதி. அந்த நிலையிலிருந்து குணதத்துவம் தோன்றுகிற போது அதிலே அந்த மூன்று குணங்களும் சமமாக பிரிந்து தோன்றுகின்றன. சமமாக சத்துவம், ராசதம், தாமதம் என்று மூன்றாக பிரிந்து நிற்கின்றன. சமமாக பிரகிருதிக்கு இன்னொரு பெயர் அவ்வியத்தம். என்ன பொருள் அவ்வியத்தம் என்றால்? வியத்தம் என்றால் வெளிப்படுதல். வியத்தம் என்றால் வெளிப்படுதல். அதற்கு எதிர்மறை அவ்வியத்தம், வெளிப்படாத நிலை. வெளிப்படாத நிலை பிரகிருதி, அவை வெளிப்பட்ட நிலை குணதத்துவம். இது வியத்த நிலை, வியத்த நிலை. ஆக வெளிப்படாத நிலையிலிருந்து இப்போது சமமாக வெளிப்பட்ட நிலை. இனிமேல் எப்படி தோன்றும்? சமநிலையிலிருந்து இனி கூடி குறைந்து, இனிமேல் கூடி குறைந்து அமையும். குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி, இதிலே ஒரு குணம் மேலோங்கி இருக்கும், மற்ற இரண்டு குணங்கள் அடங்கி இருக்கும். எந்த குணம் மேலோங்கி இருக்கும் என்றால், புத்தியில என்ன குணம் மேலோங்கி இருக்கும்? சாத்விகம். சாத்விக குணம் மேலோங்கி இருக்கு. அந்த புத்தி செய்கிற வேலை என்ன? பொருளை இன்னது என்று நிச்சயித்தல். அதற்கு ஏற்ப புத்தி தத்துவம் எப்படி அமைந்திருக்கிறது? சத்துவ குணம், அந்த அறிவுக்கு வேண்டிய சத்துவ குணம் மேலோங்கியதாக இருக்கிறது. சத்துவ குணம், இது புத்தி. பிறகு இப்போது புத்தினா என்ன கருவி நாம் படித்திருக்கிறோம்? அந்த கருவிக்கு என்ன பேரு படித்திருக்கீங்களா? அந்த கரணங்கள். அந்த கரணங்கள் தான் இப்போ வரப்போகின்றன. புத்தி, அதிலிருந்து புத்தி தத்துவத்திலிருந்து அடுத்து தோன்றுகிற கருவி அகங்காரம். அகம், அகம் என்ற வடசொல்லுக்கு என்ன பொருள்? நான். அகம் என்றால் நான். எனவே அகங்காரம் என்றால் நான் என்ற நான் என்ற அந்த தன்மைதான் அகங்காரம், நான் என்ற முனைப்பு. எனவே இந்த அகங்காரத்துல என்ன தன்மை மிகுந்திருக்கு? என்ன குணம்? ராசத குணம். ராசத குணம் மேலோங்கிய இதனுடைய வேலை என்ன பார்த்தோம்? அகங்காரம் என்ன வேலையை செய்யும்? ஆமா, இதை இன்னது என்று நான் துணிவேன், இன்னது என்று துணிவேன் என்ற எழுச்சியை உண்டாக்குவது அகங்காரம், ஊக்கத்தை தருவது. எனவே எந்த ஒன்றை அறிய வேண்டுமானாலும் அல்லது செய்ய வேண்டுமானாலும் அதற்கு இந்த ஊக்கம் என்பது, எழுச்சி என்பது வேண்டியது உள்ளது. அந்த ஊக்கத்தை தருவதுதான் அகங்காரம். அதனோடு சேர்ந்துதான் புத்தியானது நிச்சயிக்கிறது. அகங்காரம் அந்த இந்த முக்குணங்களிலே ஒவ்வொரு குணம் ஒரு நேரத்துல ஒரு குணம் தான் மேலோங்கி இருக்கும். அந்த ஒரு குணமே எப்போதும் மேலோங்கி இருக்காது. விரைவாக முக்குணங்களும் காற்றாடியிலே ஓலை போல விரைவாக சுழன்று கொண்டே இருக்கும். முக்குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அமைதியே வடிவாக இருக்கிறவர் சில சமயத்துல கோபத்துல கொதித்து எழுகிறார். ஏன் அவருக்கு அந்த கோபம் வருகிற அந்த நேரத்துல சொல்ல முடியாத காரணம் வாழ்க்கைய பார்க்கிறமே அனுபவத்துல எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து அவருக்கு அறிவு வேலை செய்யாது. எவ்வளவோ வாய் அடக்கமுடையவர்கள் சில சமயம் வாய் தவறி உளறி கூட்டுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த முக்குணங்கள் மாறி மாறி முக்குணங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்கின்றன. அதன் வசப்பட்டிலே நாம் அதன் வசப்பட்டு இருக்கும். ஆக இந்த முக்குணங்கள் தேவர்களுக்கும் உண்டு, மறந்து விடாதீர். நமக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும், அவர்களும் இந்த பிரகிருதி உலகத்தில் தான் வாழுகிறார்கள். அவர்களுடைய உலகங்களும் இங்கேதான். பிரம்மன் என்ன குணம் மேலோங்கியவன் முக்குணங்களிலே இல்லை. ராஜச குணம் படைத்தல், படைக்கின்ற தொழிலுக்கு வேண்டிய ராஜச குணம் மிகுந்தவன் பிரம்மன். திருமால் காத்தற்கடவுள் சாத்திவிக குணம் உடையவன் என்று வைணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். எங்கள் கடவுள் சாத்திவிகம் குணம் உடையவன். உருத்திரன் ருத்திரன் அழித்தற்கடவுள் அழித்தல் அது தாமச குணம். ஒரு பொருள் எப்போது அழிகிறது என்றால் அதனிடத்திலே தாமச குணம் மேலோங்குகிற போது அந்த பொருளுக்கு அழிவு வரும். தாமச குணத்தினாலே அழிவு. எனவே அழித்தற் கடவுள் உருத்திரன். அதனால் தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் பாயிரத்தில் இதை சொல்லுகிறார். மூன்று குணங்களாலே மும்மூர்த்திகள் அமைகிறார்கள். ஆதலால் திருவள்ளுவர் இந்த மூன்று மும்மூர்த்திகளுக்கும் பொதுவான கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். மும்மூர்த்திகளுக்கும் பொதுவாக முக்கடவுளும் பொதுவாக இறைவாழ்த்து. சரி, நம்முடைய சிவபெருமானுக்கு என்ன குணம்? அவர் இந்த முக்குணங்களை எல்லாம் கடந்தவர், முக்குணம் கடந்தவர். அவர் முக்குணம் இல்லாதவர், நிர்குணன், நிர்குணன். இந்த குணங்களால் வருகிற மயக்கம் எல்லாம் தேவர்களுக்கு தான். எனவே அகங்காரம் எழுச்சியை கொடுக்கும். பிறகு அந்த அகங்காரம் மூன்று கூறுகளாக பிரியும், மூன்று கூறுகளாக பிரியும் அகங்காரம். அதாவது அந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன அல்லவா, சத்துவ குணம் ராஜச குணம் தாமச குணம் உடைய கூறுகளாக பிரியும். முதலாவதாக சத்துவ குணம் மிகுந்த அந்த கூறுக்கு என்ன பேரு? தைசத அகங்காரம். தைசதம் என்றால் ஒளி, தேஜஸ். தேஜஸ் என்ற வடசொல்லிலிருந்து தைசதம். எனவே இது சத்துவ குணம் மிகுந்தது. இதிலிருந்து தோன்றுகின்ற கருவிகள் மனம், மனம் என்ற அறிவு கருவி. அதோடு நம்முடைய ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரிய அறிவு கருவிகள், அறிவு கருவிகளாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்து: செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய ஐந்து அறிவு கருவிகள். இந்த பெயரை கேட்டவுடனே இந்த நம்முடைய கண் காதை நினைக்க கூடாது. இவையல்ல நம்முடைய, நமக்கு தெரிகிற இந்த செவி தோல் கண் நாக்கு முக்கெல்லாம் இந்திரியம் அல்ல, இந்திரியம் அல்ல, ஆற்றல், அறிகின்ற ஆற்றல், கேட்கின்ற ஆற்றல் தான் செவி, காணுகிற ஆற்றல் கண். அப்படி ஐந்தையும் கொள்ள வேண்டும் ஆற்றல்கள். இப்படி அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனம் இந்த ஐம்பொறிகள் தோன்றுகின்றன. அடுத்து ராஜசகுண அகங்காரத்துக்கு வைகாரிக அகங்காரம். ராஜசகுணம் அதற்கு ஏற்றாற்போல அதிலிருந்து தோன்றுகிற கருவிகள், தொழில்படுகிற கருவிகள், தொழிற்கருவிகள், அதாவது கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் தொழில் செய்கிற கருவிகள். என்ன தொழில் செய்கின்றன அந்த ஐந்து கருவிகள்? எவை? வாய், கை, கால், எருவாய், கருவாய். வாய், கை, கால், எருவாய், கருவாய். வாய் பேசுதலாகிய தொழில், வாயினால பேசுதலாகிய தொழில், பேசுதலால் உண்டல், உண்ணுதல், பேசுதல் அங்க வரும், எங்க வரும் பேசுதல்? அரிகருவியில் உண்ணுதல், சுவைத்தல், வாயினால சுவைத்தல், வாய். கை, கையினால செய்கிற தொழில் ஒன்றா ரெண்டா? எத்தனையோ தொழிலை செய்கிறோம். சுருக்கமாக கொடுத்தல், கொடை என்ற ஒன்றை மட்டும் சொல்லுவார். கொடை பேச்சு, கொடை பேச்சு, வாய், கொடை. அடுத்து நடை, காலுக்கு நடை, காலுக்கு நடை நடத்தல், பேச்சு, நடை, கொடை, கை, கால். அடுத்து எருவாய், எருவா, எருவாய் அந்த கழிவுகளை வெளியேற்றுகிற கருவி எருவாய், மலம் கழிக்கின்ற கருவி. கருவாய் சிற்றின்பக் கருவி, கருவாய். ஆக இவையெல்லாம் தொழில்கள், தொழில் சார்ந்த கருவிகள். இது கண்மேந்திரியங்கள். இந்த இரண்டினாலேதான், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், இந்த இரண்டினாலும் தான் நமக்கு உலகத்தை பற்றிய அறிவு விளக்கம் உண்டாகிறது. தொழில் மூலமும் அறிவு விளங்குகிறது. அடுத்து மூன்றாவது கூறாக வைகாரிகம் பூதாதி அகங்காரம். பூதாதி அகங்காரம் இது என்ன குணம்? தாமசகுணம். தாமசகுணத்திலிருந்து என்ன வரும், என்ன வரும், என்ன வரும்? அந்த தாமசகுணத்திலிருந்து இந்த அறிவற்ற உலகம் தோன்று. வேற என்ன? இந்த நான் வாழுகிற உலகம், உடம்பு, இவை இப்போது தோன்றப் போகின்றன. பூதாதி அகங்காரம் அதிலிருந்து முதலிலே தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் என்ற ஐந்து தோன்றும். அந்த ஐந்து தன்மாத்திரைகள் எவை என்றால் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்த, பரிச, ரூப, ரச, கந்தங்கள். தமிழிலே சொன்னால் சுவை. ஓ, முதல்ல சப்தம்னா ஓசை, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். இந்த தன்மாத்திரை எப்படி இருக்கும் என்றால், எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. தன்மாத்திரை, தன்மாத்திரைனா தன்னளவாக, தன்னளவிலே நிற்பது. அப்படி என்றால் என்ன? ஒண்ணும் புரியலையே. தன்னளவில் இருப்பது என்றால், இப்போ ஓசை, முதலாவது ஓசை, இப்ப ஓசை என்பது நமக்கு புலப்படுகிறது. இது நல்ல ஓசையா, இனிய ஓசையா, இன்னாத ஓசையா, மெல்லோசையா, வல்லோசையா என்றெல்லாம் நம்மாலே உணர முடிகிறது. அதுபோல பாகுபட்டு நில்லாமல், மெல்லோசை வல்லோசை என்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஓசை என்று மட்டும் இருப்பதுதான் தன்மாத்திரை. வெறும் ஓசை, எந்த பாகுபாடும் அதுல இல்லை, அது நம்மால் உணர முடியாது. அது நம்மால் உணர முடியாது. பாகுபடுத்தித்தான் நம்மாலே, வேறுபடுத்தித்தான் உணர முடியும். அதே போல ஓ அந்த ஊருன்னு என்னது, பரிசம், ஸ்பரிசங்கிறது ஊரு, அதுல என்ன வேறுபாடு பாகுபாடு? ஊரு என்ன பாகுபாடு? சொரசொரப்பு, வலுவழுப்பு, அதெல்லாம் ஊரு, தடவி பார்த்தா தெரியும். அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஊரு என்று நிற்கிற நிலை, அந்த அதுதான் ஊர், அது புலப்படாது. இப்படி ஒவ்வொரு தன்மாத்திரையும் அமைந்திருக்கிற தன்னளவாக, இது ரொம்ப நுட்பமான நிலை. தன்மாத்திரை என்பவை மிக நுட்பமானவை, புலப்படாதவை. தத்துவங்கள் எல்லாமே புலப்படாதவை தான், எல்லா தத்துவங்களும் புலப்படா. தன்மாத்திரை, இந்த ஐந்து புலப்படாத தன்மாத்திரைகளிலிருந்துதான் ஐந்து பூதங்கள் தோன்றுகின்றன, ஐம்பூதங்கள் தோன்றுகின்றன. ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் என்ற ஐந்து பூதங்கள். எனவே ஆகாயம் என்ற பூதம் எதிலிருந்து தோன்றுகிறது? ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து. காற்று என்ற பூதம் எந்த தன்மாத்திரையிலிருந்து? ஊரு, ஊரு என்ற தன்மாத்திரையில். நெருப்பு என்ற பூதம் எந்த தன்மாத்திரை? ஒளி அல்லது ரூபம் என்ற தன்மாத்திரையிலிருந்து. நீர் என்ற தன்மாத்திரை, நீர் என்ற பூதம் சுவை என்ற தன்மாத்திரை, ரசம் என்ற தன்மாத்திரை. நிலம், மண் என்ற பூதம் வாசனை, மண் வாசனை எங்க, மனம். பிறகு இந்த பூதங்களுக்கு குணங்கள் உண்டு. ஆகாயத்தினுடைய குணம் ஓசை, ஆகாயத்தினுடைய குணம் ஓசை. அந்த தன்மாத்திரைகள் இருக்கின்றனவல்லவா, அவைதான் இங்கே தன்னுடைய காரியங்களை, தன்னிடமிருந்து தோன்றிய பூதங்களிலே குணங்களாக நிற்கின்றன. இது புலப்படுகிற நிலை. இந்த பூதங்களினுடைய குணங்கள் புலப்படுகின்றவை. ஓசை, ஓசை ஆகாயத்தினுடைய குணம். பிறகு காற்றுக்கு என்ன குணம்? இனிமேல் ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கி இருக்கும். அது ஆகாயத்தில ஒரு குணம், ஓசை என்ற குணம் மட்டும்தான். அந்த ஓசை என்ற குணம் அடுத்தும் வரும். காற்றிலே ஓசையும் ஊரும் சேர்ந்திருக்கும். ஓசையும் ஊரும், அதுல ஓசை என்பது காற்றுக்கு பொது குணம், ஊறு என்பதுதான் சிறப்பு குணம். அப்படி ரெண்டு ரெண்டாக கலந்து சேர்ந்து வரும், ரெண்டு மூன்று வரும். அடுத்து சிறப்பு குணமும் பொது குணமும் சேர்ந்து வரும். காற்றுல ஓசை இருக்கா? சுழன்று அடிக்கிற போது அப்போது தெரியும். ஓசை கூறு, காற்று. நெருப்புக்கு மூன்று குணம், ஓசை, ஊறு, ஒளி. மூன்று குணம் சேர்ந்திருக்கும். அதுல ஒளிதான் சிறப்பு குணம், மற்ற இரண்டும் பொது குணங்கள். ஆக நெருப்புக்கு ஓசை இருக்கிறது, ஊறு இருக்கிறது. தொட்டு பார்த்தா தெரியும் ஊறு எப்படி இருக்குன்னு. ஒளி, ஆமா, தீக்குள் விரலை வைத்தால் சொல்றாருல, உன்னை தீண்டி இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்ட்ட. அது அவருக்கு மட்டும்தான். தீ, நெருப்பு. நீர், நீருக்கு நாலு குணம், ஓசை, ஊறு, ஒளி. அதற்கு மேலே சிறப்பு குணம் சுவை. சுவை என்ற சிறப்பு குணம். எப்படியெல்லாம் அழகா பாகுபடுத்திருக்கிறாங்க பாருங்க. நாலு குணம் நீர்ல, பிறகு இறுதியாக மண்ணிலே ஐந்து குணங்கள், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தும் சேர்ந்திருப்பது நிலத்திலே. இதைத்தான் திருவாசகத்தில் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. தீக்கு மேல காற்று, காற்றிடை, காற்றிடை வழியிடை, வழியிடை, வழியிடை இரண்டாய் மகிழ், வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. இறுதியாக வானிடை நினைவில்லை. அப்படி மாணிக்கவாசகர் இந்த குணங்களைத்தான் பாடியிருக்கிறார். இந்த குணங்களுக்கு என்ன பேரு? புலன்கள். இந்த குணங்களுக்குத்தான் புலன்கள் அல்லது விடயங்கள், விடயங்கள் என்ற பெயர். விஷயங்கள், விடயங்கள் அல்லது புலன்கள். தமிழிலே புலன்கள், வடமொழியில விடயங்கள். நம்முடைய ஐம்பொறிகள், ஞானேந்திரியங்கள் இந்த விடயங்களைத்தான் அறிகின்றன. நம்முடைய ஞானேந்திரியங்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்பவை பொருள்களுடைய இந்த விடயங்களைத்தான் கவர்கின்றன, பற்றுகின்றன. எனவே இப்படி ஆன்மாக்களாகிய நாம் உலகத்தை எப்படி அறிகிறோம் என்றால், குணங்களாக அறிந்து, குணங்களாக அறிந்து, குணங்களாகத்தான் அறிகிறோம். குணங்களாக அறிந்து அந்த குணங்களிலே அழுந்துகிறோம், அந்த குணங்களிலே அழுந்துகிறோம். எனவே நேரமாயிற்று, நாளைக்கு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வேறு ஆண்டும் இல்லாது இவர் மட்டுமே சொல்லுகின்ற கற்பனை திறங்கள் பல. அது இதெல்லாம் மின்னிடை இன்னமுதற்கினை காட்டுவன் கடலை கடைந்து என்பகோல் கூட்டும் ஏழ்வரி தேரோன் கடல் புக எய்தும் என்படை. ஆனால் அந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையெல்லாம் வாழ்த்தி வந்த அருமையான சிலப்பதிகாரம். சூரிய சந்திரனை வாழ்த்தி வந்து தொடங்குற சிலவைதான் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலரா. வேறு ஆண்டும் இல்லாது இவர் மட்டுமே சொல்லுகின்ற கற்பனை திறங்கள் பல. அது இதெல்லாம் வைக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் புள்ளர்களுக்கு முதல் பாட்டுதான். நான் சந்திரனை வணங்குகிறேன் ஏன்னாரு, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலரார் சென்னி கொளிர்வன் கொடி போன்று இவ் அங்கன் உலகளித்தலான். இந்த திங்கள் வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் இப்படி இருக்கு. மாலையில நல்ல சூரிய சந்திரன் வந்தா, ஆஹா அருமையா சந்திரன் பார்ப்பா, நல்ல நில ஒளி என்று எல்லாருக்கும் மகிழ்ச்சி தோணலாம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தரும்படியான திங்களை போற்றுதும். அப்புறம் தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். சூரியனை வாழ்த்துகிறேன், ஏன் அவன் மேருமலையை ஒவ்வொரு நாள் சுற்றி வச்சு வரேன். அப்புறம் நான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் சரி ஏன்னா கண்ணிக்கு தோன்றி வரும் இது பூம்புகார் நல்ல போர். இது மாதிரி சூரிய சந்திரனை வணங்கி அந்த கதைத்தலை தோண்டி இடத்தையும் மாதிரி வணங்கியது இளங்கோடிகள் ஒருவரங்கும் ஒருவர் காணல வேற யாருக்கு. சில செய்திகள் எல்லாம் சிலருக்கு அது அமைந்தது, அதெல்லாம் நம்ம எப்பாருங்க வாழ்க இளங்கோடிகள். எனவே ஏழு வரித்தோர் சூரியன் சொன்னதுனால இங்கே அங்கே போனேன் அல்லவா. சேரோன் கடற்புக எய்தும் என்படையோடு இடை சேர்ந்துண்டு பொய்கையில் பகல் போக்கிய புள்ளினும் வைகு சேர்க்கைகன் மேச்சல வந்தது பையுள் மாலை தவியோர் பணிப்புற அப்படி வந்த உடனே அல்லவா. இப்போ சூரியன் மறைஞ்சானா மறைஞ்சான், சூரியன் மறைஞ்சான் இப்போ மீண்டும் காலில் தோணும் அல்லவா. அப்படி சூரியன் அது மறைஞ்ச உடனே இருக்கிற பறவைகள் இரவுகள் எல்லாம் அது போய் என்ன எல்லாம் கூட்டில் அடைஞ்சிட்டு அல்லவா. இரவு நேரம்னு சொன்னால் அப்படித்தானே எல்லா இது வீட்டில் இருக்கலாம் இருக்க. வானம் எப்படி இருந்ததுனாரு, இருண்டு தான் இருண்டுகிற ஒரே பார்த்தா அம்மாவாசை நிற்க மாதிரி இருக்க மாதிரி தான். வெளியில் வந்தால் ஒரே இருட்டாக இருக்குதான். அது எது போல் அந்த இருட்டு இருக்குங்க, இருட்டை வர்ணிக்கிற இருளை. பஞ்சி நல்லடி பாவையர் உள்ளமும் தப்பாங்கக்கூடாது யாருமே இல்லையா இருக்கு அல்லவா. பஞ்சி நல்லடி பாவையர் உள்ளமும் நல்ல பஞ்சு போன்ற மென்மையான அடியுடைய பெண்பாளாருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அது போலன்னு சொன்னார். இது அந்த காலத்தில் சொன்னது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிறந்து மொழிபெயிந்தங்கிறது அங்கே அல்லவா. வேறு வேற எங்கேயும் மொழிபெயிந்தது கூட சொல்லலை. இப்போ பெண்கள்னா அந்த 10 வயசு அந்த 11 வயசு ஆச்சுன்னு சொன்னால் வெளியிலே வராது. அதுக்கு விவரம் எப்போ தெரியும், 6-7 வயசுல தான் தெரியும் விவரம் தெரிஞ்சு. என்ன என்ன விவரம் தெரியும், சும்மா பாப்பா அது என்னன்னு தெரியும் அந்த அவ்வளோ தான் தெரியும். அந்த 7-4 வயசு வரைக்கும் தான் வெளியில் நடமாடும். 11 ஆண்டு 10 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வேண்டிய பதிலாம். அதனால் பாவம் அவங்களுக்கு அந்த வீடு தெரியும், அப்பா அம்மா தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க பாட்டி என்னது என்ன ராஜா இந்தா அப்படின்மா அந்த அளவில் தெரியும். அதனால் அவங்களுடைய உள்ளம் அப்படியே ரொம்ப திரும்பியிருக்கும். பஞ்சு நெல்லடி பாவை எருவுள்ள முன். அடுத்தது பஞ்ச மாக்கள் தம் பல்வீனையும் கொடுமையானவன் இருக்கானே அவனுடைய வினை இருக்குது. அந்த வினை எவ்வளவு அந்த கருமையாக இருக்குமோ, கருமையான கொடுமையாக இருக்குன்னு அர்த்தம், கருமையாக இருக்குமோ அந்த கருமையும் வல்வீனையும் அறம் 5 எழுத்தும் உணரா அறிவீரோர் நெஞ்சும் என்ன. 5 எழுத்தை ஓதாத நெஞ்சு எப்படி இருட்டாகவே இருக்குமோ திரைகிற அண்டனை மணியனும் 5 எழுத்து நல்ல குருநாதன் மீது உபதேசம் பெற்று 5 எழுத்தை ஓதும். அந்த 5 எழுத்தை ஓத ஓத உள்ளம் அருமையா தலித்தும் தெளித்தும் வளரும். இல்லையானா 2 தான் இருக்கும். அறம் 5 எழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான். வானமான ஒரே இருட்டா இருக்கான். அதுக்கு 3 விதமான அமைப்பு. இது இந்த மாதிரி இருக்கிற அந்த பாவையர் இளம் பெண்களுடைய உள்ளம், பாவம் எதுவும் தெரியாது அம்மா அப்பா தெரியும், அவங்க உள்ளம் எப்படி வேற புற அமைப்பு தெரியாது இருக்கிற அந்த இருட்டா இருக்குமோ அது போல. அடுத்தது பஞ்ச மாக்கள் தம் வல்வீனையும் இது மாதிரி வந்து அது மாதிரி வீர மாதிரி பாம்பு எத்தனையோ பேர் கொலை பண்ணுறது, எத்தனை பேர் இருக்கிறது மரத்து வெட்டுறது போடுறது இதே வேலை இருக்கு. அவங்களுடைய வல்வீனையும் போல அறம் 5 எழுத்தும் ஊனரா அறிவீரோர் நெஞ்சும் என்ன. 5 எழுத்தை ஓதாதவருடைய நெஞ்சம் எப்படி இருக்கா இருக்குமோ அது போல வானம் இருந்தது. இந்த வானம் இருந்ததற்கு இது மாதிரி இருக்கிற அந்த 3 ஓமைகளை காட்டி விளக்கி இருக்கிற திறம் அநேகமா 99.75 மேலும் சேர்க்கலார் ஒருவரங்கும் ஒருவர் தான். வானம் இருந்ததுங்கிறது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, ஆனா இந்த 3 வகையில அமைத்து காட்டு அதனால எப்படியும் கடலூர்ல ஐயா பெரியபுராணத்தை எடுத்து பேசணும்னு சொன்னார்களே அது மிகுந்த புண்ணியம். கேட்பாருக்கும் சரி இப்போ சொல்வாருக்கும் சரி என்னதான் பெரும் புண்ணியம். எனவே இருந்தது நீண்டவன் மறியில் சிந்தைவன் தொண்டர் வருந்தினால் இருமருங்குளார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர் தங்குள் நங்கை முன்கொண்ட புன் முருகல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா. அருமை அருமை. சரி இப்போ மாலையில் 6 மணிக்கு ஒரே இருட்டாக இருந்தது, 6:30 ஆச்சு நிலவு தோன்றிட்டான். அப்போ இந்த இருட்டில் வந்து நிலவு தோன்றும்போது என்ன இருக்குது, ஒளி ஒளியாக இருக்காங்க அல்லவா. ஒளி அது எப்படி இருக்காங்க, மறுவில் சிந்தைவன் தொண்டர் வருந்தினால் இருமருங்கூலாக்கு யார் கிடைப்பார் என்று நறுமலர் தங்குள் நங்கை முன்கொண்டவன் என்ன பண்ணிட்டான், இந்த இரவுங்கிற அந்த பாப்பா இது மாதிரி இருக்கிற சுந்தரரே இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து ராத்திரி பூரா தூக்க முடியலன்னு சொன்னா, தூக்க முடியலன்னு சொன்னா வேற யார்தான் வந்து செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வானமானது அப்படி அப்படி சிரிக்குதான். அந்த சிரிப்பு மாதிரி உங்களா இந்த மாதிரி பெரிய புண்ணியவானி இப்படிதான் கஷ்டப்படும் போது வேற யாரப்பா இது மாதிரி பெண்களுடைய இன்பத்தை கழிச்சு கழிச்சு கரையேற போறாங்க அப்படிங்கும் போது அந்த ஏங்கும் போது அந்த பல்லுல ஒளி தெரியற மாதிரி இங்க மாதிரிலாம் வேற யாரு செஞ்சா யாரும் செஞ்ச மாதிரி படல. செய்திருந்தால் இது அவரையும் ஏற்றுக்கணும், இல்லை என்றால் அடிக்கடி சொல்லுவோம் ஒருவன் என்னும் ஒருவன் காணுங்க கேட்கிறாங்க. எனவே இவ்வாறெல்லாம் நீட்டின் தன் பறந்து அண்ணல் வெண்ணு நீட்டின் பேரோழி போன்றது நீனிடம் பாவி புல்லோலி மாறிய மாலையில் நாவல் உரரும் நங்கை பறவையாம் பாவை தந்த படர் பெறும் காதலும் ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார். அப்படி தன்னந்தனியா அவங்க எல்லாம் இருக்கிறாங்களாம். தந்திருக்கன் எரி தேடல் பட்டு வெந்த காமன் வெளியே உரு செய்து வந்து என் முன் நின்று வாடி தொடுப்பதோ எந்த யாரருள் இவ்வண்ணமோ என்பார். ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு வந்த அந்த காமத்தினால அப்ப சொன்னார், என்ன வந்து நான் பெருமாள்கிட்ட அன்பா இருக்கிறேன், இந்த மன்மதன் இப்படி போட்டு அம்பு போட்டுங்கிறான். ஏன்னா மன்மதன் இந்த இன்பத்துறைக்கு இன்பத்துறை எழுச்சி பண்ணுவான்னு சொல்றது. அதனால நாங்கள் பெருமாள்கிட்ட அன்பா இருந்தும் கூட இப்போ இந்த மன்மதன் போய் எங்க உணர்ச்சியை கிளப்புறானே என்னது என்றெல்லாம் சொல்லி சொன்னலாம். ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அலர்கதிர் தூர்ப்பதோ என தொண்டு கொண்டாண்டவர் நீர்த்த ரங்க நெடுங்கங்கை நீர் மூடி காத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி. பாருங்க திரும்ப அருமை. ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அலர்கதிர் தூர்ப்பது என தொண்டு கொண்டாண்டவர். ஏன் சந்திரன் அந்த பார்த்தா அந்த பெரிய காலத்துல அது அதுவே தனக்கு வெப்பமா இருக்கான். ஏன் இந்த மாதிரி அந்த அந்த இந்த மாதிரி சந்திரன்லாம் இருக்கும்போது தானும் தன் மனைவியுமா கூட இருந்தா நல்லா இருக்கும். இது பிரிந்து அவர் அவரை எய்தாமையை பிரிந்திருப்பதுனால அது வெம்மை தருதான். அந்த வெம்மை தருவது என கேட்கிறாரு. ஆட்சி கண்டும் என் மேல் நின்றதற்கு தூர்ப்பது என தொண்டு கொண்டாண்டவர் நீ தரங்க நெடுங்கங்கை நீர் மூடி காத்தும் வெண்மதி போன்றி இல்லை தன் சந்திரனே நீ வருத்திரிய நீ எங்க இருக்கிற பெருமானுடைய தலையில் இருக்கிற அந்த பெருமான் தலையில் இருக்கிற போது பக்கத்தில் யார் இருக்கிறா கங்கை இருக்கிறாங்க. கங்கை எப்படிப்பட்டவங்க நல்ல குளிர்ச்சியா இருக்கிறவங்க. அவங்க குளிர்ச்சியா இருக்கிறவங்கிட்ட இருந்து இருந்து கூட எனக்கு வெப்பத்தை தெரிய என்னப்பா நீ வேற யாராவது வெப்பமா இருக்கவங்ககிட்ட இருந்தாங்கன்னா நீ வேணா தரலாம். நல்ல கங்கை குளிர்ந்தது அந்த இடத்துல தான் நீயும் அந்த பெரிய மதி இருக்கிற இப்படி குளிர்ச்சியா இருக்கிறதுல இருந்தும் கூட எனக்கு ஏன் வெப்பத்தை தருது என்றெல்லாம். அதாவது எங்கே வர்ணனை போனாலும் கூட அந்த பெருமானை ஏவிப்படுத்தியே சொல்லுகின்ற அமைப்பு இருக்கு பாருங்க அது இவர் தான் அல்லவா என்பதை சொல்கிறோம். அடுத்து மேன்மேல் அழைத்தேழும் ஆடியே இப்போ கடலை நோக்கி சொல்கிறார். அழைத்து அடுத்து மேன்மேல் அழைத்தேழும் ஆடியே கடலே உன் அலையை கொண்டாந்து போட்டு போட்டு பெரட்டி பெரட்டி பெரட்டி பெரட்டி பெருத்தி கடையில் கொண்டாந்து விடுறேன் அப்புறம் போட்டு போட்டு பெரட்டி பெரட்டி பெருத்தி அழைச்சிட்டு போகிறேன். இதுதான் வேலை உனக்கு அல்லவா அலையில் கடுத்து முன்னேனை ஆண்டவர் தாமூன கடுத்த நெஞ்சும் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டி நீ என்னை என்றும் செய்வாய். பார்த்தாரு இந்த கடல் இந்த மாதிரி ஒளியை கேட்டவுடனே அதுவும் வருத்தமாக இருந்தான். ஆமாம் நீ வந்து எங்கள் பெருமானுக்கே நஞ்சை கொடுத்ததில்லை நீ எது கடல் தானே கொடுத்தது அதனால் எங்கள் பெருமானுக்கே நஞ்சு கொடுத்த நீ எனக்கு என்ன தான் செய்வேன் இதையும் செய்வேன் இதையும் செய்வேன் ஓப்போ இதை செய்வேன். பிறந்ததெங்கள் பீரா அருமை அருமை காற்று அந்த நேற்று மின்னல் காற்று வந்து மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் தோழ மின்னல் சொன்னாங்களே இந்த தென்றர் காற்று வருகின்ற பொழுது கணவன் மனைவியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லாத போது அது அந்த தென்றர் காற்று தனக்கு துன்பம் தரும். அதுக்கு என்ன சொல்கிறார் பிறந்ததெங்கள் பீரான் மலையத்தீடை ஏ காற்றே நீ வந்து தென்றர் காற்று அடிக்கிற தெற்க யார் இருக்கிறா தெற்கே தெற்கே இருக்குன்னு சொன்னாலும் எங்கேயும் எல்லாத்துக்கும் நீ எங்கள் பெருமான் தான் இருக்கிறது. ஆகவே அங்கே பெருமாண்டு காலத்துலேருந்து நீங்கள் வர்ற வந்த வந்து வர்ற காற்று எப்படி வெப்பமாக இருக்க ஆச்சரியமாக இருக்கப்பா பிறந்ததெங்கள் பீரான பிறான் மலையத்தீடை. சரி நீ பிறந்தது எங்கே கைலாய மலையில் பிறந்த அதனால் குளிர்ச்சியாக இருக்கணும். சரி வளர்ச்சியினால் ஒரு கால் வந்து வேற நாட்டுக்கு போயிட்டியா அங்கே வேணால் ஒரு கால் அந்த மாதிரி கொடுமையாக இருக்கலாம்னா இல்லை பிறந்து அணிந்தாது தெய்வ நீர் நாட்டியில் பிறந்ததோ கைலாயம் வளர்ந்ததோ எங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வளர்ந்தது அப்படி இருக்கும்போது நல்லா குளிர்ச்சியால் இருக்கணும். இல்லைங்களா பிறந்த அணிந்தாது தெய்வ நீர் நாட்டியில் புறம்பு அனைத்தாடம் பொங்கடல் வீசிட மரம் பயந்த எங்கோ தமிழ் மாறுதம். இப்படிலாம் இருக்கும்போது எப்படி காற்று உங்கள்கிட்ட வெப்பம் வந்தது அது வெப்பம் வந்தது நீ என்ன காற்று தமிழ் காற்று இல்லை நாடு இசையா தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் மாதிரி தமிழ் ரொம்ப அவ்வளோ உயர்ந்தது இல்லை இல்லையா. அந்த தமிழங்கள் உயிருக்கு நீர் பாரதிதாசன் இந்த மூணு பாட்டுலாம் பாடுவாங்க தமிழங்கள் உயிருக்கு நீர் என்றெல்லாம் பாடினாங்களே இப்படிப்பட்ட தமிழ் நீ தமிழ் மாறுதம் தமிழ் காற்று இல்லை வாணி. இது மாதிரி காற்று தன்னை வருத்தியதற்கு தமிழ்காற்று வருத்தியது என்று சொன்ன மாதிரி வேற யாருன்னு சொல்லுவாங்க. இருந்தால் பார்ப்போம். தமிழ் மாறுதம் இன்ன தன்மய பின்னும் ஏம்புவான், மண்ணு காதலன் ஆகிய வள்ளல்வால் தன்னரும் பேரல் நெஞ்சு தயங்கப்போம் அன்னம் அன்னவன் செய்கை அறைகுவாம் பார்த்தார். சரி, இது மாதிரிலாம் இரவெல்லாம் வருத்தப்பட்ட அந்த சுந்தரர் இனிமேல் நடக்க போவதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு. என்ன நடக்க போகுது? இப்ப பாட்டு பெரிய பாட்டா இருக்கும் என்ன? கணங்கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போல, இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூட எய்து பெறும் காதலோடும், தனங்கொண்டு தளர் மருங்குள் பறவையும் பன் தொண்டர்பால் தனித்து சென்ற மனங்கொண்ட வரும் பெரிய மயல் கொண்டு தன்மணி மாளிகையை சார்ந்தாள். சரி, இப்படி சுந்தர வருத்தப்ப கோயில் இருந்து போனவர் இப்படி எல்லாம் வருத்தப்பட்டார். அந்த பாப்பா அந்த மாதிரி கோயில் இருந்து தான் மாளிகைக்கு போச்சு. ஆமா, அது எப்படி இருந்தேன்னு சொல்லியே சாமி அப்படின்னு.
4: சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒழிப்ப
3: பாருங்க. இந்த மாதிரி அந்த சொன்னு அந்த வருத்தத்தினால மெதுவா நடந்து போகுதான். அந்த நடந்து போறதுனால என்ன ஆச்சுன்னா, கால் இருக்கிற

0: முன்னர் வேறொருவர் உடன் பேசால் மெல்ல அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏறி மாளிகை மேல மூன்றடுக்கு மாடியாற்றுக்கு மேலே மரகதத்தும் தூணத்து இலங்கு மணி வேதியில் நல்ல மரகத்தினால மரத்தினால மரகத்தினால தூண்டிக்கலாம். அப்படிப்பட்ட பெரிய செல்வமான இடம் ஏரி மேலால் ஏரி மரகத்தூண் இலங்கு மணி வேதியில் நலங்குள் கொட்டால் மாடி மலர் தேக்கை மிசை மணி நிலா முண்டில் படுக்கையில போய் படுக்க போனாராம். முடிச்சுட்டேன். முண்டில் மருந்திருந்தால் வந்து அவ்வளவில் அருகிருந்த செடிதனி முக நோக்கி அப்போ தோடி கூடவே
1: இருந்தாங்க.
0: கண்டரை நாம் வணங்கப்போம் அருகதிர் வந்தவர் ஆர்
1: என்ன வணங்க போனீங்களா? போகும்போது ஒருத்தர் வந்தார்ல, அது அவர் யாரு யாரு உனக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். இங்க அந்த வீட்டுக்கு போய் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கும் போய் கேட்கிறேன்.
0: அந்த பெண் என்ன சொல்றாங்க? வணங்கப்போம் மருகதிர் வந்தவர் ஆர் என்ன? இவ்வுலையில் அந்தனராய் இருவர் தேடு ஒருவர் தாம் எதிர்ந்தாண்ட சைவ முதல் திருத்தொண்டர்.
1: நல்ல பெரிய தொண்டர்மா, பெருமானுக்கு திருவாரூர் பெருமானுடைய தொண்டர்கள் தலைசிறந்த தொண்டர்மா.
0: சரி, தொண்டர் தம்பிரான் தோழனார்.
1: அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? பெருமானுக்கே தோழனார்னு பெருமான் சொல்ல தம்பிரான் தோழனா அப்படிப்பட்ட பேர் உடையா?
0: என் நம்பி நம்பிங்கிறது யாருக்கு
1: கொடுத்தாங்கட்டா?
0: நல்ல ஆடவர்களில் யாருக்கு சிறப்போ அவனுக்கு தான் நம்பின்னு சொல்றேன்.
1: எங்க இருக்குது? எங்க இருக்குது?
0: நம்பி விடலை கோவேல் இன்னும் ஆண் பெயர் ஆகும். இந்த நம்பி விடலை கோவேல் இதெல்லாம் ஆடவர்களுக்கு சிறந்த பேர்.
1: அதான் நம்முடைய இவர் கூட மதுரையில் அவர் பேர் நல்ல சொல்ல செல்வந்தர். அதோடு கூட நல்ல நல்ல பக்தியாக மதுரை அறிஞர் அவருக்கு வேள்னு தாராசித்தியாருக்கு வேள் என்று பட்டம்.
0: காரணம் என்ன தெரியுங்களா?
1: அங்கிருந்தும் நல்லா தமிழ் படித்தவங்க மதுரையில்
0: நல்லா அவர் தான் தமிழ் படித்தவங்க கிட்ட அவர் அன்பாக இருப்பார். அதனால இந்த வேள்னு வேறு யாரும் கொடுக்கல. வேள்னா இந்த இல்லைன்னா போடணும். வேள் இந்த இல்லைன்னா போட்டால் வேள், இந்த இல்லைன்னா போட்டால் வேள், இந்த இல்லைன்னா போட்ட வேள் ஒரு சொல்லும் இல்லை. மூணாவது ஆள் தான் இல்லைன்னா போட்டு கிடையாது. வேள் அப்படிங்கிற சொல்லி ஆடவர்களில் சிறந்தவருக்கு பேர் வேள் நம்பி அப்படிங்கிறதானா. அந்த காலத்தில் ஆடவர்களில் ரொம்ப சிறப்பாக இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பெயர்லாம் கொடுப்பாங்க. அதனால் அதுபோல் நம்பி நம்பி ஆடு விடலை கோ வேள் இதெல்லாம் சிறந்த பேர். நன்னூலில் இருக்குது. அவ்வளவும் நன்னூல் இருக்குது. அப்போ இலக்கணம் படிக்கணும் சரிங்களா? நம்பி என்றாள் என்றவரை கேட்டலுமே
1: உடனே அந்த பெண் என்ன சொன்னா?
0: ரெண்டு முறையில் அறிமுகப்படுத்தினா என்னன்னு கேட்டாரு. சைவ முதல் திருத்தொண்டர்.
1: அப்போ என்ன, நல்ல சைவத்தில் கற்றுடையவராக இருக்கிற தொண்டர் ஒன்று.
0: ரெண்டாவது தம்பிரான் தோழனார் நம்பி.
1: நம்ம பெருமானுக்கே தோழனாக இருப்பவர் அவர் பெரிய பிறந்த நம்பினார்.
0: அறிமுகம் பார்த்தீங்களா? ரெண்டே ரெண்டு தான்,
1: அவ்வளவுதான்.
0: என்றவரை கேட்டவருமே வெந்திரான் தமரேயோ.
1: அப்படின்னா திருவாரூர் பெருமானுக்கு வேண்டியவரா குற்றத்தாரா வேண்டியதே அப்படின்னா
0: யாரு அந்த அம்மா? எம்பிரான் தமரேயோ என்னா முன்னும் வண்தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க ஏற்கனவே இருந்த காதல் என்ன நிரம்பாய்ச்சான். நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்க அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிறாங்க.
1: அந்த மாதிரி அதுக்கு அச்சம் பொதுவாக இருக்கும், நாணம் தெரியும் இல்லைங்களா? மடம் என்றால் மடம்னு என்ன தெரியுங்களா? இங்கே திருப்பணத்தால் மடமா இல்லை தருமபுரம் மடமா இல்லை? மடம்னா
0: கொளுத்த கொண்டு கொண்டது விடாகும். ஏதேனும் ஒன்று யாராவது தெரியும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சு கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. இதெல்லாம் உரை வேணான்னு தெரியல. தொல்காப்பியத்துக்கு ஒரே வேணான்னு தான். ஏன் இந்த முண்டங்கள் நடத்தணுமே எல்லாம் இன்னொரு கிடையாது. தொல்காப்பியம் மூளை மட்டும் உன் தலையில் குட்டுமாதும் வேண்டாவங்க எம்ஏவும் தீயே தெரியும். அதான் எம்ஏ வேணாம் சொல்லு. எம்ஏ ஏ கிச்சடி போ என்னக்கன்னு பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு மறக்கலையே. இன்னைக்கு 15 வயசுலேருந்து போய் திருப்பணி வேலை சொன்னால் 20 பார்த்தோம். இங்கேயே இருந்து பணி செய்யும்ட்டாங்க. நீங்கள் டிசி வாங்க வேலை.

0: கருப்புறுத்துன்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னா நம்ம டிவி நம்ம பார்க்கலையா, இன்னைக்கு வரையும் பார்க்கல. அதான் அங்கேயே பண்ணி செய்யுங்கிட்டாங்க. நான் யார்கிட்ட போய் டிவி காட்ட போகிறேன், அங்கேயே பேராசிரியா பிஞ்சு பால் காஞ்ச பாலெல்லாம் வந்தாச்சு டிவி. எனவே இந்த எந்த பாட்டு ஆமாம், என்றவரை கேட்டாலுமே எம்பிரான் தமரேயோ. அப்ப நம்முடைய திருவாரூர் பெருமானுக்கு தமராசிட்டா என்ன என்ன முன்னம் வந்தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க. ஏற்கனவே இருந்த அந்த விட என்ன அதிகமாக போயிட்டு, ஏன்னா யாரோ எந்த ஊருக்காரோ நினைச்சோம், நம்ம ஊர் திருவாரூர்காரோ அது நம்முடைய பெருமானுக்கு தோடர்னா அப்புறம் என்ன, இதை விட என்ன இருக்குது அல்லவா. ஆமா இவ்வுலகில் மனக்காதலை இன்று வளர்ந்து பொங்க இந்த நிலை நான் முதலாம் குணங்களுடன். அதான் நான்கிறது என்னன்னா வெட்கம்னு அர்த்தம் அல்லவா. நான் நான்கிறது வெட்கம்னு சொன்னா நான்கிறது அருமையான தமிழ், வெட்கம்ங்கிறது அருமையான வட சொல், அவ்வளவுதான். அந்த நானம்ங்கிறது பொருள் அல்ல, அது அதுக்குரிய மறுசொல், அது மறுசொல் அல்லவா. இதை போய் என்ன சொல்றேன், ஏய் நானம் அது வெட்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுக்கு இன்னொரு பிரிவு சொல். இப்படி இருந்தா என்ன பண்றது, ஆண்ட குணங்களுடன் நீங்க உயிர் ஒன்றும் தாங்கி மின்தயங்கு நுண்ணிடையால் வெவ்வுயர்த்து மேல் அணிமேல் விழுந்தபோது அப்படியே படுக்கிறது தான் அப்படியே பொத்துன்னு சாஞ்சாலும் தாங்கி ஆரணரும் தோரட் தேராட்டி அரும்பணினி நறுந்தி வலை வருகி வீசி ஈரையிடம் தடிக்குளிரி படுத்து மடவார் செய்த இவையும் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. போதுமாறு தான் ஐயோ இந்த பத்தி நம்ம அம்மா அவங்க பிரிவார்த்தானுன்னு ஒன்று வந்துட்டு அந்த அவர் மேலே இருந்த அன்பு பிரிஞ்சதுனால எந்த இதாக இருக்குது என்று சொல்லிட்டு சந்தன குழந்தைபடி லேச தெளிவி அப்படி போகலாம் அந்த வெப்பமானது நீங்கள் என்று தெளிக்காங்களாம். தெளிச்சா மடவா செய்த இவையும் எல்லாம் பேரடலின் நெய் சொரிந்தால் ஒத்தன. இது இருக்கிற அந்த வேகம் தனியும் நினைச்சா அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்க, வேள்வியில் வேள்வி செய்கின்ற பொழுது அப்படியே எல்லாம் சுற்றி இதெல்லாம் வைக்கிறாங்க, வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படியே தண்ணல் வைக்கிறாங்க அந்த வேள்வி எரியுது. அப்போ இடையிலேயே நெய் ஊற்றும் போது என்னாகும் என்றால் அது அணையுமா, அணையாது, இன்னும் தெரியுது. அதுபோல இந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி செஞ்சதெல்லாம் அது ஏற்கனவே இருந்த அந்த பிரிவாற்றாமல் இன்னும் அதிகமாக விளைஞ்சுதான் அல்ல. இது பேரளவில் நெய் சொரிந்தால் ஒத்தனை அதான் அதான் சேர்க்கிறாரு மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த வெப்பம் அதிகமாகிட்டுங்கிறதுக்கு வேள்வியை எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்களா வேறு யாராவது சேர்க்கிறாரா. அது மாதிரி அவர் சொன்ன காட்டிய ஓமைகள் என்று இருக்கே கூட எழுதலாம். என்ன பண்ணுறது, ஒரு வாரம் நல்ல மாதிரி தள்ளி மாறிடுறாங்கன்னா இது எத்தனையாக முடிச்சுது, நீங்கள் 100 பக்கம் நாளைக்கு இந்த 100 பக்கம் அது முடிக்கணும். 4 நாள் இதே வேலை ராப்பகலாய் எழுதணும். அப்புறம் அப்படியெல்லாம் துவக்கணும், தோற்று ஒரு கட்டியாக எழுதணும். சொல்லிட்டா சிச்சிடி, ஏன்னா அவனுக்கு என்ன தெரிய போகுது, திருத்துறை எங்கள் மாதிரி இருக்கிற முடியாது, ஏன்னா இப்படி தான் தெரியுமா இருக்கா திருக்குது. சரி யார் யார் நம்ம அந்த ஏரியா, சரி சரி இவர்களுக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் அளிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம் அவ்வளோதான். இன்னும் சரி பாவனை ரிஜி சாருக்கு தெரியுமா, வைக்காமல் தெரியுமா, அதெல்லாம் ஏதும் அறியேன் பராபரம் நிர்வாகம் தான் தெரியுது. இதுக்குன்னு கல்விக்குழுன்னு அகாடமி கொஞ்சம் தெரியும், அந்த கல்விக்குழு தான் அதெல்லாம் செய்யும். சிவச்சியில் மலர் வாலி சொரிந்தான் மலரமளிப்பு இலாற்றால் அவரை தூக்கம் இல்லாதது வருந்தெண்டல் மருங்காற்றால் மங்குள் வாணி நிலவிடும் நடல் ஆற்றால் நிறையாற்றும் புறையாற்றால் நீர்மையோடும் கலவமையில் என எழுந்து கருங்குழலின் பரமாற்றா கையலாகி இளவயதில் சென்று வருவாய் நெழுந்து ஆற்றாமையும் வரிதேயின்னு சொன்னால். தனக்கு அந்த திறந்திலிருந்து பார்க்குறாங்க அந்த பிரிவாற்றாமையும் அவர்கள் நம்ம சொன்னேன் ரொம்ப வருத்தித்தான். வருத்த உடனே அப்புறம் முடியும் வாய்னால் பேச ஆரம்பிக்கிறான். என்ன கந்தம் கமல் மின்குழலி இரியன் தலைவான் மதியன் கனல்வான் எனே தந்தின் தழலை பனி நீரழை தடவும் கொடியீர் கவிரீர் கவிரி. அம்மா போதுமாற நீங்கள் சந்தனத்தை தெளிக்காதீங்கம்மா. தெளிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கிற வெப்பம் என்ன அதிகமாக போகிற மாதிரி இருக்கு. வேணாங்க வந்திங்குலவும் நிலவும் விரையார் மலையா நிலமும் எரியா வருணால். அந்த ஜன்னலை சாத்துக்கிடு வேணாரு, அதில் வர்ற காற்று நல்லா குளிர்ந்த காற்றாக தான் மற்றவங்களுக்கு இருக்குது. இவருக்கு இந்த அம்மா பொண்ணுக்கு எரியினால் நிறுத்தார் வருமால் அந்தன் புனலும் அறவும் விரவும் தடையான் அருள் பெற்றுடையார் அருளார். பெருமான் தான் என்னை தருணம் செய்யணும், அவரோட நீ சேர்ந்திருக்க முடியாது ஆள் செய்யணும் என்றெல்லாம் சொன்னார். புலரும் படியன் இரவன் நடவும் ராத்திரி எவ்வளோ நேரம் பார்த்து நீண்டுக்கிட்டே போகுது என்னாரு. மணி அனுப்பி பாருனாரு, இப்போதாம 2:30 அது போகிற 2:30 இன்னும் மூணு ஆகி ஆறுன்னா அந்த மூன்றரை மணி நேரம் இருக்குது முடியறதுக்கு. முன்னாடி போய் அதனால இப்படி எல்லாம் யார் சொல்லா அழகி பொறையும் நிறையும் இறையும் குளரும் படியன்றிரவன் அளவும் பொறையும் நிறையும் இறையும் கரியா உளரும் தனமும் மனமும் மனமெல்லாம் உருகுதிரி வினையேன் உருகேன் அளவோ பெருவாழ்வுரையீர் உயிர் எழுந்து நாளைக்கு இருக்கு மாதிரி தெரியுது உரையீர் பார்த்து அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்றுடையார் அவரோ அறியார். அதனால பெருமான் திருவருள் பெற்ற அவருக்கு தெரிஞ்ச நாளைக்கு எதுன்னு வீதி கடுத்தாலேயே இல்லைன்னா இந்த சிந்தனைக்கு நீங்காகிறேன் என்று சொன்னாங்க. நீ பேரும் கொடியும் நிலையும் அருகில் திருவாரூரி வேண்டியமா நம்ம திருவாரூர்ல எப்ப பார்த்தாலும் சிறப்பிடு. இன்னைக்கு தேர்வோடும் நாளைக்கு அல்லவா இன்னும் கொடி கொடி எடுத்து ஆடுவாங்க இப்படி எல்லாம் இருக்கும். திருவாரூரில் நிறே அல்லால் ஆரன் துயரம் அறிவார். திருவாரூர் பெருமானி நீயாவது எனக்கு சிந்தை செய்யக்கூடாதாப்பா. ஆரன் துயரம் அறிவார் அடிகேள் அடியேனயரும் படியோ இதுதான். நான் தான் இப்படி சிந்தை பண்ணும் எனக்கு தலையெழுத்தாப்பா. நீரும் திரையும் பொறிவாளரவின் நிறையும் இறைவன் தலையும் கூடையே ஊரும் தடையீர். யாரெல்லாம் ஆபத்துன்னு வந்தாங்களோ அவங்களெல்லாம் காப்பியப்பா. மாமாவுக்கும் மச்சனுக்கும் மருமகனுக்கும் தகராறு வந்தது யாரு சந்திரனுக்கு. நேராக வந்தேன் எங்கள் மாமா வந்து இந்த மாதிரி ரொம்ப குழப்பம் பண்ணுறாரு வாடா தலையில் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தலையில் வச்சுக்கிட்டேன். சாருகாவனத்து முனிவர்கள்லாம் பாம்பை வந்து விட்டாங்க அது அங்கங்கே போய் கடிக்க ஆரம்பிச்சு. ஏ இங்கே வா அப்படி அப்படி இது இதுன்னு போயிருக்கேன். இதெல்லாம் செஞ்சீங்க அல்லவா கேப்பா. ஆகவே அறையின் நிறையும் நிறைவன் தலையின் புடையே ஊரும் தலையீ விடை மேல் வருவீர். நீ எதில் வருவீங்க நீங்கள் கேட்டா விடை மேல விடை மேலே அருமையாக காலை அல்லவா. என்ன காலை அறக்கடவுளே காலை ஆகிறது. அப்போது அறக்கடவுள் மேலே வருவீங்க நீங்கள் அல்லவா. நான் இப்படி வருந்துவது அறமா நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி தடை விடை மேல் வருவீர் உமதண்டிலர் போல் யானே யானோ அன்பில்லாதவன் போல அல்லவா நான் வருத்தப்பட வேண்டியது உங்களோட அன்பாதான பாடுகிறேன் இப்போ என்றெல்லாம் பெருமான் நோக்கி சொன்னலாம். என் பின்னவே பலவும் போலும் இருளார் அழகச் சுருளோ சுருள் ஓதியும் வன் தொண்டரையும் படிமேல் வர முன் வருள்வான் அருளும் வகையார் நினைவார். உடனே பகவான் பார்த்தாராம் இவரும் இந்த பொண்ணு வந்தது அந்த அவரும் வந்தது அந்த சுந்தரர் வந்தான் எனவே திருமணம் முடித்தாதான் ரெண்டும் சரியா இருக்கும் நினைக்கிறார். ஏன் கைலாயத்தில் இருந்ததுனால அந்த வெணி இங்கே அணிவிக்கும் அதுக்காக தான் கைலாயத்தில் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ரெண்டு பெண்களும் பறிக்க இவர் இவரும் பூ பறிக்கும் போது ஒரு நாள் அந்த ரெண்டு பெண்ணை பார்த்ததுனால என்னவா உடனே அதை மாட்டிக்கிட்டு இதுவும் வந்துடுற அது வந்துடுற பெருமானது தெரிஞ்ச உடனே நீர் அந்த ரெண்டு பெண்ணையும் விரும்பி அதனால் உம்முடைய காதல் நீங்க இந்த மனுலகத்தில் பிறந்து நீயும் பறவையாரும் சங்கிலியாருமாக இருந்து நீயும் சுந்தரராயிருந்து இதை அணிவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இந்த பிறப்பு அந்த பிறப்பு அதனால் என்று இன்னனவே பலவும் போலும் இருளார் அழகச் சுருளோதியை வந்தொண்டரையும் படிமேல் வர முன் அருள்வருவன். இந்த ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கே காரணம் பெருமான் திருவருள் தான். நினைவார் சென்றும் சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர்வாள் பெருமான் அடிகள் அன்றங்கு அவர் மண்டலை நீ செய்யும் என்று அடியார் அறியும் படியார் அருளி உடனே பார்த்தாராம் சித்தியாராய பெருமான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: உலகம் இன்று ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. இன்னும் சில பல ஆண்டுகள் கழித்து இதன் நிலை மாறிவிடும். எத்தனையோ காலத்திற்கு முன்பு வேறு ஒரு மாதிரி இருந்தது. உலகமானது தோன்றி இருந்து அழிந்து பின்பு மீண்டும் தோன்றி இப்படி நிலை மாறிக்கொண்டே வருவது. அது மட்டுமன்று தோன்றுகிறது, இருக்கின்றது. அந்த இருக்கின்ற குறிப்பிட்ட காலம் வரையாவது ஒரே நிலையில் இருக்கின்றதா என்றாலும் அதுவும் இல்லை, அன்றாடம் மாறிக்கொண்டே வருகிறது இந்த உலகம். அப்படி ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கின்ற பொருளைத்தான் அசத்து என்பார்கள். சத்து என்பது ஒரே நிலையில் உள்ள பொருள், அதுக்கு எதிர்ப்புதான் அசத்து. அப்ப நிலை மாறிக்கொண்டே வருது. சத்து என்பது சிவம், அசத்து என்பது உலகம். இவ அருமையாக சொன்னார்கள், இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தாகிய சிவம் அது எதை சார்ந்து எதை அனுபவிக்கணும், அதுக்கு என்ன குறை? பாருங்க, நம்ம உலக விளக்கில் என்ன சொல்றோம், எல்லா வளங்களையும் அனுபவிப்பவனுக்கு இவனுக்கு என்ன குறை இருக்கு? இதுதான் ராஜா யாயமை, எதனாலும் அனுபவிப்பான். ஆனால் உன் சித்தாந்த நோக்கு எப்படி உள்ளது, எதுவுமே தேவையில்லை, எந்த அனுபவமும் எனக்கு தேவையில்லை, எதையும் சாராமலேயே நான் நிறைவாக இருந்து கொள்ள முடியும், அப்படிங்கிற அந்த நிலையத்தான் வந்து குறையில்லாத நிலைன்னு சித்தாந்தம் சொல்கிறது. அப்ப சிவபெருமான் தான் குறையில்லாதவன். ஏன்னா எதையும் சார்ந்து எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லாதவன், பரிபூரணமான பொருள்ங்கிறது அதுதான். அதைத்தான் குறைவிலா நிறைவே என்று திருமுறை சொன்னது, நம்முடைய திருவாவூரை பதிகம் சொன்னது, சுந்தரமூர்த்தி சுவாமி பதிகம் தான் குறைவிலா நிறைவு. ஆகவே சத்தாகிய சிவம் நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டியதில்லை. ஆனா உலகம் இருப்பதை சிவம் அறியும். ஏன்னா உலகமே வந்து சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டதுதான், சிவபெருமானால் நிலைநிறுத்தப்படுவது, சிவபெருமானால் ஒடுக்கப்படுவது. ஆகவே உலகம் உள்ளது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். அப்ப அறிய வேண்டியதில்லைன்னு எதுக்காக சொன்னா, தன் பொருட்டு, தன் அனுபவத்தின் பொருட்டு. நாமெல்லாம் எப்படி உலக தெரிகிறோம், நம் பொருட்டு, நம்முடைய அனுபவத்தின் பொருட்டு உலக தெரிகின்றோம். இந்த மாதிரி உலகத்தை அறிய வேண்டிய தேவை சிவபெருமானுக்கு இல்லை. அதான் ஏழாம் சூத்திரத்தில் சொன்னார்கள் என்றால், யாவையின் சூனியம் சத்ததிர் ஆகலின் சத்தே அறியாது என்று சொன்னால், அப்ப சத்தாகிய சிவம் உலகத்தை அறியாதுன்னு நாம, அப்ப உலகம் இருப்பதே சிவம் அறியாதுன்னு அப்படி பொருள் பண்ணிடக்கூடாது. அங்க சூத்திர உரையில சித்துறையிலும் பாடியத்திலும் நன்கு விளக்குவார்கள். சூன்யம் என்பதற்கு கூட பொருள் விளக்குவார்கள். நமக்கு தனித்தனி பொருளாக உலகப் பொருள்கள் தோன்றது மாதிரி அப்படி சிவத்தின் முன்னிலையில் முனைத்து தோன்ற முடியாது. ஏன்னா எல்லா பொருளிலும் சிவம் கலந்துள்ளது, எல்லா பொருளையும் சிவபெருமான் ஒருங்கே அறிவான், நம்மை மாதிரி தனித்தனியாக சுட்டி அறிய மாட்டான். அதுதான் அங்க யாவையும் சூன்யம் என்பதற்கு பொருள். ஆகையினாலே சத்து அசத்தை சாரா, சத்து அசத்தை சாராது என்று வாசிரியர் தெளிவாக கூறினார். நமக்கு உலக சார்பு இல்லாமல் நம்மால் முடியாது, விளங்குகின்ற சிற்றறிவும் விளங்காமல் போய்விடும். ஆனால் சிவத்திற்கோ உலக சார்பு தேவையில்லை, சத்தாகிய சிவத்துக்கு அசத்தாகிய உலக சார்பு தேவையில்லை. ஆகவே சத்து அசத்தை சாராது. சரி, அப்ப அசத்தாகிய உலகம் சிவத்தை சாருமா? அசத்தாகிய உலகத்திற்கு அது அறிவு கிடையாது, அது அசித்தும் கூட. அசித்து என்றால் அறிவற்றது, உலகம் அறிவற்றது. ஆகவே அதுவும் தன்னை அறியாது, சிவத்தையும் அறியாது. ஆகையினாலே சிவமும் தன் அனுபவத்தின் பொருட்டு உலகை அறிய வேண்டியதில்லை, உலகமோ அறிவற்ற சடம் ஆகையினாலே அதுவும் சிவத்தை அறிய முடியாது. ஆகையினாலே உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிப்பதும் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிப்பதுமாக உள்ள பொருளே உயிர்களாகும். உயிர்கள் பக்குவம் வரும் வரை உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிக்கும், பக்குவம் வந்த பிறகு அவை குருவருளால் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிக்கும். ஆகவே அசத்தாகிய உலகத்தையும் அறியக்கூடியது, சத்தாகிய சிவத்தையும் அறியக்கூடியது இந்த உயிர். ஆகையினாலே இந்த உயிர் சதசத்து என்று சொல்லப்படும். இவை உய்தல் சதசத்தாம் உயிர். இவை என்றால் அசத்து சத்து என்ற இரண்டையும், அசத்து அதாவது உலகம், சத்து சிவம், உலகம் சிவம் என்ற இரண்டையும் உய்தல், உய்த்து அறியக்கூடியது. உய்த்து அறியக்கூடியது எது என்றால் உயிர். ஏன்னா சிவமும் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறிய முடியாது சடம். ஆகையினாலே உலகையும் அறியக்கூடியதாக சிவத்தையும் அறியக்கூடியதாக இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று சொல்வார்கள். ஆக இப்படி சத்து ஆகிய சிவம் அசத்தாகிய உலகம் ரெண்டையும் அறியக்கூடியது, உய்த்து உணரக்கூடியது உயிர். இந்த உயிரை சத்து என்று சொல்வதா அசத்து என்று சொல்வதா என்று சொன்னால், இது அசத்தாகிய உலகத்தை அறியும் பொழுது அந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தை அறியும், அந்த அசத்தாகிய உலகத்தின் மயமாகவே இந்த உயிர்கள் இருக்கும், உலகத்தின் இயக்கத்தை வைத்துத்தான் நம்ம உயிர்களின் இருப்பினை அறிந்து கொள்கின்றோம். உடல் இயங்குகின்றது, உடலுடைய இயக்கத்தை வைத்துத்தான் உயிர் இருப்பதை அறிந்து கொள்கின்றோம். உயிர் தனித்து விளங்கவில்லை, உலகம்னா அதுல உடம்பும் அடங்கும். ஆகவே உடம்பை சார்ந்து, உடம்பாகிய அசத்தை சார்ந்து, உடம்பாகிய அசத்தாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது உயிர். ஆகவே அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாய் விளங்குவது, அப்போ அது அசத்த பக்குவம் வந்த பிறகு முத்தி அடைந்து சத்தாகிய சிவத்தை சார்ந்து சத்தின் மயமாகவே விளங்கும், அப்போ அந்த சத்தான் தன்மை பெறுகிறது. எனவே இது இப்படி ரெண்டு தன்மையும் பெறக்கூடியதா இருப்பதனால இந்த உயிர்களை சதசத்து என்று சொல்வார்கள். சதசத்து என்று இந்த உயிர்களை சொல்வார்கள் என்று அரிய கருத்து இந்த 17வது குறட்பாவிலே சொல்லப்பட்டது. எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக வருகின்றது. உயிர்களுக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது என்றார்கள், தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுதந்திர அறிவும் கிடையாது என்றார்கள். அது பற்றி உயிர்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லக்கூடாது. அறிவே இல்லை என்று சொன்னால் திருவருளாலும் ஆணவ மலத்தாலும் உலகத்தாலும் இந்த உயிர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும், என்ன நன்மை தீமை இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆகவே உயிர் அறிவுள்ளது, அது அந்த அறிவை கொண்டு அது எதையெல்லாம் அறிகின்றது என்றால் அசத்தாகிய உலகத்தையும் அறிகின்றது, சத்தாகிய சிவத்தையும் அறிகின்றது. இந்த உயிர்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்தாலும் சிவத்தாலும் பயன் கொள்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா உலகமும் அனுபவப் பொருள், சிவமும் அனுபவப் பொருள். உலகம் மலச்சார்புடைய உயிர்களுக்கு அனுபவப் பொருள், சிவமோ மலத்தினின்று நீங்கிய சுத்த ஆன்மாக்களுக்கு அனுபவப் பொருள். நமக்கெல்லாம் உலகம் அனுபவப் பொருளா இருக்கு, நாயன்மார்களுக்கெல்லாம் சிவம் அனுபவப் பொருளா இருக்கு. எனவே உலகம் சிவம் ரெண்டுமே அனுபவப் பொருள்னா அனுபவிப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த அனுபவத்திற்குரிய இந்த ஆட்கள் தான் உயிர்கள். உலகத்துக்கு அசத்துன்னு பேரு, சிவத்துக்கு சத்துன்னு பேரு. ஆக இந்த 17வது குறட்பாவிலே கூறப்பட்ட உண்மை என்னவென்றால், உலகம் நிலை மாறக்கூடியது, ஆகையினாலே உலகமானது அசத்து. சிவம் என்றும் ஒரே பெருநிலையிலே மாறாமல் விளங்குவது, எனவே சிவம் சத்து. உயிர்கள் சத்தா அசத்தா என்று சொன்னால், உயிர்கள் அசத்தாகிய உலகத்தை சார்ந்திருக்கும் பொழுது அசத்தான் தன்மையும், சத்தாகிய சிவத்தை சார்ந்துவிட்ட போது சத்தான் தன்மையும் பெற்று இப்படி இருதிறன் கொண்டு விளங்குவதனாலே உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும். ஆகவே இந்த சதசத்தாகிய உயிர்கள் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் சிவம் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறியாது. எனவே உலகத்தை அறிந்து ஆக இவ்வாறு சதசத்தாக உயிர்கள் விளங்குகின்றன என்ற உண்மை 17வது குறட்பாவிலே தெரிவிக்கப்பட்டது. இனி 18வது குறட்பாவிலே என்ன செய்தி தெரிவித்து வருகின்றார்கள் என்று சொன்னால், இவ்வாறு அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாக விளங்குகிறது உயிர், அதுபோல முத்தி காலத்திலே சத்தை சார்ந்து சத்தின் மயமாக விளங்குவது என்று சொன்னால் அது எப்படி முடியும்? இப்படி எதை சார்ந்ததோ அதன் அந்த சார்ந்ததன் மயமாக விளங்குவதற்கு உயிரால் முடியுமா? அப்படி ஒரு பொருள் இருக்கத்தான் முடியுமா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த கேள்விக்கு அந்த தடைக்கு விடை கூறுவது போல அருமையாக 18வது குறட்பாவை அமைத்துள்ளார்கள். எதை சார்ந்ததோ அதன் மயமாக விளங்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இல்லையா என்று கேள்வி கேட்டு பதில் கூறாமலே விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அந்த கேள்வியை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் பதில் நம்மிடமிருந்தே வந்துவிடும். அப்படி அமைத்துள்ளார்கள். பாருங்கள், அருமையாக கேட்கின்றார்கள். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலதோ புவி என்று கேட்கின்றனர். புவி இந்த புவியிலே இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குவதும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குவதுமான பொருள்கள் இல்லையோ, இந்த புவியிலே இல்லையோ என்று கேட்கிறார். அப்ப நமக்கு உடனே தெரிகின்றது, கண், இந்த கண்ணானது இருளை சார்ந்தால் கண்ணும் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் கண்ணும் ஒளிமயமாக விளங்கும். ஆகவே கண்ணானது இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குகின்றது, ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகின்றது. மேலும் ஆகாயம், ஆகாயமாகிய நம்மை சுற்றி உள்ள இந்த வெட்ட வெளி இருக்கின்றது, இதுவும் இருளை சார்ந்தால் ஆகாயம் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் ஒளிமயமாக விளங்கும். இருளுக்கும் ஒளிக்கும் வேறாக நாம் ஆகாயத்தை தனித்து பார்க்க முடியாது. பகல்லெல்லாம் ஆகாயத்தை ஒளிமயமா பார்க்கின்றோம், இரவில் இருள்மயமா பார்க்கின்றோம். இப்படி ஆகாயமும் இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகிறது. ஆகவே உலகத்திலே அப்படி பொருள்கள் இல்லையோ, இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாகவும் விளங்கக்கூடிய பொருள்கள் உலகத்திலே இல்லையோ என்று கேட்பதன் மூலம், ஆம் இருக்கத்தான் செய்கின்றன, ஆகாயம் உள்ளது, கண் உள்ளது என்று நாம் உய்த்து உணர்கின்றோம். அதே மாதிரிதான் உயிர்களும் எதை சார்ந்ததோ அந்த சார்ந்தன்மை பற்றி விளங்குவன. உலகத்தை சார்ந்தால் உலகத்தைப் போல இவையும் நிலையற்ற தன்மை பெற்று பல பிறவிகளிலே நிலையற்று சுழந்து வருகின்றன. இறைவனை சார்ந்தால் அந்த இறைவன் மயமாக சிவமயமாக விளங்குகின்றன என்று 17 குரட்பாவிலே சொன்ன கருத்தினை இந்த 18 குரட்பாவின் மூலம் சாதித்தார். இனி 19 குரட்பாவிலே ஒரு கேள்வி என்னவென்றால், உயிர்கள் உலகத்தை சார்ந்து அசத்தாக உலகத்தை சார்ந்து இவையும் அசத்தான் தன்மையோடு விளங்குகின்றன சொன்னீர்கள், சத்தாக சிவத்தை சார்ந்தால் சத்தான் தன்மை பெறுகின்றன. கேள்வி என்னவென்றால், உலகமும் சிவமும் பிரிந்தா இருக்கின்றன, சிவம் தான் எல்லா பொருள்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருள் ஆயிற்றே. இந்த நூல முதல் குரட்பாவிலே அதைத்தானே சொன்னார்கள். ஆகையினாலே சிவத்தை சாராமல் உலகத்தை சார்ந்திருக்கின்ற சொல்ல எப்படி முடியும்? உலகம் எங்கும் தான் சிவம் கலந்திருக்கின்றதே. இருளினாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருணிலய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்றெல்லாம் திருமுறைகள் சொல்கின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இப்படி உலகெங்கிலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. உயிர்களிடத்திலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது, ஊனாகி உயிராகினார். அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் தம்மிடத்திலும் தாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினிடத்திலும் கலந்திருக்கின்ற சிவத்தை ஏன் இந்த உயிர்கள் சார்ந்து அறியவில்லை? இந்த உயிர்கள் உலகத்தை அறிகின்றன, ஆனால் இந்த உலகத்திற்கு இரண்டரை கலந்திருக்கின்ற சிவத்தை அறியவில்லை. ஏன்? இந்த உயிர்களிடத்தில் கூட இந்த சிவம் கலந்துள்ளது, அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் சிவத்தை அறியவில்லை. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டுமே அறிகின்றன, அதில் உள்ள சிவத்தை அறிவில்லை. அது ஏன் என்று தடையிடுது. அப்போ அதுக்கு அருமையாக சொன்னார்கள், சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்ப என்ன கேள்வி வருது? எங்கும் நிறைந்த சிவத்தை இந்த உயிர்கள் ஏன் அறியவில்லை? கேள்வி உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டும் அறியுதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் பக்குவம் வந்த பிறகுதான் அது சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிகிறது சொல்கிறோம். இப்போ உலகத்தை அறியும் போது உலகத்திலே கலந்துள்ள சிவத்தை ஏன் அறிய முடியவில்லை என்று சொன்னால், இப்போ ஊமன் என்று ஒரு பறவை இருக்கின்றது, அது கூகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூகை வந்து சூரிய ஒளியின் சூரிய ஒளியிலே இருந்தாலும் அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கூகை எதையும் காணாது. என்னவென்றால், அதற்கு அந்த ஒளியும் இருள் போலத்தான் விளங்குகிறது. சூரிய ஒளியிலே எதையும் அதனால் அறிய முடியும். அதனுடைய கண்ணின் தன்மை அப்படி. அது மாதிரி உயிர்கள்லாம் சிவசந்தை தான் இருக்கின்றன, சந்தேகம் இல்லை. உயிர்கள் உலகம் எல்லாம் சிவசந்தையில் தான் இருக்கின்றன. இருந்தும் இந்த உயிர்களுக்கு அந்த கூகைக்கு எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியாதா இருக்கின்றதோ, அதுபோல இந்த சிவபெருமானை காண இயலாத உயிர்களும் அப்படித்தான் சிவபெருமானை அறியாமல் இருக்கின்றன. ஒளியும் மிக இருளே, திருவருளாகிய ஒளி எங்கும் நிறைந்துள்ளது, சிவசக்தியாகிய ஒளி. ஆனா உயிர்களுக்கு அது இருளாகத்தான் இருக்கு. எப்படிப்பட்ட உயிர்களுக்கு? மண்கண் காணாதவை, அதாவது மண் என்று சொல்லும் போது இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. ஆனா அறிவாய் அகலா நடிகவர்க்கு வானாடர் காணாத மண் என்று ஏற்கனவே சிவபெருமானை மண் என்று குறிப்பிட்டார். மண் என்றால் மன்னவன். மண்கண் காணாதவை, அதாவது சிவஞானத்தை காண இயலாத ஆன்மாக்களுக்கு இந்த சிவஞானம் அறிய முடியாததாக விளங்குகின்றது. எப்படி என்றால், சூரிய ஒளியை காண இயலாத கூகைக்கு அந்த சூரிய ஒளியை அறிய முடியாத இருளாக இருப்பது போல, மண்கண் காணாதவை, அதாவது ஊமன் கண் போல மண்கண் காணாதவை, கூகையினுடைய கண்ணை மாதிரிதான் சிவஞானத்தை காணாத ஆன்மாக்களும். எப்படி என்றால், ஒளியும் மிக இருளே. ஒளி இருள் என்பது கூகைக்கு கூகைக்கும் வச்சுக்கிடணும், உயிர்களுக்கும் வச்சுக்கிடணும். கூகைக்கு வைத்துக் கொள்ளும் போது ஒளி என்பது சூரிய ஒளி, இருள் என்பது பூத இருள். உயிர்களுக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒளி என்பது சிவஞானம், இருள் என்பது நான் அறியாமை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஊமன் கண் போலதான் இந்த மண்கண் காணாதவை, இது சிவஞானம் காணாத உயிர்கள். கூகையின் கண் போலத்தான் சிவஞானம் காணாத உயிர்கள். அவற்றிற்கும் ஒளியும் மிக இருளே, அவற்றிற்கும் ஒரு சொல் வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர்களுக்கும் கூகையின் கண் போல சிவஞான ஒளியும் இருளாகவே உள்ளது. கூகையின் கண்ணுக்கு புற ஒளியானது பூத இருளாக இருப்பது போல, சிவஞானத்தை காண இயலாத உயிர்களுக்கு அந்த சிவஞானமாகிய அந்த திருவருளும் அறிய முடியாததாகவே உள்ளது. அப்போ உயிர்கள் சிவசன்னதியில் இருந்து கொண்டும் சிவபெருமானை அறிய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், உயிர்கள் உலகத்தை அறிகின்றன சொன்னோம், உலகத்தையும் தாமே அறிகின்றன இல்ல, திருவருளின் துணை கொண்டுதான் அறிகின்றன. ஆனால் என்ன அறியவில்லை, தமக்கு உலகத்தை காட்டுகின்ற அந்த திருவருளை உயிர்கள் அறியவில்லை. யாரோட துணை கொண்டு நாம உலகத்தை அறிகின்றோமோ அந்த துணை செய்கின்ற அருளை, அந்த அருளின் தலைவனாகிய சிவனை இந்த உயிர்கள் அறிந்திருக்கவில்லை. அது என்ன காரணம் என்று சொன்னால், எடுத்துக்காட்டு சொன்னார், ஒளியில இருந்துகிட்டே அந்த ஒளியை காண முடியாம இருக்கின்றதே கூகை, அதை போல. அப்ப இதுக்கு உண்டான காரணம், உண்மையான காரணத்தை அடுத்த அதிகாரத்தில் சொல்வார்கள். அதான் அடுத்த அதிகாரத்துக்கு அப்படி நம்மளை அழைத்து வருகின்றார்கள். ஆணவமலத்தை பற்றி சொல்ல போகின்றார் அடுத்த அதிகாரத்தில். இந்த ஆணவமலம் அறிவை தடை செய்வதனால்தான் அறிய முடியவில்லைன்னு அங்க தெளிவாக விளக்குவார்கள். அடுத்தால இந்த அதிகாரத்தின் இறுதி குறட்பா, இப்படி சிவசன்னதியில் இருந்து கொண்டே சிவபெருமானையும் அருளையும் அறியாமல் இருக்கின்றனவே இந்த உயிர்கள். அறியாமல் இருப்பதனால எவ்வளவு நஷ்டம் அந்த உயிர்களுக்கு. உலகத்தையே அறிந்தறிந்து வினைகளை ஈட்டி உலகத்திலேயே மீடமேட பிறந்து சொல்லனாத துன்பங்களை எல்லாம் இந்த உயிர்கள் பிறவெடுத்து அனுபவிக்கின்றனவே. அன்றளவும் ஆற்றும் அளவொன்றில்லா இடர், அளவில்லாத இடர்களை துன்பங்களை அன்றளவும் ஆற்றும் உயிர், அன்று தொட்டு இன்று வரை இந்த உயிர்கள் அளவில்லாத இடர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அருள் தெரிவது என்று இந்த உயிர்கள் திருவருளை உணர்வது எப்போது? அந்தோ என்று இறங்கி கூறுகின்றார்கள். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவொன்றில்லா இடர் என்பது குறட்பா. நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும், அன்று அன்றளவும்னா அன்று முதல் இன்றளவும் அப்படின்னு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்றளவும் அளவொன்று இல்லா இடர் ஆற்றும் உயிர் அருள் தெரிவது என்று அந்தோ என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக இறுதி பாடலை உபதேசமாக, நமக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய உபதேசமாக, இத்தனை காலமும் திருவருளையே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த திருவருளை உணராமல், அந்த திருவருளை உணர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைகளிலே ஊக்கம் காட்டாமல் பொழுதை கழித்து வருகின்றீர்களே என்ற ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கு ஊட்டு வகையிலே அருமையான உபதேசமாக வைத்துள்ளார். ஆக இந்த உயிரவை நிலையினை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றார்கள். ஆக இந்த உயிரவை நிலையிலே நாம் தெரிந்து கொண்ட தொகுப்பு என்னவென்றால், உயிர்கள் எண்ணற்றவை. அது நாம் பிறந்த பிறவிகள் போலவும் பிறக்க இருக்கின்ற பிறவிகள் போலவும் முத்தி அடைந்த உயிர்களும் முத்தி அடைய இருக்கின்ற உயிர்களும் எண்ணற்றவை. எண்ணற்ற எல்லா உயிர்களும் மூன்று வகைப்படும் என்று இரண்டாவது குரட்பா சொன்னது. மூன்றாவது குரட்பாவிலே அந்த மூவகை ஆன்மாக்களுமே ஆணவமலச்சார்புடைய ஆன்மாக்கள். அதிலே மாயாமலச்சார்புடைய ஆன்மாக்கள் தம்முடைய ஆணவமலச்சார்பினையே அறிந்திருக்கவில்லை என்பது. அடுத்த குரட்பாவிலே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உயிர்களுக்கு தானாகவே செயல்படக்கூடிய சுதந்திரமான செயல் கிடையாது. ஏனென்றால் நனவில் கண்டவற்றை கனவிலே ஒழுங்காக காணக்கூட தெரியவில்லை உயிர்களுக்கு. ஆகவே தன்னிச்சையாக செயல்பட முடியாது இந்த உயிர்கள். அடுத்த குரட்பாவிலே தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் இந்த உயிர்களுக்கு கிடையாது. அப்படி தானே அறிந்து கொள்ளணும்னா பொறி இல்லாமல் இந்த உயிர்களால் அறிய முடியவில்லையே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அடுத்த குரட்பாவிலே அதை பற்றி இந்த உயிர்களை சடம் என்றும் சொல்லிவிடக் கூடாது, அறிவு உண்டு, திருவருள் அறிவித்தால் இந்த உயிர்கள் அறியும். அறிவு இல்லை என்றால் திருவருளாலோ ஆணவமலத்தாலோ உலகத்தாலோ இந்த உயிர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இல்லை. ஆகவே உயிர்களுக்கு அறிவு உண்டு, அது உணர்த்த உணரும் அறிவாகும் என்று சொன்னார்கள். அத்தகைய அறிவை கொண்டு இந்த உயிர்கள் மலச்சார்போடு இருக்கும் பொழுது உலகத்தை சார்ந்து உலகத்தை அறிந்து வரும், மலச்சார்பின் நீங்கி அருளை சார்ந்த பிறகு சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிந்து வரும். ஆக அசத்தாம் உலகத்தையும் சத்தாகிய சிவத்தையும் அறிவதனாலே இந்த உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும் என்று தெரிவித்தார்கள். அப்படி சார்ந்ததம் என்னமாய் விளங்கக்கூடிய பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக அடுத்த குரட்பாவிலே ஆகாயத்தையும் கண்ணையும் உய்த்துணர வைத்தார்கள். ஆகாயமும் கண்ணும் இருளை சார்ந்த போது இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்த போது ஒளிமயமாகவும் விளங்குவன. அதுபோல் உயிர்கள் உலகத்தை சார்ந்த போது உலகமயமாகவும் சிவத்தை சார்ந்த போது சிவமயமாகவும் விளங்குவன என்று சொன்னார்கள். அடுத்த குரட்பாவிலே உலகத்தை சார்ந்த போதும் சிவ வியாபகத்துக்குள்ளேதானே உயிர்கள் இருக்கின்றன, அப்படி இருந்தும் ஏன் சிவத்தை உணரவில்லை என்று சொன்னால், கூகை சூரிய ஒளியினுடைய வியாபகத்துக்குள் இருந்தாலும் கூகையின் கண்ணுக்கு ஒளி இருளாக இருப்பது போல மலச்சார்பற்ற உயிர்களுக்கு திருவருள் அறிய முடியாதாக இருக்கின்றது என்று தெரிவித்தார்கள். இறுதி குரட்பாவிலே இவ்வாறு அருள் வெளிக்குள்ளே இருந்து கொண்டும் அந்த திருவருள் வெளியினை அறியாமல் தன்முனைப்போடு இந்த உயிர்கள் வாழ்ந்து பல பிறவிகளை ஈட்டி அளவொன்றில்லா இடர்பாடுகளை அனுபவித்து வருகின்றனவே இந்த உயிர்கள், இந்த உயிர்கள் திருவருளை உணர்ந்து பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது எப்போது என்று கேட்கின்றார்கள். என்ன பெரிய கடல்ல மாட்டிட்டு இருக்கோம், எப்ப எவ்வளவு பெரிய கடல்ல இருக்கா, இவன் இந்த கடலை கடந்து கரை சேர்வது எப்போதுன்னு கரையில் இருப்பவர் சொல்வது மாதிரி இங்கே சொல்கின்றார்கள். அப்ப முதல்ல என்ன தெரிய வேண்டும் என்றால் நாம் ஒரு பெரிய கடலுக்குள்ளே இருக்கின்றோம். என்ன உரை இருக்கின்றது, நான் கேட்டுருக்கேன் என்ன உரை இருக்கின்றது, எல்லாம் சௌக்கியமா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிறவி என்ற பெரிய கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். அப்ப முதல்ல என்ன உணர்ச்சி வரணும், நாம மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் உணர்ச்சி வரணும். அது வருத வரைக்கும் மீள்வதற்கு எந்த சிந்தனையும் அங்கே எழுவதில்லை. ஆகவே பிறவி என்ற பெருங்கடலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் அந்த பிறவி கடலிலே நாம் சிக்கியிருக்கின்றோம் என்ற விழிப்புணர்ச்சி முதலில் வந்தால்தான் அதிலிருந்து மீள்வதற்குரிய உபாயங்களை தேட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட தக்க உபாயங்களை இனி வரக்கூடிய அதிகாரங்களிலே ஆசிரியர் சொல்ல இருப்பதனாலே அந்த உபாயங்களை நாம் சிரத்தையோடு கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரட்பாவிலே நம்மை ஆயத்தம் செய்கின்றார். இப்படி பிறவியாகிய சுழிக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள் இதனின்றும் மீண்டு அருளை தெரிவது எப்போது என்று கேட்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஆசிரியருடைய நூல் உரைக்கின்ற பாங்கினை பார்க்கும் பொழுது போன அதிகாரத்திலும் சரி இந்த அதிகாரத்திலும் சரி இறுதி குரட்பாவினை உபதேசமாக வைக்கின்றார்கள். ஒரு அதிகாரத்திற்கு 10 குரட்பாக்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள், 9 குரட்பாக்களிலே அதிகாரத்திற்குரிய செய்திகளை எல்லாம் அழகுற தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். 10வது குரட்பாவிலே உயரிய உபதேசம் ஒன்றினை வைக்கின்றார்கள். அதான் முதல் அதிகாரத்தை நான் நினைத்து எண்ணி பார்த்தோம் என்றால் 9 குரட்பாக்களை சொல்லி அதன் மூலம் பதியினுடைய தலைமைப்பாட்டினை உணர்த்திய ஆசிரியர் பெருந்தகை 10வது குரட்பாவில் என்ன சொன்னார், இப்படி பதிப்பொருளாகிய சிவம் உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அந்த பதிப்பொருள் மிகவும் கருணை உள்ளது, மேன்மை உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அறிந்ததன் பயன் என்ன, அந்த பதிப்பொருளாகிய சிவத்தை நீ தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று உபதேசமாக 10வது குரட்பாவை சொன்னார். அதுபோல இந்த 2வது காலத்திலும் உயிர்கள் இப்படி அறிவிக்க அறிபவை, செலுத்த செய்பவை, இந்த உயிர்கள் உலகத்தைத்தான் சார்ந்திருக்கின்றன, திருவருளின் துணை இருந்தும் திருவருளை அறியாமல் இருக்கின்றன, திருவருள் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றது, ஆனாலும் அந்த திருவருளை துணை கொள்ளும் சிந்தனையின்றி இந்த உயிர்கள் வீணே வாழ்கின்றன, அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அல்லல் படுகின்றன. எனவே நம்மோடு இரண்டர கலந்திருக்கின்ற திருவருளை நாம் அறிவது எப்போது, உய்வது எப்போது என்ற அரிய சிந்தனையை நம்மிடத்திலே எழுப்பி இந்த உயிரவை நிலை என்ற இந்த அதிகாரத்தினை ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த உயிரவை நிலை அதிகாரத்தை நிறைவு செய்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையாக திருவருள்மை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த சித்தாந்த சாத்திர சிந்தனைக்கு குருவருள் வாழ்த்த சீர்வரசீர் குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன் திரு சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 5.
1: அத்திருவருள் ஞானம் தான் கயிறு அருந்த ஊசல் போல திருவருட் சார்பை உயிர் பெற்றுவிட்டால் அத்திருவருள் ஞானம் தானே முன்னின்று அவ்வுயிருக்கு நேரே உணர்த்தும். அந்நிலையில் மனம் முதலிய கருவிகரணங்கள் உயிருக்கு தேவையில்லாமல்
2: ஓமைய பாருங்கள். நிலம் மரத்தை தாங்கி, மரம் கொப்பை தாங்கி, கொப்பு கயிறை தாங்கி, கயிறு எங்களை தாங்குகிறது, ஊஞ்சலாடுகிறது. அப்படித்தான் எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. இறைவன் நேராக வெளிப்பட்டு தான் தாங்குகிறேன் என்பதை எங்களுக்கு உணர்த்தவில்லை, நாங்களும் உணரவில்லை. என்னை அது தாங்க, படிப்பு தாங்குகிறது, பணம் தாங்குகிறது, தத்துவம் தாங்குகிறது, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கு இந்த கயிறு அருகிறதோ அன்றைக்கு இவற்றையெல்லாம் தாங்கிய நிலம் நம்மைத்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நாம ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒன்றிலே தாங்கி தாங்கி வாழுகிறதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே முடிவிலே இறைவனிலே தான் தங்கி நிற்கிறது. இந்த பற்றெல்லாம் அறந்த உடனே எப்படி ஒருவன் கோவில் கரு அறந்த உடனே நிலத்திலே பழையபடி விழுவானோ, அது போல இந்த பற்றுகள் எல்லாம் அறந்த உடனே நாம் இறைவனாகிய நிலத்தில் விட இறைவனுடைய நேர் தாங்குதலை அனுபவிப்போம்.
1: அந்நிலையில் மனம் முதலிய கருவிகரணங்கள் உயிருக்கு தேவையில்லாமல் போகின்றன. ஓர் எடுத்துக்காட்டினால் இதனை எளிதில் விளங்கிக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் விளக்கு எரிந்து தனது சிற்றொளியால் இருளை சிறிதே ஓட்டி பொருளை காட்டுகிறது. விடிந்து சூரிய ஒளி தோன்றி எல்லாவற்றையும் தெளிய காணுகிற நிலை வந்த பின்னரும் விளக்கு எரியுமானால் அவ்விளக்கொளி என்ன பயனை செய்யும்? ஆகவே விளக்கை நாம் அணைத்து விடுகிறோம். தேவையற்ற அதனை எடுத்து அப்புறமாய் வைத்து விடுகிறோம். உடம்பும் அதிலுள்ள கருவிகரணங்களும் இரவில் எரியும் விளக்கு போன்றவை. அஞ்ஞானத்தை ஓரளவு நீக்கி சிற்றறிவை கொடுப்பவை. திருவருளாகிய சூரிய ஒளி வந்த பிறகு சிற்றறிவும் அதனை விளங்க செய்யும் கருவி கரணங்களும் பகல் விளக்கு போல நீங்குதற்கு உரியவாகி விடுகின்றன. அக்கருவிகளின் துணை இல்லாமலேயே திருவருள் நேரே அறிவிக்க அதனால் எல்லாவற்றையும் அறிகின்ற விரிந்த அறிவு உண்டாகும்.
2: நண்பர்கள், ஒரு குரல் எனக்கு அந்த குரல் முழுமையா ஞாபகம் இல்ல. உற்றார்க்கு உடம்பும் மிகை என்ற ஒரு குரல் முடியும், அது நீங்க இப்ப இந்த பார்த்தால் தெரியும். உற்றார்க்கு உடம்பும் மிகை, அதாவது இந்த உடம்பு தான் நமக்கு காவல், நம்மை பாதுகாக்கிறது. இந்த நினைப்பெல்லாம் அந்த ஞானம் வரும்பறையும் தான். இறைஞானமாகிய அந்த பதிஞானம் வந்து விட்டால் இந்த உடம்பு கூட நமக்கு என்றால் சின்ன விளக்கு சூரியன் வந்த பிறகு பயன்படாது. அது தாமாக தெரிகிறபடியால் தான் நாங்களாக அந்த விளக்கை அணைத்து விட்டு ஒரு ஓரத்திலே வைத்து விடுவோம். இப்பொழுது இந்த கருவிகரணங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், எங்களுக்கு இன்னும் பிரகாசம், அந்த இறைப்பிரகாசம் நிகழவில்லை. ஆகவேதான் இந்த கண்ணாலே காதாலே மூக்காலே காணுகிற அறிவெல்லாம் தேவைப்படுகிறது. என்றைக்கு அது நமக்கு அறிமுகமாகிறதோ அன்றைக்கு இதையெல்லாம் தானாக விடுபடும். ரெண்டு இப்படி சொல்லலாம், என்னவென்றால் இதை விட்டால் அது கிடைக்கும், இன்னொரு விதமாக சொன்னால் அதை கிடைத்தால் இதை விடுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதுங்களா? அதாவது நாம விட்டுட்டால் அது கிடைக்கும், அது தெளிவா தெரிகிறது. ஆனால் நாம நினைத்து விட முடியாது, எப்போ அது கிடைக்கிறதோ அன்றைக்குத்தான் விடுவோம். அது கிடைப்பதற்கு இறைவனுடைய திருவருள் தான் துணை.
1: கருவிகளை கொண்டு அறிவு விளங்குகின்ற நிலையே சகலம் என்று கூறப்படும். ஆகலின் கருவிகளின் துணையின்றி அறிவதாகிய அருள் நிலையில் சகலமாகிய நிலை பகல் விளக்கு போல் ஆகிவிடும்.
2: திருக்குறள் போடுற
1: கருவிகளை கொண்டு அறிவு விளங்குகின்ற நிலையே சகலம் என கூறப்படும் அகலின் கருவிகளின் துணையின்றி அறிவதாகிய அருள் நிலையில் சகலமாகிய நிலை பகல் விளக்கு போல் ஆகிவிடும். அருள் நிலையில் அறியாமையாகிய இருள் முற்றிலுமாகி நீங்கிவிடும். ஆதலால் கேவலமாகிய நிலை நிகழ்வதில்லை. இங்கனம் சகல கேவலங்கள் நிகழாமல் உயிர் திருவருளில் திருவருளில் அழுந்தி நிற்கின்ற நிலையே சுத்த நிலை எனப்படும். இவ்வுலகில் வாழும் போதே இச்சுத்த நிலையை அடையலாம். சுத்த நிலையை தலைப்பட வேண்டும் என்னும் வேட்கையினால் ஆசிரியரிடம் விண்ணப்பிக்கின்ற வினாக்கள் ஆதலின் அவை சுத்த வினா எனப்பட்டன.
2: புரியுதுங்களா? அதாவது சுத்த வினா கேள் என்று சொல்லுகிறார் அல்லவா குருவை, இந்த சுத்த நிலையை நான் அடைவதற்கான வழிகளை கேட்க போகிறேன், எனக்கு அதை சொல்லுதான் அந்த அவர் கேட்டதாகிய சுத்த வினா. அந்த சுத்த வினாவை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு தூரம் சுத்தி வினாவுக்கு வந்தார்.
1: அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறீங்க
2: போயிடலாம்.
1: பாடல் இரண்டு. மாணவர் கேட்கும் வினாக்கள். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் மஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று.
2: மொத்த கேள்வியும் ஒன்றா கேட்டுட்டார் அவர். எட்டு கேள்வி கேட்பதாக சொல்வார்கள், அது அந்த நூல் விளக்கம் படுத்துற பொழுது பண்ணுவார்கள். சைவ சித்தாந்தம் முழுவதும் இந்த பாடலுக்குள்ளே அடக்கம். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவத்தின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது. அந்த அஞ்செழுத்து என்பது இறைவனுடைய நடனம் என்று சொல்லுகிறார். அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. தேசிகன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லா குருவுக்கும் தேசிகன் என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. தேசிகன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அறிவை அனுபவமாக்கியவனுக்குத்தான் தேசிகன் என்று பெயர். அறிவை அறிவை பெற்று வைத்திருக்கிறவனுக்கு தேசிகன் என்ற பெயர் வராது. அறிவை அனுபவமாக்கிறவன் எவனோ அவனுக்குத்தான் தேசிகன் என்ற பெயர். திருக்குறளே நான் அந்த வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மற்றிண்டு வாரா நெறி தலைப்படுவார் கற்றிண்டு தலைப்படுவார்
1: கற்றிண்டு மெய்ப்பொருள் காண்பார் தலைப்பு மற்றிண்டு வாரா
2: மற்றிண்டு வாரா நெறி கற்றிண்டு மெய்ப்பொருள் காண்பார் மற்ற தலைப்படுவார் மற்றென்று வாராநெறி. இதுக்கு பரிமாறர்கள் உரை எழுதுகிற பொழுது கற்று என்பதற்கு கேட்டு என்றுதான் உரை எழுதுவார். அதெல்லாம் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். கற்று என்றதற்கு நாம சாதாரண முட்டாள்கள் உரை எழுதினோமானால் படித்து இங்கு என்று எழுதுவோம். அது படித்து ஒரு நாளும் நாங்கள் இறைநிலை எய்த முடியாது. மற்றென்று வாராநெறி என்றால் திருப்பி இந்த உலகுக்கு பிறவியிலே வாராமல் இருக்கிற நிலை, அதுதான் முத்தி நிலை. முத்தி நிலை படித்து வராது. இது ரொம்ப தெளிவா தெரிந்தபடியால் பெருமாளர்கள் எழுதுகிற பொழுது கற்று என்பதற்கு என்ன உரை எழுதுகிறார் என்றால், ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதுவார். கற்று என்பதற்கு கேட்டு என்று எழுதுவார். நான் பிரசாந்தன் பண்றவர்களுக்கு சொல்றது, திருக்குறளிலே வருகிற பல சொற்களுக்கு நேர் தமிழ் மொழி தருகிற பொருள் இல்லாமல் அந்த குறளினுடைய நோக்கம் கருதி பரிமேலழகர் வேறு பொருள் எழுதுவார். இந்த கற்று என்பதற்கு நாங்க தமிழ்ல படித்தா படித்தல் அவர் கேட்டு என்று எழுதுகிறார். இப்படியாக வருகிற குறள்களை தொகுத்து பொறுமையாக பார்த்து இந்த சொல்லுக்கு நேற்றல் இல்லாமல் வேற பொருள் கொடுத்திருந்தால் அதை தொகுத்தால் ஒரு நல்ல திருக்குறள் புத்தகம் வரும். இது உங்களுக்கு உபகரித்திருக்கிறேன். தேடி பார்த்து முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு அற்புதமான முயற்சியாகவும் இருக்கும். திரு பரிமேலருடைய ஆற்றல் காட்டுகிற முயற்சியாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம். அப்போ அவர் என்ன சொல்லுவார் என்றால், கற்று என்பதற்கு கற்பது என்று பொருள் இல்லாமல் அனுபவம் மிகுந்த ஞான தேசிகன்பால் கேட்டு என்று உரை எழுதுகிறார். அனுபவம் அவனுக்கும் இருக்கவனும் அவன் நமக்கு அந்த அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இனி இனிப்பானது என்பதை எத்தனை முறை ஒரு ஆசிரியன் சொன்னாலும் எத்தனை தடவை எழுதி காட்டினாலும் சீனியனுடைய இனிப்பு அனுபவம் வருமா? இது வெறும் ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாத கல்வி. இப்ப நாங்க படிக்கிற கல்வி எல்லாம் 90% இப்படித்தான். படிக்கிற படிப்பு எல்லாம் சீனி இனிப்பு என்று ஒரு ஆசிரியர் சொல்வது போல. சீனி இனிப்பு என்பதை ஒரு ஆசிரியன் என்னை உணரச் செய்ய வேண்டும். இனி இனிப்பானது என்பது சொல்ல தவிர அவன் சொல்வதற்கு முதல் என்னை உணரச் செய்தான் என்றால் அதுதான் கல்வி. இறைவன் அதைத்தான் செய்வான், அந்த அனுபவத்தை தருவான். அப்படி அனுபவத்தை தரக்கூடியவனைத்தான் தேசிகன் பால் என்று தேசிகன் என்று சொல்லுகிற வழக்கம். வாசிங்க அந்த இடத்தை.
1: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று.
2: இந்த பாட்டுக்கு நாங்க என்ன பொருள் சொல்ல வேணும், எப்படி பொருள் கொள்ள வேணும் என்று கேட்டால், இதையெல்லாம் சொல்லித்தா என்று கேட்கிறார் என்று நினைக்கக்கூடாது. வனவாசன் கடந்த தேவர் மெய்கண்ட தேவராகிய சிவனிடம் இவற்றையெல்லாம் எனக்கு இப்ப நாங்க படிக்க போறது சொல்லி தருகிற படிப்பு ஆறாறு தத்துவம் எதுனா இப்ப நான் வார்த்தைகளாலே விளங்கப்படுத்தி கொடுவேன், வரைபடம் போட்டு காட்டுவேன், இதெல்லாம் விளங்கும். அவர் கேட்டது என்னவென்றால் தேசியனே என்று சொன்னபடியால் எனக்கு அனுபவப்படுத்து என்று கேட்கிறார். ஆகவே நீங்கள் கூட படிக்கிற பொழுது இதை அனுபவப்படுத்து என்ற அர்த்தத்தோடு நினைத்து கேட்டால் அந்த அனுபவம் இறைவனால் நிகழ்த்தப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். படித்து பிரயோசனம் இல்லை, அனுபவம் வர வேண்டும். அதனாலேதான் இங்கே தேசியனே சாற்று என்று சொன்னால் அனுபவப்படுத்து என்று பொருள்.
1: பதவுரை ஆறு ஆறு தத்துவம் ஏது, சைவ சமயத்தில் கொள்ளப்படுகிற 36 தத்துவங்களின் இயல்பு யாது?
2: இனி வருங்காலத்திலே ஆறு ஆறு தத்துவம் ஏது என்பதற்கு ஆறு மரம் 12 தத்துவம் ஏது என்று அறுபது ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த நிலை நோக்கித்தான் நம்முடைய மொழி போய்கொண்டிருக்கிறது.
1: ஆணவம் ஏது, சைவம் தவிர பிற மதங்களில் கொள்ளப்படாத ஆணவம் என்னும் பொருளின் இயல்பு யாது? அன்றேதான், தொன்று தொட்டே, மாறா, நீங்காமல் தொடர்ந்து வருகிற வினை ஏது, கண்மத்தின் இயல்பு யாது, மற்ற இவற்றின் இத்தத்துவங்கள் ஆணவம் கண்மம் ஆகிய இவற்றிற்கு வேறாகாமல் அவற்றோடு கூடி அவையாக ஒற்றுமைப்பட்டு வருகின்ற அவையாக ஒற்றுமைப்பட்டு வருகின்ற நான் ஏது, என் இயல்பு யாது, நீ ஏது, குருவாக எழுந்தருளி வந்துள்ள நும் இயல்பு யாது, நாதன் நடம் ஏது, முதல்வன் இயற்றும் திருக்கூத்தின் இயல்பு என்ன யாது, அஞ்செழுத்து ஏது, திருவைந்தெழுத்தின் இயல்பு யாது, தான் ஏது, புத்தியின் இயல்பு யாது, தேசிகனே, குரு முதல்வரே, சாற்று, இவ்வினாக்களுக்கு விடை கோரி அருள்க.
2: படிக்கலாம். இது உங்களுக்கு அடிப்படையில் விளங்குகிறது. இதெல்லாம் என்னென்ன வினாக்களை கேட்கிறார். தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, நான் ஏது, நீ ஏது. இனி விளக்கம் படிக்கிற பொழுதுதான் இதை நாங்கள் முடிந்த அளவு அறிந்து கொள்ள போகிறோம்.
1: பொழிப்புரை 36 தத்துவங்களின் இயல்பு யாது, ஆணவத்தின் இயல்பு யாது, தொன்று தொட்டு ஆணவத்தோடு தொடர்ந்து நீங்காமல் வரும் வினையின் இயல்பு யாது, இத்தத்துவங்கள் ஆணவம் வினை ஆகியவற்றிற்கு வேறாகாமல் அவற்றோடு கூடி ஒற்றுமைப்பட்டு வரும் என் இயல்பு யாது, என் அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்த வந்தருடைய நும் இயல்பு யாது, இறைவன் இயற்றும் நடனத்தின் இயல்பு யாது, திருவைந்தெழுத்தின் இயல்பு யாது, முத்தியின் இயல்பு யாது, குரு முதல்வரே, இவற்றிற்கு விளக்கம் கூறி அருள் வீராக என்று மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுகிறார்.
2: அதாவது கேள்வி கேட்கப் போகிறேன், சுத்த வினாக்கள் கேட்கப் போகிறேன், எனக்கு பதில் தர வேண்டும் என்று ஆசிரியரிடம் விண்ணப்பித்தார். ஆசிரியரிடம் கேட்டார் என்று சொல்லப்படாது, அது இப்பதான் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்கறது. கேட்டாருன்னா என்ன, அவருக்கு தெரியுமான்னு கேட்கறது வந்துடும். எனக்கு தெரியாது, இதை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு அலுவலகத்திலே விண்ணப்பித்தால் ஒரு கோரிக்கை முன்வைப்பது போல விண்ணப்பிப்பதுதான் குருவிடம் கேட்பதற்கான வார்த்தை. விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பித்தவர் அனுமதி, அவர் குரு நான் நினைக்கிறேன் தலையாட்டியோ அல்லது முகக்குறிப்பிலோ சரி கேள் என்று காட்டியிருப்பார். அப்படி காட்டின உடனே இந்த கேள்விகளை அடுக்குகிறார். பாருங்கள், எவ்வளவு கேள்வி அவருக்குள்ளே நிற்கிறது என்னென்றால், இந்த கேள்வி கேட்கிற பொழுது நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று, எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அறிவு குறைந்திருக்கிறது. அறிவு கூட கூட கேள்விகள் அற்றுக்கொண்டே போகும். அப்போ அதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது என்றதில்லை, கேள்வி கேட்க கேட்க அறிவு தெளிவாக வேண்டும். சில பேர் கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேள்விகளை வளர்த்து கொண்டு போவார். கேள்விகள் கேட்டு கேள்விகள் விளக்குறதாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. கேள்விகளுக்கு விடை கிடைத்து அந்த கேள்வி சாக வேண்டும். ஒரு கேள்வி கேட்டு விடை சொல்லப்பட்டால் அந்த கேள்வி அன்றோடு இல்லாமல் போய்விட வேண்டும். அது கேட்கிறவனுடைய தகுதியிலையும் சொல்லுகிறவனுடைய தகுதியிலையும் இருக்கிறது. நேரத்திலே கேட்கிறவன் ஞானஸ்தனாக இருந்து தப்பிக்கொள்வான், பல நேரத்திலே சொல்லுகிறவன் ஞானஸ்தனாக இருந்து தப்பிக்கொள்வான். அப்போ இவ்வளவு கேள்வியையும் அடுக்கி விடுகிறார். அவ்வளவு தூரம் அந்த மனதுக்குள்ளே வனவாசம் கிடந்த தேவருக்கு ஒரு சீடனாக அவ்வளவு ஏக்கங்கள் இருந்திருக்கின்றன. ஒன்றும் புரியவில்லை. ஆறாறு தத்துவம் என்று படி சொல்லுகிறார்கள், அது புரியவில்லை. ஆணவம் என்று சொல்லுகிறார்கள், அது தெரியவில்லை. அப்படியே ஒரு ஒரு வரிசைப்படுத்துகிறார். நான் ஏது, நீ ஏது, எல்லாம் திருநாதன் நடம் ஏது, திருவஞ்சலத்து ஏது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ அதை பற்றி எனக்கு சொல் என்று குருவிடம் கேட்கிறதாக இந்த பாட்டினுடைய பொருள் முடிகிறது. இதற்கான விடையெல்லாம் அடுத்த பாடலிலே வரப்போகிறபடியால் இந்த பாடலிலே பெரும் நுட்பங்கள் ஒரே ஆசிரியர்கள் பெரும்பாலும் சொல்ல மாட்டார்கள். இவர் என்று சொல்லியிருக்கிறார் என்று வாசி.
1: விளக்கம். வினாக்களின் வைப்பு முறை. தத்துவங்கள் என்பவை மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள்கள். எனவே முதல் வினா மாயையை பற்றியதாக கொள்ளலாம். இரண்டாம் வினா ஆணவத்தை பற்றியதாகவும் மூன்றாம் வினா கன்மத்தை பற்றியதாகவும் அமைதலின் முதல் மூன்று வினாக்களும் பாசம் பற்றியவை என்பது விளங்கும்.
2: இதை கவனி, இதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது. அதாவது உரையாசிரியர் நுட்பம் பண்ணுகிறார். முதலிலே ஆறாறு தத்துவம் ஏது, அப்ப தத்துவம் மாயையிலிருந்து புறப்படுற விடயங்கள், ஆகவே மாயை பற்றி ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். ஆணவம் ஏது, அப்ப ஆணவத்தை பற்றி கேள்விப்பட்டு விட்டார். மாறா வினை ஏது, வினை என்பது கண்மம். அப்ப பாருங்க, ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றுக்குமான கேள்வி வந்து விட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதை எடுத்து காட்டுங்க. பாட்டா படிக்கிற பொழுது ஏதோ எல்லாம் கேள்வி தனித்தனியே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படி அல்ல. பாசம் பற்றிய கேள்விகள், ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று கேள்விகளையும் கேட்கிறார்.
1: எனவே முதல் வினா மாயையை பற்றியதாக கொள்ளலாம், இரண்டாம் வினா ஆணவத்தை பற்றியதாகவும் மூன்றாம் வினா கன்மத்தை பற்றியதாகவும் அமைதலின் முதல் மூன்று வினாக்களும் பாசம் பற்றியவை என்பது விளங்கும். நான்காம் வினாவாகிய நான் ஏது என்பதில் உள்ள நான் என்ற சொல் முதலில் மாணவரை குறித்து பின் பசுவாகிய உயிரை குறிப்பதாயிற்று.
2: புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது முப்பொருளையும் கேள்விகளாக்குகிறார் என்பது நூலாசிரியர் விளங்கப்படுத்துகிறார். முதல் மூன்றும் வினை பற்றி கேள்விப்பட்டது. இந்த வினை என்பது பாசம் பற்றி கேள்வி, ஆணவம் கண்மம் மாயை மூன்று கேள்வி. அடுத்தது நான் என்கிற பொழுது பசு வந்து விடுகிறது. நான் ஏது என்கிற பொழுது பசு வந்து விடுகிறது. ஆகவே இரண்டாவது முப்பொருளிலே ரெண்டு, முதல் பொருள் மூன்றும் ஒரு கேள்வியிலே வந்து விட்டது. ரெண்டா அடுத்த கேள்வியிலே இரண்டாவது பொருள் பசு வருகிறது. இனி பதிவர்.
1: நான்காம் வினாவாகிய நான் ஏது என்பதில் உள்ள நான் என்ற சொல் முதலில் மாணவரை குறித்து பின் பசுவாகிய உயிரை குறிப்பதாயிற்று. அவ்வாறே ஐந்தாம் வினாவாகிய நீ ஏது என்பதில் நீ என்பது ஞானாசிரியரை குறிப்பதாலும் ஞானாசிரியர் சிவமே ஆதலாலும் அவ்வினா பதியாகிய இறைவனை பற்றியதாயிற்று. இவ்வாறு முதல் ஐந்து வினாக்களும் பாசம் பசு பதி ஆகிய முப்பொருள்களின் இயல்பு பற்றியன என்பது புலனாகும்.
2: இதுல ஒரு கேள்வி வரும். எப்பவும் உயர்ந்ததுல இருந்துதானே தாழ்வு சொல்லுகிறது வழக்கம். இறைவனை சொல்லி உயிரை சொல்லி மலத்தை சொல்லி இருக்க வேண்டும். இங்கே மலத்தை சொல்லி உயிரை சொல்லி இறைவனை சொல்லுகிறார். ஏனென்றால் அனுபவப்பட்ட விஷயத்திலிருந்து அனுபவப்படாத விஷயத்திற்கு போவது என்பது ஒரு விஷயத்தை அறிகிறதுலே இன்னொரு முறை. மலம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம், அதுக்குள்ளேதான் அகப்பட்டு போய் கிடக்கிறோம். ஆகவே முதல் மலங்கள் பற்றி கேள்விகள் எழுப்புகிறார். அடுத்தது உயிர், அது ஓரளவு தெரிந்தது, உயிர் பற்றி கேள்வி எழுப்புகிறார். ரொம்ப தெரியாதது இறைவன், அதை மூன்றாவது கேள்வியாக எழுப்புகிறார். ஆகவே இந்த கேள்வி அடுக்கப்பட்ட முறை அனுபவ தொடர்பு கொண்டு ஏற்பட்ட முறை என்று கண்டுகொள்ளவர்.

0: உண்மையை உணர்த்தி பாசத்தின் நின்றும் விடுவிக்கின்ற பதியை அதன்பின் வைத்தார் என இவ்வாறு பொருத்தம் காணலாம். ஆறாவது வினா நாதன் நடம்பர்
1: கேள்விகள் ஐந்து. இதுவரைக்கும் நாங்க படித்த ஐந்து கேள்விகளே பசுவும் பாசமும் பசுவும் பதியும் கற்கப்பட்டு விட்டது. ஐந்து கேள்வியிலே மூன்று பொருள். ஏனென்றால் அந்த முதல் மூன்று கேள்விகள் முப்பொருளையும் உணர்த்த, நாலாவது பொருள் பசுவை உணர்த்த, ஐந்தாவது இறைவனை உணர்த்துகிறது. பாருங்கள், சும்மா நாங்க முதல் தரம் படிக்கிற பொழுது இது ஒரு பாட்டு மாதிரி தெரிந்தது. இப்போ எப்படி அந்த உரையாசிரியர்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தோடு தொடர்பு பட்ட கேள்விகளை எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப முதல் அஞ்சு கேள்வியிலே முப்பொருளும் கேட்கப்பட்டு விட்டது, அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆறாவது வினா நாதன் நடம் பற்றியது. இறைவன் செய்யும் ஐந்தொழிலே நடனம் எனப்படுதலின், அதுவும் பதியின் இயல்பாய் அமைதலின், அது பற்றிய வினாவை ஐந்தாம் வினாவிற்கு பின் வைத்தது பொருத்தமே ஆகும்.
1: சிவபெருமானுடைய நடனம் என்பது அவனுடைய ஐந்தொழிலை குறிக்கின்ற குறியீடுகள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழிலை இறைவன் இந்நேரமும் செய்து கொண்டிருக்கிறான் என்பது நம்முடைய சைவம் சொல்லுகிற ஒரு உண்மை. அதுல ஒரு பர முன்பு அங்கேயும் சொல்லியிருப்பேன், இதுல ஒரு சின்ன குழப்பம் பெறும். படைத்தல், காத்தல், அழித்தல், பிறகு இந்த மறைத்தல் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். மறைத்த அழித்தலும் மறைத்தலும் ஒன்று போல நமக்கு தெரியும். அழித்தல் வேறு, மறைத்தல் வேறு, அதை புரிந்து ஐந்தொழிலே. படைப்பது என்பது ஒரு உயிரை அது உடம்பு முதலியவற்றோடு தொடர்பு படுத்தி உண்டாக்குவதற்குத்தான் படைத்தல். உயிரை இறைவன் படைக்க முடியாது, அது நீங்கள் நன்றா என்றால் அது உள்பொருள். உள்பொருளை இறைவன் உண்டாக்க முடியாது. அப்ப படைத்தல் என்று சொல்கிறார்களே என்னவென்றால், அதனுடைய வினைக்கேற்ப உடம்பில் பொருத்துதல் தான் படைத்தல். பிறகு காத்தல் என்றால் என்னவென்று கேட்டால், அந்த நினை முடியும் நிலையும் அந்த உடம்போடு உயிர் பொருந்தி நிற்குமாறு பாதுகாத்தல் தான் காத்தல். அழித்தல் என்னவென்று கேட்டால், அந்த வினை முடிந்த பிறகு உடம்பிலே இருந்து உயிரை நீக்குவதுதான். ஆகவே உயிரை படைத்தார், உயிரை காத்தார் என்று சொல்லக்கூடாது. சைவசித்தா ஒரு சைவ சித்தாந்தம் படைத்தவனுக்கு இது தெரிய வேண்டும். படைத்தல் என்பது உடம்போடு பொருத்துதல், காத்தல் என்பது வினை முடியும் வரையும் அந்த உடம்பை காத்தல், அழித்தல் என்பது வினை முடிந்த பிறகு அந்த உடம்பை நீக்குதல். இது மூன்றும் செய்வார். இப்ப மறைத்தல் என்பது என்ன என்று கேட்டால், அது நல்ல நுட்பமான விஷயம். இந்த உயிருக்கு உயிர் வந்ததனுடைய நோக்கம் வினை அனுபவத்தை பெறுவதற்கு. வினை அனுபவம் பெற வேண்டுமானால் இந்த உலகம் எல்லாம் மாயை, மாயையினாலே ஆக்கப்பட்ட விடயங்கள், இதுக்குள்ளே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று தெரிய வந்துவிட்டால் வினை அனுபவம் நிகழாது. எனக்கு ஊசி, ஒரு டாக்டர் ஊசி போடுகிறார், இது இதெல்லாம் வினை வயப்பட்டு நிகழ்கிறது என்று தெரிந்து விட்டால் அந்த வினை அனுபவம் முடியாது. அனுபவம் பெற வேணுமானால் இது வினை என்று தெரியாமல் அதனாலே வரக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் பெற்றாக வேண்டும். பெற்றால்தான் அந்த வினை அனுபவம் நிகழும். அந்த வினை அனுபவம் நிகழும் மட்டும் இது பொய் என்று தெரியாமல் மறைத்து இது உண்மை என்று நம்மை நினைக்க பண்ணி அந்த இன்ப துன்பங்களை பெறச் செய்வதற்கு பெயர் தான் மறைத்தல் என்ற வார்த்தையை குறிப்பார். அருளல் என்பது இறை நிறைவாக இறைவன் தன்னோடு சேர்த்து முட்டி தருவதுதான் அருளல். ஆகவே இந்த ஐந்தொழில் நடனம் இறைவனாலே எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம சமயத்தினுடைய பெருமைகளிலே இதெல்லாம் ஒரு பெருமை. எந்த ஒரு நான் முன்பும் சொல்லியிருப்பேன், எங்கேயும் ஒரு ஒரு பெரிய மனுஷனை டான்ஸ் ஆட வைக்க மாட்டோம். நீங்கள் நீங்கள் மதிக்கிற ஒருவரை நடனம் ஆடுகிற தோற்றத்திலே நீங்கள் ஒரு நாளும் சிந்திக்க மாட்டீர்கள். இப்ப ஏன் சொன்னா அதில் டான்ஸ் ஆடுற மாதிரி எங்கேயாவது ஒரு காட்சி நினைச்சு பாருங்கள், புத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சு பாருங்கள், வராது. நம்முடைய சமயத்திலேதான் இறைவன் நடன தோற்றத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அதனாலே அவனுடைய கௌரவம் குறையாமலே இருக்கிறது. ரெண்டும் ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி அது வந்தது என்று கேட்டால், அந்த ஐந்தொழில் நடனம் ஐந்தொழிலை குறிக்கிற நடனம் என்றபடியால் தான் அவனுடைய கம்பீரத்துக்கு குறையவில்லை. அதுக்கு ஒரு பாடல் ஏதோ ஒரு சித்தாந்த நூலே வரும், தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றுகிற அங்கியிலே சங்காரம் மாற்றமாம் ஊன்று மலர்பதத்தில் உத்த திரோதனம் நான்ற மலர்பத்தை நாடு என்று ஐந்தொழிலையும் இந்த ஐந்து உறுப்புகளிலையும் வைத்து பாடின பாட்டு சித்தாந்த நூல் ஒன்றிலேதான் வருது. இன்னைக்கு இவர் சொன்னாலும் சொல்லுவார். ஆகவே இந்த நடனம் என்பது அப்போ இந்த நடனத்தை இறைவன் எப்படி

0: செய்யலாம், அஞ்சு வேலையும் செய்யும் வரைக்கும் தீவிரமான டான்ஸ் ஆடிக்கொண்டேதான் இருக்கலாம், அதுல இருந்து தப்ப முடியாது. இந்த ஐந்து தொழிலும் எப்ப முடியும் என்று கேட்டால் கடைசி வரையும் முடியாது என்றால் உயிர் அனந்தமான அந்தம் இல்லாதது. ஆகவே அந்தமில்லாத உயிரை முத்தி கொடுக்கும் மட்டும் இறைவன் பேச்சு பண்ண போறோம் என்றால் அவருக்கு ஆயுள் காலம் முழுவதும் நாட்டியம்தான் வேறு. இந்த நாட்டியத்தினுடைய விளக்கத்தை சொல்ல கேட்கிறார். ஆசிங்க,
1: ஆறாவது வினா நாதன் நடம் பற்றியது. இறைவன் செய்யும் ஐந்தொழிலே நடனம் எனப்படுதலின், அதுவும் பதியின் இயல்பாய் அமைதலின், அது பற்றிய வினாவை ஐந்தாம் வினாவிற்கு பின் வைத்தது பொருத்தமே ஆகும்.
0: ஏனென்றால் ஐந்தாவது வினாவில் நாதனை பற்றி கேட்டார், பதி பற்றி கேட்டார், பதினின் தொழிலாக அமைகிறபடியால் அந்த கேள்வி அதுக்கு அடுத்ததாக வருகிறது என்கிறார்.
1: இவ்வாறு முப்பொருள்களின் இலக்கணத்தை கூறி முடித்த பின் சாதனமாகிய திருவைந்தெழுத்தை பற்றி ஏழாம் வினாவை அமைத்துக் கொண்டார்.
0: நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், திரு 12 சூத்திரம் பிரிக்கிற பொழுது முதல் ஒன்று இலக்கணவியல், மற்றது உண்மையியலோ ஏதோ, அடுத்தது இலக்கணவியல், அடுத்தது சாதனவியல், அடுத்தது பயணிகள். எப்பவும் ஒரு விஷயம் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். தெரிந்த பிறகு தெரிந்து அது இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதனுடைய லட்சணம் என்ன என்று தெரிய வேண்டும். லட்சணம் தெரிந்துவிட்டால் பிறகு அதை அடைவதற்கான வழி என்னவென்று தெரிய வேண்டும். அது வழி தெரிந்துவிட்டால் அதன் அடைவதனாலே வருகிற பயன் என்ன என்று தெரிய வேண்டும். இது நாளையும் தான் அந்த 12 சூத்திரத்தையும் மூன்று மூன்றாக இயல்களாக பிரிப்பார்கள் சுஞான போதத்திலே. இவர் என்ன சொல்கிறார், இந்த ஐந்து ஆறு கேள்வி கேட்டுவிட்டார். மூன்று கேள்வியிலே மும்மலங்கள் பற்றி கேட்டார், நாலாவது கேள்வியிலே இறைவனை பற்றி கேட்டார், ஐந்தாவது கேள்வியிலே இல்லை மூன்றாவது கேள்வியிலே மலம் பற்றி சொன்னார், நாலாவது கேள்வியிலே ஆன்மா பற்றி கேட்டார், ஐந்தாவது கேள்வியிலே ஆண்டவனை பற்றி கேட்டார், பிறகு ஆண்டவன் செய்கிற தொழில்கள் பற்றி ஆறாவது கேள்வியிலே, ஏழாவது கேள்வியிலே என்ன சொல்கிறார் என்றால் இதனுடைய சாதனம், இப்படி ஒருவன் இருக்கிறான் அவனை அடைய வேணும், இதற்கும் ஒரு கருவி கிடைத்தால்தானே நாம் இறைவனை ஒரு வேலை செய்வதற்கு அதை சுகப்படுத்துவதற்கு ஒரு கருவி தேவை, அந்த கருவிகளைத்தான் சாதனங்கள் என்கிறோம். வீடு முழுக்க இப்ப சாதனங்கள் தானே வைத்திருக்கிறோம் என்றால் வேலையை சுகப்படுத்துவதற்கு, இறைவனை அடைகிறதாகிய அந்த வேலையை பெறுவதற்கான சாதனம் என்ன என்பதை விளங்கப்படுத்துவதற்கு தான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறான். அதுதான் சாதனம். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேனே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், அந்த சாதனம் பற்றி சொல்ல போகிறார்.
1: இவ்வாறு முப்பொருள்களின் இலக்கணத்தை கூறி முடித்தபின் சாதனமாகிய திருவைந்தெழுத்தை பற்றிய வினாவை ஏழாம் வினாவை அமைத்துக் கொண்டார். சாதனத்திற்கு பின் பயனை கூறுவது முறை. எட்டாவது வினா முக்தியாகிய பயனை பற்றியதாகும். முக்தியை குறிப்பதாக செய்யுளில் என்ன சொல் இருக்கிறது? நான்காம் அடியில் உள்ள தான் ஏது என்பதில் உள்ள தான் என்பதே முக்தியை குறிப்பதாகும். அச்சொல்
0: ஒரு உண்மை இருக்கிறது, நீங்க கவனிக்க வேண்டும். இந்த பாடல்களிலே நாங்கள் பாட்டு கூடாக உண்மையை தேடுவோம், சிறந்த நூலாசிரியர்கள் உரை கூடாக பாட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடுவார். நான் என்னுடைய குருநாதர் இலக்கண வித்தகரிடம் ஒரு முறை கேட்டேன், நாங்கள் ஒரு நூலை நேராக பாடலை படிப்பதற்கும் உரையாசிரியர்கள் கூடாக படிக்கிறதுக்கும் உள்ளே என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே எனக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் இருந்தது, உரை படிக்கப்படாது என்று ஒரு அபிப்பிராயம் இருந்தது. இப்படிதான் அந்த காலத்திலே நான் அது சரியென்றே நினைத்தேன். முட்டாள்கள் அப்படித்தான் நினைப்பார். அவர் என்ன செய்தார், நான் என்ன ஏன் நினைத்தேன் என்றால் ஒரு நூலை ஒரு பாடலை படிக்கிற பொழுது என்னுடைய சொந்த கருத்தை அதில் அமர்த்தி விடுமே. ஒரு உரையாசிரியரோடாக படிக்கிற பொழுது எனக்கென்று ஒரு கருத்து வெளிப்பட வாய்ப்பில்லாமல் போகிறது, ஆகவே நானாக படிக்க வேணும் என்று நினைச்சிருந்தேன். அது இப்ப பல பேராசிரியர்கள் இப்பவும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அது முற்றாக மாறிவிட்டது. என் குருநாதரிடம் நான் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நாங்கள் ஒரு பாடலையோ ஒரு இதுலேயோ வாசிக்கிற பொழுது சொற்களிலே இருந்து பொருளுக்கு போகும், சொல்லிலே இருந்து பொருளுக்கு போகிறோம். உயர்ந்த ஆசிரியர்கள் என்ன செய்கிறார் என்றால் பொருளிலே இருந்து சொல்லுக்கு வருவார். அவர்களுக்கு பொருள் தெரியும், அந்த பொருளை இந்த பாடலிலே சொற்கள் எங்கே வைத்திருக்கிறது என்று தேடி கண்டுபிடிப்பாங்க. நாங்களா இருந்தா என்ன இந்த பாடல் படிச்சிருந்தோம் என்றால் கேடு கேள்வியோட முடிச்சிருவோம். மும்மலங்கள் பற்றி சொல்லி ஆகிவிட்டது, பசு பற்றி சொல்லி ஆகிவிட்டது, இறைவன் பற்றி சொல்லி ஆகிவிட்டது, பிறகு இறைவனுடைய திருநடனம் பற்றி சொல்லி ஆகிவிட்டது, அதற்கு பிறகு சாதனமாகிய பஞ்சாட்சரம் பற்றி சொல்லி ஆகிவிட்டது. இவ்வளவும் சரி, இந்த நூலாசிரியருக்கு பொருள் தெரிந்தபடியால் இவ்வளவும் போதுமா என்று யோசித்து பார்த்தா, அதுக்கு பிறகு பயன் சொல்ல வேண்டுமே, சாதனம் அடைவதற்கான வழியே தவிர பயன் அல்லவே, பயன் சொல்லப்படவில்லையே என்ற வந்த பிறகுதான் அவர் என்ன நினைக்கிறார், இதுக்குள்ளே எட்டாவது கேள்வியும் இருக்கிறது என்கிறார். என்னவென்றால், இந்த தான் என்று முடிகிற இடத்தை வைத்துக் கொண்டு அஞ்செழுத்து தான் ஏது, நாங்கள் எப்படி பொருள் சொல்லுவோம், அஞ்செழுத்தாகி அந்த மந்திரம் தான் ஏது என்று நினைப்போம். இவர் அப்படி இல்லாமல் பிரித்து அஞ்செழுத்து ஏது தான் ஏது, தான் ஏது என்பது அந்த அனுபவமாகிய முத்து நிலை ஏது என்று பிரித்து கொண்டு எட்டு கேள்வியாக இந்த பாடலை எடுத்துக் கொள்கிறார். அது நன்றாக புரிந்து கொள்ள, நாங்கள் சாதாரணமா படித்தா ஏழு கேள்வி இருக்கிறதாகத்தான் நினைப்போம். நூலாசிரியர் என்ன செய்கிறார் என்றால், அவர் மனவாசகம் கிடந்ததவர், அவர் மணிகண்டனம் படித்தவருக்கு ஏழுக்குள்ள எட்டு அடக்க தெரிகிறது. இது இது இதுதான் இவர் எடுத்து காட்டுகிறார். அப்படிங்க,
1: சாதனத்திற்கு பின் பயனை கூறுவது முறை. எட்டாவது வினா முக்தியாகிய பயனை பற்றியதாகும். முக்தியை குறிப்பதாக செய்யுளில் என்ன சொல் இருக்கிறது? நான்காம் அடியில் உள்ள தான் ஏது என்பதில் உள்ள தான் என்பதே முக்தியை குறிப்பதாகும். அச்சொல் எவ்வாறு முக்தியை குறிக்கும் என்பதை பார்ப்போம். உயிர் எதனை எதனை சார்கிறதோ அதன் அதன் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு நிற்பது.
0: சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்பு.
1: இப்பிறப்பு நிலையில் உயிர் உடம்பை சார்ந்து உடம்பின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு உடம்பாகவே நிற்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவ்வாறே முக்தி நிலையில் உயிர் சிவத்தை சார்ந்து சிவத்தின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு சிவமாகவே நிற்கும். சிவம் தன்னையே தந்து உயிரை தன் வண்ணம் ஆக்கிவிடும். மாணிக்கத்தை சார்ந்த பளிங்கு தன்னிடத்தே மாணிக்கத்தின் நிறத்தை முழுவதுமாக பெற்று மாணிக்கமே என்று சொல்லும்படியாக நிற்பது போன்றது இது. இதுவே தானாதல் ஆகிய முக்தி நிலை. தான் என்பது சிவத்தை குறிக்கும். எனவே தானாதல் என்பது சிவமாதல் என பொருள்படும். தானாதல் என்பதே செய்யுளில் தான் என நின்று முக்தியை குறிப்பதாயிற்று.
0: புரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவு விளங்கக்கூடிய விஷயமா தான் தெளிவா எழுதுறார். ஆன்மாவினுடைய இயல்பு சார்ந்ததன் வண்ணமாவது. மலவயப்படுகிற பொழுது மலத்தோடு நிற்கும், தன்வயப்படுகிற பொழுது தன்னாக நிற்கும், இறைவயப்படுகிற பொழுது இறைவனோடு சேர்ந்து நிற்கும். உண்மையான முக்தி நிலை என்றால் என்ன என்றால், இறைவன் வயப்படுதல், இறைவனோடு இரண்டர கலத்தல். ஒரு நல்ல மாணிக்க கடலுக்கு முன்னாலே கூழாங்கஞ்சி இந்த என்ன ஸ்படிகக்கல்லை வைத்தால் அது அந்த நிறத்தை காட்டும். அதுபோல முத்தினி நிலையிலே இறைவன் தன்மையை ஆன்மா காட்டும். இங்கே தான் என்ற சொல் முத்தி நிலையை காட்டுமா என்றால், தான் என்ற சொல் இறைநிலையோடு கலந்துவிட்ட உயிரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அங்கே தான் என்பது தனக்கூடாக காட்டுகிற இறைநிலையைத்தான் உணர்த்துகிறது என்று பயனும் வந்துவிட்டது என்று இந்த ஒரு பாடலுக்குள்ளே எல்லா கேள்வியும் வந்துவிடுகிறது. மும்மலங்கள் வந்து விடுகிறது, பசு வந்து விடுகிறது, பதி வந்து விடுகிறது, பதியினுடைய ஐந்தொழில் வந்து விடுகிறது. பதியினுடைய ஐந்தொழிலுக்கூடாக நாம் ஆண்டவனை அடைவதற்கான சாதனம் நமசிவாயம் வந்து விடுகிறது. அந்த சாதனத்தினாலே பெறக்கூடியதாகிய நான் என்கின்ற தான் என்கின்ற முத்தி நிலை வருகிறது. மொத்தம் எட்டு கேள்விகளை ஏழு கேள்விகள் போல அடக்கி வாத்தியாரிடம் கேள்வியை கொட்டி விட்டார். அதுல என்ன வேற இருக்கு?
1: அந்த பத்தி முடிஞ்சிச்சுங்க ஐயா. வினாக்களுக்கு உரிய விடைகள் அமைந்துள்ள செய்யுட்கள். நூலில் வரும் வினாக்கள் எட்டினுக்கும் உரிய விடைகள் அமைந்துள்ள செய்யுட்களின் எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன.
0: அது இப்ப எங்களுக்கு பெருசா தேவையில்லை. அவர் முன்னமே அறிமுகப்பட்டு இன்னென்ன கேள்விக்கு விடை இன்னென்ன பாட்டிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இனி எங்களுடைய வேலை, கேள்விகள் தெரிந்து விட்டன, பதில்கள் தெரிய வேண்டும். பதில்களை ஆசிரியர் பேச போகிறார். ஆசிரியர் ஆசிரியரிடம் மாணவன் கேட்டாகிவிட்டது. இது ஒவ்வொரு கேள்விக்குமான பதில்களை ஆசிரியர் சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: சக்தே.

0: சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் எத்தனாவது பாடல் சிந்தனையில் இருக்கிறோம்? இந்த ஆகமங்கள் எங்கே அந்த பாடல் பார்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஐந்தாவது பாடல், களிரில் ஐந்தாவது பாடல், ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, இல்லையா? இந்த சித்தியார் பாடலுக்கு, அதாவது ஆகமங்கள், அருசமயங்கள், மற்ற வேதங்கள், சாத்திரங்கள் எல்லாம், இவைகளையெல்லாம் அவைகள் என்ன சொல்கின்றன என்றால், பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் தான் விளக்குகின்றன. பதி, பசு, பாசத்தை தான் விளக்குகின்றன. ஆனால் அதை நம்மால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே அறிந்து கொள்வது என்பது குரு வந்தாத்தான் அதை உணர முடியும். அதனுடைய முழுமையான பொருளை புரிந்து கொள்ளணும்னா குரு வந்தாதான் முடியும். அவனுடைய உபதேசத்தை கேட்காம இதனுடைய பொருட்களை எல்லாம் அறியவே முடியாது. அப்பர் பெருமான் அழகா ஒரு பாடல் சொல்லுவார். ஒருத்த என்ன பண்றான், அவனுக்கு தண்ணி வேணும். அந்த தன்னுடைய தேவைக்காக என்ன பண்றான், ஒரு குடத்துல தண்ணிய பிடிச்சு பத்திரமா மூடி வச்சுக்கிறான், தேவைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த குடம் ஓட்டக்குடம். அப்போ ஓட்டக்குடத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சு பத்திரமா அது நமக்கு பயன்படுன்னு மூடி வச்சா என்ன நடக்கும், அவ்வளவும் ஒழுகி போயிடும். அது மாதிரிதான் கோடி தீர்த்தம் குளித்து அங்கு ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே. நான் எத்தனையோ தீர்த்த கட்டத்தில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், வடநாடெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. என்ன தீர்த்தத்தில் ஆடினாலும் சரி, கங்கை ஆடிலேன், காவிரி ஆடிலேன், ஓங்குமாக்கடல், குமரி ஆடிலின், எங்க போய் தீர்த்தம் ஆனாலும் அன்பு இல்லாம சும்மா அப்படி தனிய தனிய எல்லாரும் தெளிக்கிறாங்கன்னு நம்மளும் தெளிச்சுட்டு, எல்லாரும் முங்கு போடுறாங்கன்னு நம்மளும் முங்கு போட்டுட்டு வந்து, இல்லையா? அந்த காரியம்லாம் அன்பு இல்லைன்னா அதுல அதனுடைய பயன் முழுமையாக கிடைக்காது. அதுபடிதான் இந்த ஓட்டக்குடத்துல தண்ணி அடைச்சி வச்சுட்டு அது நமக்கு பயன்படும் நினைக்கிறான அந்த மூர்க்கன்னே சொல்றார், மூர்க்கரோடு ஒக்குமே அப்படிங்கிறார். யாரோட செயலெல்லாம், கோடி தீர்த்தம் கலந்து அங்கு குளித்து அரணுக்கு அன்பில்லாம அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதுல தீர்த்தம் குளிச்சேன் குளிச்சேங்கிறது குடத்துல தண்ணி அடைச்சி வச்ச மாதிரி, ஆனா அது அவ்வளவு ஒழுகி போற மாதிரி என்ன ஆகுது, இந்த செயலினால் உள்ள பலனை அந்த ஆன்மா முழுவதும் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி இந்த சாத்திர அறிவையும் மற்ற ஆகம அறிவுகளையும் என்ன சொல்லுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு வந்தாதான், அவர் உபதேசத்து பண்ணாதான் அதை மற்றையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த களிறு பாடல் நமக்கு சொல்கிறது. அந்த பெருவடிவை யார் உணர முடியும்? பெருவடிவை உணர்ந்தாத்தான் இவற்றினுடைய பொருள் புரிய வரும். அதைத்தான் சொல்றார், ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே. அருசமயம் என்பது அகச்சமயங்கள். அகச்சமயங்கள் ஆறு, ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற அகச்சமயங்கள் ஆறு. அப்புறம் யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே, யோகத்தினால் பெறக்கூடிய அந்த சமாதி நிலை, அது இதெல்லாம் அவைகள் எங்கே. உணர்வு என்றால் அறிவு, ஞானம், அந்த நூல்களினால் கிடைக்கக்கூடிய ஞானம், அதெல்லாம் எங்கே. பாகத்து அருள் வடிவாய், அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே. ஒரு பாகத்துல அம்மையை கொண்டு அப்பன் அம்மையப்பனாக வந்து ஆளவில்லை என்றால் ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, இல்லையா? யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே. அவன் ஆண்டிலேனால் இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக உணர முடியாது. அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. அவனுடைய வடிவு எப்பேற்பட்ட வடிவு, பெருவடி, இல்லையா? அதை யாரால் அறிய முடியும், இதை நீ கூறுவாயாக, தன்னுடைய மாணவன்ட்ட சொல்றார். இதே பொருள் பெறக்கூடிய சிவபிரகாச பாடல் பதிமூணாவது பாடல், பலகலை ஆகமம், அதுல சொல்லிட்டு இவற்றுடைய பலகலை வேத ஆகமம் வேதம் இவற்றுடைய இவை என்னதை உணர்த்துகிறது, பதி பசு பாசம் தெரித்தல், பதி பரமே சொல்லிட்டு அந்த பெரு வடிவு எப்படிங்கிறத அப்படியே விளக்குகிறார். அந்த பெருவடிவை பற்றி மிக அருமையாக விளக்குகிறார். அவன் அருவாகவும் உருவாகவும் இருக்கின்றான் இல்லையா, குறிக்குணங்கள் இல்லாமல் இருக்கின்றான், நித்தமாய் ஏகமாய் நின்மலமாய் இருக்கின்றான் இல்லையா, அசலமாக இருக்கின்றான், சலனமற்றதவனாக இருக்கின்றான், அகண்டிதமாக இருக்கின்றான். கண்டிதம் என்றால் வரையறைக்கு உட்பட்டது, நீளம் அகலம் உயரெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுபடி இவன் அகண்டிதன், எந்த வரையறைக்கும் அவன் வரையறைக்குள் அவனை உட்படுத்த முடியாது. அகண்டிதமாய் செலவரிதாய் செல்கதியாய் சிறியதாய் பெரியதாய் என்று அந்த பெருவடிவை இந்த பாடல்ல முழுக்க பேசுறார். அந்த பெருவடிவை உணர் அவன் பெருவடிவான அவன் அப்பேற்பட்டவன், அந்த பெருவடிவாக இருக்கிறவன் ஆச்சாரியனாக வந்து உணர்த்தினால் அன்றி இந்த பலகலை பல வேத ஆகமங்கள் சொல்லக்கூடிய அந்த பசுபாசம் தெரித்தலை ஆன்மாவால் உணர முடியாது. ஆக அந்த பெருவடிவையும் அந்த சிவப்பிரகாச பாடல்ல சொல்ற இந்த ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது என்பதையும் அந்த ஒரு பாடல்ல சொல்ற. அதனால இதற்கு இயல்புடைய அந்த பாடலை குறிச்சுக்கிடுங்க, பலகலை ஆகமம் இருந்தா அப்புறம் எழுதி வச்சுக்கிடுங்க. சிவப்பிரகாசம் 13வது பாடல், அவன் பெருவடிவு அங்க அருமையாக அந்த பாடல்ல பேசப்படுகிறது. அதுல மற்றதெல்லாம் ஓரளவு பொருள் புரியும். அசலமாய் அப்படின்னா சலனமற்றதாய், அகண்டிதமாய் என்றால் வரையறைக்கு உட்படாததாய், ஒரு வரையறைக்குள் அடக்கப்படாததாய், பெரும் வியாபகமாய், பெரும் வியாபகமாய், அதான் அகண்டிதமாய் என்பதற்கு பொருள். செலவரிதாய் அவனை அறிய முடியுமானா அது அரிது. செல்கதியாய் இந்த ஆன்மாக்களெல்லாம் அடைய வேண்டிய கதியாக உறுதி, ஆன்மா அடைய வேண்டிய உறுதி என்னது, அவனுடைய பேரின்ப நுகர்வு, அதான் செல்கதியாய். சிறிதாய் அணுவிற்கு அணுவாய், பெரிதாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்பதாக அவனுடைய அந்த பெரு வடிவினை அருமையாக அந்த சிவப்பிரகாச பாடல உமாபதி சிவா விளக்குவார். பலகலை பலகலை வே ஆகமம், அதுல குணம் குறிகள் இன்றின்னு சொல்றோம். குணம் இன்றினா என்ன பொருள், குணம் இன்றினா அப்புறம் என் குணத்தான் சொல்றோம், அப்புறம் எப்படி அவன குணம் இன்றின்னு சொல்றது, என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றோம் இல்லையா, எட்டு குணங்களை உடையவன்னு சொல்றோம், ஒன்னு ரெண்டு இல்ல. அப்புறம் எப்படி அவன் குணமின்றி குறிகள் இன்றின்னு சொல்றது, குணமின்றினா முக்குணங்கள் இன்றி. பொதுவா எந்தவித அடைமொழியும் கொடுக்காம குணமின்றின்னு சொல்லிட்டோம்னா அது எதைத்தான் குறிக்கும், குணம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எந்த அடைமொழியும் கொடுக்கலைன்னா அது எதைத்தான் குறிக்கும், முக்குணத்தை தான் குறிக்கும். அவன் குணம் உடையவனாக உள்ளான்னு சொல்ல வரும்போதெல்லாம் நிச்சயமா என் குணம் என் என்பது அதோட சேரும், வெறுமன குணத்தான்னு வராது. பெரும்பாலும் எதுவுமே சொல்லாம குணம்னு சொல்லியாச்சுன்னா அது எதைத்தான் குறிக்கும், முக்குணத்தை தான் குறிக்கும். அதனால முக்குண நாமெல்லாம் முக்குண வயப்பட்டவர்கள் இல்லையா, மூன்று குணமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு நேரம் சாந்தமா இன்பமா சாந்த சொருபமா இருப்போம், ஒரு நேரம் வந்தா பார்க்கணும் இல்லையா, அப்படியே எழுச்சி கொண்டு அந்த ராசத குணம் உச்சகட்டத்தில் இருக்கும். சில சமயம் அப்படியே தாமச குணத்துக்கு போயிடும், ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அதிருப்தி இதெல்லாம் என்னது தாமச குணம், மந்த நிலை இதெல்லாம் தாமச குணம். ஆக அந்த முக்குணங்களும் எப்பொழுதும் நமக்கு மாறி மாறி மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒருத்தனை எப்போ நல்லவன் சொல்கிறோம், அவன் பெரும்பாலும் சத்துவ குணத்துல இருந்தான். பெரும்பாலும் அவன் இருக்கக்கூடிய குணம் எதுலையாதான் இருப்பான், சத்துவ குண நிலையில இருந்தான்னா அவனை என்னன்னு சொல்றான், நல்ல குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவான். நமக்கும் அந்த அப்பப்ப அந்த சத்துவ குணம் வரும், ஆனா ரொம்ப நேரம் நீடிச்சிருக்குமாங்கிறது தெரியாது. அதனால நம்ம முக்குண வயப்பட்டவர்கள் அவன் குணங்கள் இல்லாதவன், ஆனா அந்த பெரும் குணமாகிய அந்த எண் குணங்களை உடையவன். அந்த தன்வயத்தனாதல், முற்றறிவு, பேராற்றல், பேரின்பம் இல்லையா, இயல்பாகவே பாசங்களை நின்று நீங்குதல், தன்வயத்தனாதல், இந்த போன்ற எட்டு குணங்களை எண்பான் குணங்கள் உடையவனாக அவன் இருக்கின்றார். அதனால குணம் குறிகள் இன்றினா முக்குணங்கள் இன்றி, குறியினா எந்தவித அடையாளமும் இல்லாது இல்லையா, ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாதவன் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட பெரு வடிவை அவன் எப்படி அருள், அவன் எப்படி வரான், பாகத்து அருள் வடிவும் தானும் தோன்றிலனே, அம்மையை ஒரு பாகமாக கொண்டு அவன் வந்து தோன்றவில்லை என்றால் அதான் ஞானாசிரியன். அருள் வடிவம் ஞானாசிரியன் யாரு, அவனுடைய திருவருள் தான், திருவருள் தான் ஞானாசிரியன். அவன் அந்த ஆன்மாவின் பக்குவ நிலையை பற்றி அவனே தானாகவே வந்து விடுகிறான். அதனால தானும் நம்ம மணிவாசகர் சொல்றார் இல்லையா, தானும் தன் தையலும் தாள் சடையோன் ஆண்டிலனே, என்னை யார் அறிவார் இல்லையா, அதைத்தான் அங்க சொல்றார். அதே வரிகள் தான், அதே பொருள் தான். பாட்டு ஆரம்பம் என்னதே, வானும் மாகடலும் ஆயவிரானா, தானும் தையலும் தாள் சடையோன் ஆண்டிலனே, அதைத்தான் இங்க சொல்றார். பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே, அந்த பெருவடிவை யார் அறிவார், பேசு, நீ அதை யோசித்து சொல்வாயாக. ஆக அவன் அந்த பெருவடிவை பெருவடிவாக வந்து அவன் உபதேசித்தால்தான் இந்த ஆகமங்கள், அறுசமயங்கள், யோகங்கள், அவற்றினால் பெறக்கூடிய ஞானம் இவை எல்லாவற்றையும் இந்த ஆன்மா உணரும் என்பதாக இந்த பாடலை வைக்கிறார். அடுத்தாப்புல உந்தியாருக்கு போவோம், ரெண்டாவது பாடல் உந்தியார்ல ரெண்டாவது பாடல், அதை எழுதிக்கிடுங்க வேணா. ரெண்டாவது பாடலம், பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற, அது ஏன்னா ரெண்டையும் கலந்து வர்றதுனால ரெண்டாவது பாடல் அதை எழுதிக்கிடுங்க. பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இதுல என்ன சொல்றாருன்னா, நமக்கு பழகி பழகினது என்னது, எதனுடைய சார்பு நமக்கு பழகியாச்சு, விடய சார்பு. உலகியல்ல உள்ள விஷயங்கள்ல தான் நம்ம சார்ந்திருக்கிறோம், எப்பொழுதும் அதுலயே பழகி பழகி பழக்கமாகி போயிட்டு, பல பிறவிகளிலும் இல்லையா, ஒரு பிறவியில எத்தனையோ பிறவிகளில், அது கொஞ்சம் பழக்கம் இல்ல, அது கொஞ்ச நஞ்சம் பிறவியில்ல. அது ஒரு அருளாளர் சொல்வார், அந்த ஒவ்வொரு பிறவிலையும் நான் குடித்த அந்த தாய்மார்களிடம் குடித்த பாலை பார்த்தா அந்த மால் துயில்கானே பள்ளி கொள்றானே பார்க்கடல், அதுல உள்ள பாலை விட அதிகம். எத்தனை எத்தனை தாய், எத்தனை எத்தனை தந்தை இல்லையா, ஆக அவ்வளவு பிறவிகள். அப்ப அதுல எல்லாம் பழக்கம் ஆயாச்சு, எது, இந்த விடய சார்பு. உலகியல் சார்புல ஒவ்வொரு பிறவிலையும் அதிலே உழண்டு உழண்டு உழண்டு அதையே அனுபவித்து அனுபவித்து அது ஊறி போயிட்டு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பழக்கம். அது தவிர நீங்கும்படி, தவிர என்றால் நீங்கும்படி, அது நீங்கணும்னா யார் வந்தாதான் முடியும், அவனுடைய உபதேசத்தினாலத்தான் அந்த விடை. ஏன்னா கொஞ்ச நாள் சார்பு அல்ல, அதனால அதுக்கு வரணும், அத அந்த சார்பை விட்டு நீங்கணும்னா பழக்கம் தவிர, தவிரன்னு நம்ம சாதாரண சொல்ற முறையில பொருள் எடுக்கக்கூடாது, அது தவித்து போகும்படி நீங்கும்படி. தவிர என்றால் நீங்கும்படி. அப்படி நீங்கணும்னா அந்த ஒரு பொருளால் தான் செய்ய முடியும். ஒரு பொருளால் என்றால் யாரே? அந்த ஞானாசிரியனால தான். ஞானாசிரியனுடைய உபதேசத்தால் தான் இந்த பழக்கத்தை தவிர்க்க முடியும், விடயச்சார்பை விட்டு நீங்க முடியும். ஆக பழக்கம் தவிர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஞானாசிரியனுடைய வருகை, அவனுடைய உபதேசம் நமக்கு வேண்டும். அதை தவிர பழக்கத்திலிருந்து தவிரவே முடியாது. பழக்கம் தவிர பழகுவது அன்றி, பழகுவது அன்றி. எதை பழகணும்? அந்த பழக்கம் தவிரணும். என்ன பழகணும்? நம்ம இது பார்த்தோம்னா இது வந்து ஞானபாதம், மலவாதனை தான் இப்போ வாட்டி வைக்கி. மலங்கள் கூட இல்லை. இப்போ எதுக்கு வந்துட்டோம்? மலவாதனை உள்ள ஆன்மாவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அது என்ன பழகணும்? மலவாதனை வந்து தாக்குச்சுன்னா நம்ம தலைநடக்கும் ஆமைத்தகங்கிறார் இல்லையா திருவருட்பயனில், அந்த ஆமை போல ஐந்து, எப்படி ஆமையானது தனக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை வருகிறது, ஆரவாரம் கேட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஓட்டுக்குள்ள தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ள இழுத்து கொள்ளும். அதுபடி இந்த விடயச்சார்பு நீங்கியதுக்கு அப்புறமும், மலங்கள்லாம் நீங்கினதுக்கு அப்புறமும் உலகியல் விஷயங்கள் அந்த ஆன்மாவை பாதிக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே அந்த தன்னுடைய முதலாகிய அந்த சிவ சிந்தனைக்குள், சிவத்துக்குள் புகுந்து விடுவர். திரும்ப போதார், திரும்ப அதை விட்டு ஆமையாவது ஆரவாரம் அடங்கினதுக்கு அப்புறம் மெதுவா வெளியில வரும். இவங்க வரமாட்டாங்க. அப்ப இதெல்லாம் எப்போ வரும்னா அந்த குருவினுடைய உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி வரா, உள்ளையும் இழுக்க முடியும், வெளியிலையும் வராம இருக்க முடியும். அந்த அவனுடைய ஞானாசிரிய உபதேச மொழியை கேட்காத வர இந்த ஐம்புலன்கள்லேருந்து அங்க ஐம்பொறிகள், ஐந்து கருவிகளை அந்த ஆமை உள்ள இழுக்கிற மாதிரி இது என்ன பண்ணும்? இந்த ஆன்மா ஐம்பொறிகளையும் அடக்கி கொள்ளும். இல்லாட்ட அந்த மாதிரிலாம் உபதேசத்தை கேட்காம ஐம்பொறிகளை அடக்கு அடங்குனா அது அடங்கவே அடங்காது, அடக்கவே நம்மளால முடியாது. விடயச்சார்புக்கு காரணமா இருப்பது என்னது? பொறிகளும் கரணங்களும் தானே. அதனால பழக்கம் தவிர பழகுவது. அப்ப அந்த மாதிரி உச்ச நிலைமைக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த மல வாதனை என்ன பண்ணுமா? இவன் இதிலிருந்து எப்படா வெளியில வருவான்னு காத்து கொண்டிருக்கும். எப்படி விடம் உண்டவன் மருந்து சாப்பிட்றான், அந்த மருந்து சாப்பிடுவதிலிருந்து அவன் அதிலிருந்து நீங்கினான்னா அந்த விதம் என்ன பண்ணும்? காத்துக்கிட்டே இருக்கும். உடனே போய் மறுபடியும் அவனை பிடிச்சுக்கிடும், பாதிக்க செய்யும். அதுபடிதான் அந்த மலமும் என்ன பண்ணும்? காத்து கொண்டே இருக்கும். அதனால இந்த மலம் அதைத்தான் பழக வேண்டும். அது மறுபடியும் வந்து மலவாதனையுடைய தாக்கம் ஏற்படாதவாறு அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பயிலுதல்? பழக்கம் தவிர என்ன சொல்றார்? பழகுவது அன்றி. பழக்கம் தவிர பழகுவதல் என்றால் என்ன பழகணும்? அதுக்காகத்தான் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக. எதை தக்க வைத்துக் கொள்வதற்காக? சிவபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, விடயச்சார்பினுள் மீண்டும் நுழையாதிருப்பதற்காக. இவர் என்ன பழக்கம் பழகணும்னா அதுக்காக தான் திரு ஐந்தெழுத்து கணிக்க வேண்டும். இந்த அந்த அதெல்லாம் எழுதிக்கிடுங்க. பழக்கம் என்னங்கிறத திரு ஐந்தெழுத்து கணித்தல் பழக்கம் இல்லை, பழகுவது. பழகுவது எதையெல்லாம் பழக வேண்டும்? பழகுவது வந்து திரு ஐந்தெழுத்தை கணித்தல், ஏகனாகி நிற்றல், ஏகநாதல் சூத்திரம் படி, ஏகனாகி இறைபணி நிற்கன்னு பார்க்க படிக்கிறோம் இல்லையா, அதான் ஏகநாதல். அப்புறம் மூணாவது இறைபணி நிற்றல். ஆ, ஏகனாகி இறைபணி நிற்கன்னு சொல்றோம் இல்லையா, என்னது ஏகநாதல்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஏங்க நாதல்னா அவனோடு ஒன்றுதல். அதான் காலையில் பட்டார்ல, உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்டவானு, ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா, அதுதான் ஏகநாதல். இறைபணி நிற்றல் வந்து எல்லாமே அவன் செயல், தன் செயல், என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே என்று தான் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் அவனை பொறுப்பாளியாக்குற, அவன்தான் எல்லாமே, அவன் செயல்தான் என்று செயல்களை செய்வதுதான் இறைபணி நிற்றல். அவனோடு ஒன்றி நிற்றல் ஏகனாகி நிற்றல். அப்ப அந்த ஆன்மாவுக்கு செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? பிராரத்தம் இருக்க வர செயல்பாடுகள் இருக்கும், அவனோடு ஒன்றியாச்சு செயல்பாடுகள். நம்ம உடம்பு இருக்கிறதுனால நிச்சயமா அந்த ஆன்மாவுக்கு எதுவும் உண்டு, செயல்பாடுகளும் உண்டு. அப்ப அந்த செயல்பாடுகளை அந்த ஆன்மா எப்படி செய்யும்? எல்லாம் திருவருளே, என்ன வந்தாலும் குற்றம் நீ குணங்கள் நீ, எல்லாம் நீதான் இல்லையா. மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணும் அடிமை சால அழகுடைத்து, எல்லாம் உன்னுடைய செயலாம். இப்படி பண்ணாலும் சரி நீ அப்படி பண்ணாலும் சரி எனக்கென்று எந்த செயலும் இல்லை. அப்படி அது பேர் தான் என்னது? இறைபணி நிற்றல். அப்படிப்பட்ட ஆன்மாவை என்ன பண்ணுவான் அவன்? அவர்கள் செயலையெல்லாம் தன் செயலாக ஆக்கி விடுவான். இவன் செய்தி என் செய்தி என்றும், இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும். எவ்வளவு பாருங்களேன். அதான் நம்ம சண்டேச நாயனார், அவர் ஏகனாகி இறைப்பணி நின்றார். அதனால அவர் பெரிய பாதகம் செய்தாலும் என்ன பண்ணா, பாதகம்னா பெரும் பாதகம், தந்தை தந்தையை கொன்றது ஒரு வகையில பாதகம், அந்தணனை கொன்றது ஒரு வகையில பாதகம், தனக்கு உபதேசம் பண்ண கொன்றதுன்னு ஒரு பாதகம், எல்லா வழியிலையும் பார்த்தாலும் அவர் செய்தது அத்தனையும் பாதகம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு பரிசு கொடுத்தார், பாதகத்துக்கு பரிசு கொடுத்தார், சண்டேச பதத்தை கொடுத்தார் இல்லையா. உடுப்பனவும் சூடுவனவும் எல்லாத்தையும் உண்பனவும் எல்லாத்தையுமே அவருக்கே உரிமையாக்கினார். ஏன்? செய்தது பாதகம், கொடுக்கப்பட்டது பரிசு. ஏன்? அவர் எந்த நிலையில இருந்து செய்தார்? ஏகனாகி இறைபணி நின்றார். அதனால அவர் செய்த செயல்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அவன் என்ன பண்றான், அவன் பொறுப்பாளி ஆகிறான். இது ஏன் நம்ம உலகியல்ல ஒரு சாதாரண ஓமை எடுத்துக்கலாம். ஒருவன் பைத்தியக்காரனா இருக்கான், நாம காரை நிறுத்தியிருக்கோம், புது காரு, ரொம்ப ஏகப்பட்ட லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். அவன் என்ன பண்றான், ஒரு கல்ல தூக்கி ரொம்ப விலை உயர்ந்த அந்த கண்ணாடியில வீசிடுறான். உங்களால எதுவும் பண்ண முடியுமானா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அவன் சுய நினைவோடு செய்யல. அதனால அவன் செய்த அந்த வேலைக்கு அவன் பொறுப்பாக மாட்டான். நீங்க எந்த யார்கிட்ட போய் அதை வழக்கு தொடுத்தாலும் அந்த வழக்கு செல்லுபடியாகும். அவனை என்ன செய்ய முடியும்? அவனுக்கு இருக்கேன், அவன் தன் சுய நினைவுல இல்ல. அப்ப அவன் செய்த செயலுக்கு அவன் பொறுப்பாளி ஆக மாட்டான். அதேதான் இவர் தன் நினைவுல செய்யல, முழுக்க நினைவெல்லாம் சிவசிந்தனையில இருந்தாரு. அப்போ அவர் செய்த அந்த பாதகத்துக்கு அவரு பொறுப்பு அல்ல, அந்த பாதகம் அவரை வந்து அடையாது. அதனாலதான் செய்யக்கூடிய செயலை பொறுத்து அல்ல, அது எப்படிப்பட்ட பாதகமா சாதகமா அது நல்ல வினையா என்பது செய்யக்கூடிய அந்த மனதை பொறுத்து தான் இருக்கு. என்ன மனநிலையில் என்ன நினைப்பில் செய்கிறோமோ அதை பொறுத்து தான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பல விதமா சிக்கலை சிக்கி அதை எடுத்து அதுக்கு ஒரு முடிவு காண்போம். அப்ப முப்பொருளை பற்றிய உணர்வு படிக்கிற மனசுல பதியும். அப்படி பதிஞ்சிட்டாவே தத்துவம் எளிமையாக ஆகிவிடும். இந்த நிலைக்கு சிவப்பிரகாசத்தை எழுதுவதற்கு முன்னால் அதை எழுதிய பிறகு கூட சங்கற்ப நிராகரத்தை நமக்கு ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு சமயமா பார்க்கிற பொழுது அது தெரியவன் எனக்கு என்ன பாடமும் தெரியாது. நான் நேற்று காஞ்சிபுரத்துல பாடம் நடத்திட்டு இரவோட இரவா மூணு மணி வரை காஞ்சிபுரத்துல பாடம் சாந்தமிக்கு நடத்திட்டு இங்க நேரம் வந்தேன். 8 மணிக்கு வந்து நேரம் உங்கள்கிட்ட உட்காருவது என்னப்பா தங்கப்ப நானும் 1 மணி நேரம் நடத்துதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சங்கற்ப நிராகரத்துல முதல் செய்தியை சொல்லி அது சிறப்புகளை சொல்லி இப்ப நான் நேர பாயிரத்துக்குள்ள போறேன். ஏன்னா கடவுள் வார்த்தை தான் எல்லாம் படிச்சுட்டாங்க. திரும்ப திரும்ப விநாயகருடைய காது இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், அதுக்குரிய தத்துவம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அதுல காலத்தை கடத்தணும்னா சங்கற்ப நிராகரத்தை முழுக்க படிக்க முடியாது. ஏன்னா முதல் பாட்டே அவனது தத்துவம், அதை விளக்க ஆரம்பிச்சோம்னா முடிஞ்சு போயிடுவேன் நம்ம காரியம். அதனால அதுல கடைசி உங்க கையில என்ன புத்தகம் கொடுத்துருக்காங்களா இல்ல முழுக்க இருக்கா? முழுமையும் கடைசி வர இருக்கா? மாயையும் மாய மறுப்புன்னா இருக்கோம். ஏன்னா உங்க கையில இருக்கிற புத்தகத்த மாதிரி மாவுக்கு ஏத்த பணியாரம் செய்யணுமே தவிர பணியாரத்துக்கேற்ற மாவு வரப்பட. ஆனா இவங்க கொடுத்துருக்க பார்த்தா முழுக்க நம்ம நடத்திதான் ஆகணும். ஏன்னா இப்ப முதல்ல ஒரு நாளை கொடுத்துட்டாங்க, அப்புறம் இந்த ஒரு நாளா இருக்காமல வரப்போகுது, அவ்வளவுதானே. மாயாவாதியோட நிறுத்தல, ஐக்கியவாதி பாடனவாதிக்கு வந்துட்டாங்க. சரி, அப்ப நம்ம எல்லா சமயத்தையும் படிக்கணும்னா இறைவன் திருவடியை பற்றினால் பிறப்பை அறுக்கலாம். பாட்டு கடைசியை வரிய பாருங்க. அதனால விநாயகர் கடவுள் வாழ்த்துக்கு நான் அதிகமாக நேரத்தை நான் கொடுக்க இல்லை. காரணம் பாட்டை படித்தாவே உங்களுக்கு தெரியும். உங்க கையில தான் இருக்க, நான் படிச்சேன், நீங்களும் அதை ஒரு தடவை பார்க்கணும்.

திருந்திய அருந்தவம் பொருந்துபல் முனிவர் கமையாத்தாதல் அமையாது பழிச்சு நிகரில் செக்கர்புகர் முகத்து எழுந்த புனிற்று வெண்வீரை தனிப்பெரும் கோட்டு தழை செவி மழை மதப் புழை நெடும் தடக்கை எல்லாம் விநாயகர் பெருமானவே உறுப்புகள். முனிவர்களாலே வணங்கப்படுகிற விநாயகர் பெருமான் திருந்திய அருந்தகம் பொருந்து பல் முனிவர் சாதாரண முனிவர்கள் அல்ல, உயர்ந்த தவத்தினாலும் ஞானத்தை பெற்றதினாலும் உயர்ந்திருக்கக்கூடிய முனிவர்கள். கமையா காதல் அவர்களுடைய அன்பாக இருக்கக்கூடிய பக்தி, கமைதல் என்றால் நிரத்தல் என்பது பொருள், நிரம்புதல் என்பது பொருள். இறைவனை வணங்க வணங்க மீண்டும் மீண்டும் ஆசை வருமே தவிர மற்ற பொருள் மேல் அந்த ஆசை வராது. ஒரு முறை கோயிலே சென்று விளக்கரித்தவர் தான் ஆயுள் முறுக்க விளக்கரித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை சென்னல் அரிசி கொண்டு போனவர் தான் வாழ்க்கை முழுமையும் சென்னல் அரிசி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆக கடவுள் வணக்கத்தில் மட்டும்தான் நமக்கு சலிப்பு ஏற்படாது, மற்ற எல்லாவற்றிலும் சலிப்பு ஏற்படும். ஒரு உதாரணம் சொன்னா அவருக்கு ஏன்னா கமையா காதல்ங்கிற என்ன பொருள் என்று சொன்னால் என்றைக்கும் நிரம்பால் குளி தாங்கிட்டோம்னா நிறைஞ்சல மறுபடியும் நாளைக்கு போகும். பிள்ளை கூத்தரை பார்க்காம இருந்தது இல்ல, பிள்ளை கூத்தருடைய குபாபிஷேகத்தை பார்க்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம பார்த்த பிள்ளை கூத்தன் தானே, நம்ம பார்த்த கோபுரம் தானே, அதை மனசுல இங்கிருந்து பார்க்கூடாது. அன்பு நிரம்பாத திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போகும். ஆனால் மற்ற உலகத்து வாழ்க்கை திரும்ப திரும்ப வராது. ஒரு உதாரணம் சொன்னா தெரியும், ஏன்னா எல்லாரும் நம்ம எல்லாரும் பெரியவர்களா, நாம அதுல ஆட்பட்டு இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவி வந்த காலத்துல வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் ஒண்ணு உண்டா, இந்த 7 மணிலிருந்து 7:30க்குள்ள படல பாடுக்கு நம்ம வீட்டுல டிவி வாங்கலைனாலும் அடுத்தவங்க டிவிக்கு போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுற மாதிரி கெஞ்சி, இல்லைன்னா நகரசபையிலயோ கார்பரேஷன்லயோ பார்க்கல வச்சிருப்பான், அங்க போய் மணல உட்கார்ந்து பார்த்தோமா எல்லாரும் பார்த்தோம். ஏன்னா அப்பதான் அந்த புதுசு கொஞ்ச நாள் கூட அது எப்படா வெள்ளிக்கிழமை வரும். இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு சேனல்ல ஒளியும் ஒளியும் நடக்குது நம்ம பார்க்கிறோமா. இதுதான் சார் நம்முடைய வாழ்க்கை, அதுதான். மற்ற எந்த பொருளில் வேண்டுமானாலும் தலிப்பு ஏற்படும். தினசரி இட்லி போட்ட பையன் என்ன சொல்றான், என்ன வெறுமனே இட்லி கட்டிதானா, உடனே அடுத்தாப்புல ஒரு தோசை. தினசரி நம்ம வீட்டு முருகன்காய் கிடைச்சது நல்லா விளைஞ்சது இந்த வருஷம், எவனும் விலைக்கு வாங்க மாட்டேன்ட்டான். நம்ம மரத்துக்காக நாம தான் வீட்டில் இருக்க முருங்கைக்காய் பார்த்தாலே ஆத்திரம் வர்ற மாதிரி ஆகி போச்சு. முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு ஒண்ணு அடல ஒரு வாரம் படம் போச்சு. தளிச்சு போச்சியா அப்படிங்க, தளிச்சு போச்சுன்னு சொல்ற மாதிரியா. உணவு முறை தளிக்கும், ஆடை தளிக்கும், போகப் பொருள் தளிக்கும், கடவுள் வாழ்த்து மட்டும் தளிக்காது. அதனாலதான் அமையா காதல் தெய்வ வணக்கம் என்றைக்கும் நமக்கு சலிப்பு ஏற்படாது. அமையாது பழிச்சும் பழிச்சதுன்னா வாழ்த்து நிகரில் பழிச்சுகின்ற ஒரு ஒப்புமை சொல்ல முடியாத விநாயகர் பெருமான். என்னென்ன இருக்கும், முகத்துல புள்ளி இருக்கும், செக்கர் செம்மையாக இருக்கிற புள்ளி இருக்கும், புனிச்சு வெண்பிறை வெண்மையான நிறை இருக்கும், சிகப்பு இருக்கு வெண்ணெய் இருக்கும், தனிப்பெரும் கோடு தலை செவி தாழ்ந்த செவியாக இருக்கும். தாழ்ந்த செவி என்பதற்கு கூட நம்முடைய செவிக்கும் யானுடைய செவிக்கும் வேறுபாடு, செவி அசையும் நம்முடைய செவிகள் அசையாது, வேறு எந்த உயிரினத்தின் செவியும் அசையாது. ஆனால் யானையினுடைய செவி மட்டும் அசையும், ஏனென்றால்
செவி புலன் எப்பொழுதும் குற்றம் இல்லாது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, குற்றம் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக யானையின் காதுகளை அசைய வைக்கிறார்கள். நாம நம்ம காதலை எப்ப பார்த்தாலும் குற்றமே தான் அமையும். ஏன்னா எவர் திட்டுறதுதான் நம்ம காதுக்கு கேட்கிறே தவிர நல்லதை கேட்கணும் நம்ம நினைக்கிறது இல்லை. அப்ப காது வழியா போற தீ சொற்கள் அதுலயும் இப்ப ட்ரெயின்லயும் பஸ்லயும் வந்து அந்த செல்போன்ல வச்சுக்கிட்டு ஏ மடையா நான் சொல்றது கேட்கறாங்கிறான். யார சொல்றான்னு தெரியல. திரும்பி பார்த்தா அவன் ஏதோ மைக் இது செல்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். கணிசர ஒழுங்கா சொல்றத கேள்றா. இந்த வார்த்தை தான் நம்ம கேட்டு. தழை செவி மழை மத புழை நெடுந்தடை கூர்மையுடைய நெடுந்தடக்கை வாழ் தரு உம்மை நாட்டம் உம்மத நீர் நால்வாய் பாசம் அங்குசம் தேத்துரும் எயிறு ஒன் கழி இவை தாங்கும் புனித நாற்கரத்து அங்கடம் கடகம் பொங்கிழை ஆரம் நிறை மணி கடிகை கரை அனல் கண் செவி கொண்ட தின்பரும் பண்டி குறுந்தாள். எல்லாம் விநாயகரை பற்றிய குரு அமைப்பு. களிறு தன் தனது இருக்கடல் நமக்கு வேண்டியது. எம்பெருமான் விநாயகப்பெருமானுடைய இரண்டு திருவடிகளை கருதா கருதி வெளியிறு துன்பம் செய்யக்கூடிய துயரம் துன்பம் செய்யக்கூடிய பிறவி. எனவே இங்கு துயரம் பிறவியை காட்டுவது, வெளியிறு என்பது துன்பத்தை காட்டுகிற சொல். துன்பத்தை தருகிற பிறவியை நீக்க வேண்டும் என்பது விநாயகப்பெருமானுடைய வாழ்வு. ஒரு பகுதி முடிந்தது. அடுத்த பகுதி பாயிரம். பெருமக்களே, பாயிரத்தில் பல செய்திகள் சொல்லப்பெற்றிருக்கின்றன. அதுல முக்கியமா நாம பதிவு பண்ண வேண்டிய செய்தி என்ன? அதை சொன்னா இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சு போயிடும். இப்ப 40 நிமிஷம் முடிஞ்சு. இவ்வளவு நேரம் போர் அடிச்சுட்டே நினைக்கிறீங்களா? ஆக இப்ப பதிவு பண்ணியாச்சு. சங்கற்ப நிராகரம்னா என்ன? நாம ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதுல என்ன சொல்ற முழுக்க 50 வரி. இந்த 50 வரியை நாம் படிக்க வேண்டிய வரிகள் இருந்தாலும் அதுல குறிப்பிடுகிற 3 செய்திகளை சொல்லுங்கள். ஒரு செய்தி, முதல் செய்தி நாம் இன்றைக்கு அதை பார்த்து விட்டு தான் இந்த வகுப்பை நிறைவு பண்ண வேண்டும். இந்த நூல் பாடப்பெற்றது சக ஆண்டில். சக ஆண்டுக்கும் கிபி ஆண்டுக்கும் 78 வருஷத்தை குடிகள். அது 1235 சக ஆண்டு, 1235 தில்லை நடராஜ பெருமானின் ஆணி திருமஞ்சன விழாவில் 6ஆம் நாள் குறிப்பிடுகிறார். பாயிரத்தில் 1235 சக ஆண்டில் தில்லை நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தில் 6ஆம் நாள் அங்கே தில்லையில் இருக்கக்கூடிய சபையில் மாயாவாதமாக இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த ஒருவனும் அவனை உள்ளிட்ட பலரும் இறுதியாக வெய்கண்டாரினுடைய உபதேசத்தை கேட்ட ஒரு சைவ சித்தாந்தியும் அமர்ந்திருந்தார்கள். இதுதான் பதிவு. என்ன? சக ஆண்டு 1235. 78 கூட்டினீங்கன்னா எவ்வளவு இருக்கு? கூட்டி பாருங்க. 13ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி. அங்க இருந்த சைவ சித்தர் மெய்கண்டார் வழியில வந்தவர் யாருன்னா நம்ம உமாவதி சிவம். ஆக உமாவதி சிவம் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார், மாயாவாதி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார், இடையில பல சமயத்தார் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தன் ஓடி வருகிறான். எப்ப உட்கார்ந்துருக்கிறாங்க? 1235 சக ஆண்டு, அதோட 78 கூட்டிங்கன்னா கிபி 1313. அதுல ஆணி மாசம், ஆணி மாசத்துல திருவிழா நாளில் 6ஆம் நாள் இப்ப கூடி இருக்கிறாங்க. இது பாயிரத்தில் இருக்கு, கதையெல்லாம் இல்ல. உமாபதி சிவமே பாடுற பாயிரத்தில் இருக்கு. அப்ப ஒருத்தன் ஓடி வருகிறான். பிறவியை அஞ்சுகின்ற ஒருவர் ஓடி வந்தான். அவன் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி,
எது இறை அருள் என அவன் கேட்டது என்ன? எது இறை அருள் என, யார் இறைவன், அவனுடைய அருள் என்றால் என, அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். கேட்டவன் யாரோ ஒருவன் பிறவிக்கு அஞ்சுகின்றான். கேட்டவன் யாரு? யாரோ ஒருவன் பிறவிக்கு அஞ்சுகின்றான். அதற்கு மாயாவாதி, நான் இறைவன் யார் என்று சொல்லுகிறேன், இறைவன் அளிக்கிற முக்தி எது என்று சொல்லுகிறேன் என்று தொடங்குகிறான். உடனே ஐக்கிய நீ சொல்லுகிறா உட்காரா, நான் சொல்றதா சரி. உடனே பாடாவாதி, நீ இல்லடா நான் தாங்க. இப்படி ஒவ்வொரு சமயத்தாராக சொல்ல கடைசியில் சைவ சித்தாந்தி நான் சோப்ராக்கிரி இருக்கிறேன் பார்த்து பார்த்தார். இது இப்ப உங்க மனசுல பதிவு பண்ணியிருந்தோம். சங்கற்ப நிராகரணம் ஆணி திருமஞ்சனத்தில் ஆறாம் நாளில் தோன்றிய ஒரு அற்புதமான சாஸ்திர நூல். இது நாம மனசுல பதிய வச்சுக்கணுமா வேண்டாமா நினைச்சு பாருங்க. அப்ப சங்கற்பனாகல எவ்வளவு இந்தியவையாது, ஏன் இப்படி 14 சாஸ்திரத்துல முதல்ல இதை ஏன் நடத்தல, எப்படி இதை எப்படி நம்முடைய அறிஞர்கள் விட்டு விட்டாங்க, நல்ல வேலையா விக்ரமசிங்கபுரத்துல இப்ப இந்த பாடம் நடத்த வச்சது பெரிய விஷயம். நான் என்னுடைய ஆய்வுல சங்கற்பனாகத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டேன். அதனால சங்கற்பநாதனை படிக்கும். சரி, இப்ப புரிஞ்சு பெற்றா தமிழ்க்கு ஏன் மதங்கள் இப்ப என்ன ஐக்கியவாதியும் பாடானவாதியும் ஏன் உருவாக? சாமியின் ஒருத்தர் அவரோடு சேர்ந்து தோன்றியது உயிர், இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு பாசம் இதானே சொல்லியாச்சுல. இத ஒருத்தர் சொன்னா பத்தாதா, அதை ஒருத்தர் மறுக்க, அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்க, இதெல்லாம் என்னத்துக்கு? பாடானவாதம், ஐக்கியவாதம், சங்க சங்கராந்தவாதம், இதெல்லாம் என்னத்துக்கு? சொன்னா ஒரே கருத்தை சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. ஒரே கருத்தை சொல்லல, மதம் பலவாயிற்று. சரி, இந்த மதங்கள் பலவானதுக்கு என்ன காரணம்? நம்முடைய வைத்தியநாதை அவர்கள் நேர்முக பயிற்சி மையத்தில் தருகிற அந்த நோட்ஸ்ல எழுதுவார்கள் பாட விளக்கத்தில், சமயம் என்பது வேறு, மதம் என்பது வேறு என்று எழுதுவார்கள். மதம் என்பது கொள்கை மாற்றமுடையது, சமயம் என்பது கொள்கை மாற்றம் இல்லாது. சைவ சமயத்தின் கொள்கை மாறாது, பௌத்த மதத்தின் கொள்கை மாறலாம், கிறிஸ்தவ மதத்தின் கொள்கை மாறலாம், சமயத்தின் கொள்கைகள் மாறாது. அது சமைக்கப்பட்டு விட்டது, அதை மாற்ற முடியாது. சாம்பார் வச்சா சாம்பார் தான், அதை வேணா தண்ணி ஊத்துனா ரசமா தோன்றலாம, சாம்பார் ருசி தான், ரச ருசி வராது. முதல் பந்தியில சாம்பார், கடைசி பந்தியில அதே ரசத்தை விட சாம்பார் தனியா இருக்கும். அதுக்காக சாம்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது, சாம்பாருக்கு ரசம் ஊத்துவான். ரசம் தனியா இருந்தது கெட்டியா போய் கடைசியில் ஊத்துவான். எப்படி இருக்கு பாருங்க நம்ம சாப்பாடு. சாம்பார் ஆரம்பத்துல கெட்டியாகி ரசமா, ரசம் ஆரம்பத்துல தண்ணியாகி அதானம்மா. ஏன்னா நீங்க ஊத்துறதில்ல, நாங்க ஊத்துறதுனால அது எங்களுக்கு தெரியும். சமையல் செய்து நாங்க அதுதானே ஊத்துவோம், நாங்க தானே பெரிய பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க தானே சமையல்காரர். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் பண்ண தெரியாதுன்னு, எங்களுக்கு மட்டும் நாங்க மட்டும் அந்த பாவத்தை அனுபவிக்கணும்னு தான் நீங்க இருக்கு. ஆனா உலகம் கூட அனுபவிக்கணும்னா நாங்க தான் வேணும். சமையலு கூட நாங்க தான் வெற்றி, 50-50 எல்லாம் வர முடியாது. ஏன் மாதம் மதம் மாறிச்சு? உமாவதி சிவம் சங்கற்ப நிராகரணத்தில் அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி இந்த மதங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்கிறார். என்ன தெரியுமா? அனைத்து தத்துவங்களுக்கும் அடிப்படை வேதம், அது இறைவனால் அருளப்பெற்றது. அதை கூட சொல்லுவார், தானாக சொல்ல இல்லையா, தனக்குரிய ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய உருவமாக படைத்து அந்த உருவத்தின் மூலமாகத்தான் வேதம் கூறப்பெற்றது என்பதுதான் சங்கற்ப நிராகரணத்தின் மூலம் உமாபதி தருகிற விளக்கம். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதம்தான் நம்முடைய தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை.
வேதத்தை தந்தவன் இறைவன். அப்ப வேதத்தை தந்தவன் இறைவன் என்றால் அவன் உருவத்தை வைத்த தந்தை உருவத்தால் அவன் அந்த வேதத்தை தந்தானா? அவனுக்கு அப்ப வேதத்தை தருகிற போது என்ன உருவம் எடுத்தான்? அப்ப அவனுக்கு உருவம் எடுத்தான் என்றால் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று புரூப் ஆயிடுமே. இறைவனுக்கு உருவம் இல்லை. அருவுருவமாக நாம் படைத்துக் கொள்கிறோம், உருவமாக நாம் அவனுடைய விளையாட்டை படைத்துக் கொள்கிறோம். எப்பொழுது இறைவன் உருவம் எடுக்கிறானோ அது அவனுடைய விளையாட்டு ஆதாரம் அல்ல. பிற மதத்தார் இறை

0: வேதத்தை அவன் எப்படி படைத்தான்? உருவம் இல்லாத இறைவன் தன்னுடைய ஞானத்தை தருவதற்குரிய ஞானியாக ஒருவரை தானே உருவாக்கி தன்னுடைய நிலையில் அவரை சொல்ல வைத்தார். அதனாலதான் வைகண்டா சொன்னான். எனவேதான் நந்தியம்பெருமான் அகச்சந்தானாச்சாரியன் சொன்னார். நமக்கு ஞானாசிரியர் யாரு? அகச்சந்தானாச்சாரியர் புறச்சந்தான். அப்ப அகச்சந்தானாச்சாரியார் யார் என்றால் நந்தியம்பெருமான். அதனாலதான் கற்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற பெருமான் நந்தியம்பெருமான். அந்த கற்பகிரகத்துல அதனுடைய ஆவுடையாருக்கு சமமாக அந்த நந்தியம் சிவனுடைய லிங்கத்துக்கு சமமா இருக்க. ஏன்னா சிவன் ஆச்சாரியன், நந்தியம்பெருமான் மாணாக்கர். அதனாலதான் அந்த நந்தியம்பெருமான கல்லுலையும் வச்சிருப்பாங்க, ஐம்பொன்னாலையும் வச்சிருப்பாங்க. பின்னாடி கொடிமரத்தில் இருக்கிறது கல்லுல தான் இருக்கும், ஐம்பொன்ல இருக்காது. அது நமக்காக சொல்லப்பட்ட கல். ஐம்பொன்னால பல சில கோயில பார்த்தீங்கன்னா தெரியும், சாமிநாத் சொல்றது சரிதானே. சில கோயில பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியம்பெருமான் கல்லுலையும் இருக்கும். ஆனால் ஐம்பொன்னில் பெரிய கோயில்களில், பழமையான கோயில்களில் ஐம்பொன்னில் இருக்கும். காரணம் இறைவனும் ஒன்று, அந்த ஆச்சாரியனுடைய மாணவனாக இருக்கிற இந்த பெருமானும் ஒன்று என்பதை காட்டுவதற்குத்தான் ஐம்பொன்னால் வைத்திருக்கிறார். நந்தியம் பெருமான் ஐம்பொன்ல இருக்காரு, இறைவன் அவன் எழுந்தருள்கிற பொழுது ஐம்பொன்ல. அவர் அங்க இருக்கிற பொழுது இப்பொழுது நந்தியம் பெருமானாக எழுந்தருளி தானே தன்னுடைய ஆசிரியனாகவும் மாணவனாகவும் காட்சி தந்தார் என்பதை காட்டுவதுதான் அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியம் பெருமான். இப்ப நந்தியம் பெருமான் உற்சவமூர்த்தி அல்ல, மாணாக்கர். மாணாக்கர் நமக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர் அங்க இருக்கிறார். ஆனால் நமக்கு ஆசிரியரை நாம் ஐம்பொன்னாக வைத்திருக்கிறோம். நம்முடைய வேதங்களினுடைய அமைப்புகள், கோயிலுடைய அமைப்புகள் எல்லாம் தவறுகளே கிடையாது. இப்ப அந்த ஆச்சாரிய வடிவத்தை உண்டாக்கி அவர்கள் மூலமாக வேதத்தை சொல்ல வைத்தார். அப்படி சொல்ல வைக்கிற போது சொல்லிட்டு முடிக்கிறேன். நேரம் வேதத்தை சொல்லுகிற பொழுது ஒரு பெற்றோர்கள் இன்னைக்கு பிளஸ் டூ வந்தாச்சு ரிசல்ட். இனி இந்த பெற்றோர்கள் படிக்கிறதுக்காக அவனை குத்தி குத்தி இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பிளஸ் டூல படிக்க வச்சாங்க. பத்தாவது வகுப்பு படிக்கிறது நீ எதுவானாலும் ஆகணும்னு படிக்க வச்சாங்க. எட்டாவது ஆகுறது கண்டுக்கிறதே இல்லை. ஒன்னாவது ஆகுறவ ஒன்னாவது வகுப்புல கொண்டு போய் விட்டா தனியன் தொலைஞ்சது, நம்மள்டே கஷ்டப்படுத்தாம வாத்தியாசம் கஷ்டப்படுத்த. அந்தந்த பருவத்துக்கேற்ப எப்படி ஒரு பெற்றோர் கல்வியை அவர்களுடைய அறிவுக்கேற்ப கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுபோல இறைவன் தான் கூறுகிற கருத்தை எந்தெந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்திருக்கிறதோ அந்தந்த ஆன்மாக்கள் பக்குவத்திற்கேற்ப பொருள் கொள்ளட்டும் என்று அவன் சொன்னதால் உலகா இதனுடைய பொருள் நீ இல்லை என்று கொண்டது.
1: அவன் பக்குவம் அடையல,
0: அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா தான் சொல்லிட்டான், அவனுக்கு தெரிஞ்சு பேரா தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்ப ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளுடைய அறிவுக்கு ஏற்ப அப்படித்தான் தட்டணும். இப்ப போய் நம்ம அவனுக்கு கணக்கு தான் வரும்னா அவனை இன்ஜினியர் எம்பிபிஎஸ் படி எம்பிபிஎஸ் படின்னு திமிக்கிறோம், திமிக்க கூடாது. ஒரு குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்துக்கேற்ப பெற்றோர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பது போல இந்த ஓமையை கையாளுகிறார் உமாசிவம். அந்த வரியை சொல்றேன் அடுத்த வகுப்புல. அற்புதம். அந்த வரியை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ளவன். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுடைய பருவத்திற்கேற்ப ஒன்னாவது படிக்க ஒன்னாவது படிக்க வேண்டிய பையனுக்கு போய் பிளஸ் டூக்குள்ள பாடத்தை சொல்லி கொடுக்க கூடாது. பத்தாவது படிச்சுட்டு பதினொன்றாவது வர்ற போது பிளஸ் டூக்கு வந்துடுறேன், பதினாறு வகுப்பு படிக்கிறதே கிடையாது, எப்படி உருப்பிடுவேன்? அந்தந்த பருவத்திற்கு அந்தந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது போல இறைவன் வேதத்தை சொல்லுகிற பொழுது அவரவர் பக்குவத்துக்கேற்ப உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டதனால் அவரவர்கள் கருத்து அவரவர்கள் மதமாக மாறிச்சு. இதுதான் உமாபதி சொல்லுகிற கருத்து. அப்ப மதங்கள்

0: இவ்வாறு உருவாகின என்றால் அடிப்படை வேதம் தான். அந்த வேதத்திற்கு அவனவனுக்கேற்ப பொருளை பெருத்துக் கொண்டானே தவிர உண்மையான அதுவும் இறைவனுடைய திருவிளையாட்டு தான். உனக்கு இவ்வளவுதான் பக்குவம், நீ இவ்வளவு தெரிஞ்சுக்கோ என்று வேதத்தில் உள்ள கருத்துக்கள் பல சமயங்களாக மாறின. அந்த சமயவாதிகள் தான் இங்கு பேசப்படுகிற சமயவாதிகள். ஒரு வகுப்பு நம்பரே பத்திரம் தானே ஐயா, சமயத்தை கேட்கலாமா இல்ல தொடரலாமா? ஏன்னா இந்த எனக்கு முன்னாடி கடிகாரம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பத்திரை ஆயிடுச்சு. கடிகாரம் வச்சாவே அதுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்ப இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சங்கற்பநாதத்தை முழுக்க நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, சமயம் தோன்று மதங்கள் தோன்றுவதற்கு காரணம் வேதத்தின் பொருளை அவரவர் பக்குவத்திற்கேற்ப உணர்ந்தது தான். அதனால அந்தந்த சமயங்கள் தோன்று. ஆனா என்ன, வேதத்தை தான் அடிப்படை. ஒண்ணு வேதத்தை மறுப்பான், வேதத்தை ஏத்துக்குவான், வேதத்தை சில கருத்தை ஏத்துக்குவான், சில கருத்தை ஏத்துக்குவான். எல்லா மதமும் அந்த வேதத்தின் அடிப்படையில தான் என்பதை உமாபதி சிவம் இது அற்புதமாக இது எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த ரெண்டு செய்தியை நாம் பாயிரத்தில் முக்கியமாக ஒண்ணு எப்படி ஆணி மாதத்தை நடந்தது என்பது, ரெண்டாவது இந்த மதங்கள் தோன்றியதற்குரிய காரணம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: முதல் பாடலை அப்படியே ஒரு முறை சொல்லிக் கொண்டு இரண்டாவது பாடல் பாடலாம். மாயையாம் கிழங்கில் அன்புரித்து மண்ணு மூவெட்டாம் தத்துவம் நாடம் மலரிட விசை ஏழு விசை நலமிகும் ஈஸ்வர் சதாசிவம் இரண்டும் நன்னு கேசரங்களாம் சத்தி நற்பொகுற்றாகும் நாதமே இன்று நயந்த கண்ணாமென மருவி இலகும் என் உடல பருவ வீதிகை நீ இருந்தருள் ஆசனம் எனாமல் எனது குப்பிரதா எண்ணினேன் தெரிய இயலருள் பார்வை நந்தனையே அழகிலாம் உயிர்கள் மலரடைக்கு இலையாய் அருளடைக்கு உண்மையாய் நின்ற ஆவடு குழந்தை அம்பலவானா அடியவருக்கு அருள் மாங்கியே. முதல்வான் இதே ஆணவமாகிய கடாகிலே கண்மமாகிய அதே இதற்கான மாயாகிய கிழங்கு உள்ளது. அந்த மாயை கிழங்கில் இருந்தும் தத்துவ தாமரை தோன்றியுள்ளது. அதிலே ஆன்மதத்துவங்கள் 24 நாகமாக வித்யாதத்துவங்கள் 7 விசாரித்தை 1 ஆகிய 8 இதழ்களாக உள்ளன. ஈஸ்வரம் சதாசிவமும் சேத்திரங்களாகவும் சத்திதத்துவம் பொகுட்டாகவும் நாகதத்துவம் தீசமாகவும் உள்ளது. இத்தகைய தத்துவ தாமரையை நீ எழுந்தருளும் ஆசனம் என்று கருதாமல் என்னுடைய இருப்பிடமாக கருதினேன். அப்படி கருதியவனாகிய யான் தெளிவும் வண்ணம் என்னுடைய இயல்பாகிய அழைப்பாளனை என்பார் கொள்கிறாய். நீ உயிர்கள் ஆணவ மரத்தின் வழி நடக்கின்றவரே உயிர்களுக்கு புறப்படாதவன், உன் அருளின் வழி நடக்கும் போது புறப்பட்டு வழங்கக்கூடியவன், ஆவட விவசாயி வழங்கக்கூடிய அம்பலவாதன், அடியவர்களுக்கு அழகக்கூடிய செல்வமாக இருப்பான் என்று சொல்லி சொல்கிறார். இரண்டாவது பாடலை பார்க்கலாம். புதிப்பினால் வினையால் சகலனாம் என்பால் புதிப்பொழு வினையுமாய் உண்டு புள்ளிய அறவின் வாய் மணி பொழிவார் போல் மலர்த்து என வெளிப்படுத்தி நசிச்சிரா கருணை உருவமாய் வந்து ஞானபாரத்தை ஈரைந்தாய் அந்த காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் என் பெருமை நான் அறியேன். வசிக்கும் ஐந்தொழிலின் மரநடை நான்காய் மற்றொரு தொழில் அருள் அடையாய் மண்ணுயிர் திறங்கி நடத்தொழில் புரியும் வல்லரே மறுபு சித்திடத்தும் அதிர்ச்சினும் நீங்காது அகண்டமாய் நிறைந்த அருள் பரிபூரண கடலே ஆவடு குலத்தை அம்பலவானா அறியவர்க்கு அருள் வாங்கி ஆவடு குலத்தை அம்பலவானா அறியவர்க்கு அருள் வாங்கியது என்பது எல்லா பாடமே இப்படி வரும். அந்த பார்க்கும் ஒரு நீக்கவர்கள் இருக்கின்ற பரிபூரணம் பாடலோ வரல அந்த மாதிரி இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டார் சொன்னால் சகலான்மாவை இவருவான் குருவாக வந்து ஆட்கொள்கின்ற முறைகளினை அதை கூட எடுத்திருக்கின்றார். நான் எப்படி சகலான்மாவாக திகழ்கின்றேன் சொன்னால் இரண்டு காரணங்களால் சகலான்மாவாக திகழ்கின்றேன். இங்கே நம்ம உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஆன்மாக்களும் சகலான்மாக்கள் தான். யாராவது நம்மை நான் வந்து பிரளயாகல என்றோ விஞ்ஞானகர் என்றோ சொன்னால் அதை நான் நம்பிவிடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. ஐயா அவர்கள் அதை காலையிலே வந்து போங்க ஏதோ ஒரு செய்தி சொன்னாலும் அது ஐயா அவர்கள் காலையில் சொன்னால் செய்யா இருக்குது. அதாவது அவரவர்களுக்கு உள்ள உலகங்களை தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகவே சித்தாந்த கற்றவர்கள் என்னன்னா மிக முதல்ல மிகப்பெரிய ஒரு அனுகூலம் நமக்கு என்ன அப்படின்னா யாருக்கையும் நம்ம வந்து ஏமாறோம். காரணம் ஏமாற முடியாது. அன்னிய உலகத்தை எளிதாக ஏதாவது சொல்லி ஏமாற்றிருக்காரு நம்மகிட்ட முடியாது. இருக்கிற அம்மாக்கள் தான் உங்களுடைய சகலான்மாக்கள் தான். அந்த சகலான்மாக்களை எவ்வாறு சூழ்நிலை ஆட்கொள்கிறார் சொன்னால் அவர்கள் சரியை கிரியாயோகம் திருச்சியவின் தெரிவித்திருக்கார். சரியை கிரியாயோகம் திருச்சியவின் ஞானத்தால் சிவனடியை தேர்வர் அப்படின்னு என்றால் சரியாக ஒரு பாடல் புறச்சமயம் நிறைந்தும் அகச்சமயம் புக்கும் அப்படின்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்க நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் மிருதி வழி உழன்றும் அது மரியாதை வரலாம். மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரமா அரசுகள் அவை அறிந்தும் அறிந்தவர்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலரிந்தும் ஆரணம் உணர்ந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து வேறு சிறப்பொருளை மிகச் தெளிந்தும் சென்றான். உழவு நெய்யும் ஒளி தெளிவு பெற்ற பிறகுதான் எங்களுக்கு சைவ திறத்து அடைவர். சைவ திறத்து அடைவர் சைவ திறத்து அடைந்துதான் உடனே ஞானம் பெற்று முச்சடைந்து விடுவார்களா? இது சரியக்கிரியாயோகம் திருத்திய பின் அப்படின்ற சரியக்கிரியாயோகம் திருத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். அப்படி சரியக்கிரிய யோகங்கள் எல்லாம் இந்த சகலான்மாக்கள் இயற்றிய நிலையிலே சிவபெருமான் குருவாக வந்து இந்த நாலாவதாக உள்ள ஞானத்தை உணர்த்தும். சரியக்கிரிய யோகங்களை இயற்றும்போது சுவாமி எப்படி இருக்கின்றார்னு சொன்னா உயிருக்கு உயிராக இருந்த வண்ணமே உயிரிருந்தவாறே தெரிஞ்சு உணர்த்திருந்தார். ஞானத்தை உணர்த்த வரும்போதுதான் அறிவுக்கறிவாய் நிற்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வருகின்றார். குருவாய் சொன்னார் குருவாய் குருவாய் இருந்து உண்மை கொடுத்தார். அறிவு கழிவாக இருப்பது மட்டுமன்றி குருவாகவும் இருந்திருக்கின்றார். அப்படி குருவாக வந்து ஆட்கொள்ள முறைகளையும் சொல்லிருக்கார். ரெண்டு காரணங்கள் தகவலுக்கே உரிய சிறப்பான தன்மைகள் அந்த ரெண்டு தன்மைகளும் அடியர்கள் இருப்பதால் அடியை தகவலன் என்று கொடுத்திருக்கிறார். என்ன ஒன்று புத்திப்பு இன்னொன்று வினை. புத்திப்பினால் வினை நாள் புசிப்பு அதாவது புசிப்புனா என்ன வினைப்போகங்களை அனுபவிக்கின்ற அந்த நுகர்ச்சி அதுதான் புசிப்பு. புசிப்பு என்றாலும் நுகர்ச்சி என்றாலும் அனுபவம் என்றாலும் அதுதான் வினை அனுபவங்கள். இருவனம் உடையோர் விளையாடுறது இருக்காங்க அவங்களுக்கும் தான் கர்மவனம் உண்டு. அப்போ அவர்களும் தான் வினைப்போகங்களை அனுபவிப்பார்களே. சகலான்மாக்கள் மட்டுமா அனுபவிக்கின்றார்கள் என்று கேட்டால் சகலான்மாவுடைய அனுபவம் அவர்களுக்கு விளையாடுறது அவர் சிறந்த அனுபவம் அப்படி புசிப்பும் வந்தோம் அதாவது இந்த மூன்று குணங்கள் இருக்கின்றனவே சூரிய குணம் ராஜச குணம் தாமச குணம். உலகம் எல்லாம் முக்குணமயமானது. உலகமே முக்குணமயமானது தான். ஏன்னா தத்துவங்களில் போட்டதை நீங்க படிச்சிருக்கீங்க அதுல புத்தியில இருந்துதான் மற்ற தத்துவங்கள் அதுக்கு பின்னால் உள்ள தத்துவங்கள் எல்லாம் புத்தியில இருந்தான் வருகின்றன. இசையில் இருந்து அகங்காரம் தோன்றுகின்றது. அந்த அகங்காரம் மூன்று வகையாக விளங்கி அதுலதான் மனம், ஞானேந்திரியம், அப்புறம் கண்ணேந்திரியம், அப்புறம் தன்மாற்று பூதங்கள். அப்ப புத்தியிலிருந்து புத்தி எது வந்து குணதத்துவம், குணதத்துவத்திலிருந்து வந்ததுதான் புத்தி. இப்ப குணதத்துவம் என் பேரு, அது மூன்று குணங்களும் இருப்பதனால குணதத்துவம், சாத்வீகம், ராஜசம், தாமதம். ஆக உலகம் தான் முக்குணமயம் இல்லையா. ஆக நாம உலகத்துல எந்த அனுபவத்தை பெற்றாலும் அது முக்குணங்கள் மயமான அனுபவமாக தான் அது இருக்கும். இந்த முக்குணங்களையும் அழுத்துகின்ற இந்த அனுபவம் பிரளயத்துக்கு கிடையாது. முக்குணங்கள் குணதத்துவத்திலிருந்து வருது, குணதத்துவம் பிரகிருதியில் இருந்தது. பிரகிருதி மாயைக்கு மேற்பட்ட உலகங்கள்ல தானே பிரளயாக ரெண்டு மனமுடையவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மனமுடையோ கேட்க வேண்டாம், அசுத்தமாயிலே இல்லை அவர்கள், சுத்தமாய உலகங்கள் இருக்கின்றார்கள். அதான் ஏற்படுது. ஆகவே இந்த பிரகிருதி மாயையிலிருந்து வருவதுதான் முக்குணங்கள். பிரகிருதி மாயா புவனங்களிலே இருப்பவர்கள் தகடர்கள் தான். ஆகவே இந்த முக்குண புதிப்பு அதுதான் இந்த புதிப்பினாலும் சொன்னார். முக்குண புதிப்பினாலும் அப்புறம் வினையாலும் சொன்னார். வினையும் தான் இருமனமுடைய இருக்கின்றதே. வினையினால் தகடன்னு தனித்தன்மையோடு சொல்வதற்கு எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த புதிக்கும் போதே நேரடியை ஈட்டுதல், நேரம் நேரம் அப்படி ஈட்டிக்கொண்டே போதல். ஒரு வினையை அனுபவிக்கும் போதே நேர்வினையை ஈட்டிக்கொள்ளு. அதாவது இந்த வினையான இந்த அந்த அனுபவம் நமக்கு முன்வினையின் காரணமாக வந்தது என்று அடங்காமல், அடங்காமல் என்ன செய்யும், அந்த அனுபவம் இன்பமா இருந்தா அதை மேலும் மேலும் தவிர்ப்பது எப்படி என்று அது மீது ஆசை மீறுதல். அப்படி இல்லாமல் அந்த அனுபவம் இன்பமா இருந்தா இது இன்னாரால் வந்தது என்று சொல்லி அவருக்கு கேட்டு நினைக்கிறார். அவர் மீது வெறுப்பு கொள்ளுதல், இப்படி விருப்பு வெறுப்பு கொள்ளுதல். ஆகவே நம்ம உலக அனுபவம் எல்லாமே முன்வினைக்கு ஈடாக இருக்கிற அனுபவம்னா, நாம இந்த பிரவீடத்தில் புதிய விலைகள் எவை அப்படின்னு உமாவுக்கு வச்சு ஒரு கேட்டேன். அப்போ நேரைக்கு வரவில்லை ஏழு அப்படின்னா, நேர்பிறவிக்கு காரணமாக இந்த பிறவியில் நாம செய்கிற விலைகள் எவை கேட்டான். நேரைக்கு வரவில்லை ஏழு நில் அங்க விருப்பு வெறுப்பு என அறி அப்படின்ட்டு. அந்த வினை அனுபவம், வினை அனுபவம் பண்ணும் போதே அதுல ஏற்பட்ட விருப்பு வெறுப்பு தான் நாம் செய்கின்ற புதிய வினைகள். ஆக இப்படி செய்வதனால என்ன ஆகுதுன்னா, உலக முழுக்க ஒடுக்குகின்ற அந்த மகாசங்கார காலத்தில் இருக்கின்றதே அந்த பிரளய காலம், அதுக்கப்புறம் இருமனமுடையவருக்கு பிரவேசிக்காது. பிரளய காலத்தில் அவர்கள் வீடு இறங்கி விடுவார்கள். ஆனா சகலான்மாக்கள் அதுக்கப்புறமும் பிறப்பார்கள். சகலான்மாவர்கள் இழைப்பாளர் காலம் தான் பிரளய காலம். இணைப்பாளில் மீண்டும் அவர்கள் சிறப்பார்கள். ஏன்னா அவர்கள் வினையை அனுபவந்தோறும் புதிய வினைகளை ஈர்த்துகின்றார்கள். ஆகவே புதிக்கும் தோறும் வினைகளை ஈர்த்துகின்றனால் தகடன் சொன்னார். புதிப்பினாலும், முக்குணமயமான புதிப்பினாலும், புதிக்கும் தோறும் நேர்வினைகளை ஈர்த்துகின்ற அந்த வினைத்தன்மையினாலும், புதிப்பினால் வினையினா வினையால் தகடலாம் என்பார். அப்படிப்பட்ட என்பார் எவ்வளவு தாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு ஒரு பிரயாகரன் இருந்தால் பரவாயில்ல, விஞ்ஞானங்களா இல்லாட்டாலும் ஒரு பிரளயாகரதாக கூட பரவாயில்ல, இப்படி சகலனா இருக்கிறானே அப்படின்னு ஒதுக்கி வைக்காமல் என்னையும் ஆட்கொள்ள எப்படி வந்தாராம். புதிப்பு தெரியும், வினை தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, அப்படிதான் நான் இருந்தேன், உனக்கு எது தெரியுமோ அது வழியாவே நான் வாழப்பாருன்னு வந்து ஆட்கொண்டான். புதிப்போடு வினையுமாய் உண்டு இருந்தான். புதிப்பினால் வினையால் சகலனாம் என்பால் புதிப்போடு வினையுமாய் உண்டு. புதிப்பாகவே என்னுள் புகுந்தார், என் வினையாகவே என்னுள் புகுந்தார். எப்படி புதிப்பாக கூறுகின்றார், எப்படி வினையாக கூறுகின்றார் என்று பார்க்கிறது. அதாவது புதிப்பின் மூலமும் வினையின் மூலமும், புதிப்பது ஆன்மாதான், பலனை அனுபவிப்பது ஆன்மாதான், வினையை செய்வது ஆன்மாதான், எல்லாத்தையும் தான் என்ற உணர்வோடு செய்கிறது. அப்போ இதெல்லாம் ஒன்னால நடக்கிற, என்னாலதான் நடக்கிறது என்று உணர்த்துதல் சுவாமி உணர்த்துகின்றார். அப்படின்னா சுவாமி அதுதான் சுவாமி கூறுகின்றார் சொல்றது. ஏற்கனவே அனாதியே உயிர் அறிவில் இறைவனுடைய அருள் கலந்துதான் இருக்கின்றது. புதிதாக ஒன்றும் உயிரிடத்தில் திருவருள் புக வேண்டியதில்லை. ஆனா நீங்க புகுந்துன்னு சொன்னாரே அப்படின்னா, திருவருள் கலப்பு உயிரிடத்தில் இருந்தும் உயிர் அறிவு உணராமல் தானே இருக்கின்றது. எனவே உயிர் அந்த அருட்கலப்பினை உணரும் நிலைதான் புகுந்த நிலை. எவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த நிலையை நினைச்சு பார்க்கே, இக்கட நமக்கு எடுத்துனா எவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா. அந்த திருவருள் கலப்பினை அனுபவத்திலே உணர்வு, இப்ப நம்ம நூல்கள் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், அனுபவத்திலே வந்து அந்த நிலை எவ்வளவு நல்லா இருந்தது, அதுக்கு மேல பேர் எதுவும் இல்லை. அனுபவத்திலே வந்து உயிரை உணராமல் இருந்த உயிர் அனுபவத்தில் அதை உணர்கின்ற நிலை அதுதான் இறை அருள் உயிரிழத்திலே பூந்துள்ள நிலை என்று சொல்கிறோம். எப்படி கூறுகின்றார் புத்தத்தின் மூலம் அப்படின்னா, எத்தனையோ போகங்களை போக பொருள்களை இந்த ஆன்மா இயக்கி வைத்துள்ளது. இல்லையா, திருவருள் உள்ளிருந்து தெரிஞ்ச இந்த ஆன்மா முயற்சிகளை செய்து எத்தனையோ போக பொருள்களை இயக்கி குறித்து வைத்துள்ளது. அதனால் அது மிகவும் பெருமையோடு இருக்கின்றது. இல்லையா, நான் என்னென்ன போகங்கள் அதெல்லாம் இருக்கின்றேன். அப்போ இவ்வளவுதான் அதை குறித்து தொகுத்து வைத்திருந்தாலும் என்னென்ன போகத்தை தான் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு நிலை அந்த உயிருக்கு ஏற்படுகிறது. இல்லையா, உன்னுடைய போகங்கள் உனக்கு உரிமையானவை என்று எவ்வளவுதான் நீ சேர்த்து வைத்திருந்தாலும் உனக்கு அனுபவம் என்பது இவ்வளவுதான், அதற்கு மேல் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நிலை வாழ்க்கையை ஏற்படுகின்றது அல்லவா? அதைத்தானே வல்லவரங்கை சொன்னார், வகுத்தான் வகுத்த வரையல்லார் கோழி தொகுத்தாக்கும் குறித்தல் அளிக்கின்றார். கோழி ஒரு பெருந்தொகை இந்த முறையிலே கோழி சொன்னார். கோடி கோடியாக தொகுத்து வைத்தவர்களும் இறைவன் எதையெல்லாம் அனுபவிக்கும் வகுத்து வைத்திருக்கின்றானோ அதைத்தான் அனுபவிக்க முடியும் என்று சொன்னார். அப்போ அந்த போக பொருள்களே என்ன உணர்த்துகின்றது, ஆன்மாவின் சுதந்திரமின்மையை அந்த போக பொருள்களே உணர்த்தி நிற்கின்றன. ஆகவே அப்போ அந்த புதிக்கப்படும் போக பொருள்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய இருப்பினை உணர்த்துகின்றான். நான் கருதியபடிதான் எல்லாம் நடக்குமே ஒழிய நீ கருதியபடி நடந்து விடாது என்று, நீ கருதியபடி நடக்கின்றது என்றால் அது என்னுடைய கருத்தாக இருந்ததுனாலே, என்னுடைய கருத்தும் உன்னுடைய கருத்தும் ஒத்திருந்ததுனால அது நடந்திருக்கு. நீ நினைச்சுக்கலாம், நீயும் அது வரையை கருதுனால என்ன வருதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா நான் அப்படி கருதினேன். அதனாலதான் தேவர்கள் அமுதம் வருவது நினைச்சுதான் பார்க்கிறதே கடைந்தார்கள். இல்லையா, ஆனால் அங்கு வந்து அமுதம் முதல்ல வராதவர்க்கும் இல்ல, அவர்கள் எண்ணத்துக்கு மாறாக ஆலகால விடம் இந்த காலம் நினைச்சாங்க, அடுத்த கணம் இருக்க முடியாத மாதிரி ஆலகால விடம் இருக்கு. அப்ப சிவன் சந்தர்ப்பம் எதுவோ அதுதான் நடக்கின்றது என்பது தெரிகின்றது. அதற்கு ஒரு நல்ல புராண எடுத்துக்காட்டு. ஆகவே அந்த புதிப்பின் மூலமாக புதிப்பினை வரையறுத்து திருவரை நிலைநிறுத்துவதன் மூலமாக ஆன்மாவுக்கு தன்னுடைய சுதந்திரமின்மையை, தனக்கு தலைமை இல்லை என்பதை ஆன்மா உணர செய்கிறது திருவருள். ஆகவே இறைவனுடைய திருவருள் தான் தான் நடக்கும் அப்படின்னு உணர்வதற்கு அந்த புதிப்பு ஒரு வாயிலாக இருக்கின்றது. அப்புறம் வினை இல்லையா, வினை வினை செய்தால் உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்குது. சில சமயம் செய்த வினைக்கு ஈடான பலன் கிடைக்கிறது, சில சமயம் செய்த வினைக்கு போதுமான பலன் கிடைக்கல, சில சமயம் பலனே கிடைக்கல, சில சமயம் எதிர்மாறான பலன் கிடைக்கின்றது. இல்லையா, சில சமயம் இது முயற்சியை செய்ய தொடர்வதற்கு முன்பே பலன்கள் வந்து புரிந்து விடுகின்றன. இப்படி எல்லா விதமாகவும் நடக்கின்றது. இல்லையா, அதுதான் அருமையா ஒரு பாட்டை சொல்லுவாங்க, ஒன்று நினைக்க அறுவடை செய்து ஒன்றாகும் அன்றி அது வலியும் அந்த ஒன்று இணையாலும் முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல். ஆகவே இது எவ்வளவு முயன்றாலும் அந்த பலன் எந்த காலத்தில் அந்த பலனை ஆன்மா அனுபவிக்கணும்னு அந்த கால வரையறை செய்யப்படுகிறதோ அந்த காலத்துல தான் இந்த ஆன்மா இந்த பலனை பெற முடியும். நீங்கள் எவ்வளவு நாளாக நினைத்திருக்கலாம் இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை இன்னும் ஆழமாக கற்க வேண்டும் இந்த ஒரு ஆவல் உங்களுக்கு எப்பொழுதோ வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு இந்த நாட்களில் இந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. இனி எத்தனையோ பேர் இங்கு வர வேண்டும் என்று திருப்பப்பட்டிருக்கலாம், அவர்களுடைய சூழல் காரணமாக இங்கே வர முடியாமல் போயிருக்கலாம். ஆகவே அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்வங்கள் ஆகா, ஆகும் நாளன்றி ஆகா என்று மூதுரை அருமையாக தெரிவித்தது. தமிழில் உள்ள நீதி நூல்கள்லாம் அவசியமாக நம்ம வந்து படிக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். வேற வழி இல்லை, அல்லது மற்ற சாதனங்கள் எங்கேயோ எடுத்து போயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீதி நூல்களில் அப்படி நம்ம தத்துவ தெளிவான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இது வந்து சாதாரணமானவர்களும் படித்து கொண்டிடலாம், நம்ம மாதிரி தத்துவ நோக்கோடு படித்து கொண்டிடலாம், அப்படி அமைஞ்சிருக்கு. ஆகவே வினை ஆன்மா செய்தாலும் பலன் அந்த வினைக்கேற்ற பலனானது உரிய காலத்தில் தான் கொடுக்கிறோம். இந்த பிறவியே கூட அந்த பலன் இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு பிறவி கொடுக்கப்படலாம். ஆகையினாலே அந்த வினையும் வந்து நான் ஏற்றிருக்கேன் என்று சொல்வதற்கு இல்லை, அந்த பலன் வந்து இறைவன் கையில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த வினையிலும் அவன் தான் என்னை செலுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வினையின் மூலமாகவும் வினை பலனை வந்து உரிய காலத்தில் அவன் நிர்ணயித்து ஊட்டுவதன் மூலமாக உயிரானது தனக்கு தலைமை இல்லை என்று உணர செய்து எல்லா தலைமையும் திருவருளுக்கு தான் என்ற ஒரு உணர்வை அந்த உயிரிடம் ஏற்படுகிறது. அதுதான் திருவருள் உயிரிடத்தில் புகுதல். அந்த புதிப்பை வரையறை செய்து என்னென்ன போகங்கள் தான் என்று வரையறை செய்வது, வரையறை செய்து அதன் மூலம் புதிப்பை நிர்வகிப்பது திருவருள் தான் என்று உயிரை உடன்படி செய்தது. அது மாதிரி வினை எவ்வளவுதான் உயிர் செய்தாலும் அதற்கு பலன் வந்து திருவருள் நினைக்கின்ற காலத்தில் தான் கிடைக்கின்றது. அதன் மூலமாகவும் உயிர் தனக்கு தலைமை இல்லை, அருளுக்குத்தான் தலைமை என்று அருளின் தலைமையை உணர்ந்து அருளையே நாடி அந்த உயிர் நிற்கிறது. இதுதான் உயிரிடத்தில் அருள் உள்ளது. புதுப்பின் மூலமாகவும் வினையின் மூலமாகவும் இவ்வாறு அந்த அருள் உயிரிடத்தில் கூடுகிறது. ஆகவே புதுப்பினால் வினையால் தகரனாம் என்பால் புதுப்போடு வினைவாய் உண்டு. எனவே இந்த ரெண்டையுமே மாறி மாறி உயிர் செய்திருக்கிறதாலும் அந்த உயிரை கைவிடாமல் அந்த புதிப்பு வினை வாயிலாகவே அந்த உயிரிடத்தில் கூடுகிறான் பெருமான். புதிப்போடு வினைவாய் உண்டு. இந்த புதிப்புக்கு வினைக்கெல்லாம் மூல காரணமாக உயிரிடத்தில் இருந்தது எது? ஆணவ மரம். அதுதான் சிவபோகம் புதிப்பதற்குரிய உயிரை இந்த மாதிரி இடிந்த மாயா போகங்களை திருத்தியது. இதை நீ நுகர்வதற்கு உரியவன் என்ற ஒரு உணர்வை அந்த உயிரிடத்தை ஏற்படுத்தியது இந்த ஆணவ மரம் தான். இல்லையே, ஆகவே அது உண்மையானது. ஆணவ மரம் உண்மையானது, பொல்லாமல் நிறைந்தது. ஆகவே அதற்கு அறவை ஓமையாக சொன்னார், பாம்பை ஓமையாக சொன்னார். அந்த பாம்பிடத்திலே ரத்தினமானது இருக்கக்கூடும். நாகத்திடம் நாகப்பாம்பிடம் ரத்தினம் இருப்பதாக இலக்கியம் சொல்கின்றன. அப்படிப்பட்ட பாம்புகள் இருந்திருக்கின்றன. என்ன அந்த நாகத்திட புள்ளிய அந்த நாகத்திடமிருந்து அந்த ரத்தின மணியை வெளிப்பாடு போல உண்மையான இந்த ஆணவ மனத்திடம் இருந்து இல்லையா, இந்த ஆணவ மனம் என்ன பண்ணிது, எல்லாம் வினையெல்லாம் நீ தான் செய்வ, அதுக்கு ஏற்ற போகங்கள் இதுதான், இதை நீ குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலையிலேயே புதிப்பினையும் வினையிலையுமே நிறுத்தி வந்தது ஆன்மாவை. புதிப்பு வினை வாயிலாகவே இறைவனுடைய அருள் புகுந்தது இல்லையா. இந்த புதிப்பும் வினையும் புதிப்பாகிய மாயையையும் வினையாகிய கண்ணத்தையும் நான் தான் உனக்கு கூட்டி வைத்தேன் என்று இறைவன் சொல்கின்றான். நீ ஆணவத்தோடு மட்டும்தான் கேடாத்திருக்கிறாய். இந்த புதிப்பையும் வினையும் நான் தான் உனக்கு கூட்டி வைத்தேன். ஏன் இவற்றின் மூலமாக ஆணவத்தை ஒடுப்பது. ஆனா நீ ஆணவத்தோட சேர்த்து கொண்டு இந்த புதிப்பையும் வினையுமே போகணும் இருக்கு. இந்த புதிப்பு வினையும் நீ கடந்து இருந்து சிவபெருமானை அடைவதற்காக கடந்து வருவதற்காக கொடுக்கப்பட்டவை. இல்லையா, எதை பயன்படுத்தி கொண்டு ஆணவத்தை போக்கணுமோ அந்த ரெண்டையுமே ஆணவத்தை வழி வைத்துக் கொண்டு உயிரானது வாழ்ந்து வந்தது. அப்போ அவர் பொறுத்தவர் வெடிக்க பார்த்துப்பாராத இல்லையா, அவர் வந்து உயிரின் பக்குவம் நோக்கி படிமுறை நோக்கி அந்த புதிப்பு வழியாகவும் வினைவெளியாக வந்து புதிப்பும் வினைப்பும் நீ சுதந்திர முடியும் அல்ல என்று அனுபவம் மூலமாக உணர்த்தி இல்லையா என்ன பண்ண அந்த ஆணவத்திடமிருந்து உயிரை ஈர்க்கின்றான். இந்த ஆணவத்தின் காரணமாகத்தான் நீ புதிப்பையும் வினையுமே வைத்துக் கொண்டிருந்தாய் என்று உணர்த்தி அதிலிருந்து அந்த உயிரை நீக்கின்றார். அது நாகத்திடமிருந்து மணியை நீக்கின்ற செயல் போன்றது. நாகத்திடம் மணி எப்படி உள்ளது, கெடாமல் உள்ளது, தன்னுடைய பிரகாசம் கெடாமல் உள்ளது. ஆனால் அந்த பிரகாசம் வெளிப்படாமல் உள்ளது. அது மாதிரி ஆணவத்தில் அழுகி கிடக்கின்ற உயிர் தன்னுடைய அறிவு கெடாமல் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவு வெளிப்படாமல் இருக்கின்றது. அதை வெளிப்படுத்துகிறது தான் அங்க சுவாமியுடைய வேலை. ஆகவே அந்த புண்ணிய ஆணவத்திடமிருந்து உயிரின் அறிவை வெளிப்படுத்துதல் அந்த நாகத்திடமிருந்து மணியை வெளிப்படுத்துவது போல. அதான் புள்ளிய அறவின் மா வாய், அறவின் வாய் மணி கொள்வார் போல் என்னை மலத்து என்னை வெளிப்படுத்தி, மலத்திலிருந்து என்னை வெளிப்படுத்தி. அதான் மலத்தட்சியிலிருந்து ஓ மலத்தட்சியை நன்றாக குறைத்து என்று அர்த்தம். உயிரின் மலத்தட்சி நன்றாக குறைகின்றதுன்னா அப்போ அந்த உயிருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அப்போ அந்த உயிர் வந்து நம்மிடம் ஆணவ மரம் என்ற மூல பந்தம் உள்ளது, அதிலிருந்து நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும், நாம் விடுபட வேண்டும், அதிலிருந்து நம்மை விடுவிக்கும் குருநாதர் யார் என்று அந்த ஒரே தகத்தோட இருப்போம் அந்த ஆன்மா. அதான் அந்த மலச்சட்டியிலிருந்து ஓரளவு விடுபட்ட ஆன்மாவுக்கு அதான் அடையாளம். தன்னை ஆட்கொள்ளும் குருநாதன் இங்கே இருக்கின்றான் என்று அதே தேகம்தான் இருக்கும். ஆனா ஆணவத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டது. இதுல இருக்கிற வரை நமக்கு திரடி விடாது. ஆகவே இதிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய குருநாதன் எங்கிருக்கின்றான்? சிவபெருமான் குருநாதாக வர வேண்டும். அந்த மணிவாசர் பெருமானுடைய வரலாற்றை பார்க்கணுமே. அந்த வருடம் இந்த நிலையே மலபரிவாகம் என்பார்கள். இதுதான் மலபரிவாகம். ஆலமலமானது தன்னுடைய சக்தி கெடுவதற்குரிய இடங்கள் ஏதோ அது கூட தான் சேரும். இந்த உயிர் வந்து சிவனடியார்களை போட்டும் மலபரிவாகம் அந்த உயிர் ஆலயத்தை தோழும் அடியார்களை போற்றும் சிவசாஸ்திரங்களை கேட்கும் திருமுறைகளை ஓதும் இதெல்லாம் என்ன ஆணவ சக்தி கெடுவதற்குரிய இடங்கள் இந்த இடங்களையாவது மலவரிவாக வந்தது. ஆகவே அந்த மலவரிவாகத்தை எனக்கு ஏற்படுத்தி குசித்தின் வாயிலாகவும் இணையின் வாயிலாகவும் உன்னுடைய தலைமையை எனக்கு உணர்த்தி, அதுதான் நீ புகுந்துன்னு சொல்ற, புகுந்து உன்னுடைய தன்மையை எனக்கு உணர்த்தி எனக்கு மலவரிவாகத்தை ஏற்படுத்தி, அதாவது என்னுடைய மலசக்தியை நன்கு கெடுத்து. இல்லையா, தன்னுடைய தலைமை தனக்கு தலைமை இல்லைன்னு உணரும் போது அங்க செருக்கு அடங்குது இல்லையா, அப்போ செருக்கு வந்தது மலசக்தினால தானே, அப்ப மலசக்தி செருக்கு அடங்குதுன்னா மலசக்தி கெடுகின்றது தானே அந்த பொருள். ஆகவே குசிப்பின் நிலையாமையும் வினையின் நிலையாமையும் உணர்த்தி உயிருக்கு தலைமை கிடையாது என்பதை உணர்த்தி அந்த உயிரின் செருக்கை ஒடுக்கி அதன் மூலம் அந்த மலசக்தியை நன்கு தேய்த்து மலபரிவாகத்தை ஏற்படுத்தி, அந்த மலபரிவாகம் ஏற்படுத்துவதற்கு தான் அந்த ஓமை நாகத்திலிருந்து மணியை ஈர்த்த ஓமை. ஒவ்வொரு ஓமையும் ஏன் துதிக்கின்றார்கள் என்று சித்தாந்த பகுதியில் சாஸ்திரம் சொல்லுது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 46 படலம் முதல் 48 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கியது அப்படின்னு. பன்றி மலைக்கன் இந்த பன்னிரு பன்றி குமாரர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் 12 சூரியர்கள் போல இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அம்பாள் கேட்குறா சுவாமிகிட்ட, பெருமானே அந்த பன்றி குட்டிகளுக்கு காட்டில் இருக்கிற 100 தாய் பன்றியை காட்டி கொடுத்து நீங்கள் வந்து ஊட்டி விட்டுருக்கலாமே. என்ன காரணம்னா, பெருமான் இதே கடம்பவனத்தில் அந்த லீலை வந்து பரஞ்சோதி சொல்லலை, இன்னொருத்தர் சொல்கிறார். புலிமலை புல்வாய்க்கு அருளியது, நம்ம குருநாதரும் சொல்கிறார் திருவாசத்தில், புலிமலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அந்த லீலை இதில் சொல்லலைன்னாலும் நீங்கள் கேட்காம இருக்கக்கூடாங்கிறத நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். கடம்பவனம் மதுரையா ஆறதுக்கு முன்னாடி கடம்பவனமாக இருக்குது. அப்போ ஒரு மான் அப்போதான் பிரசவிச்சிருக்கு ஒரு குட்டி. அந்த குட்டியை ஒரு புதரில் மறைச்சி வச்சுட்டு தாகம், அதுக்காக ஒரு குளத்தில் போய் வாய் வச்சு தண்ணீர் அருந்துகின்றது. அப்போ ஒரு வேடன் பானம் போட்டு அதை கொன்னுடுறான். அது சாகும்பொழுது தன்னுடைய குட்டியை நினச்சிக்கிட்டு அந்த குட்டி வந்து பால் இல்லாமல் சிரமப்படுமே என்று நினைத்து கொண்டு பெருமானே என்று அந்த பெருமானின் சிவபெருமானை நினைத்த வண்ணம் உயிரை விட்டது. உடனே சுவாமி என்ன பண்ணார், பக்கத்திலே இருக்கிற ஒரு புளியை கூப்பிட்டார். இங்கே பாரு, உன் குட்டியாக நினச்சிண்டு இந்த மான்குட்டிக்கு ஊட்டுனர். அந்த புலி அந்த மான்குட்டிக்கு ஊட்டிச்சு. அது ஊட்டி அந்த மான் வந்து அந்த புலியை தாயாக பாவிக்கிறது, புலி மான்குட்டியை தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கிறது. அன்றாடம் ஊட்டி கொண்டு வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் ஊட்டலை, ஒரு வேளை ஊட்டலை, மாதக்கணக்காக புலி பால் கொடுக்கறது, மான் குடிச்சுட்டு வளர்ந்துட்டே வருது. இதைத்தான் அந்த மணலூர்லேருந்து வந்த வணிகன் பார்க்குறான். பார்த்துட்டு இது ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக இருக்கணும் என்று இரவில் தங்குகின்றான். தங்கும்பொழுது அந்த சொக்கலிங்கத்தினுடைய காட்சியையும் சித்திர சித்திரையில் வந்து இந்திரன் வந்து வழிபடுவதையும் பார்க்கின்றான் என்று அந்த திருவிழப்பு சொல்லுது. அப்பொழுது மீனாட்சி கேட்குறா, நீங்களே ஏன் போய் வந்து பால் கொடுக்கணும், அந்த புலியை வந்து பால் கொடுக்க வைத்ததை போல யாராவது ஒருத்தரை பால் கொடுக்க வச்சிருக்கலாம் இல்லையா, இந்த பன்றி குட்டிகளையும் நீங்களே ஏன் போய் பால் கொடுத்தீங்கன்னு கேட்கும்பொழுது, நான் என் இஷ்டப்படி செய்வேன், யாரும் என் இஷ்டப்படி செய்கிறத கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். பரமேஸ்வருடைய யாரும் கேள்வி கேட்டு பழைக்க முடியாது, அவர் இஷ்டப்படி செய்வார் அவர். அப்பர் பெருமான் வந்து கேட்டார், திருவடி கேட்டார் சக்தி முற்றத்தில், சாமி பக்கத்தில் இருக்கிற நல்லூருக்கு வான்னு சொன்னார். அப்பர் பெருமான் போனார், திருவடி தீட்சை வாங்கிட்டார். நம்ம மாதிரி இருக்கிற என்ன கேட்பான், நல்லூரில் திருவடி கொடுக்க முடியும் சக்தி முற்றத்தில் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் திருவடியே கிடைக்காது. பெருமான் திருவுள்ளம் எதுவோ அதுதான் சரி. சுவாமி சொன்னார் அம்பாள்கிட்ட, சகல ஜீவ தயாபரன் என்று இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, எல்லா உயிர்கள்ட்டையும் வந்து அன்பு கொண்டவன் சொல்லுது. அந்த அன்பனை எப்படி வந்து அது எப்படி உண்மையாகும், அப்போ எப்படி வேணாலும் நாம் ஒரு அன்பு உள்ளவன் எந்த நிலையிலும் அன்பை காட்டுவான். தான் தானே செய்தாலும் செய்வான், செய்வித்தலும் செய்வான். அப்ப எது தோணுதோ அதை செய்வான். அன்பு தான் முக்கியம். அப்பொழுது எனக்கு எல்லா உயிர்களும் ஒன்று தான், உயிர்களிலே நான் வேற்றுமை பார்ப்பதில்லை. இது ஒஸ்தி இது தாழ்த்திங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஈ எறும்புலேருந்து பன்றிலேருந்து மனுஷன்லேருந்து ஆம்பளிலேருந்து பொம்பளையிலேருந்து படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை எல்லாரும் எனக்கு ஒன்று தான். தேவர்கள் நரகர்கள் மனிதர்கள் எல்லா உயிர்களும் எனக்கு உயிர்களே என்று பெருமான் சொன்னார் என்று பொருள். இந்த பன்றி குட்டிகள் வந்து சிறந்த ஞானிகளாக இருக்கின்றார்கள். அப்போ இறைவன் சித்த புருஷ வேஷத்தில் ராஜராஜ பாண்டியனுடைய கனவிலே சென்று உனக்கு நல்ல மந்திரிகள் வேண்டும், ஆகவே பன்றி மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற பன்றி முகம் கொண்ட மானுடர் பன்னிருவர் இருக்கின்றார்கள், அவர்களை சென்று வணங்கி நீ மந்திரிகளாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. அரசனே சொன்னதுனால ஏற்றுக்கொள்கிறார். என்ன சிறப்புனா, எந்த பன்றிகளுக்கு பால் இல்லாமல் அந்த பன்றிகளுடைய தாய் தந்தையரை இவன் வேட்டையாடினானோ அந்த பன்றிகளையே இவனுக்கு மந்திரிகளாகவும் அவர்களுடைய மந்திராசோழன் எப்படி இவன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண முடியாது சுவாமி பண்ணிட்டார். அந்த பன்றி குட்டிகள் சொன்னபடி இவர் கேட்குறாரு இப்போ ராஜா. அந்த பன்றிகள் வந்து அரசனை எப்படி பாவிக்கிறாங்கன்னு கேட்டால், கண்ணும் கவசமும் போல இருந்து காப்பாற்றுறாங்க. கண்ணு வந்து தொலைவிலிருந்து வருகின்ற ஆபத்தை காட்டி காப்பாற்றும், கண்ணு தவறிய இடத்திலே கவசம் அருகிலிருந்து நெஞ்சிலே பாய செலுத்தப்பட்ட வேல் நெஞ்சிலே நோகடிக்காமல் காப்பாற்றும். அதே போல இரண்டு நிலைகளிலும் கண்ணும் கவசமும் போல இருந்து மன்னனை காப்பாற்றுகின்றார்கள். மன்னனுடைய மன்னன் விரும்புவதை விரும்ப மாட்டார்கள். அப்படின்னா நடத்தோம்னா, மன்னன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறான்னா அதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு மந்திரி அப்படி இருக்கணும், மன்னனோடு போட்டிப்படக்கூடாது. பிறகு நெருப்பிலே தீக்காய்ப்பவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி மந்திரி இருக்கணும். மன்னனோடு பழகும்போது நெருப்பு கிட்ட போனால் நெருப்பு சுட்டுடும், நெருப்புக்கு எட்டி போனால் குளிரும், தீக்காய முடியாது. அப்பொழுது நெருங்கவும் கூடாது, தொலைவிலும் செல்லக்கூடாது. அதுபோல் ஒரு மந்திரி என்பவன் அரசனோடு ஒட்டிக்கவும் கூடாது, எட்டியும் போகக்கூடாது. அப்புறம் அரசன் வந்து அரசனுக்கு தேவையில்லாத சலாம் படக்கூடாது. அதே நேரத்தில் அரசனுக்கு நாம் நெருங்கி இருக்கிறோம், ஆகவே நம்ம என்ன வேணால் தப்பு பண்ணலாம், அரசன் அதை மன்னித்துக் கொள்வான், கண்ணோட்டத்தோடு நடந்து கொள்வான், நம்மை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நாம் அரசனுடைய சலுகைகளை வாங்கி தரலாம் என்ற தீ எண்ணங்கள் வரக்கூடாது. அரசனுடைய கோபத்திற்கு பயந்து உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு தயங்கக்கூடாது. ஒரு மந்திரி எப்படி இருக்கணும் என்பதை இந்த பன்னிரவரும் இருந்து காட்டினார்கள் என்று புராணம் சொல்லுகின்றது. அடுத்தது கருக்குருவிக்கு உபதேசித்தது. இந்த ராஜராஜ பாண்டியனுடைய மகன் சுகுண பாண்டியனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது கயவா என்று ஒரு பறவை, அந்த பறவையாக ஒரு மனிதன் பிறந்தான். அவன் சென்ற பிறவியிலே நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கிறான், ஆகவே கயவா என்ற பறவையாக அவன் பிறந்தான். கயவா என்பது என்ன, கரிக்குருவி. அது ரொம்பவும் பலகீனமான ஒரு பட்சி. அது எல்லா பறவைகளோட எளியதாக இருந்த காரணத்தினால காக்கையிலேருந்து எல்லா பறவையும் அதை தலையில் கொத்தி கொத்தி அதை தலையை புண்ணாக்கின்றது. உடனே அது வலி தாங்காமல் காட்டில் ஓடி போய் பறவைகள் இல்லாத இடத்துல ஒரு மரத்தில் போய் உட்காந்தது. அந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு முனிவன் அமர்ந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த ஆலவாயினுடைய பெருமையெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அதை கேட்ட இந்த கரைக்குருவிக்கு ஒரு விவேகம் வந்தது. நாமும் கஷ்டப்படுறோம் இந்த கீழான பிறவி எடுத்து மீனாட்சி சுந்தரர்களை வழிபட்டு அடுத்து பிரியாவது நல்ல பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த கரிக்குருவி வந்தது. அதை பரத்வாஜம்னு சொல்லுவாங்க, கரிச்சாங்குஞ்சு கரிக்குருவி பரத்வாஜம். அந்த பறவை வந்து பொற்றாமரை குளத்திலே நீராடி மீனாட்சி சுந்தரர்களை பிரதட்சிணம் பண்ணி மூன்று நாள் இவ்வாறு தவம் செய்தது. உண்ணாதிருந்து பெருமானை வழிபட்டு தவம் செய்தது. தவம் செய்த உடனே சொக்கநாதர் அதற்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நீ மரணத்திற்கு அஞ்ச வேண்டாம், நீ நூறு ஆயுசு வாழலாம், நீ விரும்பினபடி வாழலாம், உனக்கு எப்போ போருன்னு தோன்றதோ அப்போதான் அப்போ உடம்ப விட்டா போறோம். மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய மகிமை, போருண்டா இந்த வேஷம் போட்டதுன்னு தோணும்போது உடம்ப விடலாம், ஆனால் யாராலையும் உந்த உடம்புலேருந்து ஒன்றை எடுக்க முடியாது, மரணத்துக்கு பயப்படாமல் நீ வாழலாம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் நீண்ட நாள் பெருமானை வழிபட்டு கொண்டு இருக்கின்றது. அது வலியான் ஆயிற்று. இதுக்கு இப்போ அதுக்கு வலியான்னு பேர். அது பரமேஸ்வரன் ஒரு வரம் கேட்டதான், என்னென்னா என்னுடைய சந்ததிகள் இதே மாதிரி ரோஞ்சானாக பிறக்காமல் வலியானாகவே பிறக்க வேண்டும் இனிமே அப்படின்னு கேட்டன சுவாமி ததாஸ்து என்றதற்கு அனுகிரகம் பண்ணார் என்று பெருமான் சகல ஜீவ தயாபரனாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு தான் உபதேசம் பண்ணுவார்ங்கிறது இல்லை, ஒரு குருவிக்கு கூட உபதேசம் பண்ணுவார் என்று பார்க்கின்றோம். இது இந்த லீலையும் திருவாசத்தில் நம்ம குருநாதர் சொல்கிறார். அடுத்தது மனதை உருக்கக்கூடிய ஒரு லீலை, நாரைக்கு முக்தி அளித்த. இந்த மதுரைக்கு தெற்கே மாடுகளோடு கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு தாமர குளம் இருக்கு. அந்த தாமர குளத்தில் நிறையா மீன்கள் இருக்கின்றன. அந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஒரு வெண்மையான இளமையான ஒரு நாரை அந்த குளத்தங்கரையிலேயே வசிக்கின்றது. கரையில் இருக்கிற மரத்தில் வசிக்கின்றது. இந்த நாரை எப்படிப்பட்டதுன்னா அவர் ஆவலாதியது, பசிக்கும் போதும் சாப்பிடும், அப்புறம் பசிக்குமே அப்படின்னு இப்பயே சாப்பிடும், அப்புறம் இது நன்னா இருக்கு அப்படின்னு சாப்பிடும். நன்னா சாப்பிட்ட பிறகு பஜ்ஜி பக்கோடா பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றது, காராச்சாயை பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றது, சாக்லேட்டை பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றது. நம்மளை மாதிரி இருக்கிறது, என்ன மாதிரி இருக்கு, ஆவலாதி. சாப்பிட்றது தான் தொழில், இன்னொரு புத்தியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அதனுடைய புத்தியில் என்ன இருக்கும், அன்னம் தான் இருக்கும், சாப்பிட்றது தான் இருக்கும். அதுக்கு சாப்பாட்டு ராமன்னு சொல்கிற மாதிரி அது சாப்பாட்டு நாரை அப்படி இருக்குது. அதை சுவாமி எப்படி மாத்துறாரு பாருங்க. அந்த குளம் வத்த ஆரம்பிச்சது, கடுமையான கோடை வெயில் மழை பெய்யாத காரணத்தினால ஊத்துக்கண்லாம் தூந்து போய் அந்த குளம் வற்றியது, அதில் இருக்கிற மீன்கள்லாம் நசித்தன என்ற காரணத்தினால இனி நமக்கு உணவு கிடைக்காது என்று அறிந்த அந்த நாரை என்ன பண்ணது, உடனே அங்கிருந்து உணவு கிடைக்கக்கூடிய இடத்திற்கு நீண்ட தூரம் ஓடி மதுரைக்கு அருகிலே வந்தது. அந்த கதம்ப வனத்தில் ஒரு குட்டி காடு, அந்த காட்டில் சத்யன் அப்படின்னு ஒரு தவ முனிவர் இருக்கிறார். அவர் ஒரு சந்தியா மடம் அப்படின்னு ஒரு மடம் அமைச்சு தன் சிஷ்யாரோட அங்கே இருக்கிறார். அந்த மடம் என்பது ஒரு பெரிய குளம், அந்த குளத்தினுடைய கரையில் அமைஞ்சிருக்கு. அந்த மடத்திலேருந்து படிக்கட்டு வழியாக குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி அர்க்கியம் கொடுத்து அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு மடத்து மேலே ஏறி மடத்துக்குள்ளே போயிடலாம். படிக்கட்டு ஏறி உள்ளே போய் சுவாமியை அங்கே இருக்கிற சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு அமர்ந்த வண்ணம் பிராணாயமம் தியானம் ஜபம் எல்லாம் பண்ணி சிவ பூஜையெல்லாம் பண்ணி சத்கதா பிரசங்கமெல்லாம் பண்ணி சிரவணமன் நித்தியாசனங்களெலாம் பண்ணி வேத பாராயணம் பண்ணி பாடமெல்லாம் சொல்லி பாடமெல்லாம் கேட்டு திருவையெல்லாம் சொல்லி சௌக்கியமாக இருக்கக்கூடிய பாடசாலை போன்ற விசாலமான ஒரு மடம், அதுக்கு சந்தியா மடம்னு பேர். அதில் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான சிஷ்யால் கூட இந்த ரிஷி இருக்கார், சத்யன்னு அவருக்கு பேர். அவரும் அவருடைய சிஷ்யாலும் ஒரு மாத்தியானிக ஸ்நானத்துக்காக அப்படியே சந்திரனும் நட்சத்திரங்களும் சேர்ந்து இறங்குற மாதிரி படியிறங்கி இந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது. அந்த நாரை, நாரைன்னா கொக்கு, அது மர ஒரு மரத்தில் உட்காந்துன்னு பார்க்குறது. பார்த்தா இவாளுடைய தபஸ், இவாளுடைய அகிம்சை, தபஸுக்கு வந்து அகிம்சை வந்து ஒரு பெரிய அங்கம். தபஸையை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். தபம் என்பதுனா உற்று நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தபத்திற்கு உரு. நமக்கு வர கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கணும், இன்னொருத்தர கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் நம்மளால் கஷ்டம் வரக்கூடாது, நமக்கு வர கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கணும், இதுதான் தபஸ். எப்படி பார்த்தாலும் இதை விட சிறந்த டெஃபனேஷன் தபஸுக்கு கொடுக்க முடியாது. வள்ளுவர் பெருமான் கொடுத்துருக்கிறார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அந்த தபஸில் சிறந்தவாளாக இருக்கிற காரணத்தினால அவளை கண்டால் மீனுக்கு பயம் இல்லை. நன்னா கவனிங்கோ, ஒரு குளம், அந்த குளத்தை படிக்கட்டில் ஒரு மனுஷன் இறங்குறான்னா அந்த மனுஷன் இறங்குறதுக்கு முன்னாடி வரையிலும் அந்த குளத்தோட நீரினுடைய மேற்பரப்புக்கு வந்து சுவாசிச்சுருக்கிற அந்த மீன் கூட்டம் ஒருத்தன் படி இறங்கி வரான்னு தெரிஞ்ச உடனேயே ஜலத்துக்குள்ளே போயிடும். ஏன் போகிறதுன்னு கேட்டால் இவன் வலை போட்டு நம்மளை பிடிப்பான், வீட்டுக்கு போய் சாம்பார் வச்சு சாப்பிட்டுடுவான், அது தெரியும். மீன்களுடைய சுபாவம் இது. ரோட்டில் போகிறோம், காசி முதலிய ஊர்களில் போகிறோம், மாடு தன்னுடைய பாலை நமக்கு கொடுக்கறது, அதை நம்ம வீட்டில் வச்சு காப்பாற்றுறோம். அந்த மாடு வந்து நம்ம இடிச்சுட்டு போனாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்மளை அதை இடிச்சுட்டு போனாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்போ தங்கிட்ட சில பிராணி வர்க்கங்கள் நம்ம கண்டால் பயப்படும், சில பிராணி வர்க்கங்கள் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பயப்படவே பயப்படுது. நம்ம கண்டால் பயப்படாத அந்த பிராணி வர்க்கம் இருக்கே மாடு, அதை நம்ம மோசமான ஒரு கேளிக்கை மூலம் நம்ம கண்டால் பயப்படுற மாதிரி பண்ணுறோம். அதுக்கு இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் சப்போர்ட் பண்ணுறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். மனிதனுடைய நண்பனாக இருக்கின்ற மாட்டை மனிதன் வெறுப்பேத்தி என்ன, அது அது நம்மகிட்ட நம்ம பார்த்து பயந்து நமக்கு இம்சை பண்ற மாதிரி, அது தானா நமக்கு இம்சை பண்ணாது, அது மாதிரி பண்றோம். அது செய்யத்தக்கதாங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துங்க. ஆனா மீனுக்கு மனுஷால பார்த்தா இன்னைக்குமே பயம் உண்டு, அது மறைஞ்சு போகும். ஆனா இந்த மீன்கள்லாம் என்ன பண்றது, இந்த முனிவரும் சிஷ்யானும் படியிறங்கி வரான்னு தெரிஞ்ச உடனே அது படி ஏறி வருது. எப்படி வருது, படி ஏறி வருது, வந்து இவாளுடைய வஸ்திரத்திலலாம் எரிக்கிறது. இவா ஸ்நானம் பண்ணும்போது இவாளுடைய சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறது, விளையாடுறது. குழந்தைகள்லாம் எப்படி அம்மா அப்பாட்ட விளையாடும், பயம் இல்லாமல் விளையாடுமே, அப்படி விளையாடுறது. ஒரு மீன் என்ன பண்ணுறது, பெரிய மீன், அது ஒருத்தருடைய காதை கடிச்சுண்டு தொங்குறது. அந்த வழியை அந்த குழந்தை அந்த சிஷ்யன் பொறுத்துக்கிறானே தவிர அந்த மீனை தள்ளி விடலை. நம்ம ஆத்த குழந்தை அப்பா அப்பா கையை முறிக்கிறது, அப்பா அதை தூக்கி எறிஞ்சுடுறாரா, வாத்சல்ய பாவத்தோட விளையாடுறது. மனுஷனுக்கு இருக்கிற அறிவு அதுக்கு கிடையாது, ஆனால் அன்பினை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் உண்டு, எல்லா உயிரங்களுக்கும் உண்டு. அன்பா பழகினா ஒரு பசுவாகட்டும் ஒரு நாயாகட்டும் ஒரு கழுதியாகட்டும் அது நம்ம அன்பை புரிஞ்சுக்கும். அப்படி இந்த மீன்கள் பயம் இல்லாமல் பழகிறத பார்த்தோன்னு அந்த நாரைக்கு கொஞ்சம் விவேகம் வந்தது. என்ன வந்தது, என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி மனுஷனை பார்த்தா பயப்பட வேண்டிய மீன் பயம் இல்லாமல் அந்த பிரேம ரசத்துக்கு கட்டுப்பட்டு அன்பா படியேறி வந்து இவளை ரிசீவ் பண்ணுறது, இவளோட ஸ்நானம் பண்ணுறது, இவள் உடம்புலலாம் ஏறி வந்து விளையாடுறது, அவள் வந்து ஜபம் பண்ணும்போது மடியில் வந்து படுத்துக்கிறது, அங்கே ஏறி குதிக்கிறது, முதுகு வழியாக சறுக்கு மரம் விளையாடுறது, இப்படிலாம் அந்த மீன்கள் பயம் இல்லாமல் இந்த ஒரு ஆசிரியர் சிஷால்ட்ட இருக்குன்னா இது திவ்யமான ஒரு இடம் மட்டும் இல்லை, திவ்யமான தீர்த்தம் மட்டும் இல்லை, இவா திவ்ய புருஷால் மட்டும் இல்லை, இவாளால் நம்முடைய பிறவியை கடைத்தத்திக்கணும், இவா ஏதாவது நமக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதான்னு பார்த்துட்டுருக்கு. பார்த்துட்டுருந்தா அவள் அனுஷ்டானங்களாக முடிஞ்சது, ஆகாரம் பண்ணினா மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது, படுத்துன்னு தூங்கக்கூடாது. ஆகவே ராத்திரி தான் இப்போ தூங்கலாம். குருநாதர் என்ன பண்ணார், கதம்பவன புராணத்தை சொல்கிறேன் கேளுங்கன்னு எல்லா சிஷ்யாளுக்கும் சொல்கிறார். இந்த பூமியிலேயே படைப்பில் முதல்ல படைக்கப்பட்ட தலம் மதுரை ஆலவாய் தான். மூர்த்தி தலம் தித்தம் என்ற மூவகை சிறப்பும் கொண்ட ஸ்தலங்களுக்குள்ளேயே முக்கியமானது இது. இதுக்கு சமமான ஸ்தலம் கிடையாது. இது துவாதசாந்தம். இதனுடைய புராணத்தை கேட்டாலே நமக்கு மோட்சம். அதை அப்படி கேட்டாலே மோட்சங்கிற அந்த ஸ்தலத்தில் ஒருத்தனை வசித்தாலோ, அனவரதம் போய் சுவாமி தரிசனம் பண்ணாலோ, அங்கே தான தர்மாதிகள் பண்ணாலோ அவன் எப்படிப்பட்ட சிரேயஸ் அடைவான் அப்படின்னு சொல்லி அந்த 64 திருவாடலையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். மனதை உருக்கின்ற கதைகள்லாம் சொன்னோன்னே அந்த சிஷ்யர்களும் அப்படியே எழுதிய ஓவியம் போல கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் என்று அவர்கள்லாம் அந்த ஆலவாய் பெருமானுடைய பெருமையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த நாரைக்கு அவர்களை பார்த்த புண்ணிய காரணத்தினாலே, அந்த சாதுக்களை பார்த்த அது அவருடைய திருஷ்டிப்பட்ட புண்ணியத்தினால விவேகம் தோன்றியது, நல்ல அறிவு தோன்றியது. என்ன பண்ணது, நாம் இனிமேல் சாப்பாட்டு நிறையா இருக்கக்கூடாது, நாம் வந்து இந்த மீனாட்சி சுந்தரசரோட போய் தரிசனம் பண்ணி அவளை வந்து அவளுக்கு நம்மால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணி இந்த பிறவியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மடம்படும் அறிவு நீங்கி வல்வினை பாசம் வீசி திளம்படும் அறிவு கூற அந்த ஆலாசிய பதியை நோக்கி பறந்து வந்தது. வந்து பொற்றாமரை குளத்திலே நீராடியது, அங்கு நிலுகின்ற மீன்களை உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தது, மீனாட்சியை தரிசனம் பண்ணது, சொக்கநாத பெருமான் தரிசனம் பண்ணது, சுற்றி சுற்றி வந்தது, பிரதட்சிண நமஸ்காரங்கள் பண்ணது, அங்கேயே ஒரு கதம்ப வனத்திலே கதம்ப விருட்சத்திலே குடிகொண்டது. இவ்வாறு 15 நாட்கள் ஊனும் உறக்கமும் இன்றி வயிற்றை கட்டினது. பசி என்ற எண்ணம் வரும்போது நாம் தான் நிறையா சாப்பிட்டுட்டோமே, இன்னும் பல வீரர்களுக்கு தேவையானதாக முன்னே சாப்பிட்டாச்சு, அதனால வேண்டாம் என்று சொல்லி பசி என்ற எண்ணத்தை தவிர்த்து பெருமானை 6 காலங்களிலும் தரிசிப்பது, அந்த பக்தர்களை சுற்றி சுற்றி வருவது, மரத்திலே போய் அமர்வது, சாமி புறப்பாடுனா கூடவே வர்றது, இப்படியே பெருமானை தரிசித்து கொண்டே 15 நாட்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது 15 நாள் பட்னி பட்னி ஆகி அந்த நாரைக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, மனசு மட்டும்தான் ஈடுபடுறது. அந்த நாரை என்ன பண்ணுது, அந்த 15வது நாள் மீண்டும் வந்து பொற்றாமரையில் குளிப்பதற்காக வந்தது. பசி ரொம்ப பிச்சுக்கிறது. அப்போ ஸ்நானம் பண்ணி கரையேறும் பொழுது அங்கே நிழுகின்ற மீன்களை பார்த்த உடனே இந்த பசிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடலாமே அப்படின்னு தோணிடுது. தோணின உடனே சிவசிவா இந்த பாவ புத்தி நமக்கே வர்றது, நம்ம சங்கல்பத்துக்கு விரோதமாக ஒரு புத்தி வர்றதே, சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கோம், ரத்தத்துக்கு பங்கமாக இந்த புத்தி வர்றதேன்னு குட்டின்றது. குட்டின்ட்டு பகவானே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இனி பிறவி வேண்டாம் பெருமானே என்று மயங்கி விழுந்துதான். விழுந்த உடனே மீனாட்சியோடு கூட ரிஷபாரூடராக சொக்கநாதர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து நாரை மனம் நினைத்த வடிவாய் தோன்றினான் அப்படின்னு புராணம் சொல்கிறது. அவெல்லாம் பகவானை ஒரு ரூபத்தில் நினைக்கிறோம். ஒரு மாடு அந்த சுவாமியை எப்படி நினைக்கிறது நமக்கு தெரியாது, ஒரு கொக்கு எப்படி அந்த சுவாமி நினைக்கிறதுன்னு தெரியாது, எந்த ரூபத்தில் நினைக்கிறது நமக்கு தெரியாது, நாம் எந்த ரூபத்தில் நினைக்கிறோங்க தான் நமக்கு தெரியும். அதனால் நாரை அந்த பெருமானை எந்த ரூபத்தில் நினச்சி பார்த்துருக்கோ அந்த ரூபத்தில் சொக்கநாத பிரம்மன் நாரைக்கு காட்சி கொடுத்து அதுக்கு முக்தி அளித்தார். முக்தி அளிக்கும் போது நாரிட்ட கேட்டார், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா நீ கேட்டு வாங்கிக்கோ, பிறவாமை தான் வேணும்னு கேட்கறது, அது உனக்கு உண்டு, வேற ஏதாவது வரம் வேணுமானு கேள்வினார். அது கேட்டது, உண்ணத்தகுந்த நீர்வாழ் உயிரினங்கள் எதுவுமே இந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடாதுங்கிற வரத்தை கொடுங்கோ, உனக்கு ஒரு வரம் கேட்டா நீ ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத வரத்தை கேட்கிறையே அப்படின்னு சுவாமி கேட்கறதுக்கு முன்னாடி நாரை சொல்லிச்சு, நானோ என்னுடைய இந்த ஜாதி பறவைகளோ யாருக்குமே பொற்றாமரை குளத்திலே வாழ்கின்ற மீன்களை உண்டு ஒரு பாவத்தை சம்பாதிக்கின்ற கெடுநிலை வரக்கூடாது. திவ்யமான பொற்றாமரை குளமாக இருப்பதனால இதில் ஒரு மீன் இருந்தால் இதை கொத்தி தின்னு அது நரகத்துக்கு போயிடும், அதுக்கு அந்த நரகவாசம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எண்ணமே வராமல் முளையிலே கிள்ளி எறிவதாக பொற்றாமரை குளத்திலே மீன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டது. அன்னிலேருந்து இனிமேலும் பொற்றாமரை குளத்தில் மீன் கிடையாது, இன்றைக்கும் பொற்றாமரையில் மீன் இல்லை. பெருமான் அந்த நாரைக்கு முக்தி அளித்து நந்தி கணத்துள் ஒருவராக அதனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். சுகுண பாண்டியன் அந்த நாட்டை நல்லபடியாக ஆண்டு சொர்க்கத்தை அடைந்தான். இதோடு நம்முடைய புராணத்திலே இரண்டு காண்டங்கள் முடிகின்றன. குடற்காண்டம் முடிகின்றது, ஆலவாய் காண்டத்தை தொடங்குவோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: கை எப்பேற்பட்டது, இவன் பறை முளைக்கு அருளுகிறான், அந்த திருக்கை எப்பேற்பட்டதுன்னு. நாங்கள்லாம் இந்த பிறவி கடலிலே நலிந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல தான் நம்ம பார்த்தோம், நிலையான சமுத்திரமான இதில் இருக்கிறோம். எம்மை தாங்கக்கூடிய கை அது. அது மட்டும் கிடையாது, அஞ்சேல் என்று அருளக்கூடிய அபய வரதஹஸ்தங்கள் உண்டு. அருணகிரிநாதருக்கு

ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளேன்னு. திருவாவினன்குடி எல்லாரும் பழனிக்கு போகும்பொழுது பாருங்க, பழனி மலைக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பி போனா இங்கே திருவாவினன்குடி, கீழே இருக்கிறதுக்கு பேர் திருவாவினன்குடி. முருகனுடைய சன்னிதானம், பிள்ளை முருகனாக இருப்பார், அங்கே போய் பாருங்கள். காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு வேளையும் அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அந்த சமயத்துக்கு போனோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அக்கொட்டங்கொடமாக பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்க்க ஆனந்தமாக இருக்கும். குழந்தை முருகன் பால முருகனாக கீழே இருக்கிறார். இவரை விட கொஞ்சம் பெருசாக தான் பழனி முருகன் இங்கே மேலே இருப்பார். அது மாதிரி இங்கே ஜபமாலை தந்த கை, அது மட்டும் கிடையாது பிரம்மனுடைய தலையிலே குட்டக்கூடிய கை, தேவர் அந்த தேவேந்திரனுடைய தலையிலே மகுடத்தை சூட்டக்கூடிய கை, வள்ளிக்கு மணமாலையை சூட்டக்கூடிய கை, எட்டுக்குடியே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கை சிறுபறை முழக்கி அருள வேண்டும் என்று வருந்தும் பிறவி கடல் நின்று வாங்கி எம்மை தாங்கும் கை, மண்மேல் வினையில் உழலுங்கால் மயங்காது அஞ்சல் அருளும் கை, திருந்தும் அருணகிரிக்கு அருளால் செபமாலை அளித்திடும் செங்கை, செருக்கும் முள் தாழ் தாமரையோன் சென்னி குலுங்க குட்டும் கை, மருந்து உன் அமரர்கோன் தலையில் மகுடம் சூட்டும் வரதக்கை, வள்ளி எனும் தெள் அமுதினுக்கு மணமாளிகை சூட்டும் கையால், முருந்து நகை எட்டி குடியாய் முழக்கி அருள்க சிறுபறையே, முழு மாணிக்க திரள்வொழியே முழக்கி அருள்க சிறுபறையே என்று அந்த இடத்துல சொல்லுவார். இத சிதம்பர முனிவர் திருவற்றியூரில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் பலவிதமான கதையை சொல்லுவார். நீ எப்படிலாம் பொருளுற்று அருள் குளவி வடிவாகி இடைமருதர் புகாரனும் திகழ் காவிரி பூம்பட்டினத்து எமையாளும் வெண்காடர்தம் புதல்வர் எனவே புகுந்து. திருவெண்காடர் பட்டினத்தாருக்கு புள்ளையா மருதன் என்று சொல்லும்படியாக இடைமருதராக இங்கு வந்து தோன்றுகிறாராம். அவர் வந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு சொன்னவர் நீ, அப்படி திருவெற்றியூரில் மேவி வாழ் குமரநாயகா சிறுபறை முழக்கி அருளே அப்படின்ட்டு அவருடைய சரித்திரத்தை, பட்டினத்தாருடைய சரித்திரத்தை சொல்லி சிதம்பர முனிவர் சிறியனேன் ஆணவ இருள் பறவை ஓடவே சிறுபறை முழக்கி அருளே என்று ஆணவ இருள் போக வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லுவார். சிறுபறை முழக்கி அருள வேண்டும் என்று வேண்டுவர். இது சிறுபறை முழக்கி அருளினான். இப்ப சிறு தேர் உருட்டுகின்றான். அங்கே ரொம்ப அழகா திருவிருஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழில் பாடுவார். மாதர் இரு வெளியாகும் அம்புக்கும் மதனன் வாழிக்கும் நடுவாகியே மாலாகும் அருணகிருநாதர் அருணை சிகரி வடவாசலிற்பையில் நம் பாதமலர் பாடுனீ என்ன. இந்த வடக்கு கோபுரத்தில் போய் அருணகிருநாதர் மாதர் மயிலிலே மதனன் அதை காமத்திலே மூழ்கி போதும் இது உடல் பட்டது போதும்னு போய் இறப்பதற்காக சென்றாராம். அவரை தாங்கிக் கொண்டான் முருகப்பெருமான். அங்கே போகணும். கம்பத்திலேனார் கோபுரத்திலேனார், முன்னாடி கம்பத்திலேனா இருப்பார், அடுத்தது கோபுரத்திலேனார். கொஞ்சம் பெரிய உருவம், கோபுரத்துக்கு கீழே வடக்கு கோபுரம் அந்த வல்லாள கோபுரத்துக்கு கீழே இருப்பார். அங்கே அருணகிருநாதர் அருணை சிகரி வட வாசலிற்பயிர நம் பாதமலர் பாடுனீ என்ன, என்னுடைய பாதத்தை பாடுன்னு முருகப்பெருமான் சொன்னானா, அடியேனும் எப்படி பாட என்ற அளவில், எப்படி பாடுறது அப்படின்னு கேட்ட பொழுது பத்தி தரு முத்த நகை அத்தி இறைவாயன பாடென்று சொல்லி முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர எனவோதும் என்று சொல்லும்படியாக பாட ஆரம்பிச்சார் இல்லையா. இயலார் பூதலமும் எங்கிளையும் ஈடேற நாவில் பொறித்தவா உரைத்த கவிதை புத்தமுது பன்னீர் செவிக்கு நிறைய கொண்டு போதமும் அளித்து. திருப்புகள் 16,000 திருப்புகள் 12 செவிக்கு அப்படியே அமுதமாக ஏற்றுக்கொண்டானா, அவருக்கு போதமும் அளித்து என்ன ஞானத்தையும் கொடுத்து அருளினால் சீதள மலர் சரணம் உதவு கரணூர் ஆளி சிறுதேர் உருட்டி அருளே. கரணூர்னு அங்கே அவருக்கு தன்னுடைய திருவடியை கொடுத்தானே அப்பேற்பட்ட முருகப்பெருமானே, சிறுதேர் உருட்டியருளே, ஜெய ஜெயன அமரர் தோழ அசுரர் முடி சிதறு முனி சிறுதேர் உருட்டியருளே என்று அமரர்கள் தோழ அசுரர்கள் அழியும்படியாக சிறுதேர் உருட்டியருள வேண்டும் என்று பாடுகிறார். இந்த ரெண்டுக்கும் பொருத்தும், அதாவது தொடர்புண்டு. சிற்றில் சிதையே சிறுதேர் உருட்டியருளே, சிறுதேர் என்பது இதுதான், நம்முடைய உடம்பு தான். மீண்டும் தேர் எப்படி, தேருக்கு என்ன உண்டு, நாலு சக்கரம் உண்டு, நமக்கும் ரெண்டு கை ரெண்டு கால். இதே கன்னடத்துல ரொம்ப அழகா இந்த தேரை பற்றி இவர் பாடுவார். அவர் பிறப்பினாலே இஸ்லாமியராக இருந்தவர், ஆனா ஒரு சித்தராக மாறும் பொழுது இன்றைக்கும் அவரை கொண்டாடுகின்றார்கள். அவர் பாடும் பொழுது இது வந்து ஒரு ரதம் போல இந்த உடம்பை பாடுகின்றார்.
அந்த தேர் வந்தது என்று சொல்லும்படியாக அவரை சிஷுனாக ஷெரீஃபா என்று சொல்லுவார்கள். அவருடைய பாட்டெல்லாம் சித்தர் பாட்டு, அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல சொல்லும்போது கோடகன கோழி நுங்கித்தா நக்க என் நக்கவா தங்கி கோடகன கோழி நுங்கித்தா கோடகன கோழி நுங்கி, அதுல வரும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இருந்ததுன்ட்டு, என்னுடைய குருவின பாதம் என்னை விழுங்கினது அப்படின்னு கடைசியில், என்ன குருவித பாதம் என்னை நுங்கித்தா அப்படின் நுங்கினது அப்படின்னா முடுங்கினது, வேற விழுங்குவதுன்னு அர்த்தம். இது கோழியானது ஆட்டை விழுங்கினதான், எப்படி முடியுமா? கயிறானது அந்த இதை வாடியை விழுங்கினது எப்படி ஆகும்னார். ஒன்னும் இல்லை, இந்த சின்ன பொருளாக இருந்த அவருடைய ஞானம்ங்கிறது அந்த குருவினுடைய ஒரு வார்த்தை உபதேசம் என்னை விழுங்கினது, என்னுடைய ஆணவத்தை பிறப்பை எல்லாத்தையும் விழுங்கியது எப்பேற்பட்டதுன்ட்டு இது ரொம்ப இது சொல்லுவார். அதே மாதிரி ரத்தத்துக்கு சொல்லுவார், ரத்தம் வருகிறது ரத்தம் வருகிறது, என்ன ரத்தம் இந்த உடம்பையே தான் அப்படி சொல்லுவார். அந்த சிறு தேர் என்பதுதான் நம்முடைய உடல், அதிலே இறைவனை அமர வைக்க வேண்டும். இந்த யோசித்து பாருங்கள், நம்ம வந்து நிமிர்ந்து நடக்கிறோம், இந்த குரங்குகள்லாம் நாலு அந்த கால்களால அப்படியே போகும், நமக்கும் கிட்டத்தட்ட கை காலமாகத்தானே அதுக்கு இருக்கிறது. இப்போ கால்களை அந்த காய் கால்களை கீழே ஊன்றி கைகளை முன்கைகளை கீழே ஊன்றினால் இது வந்து ரத்தம் மாதிரி, இது சக்கரம் மாதிரி, மேலே இருக்கிற மகுடம் மாதிரி நம்முடைய தலை, நம்முடைய தலை மேலே இருக்கக்கூடிய சிகரம் மாதிரி ஆடி ஆடி அசைந்து வருகிறோம். நம்ம நடக்கும்போது எப்படி நடக்கிறோம், உடம்பெல்லாம் அசைஞ்சுதானே வருகிறது, அசைந்து அசைந்து வருகிறோம். அப்படி உடம்பே ரத்தம் மாதிரி தான் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இறைவனை நம்முடைய மனம் என்கின்ற அந்த பலகையிலே அந்த படியிலே வைக்க வேண்டும். எல்லாரும் இழுத்து கொண்டு செல்லும்படியாக இருக்கக்கூடிய இந்த தேர் கடைசியில் தூக்கிட்டு தான், நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க நாலு பேர். இந்த ரதம் இருக்கிறதே அவன் உருட்டி அருள வேண்டும். சிறுதேர் உருட்டுதல்னா என்ன, வேற ஒன்றும் கிடையாது. முருகப்பெருமான் இந்த வாழ்க்கையை நடத்தி வைக்க வேண்டும், அதான் முக்கியமான விஷயம். இங்கே இந்த உடலை அவனிடத்திலே ஒப்படைத்து, மனத்தையும் உடலையும் உயிரையும் உரையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உன்போத கஞ்சம் அலர் மீதே என்று அவனிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும். இந்த உடம்பு அவனுக்கு அசிந்தனை நின் தனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத பொதுக்காக்கி, வந்தனையும் உன் அமலர்க்கி ஆக்கி, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கின்னு சொல்றபடியாக உடம்பு மனசு சிந்தனை வாக்கு எல்லாம் இறைவனிடத்திலே கொடுத்து விட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும். எல்லாம் சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன், என் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே என்ற அருணகிரிநாதர் பாடுறபடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், எல்லாம் இறைவனுக்காக ஆக்கிவிட வேண்டும். இறைவனை இது தேரில் உள்ளே உட்காரும்படியாக அவனை அமர்த்தி விட வேண்டும். நீ உருட்டிக்கோ, இந்த வாழ்க்கையை நடத்து. இதே தேருங்கிறது ஒன்றும் இல்லை, யந்திரம்னு வச்சுக்கோங்க. ராமகிட்ட சொல்லுவாராம், அமி யந்திர துமி யந்திரியும் வரோம். மங்காளத்தில் சொல்லும் பொழுது நான் வந்து வண்டி மாதிரி நீ வந்து டிரைவர் மாதிரின்னு சொல்லுவாராம், வேற ஒன்றும் கிடையாது. அமி யந்திர துமி யந்திரின்னு அவரிடத்துல ஓட்டி விட, அவனிடத்துல விட்டுவிட வேண்டும். யார் நடத்துவா இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு, அவனை மாதிரி டிரைவர் வேற யாருமே கிடையாது. நமக்கு என்னடான்னா, நம்ம வண்டியில் போகிறோம் சந்தோஷமா போகிறோம், திடீர்னு பாலத்திலேருந்து கீழே குச்சிடுறாங்க, என்ன பண்ணுறது, மேலே பிரிட்ஜிலேருந்து கீழே குச்சிடுறாங்க வண்டிக்காரங்க, நம்ம என்னன்னு சொல்கிறது, டிரைவர் விட்டுட்டாருன்னா நம்ம அதுக்காக பக்கத்துலேயே பண்ணு தூங்கிடாத கரெக்டாக ஓட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா?

பார்த்திருக்கியா, எனக்கு முன்னாடி ஓட்டி பார்த்து அப்படின்னா, யோ டா ஏறதா இருந்தா ஏறு வண்டியில, இல்லைன்னா இறங்கி போமா, சரிங்களா? இப்போ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, ஒரு நம்பிக்கையில தான் போவோம், வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ உருப்படியாக கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையில தான் பஸ்ல தூங்குறோம், இல்லைன்னா தூக்கம் வரும்ன்றீங்களா? இப்போ இந்த டிரைவரை நம்பி, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். ஒரு பைலட்டை நம்பி நம்ம உட்காடுறோம், கீழே இது விழுந்தாலாவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி பார்க்கலாம், மேலே போகும்போது போனா என்னத்துக்கு ஆகிறது, அப்படியே போக வேண்டிதான். எரிக்கிறது கூட ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, பல இடத்துல விமான விபத்துக்கள் நடக்கின்றன. இப்போ நம்பி போகிறோம் இல்லைங்களா, அவர் தூங்கிட்டார், அவர் தூங்கிட்டார் சார், அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ரெயின் ரெண்டும் மோதிட்டது, ஏன் கொஞ்சம் கண்ணா சிந்துட்டார். இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நம்ம பஸ்ல போக முடியுங்களா, இல்ல ட்ரெயின்ல போக முடியுமா, ஏரோப்ளைன்ல போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. இப்போ ஒரு வாழ்க்கையில 1 hour, அட 10 5 10 நிமிஷம் போகணும்னு சொன்னா கூட நம்ம நம்பி கொடுக்கறமே, இந்த வாழ்க்கையே உலகத்தையே நடத்தக்கூடிய இறைவன் கையில கொடுக்க முடியாதா? அதனால்தான் அமீ யந்திர, நான் யந்திரம், நான் வண்டி, துமி யந்திரி, நீ டிரைவர், நீ ஓட்டக்கூடியவன் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் சொல்லுவாராம். ஒப்படைத்து விட வேண்டும். சரியா ஓட்டக்கூடியவன் யாருன்னா இவன் தான், வேறொன்னும் கிடையாது. யாரு? முருகப்பெருமான் தான், வேற யாரும் ஓட்டுவதில்லை. வண்டியை ஓட்டி கொண்டு செல்லக்கூடியவன் யாருன்னா இவன் தான் சரியான ஆள். உலகத்தையே ஓட்டக்கூடியவன் நாயகன், அவன் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற வண்டியை ஓட்டாமல் இருப்பானா? சிறுதேர் உருட்டியருளேன்னு அவனிடத்துல இதை கொடுக்கணும், அதுதான் இந்த பிள்ளைத்தமிழுக்கு முக்கியமான அர்த்தம், வேறொன்றும் கிடையாது. இப்போ இத்தனை பிள்ளைத்தமிழ் பண்ணது, அருணகிரிநாதர் விட்டுருவானா என்ன? அவர் விட்டுற மாட்டார். ஆனா அவர் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. திருப்புவள்ள இருக்கிறது, திருப்புவள்ள ஏராளமாக இருக்கிறது, ஆனால் இதை முக்கியமா அவர் எடுத்துக்கல. ஏன்னா அவர் 4 கருத்து முக்கியமா எடுத்துட்டார். அது என்னங்கிறத நம்ம வர முன் வரக்கூடிய விஷயங்கள்ல பார்க்க போகிறோம். இதை முக்கியமா அவர் எடுத்துக்கல, அதனால ரொம்ப அதிகமா இதை சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார். சின்ன குழந்தை முருகன் 6 முகனை அம்பிகை எடுத்தா, அப்போ அவளிடத்திலே பால் உண்டானார், குழகனை எடுத்துகந்த உமை முலை பிடித்தருந்து குமரான். கந்த புராணத்துல சொல்லும் பொழுது அவர் ஒரு கிண்ணத்துல கொடுத்தார் ஞானப்பாலேன்னு சொல்லுவார். இவர் சொல்லுவார் கிடையாது, ஏன் அம்பிகையின் இடத்துல அம்பிகையே வடிவானவன் முருகப்பெருமான், உமை முளை பிடித்து அருந்து குமரா சிவ வெப்ப மறந்த குகவேலா என்று பழனி திருப்புவள் அவர் பாடுவார். இவர் இங்க விளையாட ஆரம்பிச்சார், அவருடைய இடுப்புல கிண்கிணி போட்டிருக்கிறது. தினமேவு குங்கும புயவாச கிண்கிணி சிரிகீத செம்பட செம்பத தருளாளா, காலிலே கிண்கிணி அந்த சதங்கைகள் போட்டுக் கொண்டிருக்கிறாராம். தண்டகிணி பண்டகன் கிண்கிணி சதங்கையும் தண்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பபுரி கொண்டு நன் சந்தவுடனின் தந்து போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற நுன் சந்தியாவோ. ரொம்ப அருமையா இருக்கும் அவர் பாடி, அருணகிரிநாதர் பாடுவதை போலவே. தினமேவு குங்கும புயவாச கிண்கிணி சிறு கீத செம்பத தருளாளா, கிண்கிணி சின்ன பாட்டு பாடுற மாதிரி இருக்கான், ஜல் ஜல் ஜல் ஜல்னு தண்டை அணி வெண்ட என் கிண்கிணி சத் என்ன நல்லா போட்டுருக்கார், தண்டை அணி வெண்டை அம் கிண்கிணி சதங்கை இவ்வளவு போட்டுருக்காரான் காலில், அவ்வளவு போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். சிறு கீத செம்பத தருளாளா என்று சொல்ல முடியாது, அது திருவாவினங்குடியில் அவர் பாடுவார். இன்னொரு இடத்துல கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், என்ன இவனுக்கு என்னென்ன அணிகலம்பர், ஆளுக்கு அணிகலன் வெண்டலை மாலை. யாருக்கு? சிவபெருமானுக்கு எது அணிகலம், பிரம்மனுடைய கபாலம். நாராயணன் எல்லாரும் அந்த பிரளய காலத்துல இறக்கும் பொழுது அவர்களுடைய கபாலங்களையும் இதையும் அணிந்து கொள்ளுகிறான். அகிலமுண்டம் ஆளுக்கு அணிகலம் தன்னந்துரா, இந்த உலகத்தை எல்லாம் வழங்கின மாலுக்கு திருமாலுக்கு எது அணிகலம்னா துளசி, துளாய். மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம், மயிலிலே ஏறக்கூடிய முருகப்பெருமானனுடைய திருவடிக்கு எது அணின்னு கேட்டா, வானோர் முடியும் கடம்பும் கையில், அவனுடைய திருவடிக்கு வானோருடைய முடிகளும் கடப்ப மாலையுமா, கையில் வேலுக்கு அணிகலன் வேலையும் சூரனும் மேருவுமே என்று திருவடியிலே அணிந்து கொண்டிருக்கிற கிண்கிணியாக அவன் இவர்களுடைய வானோர் முடியையும் கடம்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? இவனுடைய ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைய மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அறக்கர் வெறுவர திக்கு செவிபட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயங்கட்டதேன்னர்.
இவனுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய கிங்கினி அசைந்த பொழுது

அந்த ஓசைப்படும் பொழுது அரக்கர் பயப்பட எல்லாம் குன்றுகள் எட்டு, அந்த அட்ட அச்சனங்கள் என்று சொல்வார்கள், அந்த எட்டு குன்றுகளும் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பதாக சொல்வார்கள். அந்த அட்ட உயாஜலங்களும் அதிர்ந்தன, தேவர்கள் பயங்கெட்டதுன்னர். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல சொல்லுவார், மண்கவள் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது. சிவ அந்த திருமால் பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய வலம்புரி சங்கை ஊதின பொழுது எங்கே கேட்டதுதான், இந்திரலோகத்தில் இருக்கிறதே அந்த சோலை இருக்கிறதே, அந்த சோலையும் வாவி, எது வாவி, அங்க இருக்கக்கூடிய அடுத்தது பார்க்கடல் வேணும்னு சொல்லலாம், அவ்வளவு தூரம் கேட்டது. ஆனால் வேலெடுத்து தின் கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கிண்கிணி ஓசை, அவர் சண்டை போடும் பொழுது சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதாரயத்துன்னு மகாபாரதத்தை சொல்லுமே, அது மாதிரி தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை ஊதும் பொழுது இவ்வளவு தூரம் தான் கேட்டது, யாரு பெரிய ஆளு. ஆனா இவர் என்ன பண்ணார், சின்ன குழந்தை வேலெடுத்து தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை, சின்ன குழந்தை விளையாடும் பிள்ளை திரு அறையில் கிண்கிணி ஓசை, இடுப்பிலே போட்டிருக்கக்கூடிய அந்த மணி இருக்கிறதே அந்த ஓசையானது பதினாலு உலகமும் கேட்டது. வேணர் எங்கே கேட்டதுன்னா பதினாலு உலகங்களும் கேட்டது, இது ஒரு உலகம் இல்லை ரெண்டு உலகம் இல்லை எல்லா உலகங்களும் கேட்டது அப்படின்ட்டு இங்க அருணகிரிநாதர் பாடுவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு அருமையான ஒரு திருப்புகள் பாடுவார். நம்ம முதல்ல பார்த்தனே, முழவு மதிர் கனிவாய் பசுந்தேரல் வெண்டு வெண்டுகில் மடித்தளம் நினைப்ப அம்மை மணிவயிறு குளிர தவழ்ந்து ஏறி எம்பிரான் மார்பினில் குறவையாடி அப்படின்னு பார்ப்போமே, அது வந்து இந்த திருப்புகள்ல இருந்து எடுத்திருக்கலாம் இருக்கலாம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அழகா திருவேரக திருப்புகள், திருவேரக திருப்புகள்ல பாடுவார்.

முதல் ரெண்டு வரி எடுத்தது. இங்கே இதில் ஒரு விஷயம் உண்டு, இந்த பாடல் பாடினால் குழந்தை பேர் கிடைக்கும். இது எந்த ராகத்தில் வேணுனாலும் பாடுங்க, இது ஆபேரின்னு சொல்லிக்கிறாங்க. நான் பாடுறது என்னன்னு எனக்கு தெரியாது, நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்தபடி அப்படியே போயிட்டு இருப்பேன். அவர் திட்டினாலும் சரி, அவர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், அதை அடுத்தது பார்க்கலாம். இது மாதிரி எனக்கும் வந்து ஸ்ருதிக்கும் ரொம்ப தூரம். அடுத்தது இங்கே ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த, அதாவது இல்லறத்தில் திருமாத கர்ப்பம் அழகிய மனைவி கர்ப்பம் தரிக்க தசமாதம் உற்றி 10 மாதம் கழிச்சு வடிவாய் நிலத்தில் ஸ்திரமாய் அத்திரமாய் எழித்த பொருளாகி, அப்படி ஒரு குழந்தை எனக்கு எப்படி பிறக்குமோ அது மாதிரி பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர்புயத்தில் உறவாகாடி மகவாவின் உச்சி மக அவாவின் மகா அவாவின், அத பெரிய ஆசையோடு பெரிய பேரவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில், எது கண்ணுல இருக்கிறது இல்லையா, உச்சி மோந்து உச்சி கண்ணில ஒத்தி கொண்டு, அதாவது உச்சி முகர்ந்து கண்ணிலே ஒத்தி கொண்டு ஆனந்தத்தில் முகத்தோடு முகம் சேர்த்து மலை நேர் முயத்தில் உறவாடி, அப்படியே பெரிய மலை போன்று இருக்கக்கூடிய தோள்களிலே விளையாடி மகா அவாவின் அப்படி விளையாடி மடி மீதடுத்து, அடுத்துன்னா மடி மீது அமர்ந்து

பெண்ணும் மணிவாயில் முத்தி தர வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும் என்று இவர் அந்த முத்த பருவம் இருக்கிறது இல்லையா, அதை இவர் பாடின மாதிரி இவர் பாடுகிறார். மிக அருமையான பாடல். பின்னாடி சொல்லும் பொழுதுலாம்

0: என்னுடைய வாத்தியார், திருப்புகழ் வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து சொல்லி கொடுத்தது அவ்வளவு உருகி பாடுவார். என்ன பண்றது, ரொம்ப அருமையான விஷயம். இந்த பாடலை பாடினார் மகப்பேறு கிட்டும். இது வந்து என்னுடைய அனுபவமும் கூட. இதனால இது பாடின இப்ப என்னுடைய மனைவி திட்டின் இருப்பா, அது அடுத்த விஷயம். இதுல ரொம்ப அருமையா உண்டு. இந்த மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில், அதாவது ஆனந்த நெற்றி கண்ணிலேன்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது விழி ஆனனத்தில் மலைநீர் வியத்தில் உறவாடி என்று சொல்ல முடியாத அப்படி ஆனந்தத்தோடு இறைவன் சிவபெருமான் எப்படி முருகப்பெருமானை முருகப்பெருமான இடத்திலே விளையாடுகிறாரோ, முருகப்பெருமான் எப்படி சிவபெருமான இடத்திலே விளையாடுகிறாரோ, மடிமீது விளையாடி மடிமீது எடுத்து விளையாடி நித்த மடிவாயில் முத்தி தர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த இடத்துல திருப்புகழ் பிள்ளைத்தமிழில் எல்லாம் ஏராளமாக உண்டு. மன்று தோல மன்று தோர் உலாவும், மலர் வாவி தோர் உலாவும், துன்று சிறு தென்றல் தமிழ் சோலை தொரு உலாவும், என்றும் உலாவது உலவும், யாரு தொரு உலவும், குன்று தோர் உலவும், உறையும் குமரவேளே என்று எல்லா இடத்திலேயும் என்று எல்லா இடத்திலேயும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இப்படி கந்த புராணமானது சொல்லும். ஸ்காந்தத்தில் என்ன சொல்லுகிறது, இவர் குழந்தையா இருந்து ஏராளமான திருவிளையாடல் பண்றார். அதான் மன்று அங்கெங்கே சோலைகளில் உலாவுகிறார், மலர் வாவிகளிலே உலாவுகிறார், துன்று சிறு தென்றல் சவல் சோலை தோர் தோறும் உலாவும், சோலையிலே உலாவுகிறார், எல்லா இடத்திலேயும் குன்று தோர் உலாவும், உறையும் குமரவேளே, குன்றிலே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமர இருப்பான்னு சொல்லுகிறோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் உலாவுகிறார். இவர் கடலுக்குள்ள போறார், மீன் வாய்க்குள்ள போயிட்டு திரும்பி வரார், ஆகாச மண்டலத்துல போகிறார், பறக்கிறார், சந்திர மண்டலத்துக்கு போகிறார், சூரிய மண்டலத்துக்கு போகிறார், இந்திரனுடைய இடத்துக்கு போகிறார், அங்கே இருக்கக்கூடிய ஐராவதை ஞானியோடு உலாவுகிறார், சந்திர மண்டலத்தில் இருந்து சந்திரன் எடுத்து சூரிய மண்டலத்தில் வைக்கிறார், சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எடுத்து சந்திர மண்டலத்தில் வைக்கிறார், எல்லா இடத்துலையும் இதுதான் கிடையாது போட்டு இந்த குழந்தையானது முருகப்பெருமான் அந்த விளையாட்டு விளையாடுகிறாராம். கடல்ல இருக்கக்கூடிய கடல் இன்னைக்கு கடல் இருக்கும், அடுத்தது உடனே மலையை தூக்கி இந்த இடத்துல வைப்பார், கடல் இன்னொடத்துல மாத்துக்கிறார், மீன் இருக்கிற இடத்துல கிடையாது, நீ நிலத்துல போயிரு, நிலத்துல இருக்கிற தூக்கி இங்க வருவார், சிங்கத்தோடு உலாவுகிறார். அவர் அந்த ஸ்காந்தத்துல இதை ஏராளமான இடங்கள்ல அந்த ஸ்காந்தத்துல அப்படி சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை சொல்லுகிறார்கள். எப்படியெல்லாம் இவர் அந்த பால முருகனானவன் சேஷ்டிதங்கள் செய்து விளையாடினான் என்று அவ்வளவு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு எப்படி இருக்கும்னு தெரியாதான். அது மட்டும் கிடையாது, இவர் சின்ன குழந்தையா இருப்பார், திடீர்னு அடுத்தது பெரிய வயோதிகனாக மாறுவார், பெண்ணாக மாறுவார், சிறிய நல்ல வயதான பெண்ணாக மாறுவார். இப்படி இந்த கோலம் அந்த கோலம் இல்லை, இந்த வடிவம் அந்த வடிவம் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு மலராக நின்று கொண்டிருப்பார், அந்த மலத்திலிருந்து மதுவாக அப்படியே வருவார், மதுவை உண்ணக்கூடிய வண்டாக வருவார். என்னமோ இந்த விட்டலாச்சாரியா படம் பார்க்கிற மாதிரி இவர் எல்லாமாக எல்லா விளையாட்டும் விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த விளையாட்டு விளையாடுறது மட்டுமல்ல, இவர் ஆற்றிலே குளிப்பது, கடலிலே குளிப்பது, ஆகாச கங்கையிலே குளிப்பது, சூரியனுடைய அக்னியிலே அதை தன்னை உலர்த்தி கொள்வது, இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பண்ற, சூரிய மந்திர சூரியனை சந்திர மண்டலத்திலேயும் சந்திரனை சூரிய மண்டலத்திலேயும் எடுத்து வைப்பது, அக்னியை கொண்டு போய் வேற இடத்துல கடலுக்குள்ளே வைப்பது, வாயுவை எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல போய் அந்த வருணனிடத்திலே கொண்டு போய் விளையாடுவது, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அதாவது முறை மாற்றி செய்யக்கூடிய செயல்கள். கடல் இருக்கக்கூடிய இடத்துல மலையை கொண்டு வந்து வைத்து, மலை இருக்கக்கூடிய இடத்துல கடலை கொண்டு வந்து வைத்து, கடலுக்குள்ளே மிருகங்களை கொண்டு போய் போட்டு, இந்த மீன் யாழி எல்லாம் எல்லாவற்றையும் திமிங்கலத்தெல்லாம் கொண்டு போய் தரையிலே கொண்டு போய் போட்டு, யாருக்கானா தீங்கு நடக்கலாதான் முக்கியமான விஷயம். தீங்கு நடக்காமல் இந்த விளையாட்டு விளையாடுகிறார். ஒன்று சிறு குழந்தை விளையாட்டு, இந்த சிறு குழந்தை இன்னொரு விளையாட்டு, முறை மாற்றி இப்படித்தான் இருக்கணும் நியதிங்கிறதையெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி எடுத்து கொண்டு செல்லுகிறாராம். எல்லாரும் இங்க மேல நின்று அப்பாவும் அம்மாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கைலாசத்திலிருந்து. ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. குழந்தை என்ன பண்ணாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையே இல்லை, நமக்குத்தான் பிரச்சனையா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நாய் வளர்க்குறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, நாய் இந்த வருஷம் என் நாய் கடிக்காது சார், அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுமான்னு கேட்போம். அது மாதிரி தான் இந்த நாய் வந்து என்ன பண்ணும்னு அவங்க வளர்க்குறவங்களுக்கு தெரியும், குழந்தை இப்படி இருக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம போய் நல்ல குழந்தை எப்படி இருக்குன்னா கொண்டு போய் சில குழந்தை எடுத்து மேலே வச்சுக்கிட்டோம் தொலைஞ்சிட்டான் கதை. அதே போல தான் அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், இவனுக்குள்ள பிராணம் போகும். இப்ப இந்த குழந்தைகள் என்ன விளையாடுகிறது அப்பா அம்மா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க யார், பரமேஸ்வரனும் பார்வதியும். ஆனா தேவாதி தேவர்கள் நடுங்குகிறார்கள், இது என்ன குழந்தையிட, அசுர குழந்தையா என்னன்னே தெரியல, அப்படி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலேயும் இவன் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் நடுங்கி கொண்டிருக்கிறது. எல்லா தேவதைகளும் என்ன செய்கின்றார்களா, இது யார், இது இந்த குழந்தை இப்படி நடத்துகிறதே என்று தெரியாதபடியாக பயந்து போயிருக்கின்றார்களாம். இங்க சிவ தேஜஸாக இருந்த இந்த குழந்தை பண்றதை பார்த்து அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த குழந்தையால யார் பயன் பெற போகிறார்களோ அந்த தேவாதி தேவர்கள் நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஒன்றும் பண்ண முடியல, அதான் முக்கியமான விஷயம். இது என்ன சுட்டி காட்டுகிறது? இறைவன் எல்லா நியதிகளுக்கும் அப்பாற்பட்டவன். தன்னுடைய திருவிளையாடலினாலே நானே எல்லாவற்றிற்கும் நியாமகன், நியந்தா, எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடியவன் நான். என்னுடைய நினைவாலே, என்னுடைய சித்தத்தினாலே அனைத்தும் நடக்கின்றன. நான் நினைத்தால் சந்திரன் மண்டலத்தில் சந்திரன்னா இருக்கணும்னு இல்லை, சூரியனும் இருக்கலாம், சூரிய மண்டலத்திலே சந்திரனும் இருக்கலாம். இது மாதிரி தான் இந்த திமிங்கிலம் வந்து ஏன் தண்ணியில் இருக்கணும், தரையிலையும் உயிரோடு இருக்க முடியும். எதை யார் நிகழ்த்துகிறார்? இறைவன் நிகழ்த்துகிறான். இறைவன் நினைத்தால் இயற்கையும் மாறும். இயற்கை என்று நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையும் கூட இறைவன் மாற்றி அமைக்க முடியும். ஏன், இதை அவன் வச்சது தானே, அவன் நினைச்சா எதுவும் பண்ண முடியும். நம்ம அன்றைக்கே பார்த்தோம், அலைகளா விளையாட்டுடையார் தலைவர் அவர் தலைவர். எது அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர். விளையாட்டு இருக்கிறதுனால உலகம் யாவையும் தமிழாக்கலும் நிலகருத்தலும் நிக்கலும். நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர். ஏன், இவன் விளையாடுறதுனாலயே இவன் என்ன வேண்டாலும் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு இருக்கிறது இது வேண்டாம்போ, அடுத்தது இது வேண்டாம்போ, அடுத்தது இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? குழந்தைகள் விளையாட முடியும். இந்த குழந்தை விளையாட்டாக இந்த ஸ்காந்தத்துல கந்த புராணத்தை விட ஸ்காந்தத்துல பலவிதமான விளையாட்டுகள் சொல்லப்படும். இது ஒன்னே ஒண்ணுதான், அவனே சர்வேஸ்வரன், வேற எதுவுமே கிடையாது. அவன்தான் உலகங்களுக்கெல்லாம் அதிபதி, சர்வ லோகங்களுக்கும் காரணகர்த்தா. அவன் தான் சுட்டி காட்டுறதுக்காக தான் இத்தனை விதமான திருவிளையாடல்களையும் இங்க சுட்டி காட்டும். ஸ்காந்தம் சொல்லலாம், ஏன் ஒரு லட்சம் ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது, ஆனா கந்தபுராணம் சொல்ல முடியாது. ஏன், கந்தபுராணம் அப்படியே சுருக்கி நமக்கு டேப்லெட் கொடுத்த மாதிரி, அந்த சத்து கொடுத்த மாதிரி கொடுக்கிறார். அதனால சின்ன சின்ன விஷயமாக அப்படியே சிறு சிறு விஷயங்களை அப்படியே முடித்துக்கொண்டு கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் செல்லுகிறார். ஆனா ஸ்காந்தத்துக்கு நிதானம் அங்கே சொல்லிக் கொண்டு செல்வார்கள். நமக்கு முக்கியமா மனசுல பட வேண்டியது ஒண்ணு, பரம ஆனந்தம், குழந்தைகளினுடைய விளையாட்டில் இருக்கக்கூடிய ஆனந்தம். ஆனா அதை விட முக்கியம், இவன் குழந்தை அல்ல, இவன் நமக்கும் நம்முடைய தேவருக்கும் நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் நாயகன், பிரபஞ்ச நாயகன் இந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த திருவிளையாடல் எல்லாம் ஸ்காந்த புராணம் விரிவாக சொல்லி செல்லுகிறது. ஆனா நமக்கு சந்தோஷமா இருக்கும், இறைவனுக்கும் இறைவிக்கும் சந்தோஷமா இருக்கும். தேவர்களுக்கு குலை நடுங்கிற்று, அவங்க அத்தனை பேரும் பயந்தார்கள், நேர போய் இந்திரனிடத்துல போய் முறையிட்டார்கள், இது அசுர குழந்தையா இல்ல வேற ஏதாவது குழந்தையான்னு. யாருடைய நன்மைக்காக முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நெகிழ்ந்ததோ அவனை கண்டு தேவர்கள் பயந்து அவனை அழிப்பதற்காக அவனோடு சண்டையிடுவதற்கு வருவதற்கும் தயாரானார்கள். இதுதான் உலகத்துல பெரிய வேடிக்கை. எவன் ஒருவன் காப்பாற்றுக வேண்டுமோ அவனையே எழுந்து போய் நம்ம என்ன பண்றோம், அவனை அழிப்பதற்காக இவர்கள் முயற்சித்தார்கள்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
0: ஓம். ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே வித்யேஸ்வர சம்ஹிதை முதல் சம்ஹிதையிலே அத்தியாயம் 5-8 வரை சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, பகவானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, நினைந்து கசிந்து உருகுவது என்கிற மூன்று சாதனங்களில் ஏதாவது ஒன்றையாவது மேற்கொண்டு கடைபிடித்து ஒழுக முடியாதவன் பகவான் ஸ்ரீ சிவபெருமானது அரு உருவமான லிங்கஸ்வரூபத்தையோ அல்லது திருமேனியுடைய சுரூபத்தையோ நிர்மாணித்து தினந்தோறும் அதை பூஜித்து வருவதே இச்சம்சார பெருங்கடலில் இருந்து அவனை கரையேற்றுவிக்கும். மனதில் சூதுவாதின்றி தன் சக்திக்கேற்றவாறு பணத்தை பகவானது பூஜையில் அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமின்றி நித்தமும் அந்த லிங்க திருமேனி அல்லது உருவமான மூர்த்திக்கு பூஜை செய்ய வேண்டும். அதற்காக
3: பக்தி ஸ்ரத்தையோடு மண்டபம், கோபுரம், திருக்குளம், மடம் முதலியவற்றை நிர்மாணித்து உற்சவத்தை தொடங்க வேண்டும். பட்டு வஸ்திரம் உடுத்தி மணம் கமழும் சந்தனமிட்டு நறுமணப்பூக்கள் சாத்தி தூபம் தீபம் காட்டி இனிப்பான பண்டங்கள் காய்கறி வகைகள் முதலிய வஸ்துக்களோடு கூடிய பலவிதமான பட்சணங்கள் அன்னம் முதலியவற்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும். குடை சாமரம் கொடி விசிறி மற்றும் உள்ள உபச்சார பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு பக்தி உபச்சாரம் ராஜோபச்சாரம் முதலிய 16 வகையான உபச்சாரங்களை அவ்வுருவத் திருமேனிக்கு செய்ய வேண்டும். பின் வலம் வந்து வேண்டு வணங்கி துதித்து முடிந்தவரை திரு ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். இறைவனை ஆவாகனம் செய்வதிலிருந்து அதாவது எழுந்தருள வைப்பதிலிருந்து யதாஸ்தானம் அதாவது தன்வழிக்கு விடையளித்து அனுப்புவது வரையிலான அனைத்து உபச்சாரங்களையும் மிகுந்த பக்தியோடும் அன்போடும் செய்ய வேண்டும். இவ்வாறு நித்தமும் சிவ பரம்பொருளின் அருவுருவத் திருமேனியான சிவலிங்கத்தையோ அல்லது திருமேனியோடு காட்சி தரும் திருவுருவங்களையோ பூஜித்து வருபவன் சிரவணம் கீர்த்தனம் மனனம் முதலிய சாதனங்களை அனுஷ்டிக்காவிடனும் பகவானது திருவருளால் திருவருட்சித்தியை பெறுவான். பண்டை காலங்களில் பல சான்றோர்களான அடியார்கள் சிவலிங்கமூர்த்தியை பூஜனை புரிவதன் மூலமே இச்சம்சார தடைகளை நீங்கி முக்தி பெற்றுள்ளனர். சவுனகாதி மகரிஷர்கள் கேட்கிறார்கள், எங்குமே மூர்த்தங்களில் தானே தேவதைகளின் பூஜை நடக்கிறது, லிங்க திருமேனியில் இல்லையே. அப்படி இருக்க சிவபெருமானின் பூஜை மட்டும் எங்கும் லிங்க வடிவிலும் மூர்த்தி வடிவிலும் நடப்பது ஏன்? சூதர் பதில் கூறுகிறார், முனிவர்களே, உங்கள் கேள்வியே மிகவும் அற்புதமானது, தூய்மையானது. இதற்கு மகாதேவனான ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் பதில் கூற முடியும். வேறு எவரும் எப்படியும் எங்கும் நிச்சயமான பதில் கூற முடியாது. இக்கேள்விக்கு விடையாக பகவான் ஸ்ரீ பரமசிவனே என்ன கூறினாரோ அதை நான் என் குருவான ஸ்ரீ வியாசரிடமிருந்து எவ்வாறு கேட்டறிந்தேனோ அதை அப்படியே கூறுகிறேன், கேளுங்கள். பகவான் ஸ்ரீ பரமசிவன் ஒருவரே பரபிரம்ம சுரூபர் என்பதால் அவரை நிஷ்கலன் நிராகாரன் அதாவது உருவமற்றவர் என்கின்றனர். திருமேனியோடு இருப்பதனாலும் அவரை சகலர் எனவும் கூறுகின்றனர். ஆகவே அவரே சகலராகவும் நிஷ்கலராகவும் விளங்குகிறார். ஸ்ரீ பரமசிவன் நிஷ்கலராக நிராகாரராக இருப்பதால் அவருடைய பூஜைக்கு ஆதாரமாக விளங்கும் லிங்க திருமேனியும் நிராகாரமாக அதாவது நிர் ஆகாரம் உருவமற்றதாக அரு உருவமாக விளங்குகிறது. அதாவது ஸ்ரீ சிவலிங்கம் பகவானது நிராகாரமான அரு உருவமான சுரூபத்திற்கு அடையாளமாகிறது. அதே போல் சிவபெருமான் சகலராக திருவுருவம் கொண்டு விளங்குவதால் அவரது பூஜைக்கு உகந்த திருமேனியும் விக்கிரக மூர்த்தியாகவும் விளங்குகிறது. அதாவது திருமேனியோடு விளங்கும் மூர்த்தம் உருவோடு கூடிய பகவானுக்கு அடையாளமாக அமைகிறது. சகலராக உருவம் கொண்டும் நிஷ்கலராக உருவமற்ற திருமேனியோடும் விளங்குவதாலேயே அவரை பிரம்மம் என்று கூறுகின்றனர். அவர்தானே பரம்பொருள். ஆகையினாலன்றோ மக்கள் அனைவரும் உருவமற்ற அருவுருவத் திருமேனியராக லிங்கமூர்த்தத்திலும் உருவமுள்ள திருமேனியராக விக்கிரக வடிவிலும் அவரை வழிபடுகின்றனர். சிவபெருமான இன்றி மற்ற தேவதைகள் சாட்சாத்தான பிரம்மம் அல்ல. ஆகவேதான் அவர்களுக்கு அருவுருவத் திருமேனியான லிங்க ஸ்வரூபம் எங்குமே இல்லை. முன்பொரு சமயம் பிரம்மதேவரின் திருக்குமாரரான சனத்குமார முனிவர் மந்திரமறையில் நந்திகேஸ்வரரிடம் இம்மாதிரியேதான் கேள்வி எழுப்பினார். சனத்குமார முனிவர் கேட்கிறார், பெரியோரே, சிவனை தவிர மற்ற தேவதைகளின் பூஜைக்கு பெரும்பாலும் பேரம் எனப்படும் மூர்த்தி திருமேனிதான் எங்கும் அதிக அளவில் காணப்படுகிறது கேட்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ பரமசிவனது பூஜையில் மட்டுமே லிங்க ரூபமும் விக்கிரக ரூபமும் காண கிடைக்கிறது. ஆகவே மங்கள வடிவரனான ஸ்ரீ நந்தியம்பெருமானே, இவ்விஷயத்தில் எது முற்றையும் முற்றிலும் உண்மையானதோ அதை நான் நன்கு அறிந்து கொள்ளுமாறு விளக்கி கூற வேண்டுகிறேன். ஸ்ரீ நந்திகேஸ்வரர் பதில் கூறுகிறார், பிரம்மதேவரின் திருக்குமாரரே, நீங்களோ தூய்மையானவர். தங்களது இந்த கேள்விக்கு எங்களைப் போன்ற எவராலும் பதில் கூற இயலாது. ஏனெனில் லிங்க திருமேனி சாட்சாத் பிரம்மத்தின் அடையாளமாக இருப்பதால் இது மிகவும் மறைத்து போற்றப்பட்டுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பரமசிவ பக்தராக இருப்பதால் இது பற்றி பகவான் ஸ்ரீ பரமசிவன் என்ன கூறினாரோ அதை இப்பொழுது தங்கள் எதிரில் கூறுகிறேன். பகவான் ஸ்ரீ பரமசிவன் நிஷ்கலமான உருவமற்ற நிராகாரமான பூரண பிரம்மஸ்வரூபமே. ஆகவேதான் அவருடைய பூஜையிலும் நிராகாரமான நிஷ்கலமான திருமேனியற்ற லிங்கஸ்வரூபமான அருவுருவ திருமேனியை கை கொண்டிருக்கிறார்கள். வேதங்கள் அனைத்தினுடைய கொள்கையும் இதுவே. சனத்குமாரர் கேட்கிறார், யோகிகளுள் உயர்ந்த பெரியோரே, தாங்கள் பகவான் ஸ்ரீ பரமசிவன் மற்றும் இதர தேவதைகள் பற்றிய பூஜையில் லிங்கத் திருமேனி மற்றும் விக்கிரகத் திருமேனியின் நடைமுறை பழக்கத்தை பற்றிய உண்மை விளக்கத்தை பிரித்து கூறியது முற்றிலும் சரியானதே. ஆகவே லிங்கத் திருமேனியும் விக்கிரகத் திருமேனியும் தோன்றியதற்கான விளக்கத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். லிங்கத் திருமேனி தோன்றியது பற்றியதான உண்மை நிகழ்ச்சி என்ன என்பதை கூற வேண்டுகிறேன். இதை கேட்ட ஸ்ரீ நந்தியம்பெருமான், பகவான் ஸ்ரீ மகாதேவரின் நிஷ்கல ரூபமான லிங்கஸ்வரூபம் தோன்றிய நிகழ்ச்சியை கூறத் தொடங்கினார். பிரம்மதேவருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் இடையே நடந்த விவாதம், தேவதைகள் கலங்குதல், சிந்தித்தல், அவர்கள் தெய்வீகம் பொருந்திய திருக்கையிலே செல்லுதல், அங்கு மகாதேவனான ஸ்ரீ சந்திரசேகரனை துதித்தல், தேவதைகள் பிரார்த்தனைக்கு இணங்க ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மாவும் விஷ்ணுவும் வாதிக்கும் இடத்தில் அவர்களுக்கு இருவருக்கு இடையில் ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியாக தோன்றியது முதலிய பல நிகழ்ச்சிகளை கூறினார். மேலும் பிரம்மதேவரும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஜோதிமயமாக நின்ற அந்த பரமனின் திருமுடியையும் திருவடியையும் காண முயற்சித்தல், தாளம்பூ பெற்ற சாபமும் வரம் முதலியன பற்றியும் கூறினார். அத்தியாயம் 9. ஸ்ரீ நந்திகேஸ்வரர் கூறுகிறார், இதை கேட்ட பிரம்மதேவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ சிவபரம்பரோளை வணங்கி அவரது இரு புறங்களிலும் இருகை கூப்பிய வண்ணம் மௌனமாக நின்றனர். பின் அங்கு தோன்றிய ஸ்ரீ பரமசிவனாருக்கு சிறந்த ஆசனம் அமைத்து தூய்மையான உயர்ந்த பொருட்களால் புருஷ வஸ்துக்களால் பூசனை புரிந்தனர். வெகுகாலம் வரை தன்னிலை மாறாமல் நினைத்து நிற்கும் உயர்ந்த பொருளுக்கு புருஷவஸ்து என்றும், அற்பகாலம் மட்டும் இருக்கும் நிமிடத்தில் அழியும் பொருளுக்கு பிராகிருத வஸ்து என்றும் பெயராகும். எந்தெந்த புருஷ வஸ்துக்களை கொன்று பூஜித்தனரோ அதை கூறுகிறார். நன்மணி மாலை, கார்ச்சதங்கை, தோள்வளை, கிரீடம், மணிமயமான காதணிகள் அதாவது குண்டலங்கள், பூநூல், மேலாடை, நறுமண பூமாலைகள், பொன்னாடை, முத்துமாலைகள், மோதிரம், பூக்கள், தாம்பூலம், கற்பூரம், மணம் கமழும் சந்தனம், அகரு முதலிய நறுமணப் பூச்சுகள், தூபம், தீபம், வெண்பற்ற குடை, விசிறி, கொடி, வெண்சாமரம் மற்றும் பலவிதமான உயர்ந்த உபச்சாரப் பொருட்கள் ஆகியன கொண்டு அவர்கள் இருவரும் தங்கள் தலைவரான மகேஸ்வரனை பூஜித்தனர். அதை வர்ணிக்க சொல்லும் மனமும் போதாது. உலகியலில் சிக்கித் தவிக்கும் பக்த ஜீவர்களான நமக்கு இயலாதது. பரம்பொருளான பசுபதி ஒருவருக்கே ஏற்றனவல்லவா அவைகள்? முதலில் பிரம்மனும் விட்டுமும் பகவானை பூஜித்தனர். பக்தியோடு கூடிய இவர்களது பூஜையைக் கண்டு மகிழ்ந்த இறைவன் வணக்கமாய் நிற்கும் அவர்களை நோக்கி புன்சிரிப்போடு கூறலானார். மகேசன் கூறுகிறார், குழந்தைகளே, இன்றுதான் உயர்ந்த நாள். இன்று நீங்கள் செய்த பூஜையைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஆகவேதான் இன்றைய தினம் பவித்திரமானதும் புண்ணியமானதுமான உயர்ந்த நாள். இன்றைய தினமே திதியே எனக்கு உகந்த சிவராத்திரி என்று புகழ்பெற்று விளங்குகிறது. இன்றைய தினம் எனது உருவமற்ற நிஷ்கல சுரூபமான சிவலிங்க திருமேனியையோ சகலஸ்வரூபத்தை குறிக்கும் விக்கிரக திருமேனியையோ பூஜிப்பவன் உலகை படைத்து காக்கும் செயல்களை கூட செய்ய வல்லவனாகிறான். சிவராத்திரி தினத்தில் பகலிலும் இரவிலும் உணவு உட்கொள்ளாமல் பொறிபுலன்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி தன் சக்திக்கேற்றவாறு முறைப்படி என்னை பூஜிப்பவன் பெரும் பயனை அவன் பெறக்கூடிய பெரும் பயனை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு வருடம் முழுவதும் என்னை பூஜிப்பதால் பெறப்படும் முழப்பயனையும் சிவராத்திரி தினத்தன்று மட்டும் பூஜிப்பதினாலேயே பெறலாகும். பௌர்ணமியின் முழு நிலவு கடல் பொங்குவதற்கு காரணமாகுவது போல் இச்சிவராத்திரி தினம் எனது அருள் பெறுவதற்கான சிறந்த சமயம் நேரமும் ஆகும். இத்தினத்தில் என்னை தாபித்து 16 வகை உபச்சாரங்களுடன் விழா கொண்டாடுக. முதன் முதலில் நான் எப்பொழுது ஜோதி பிடிவான ஒரு பெருந்திருமேனி கொண்டு கம்பம் போன்று நின்றேனோ அதற்கு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி தினமோ அல்லது பிரதமை திதியோ ஆகும். அன்றைய தினம் எவன் பார்வதி பிராட்டியோடு கூடிய என்னை தரிசிப்பானோ அல்லது என் விக்கிரகத்தையோ லிங்க ரூபத்தையோ தரிசிப்பானோ அவன் எனது புதல்வன் முருகனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவனாவான். சுபமான அன்றைய தினம் என்னை தரிசிப்பதனாலேயே பூரண பலனை பெறுகிறான். தரிசனம் செய்து பூஜனையும் புரிவானேயாகின் அவன் பெரும் பயனை கூற சொற்கள் இல்லை. அங்கு நான் சிவலிங்க திருமேனியோடு தோன்றி விண்ணையும் மண்ணையும் தொட்டு பெரும் திருவுருவோடு நின்றேன். அதனாலே இக்குவலையும் லிங்கத்தானம் என்னும் திருப்பெயர் கொண்டு புகழ் பெற்றது. உலக மக்கள் இதனை தரிசித்து பூஜிப்பதற்காகவே ஆதி அந்தமற்ற மிக புராதனமான அந்த அருட்பெருஞ்சோதி வடிவு அதாவது ஜோதிலிங்க திருவுருவம் மிகவும் சிறியதாகிற்று. இந்த திருமேனி அனைத்து போகங்களையும் எளிதில் தரவல்லது. முக்தி பெற சுலபமான சாதனமும் இதுவே. இதை தரிசிப்பது, தொடுவது, தியானிப்பது எல்லாம் பிறப்பு இறப்பு என்னும் துன்பத்தை துடைப்பது. அக்னி மலை போல் இச்சிவலிங்கம் தோன்றியதால் இவ்விடம் அருணாசலம் என்று சிறப்படையும். இங்கு பல பல புண்ணிய திருக்குளங்கள் அதாவது தீர்த்தங்கள் தோன்றப்போகின்றன. இவ்விடத்தில் வசிப்பதும் இறப்பதும் முக்தியை தரும். எனக்கு இரண்டு திருமேனிகள் உண்டு. ஒன்று சகலம் அதாவது உருவுடையது, மற்றொன்று நெக்களம் அதாவது உருவமற்றது. வேறு எவருக்கும் இம்மாதிரியான திருமேனி கிடையாது. முதலில் நான் ஸ்தம்ப கம்பம் உருவாக தோன்றினேன். பின் எனது உண்மை சுரூபத்தில் தோன்றினேன். பிரம்மத்தின் நிலை எனது உருவமற்ற நிற்கல ஸ்வரூபம், மகேசனாக இருப்பது. சகல உருவமுள்ள ஸ்வரூபம், பிரம்மத்தின் நிலை எனது உருவமற்ற நிற்கல ஸ்வரூபம், மகேசனாக இருப்பது சகல ஸ்வரூபம் அதாவது உருவமுள்ள ஸ்வரூபம். இவை இரண்டும் எனக்கேயான ஸ்வரூபங்கள். இங்கு அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவனுக்கு உணர்த்திங்கு எண்ணில் அருவமும் ரூபாரூபமும் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் ஒன்றும் கொள்ள ஒருவனுக்கு உரைக்கலாமே என்கின்ற சிவஞான சித்தியாரையும் நினைக்கலாம். அதாவது சிவபெருமானது உண்மை சுரூபத்தில் பிரம்மத்தின் நிலை அவருடைய உருவமற்ற நிற்கல சுரூபம், மகேசனாக இருப்பது உருவமுள்ள சுரூபம். இவை இரண்டும் அவருக்கேயான சுரூபங்கள். சிவபெருமான் கூறுகிறார், நானே பரபிரம்மம், கலைகள் கொண்டதும் கலைகள் அற்றதும் எனது சுரூபமே. பிரம்மமாக இருப்பதால் நானே ஈஸ்வரன், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை முதலீன செய்வதே எனது திருவிளையாடல். பிரம்மதேவனே, நாராயணனே, நான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியதாக இருப்பதாலும் உலகத்தை பெருக்குவதாலும் பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அனைத்திற்கும் ஆத்மா. உலகத்தின் பார்ப்பட்ட ஆன்மா அல்லது பகவானிலிருந்து வேறான ஆக்கல், அழித்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற ஐந்தொழில்களை செய்பவன் நானே. என்னைத் தவிர வேறு எவரும் இதை செய்வதில்லை. ஏனெனில் நானன்றோ அனைத்திற்கும் தலைவன். முதலில் எனது பிரம்மரூபத்தை அறிய வைப்பதற்காக நிஷ்கலமான சிவலிங்க ரூபத்தில் தோன்றினேன். பின் அறியவும் நான் கடவுத்தன்மையை தெரிய வைப்பதற்காக அகில உலக நாயகனான நான் சகல திருமேனி கொண்டு அதாவது உருவத்திருமேனி கொண்டு இப்பொழுது தோன்றினேன். என்னிடமுள்ள ஈஸ்வரத்தன்மையே சகல ரூபம் அதாவது விக்கிரக திருமேனி. உருவமற்ற நிஷ்கலமான இத்திப்புழம்பு திருமேனியே எனது பிரம்மஸ்வரூபத்தை குறிப்பதென்று அறிக. அதுவே எனது அடையாளம். நீங்கள் இருவரும் இங்கிருந்து தினமும் இச்சிவலிங்க திருமேனியை பூஜித்து வருக. இது எனது சுரூபமானதால் என் அருகில் இருக்கும் சாமீப்பிய நிலையை அடைவிக்கும். அடையாளமான லிங்கத்திற்கும் அதற்கு காரணனால லிங்கியான எனக்கும் வேற்றுமை இல்லாததால் சான்றோர்களும் இதையே பூஜிக்கின்றனர். எனது சுரூபமான ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதால் உபாசகன் எனக்கு சமமான நிலை பெறுகிறான். இரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்பவன் சாயுஜ்யமான நானே ஆகிற முக்தி பெறுகிறான். முக்கியமாக சிவலிங்க திருமேனியையே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதை விடுத்து விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை செய்வது அத்துணை முக்கியமல்ல, சிறந்ததும் அல்ல. சிவலிங்க திருமேனியின்றி எங்கும் விக்கிரக திருமேனிகளே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பினும் அவ்விடத்தை க்ஷேத்திரம் என்று கூறமாட்டார்கள். அதாவது சிவலிங்க திருமேனி இருக்குமிடமே க்ஷேத்திரமாகும். சிவாயனம் சிவாயனம்.
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நமசிவாய்.

பத்து திருத்தில்லையில் அருளியது நிறுத்த தரிசனம். மாணிக்கவாசகப் பெருமானுக்கு குருமணியாக வந்து அருள் புரிந்த சிவபெருமானின் ஆனந்த கூத்தினை தில்லை அம்பலத்திலே கண்டு அதன் காரணமாக பாடிய பத்து பாடல்கள் இந்த கண்டப்பத்தாகும்.

பிறருருவம் யான் எனதென்று உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவதில்லை கண்டேனே. பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பென்றிவை இரண்டும் உறவினொடும் ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை

திருப்பெருந்துறையில் அருளியது. சதா முத்தி உயிருக்கு உறுதியளித்தல். மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானிடத்தே தம்மை பிறவிக் கடலிலிருந்து நீந்தச் செய்து பேரின்ப பெருவாழ்வளித்து சிவபெருமானின் அருளில் இரண்டரக் கலந்து முழுமையாக ஆண்டு கொள்ளுமாறு பாடும் 11 பாடல்கள் ஆகும். இப்பாடல்களின் உட்கருத்தாவது பசுக்களாகிய ஆன்மாக்களுக்கு உரிய முத்திப் பேற்றினை உறுதிப்படுத்தும் சதாமுத்தியாகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: குழைத்த பத்து திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்ம நிவேதனம். குழைத்த பத்து என்னும் இப்பதிகத்தில் மாணிக்க வாசகப் பெருமான் தம்மை பழவினைகள் துன்புறுத்துவதிலிருந்து விடுவித்து அருள் செய்யுமாறு திருப்பெருந்துறை சிவபெருமானிடத்து முறையிடுவதாக பாடும் பதிகமாகும். ஆத்ம நிவேதனம் என்பது ஆன்மாவை சிவபெருமானின் திருவடிக்கு தானம் செய்தல் ஆகும். இது 10 பாடல்களை கொண்டது.

திருப்பெருந்துறையில் அருளியது. சிவானந்தம் மேலிடுதல் உயிருண்ணி பத்து என்னும் இச்செய்யுளிலே மாணிக்கவாசகப் பெருமான் தன்னுடைய பண்புகட்டு இன்பமாயிருக்கும் உயிரானது தனித்து நிற்காமல் சிவானந்த வெள்ளமானது தன்வயப்படுத்தி உயிரை தன்னுடன் கலந்துவிடும் செயலை பத்து பாடல்களாக பாடி அருளியுள்ளார். திருச்சிற்றம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: அச்சப்பத்து திருத்தில்லையில் அருளியது ஆனந்தம் உறுதல். மாணிக்க வாசகப் பெருமான் அனைத்திற்கும் ஆதாரமான சிவபெருமானிடத்தே அன்பு செலுத்தாதவரைக் கண்டு அஞ்சுதல் வேண்டும் என்னும் விதத்திலே அஞ்சத்தக்கன பற்றியும் அஞ்சத்தகாதன பற்றியும் இச்செய்யுளிலே பாடியுள்ளார். இறைவனிடத்தே அன்பினால் உள்ளம் ஒன்றும் போது ஏற்படும் பேரின்ப பெறுதலை குறிப்பது ஆனந்தம் உறுதல் என்பதாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சனற்குமார படலம் என்பதை ஒன்று பற்றி சிந்தித்தோம். அதுவும் கொஞ்சம் வேக வேகமாக சிந்தித்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் வந்தது. அதனால் கொஞ்சம் நான் அதை பற்றி கொஞ்சம், அதாவது மீள்பார்வை, சிங்க நோக்கு, சொல்லுங்க சிங்க நோக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மீள்பார்வை தமிழர் என்னை பற்றி ஒன்று கொஞ்சம் அதை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு மேலே போகலான்னு நினைக்கிறேன். அதில்

அது கேதார்நாதன் நடந்து தான் போனோம், வேறு வழியே கிடையாது. 20 கிலோமீட்டர் நடந்தான். ஞானசம்பந்தன் பாடல் கேதாரத்தை வர்ணிக்க பார்த்தா அப்படி இருந்து இப்படி இருந்து சோலையாக இருந்து மயிலாக இருந்து குயிலாக இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. நான் சொன்னேன், இன்னும் அவ்வளோ பனிமலையாக இருக்குது, சோலையாக இருந்து மயில் இருந்து குயில் இருந்ததுன்னு எடுத்தார். முதல் 10 கிலோமீட்டர் சோலையாக தான் இருக்கு. அப்போ கேட்டோம், அங்குள்ள வாழ்க்கை பனிமலை நெருங்கி துதினார். இதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. ஒரு காலத்தில் பனி அது நெருங்கிக்கிட்டே வந்து அந்த 10 கிலோ போயிடுச்சு. அப்போது அந்த பனியில் எந்த தாவரம் முளைக்குமோ அதுதான் முளைச்சி. நான் ஆச்சரியப்பட்டேன். அதாவது மரங்களுக்கு உயிர் வைக்க சொன்னான். இந்த ஊரில் பனியில் ஒரு செடியை போட்டால் பட்டு அழுகி போகிறோம் இல்லையா, அங்கே அழுகுலையே நிற்கிறது. சில செடி கடலுக்குள்ளே தாவரங்கள் இருக்குது, காட்டுறான்ல சீர் டிவியில், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், டிவியில் காட்டுறேன். கடலுக்குள்ளே தாவரங்கள்லாம் இருக்கிற காட்டுறான். அது எப்படி இருக்குது, அழுகலையே? ஏன்னா அந்த உயிருக்கு அந்த பவர், என் அந்தந்த சீதோஷணத்துக்கு தக்கபடி வாழ்வதற்குண்டான ஒரு பக்குவத்தை அந்த உடலுக்கு கொடுத்தாரான் இறைவன். ஒருத்தர் கேட்டார், நரகத்தில் பாவம் செய்தவனை எண்ணெய் கொப்பரையில் போடுவாங்கங்கிறாரு சார், இதெல்லாம் நடக்குமா? இந்த சரீரத்தை வந்து எண்ணெய் கொப்பரையில் விட்டால் ஒரு செகண்டில் அது வெந்து போகுமே, நீங்கள் எதிர்பார்க்கிற துன்பத்தை அது எப்படி அனுபவிக்கும்? அதாவது நீ இந்த சரீரத்திலிருந்து சிந்தனை பண்ணுற, எந்தெந்த இடத்துல வாழணுமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த இந்த சரீரத்தை இறைவன் கொடுத்துருவான். குளிர் பிரதேசத்தில் நாம் இங்கே குளிர்க்கிறோம், அதே மாதிரி கேதாரத்தை போகிற பாதையில் தனித்தனியோ குடிவடிகள் இருக்குது, குடித்தனம் பண்ணுறாங்க ஆணும் பெண்ணும். எப்படி வாழ முடியுது அவங்களால? இம்பட்டு போல அது சேப்பில் கை போட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, நம்ம நம்ம ஆடிக்கிட்டு போகிறோம். அது மாத்திரம் எப்படி நிற்க முடியாது? அதை இறைவனை அப்படி கொடுத்துருக்கேன் சொன்னார். அது மாதிரி எந்த எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த உயிர் அந்த இடத்துக்கு தகுந்த சரியை தான் கொடுப்பான். அதாவது அந்த உயிர் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்க வேணும், சரீரம் கெட்டு போகக்கூடாது. ஸோ சரீரம் கெட்டு போனால் அந்த உயிரை அனுபவிக்க முடியாது. அப்படி கூட சரியை தான் கொடுப்பான். ஜாசனா சரியான மாதிரி எந்த எந்த துன்ப இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ இந்த உயிர், அந்த இன்ப துன்பங்களுக்கு அனுபவிப்பதற்கு தகுந்த ஒரு சரியை தான் கொடுப்பான். தேவலோகத்தில் தேவரெல்லாம் இருக்கான், அவளுக்கு கண் இமைக்காரு, பாதம் கீழே இருக்காரு. இது எப்படி கொடுத்தான் நம்ம கண் இமைக்காரு? அந்த உலகத்தில் எப்படி இருக்கான் அந்த சரியை தாடி கொடுத்தான். அதனால் எப்படி இந்த தண்ணுக்கு கடலுக்கடியில் தாவரம் இருக்கோ அதே மாதிரி அந்தந்த துன்ப இன்பங்களுக்கு தகுந்தவன் இந்த சரீரத்தை கொடுத்து அதை அனுபவிக்க வைப்பான். அப்படியானாத்தான் இந்த பிராரத்த வினை சஞ்சித வினை போகும். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் இப்படித்தான் அதை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு நியதி இருக்கு. அதனால் நாம் செய்த இன்ப துன்பங்களுக்கு ஏற்ப எப்படி அதை அனுபவிக்கணுமோ அப்படி அதை அனுபவிக்க வைப்பான். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் பரணி நட்சத்திரம் என்ன பலன் சொல்றா? இல்லை இந்த ஊரில் எத்தனை பரணி இருக்கு, அவ்வளோ தூரம் இப்படி அனுபவிக்கிறான் ஆன்னு கேட்டவர்கள் வா சொன்னால் இல்லை. அதாவது பையா 7.5 சனி ஒருத்தனுக்கு கஷ்டப்படணும், மழை கொட்டுறது கூட்ட அட்டி நொறுக்கு மழை, ஒருத்தன் அந்த மழையில் நனைஞ்சுட்டே போகிறான், அவனுக்கு 7.5 சனி தான். இன்னொரு 7.5 சனிக்கு கொலையை பிடிச்சிட்டு போகிறான். அப்போ அவன் தலை நினைக்கல, மற்ற சைடுலாம் நனையத்தாங்க, மழை ஓங்கி மழை அடித்தா கொலை தாங்குவான், ஏதோ தலை நினைக்கலை அந்த அளவுக்கு அவனுக்கு. அதே மழை கொட்ட ஒருத்தன் காரில் போகிறான், காருக்குள்ளே இருக்கான், சுற்றி மழை, அதே மழை, அந்த 7.5 சனி பெய்கிற மழை தான் இவனுக்கும் பெய்யுது. ஆனால் கொடை பிடிச்சிட்டு போனிருக்கிற 7.5 சனிக்கு மழை கூட தான் இவனுக்கும் மழை, அந்த மழை தான் அவன் பெய்யுது. ஆனால் அவன் ஒரு சொட்டு நிலையாகவும் காருக்குள்ளே போகிறான். எப்படின்னா அந்த வினையினுடைய பாகுபாடு, அந்த உயிர் எந்த விதமான வினைகளை அனுபவித்து வந்திருக்கிறதோ, இந்த பிராரத்த கர்மமாக என்ன வினை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறதோ அந்த வினைகளுக்கு ஏற்ப போகத்தை கொடுப்பான். அதனால் ஒரே நட்சத்திரம் ஒரே ஜாதகம் எல்லாம் அப்படி இப்படின்னா நடக்க எல்லாம் அனுபவங்கள் வேறதான், நீங்களே அனுபவத்தை பாருங்கள். 5 பேர் 4 பேர்

0: ஏழரை சனிக்காரன் நாலு பேர் இருக்கும், நாலு பேர் நாலு விதமாக நோய்ப்பான். அதனால் நாம் செய்த இன்பமுள்ள வினைகளுக்கு ஏற்ப, நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இன்பங்களை கொடுப்பான். அதை எப்படி கொடுக்குறான்? அது அவங்க அது அவங்க கையிலாம் இருக்கு, நம்ம கையில் இல்லை. ஏன்னு சொன்னா, இந்த உயிருக்கு எப்படி இந்த வினை கொடுத்தால் இவன் அனுபவிப்பான், பரிவாகம் அடைவான், அங்கே அவன் தான் கணக்கு போட்டு அந்த உயிர் எப்படி பரிவாகம் அடையணும் ஆனால் தீர்மானிக்கிறானோ அதுக்கு தக்கபடி அந்த வினைகளை அனுபவத்தை கொடுப்பான். அதனால் நாம் அனுபவிக்கின்ற இன்பதுங்கள் அனைத்தும் நாம் மலம் பரிவாகம் அடைவதற்காகவே. அதனால் அதான் அவன் செய்தால் இவன் செய்தால் நமக்கு வினைகள் என்பது சொல்லக்கூடாது. நம்முடைய வினை அவன் மூலமாக வருகிறது, அவ்வளோதான். இன்னார் மூலமாக நமக்கு துன்பம் வரணும் அல்லது இன்பம் வரணும், அது யாராவது மூலமாக கொடுப்பான், அவனே டைரெக்டாக வரமாட்டான். அதனால் நம்முடைய வினைகளுடைய பாகம் எப்படி கடினமான வழியாக இருக்கா, மென்மையான வினையாக இருக்குது நான் சொல்ல முடியாது. அதுக்கு தக்கபடி அந்த மலையில் நனைஞ்சி போனவுடைய வினை பல்வினை, காலில் போனுடைய வினை மெல்வினை. ஆனால் எல்லாரும் உணவுலாம் நினச்சிருக்காங்க. அதனால் அந்த வினை பரிவாகம் அடையணும், அதுக்காகத்தான் பிறப்பு. அதாவது படைத்தல் காத்தல் அழைத்தல்ங்கிறதுல நம்மை படைத்து காத்தல் தொழில் செய்து கொண்டதுக்கான நம்மை பரிவாகம் அடைய செய்வதற்காகத்தான். இரும்பு கம்பி இருக்குது, அதை போட்டு அடி அடி அடித்தா வளையுமா? அக்னியில் கொடுக்குறான், நல்லா ஓட்டி கன கன கன கன ஆட, அதுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி அடித்தா வளையுது இல்லையா? அது மாதிரி நம்மையும் ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும். நாஸ்திகமெல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான், போயாமா அவனுக்கு ஏழரை சனி வந்தாச்சான் தன்னறியாமல் பக்குவத்தை கொண்டு வருவான். அதுக்காக தான் கொடுக்குறார். அவனுக்கு ஏழரை சனி அஷ்டமரி சனி வந்தாச்சு ஆனால் அவன் நல்லதுக்கு தான், சனீஸ்வரான்னு நல்லதுதான் செய்கிறார். அவன் அப்படியே இரும்பு கொடுத்து காய்ச்சற மாதிரி அவனை கொடுத்து அப்படியே பக்குவத்தை கொண்டு வந்தார். ஆனால் வினை பரிவாகம் அடைவதற்காக, அதனால் இதையெல்லாம் நமக்கு அறி உணர்த்துவதற்காகவும் நம்முடைய அனுபவத்திற்கு வருவதற்காகவும் தான் புராணங்கள். புராணங்கள் கட்டுக்கதை அல்ல. அதனால் நல்ல புராணங்கள் சிவபுராணங்களை ஓட வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி கேட்டு தான் நம்முடைய மனம் பக்குவம் அடையணும், அடையும். ஒன்றுமே கற்றல் கேட்டல் சொல்லியிருக்கோம் இல்லையா? கற்க வேண்டியதை கற்று கேட்க வேண்டியதை கேட்டால் தான் சிந்தித்தல் வரும், அதுபோல் தெளிவு ஏற்படும். அதனால் புராண பட்டணம் கேட்பது என்பது அவசியமான ஒன்று தான். அதில் கைலாமலையை பற்றி சொன்னேன், சதசிருங்க மலை என்று. எங்கு பார்த்தாலும் மரங்கள், சோலைகள், புஷ்பங்கள், புட்பச்செடிகள், தடாகங்கள். இதன் நடுவில் பிரம்மபுரம் என்றதான ஒரு இடம், பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதில் பிரம்ம நகரம் என்ற ஒரு நகரம், அதில் சிங்கங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மாதிரி ரிஷசங்கர் இருக்கார். அந்த இருக்கின்ற பொழுது அவர் சொல்வார், எப்படி இருக்கிறார் சொன்னால், பிரம்மாவுனுடைய மனைவி அயன் கிழத்தி, அயன் மனை கிழத்தி, அவர் செந்தாமரை மேலே இருக்கார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் இருக்கார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறார், அன்னம் வந்து தண்ணீரில் இருக்கிறது, கரையில் இருக்கு, செந்தாமரை மலன் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. எதுக்காக உட்கார்ந்துருக்கு? வறுமையின் மறுமணமும் வாடியிருக்குமா குற்ற மாதிரி தன்னுடைய இறையை தேடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி செந்தாமரையின் மேலே மேலே அன்னம் இருப்பது போல, வெள்ளை அன்னம் இருப்பது போல சரஸ்வதி தேவை இருக்கின்றால் அப்படி இருக்கின்றதான அந்த வனம் என்று சொல்கிறான். அங்கன் வாழ்வி தரும் அயன்மனை கிழத்தி அங்கே நாப்பன் நின்று அருந்தபம் செயல் போல், அங்கே நின்று தவம் செய்கிறார். அது இதுபோல இருக்கு, பொங்குலான் துவர் பங்கை திரைசெயல் குறிப்பின் அசைவரையிருக்கும் பொங்கு வெண்திரை தீர்த்த பெண்மாடே புறங்கு அந்தவர் வரன் அவற்குதவி காட்சியன் நறுமலர் பொறுப்பித்து கடுக்கை பொன் சொறிவன உழைத்து அண்ணன் எப்படி இருக்கிறோ அது போல சொரசிகையில் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது இளைய சீர்பெரு சதசிருங்கத்தின் எண்ணிலா பெருவளத்தனவாகி பெருவளமாக இருக்கின்றது. நனைமலர் பொழில் சண்பகம் சரளம் நரந்தம் தொங்கு கோங்கு அரம்பைகள் உடுத்து பனச நீசுனை மல்கிய பிரம்மபனம் கொண்டுள்ளது. மரத்தின் வகையில தான் சொல்வார். சண்பகம் சரளம் ஆனால் தேவதாரு, நரந்தம் தொங்கு கோங்கு அரம்பைகள் இப்படியெல்லாம் இருக்கின்றது. அதில் ஒரு சுனையின் எல்லாம் சுனையின் நிறைய இருக்கு. அப்படின்னாலும் பிரம்மவரன் ஒன்றுள்ளது. மற்றதன் நாப்பண்ணனை நிகற்பது நான்மறை கிழவன் தான் மாயது பிரம்ம நகரன். அப்படி வனம் அப்படி வனப்பு நிகழ்ந்த அந்த இடத்துல பிரம்மாவினுடைய நகரம் இருக்கின்றது, பிரம்ம நகரம். இப்படி இருக்கின்ற போது வைகை எழுந்து கங்கை நீராடி வானவரன் முனிவர் தென்புலத்தா செய்கடன் உப்ப. அதாவது உள்ளதா சொன்னேன், ஸ்நானம் என்பதற்கு அஞ்சு அங்கம் சொன்னேன். முதல்ல சங்கல்பம், அப்புறம் ஸ்நானம், புரோட்சணம், அப்புறம் தர்ப்பணம். இதில் இது உரையாசிரியர் ஒரு குறிப்பிட்டார். அதை அவரை குற்றங்கள், அவர் பெரிய மகான், அவரை பற்றி குறை சொல்லலை. என்ன இருந்தாலும் அந்த வைசிகன் உள்ள அவருக்கு ஒரு தொடர்பு இல்லாதனால அவர் என்ன அழிட்டார்னா, இது வழக்கில் இல்லைன்னு அழிச்சிட்டார். ஒரே ஐடியா, இது வழக்கில் ஒன்றும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. தர்ப்பணங்கிறது பின்னாடி எல்லாம் வருது, குளிக்கும் போது எங்கே உண்டு இருக்கார். ஆனால் சொல்லியிருக்கு, ஸ்நான முறைகளில் எங்களுக்கு வரும்போது முதல்ல சங்கல்பம், அந்த சங்கல்பத்திலேயே இந்த சொல்லுக்கு என்னடா பொருள்னு கேட்டேன். அனாதி அவித்யா வாசனையா, அனாதியே ஏற்பட்ட ஆணவ மதத்தின் அவித்தியினால ஏற்பட்ட பிறப்பு. அது தொடங்கி இதுகாரம் நான் செய்த பாவங்கள் போகணும். ஞானதக அஜானதக, அறிந்தன் அறியாமலும் செய்த பாவங்கள். அனாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே, அதனால இந்த வந்திருக்கு பிறப்பு. ஆத்தின் மகதி சம்சார சக்கரே, மகத்தான சம்சார சக்கரத்தை கூட என்ன தள்ளியிருக்கார். விசித்திராபிகி கர்ம கெதிபிகி, எத்தனை விசித்திரமான கர்மாக்கள் பண்ணியிருக்கேன். புதுசு புதுசா இப்ப வருது. அதாவது சொன்னார், இன்னென்ன பாவனம் செய்தாலாம் நீங்க சொல்லி நரகம் இருக்கல, இப்ப அரசியல்வாதி செய்த பாவக்கெல்லாம் என்ன நரகம் உங்க கணக்கில் வரலையேன்னாரு. அது சிருஷ்டிப்பான், இப்ப பொறுங்க. அவன் சிருஷ்டி அவன் கையில் வச்சிருக்கான், இந்த பாவத்துக்கு வச்சிருக்கான் அவன், மகா சண்டாளங்களுக்குன்னு வைப்பான். அஸ்மின் மகதி சம்சாரே விசித்திராபிகி கர்ம கெதிபிகி, விசித்திராசு அநேகாசு யோனிஷு, விசித்திரமான அநேக விதமான பிறப்புகளை என்னை எடுத்தேன். புனப்புனகா, திரும்ப திரும்ப என்னை பறக்காது. அநேகத ஜனித்வா, இதிலெல்லாம் கடைசி தேனாபி புண்ணிய கர்ம விஷயம், ஏதோ கொஞ்சம் புண்ணியம் இருக்கேன் இந்த மனுஷ பிறப்பு எனக்கு கிடைக்கும். இதானின் தர மனுஷ, இந்த மனிதன் எனக்கு இக ஜன்மனி பூர்வ ஜன்மசு மயாகதான், இந்த ஜென்மத்தில் பூர்வ ஜென்மம் பிரம்மஹத்யாதி சுராபான குரு தல்ப கமன மகாபாதங்கள், இதெல்லாம் பிரம்மஹத்யாதி சுராபான குரு தல்ப கமன மகாபாதக சதிஷ்டயான். பாலியே வயசி கௌமாரே எவ்வனே பார்த்தகேத, குழந்தையில இளமையில கொஞ்சம் முதிர்ந்த வயசில் கிடைக்கும் அப்பதான் நான் செய்திருக்கேன். பாலியே வயசி கௌமாரே வார்த்தகேத ஜாகிர ஸ்வப்ன சுஷித்த அவசாசம், அவஸ்தை மூணம் ஜாகிர ஸ்வப்ன சுஷித்தின் இந்த மூணுலையும் நான் செய்த பாவம். நான் என்ன சொல்ல, நான் என்னையா செய்தேன், சொப்பனத்தை இருந்தாக்கி நான் என்ன முடியும் ஆம்பா. சொப்பனத்தை அந்த உயிர் செய்வதற்கு நல்லதோ கெட்டதோ அதுக்கு தகுந்த பலன் உண்டு. அதாவது ஐயாவை நான் அடிக்க வேண்டாம், மாதம் மாதம் ஒரு நாளைக்கு வரட்டும் கவனிக்கணும் வச்சுருக்கேன்னு சொன்னாலே போச்சு. அதே பாவனை மனோவாக்காய கர்மேந்திரிய வாபாரி, மனசு வாக்கு இதனால் செய்யணும். எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, கையால் செய்துதான் பாவம் நினச்சிட்ருக்காங்க. வாக்கால் செய்தாலும் பாவம் தான், மனசால் நினைச்சாலும் பாவம். மனோவாக்காய கர்மேந்திரீகி ஞானேந்திரிய வியாபாரச சம்பாவிதாராம், இப்படிலாம் நான் செய்த பாவம். சகிருக்கிருதானாம் அசகிருக்கிருதானாம், செய்ய வேண்டிய செய்யாது, செய்யக்கூடாது செய்யும். ஞானதக அஜானத அறிந்தும் அறியாது சர்வேஷாம் பாப்பானாம் சத்யக அவனோதரா, இன்னைக்கு எவ்வளோ நான் என்ன செய்தோம் அவ்வளோ போனோம் நான் சொல்லி தான் சங்கல்பம். புண்ணிய தீர்த்தத்தில் நீராளும் போது சொல்லிட்டு இது ஸ்நானம் பண்ணிட்டு அந்த நதியில் இருந்தே மூணு தர்ப்பணம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் தேவ ரிஷி பிதர் தர்ப்பணம், தேவர்களுக்கு மூணு தூரம், ரிஷிகளுக்கு மூணு தூரம், பிதர்களுக்கு மூணு. ஓம் ஹூ தேவா சத்யாமி, ஓம் ஹூ தேவாந்தர்ப்பியாமி, ஓம் ஸ்வா தேவாந்தர்ப்பியாமி, ஓம் ஹூ ரிஷின் தர்ப்பியாமி, ஓம் ஹுபஹ ரிஷின் தர்ப்பியாமி, ஓம் ஸ்வஹ ரிஷின் தர்ப்பியாமி, ஓம் ஹூ பிதன் சர்ப்பியாமி, ஓம் ஹுபஹ பிதன் சத்யாமி, ஓம் ஸ்வஹா பிதன், ஓம் ஹூத்வஸ்வஹ பிதன் தர்ப்பியாமி. தண்ணியில் இருந்த தர்ப்பணம் உனக்கு அதைத்தான் அவர் சொல்லிட்டாருங்க. மைஹ கங்கை நீர வானவர் முனிவர் தென்புலத்தா செய்கடன் உவப்ப தென்புணல் இறைத்து இறைத்தான். அப்புறம் என்ன பண்ணணும்னா, கரைக்கு வந்து கையால் ரெண்டு கையெல்லாம் எடுத்து கரையில் தண்ணி விடணும். எஷ்மல் தர் பணம் தரும். அடுத்தாவில் இந்த சிகையினுடைய தண்ணீரை கரையில் விடணும். இதெல்லாம் பிதற்கள், அதாவது ஸ்நானத்துக்கு புறப்பட்டவுடனே நம்முடைய பிதற்கள் கூடயே வருவானா. இவன் சங்கல்பம் பண்ணுவான், ஸ்நானம் பண்ணுவான், தர்ப்பணம் பண்ணுவான், நாம் வாங்கி குடிக்கலான்ட்டு ஆசையோடு வருவான். ஒன்றும் சரியாக போ நாசமாக போட்டு போடுவான். ஆ எஷ் அடுத்து ஏ கே துண்டை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரையில். இதில் சாஸ்திரம் இருக்கட்டும், நடைமுறையில் வச்சு பார்த்தா தண்ணியில் துணியை பிடிக்கக்கூடாது. சில பேர் அநியாயம் துண்டை கட்டின்னு குடிக்கிறான், அங்கேயே துண்டை பிடிக்கிறான் கலந்து. அப்போ அங்கே வாடை இல்லாமல் தானே தண்ணியில் நிற்கிறான். மகா பாவம் இல்லையா, அவர் கெட்டிக்காரமா தெரிய மாதிரி நினைக்கும். கரையில் தான் தண்ணீர் பிடிக்கணும், ஏன்னா துணியினுடைய தண்ணீர் வந்து அழுக்கானது. அது நடு தண்ணியில் அடுத்த குளிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அதனால் கரையில் பிடிக்கணும். அந்த வேட்டியை புளிகிற தண்ணியை குடிக்கிறதுக்காக வந்து பிதற்கலாம். ஏ கேச அஸ்மத் குலே ஜாச்சாக அபுத்திர கோத்திர ஜாமிரதாக, என்னுடைய குலத்தில் எத்தனையோ பேர் சந்ததி இல்லாமல் இருக்கா, சரியான வழி அவளுக்கு கிரியைகள் நடந்திருக்காரு. ஏ கேச அஸ்மது குலே ஜாதாக அபுத்திர கோத்திர ஜாமிரதாக தே கிருஷ்ணந்து மயாதட்டம், இந்த வேட்டினை எடுத்துங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் போக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அனுஷ்டானத்தில் சைவ அனுஷ்டானத்தை கடைசி தர்ப்பணம் சொல்லியிருக்கு, இருக்குல்லையோ கடைசி தர்ப்பணம் சொல்லியிருக்கு. ஆமாம், மந்திரன் மந்திரம், அப்போ ரிஷி தர்ப்பணம், அப்போ பிதக்க தர்ப்பணம் தான் சொல்லி அனுஷ்டானத்தில். இப்படி அந்த போக்கு கடலாம் பட்டு அதுக்கப்புறம் தான் கரையில் ஏறி தோற்றணும். இப்படி அதைத்தான் இங்கே வைகவனி கழுந்து கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்கடன் உவப்ப தென்புணல் இறைத்து. அடுத்தது நான் குளிச்சு வேஷ்டிலாம் உடுத்தினோடனே ஈர வஸ்திரத்தோடு அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அனைவரும் நாம் ரொம்ப ஆச்சாரமாக படுறாக நினைப்பு, ஈரத்துண்டை கட்டின்னு அனைவரும் பிராமணாவை பார்த்தா ஈரத்துண்டை கட்டின்னு பெருசாக சஞ்சாரம் பண்ணுறேன். அதனால் ஆச்சாரமாக பண்ணுறதாக ஒரு நினைப்பு வாழ்க்கை. ஈர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பிதிரு காரியம் தான் செய்யலாம், தேவ காரியங்கள் எதுவும் செய்யல. உலர்ந்த வஸ்திரம் உடுத்தி தான் செய்யணும். அந்த உலர்ந்த வஸ்திரம் உடுத்தின உடனே விபூதி தாரணம், நம்மளை அனுஷ்டான சைவானுஷ்டானத்தில் முதல்ல அஸ்திர சந்தின்னு, அதுக்கப்புறம் தான் விபூதி தாரணம். பாசுபதாஸ்திரம், எம்பெருமான் கையில் இருக்க பாசுபதாஸ்திரம் இருக்க, அதுக்கு ஒப்பித்தல். அதாவது நான் இனிமேல் செய்ய போகிற அனுஷ்டானங்கள் காரியங்களுக்காக எந்த விதமான இடையூறும் வராமல் காப்பாக காக்கிறதுக்காக. எவ்வளோ இடையூறு வரும் தெரியுமா? நாம் உட்காந்தா பழைய போட்டு உட்காந்து அப்போ தான் அவ்வளோ வரும். அப்போ தான் ஒருத்தன் தார் அந்த கதை தட்டுவான், ஒரு ஒரு நிமிஷம் முந்தி வந்து அவன்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கலாம், இல்லை ஒரு காமெடம் கழித்து வரலாம். அனுஷ்டானம் உட்கார்ந்து என்ன இடையூறு வந்தால் அவ்வளோ வரும், அது நம்முடைய தலையெழுத்து, வேறு வழி இல்லை. அதெல்லாம் வராமல் நாம அனுஷ்டானத்துக்கு காரணம் ஒரு அஸ்திர பாசுபதாஸ்திரம் பாதுகாக்கவும், அதுதான் அஸ்திர சந்தி. அஸ்திர சந்தாகவும் அஸ்திராய சுவாக, இது காயத்ரியாலையும் பண்ணலாம். சிவாஸ்திராய வித்மக காலா நலாய தீமஹ தன்னோ அஸ்திர பிரச்சோதயா, அஸ்திர காயத்ரி வாலியான சுவை அப்படி சொல்லியிருக்கார் பண்ண சொல்லி. இப்படி அதுக்கப்புறம்தான் விபூதி தாரணம். அதுக்கு வர பொய்களை விரசை அங்கியின் மிதியால் பூத்த நீரு, பொய்களெல்லாம் நீங்கின பிரஜாஹோமத்தினால கிடைத்த விபூதி. அது என்ன பிரஜாஹோமம் சொன்னால், உபாசனம் அக்னி உபாசனம் பண்ணும், அக்னி காரியம் தினசரி பண்ணணும் பிராமணன். அப்படி பண்ணுறத வேதத்தை சொல்லியிருக்கு, பிரஜாஹோமன்னு ஒன்று, அரத்தால ஹோமம் பண்ணும் பண்ணு, அது அப்படி பண்ணி ஆன பஸ்மத்தை எடுத்து விட்டாரான். அந்த பிரஜாஹோமம் வந்தன என்ன, பிராணாபானோ யான உதான சமானாமே சுத்தந்தா ஜோதி ரகன் விரஜாபி மாத்மா பூஜாரக் ஸ்வாஹா. என்னோட உனக்கு பிராணன் அபானம் யாரும் உதாரணம் சமானம் இருக்கலாம், அதெல்லாம் சுத்தி அடையணும். வாங் மனசு சோத்ர ஜிக்வாக்ரான சுத்தந்தா, அது சுத்தி அடையணும். அப்புறம் பிருத்தி அப்பு வாயு ஆகாசமே சுத்தந்தா. அப்புறம் சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தாமே சுத்தந்தா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள்லாம் சுத்தி அடையணும். இப்படி ஹோமம் பண்ணி அதிலிருந்து எடுத்த பஸ்மத்தை எடுத்துக்கணும். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார்னா, பொய்களை விரசை அங்கி பிரஜாஹோமத்தினால அங்கியில் செய்யப்பட்ட விதியால் பூத்த நீர் அங்கையும் எடுத்து உடனே விபூதி எடுக்கிறேன். முருகி முத்திரேனுக்கு பேர், முருகி என்றால் மான் மேற்கு, இதனால்தான் அந்த விபூதி எடுக்கணும். இப்படி கோரி எடுத்து வைக்கக்கூடாது, இப்படி எடுத்தால் அசுரர்களுக்கு பிரியாயிருக்கும். அப்படிலாம் செய்தால் இப்போ அசுரர்கள் நிறைய நமக்கு இப்போ கத்தமாக சுற்றி இப்படி எடுத்து அங்கையில் எடுத்து நைகரன் தீர்ந்த அன்போடு ஞாச நடைபெறு ஜான முன்னாகவே. இதில் இதே மாதிரி தான் அதையும் குறிப்பிட்டார். இப்படிலாம் ஒரு இடத்துலையும் சொல்லலை, ஒருவேளை வைத்தியத்தில் ரெண்டாக இருக்கணும் நம்ம சைவத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு எழுதிட்டார். தாழி போடணும். அதாவது இங்கே ஞாசம் எப்படி பண்ணுறோம்னா, விபூதி எடுத்து வைக்கிறோம். அப்போ நிரீட்சனை புரோட்சனை தாடனை அபீட்சனை இவ்வளோ பண்ணோம், இல்லை நாசம் பண்ணோம். சிவாய நமஹ, அஸ்திராய படு அஸ்திராய படு கவஜாய வௌஷட்டுன்னு முடியும் மூடிக்கொண்டு என்ன சொல்கிறார், அடைவரு பஞ்ச பிரம்ம மந்திரத்தால் அங்கு என்று தொடக்கத்தான் முடிவில் ஜாபாலம் அணுக்கள் ஏழாற்றான் மூவிரண்டு அதர்ம மந்திரத்தான். இதான் ஜெகமன்னன் பஞ்சபிரம்மனு ஈசானம் தற்பூர்ணா கோரம் வாமதேவம் சத்யோஜாரம் ஈசான உத்தாய நமஹ தத்புஷபத்ராய நமஹ அகோரகதயாய நம வாமதீக்ஷா சத்யோதானம் உச்சே நமஹ துரையாய நமஹ சுரசேன்சயான கவஜாய நம அஸ்திராய நமஹ. பிராமணனான வேதமங்கரில் சேர்க்க சொல்லியிருக்கார். என்னன்னா ஜாபால மனுக்களால், அதாவது உபனிஷதங்கள் 108, இதை மற்ற சமயத்துக்காரெல்லாம் இப்போ ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். அதாவது தசோபனிஷத் 10 உபனிஷதங்களுக்குத்தான் அந்த திரிமஸ்தர்கள் பாஷ்யம் இருக்கார். ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர்லாம் 10 ஈச கேத கட பிரசன மாண்டுக்கிய தைத்திரே ஐத்தரோய சாந்தாக்கிய உபனிஷ 10 உபனிஷத்துக்களுக்கு அவர் உரையிருக்காங்க. மற்ற பற்றி அவங்க தொடலை. இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்கா, இங்க தமிழ்ல வந்திருக்க மாதிரி அங்கேயும் வந்திருக்கான். ஆமா, இந்த 10 தவிர மற்ற உபனிஷத்தும் போலி பின்னால வந்ததுன்னு ஓங்கி அடிச்சிட்டான். போ ஏன்னு கேட்டேன். அவங்க மதங்கள் தகராறு, இதை ஒப்புக்கொண்டா அவங்க சித்தாந்தத்துக்கு தகராறா இருக்கு. நம்ம கருத்துக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் போய் தள்ளிட்டேன், அப்புறம் போலின்னு தள்ளிட்டான். கொஞ்சம் படுத்த எங்கிட்ட ஒரு மத்தொரு விவகாரம் பண்ணார். 10 உபனிஷத் தான் சார் மற்றெல்லாம் சும்மா, ஏன்னா அவ்வளவு சுபுரத்தை சொல்றது அவர் ஒப்புக்குள்ள வராது. அதான் கிடையாது, வாசம் தான். நீங்கள் சொல்கிறபடி 10 உபநிடதங்கள் தான் எல்லாம் மற்றெல்லாம் போலி. சொல்லிடும் ஒரு சேலஞ்ச். உங்கள் மத்வாச்சாரியர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானத்தில் இந்த 10 தவிர ஏதாவது உபனிஷத்தை உதாரணம் சொல்லியிருந்தால் அவர் கொஞ்சம் யோசிச்சிட்டார். அப்படி இருக்குமா? ஆ, விஷயம் அப்படி வாங்க. ஆங்காங்கே உதவி அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற உபநிஷங்கள்லாம் சொல்லிட்டாங்க. மற்ற உபநிஷங்களில் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அனுகூலமாக இருக்கிற மாத்திரம் இருக்கிறது, பிரதிகூலமாக இருக்கிறத விட்டுருவாங்க. இப்போ ஊத்தரம் செய்திருக்கான். அதனால அப்படி சொன்ன 108 பிரமாணம் தான் நமக்கு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆகவே ஒன்று என்பது சிவம், ஞானம் என்பது கலைஞானம், போதம் என்பது அவன் அருளினால் நிகழ்கின்ற பரஞானம். அது பிறவினை ஒழிக்கும். அத போதம் நிகழ்ந்து விட்டால் இன்னும் மீண்டும் பிறவி கிடையாது என்று குருநாதர் சொன்ன உடனே நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உமையில்லார். அந்த மந்திரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்ற திருவாதூர்களுடைய உள்ளமானது உருகி ஒழுகும்படியாக இந்த இனிமையான உமையினை இனிப்பாக சிரித்து கொண்டே வண்ண பணித்து வா என்று சொல்லி, கண்ணினாலே நீ வா, உன்னை ஆட்கொள்வதுக்கு தான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் இந்த ஸ்கூல் ஓபன் ஆகிருக்குது என்று அந்த கண்ணோடு அன்போடு பெருமான் அவர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அந்த பெருமானுக்கு இவர் அடிமையாகினார். உத்தமர் இன்னவாறு இங்கு உரைத்தலும் உவந்து நாலாம் சக்தி நிபாதம் எய்தும் தன்மயராதலாலே. உத்தமர் என்றால் சர்வோத்தமன், எல்லோரிலும் பெரியவனாகின்ற இறைவன் இவ்வாறு சொன்ன உடனே மிகவும் மகிழ்ந்தார். பெருமான் என்னை வலிந்து ஆட்கொள்கின்றானே, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று கூறினிருந்தால் நான் உமக்கு அடிமையாவேன்னு சொன்ன உடனே உன் அடிமை எனக்கு தேவையில்லை, நான் கூற விரும்பவில்லைன்னு சாமி சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லலையே. இப்ப பெருமானும் நம்முடைய அடிமையை வேண்டுகின்றான். அன்பு வேண்டும் சிவபெருமான், அடியார் வேண்டிற்றே வேண்டும் என்று பெரியபுராணத்தில் வருது. சுவாமிக்கு நம்முடைய அன்பு வேண்டும், எந்த தாயாவது பிள்ளை வேண்டாம்னு சொல்லுவாளா? ஒவ்வொரு தாயும் பிள்ளைக்கு ஏன் செல்லம் கொடுக்கிறா? பிள்ளை வேணும்னு தாய் நினைக்கிறதுனாலதான். உண்மை என்ன என்றால் பிள்ளைக்கு தான் தாய் வேண்டும். தாய் இல்லை என்றால் பிள்ளை வாழாது. ஆனால் தாய் எப்படி நடந்து கொள்கின்றாள்? தனக்கு தான் பிள்ளை வேண்டும் என்பதை போல நடந்து கொள்கிறார், அதான் கருணை. அதுபோல உண்மையிலே உயிர்களுக்குத்தான் கடவுள் வேண்டும். ஆனால் கடவுள் எப்படி நடந்து கொள்வான்? தனக்குத்தான் அடியார்கள் வேண்டும் என்பதை போல நடந்து கொள்வான் கடவுள். என்ன காரணம்? அவன்கிட்ட அவ்வளவு கருணை இருக்கு. கருணைக்கு எல்லை இருந்தா தானே யோசனை வரும். இப்ப நம்ம கிட்ட சாப்பாட்டுக்கு எல்லை இருந்தாதான் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அல்லது இப்ப கோயில்ல பிரசாதம் கொடுக்கும்போது நிறைய கூட்டம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்கு. எல்லை இல்லாம இருந்தா எவ்வளவு வேணா கொடுக்கலாமே. கங்கையில எல்லை இல்லாம ஜலம் போறது எத்தனை பேர் வேணா முண்டுக்கலாமே. கடவுள்கிட்ட கருணைக்கு எல்லையா இருக்கு. ஆகவே கருணைக்கு எல்லை இல்லாதவன் எப்படி வேணா அவன் வந்து நமக்கு இடம் கொடுப்பான். ஆகவே கடவுள் தன் தொண்டர்களுக்கு அடிமைப்படுவான். உண்மையான தொண்டனும் கடவுள் தான். கடவுளை போல தொண்டன் உலகத்தில் யாரும் கிடையாது. அவனை போல யாரும் தொண்டு செய்ய முடியாது. என்ன காரணம்? அவனுக்கு நத்திங் டு லூஸ், அகங்காரமே இல்லாதவன். அவன்கிட்ட பிளென்டியா இருக்கு கருணை, எல்லை காண முடியாத அளவுக்கு. கொடுத்துக்கிட்டே கொடுத்துட்டே இருந்தா குறையவே குறையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதனால தன்னை பாடுகின்ற பத்ரன் என்ற பாணனுக்கு தன்னை அடிமை என்று சொல்லிக் கொண்டு விறகு விற்றான். பன்றி குட்டிகளுக்கு தாய் பன்றியாக தானே வந்து பாலூட்டினான். சம்பந்த பெருமானுக்கு அம்பாளை பாலூட்ட சொன்னார், பன்னிக்குட்டிக்கு தானே வந்தார். அவர் கருணையில எந்த நேரத்தில் யாருக்கு எந்த கருணை எப்படி சுருக்கும் தெரியாது. இப்ப சம்பந்த பெருமானை விட அதிகமான கருணையை பெற்றிருக்கின்றன பன்றி குட்டிகள். அவரே வந்துட்டாரு என்று பார்க்கின்றோம். ஆகவே கடவுளை கேட்பார் இல்லை. ஏன் இப்படி செஞ்சார்னு யாரும் அவரை கேட்க முடியாது. பெருமான் தன்னுடைய அடிமையை உவந்து ஏற்றுக்கொண்டதை கண்டு திருவாரூர்களுக்கு மனம் நெகிழ்ந்தது. உவந்து நாலாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையராதாலே, சக்தினி பாதத்திலே உத்தம சக்தினி பாதம் எய்துகின்ற தன்மை வந்துவிட்டது அவருக்கு. சக்தினி பாதம் மந்தம் என்றும் மந்த தரம் என்றும் தீவிரம் என்றும் தீவிர தரம் என்றும் சொல்லப்படும். தீவிரத்தரம் என்பது நாலாம் சக்தினி பாதம். அது எப்படிப்பட்டதுன்னா, தலையிலே நெருப்பு பிடித்தவன் தண்ணீரை தேடுவதைப் போல கடவுளை தேடுகின்ற தன்மை. தலையில நெருப்பு பிடிச்சிருச்சு, இருங்க உங்களுக்கு ஒரு போன் வருது பேசிட்டு போங்கன்னு சொன்ன கேட்பாங்களா, தண்ணி எங்க இருக்கும், வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னா குளத்துல போய் விழுவோமா தான் தோணும். அதே போல கடவுளை அறிந்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலை தான் நாலாம் சக்தினி பாதம். அந்த நிலைக்கு நம்முடைய குருநாதர் வந்தார். ஆகவே குதிரை வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் எடுத்துப்ப. தன்மை ராதலாலே அத்திரு மந்திலாடும் ஐயர் இங்கு என்னையால இத்திரு மேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணினார். அப்பொழுது தன்னை காக்க வந்தனே கடவுளாக கருதினார். என்றைக்குமே கடவுள் கலக்காத பொருள் இல்ல. ஒரு ஆபத்திலிருந்து நம்ம காக்கிறவனை கடவுளாக கருது குற்றம் கிடையாது. இதுவோ பிறவி என்ற பேரச்சத்திலிருந்து நம்மை காக்கின்ற பெருமான். ஆகவே அவனை கடவுளாக கருதினார். எப்படிப்பட்டவர்னா, அந்த ஒப்பற்ற திருமேனி கொண்டு பொன்மன்றத்திலே ஆடுகின்ற அம்பலவான் இருக்கிறாரே, அவர்தான் இங்கு என்னை ஆளுவதற்காக இந்த திருமேனி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். இது ஒரு திருவாசத்தை வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். என்னன்னா, அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். கடவுள் இப்படிப்பட்டவன் பெரும் புண்ணியசாரிகளா இருக்கின்ற தேவர்களுக்கும் தெரியாது. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. என்ன அர்த்தம்? இது அவன் திருவுருன்னா, தன்னை ஆட்கொள்கின்ற அந்த ஆத்மநாத மூர்த்தியினுடைய இது இருக்கே, இது அவன் திருவுரு. இந்த ஆத்மநாத சுவாமி யாருன்னா, இவன் அவன், இவன் அவன். அதுதான் பொருள் சொல்றாரு இங்க. அத்திரு மன்றிலாடும் ஐயர் அம்பலவாணர் இங்கு என்னையால இத்திருமேனி கொண்டு, அத்திருமேனி கொண்டு அங்கு ஆடுகின்ற பெருமான் இத்திருமேனி கொண்டு இங்கு எழுந்துள்ளார் என்னை ஆழ்வதற்காக அப்படின்னா, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே உணர்ந்தார். இத்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணினார். அது எங்க பல விதத்துல சொல்றார். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. சுவாமி திருவடிய தலையில வச்ச உடனேயே வைத்தது எம்பெருமான் தான் என்பதை உள்ளத்திலே உறுதியாக உணர்ந்தேன். பெருமான் என்று உணர்வதற்கு அந்த உயிருக்கு தகுதி வேண்டும். பெருமானே வந்தாலும் பெருமானு தெரியாது. எப்படின்னா, மதுரையில பெருமான் குதிரை சவனா வந்தார். நம்ம குருநாதர் தவிர யாருமே வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கலையே. மதுரை எப்படி எவ்வளவு பெரிய ஊரு, அன்றும் இன்றும் பெரிய ஊர் மதுரை. பெரிய மாநகரம் இல்லையாது, பாண்டிய நாட்டினுடைய தலைமை பீடம், தலைநகரம். பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய். பெரிய தென்னன் மதுரைனா தென்னனுடைய பெரிய மதுரைன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அதை தென்னனுடைய பெரிய ஊர் மதுரை, லட்சோப லட்சம் மக்கள் வாழற ஊர். அந்த ஊர்ல யாராவது ஒத்தராவது பரிமேல் அழகனா வந்த பெருமான், சொக்கநாத பெருமான் என்று அறிந்திருப்பார்களா? அறியவில்லையே. தகுதியிலே மேம்பட்ட பாண்டியன் கூட அறியவில்லையே. இந்திய மாயா இருள்கிட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். அந்த உண்மை அவனுக்கு சிறப்பு. பெரிய சிவபுண்ணியம் பண்ணிருக்கிற அரிமர்தல பாண்டியனுக்கு கூட அந்த புண்ணியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆகவே வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வேண்டும், மிகப்பெரிய பாக்கியம் வேண்டும். நம்ம தலையில கால் வைக்கிறவன் மனுஷன் இல்ல, அவன் தெய்வம் என்று அறிய வேண்டும். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் திருநன் காண்க. நம்ம குருநாதர் மட்டும் வந்திருக்கிறது ஆத்மநாதர் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு பெண்ணு சொல்லுவா தன் வீட்டுக்காரர்கிட்ட, உங்களுக்கு இந்த டிரெஸ் தாங்க பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிரெஸ் நீங்க போட்டுக்கிட்டாதான் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லுவாங்கல்ல. அன்பான மனைவி வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, இந்த சட்டை போட்டுக்குங்க, இந்த பேண்டை போட்டுக்குங்க, இது மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, மீசையை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, வாயை மறைக்கிற மாதிரி இந்த மீசை வேண்டாமே. அன்புனால கடவுள் எத்தனையோ கோலங்கள் கொண்டு நம்மளுடைய குருநாதருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா குதிரை ஓட்டிட்டு வந்தையே அந்த அந்த காட்சி தான் என் மனசில் நிறைவு பெற்றிருக்கிறதுன்னு சொல்றாரு. இங்க பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடற் போதிரஞ்சி தெரிவர நின்றுருகும் பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உரு அறியாதென்ற உள்ளமதே. ஒருவரை அன்றி சிறப்பான வேறு உரு அறியாதென்ற உள்ளமதேன்னு கூறணும். சாமியை வேறு வடிவங்களிலே அறியவில்லைன்னு சொல்லல, சாமியினுடைய வடிவங்களிலே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான வடிவம் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான், பரிமேலகனாக வந்த வடிவம் தான். எப்படிப்பட்ட வடிவம் அது? குயில்ன்ற சொல்றார். குயிலே சாமியை திரும்ப கூப்பிட்டு அடிச்சுட்டு வா. சரி, திருப்பெருந்துறையில கையில புஸ்தத்தோட சின்னமுத்திரையோட வந்தாரு, அது மாதிரி அடிச்சுட்டு வரவா? அந்த வேஷம் வேணாம், குதிரை ஒட்டிட்டு ஜாலியா வந்தார் மாப்பிள்ள மாதிரி, அந்த வேஷத்துல அடிச்சுட்டு வா. இங்கே நீ குயிர் பிள்ளாய் மாலுடு நான்முகன் தேடி ஓவியவர் உன்னி நிற்ப ஒன் தழல் விண்பிளம் தோங்கி மேவி என்ற அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிப்பாகன் தாழ்சடையோன் வரக்குவாய் என்று அந்த உருவத்தில் ஈடுபடுகின்றார். ஆகவே வந்தவன் கடவுள் என்று அறிவதற்கு பெரும் புண்ணியம் இருக்க வேண்டும். அது அவர்கிட்ட இருந்தது. புவனியில் சேவடி திண்டினன் காண்க சிவனென யானும் தேரினன் காண்க. அப்புறம் தனக்கு சொல்வதை போல பிறருக்கு சொல்வதை போல தனக்கு சொல்வதாக கொள்ளலாம், தனக்கு சொல்வதை போல உலகிற்கு சொல்வதாக கொள்ளலாம். சொல்றார், நம்மை ஆட்கொண்ட குருநாதனை அவன் மனித வடிவில் இருக்கின்றான் என்று இகழ்கின்ற குற்றத்தை மட்டும் யாரும் செய்து விடாதீர்கள். அருள்தான் குருநாதன் மூலம் நமக்கு ஐந்தெழுத்தை கொடுக்கின்றது. ஆகவே குருவே சிவம் என்று வழிபட வேண்டும். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. சிறுமை என்றால் மனித கோலம் என்று இகழாதே, புறக்கணிக்காதே, சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை பிரிவினை எரியா நிழலது போல ஒரு பொருளினை அதனுடைய நிழல் பிரியாது, ஒன்று முன் விழும் அல்லது பின் விழும் அல்லது பக்கத்திலே விழும், ஆனால் பிரிந்து இருக்காது. அதே போல குருநாதனுக்கு முன்னோ பின்னோ தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆராயப்படாத நிலத்திலே செல்லும் பொழுது குருநாதனை காப்பதற்கு முன் செல்ல வேண்டும். அறிந்து வைத்திருக்கிற இடத்திலே செல்லும் பொழுது அடங்கி குருநாதனுக்கு பின் வர வேண்டும். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கக்கூடாது, அடங்கி இருக்கணும். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கிறதும் தப்பு கிடையாது, அவன் சிஷ்யனா தானே இருக்கிறான், குருவாயிடக்கூடாது. குருவுக்கு மிஞ்சினால சிஷ்யன் சிஷ்யன் தானே. மிஞ்சுதல் என்பது அன்பினால் மிஞ்சுதல், அவரை காத்தருளுதல். முன்பின்னாகி நிழல் போல காக்க வேண்டும் அவனை. பிரிவினை எரியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்தி முனியாதுன்னா அவர் ஏகப்பட்ட வேலை கொடுப்பாரு, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வேலை கொடுக்கிறார் அப்படின்னு சலிச்சுக்க கூடாது. அவருக்கு ஆயிரம் சிடர்கள் இருந்தாலும் நம்மிடம் அவர் பேருந்து வைத்திருப்பதனால்தான் எந்த எதை எடுத்தாலும் நம்ம கிட்டயே வேலை வாங்குறாருன்னு சந்தோஷப்படணும். எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்குறாரு, மற்றவங்களுக்கு வேலை கொடுப்ப ஃப்ரீயா விட்டுடுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அன்பு இருக்கிற காரணத்துல தான் எல்லா வேலையும் நம்மள்ட்ட தராரு. அதான் முனியாது என்றால் சலித்துக் கொள்ளாமல் இரவு பகலாக குருநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். சலிப்பு ஏற்படக்கூடாது. சிவபிரகாசம் சிவா மாதிரி போயாது உழைக்கணும். என்ன முனியாது அத்திசை, அத்திசை முனியாது என்ன சில பேர் பண்ணுவாங்க, ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில போடுவாங்க. அப்படி இல்லாமல் குருநாதனுடைய காட்சியிலேயே இருக்கணும். அப்படி அவன் அவன் நமக்கு செய்த அருளை மட்டும் நினைக்க வேண்டுமே தவிர அவன் நம்மளை திட்டினதை அடிச்சதெல்லாம் நினைக்கக்கூடாது. எப்படி குருநாதன் வாழணும், அந்தே வாசியாக வாழ்ந்தால் இந்த பிறவி நீங்கும் என்று பார்க்கின்றோம். பரமான அப்புறம் சொல்றாரு, குருநாதன் தான் என்னை வந்து ஆட்கொண்டான். நான் எவ்வளவு குருநாதனை தேடினாலும் நான் தேடினதன் பயனாக குருநாதனை பெறவில்லை, குருநாதனுடைய கருணையினால தான் குருநாதனை பெற்றேன்ங்கிறதுக்கு அழகான ஒரு ஊமையை சொல்றார். எங்க சொல்றார்னா, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி என்று குருநாதனை ஒரு மேகமாக உருவகிக்கிறார். அது என்ன சொல்றார், பரமானந்தம்னு ஒரு பழைய சமுத்திரம் இருக்கு, பழைய கடல், சிவானந்தம் பரமா மேலான ஆனந்தம், அதற்கு இணையான ஆனந்தம் கிடையாது. உலகத்திலே இன்பம் என்று இருக்கு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னு ஒருத்தர் பாடிட்டு போயிட்டாரு. அப்படின்னா அல்வா சாப்பிட்றதுலேருந்து, அசோகா சாப்பிட்றதுலேருந்து, பக்கோடா சாப்பிட்றதுலேருந்து, முறுக்கு கடிக்கிறதுலேருந்து எல்லாம் இன்பம்னு அர்த்தம், எல்லாம் தீண்டும் இன்பம், எல்லா இன்பங்களும் இருக்கு. ஆனா பெருமாளுடைய திருவடி இன்பம் இருக்கின்றதே புலன்களில் தென்படாத அந்த இன்பம், அந்த பேரின்பத்துக்கு இணை எதுவும் கிடையாது. அதிலே உடம்பு உள்ளம் உயிர் உணர்ச்சி எல்லாம் ஒடுங்கும் அந்த இன்பம் பரமானந்தம். அது சமுத்திரம் போல எங்கேயோ எட்டி இருக்கு. அதை ஒருவன் நாடுகின்றான் என்று சொன்னால் இவனுடைய நாட்டமானது தீவிரமாக இருந்தா அது என்ன பண்ணுது, இவன் மீது கருணை கொண்டு முகிலாக வருகின்றது. குருநாதன் என்ற முகிலாக சமுத்திரமே வருது. ஆடி அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணா புண்ணியம், தை அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணா புண்ணியம். நான் நாக்பூர்ல இருக்கேன், நாக்பூர்ல இருக்கிறேன்னா கார்த்தால எழுந்து சமுத்திரத்துக்கு போய் ஸ்நானம் பண்ண முடியுமா? நாக்பூர் எங்க இருக்கு? இந்தியாவுக்கு நட்ட நடுப்புல இருக்கு. நான் ஏரோப்ளைன்ல போனாலும் நேரத்தில் போக முடியாது எங்கேயும். இப்ப ஆடி அமாவாசைக்கு நான் நாக்பூர்ல மாட்டிக்கிட்டேனே, வேதாரண்யத்தில் இருந்தா ஒழுங்கா சமுத்திரசனம் பண்ணிருக்கலாமே, நான் ஏங்கி அழுதேன்னா திடீர்னு ஒரு மழை பெய்யும், அந்த மழை பெய்து அதில் நனைந்து விட்டால் சமுத்திரசனம் பண்ணின இன்பம் பலன் வந்துடும். மழை எங்கேருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து தான் வருது முகில். அப்ப கடவுளை ஒருவன் தேடுகின்றான், இவனால் கடவுளை அடைய முடியாது. கடவுள் என்ன சொல்றாரு? ஒன்னால எங்கிட்ட வர முடியாட்டாலும் நான் உங்ககிட்ட வரேன், குருநாதனா வர்றாரு. பரமானந்த பழங்கடல் அதுவே என்றால் அதே தான். நீ வேற்றுமையை காணாதே, குருநாதனை மனிதன் இகழாதே. அறுபரத்துருவன் அவனியில் வந்திருக்கிறான், அவனியில் வரும்போது ஒளிசை மாறுடமாக வந்திருக்கிறான். ஒளிசை மாறுடம்னா நம்ம விட நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற மனிதன், ஞானமே வடிவாகிய ஞானத்தினால் செய்யப்பட்ட மனித உருவம் கொண்டவன், ஞானமே வடிவாகிய மனித உருவம் கொண்டவன். ஆளுடைய பிள்ளையார் மனிதர் தானே, அவரை இகழலாமா? அவர் தானே ஒளிசை மாறுடம். நம்முடைய குருநாதர் ஒளிசை மாறுடர் தானே, அவரை இகழலாம? அவர் காலத்துல மட்டும் இல்லாம வருங்காலத்திலும் எத்தனையோ கூடி உயிர்கள் உய்யும் பண்ண அவருடைய வாக்கே இருக்கும் பொழுது, அவர்களோடு வாழ்கின்ற காலத்தில் அவர்களுடைய நோக்கு நம்மேல் பட்டிருந்தா நமக்கு பிரிவு உண்டா? வாக்கே இத்தனை வருஷங்களுக்கு உயிரில வாழ வைக்கும் பொழுது நோக்கு பட்டிருந்தா? ஆகவே அந்த மனித உருவத்தில் இருக்கின்ற கடவுளை இகழக்கூடாது. பரமானந்த பழங்கள் அதுவே வருகின்றது, கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் இருக்கின்றது. ஆனா அந்த முகிலும் ஒரு திவ்ய கஷேத்திரத்துல ஏறிதான் மின்னி முழங்கி அருள்மழை பொழியும். முக்தி திரு பொலிகின்ற பெருந்துறை என்ற மலை மீது ஏறினான் சொன்னார். இதுலயும் அந்த தமிழ் இலக்கணத்தை முழுக்க பிழிஞ்சு வைக்கிறார் குருநாதர். அறிவால் சிவன். திருப்பெருந்துறை என்பது நெய்தல் நிலம், அங்க மருந்துக்கு கூட ஒரு மேடு கூட கிடையாது, ஒரு பாறை கிடையாது, அதை போய் மலைன்னு சொல்றாரு. திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, திருப்பெருந்துறை எப்படி மலையாகும் கேட்டா, குருநாதன் அருள் செய்த காரணத்தினால அதனுடைய திணை குறிஞ்சி, ஆகவே திருப்பெருந்துறை வரை. தலைவனுடைய அருள் தலைவிக்கு கிட்டுகின்ற திணை ஒழுக்கம் இருக்கின்றதே, தலைவனும் தலைவி சேர்ந்து இன்புற்று வாழ்கின்ற திணையை குறிஞ்சி என்று சொல்வார்கள். அது குறிஞ்சி, அதற்குரிய நிலம் எது? மலை. ஆகவே பெருமான் நமக்கு அருள் செய்கின்ற இடம் மலை, அவ்வளவுதான். திருவார் பெருந்துறை என்பது ஒரு வரை. முகில் எங்கு தோன்றும்? மலையிலே தோன்றும். திருவார் பெருந்துறை என்ற வரையிலே தோன்றி குருநாதாகின்ற முகில் என்பது பரமானந்த பழங்களிலே இந்த முகிலாகி வந்து தன்னுடைய அருள்மொழியை சிந்தியது, என்னை ஆட்கொண்டது என்று சொல்றார். அப்புறம் சொல்றாரு, மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கள் தாழினை, வெறிலா பத பரிசு பற்றினின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார், இரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசைமானுடன் ஆக நோக்கியும் கிரிலாதனின் ஜுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கிழமையே என்ற பாடல்ல பெருமானை பிரிந்த நிலையில் தான் எல்லா திருவாசமும் பாடப்பட்டது. குருநாதனுடைய அருளை பெற்றுவிட்டு பிறகு குருநாதன் என்ன பண்ணாரு, தில்லைக்கு வான் சொல்லிட்டு பிரிந்து போய்விட்டார். 999 அடியார்களோடு சேர்ந்து மறைந்து விட்டார். அந்த பிரிவு தாங்காமல் பாடப்பட்டதுதான் திருவாசகம். ஆகவே தன்னை நொந்து கொள்வதாக அமையும். அது ஆண்ட திரவம் அதில் அடிக்கடி வரும். ஈரிலாத நீ என்றால் எல்லை காணப்படாத பரமசிவமாகின்ற நீ, எளியாகி வந்து எல்லைக்கு உட்பட்டவனாக வந்து கடவுளை தொட முடியுமா? குருநாதனை தொட முடியும். கடவுளை ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியுமா? குருநாதனை பார்க்கலாம். கடவுளுக்கு காப்பி போட்டு கொடுக்க முடியுமா? குருநாதனுக்கு போட்டு கொடுக்க முடியும். அப்படி எளியவனாக வந்தார். நாம் செய்கின்ற தொண்டினை ஏற்கின்ற கடவுளாக வந்தார். அப்படி எளிமைதான் கோயில் இருக்கிற லிங்கமூர்த்தமும். கடவுள் அடிமுடி அறியப்படாதவன், கடவுளுக்கு எப்படி அபிஷேகம் பண்றது? அவருடைய திருமுடி எங்க இருக்குன்னு பிரம்மாவுக்கே தெரியல, திருவடி எங்க இருக்குன்னு விஷ்ணுவுக்கும் தெரியல. திருவடியில தான் மலரிட்டு அர்ச்சிக்க வேண்டும். திருவடி தெரிஞ்சாதானே மலரிட முடியும், திருமுடி தெரிஞ்சாதானே அபிஷேகம் பண்ண முடியும். அப்ப பெருமானை வணங்கவே முடியாது. போனா போறதுன்னு எளியவராக திருவுரு கொண்டிருக்கிறார் சங்கர ராமலிங்கேஸ்வரராக. கருணையினால சங்கர ராமலிங்கேஸ்வரராக வடிவம் கொண்டிருக்கிறார். கருணையினால லிங்க உருத்தம் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாக மணிந்தார்க்கு நிகழ்குறி, கருணையினாலே நிகழ்ந்த குறி சிவலிங்கம். அதனால சிவலிங்க தரிசனம் செய்யாது இருக்க கூடாதுங்கிற கருத்து பெரியவனத்தில் இருக்கு. அன்றாடம் எதை செய்யலனாலும் சிவலிங்க திருமேனிய தரிசித்தே ஆக வேண்டும். அதனால்தான் பக்கத்தில் இருக்கிற கோயில்ல போய் பெருமானை பார்த்தால் போதும் அப்படின்னு. அந்த ஊர்லயே பெரிய கோயில் கச்சியேகம்பர் கோயில் இருக்கு. ஆனா இவர் புத்த மங்கைங்கிற புத்தர்கள் வாழ்கின்ற ஒரு இடம், ஒரு புத்தர்களுக்கு அப்புறம் புத்தனா தான் வாழறார். யாரு? சாக்கிய நாயனர். அந்த புத்த மங்கைக்கு பக்கத்தாப்பது ஒரு சின்ன சிவாலயம் இருக்கு, வீரட்டான சிறு கோயில். அந்த கோயிலுக்கு போய் சாமியை டெய்லி பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னு போனார். ஒரு நாள் தன்னை அறியாம கல்ல விட்டு எரிஞ்சார். அடுத்த நாள் யோசிக்கும் பொழுது பெருமானே நினைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய உள்ளத்துல இந்த செய்கை ஏற்பட்டதுன்னு சொன்னா பெருமான் விரும்புகின்றான்னு அர்த்தம். பெருமானுக்கு எது விருப்பமோ அதை நம்ம செய்யணும் என்று அதை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் பெருமானுடைய அருளினாலே பெருமான் மறக்க செய்தார். அந்த கஞ்சியை வாயில ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சாராம், என்னது தப்பு பண்ணிட்டோமே, பெருமான தரிசனம் பண்ணாம கஞ்சி குடிக்க போயிட்டோம் என்று சொல்லி கஞ்சியை கீழே வச்சுட்டு கையில ஒரு கல் எடுத்துட்டு ஓடி போனார் சாமி தரிசனம் பண்றதுக்கு. பெருமான் காட்சி கொடுத்தார். விஷவாரோட கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுனாமே நீள் விசும்ப ஆள வைத்தார். கல்லினால் எரிந்த பிறகுதான் கஞ்சி சாப்பிடுவார், குடிக்கிறது கஞ்சி தான், ஆனா சுவாமியை கல்லால் அடிச்சபுறம் தான் கஞ்சி சாப்பிடுறது. அப்ப பெருமான் சிவலிங்க திருமேனி கொள்வது எப்படி அவனுடைய கருணையின் பெருமையையும் அவனுடைய எளிவந்த கருணையும் காட்டுகின்றதோ, அதை போல குருநாதனாக வருவது என்பது அந்த பெருமானுடைய கருணையை காட்டுகின்றது. ஈரில்லாத நீ, எல்லையில்லாத நீ, எளியாகி வந்து ஒளிசெய் மானுடமாக குருநாதனாக எழுந்துருளி நோக்கியும் கிரிலாத நெஞ்சு உடையனாயினேன். உன் நீ எவ்வளவோ செஞ்சிட்ட, இருந்தாலும் அனுபட்சம் நான் செய்ய வேண்டிய நான் செய்யல, அதற்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய இதயத்தை நான் இடித்துக் கொண்டிருக்க வேண்டும், வெடித்துக் கொண்டிருக்க வேண்டும், கீறி கொண்டிருக்க வேண்டும், மோதிக்கொண்டிருக்க வேண்டும், உடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்பில்லாத இந்த நெஞ்சத்தை வச்சுட்டு இருக்க கூடாது, என்ன பண்ணிருக்கணும், குத்தி கிழிச்சிட்டு இருக்கணும். கீரில்லாத நெஞ்சு உடைய நாயினேன், என் மனதை இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறேனே, கடைய நாயினேன், மிகவும் மட்டமா போயிட்டேன். எப்படி மட்டமா போயிட்டேன், நாயிற்கடையாம் நாயேன், நாயோட எல்லா கெட்ட குணமும் என்கிட்ட இருக்கு. ஆனா நாயா பிறந்திருந்தா சில நல்ல குணம், நாய்கிட்ட உள்ள குணம் படைப்பினால் நாய்க்கு என்ன நல்ல குணம் உண்டோ அது என்கிட்ட வந்திருக்கும். நீ என்னை நாயாக படைக்காமல் நரனாக படைத்ததுனால கெட்ட குணத்தினால நாயா இருக்கிறேன், நல்ல குணத்தினால அதை விட கீழா இருக்கிறேன். அதுகிட்ட இருக்கிற நல்ல குணம் இல்லையே. நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனின்னு திருக்கோவையார்ல சொல்றார். அந்த திருக்கோவையார படிக்கலன்னா நாயிற்கடையாம் நாயேங்கிற திருவாசத்துக்கு பொருள் தெரியாது. நாயிற்கடையாம் நாயன்னா நாய்களுக்குள்ள மட்டமான நாயின்னு தான் எல்லாரும் அர்த்தம் எழுதுவாங்க. ஆயிரம் நாய் இருக்கு, அந்த நாயிலே மட்டமான நாய் இருக்கும்ல, சோரி பிடிச்ச நாய், வெறி பிடிச்ச நாயின்னு, அப்படி அப்படி கிடையாது. நாயாக இல்லாமல் நாயினுடைய கீழ்மையை கொண்டவன் அவன் தான் நாய், அவனை விட உயர்ந்ததுன்னு அர்த்தம். எந்த நாயா இருந்தாலும் இவனை விட உயர்ந்தது, ஆகவே அவன் நாய்க்கடையான் நாய், நாயிற்கடையாம் நாய். என்னன்னா நாய்கிட்ட அத்தனை நல்ல குணம் இருக்கான். திருக்கோவையார்ல சொல்றார், நாய் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய எஜமானன் எத்தனை அடிச்சாலும் வாங்கிட்டு சீராது இருக்கும். எவ்வளவு பொறுமை, மனைவி மக்களை வாரி இருக்க மாட்டார்கள், நாய் அப்படி இருக்கும். நாய் என்ன செய்யும், மாறு வேடத்தில் வந்தாலும் தன் தலைவனை உணர்ந்து விடும். மனைவியை ஏமாத்திடலாம், மாறு வேடத்தில் வந்து வளர்க்கின்ற நாயை ஏமாத்த முடியாது. குரங்கு ஊட்டி கொண்டிருக்கும் போதே கையிலேருந்து பிடுங்கும், பூனை வளர்க்கறவன் வீட்லயே திருடும், நாய் ஏங்கி நிற்குமே தவிர கொடுத்தால் தான் பெறும். எத்தனையோ நல்ல குணம் இருக்கு நாய்கிட்ட, அது எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறார் அவர். நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனியன். இப்ப பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவன் குருநாதனாக வந்தான். அந்த கருணையினை நினைத்து பார்க்காமல் அவனை இழந்து விட்டேன். எப்படி இழந்தேன்னு சொன்னா, குருநாதனுக்கு என்ன பிரியறதுக்கு மனசே இல்லை, பிரியறதுக்கு மனசு இருந்தா ஆட்கொண்டிருப்பானா? அவன் எவ்வளவு பேருந்து வைத்து ஆட்கொண்டான், அவன் என்னை பிரிவதற்காக ஆட்கொண்டான் என்று சொன்னால் அது பெரும் பாவமாக பழியாக போகும். அவ்வளவு அன்போடு ஆட்கொண்ட ஒருவரா பிரிவதற்காக ஆட்கொள்வர் மாட்டார் அப்பொழுது. ஆனால் பிரிந்து விட்டோம், பிரிவு என்பது உண்மையா இருக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய தீவினையினால் நான் பிரிந்தேன், வினையன் போல் உடையார் பிறரார் உடையான் அடி நாயேனை திரையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. அவர் ஆட்கொண்ட திறத்தை வைத்தே சொல்லலாம், எப்படி என்னை ஆட்கொண்டார், எத்தனை பேர் அவருடைய விபூதிக்காக வெயிட் பண்றாங்க, ஓரத்துல நோஞ்சானா நிக்கிற என்ன கூப்பிட்டு விபூதி கொடுத்தாரு சொல்றாருல்ல. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்களாம் பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன் நீர் எனக்கருளி. அப்படி என்னை செலக்ட் பண்ணி ஆட்கொண்ட பெருமானா என்னை விட்டு போவான், கைவிடுவான்? அப்பொழுது அவனை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன், அதான் நாய்த்தன்மை. நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம் விட வேண்டியதை விட்டு இருக்க வேண்டும், அவ்வாறு விடாது அதையும் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறது, அது நாய்த்தன்மை. சுவாமி நம்மளை ஒரு உயர்ந்த நிலையில வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் உலகத்தை நாடக்கூடாது. கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் உலகியல் நாட்டம் இருந்தால் அது நாயின் தன்மை, அதனால் நான் பிரிந்து விட்டேன் சொல்லி. வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கே கழுத மேல ஆசை. இதை எங்க குருநாதர் சொல்வார்கள், உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும் வண்ணான் அவனுடைய தலைமைப்பாடு கருதி கருணையை குறைக்காமல் இருப்பான். அவன் வண்ணாத்திட்ட எப்போதும் அன்பாதான் இருப்பான். இருந்தாலும் வண்ணாத்திக்கு வண்ணான் ரெசிப்ரிகேட்டிவ் லவ் இல்ல, இணையான அன்பு இல்ல, அதான் நாயின் தன்மை அப்படின்னு பார்க்கிறோம். நாய்க்கு அன்பு இருக்கும், ஆனா நாய் வந்து பழகியதை விடாதிருப்பதை போல அந்த பழைய பழக்கங்களை விடாதிருத்தல், கக்கியதை உண்ணுதல் சொல்வார்கள். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் என்று சொல்லி கடவுளே குருநாதனாக வந்து ஆட்கொண்டான், அதற்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று புலம்பியதுதான் திருவாசகம். அப்படி ஆட்கொள்வதற்கு காரணக்கர்த்தராக இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. ஆகவே அப்படி ஆட்கொண்ட பெருமான் மீது குற்றம் காண முடியுமா? சாமி ஒன்று இப்போ தலைவன் தலைவியா கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறாரு, பிரிஞ்சு போயிருக்கிறார். பிரிஞ்சு போனார் தான் அவர் வேண்டான்ட்டு என்றைக்குமே போகமாட்டார். வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுடுறதுக்காக போயிருப்பார், இல்லை படிக்கிறதுக்காக போயிருப்பார். இப்படி கணவனார் பிரிஞ்சு போவார். ஆனால் அந்த பிரிவினை மனைவினால் தாங்க முடியாது, ரொம்ப துன்பப்படுவாங்க. துன்பப்படும் போது என்றைக்குமே நமக்கு துன்பத்தை தருகின்ற ஒரு பொருள், அந்த பொருளை யாராவது திட்டினாங்கன்னா அந்த துன்பம் கொஞ்சம் குறையும். நல்லா கவனிச்சுங்க. தோழி என்ன பண்ணுவா, அவே இவ வீட்டுக்காரர் நம்ம கொஞ்சம் திட்டுவோம், அவ வீட்டுக்காரர் திட்டணும்னு திட்டல, திட்டினா இந்த தலைவிக்கு கொஞ்சம் அது ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத திட்டுவா. அதுக்கு தலைவி என்ன சொல்லுவா, அது வந்து தலைவினை இயற்பழித்தல்னு பேரு. தலைவினை அவ தோழி இயற்பழித்த உடனே தலைவி என்ன சொல்லுவா, ஏற்பட மொழிவாள். எப்படி ஏற்பட மொழிவாள்னா, நீ என்ன எங்க வீட்டுக்காரர் திட்டுறது, அவரை திட்டாத, அவரை என்ன விட்டு பிரிஞ்சே போகல. என்னடி பாவி, போனவன் 10 மாசமா வரல, நீ ஒண்டியா மூட்டை வழியே பார்த்துட்டு இருக்கிற, போன் கூட பண்ண மாட்டேங்கிறான், அப்படி இருக்கும்போது நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற, சாப்பிடாமலே நீ மெரிஞ்சு போயிட்டு இருக்கிற, அதெல்லாம் அவனுக்கு தெரியுதா? ஒரு வீடியோக்கள் பண்ணாலாவது உன்னை பார்க்கலாம், அதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னுடைய தலைவரை நீ திட்டாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம குருநாதர். என்ன சொல்றாருன்னா, கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை, என்னை இறைவன் ஆட்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? சிதம்பர ராஜா அவர் குற்றாலத்து குரத்தினா, அவர் வந்து என்ன, நீ என்னுடைய உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் அழைச்சிட்டு போய் அவருக்கு பக்கத்தாப்புல அரியணையில ஏத்தி வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? கடவுளை அடைவதற்கு நம்முடைய படிப்பு உதவுமா? கல்வியினால் கடவுளை அடைய முடியுமா? முடியாது. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, வல்லாளன் என்றால் அவன் சாமர்த்தியசாலி. எப்படின்னா, அவன் நினைச்சா நினைச்சது செய்வான். ராஜாவா இருந்துட்டு குரத்தைய போய் அவன் பட்ட மகிழ்ச்சியா பண்ணுவான், யாரு எதிர்த்தும் கேட்க முடியாது. அவன் வச்சது சட்டம், அவன் விரும்பினால் என்னை ஆட்கொள்வான். வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி, முதல்ல நான் பயந்தேன், ஐயோ இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், எங்க வீட்டுல எல்லாம் கோச்சுப்பாங்க, இதெல்லாம் வேண்டானு. ஆனா அவன் என்ன பண்ணா, தன்னுடைய அன்பினாலே எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி மயங்கி நான் அவனிடத்துல ஈடுபட முடியாத செஞ்சான். பிச்சேற்றி கல்லா மனத்து கடைப்பட்ட நாயினை, வல்லாளன் தென்னன் பெருந்துரியான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி, அவன் வைத்த அன்பிற்கு இணையான அன்பு நான் வைக்கல, ஆனால் பெருமான் எனக்கு அன்பினையும் கற்றுக் கொடுத்தான். கல் போன்று இருக்கின்ற மனத்திற்கு அன்புனா என்னன்னே தெரியாது. சாமி என்ன பண்ணாரு, அதோடு வேதித்து வேதித்து கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை கனியாக ஆக்கினான். பிறகு தனியாக விட்டால் இந்த கனி மீண்டும் கல்லித்து போகுமோ என்று சொல்லி தன் கருணையை வெள்ளத்து அழுத்தினான். மொரபாவா பண்ணிட்டான். இந்த நெல்லிக்காய் மொரபா எல்லாம் பண்றாங்கல்ல, அதே மாதிரி இஞ்சி மொரபா. கனியின் என்ன பண்ணுவார்கள், சக்கரப்பாகல ஊற விடுவார்கள். பெருமான் கனியாக்கினான், கருணையை வெள்ளத்திலே அழுத்தி ஊற வைத்தான். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, இதனாலே என் வினைகடிந்த வேதியனை, தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னம், அவனுடைய அட்ரஸ் தெரியாமல் நான் இருக்கிறேன். சிதம்பரம் தான் அவனுடைய அட்ரஸ், அவன் வீட்டு விலாசம் தெரியாதா? சிற்றம்பலம் அவன் வீட்டில் பேர் எழுதியிருக்கும், வீட்டுக்கு பேர் உண்டு. தில்லை அவனுடைய அட்ரஸ், அவன் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் என்கிட்ட இருக்கு. தில்லை சிற்றம்பலம், சரி, தில்லை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையான், ஃபாஸ்டான ரிஷமா வச்சிருக்கிறாரு, எப்ப வேணாலும் வேகமா ஓடி வந்து அழிச்சிட்டு போடுவாரு என்று தலைவனை ஏற்பட மொழிகின்றாள். தலைவனுடைய கருணையிலே குற்றம் கிடையாது. அவருடைய அவன் வந்து என்னை கைவிட்டான் என்று நீ கருதி போல நான் கருத முடியாது. என்ன காரணம்னா, எதிர்பாராத விதமாக என்னை ஆட்கொண்ட அவன், அவன் ஆட்கொண்ட திறத்தை கருதினால் அந்த ஆட்கொண்ட அன்பின் பேரருள் திறம் என்பது கைவிடுகின்ற ஒருவன் காட்டுகின்ற அன்பு இல்லாது, பேராது இருக்கின்ற பெருங்கருணை பேராறு அது. தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட மையடியார்களை எந்த நிலையிலும் கைவிடாத கருணை அது. ஆகவே அவன் ஆட்கொண்ட திறத்தை கருதியே அவன் கைவிட மாட்டான் என்பதை அறியலாம். அப்பொழுது அவனையே பிரிஞ்சிருக்கிறேனா, என் தீவினால் பிரிந்திருக்கிறேன், அல்லது அவனை எப்பொழுது நான் நினைந்திருக்கிறேனோ அவன் என்னை பிரியவில்லை என்பது பொருள். இந்த சூட்சுமத்தெல்லாம் திருக்கோவியர்ல சொல்றார். என்னன்னா, நாம் ஒரு பொருளை நினைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பொருள் நம்மை நினைக்கின்றதுன்னு அர்த்தமா? அந்த அன்பிற்கு இலக்காகின்ற ஒரு பொருள் நம்மை நினைக்காமல் அந்த பொருளின் நினைவு நம் உள்ளத்திலே வராது. அப்ப சாமி நம்மளை நினைக்கிறதாதான் நம்ம நினைக்கிறோம். என்னை ஏதும் அறிந்திலன் நம்பிறான், தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன், என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிறான் என்று அறிந்தனேன் அப்புறம் சொல்றார். அப்ப பெருமான் என்னை நினைப்பதனால்தான் நான் பெருமான் நினைந்து கொண்டிருக்கிறேன். பெருமான் நினைந்து கொண்டிருப்பதனாலே நான் அவனை பிரியவில்லை. நான் அவன் என்னை பிரிந்து விட்டான் என்று நீ சொல்வதே தப்பு, என் தலைவனிடத்திலே குற்றம் கிடையாது என்று ஏற்பட மொழிகின்றார். திருவாசகம் இப்படி பார்க்கணும், திருவம்மானில் வருது. அப்படி அந்த விதத்திலே பெருமான் செம்மையாக ஆண்டு கொண்டான் என்பதனால செஞ்சவே ஆண்டாய் என்று சொல்றார். பஞ்சின்மெல் நடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செஞ்சவே ஆண்டாய், நான் பர்ஃபெக்டாக ஆட்கொண்டாய். நீ ஆட்கொண்டதை போல இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரையும் யாரும் ஆட்கொள்ள முடியாது. அரும்பெரும் கடவுளாகிய நீ ஆறுவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இதை போல ஒரு உரையை ஒரு உயிரை செம்மையா ஆட்கொள்கின்ற பெருங்கடவுள் யார் இருக்க முடியும்? மகாதேவர் ஒருவர் தான் இவர் ஆட்கொள்வார். மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம், ஏமாந்து போய் கூட பை ஆக்சிடென்டலா கூட ஏதோ ஒரு காரணமா கூட கண்ணிலே விழுந்த ஒரு மணல், அந்த மணலை கண்ணு மறக்க முடியுமா? கண்ணிலே விழுந்த மணலை கண்ணு மறந்தாலும் மறக்கலாம், கருத்திலே விழுந்த சிவத்தை உயிர் மறக்காது. கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் என்று சொல்றார். ஆகவே அந்த விதத்திலே பெருமான் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டார். அந்த பெருமானுக்கு, தன்னை ஆட்கொண்ட பெருமானுக்கு குருநாதர் பூசைகள் இயற்றப் போகின்றார். அந்த பெருமான் அந்த ஆட்கொள்கின்ற திறத்தினை நிறைவு செய்யும் விதமாக ஸ்பரிசம் நயனம் போன்ற தீட்சைகள் எல்லாம் திருவடி தீட்சைகள்லாம் தரப்போகின்றார். அந்த ஆட்கொண்ட திறத்தினை, அந்த திறத்தின் மீதி பகுதியை நம்ம வருகின்ற வகுப்பில் பார்ப்போம். நம பார்வதி பதையே மகாதேவ சித் சபேசா சிவசிதம்பரம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: அனைவருக்கும்
5: வணக்கம். நான் நாகம்மா அழைக்கிறேன். ஐயப்பன் சிவனும் அமலாச்சாரி ரெண்டு விளக்கு உண்மையை தெளிவேத்துவன் ரெண்டு திதி போட்டு, மற்றது ரெண்டு தட்டிலையும் ஒவ்வொரு ஒரு திதி போட்டு நாலு விளக்கு ஏத்துறேன். அதை ஏத்தலாமோ?
6: ஒவ்வொரு விளக்கு ஏற்றுகின்ற பொழுதும் இது என்ன, சில பேர் ஒரு விளக்கு எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஏற்றுவார்கள். சில பேர் எங்களுடைய வீட்டிலேயும் வந்து பொதுவாக பூஜை தட்டிலே ரெண்டு விளக்கு இருக்கின்றது. தட்டுக்கு ஒன்றாக ஒரு விளக்கு மேத்தட்டிலையும் ஒரு விளக்கு கீழாக இருக்கின்றது. அதிலே எத்தனை விளக்கு என்பது ஒரு பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் சொன்னது அந்த எத்தனை முகங்கள் திரி, அந்த
7: முகங்கள்
6: முகங்கள், அந்த ஒவ்வொரு குத்து விளக்கிலே ஒரு முகம் கொண்ட குத்து விளக்கு இருக்கிறது, ஐந்து முகம் உள்ள குத்து விளக்கு, அதை பற்றி சொல்லுகின்றோம். மறுபடி 21 முகமுள்ள ஒற்றை குத்து விளக்காக இருக்காது, அது கூட்டு விளக்காகத்தான் கூடுதலாக இருக்கும். அது வந்து கோயில்கள்ல தான் பொதுவாக வச்சிருக்கிறது, வளமை வீட்டுல வச்சிருக்கிறது கூட வேண்டாம். இதெல்லாம் இப்பதான் கூட வீடுகள்ல வைக்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி வந்திருக்கு. அதனால நாங்கள் இந்த பெஸ்டை கோயிலுக்கு கொடுத்து வைப்பதான் ஊர்ல இருக்கிற வளமை. அப்ப அந்த நல்ல கோயில இருந்தது நம்ம கேட்டா அது கோயிலுக்குரியது தானே, பிராமணருக்குரியது தானே, அந்த பிராமணர்களை வீட்டுல வைத்திருப்பதும் இல்லை, அது கோயிலுக்கு உரியதென்று வைத்தது சிறப்பானது பெரியது. வீட்டில் இருப்பதை விட கோயில் இருந்தது சிறப்பு. வீட்டில இருந்தா நாங்க ஒரு நாள் தண்ணும் ஏற்றுவோமோ தெரியாது, கோயில் இருந்தால் அடிக்கடி ஏற்ற வேண்டது இல்லையா? ஒவ்வொரு ஒரு விளக்கை கொடுத்தால் அதான் ஒரு சிறப்பு. இந்த விளக்கு ஏற்றுவது ஒரு பெரிய புண்ணிய காரியம். ஒரு விளக்கை நாங்கள் ஒரு அன்பளிப்பாக ஒரு கோயிலுக்கு கொடுத்தால் அந்த விளக்கிலே தீபம் ஏற்றுகின்ற ஒவ்வொரு வேளையும் உங்களுக்கு அதனுடைய பயன் வந்து சேரும்,
7: அருள் கிடைக்கும்.
6: இதான் இந்த பன்சாய் ஸ்கீம் மாதிரி அக்குமுலேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. அதை சொல்வார்கள் அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு ஒரு பெரிய விஷயம், இல்லாதவர்களுக்கு அன்னம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம். அட்டார் அழி பசி தீர்த்தல் அகுதி ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இல்லாருடைய பசியை தீர்ப்பதுதான் ஒருவருடைய பொருளை வைப்பில் இடுகின்ற சிறந்த வைப்பீடு அல்லது முதலீடு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது சிறந்தது. ஆனால் அதிலேயும் அடியார்களுக்கு அமுது ஊட்டுவது மிகவும் சிறந்தது. ஏனென்று சொன்னால் நான் ஒருவருக்கு அமுது கொடுக்கின்றேன், சாப்பாடு கொடுக்கின்றேன், அவர் அந்த சாப்பாட்டில் மிச்ச காசு எடுத்து மிச்சம் பிடிக்கிற காசை கொண்டு போய் கஞ்சா குடித்தால் சாராங்க வந்து விட்டு மற்றொரு கிடங்கு செய்தால் அவர் செய்கிற அந்த பாவ பலன்களையும் எனக்கு ஒரு பங்கு வருகின்றது இல்லையா? சொல்லுவார்கள் பாத்திரம் அறைந்து பிச்சை இடுகின்ற. அதே மாதிரியாக நான் ஒரு அடியாருக்கு அமுது செய்திருக்கின்றேன், நான் அடியார் போய் ஒரு சிவபூஜை செய்கின்றார், ஒரு வழிபாடு செய்கின்றார் என்றால் அவர் செய்கிற புண்ணியத்திலே எனக்கு பலன் கிடைக்கும். அதான் இந்த பாத்திரம் அறிந்து செய்ய வேண்டிய ஒன்று. விளக்கு நாங்கள் ஏற்றுவதை விட கோயில்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறப்பு என்று கேட்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஏற்றுவார்கள் அந்த கோயில விளக்கு. அந்த ஏற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள், திருமண விழாக்கள்ல ஏற்படுத்த விளக்குகளை கோயிலுக்கு வெள்ளியால், இயல்பானவர்கள் வெள்ளியாலேயே செய்து கொடுக்கலாம், அப்படி இல்லாதவர்கள் பித்தளை விளக்குகளினாலும் அந்த கோயிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த தம்பதிகளின் பெயரால அந்த பிள்ளைகளின் பெயரால அந்த தீபம் ஏற்றுப்பட்டு கொண்டே இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன்கள், நற்பலன்கள், சிவபுண்ணிய பலன்கள் உண்டு.
7: இப்பொழுது நாங்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நேயர்களுக்கு இடைக்கிடை நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது.
6: சில வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் சிலப்பதிகாரம் எடுத்திருந்தோம். கீதா சுகுமார் என்ற அம்மையார், அவர் மொழிபெயர்ப்பு வேலைகள் எல்லாம் நிறைய செய்திருக்கின்ற பங்கு வைத்தி இருக்கின்றார். அவர் வந்து எங்களுக்கு மிக அழகாக பிள்ளைகளுக்கு இந்த தமிழ் இலக்கியங்களே ஒரு சுவையை ஒன்று ரெண்டு பாடல்களையும் எடுத்து அந்த சம்பவங்களையும் எடுத்து பின்னணியையும் எடுத்து ஆங்கிலத்திலே அதை உரையாடி மிக அழகாக புகுத்துவேன். சென்ற சில வாரங்களுக்கு முன்னர் சிலப்பதிகாரம் இவ்வாறு கொடுக்கப்பட்டது. மிகவும் ஹாட் டாபிக் டிஸ்கஷன். பிள்ளைகள் தான் கேட்டார்கள், எப்படி கண்ணகியை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும், அவர் ஏன் கோவலனை திருத்தவில்லை, மாதவிக்கு என்ன நடந்தது, இப்படி பல விதிகள் அந்த சம்பாஷணை வந்து அப்படியே

0: பேயிரு எடுத்து எங்களுடைய நாயன்மார்கள் ஒருவராக இருக்கின்றார். 11ஆம் தேதி ஒரு பாடல்கள் இருக்கின்றன. மூன்று நினைவு கூறப்பட்டன. இந்த குழந்தைகளின் ஊடாக பிள்ளைகளோட அருமையாக இருந்தது. அதனுடன் நாங்களே பலவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
1: உண்மையிலே அவர் வியக்கத்தை கைதான்.
0: அப்ப இந்த முறை அவ வந்து கலிங்கத்து பரணி பரணி இலக்கியம் இருக்கிறது இல்லையா, முதல் குளத்தில் முதற் சுழத்துங்க குளத்துங்க சூழலுடைய போர் இலக்கியம். பல பேர் இன்றைக்கு வந்து புஸ்தகங்கள்ல எல்லாம் டைல்யூட் பண்ணுகிறார்கள். என்ன சொல்லுகிறாங்க, குழந்தைகளுக்கு சமய புஸ்தகங்களிலேயே புராண கதைகளை போடுவதில்லை, சொல்லுகிறார்கள் வன்முறை இல்லாத கதைகளை போட வேண்டும். புதிய முயற்சிகள் எங்களுடைய புராண கதைகளிலே சூரனை முருகன் வதைத்தார் என்றால் வன்முறை இவர்களுக்கு, கஜமுகாசுரனை விநாயகர் வதைத்தார் என்றால் வன்முறை இவர்களுக்கு, வன்முறை இல்லாத கதையாக போட வேண்டும் என்று கதை போடுகிறார்கள். இப்ப பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களில் பார்த்திருக்கிறேன் நான், பெரிய பெரிய அமைப்புகளிலே அப்படி செய்கின்றார்கள். நாங்கள் சமயத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம், அது விளக்கம் தெரியாமத்தான் அப்படி செய்கின்றார்கள். விளக்கம் தங்களுக்கு தெரியவில்லை அல்லது அதனுடைய தங்களுக்கு அதுக்கு பரிச்சயம் இல்லை என்றபடியான அப்படி நடக்கின்றது. இந்த விளக்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம். புறநானூற்று பாடல்கள் முந்தைய அவர்களுக்கு புகுத்தி இருக்கின்றோம். ஈன்று புறந்தர்தல் எந்த கடனை என்ற பாடல் முன்னர் அவர்களுக்கு அழைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த காலத்திலே போர் எப்படி ஒரு வாழ்க்கையினுடைய முக்கிய அன்றியமையாத பகுதியாக இருந்தது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அதே மாதிரியாக இப்பொழுது கலிங்கத்தை பரணி ஒரு போர் இலக்கியம், பரணி என்று தனிப்பட்ட இலக்கிய முறை, அது நல்ல ஓசனையம் உள்ள பாட்டுகளும் இருக்கின்றது. அதை இந்த முறை அறிமுகப்படுத்தி இந்த வாரம் அடுத்த வாரம் குழந்தைகளுக்கு அது அறிமுகப்படுத்தப்படும். ஆகவே உங்கள் குழந்தைகளை அதில் கலந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மற்றது பெரியவர்களும் கூட கலந்து கொண்டு இந்த கலந்துரையாடலையும் கலந்து பயன்பெறலாம்.
1: நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நாங்கள் இன்னொரு நேரில் நிறைவே வருகிறார்கள். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர் லம்போதரன்.
0: வணக்கம்.
2: திஸ் இஸ் மார்க்ரெட்.
0: சொல்லுங்க.
2: கண்டு சந்திச்சிருக்கிறோம் உங்களுடைய சீனியர்ஸோட. இப்ப நான் உங்களுடைய அந்த கன விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அதுல வந்து எனக்கு சில விஷயங்கள் வித்தியாசமாக விளங்கி கொண்டோனோன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்கள் தான் திருத்தி மன்னிக்க வேணும்.
0: என்னன்னா
2: புரிந்தது நல்ல விஷயம் என்றுதான் நினைக்கிறேன் நான். எனக்கு என்னன்னா கிறிஸ்துவமும் சைவ மதமும் சேர்ந்து ஒருமித்து நீங்கள் எங்களுக்கு விளக்கங்களை நல்லபடியா தந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உண்மையில கிறிஸ்துவ மதத்துல அது வந்து எங்களுக்கு படிப்பினையாக இல்லை, மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எங்கள வித்தியாசம் கிறிஸ்துவர்கள் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸுக்கு சைவ கிரகங்கள் பிறப்பு எல்லாமே அவைகளுக்கு நல்ல வெளிப்படையாக அமைஞ்சிருக்கு. அவையில அந்த சாஸ்திர முறைப்படி அவையில பிறப்பு இப்ப நீங்க சொல்றீங்களா, ஒன்று ஒரு கணவன் மனைவி ஒன்று கூடும் போது ஒரு ஒரு உயிர் உருவாகினாலும் அது பிறந்து வரும்போது அந்த வானத்துல இருந்த கிரக நிலைதான் அவட வாழ்க்கைய நிர்ணயிக்குது. அப்ப அதே மாதிரி ஜீசஸ்க்கும் இருந்ததுதான்னுதான் நான் நினைக்கிறேன். இந்த படிப்பு அறிவின்படி அவர்கிட்டையும் உள்ளனே சொல்லி போடலாம் இப்படி நட்சத்திரம் வரும் இந்த இடத்துல பிறப்ப. அப்ப எங்களுக்கு என்னன்னா நாங்கள் இப்ப இதுகளுக்கு கடவுளை மாத்திரம் நீங்கள் நேசிக்கீங்கோ அவரை நம்புங்கோ மிச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும். அதான் எங்களுக்கு சொல்லி தந்த அறிவு. அப்ப நாங்கள் இப்ப நீங்கள் ஒரு ஒரு வித்தியாசமான முறையில விளங்கப்படுத்தும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் கிறிஸ்தவ பெண் அப்படி நினைச்சாலே எந்த ஃப்ரெண்ட் சொல்லுவேன்னு என்ன நீ அப்படி நினைச்சிட்ட எந்த ஒரு ஒரு குற்றம் வரும் எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு அறிவுக்கு தான் நான் இதை கேட்கிறேன். ஒரு 7 மந்த்ஸ் பேபி பிறக்குது, ப்ரீமெச்சூர் சொன்னீங்கதான். அந்த ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கிறதுக்கு பிறந்த நேரம் உருவானதையும் விட அந்த பிறந்த நேரம் இருந்த நட்சத்திரங்கள் தான் அந்த பேபியின் வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கு. அப்ப நான் அதுல 7 மந்த்ஸ் பேபி, அந்த நேரம் வார் இலங்கையில, அந்த நேரம் ஜப்பனீஸ் வார்ன்னு எங்க அம்மா சொல்லி நான் அவ ஆஸ்பத்திரியில திடீரென்று வீட்டுல வலிக்கு விழுந்த போது இரவு அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போன நேரம் நான் 7 மந்த்ஸ் பேபி பிறந்துட்டேன். பிறந்த நேரம் அந்த கார்த்திகை மாசம் இன்னும் வோ பேபின்றதுதான் பேரே சொல்றது. அப்ப நான் உடனே அவையில என்ன செய்யணும், என்னைய டெலிவர் பண்ணிட்டு அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிட்டு அவ சென்ட் ஆன்ஸ்ல இருக்கிற நான் லேடி ரிஜேக்கு கொண்டு போயிட்டேன். அண்டையில இருந்து பிரிந்தாலும் வாழ்க்கையில அந்த தாயோட நிறைய அன்பான உறவு ஒன்று வரவே இல்லை. வாழ்க்கை பூரா

0: அம்மா அம்மாவை எவ்வளவு நேசிக்க பார்த்தாலும் அவர் ஸ்ட்ரிக்டான டீச்சர் மாதிரி தான். அதையும் பிள்ளைங்க வாயு காட்டி தப்ப பாப்பன என்ன, நான் இந்த செவ்வாயில பிறந்த பிள்ளையா, ஒவ்வொரு பிள்ளை இந்த அப்பா எல்லாம் எழுதி வச்சுட்டாரு, அவர் தென்கோல எழுதி சாதம் வாழ்க்கையே நான் எதிர்நீச்சல் போட்டுத்தான் எல்லாம்
1: வென்றிருக்கேன்.
0: வாழ்க்கையே எதிர்நீச்சல் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்ப நான் கரெக்டா சொல்லுங்க, நான் மாங்கறது இந்த அவுட்டு விட்டு பிகாஸ் எனக்கு ஒழிக்கிற பழக்கமே
1: இல்லை.
0: நேசிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரீமா நேசிப்பேன், பட் ஐ ஸ்டில்
1: உங்களுக்கு மட்டுமில்ல, சாதாரண மக்களுக்கு இந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி நடக்கிற காலத்திலையும் இந்த இது டெம்பரரியாக வந்து போகும். இந்த போர்க்குணங்கள், எதிர் நீச்சல்கள், சண்டைகள், சச்சரவுகள், அதுகள் வந்து போகும்.
0: அதுதான் வாழ்க்கை. அப்ப அதோட மேடம் அதோட கார்த்திக
1: மேடத்தினுடைய அதிபதியும் செவ்வாய்,
2: மேடராசி
1: மேடராசியினுடைய அதிபதியும் செவ்வாய்.
0: கார்த்திகை மாதம் விளக்கு எரிப்பினம் தானே, அப்ப அந்த இதுல சந்தோஷம் விடுவாரு. அந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகையில பிறந்தனா, அது நவம்பர்ல பிறந்தனா, அந்த லெவன்த் இந்த வா டைம் லெவன்த் இஸ் பப்பி பிளாடே, டுவெல்த் மார்னிங் பிறக்கிறான்.
1: கார்த்திகை தீபம் ஒரு புண்ணியமான நாள், கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம்
0: டாக்டர் என்னைய வாழ வச்சிருக்கு.
1: நினைக்கிறேன் அந்த அந்த அந்த ஞான ஒளி உங்களிடம் இருக்கின்றது, அது உங்களை
0: வாழ்கிறது. என்ன அந்த இதுல நேசிப்பின, ஆனால் இமீடியட்ல ஒருத்தரோடையும் கிட்ட போல் உறவாகி அன்பு செய்து காட்டினால ஒரு எதிர்ப்பு தான் வரும். அதே ஏற்றுக்கொள்ற பக்குவம் ஒருவருக்கும் இல்லை.
1: அது அது உங்களுடைய தன்மை. அது வந்து நீங்கள் பிறக்கின்ற பொழுது, அதாவது கிரகங்கள் தாங்களாக பலன் தருவதில்லை. எங்களுக்கு நாங்கள் பிறக்கின்ற பொழுது அந்த முற்புறவியிலே செய்த அந்த கர்மாவிலே ஒரு சில பகுதியை
0: நாங்கள்
1: டிராவல் பண்ணும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கேஷ் கொண்டு போறோம் இல்லையா, இப்ப வந்து நான் கிரெடிட் கார்டு வந்துடுது. முந்தைய வந்து நாங்கள் டிராவல் பண்ண கையிலே இருக்கிற எல்லா காசையும் எடுத்துக்கொண்டு போவோம் இல்ல, அங்க போய் செலவழிக்கிறதுக்கு ஒரு $1,000 or $2,000. அதே மாதிரியாக இந்த புறவியிலே கொண்டு வந்து அனுபவிப்பதற்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வினைதான் நாங்கள் பிறக்கின்ற நேரத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த நேரத்தின்படி அந்த கிரக நிலைகள் அமைந்து நிற்கின்றன. நான் ஒன்று பார்த்தேன், பொதுவாக உலக உண்மை கொண்டிருக்கின்றது, கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் எல்லாரும் கொண்டாடுவார்கள், அது உலக இயற்கை, அது நான் அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறேன். ஆனா வசதி போய்விட்டால் எல்லாரும் உதறி தள்ளிவிடுவார்கள். வாழ்க்கையிலே எனக்கு பிறக்கின்ற பொழுது போன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லுவார்கள். அப்படி வசதியோட பிறந்து இறையிலே வசதிகளை இழந்து திருப்பி மீண்டும் வசதிகளை பெற்றபடினாலே எனக்கு அந்த லெசன் வடிவாக தெரியும், அந்த மனித இயற்கை தெரியும். அது தப்பு தவறுன்ற அது இயற்கை இருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிந்த உறவிலே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது சொன்னேன், இவன் சுற்றம் சூழ வாழ்ந்திருப்பாங்க. அந்த பெண் வந்து திருமண உறவின் மூலம் எங்கள் குடும்பத்திலே இணைந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பொருளாதார பலமோ அல்லது அவர்கள் பெரிய ஆக்களாக இருந்த அந்த இது இல்லாவிட்டாலும் கூட, அவ அந்த வர்றதுக்கு முந்தையே அவ விசாரிக்கிறார்கள், கொண்டாடுறார்கள், சரியான
0: கூட
1: அக்கறை செலுத்துறார்கள், உண்மையாய் அக்கறை செலுத்துறார்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று நிறைய பேர். அப்ப அது வந்து அவனோட ஜாதகத்துல இருக்குது. அவர் பொருளாதார பலம் இல்லை, அது இல்லாவிட்டாலும் கூட அந்த அவனோட ஜாதகத்துல அப்படி மற்றவர்களுடைய அன்பு அனிசரனை கொண்டாட்டங்களுடன் வாழுகின்ற தன்மையோட அவன் பிறந்திருக்கிறார். அதான் சொல்ல கொடுத்து வச்சு பிறக்கிறது. அப்ப நாங்கள் பிறக்கின்ற பொழுது சில வேளை அது இல்லாவிட்டால் அந்த பயன் கிடையாது. ஒரு காலத்துல தாயனுடைய இதை சொன்னா நாங்க மாத்ரு ஸ்தானம் என்று சொல்லுவோம். நாலாம் இடம் வந்து மாதாவினுடைய இடம், மற்றது மாத்ரு காரகன் சந்திரன். அந்த இடங்கள் அந்த மாத்ரு சந்திரன் அந்த இடங்கள் அந்த இடங்களுக்குரிய கிரகங்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே உள்ள உறவை நிர்ணயிக்கின்றது. அப்ப அவை வந்து ஒரு இடத்தில் அஸ்தமனமாக இருந்தால், பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால், அல்லது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட இதுகள் வரும். ஆனா இன்னொன்று கேட்டால் இதுல எல்லா சமயங்கள்லயும் வந்து இந்த கொஸ்மிக் ட்ரூத் என்று சொல்லுவாங்க, அதாவது வந்து உண்மை ஒன்றுதான். அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு உண்மை, இஸ்லாத்துக்கு ஒரு உண்மை, பௌத்தத்துக்கு ஒரு உண்மை, சைவத்துக்கு ஒரு உண்மை என்று அல்ல. இது கஸ்மிக் ட்ரூத், இட்ஸ் ஆல் பெர்வர்சிவ் அண்ட் பியோண்ட். அதில் ஒரு வெளிப்பாட்டை கிறிஸ்தவம் அப்படி சொல்லுகின்றது, இன்னொரு வெளிப்பாட்டை இஸ்லாம் அப்படி சொல்லுகின்றது, இன்னொரு வெளிப்பாட்டை பௌத்தம் அப்படி சொல்லுகின்றது. அப்ப அவரவர் தங்களுக்கு வெளிப்பட்ட வெளிப்பாட்டை தங்களுக்கு கிரகித்து அதன்படி புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்.
0: புரிந்து நடக்கிறது. எனக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை முடிக்கிறேன். நான் எந்த அப்பாவும் இல்லை, நான் பிறக்க லட்சாதிபதி நான் ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை, ஆனா கம்ஃபர்டபா எல்லாம் வாழ்ந்த. ஆனால் உறவு என்று வரும்போது திருமணமும் எனக்கு நான் கம்ஃபர்டபிள், எல்லாம் எனக்கு அமைஞ்சது. சாப்பாடு உறவு ஊன் உட ஒரு குறையும் இல்லை. ஆனா திருமணம் என்று வந்தபோது ஒன்றை எதிர்பார்த்த அப்பா அப்பாட சிஸ்டர மகனை மேரி பண்ண எல்லாம் குழந்தையிலேருந்து ஆயத்தப்படுத்தி போட்டு கடைசி நேரம் கவுண்டு விட்டது சீதனத்துல. பிறகு அப்பா சொன்னார், உண்ட சாதகத்துல நான் கல்யாணம் இவரை கட்டின பிறகு சொல்றேன், உனக்கு சாதி சமயம் நீ ஏழு செவ்வாயில உனக்கு மாறுவேண்டு எனக்கு சாத்திரி எப்பயும் சொல்லி போட்டேன், நான் உனக்கு சொல்ல இல்லை. ஆனால் அவர் சிங்கம், நான் ஸ்கார்பியன் ஆடு, எல்லாம் சேர்ந்து நான் அடங்கி போய் அபே வேண்டுட்டு இருப்பேன், அவர் தான் ஆச்சு அதே சொல்றதும் சட்டம். மூன்று பேரும் சிங்கம் வீட்டுல உள்ளேசம், அவரும் என்ன சிங்க நான் ஆடு மற்ற நான் இங்கிலீஷ் ஸ்கார்பியன் தானே நோம்பர். அப்ப அமைதியாக எல்லாம் வடிவ, ஆனா ஒன்று எடுத்து சொல்ற பக்குவம் எனக்கு நிறைய இருக்கு. சண்டை பிடிக்க பயம், இமோஷனலி அழுதுருவேன். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த இலக்கு போக மாட்டேன். ஆனா ஒரு குறையும் காசோடு போ தொழிலோ, நீங்க சொன்ன மாதிரி புண்ணியம் செய்தபடியால நான் நல்லபடியா வாழ்ந்தேன். ஆனா அந்த இமோஷனலி கனெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு போர் மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் இப்போது இந்த வயதுக்கு வந்த பிறகு நான் இந்த பாடல அனுபவத்துல நான் ஆண்டவர் நிறைய என்னை ஆதரிச்சிருக்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நேசிப்பாங்க.
1: உங்களுக்கு அந்த அந்த குழப்பம் இருக்குன்றது உங்களுக்கு அந்த
0: அப்ரிசியேட் அதுல. ஆனா நீங்க சொன்னதுல எவ்வளவோ ஒரு உண்மை இருக்கு டாக்டர். கிறிஸ்தவமோ சைவமோ அந்த நாங்கள் பிறப்பின் பலனை அனுபவிக்கிறதுக்கு அமைச்சு வைத்தாரு.
1: அதாவது எல்லாருக்கும் இதுல வந்து அந்த விடுதலை பாதை இருக்கின்றது. கடையனுக்கு கதிமோட்சம் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, அல்லது இந்துக்களுக்கு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று இல்லை, எல்லாருக்கும் அங்கே அமைந்து இருக்கின்றது. அந்த பாதையை உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டு வர அந்த இது பிராக்டிஸ்
0: செய்வோம்.
1: சிலவர்கள் இவ்வளவு அறிவிருந்தாலும் தானவம் தவமும் தான் செய்வது வானவர் நாடு வலிதிருந்தோசிபிள். நன்றி,
2: நன்றி, வணக்கம். உண்மையிலே நாங்கள் வந்து பொதுவாக நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையில் தான் எல்லாத்தையும் மடங்கி கொண்டு வருகிறோம்.
1: அதுல வந்து அதுல எங்களுடைய பரந்த மனப்பான்மையில உள்ளதை உள்ளவரை சொல்லி வருவோம். அவ்வளவுதான். வந்து லம்போவனுடைய கருத்தோ ஆசிரியருடைய கருத்தில ஊது சமயங்கள், பொருள் உணர்வு நூல்கள், ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உல பலவும், இவற்றுள் ஜாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு என்ன, இது சமயம் எது உண்மையான கருத்தை சொல்ற புஸ்தகம் என்று கேட்டால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி, இதுதான் சமயம் அது இல்ல, அதுதான் சமயம் இது இல்ல, இதுதான் புஸ்தகம் அது இல்லை என்ற பிணக்கது இன்றி, நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் அது பொருள் நூல், அதனால் இவை இரண்டும் இவையாவும் அருமறை ஆகமத்தே அடங்கியிடும், இவை இரண்டும் அரணடி கீழடங்கும். இதெல்லாம் சைவத்திலே எல்லா மதங்களையும் உண்டாக பார்க்கின்ற ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூ. இது உமாவே சிவாச்சாரியார் செய்த அருணந்த சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரிலேயே இருக்கிறது.
2: வணக்கம் டாக்டர். இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கார். வணக்கம்.
3: வணக்கம். நான் எனக்காக கேட்கல, என்னுடைய சிநேகிதரால் கேட்க சொல்றா. வடக்கு தெற்காக தலை வச்சு படுக்கலாம் ஒன்று கேட்கிறார். எனக்கு தெரியும் அது கூடாதுண்டு, ஆனால் அவன் திருப்திக்காக உங்களை
1: கேட்கிறேன். பொதுவாக தலை வைத்து படுக்கின்ற போல சொல்லுவார்கள், வடக்கே தலை வைத்து படுக்கப்படாது விதி ஒன்று இருக்கின்றது.
2: பொதுவாக
1: எண்ணத்துக்காக என்று சொல்லுகின்ற போல சொல்லுவாங்க. பூமியிலேயே அந்த காந்தப்புல ஒன்று இருக்கின்றது.
2: அதான்
1: வட முனை தென்முனை என்று சொல்லி அந்த காந்தப்புல அது இருக்கு. ஆகவே இந்த வடக்கே தலை வைத்து படுப்பது சரியல்ல என்ற தன்மை என்ற வழக்கம் ஒன்று,
2: அந்த சக்தி அங்க கூட இருக்கும்
1: இருக்கின்றது. ஆனா இதுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்டு டிஃபரன்ஸ் இருக்கிறது. இப்ப வந்து நீங்களோட இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து சில இடத்துல வந்து பாடுத்தால் நித்திரை வரா அடிக்கடி குளம் அந்த தன்மை இருக்கு. அப்ப இது வந்து ஒரு ரூல் அண்டுகள் ஒரு கைட்லைன் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இப்படியான விதி இருக்கின்றது. பொதுவாக இறந்த பிறகு தெற்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தலை வைத்து படக்க வைப்பது வளமையாக
2: இருக்கின்றது.
1: அந்த தன்மையில வந்து இருக்கின்றது. தெற்கு நோக்கியும் வைப்பார்கள் சொல்லி, அது வந்து தென் திசை சொல்லி. ஆனா இந்தியாவில் சில பிரதேசங்கள்ல வடக்கு நோக்கி வைக்கிற தன்மையும் இருக்கின்றது. இறந்த பிறகு அப்படி வைப்பார்கள், இருக்கிற பொழுது அப்படி வைக்கிற வளமை சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனா அது கட்டாயம் அப்ப அப்படித்தான் என்ற தன்மை இல்லை. அவருடைய நிலை அதுகளை பொறுத்தது. இப்ப எல்லாம் பெட்ரூம்ஸ் அதுகள் எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி வடக்கு தெற்கு எல்லாம் பார்த்து வைக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ள நீங்கள் பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. என்னுடைய வீட்டிலே வடக்கு முகமாக தான் என்னுடைய கட்டில் இருக்கின்றது, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில படுக்க நித்திரை வரான்னு மற்றவர்கள் சொல்றதை கேள்விப்பட்டாங்க.
2: நாங்கள் சிறு பிள்ளைகளா இருந்த போது கூட பல விஷயங்கள் டாக்டர் எங்களுடைய அந்த வாழ்க்கையில பார்த்தா தெரியும். பெரியவர்கள் சில விஷயத்தை சொல்லும் பொழுது நாங்கள் சில நேரத்துல எள்ளி நையாடி விட்டு போவது. இப்ப என்னுடைய பாட்டியார் சொல்ற விஷயங்கள் இப்பொழுதுதான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த கரண பரம்பரையாக சில விஷயங்களை
1: இயற்கையோடு இணைந்து வாழுதல்
2: செய்து வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு நாங்கள் சில விஷயங்களை அறிந்து கொள்றது மிகவும் நல்லது. எங்களுடைய முன்னோர்கள் செய்ததுக்கு கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும். அவர்கள் ஏதோ ஒரு தான்றோன்றித்தனமாக அவ்வாறு செய்கிறார்கள் அல்லது நடந்து கொண்டார்கள் என்று நாங்கள் நினைப்பது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இன்னொரு நேரம் வந்துக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் சினியா
1: ஐயா.
4: டாக்டர், நான் திருமதி யோகா ரவீந்திரமூர்த்தி கதைக்கிறேன். என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் ஒவ்வொரு தடவை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, இந்த ராக காலத்துல வீட்டுல வந்து செவ்வாய் கிழமையில இந்த ராக காலத்துல தேசிகா விளக்கு ஏற்றுறது ஒரு சிலாக்க கூடாது வீட்டுல ஏற்றாண்டு. அது எப்படி அதை பத்தி என்ன ஐயா சொல்றீங்க? நான் உங்களோட உங்களோட விஷயம் கூட நீங்களோட அறிவுரை எல்லாத்தையும் கேட்டு கண்ண இந்த நாளும் கேட்டு கொண்டு வரேன். எனக்கு சந்தோஷம் தெரியாதெல்லாம் அறிஞ்சு கொண்டு வரேன். இதை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் வேணும் ஐயா.
1: தேசிக்காய விளக்கு ஏற்றுகின்ற தன்மை வந்து பாத்தீங்களா என்றால், தேசிக்காய் என்னத்தை குறிக்கிறது? அம்பாளுக்கு காளிக்கு துர்க்கைக்கு அம்பாளுக்கு தேசிக்காய் மாலை போடுவோம் சொல்லுவார்கள். இது வந்து உண்மையாக என்னத்தை குறிக்கிறது என்றால் தலை மாலை, கபால மாலை. தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேரின் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படி சுவாமி சொல்றீங்க. எங்களுக்கு தெரியும் அந்த நான்கடவுள் திரைப்படம் பார்த்தா தெரியும். அதுல வந்த சன்னியாசி பைரவ சன்னியாசி அவர் இந்த கபாலம் மாலை போட்டிருக்கிறேன். அதே மாதிரியாக இந்த திருவாரூர் திருவிழாவிலே திருவாரூர்ல இருக்கிற திருவிழா நடந்த பொழுது அப்பர் சுவாமிகள் அங்க போய் பார்த்திருக்கிறேன். அந்த திருவாதிரை திருவிழா பார்த்துட்டு அவர் இங்க வந்த பொழுது சம்பந்தரை சந்திக்கின்றார். சம்பந்தர் கேட்கின்றார், எப்படி இந்த சுவரெல்லாம் விசாரிப்பார்கள் இல்லையா, அங்க போயிட்டு வந்தது நான் கேட்கிற வரையும் அவர் கேட்கணும்.
2: திருவிழா
1: திருவிழா போயிட்டு வந்தது அப்ப வெண்தலை விரதிகள் பாடுகிறார். ஆர் ஆர் வந்து தேர்ல பின்னால போயினம் என்று சொன்னால் ஆக்கள் நடந்து போனாக்கள் பெண்களோட வெண்தலை மாலை கபால மாலை அணிந்த விரதிகள் மாவிரதிகள் அந்த காபால் அல்லது பைரவ சன்னியாசிகளும் போகின்றார்கள். இந்த தலை மாலை தான் சில சிலைகள்ல பாத்தீங்கள என்றால் அல்லது சிற்பங்கள்ல அல்லது படங்கள்ல பாத்தீங்கன்றால் காளி அம்பாளுக்கு தலை மாலை போட்டிருப்பாங்க. அதனுடைய வளமைதான் இந்த எலுமிச்சம்பழம் போடுவது. காபால அந்த அந்த சன்னியாசிகளை ஹோலி சன்னியாசிகள் என்று பார்த்தால் அவர்கள் அந்த தலை ஓட்டிலே தான் பிச்சு எடுப்பாங்க. ஒரு வழிபாட்டு முறை, அதுல தப்பு சரியன்று ஒன்று கிடையாது இருக்கின்றது. அப்ப இந்த தேசிக்காய் விளக்கு என்பது உண்மையில இந்த தலையோட்டிலே விளக்கு ஏற்றுவதற்கோ பாடு ஆனப்படினால்தான் இந்த வீட்டிலே தேசிக்காய் விளக்கு ஏற்றப்படாது. நீட்டிப்பு சனிக்கு பதிலாக தேசிக்காய் அந்த பிரதிகள் வருகின்றது இல்லையா ஆலமாளிகள் ஆலயங்களில் ஏற்றுவதுதான் சிறப்பு. நீங்கள் வீட்டிலே நல்ல வடிவாக விளக்கு வெண்கல விளக்குல வடிவ விளக்கி நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது அதுவே மிகச்சிறப்பான வழிபாடு. நீங்கள் அப்படி தேசிக்காய் விளக்கு ஏற்றுவிடும் என்றால் ஆலயங்களில் சென்று நெய் விட்டு ஏற்றி வழிபடுவது சிறப்பு.
2: வீட்டுல தேசிக்காயில் நெய் விட்டு ஏற்றுகிறார்கள் சில வீடுகள்ல. அந்த முறையை நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற சில ஆலயங்கள் அதை செய்வது நல்லது என்று கூறி வருவதால் அவ்வாறு செய்கின்ற
1: பொதுவாக என்ன தேசிக்காய பற்றிய விளக்கங்கள் ஆகமங்களிலே இல்லை, அதுதான் உண்மை. ஆகமங்களிலே தேசிய விளக்கங்கள் இல்லை. அதே நேரம் இந்த மண்டையோட்டு வழிபாடுகளும் ஆகமங்களிலே இருக்கப்பட்ட வழிபாடுகள் அல்ல. அது அது அதுக்கு வேறு நூல்கள் இருக்கின்றன. பாசுபதம் காபாலிகம் மாவிரதம் போன்ற மதங்கள் இருக்கின்றன. சிறுத்தொண்ட நாயனார் இருக்கிறார் இல்லையா பரஞ்சோதி, அவரிடம் சிவன் வந்து பிள்ளைக்கறிகளுக்கு வந்த பொழுது இப்படி பைரவ சன்னியாசியாகத்தான் வந்த தலைமாலை அணிந்து இப்படி பைரவ சன்னியாசியாக பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அந்த மரபு வந்து வேறு மரபு. எங்களுடைய சைவ ஆகமங்கள்ல அது இல்லையான இந்து சமயத்தில் ஒரு பகுதியாக அது இருக்குன்றது. அப்ப இதுல தாற்பயம் இல்லை, நீங்க கம்ஃபர்டபிள் என்றால் ஏற்றிக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லையா? ஏன் என்னத்துக்கு அப்ப சில பேர் ஏன் அதை கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்பது விளங்கிக் கொள்வதுக்காக இதை
2: சொல்லுகிறேன். உண்மையிலே அந்த கபாலத்தினுடைய ஒரு பிரதி வாய்ப்பு தான்
1: அதை சொல்லுகிறேன்.
2: நன்றி டாக்டர். இங்க இன்னொரு நேர் வந்திருக்கிறார், நேர்கள் நிறைய வருகிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
5: சில ஆட்களுக்கு வீடாணுக்கள் இல்லையானுங்க, அதாவது அவரவங்க உணவு சாப்பிட்டுக்கணும்னு அது எப்படி இல்லாம போகுதுன்னு நீங்க விளக்கம் தருவீங்களா?
1: அது வந்து அவர்களுடைய, அதாவது வந்து சாப்பாடு எல்லாத்துலயும் உயிரணுக்கள் வருமட்டும் இல்லை, அந்த உயிர் வருகின்ற பொழுது சாப்பாட்டை ஒரு கருவியாக பாவிக்குது, அதுதான் அங்க இருக்கிறது. இந்த பாதையால என்ன இவர் வருகிறார் என்று சொன்னால், அல்லது ஒரு பிராணிகள் வருகின்ற சொன்னால், அந்த பாதையால கட்டாயம் வர வேண்டிய இல்லை தானே. உயிர்கள் வருகின்ற பொழுது, அதுக்கும் இந்த மனித பிரதி எடுக்கின்ற உயிர்கள் வருகின்ற பொழுது, அதிலே கொஞ்சம் ஆத்ம சம்பந்தமான ஆத்மீக எண்ணம் சிந்தனையுடைய அந்த நிலையிலே பிறக்கின்ற மனித பிரதிகள் வருகின்ற பொழுது இந்த பாதையினூடாக வருகின்றன, அதுதான் உண்மை. மற்றது ஒருவருக்கு அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறது, அதாவது வந்து அது வந்து அவருடைய இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவார்கள். குழந்தையை பெறுவதிலே சிரமங்கள் இருக்கும். பெண்களுக்கு கருமுட்டை வராத தன்மை இருக்கிறது, ஆண்களுக்கு விந்தணுக்கள் வராத தன்மை இருக்கிறது. அது அதற்குரிய தன்மை, அதற்குரிய கொடுப்பனவு இல்லை, அதான் அந்த கருத்து. அப்ப சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் அதுதான் தருமண்டு இல்லை, அப்படி வேண்டி இல்லை. பயோதிபர்களும் நீங்க அம்மா மாதிரி ஐயா மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும், அப்ப எல்லாருக்கும் குழந்தைகளா வந்து கொண்டிருக்கின்றன இல்லை, அப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் குழந்தைகள் எல்லாம் வந்து இருக்கும் அப்படி என்று பாதை அது. மற்றது அதுக்குரிய மருத்துவ காரணங்கள் உண்டு, அதுக்குரிய விதத்தில் நீங்க மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கும் பூர்வ புண்ணிய பலன், பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த பூர்வ புண்ணிய பலனின்படி
2: அதுவும் கொடுத்து வைத்திருக்க
1: வேண்டும். புத்திர ஸ்தானம் வந்திருக்கின்றது ஜாதகத்திலே, ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். புண்ணிய பிறந்தால்தான் புத்திரன் வரும், நல்ல புத்திரன் வருவதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புத்திரஹாரகன் வியாழன் அது பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன.
2: உண்மையிலேயே இது ஒரு நல்ல விளக்கம் டாக்டர். நாங்கள் எங்களுக்கு நேரம் அண்ணி கொண்டு வந்து இன்னொரு நேரம் பார்ப்போம். வணக்கம்.
6: வணக்கம். நான்
1: சொல்லலாம்.
6: ஒளி ஒளி அதை தவிர இயற்கையை வைத்து வழிபடலாம் தானே, அழகிய மலர்கள்
1: நிச்சயமாக. இறைவன் சொல்லுகின்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். கிருஷ்ணர் பகவான், கிருஷ்ண பகவான் பகவத்கீதை சொல்கின்றார், என்ன வழிபடுவதற்கு பத்திரம் இலை, புஷ்பம் பூ, பலம் பழம். சமஸ்கிருதத்திலே லானா லகர பெய்தும் இல்லை, பழம் பழம் என்றுதான் வரும். பழம் தோயம் நீர், இந்த இலை ஒரு இலை என்றாலும், ஒரு பூ என்றாலும், ஒரு பழம் என்றாலும், ஒரு நீர் என்றாலும் என கர்ப்பணி சொல்லுகின்றார். பூஜனைக்குரிய இதுகள்ல இருக்கின்றது. மலருண்டு பூ உண்டு நமக்கு என்ன குறை உண்டு என்ற வார்த்தை உண்டு இருக்கின்றது இல்லையா? பூ உண்டு நீர் உண்டு நமக்கு என்ன குறை உண்டு. அது மாதிரியாக இறைவனை வழிபடுவதற்கு தீப தூபங்கள் வழிபடுவதோடு இதையும் சேர்த்து விட உபசாரங்கள் நிறைய உண்டு. ஒரு சிம்பிளாக தூபத்தை ஏற்றலாம், தீபத்தை ஏற்றலாம், ஒரு பாட்டை பாடலாம். இன்னும் கொஞ்சம் கூட வழிபடணும் என்றால் நான் சொன்னேன் பஞ்ச உபசார பூசை, இறைவனுக்கு ஒரு தீபம் ஒன்று காட்டி, ஒரு தூபம் ஒன்று காட்டி, ஒரு தீபம் ஒன்று காட்டி, ஒரு சந்தனம் பொட்டொண்டு வச்சு, மற்றது ஒரு நைவேத்தியம், ஒரு பாலோ பழமோ முந்திரியவத்தலோ பெரியச்சம்பளமோ வச்சு, மற்றது ஒரு கற்பூர தீபத்தோடு ஒரு பூவை வைக்கிறது, கற்பூர நீராஞ்சனம். இந்த அஞ்சு பஞ்ச உபசார பூசை மினிமம் ஒரு 5 மினிட்ஸுக்கு செய்து முடிக்கலாம், ஒரு தட்டகம் வச்சிருந்தால் செய்து முடிக்கலாம். இதுக்கு எல்லாரும் நேர வசதி உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம். வாழ்க்கையில நிறைய கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ சாலையிலே வந்து பார்த்தால் 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் காத்திருக்க வேண்டியது, நிறைய காத்திருந்து நிறைய வியாதிகள் துன்பங்கள் இருக்கின்றன. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இடர்கள், வேலையிலே பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிள்ளை, கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை, பிள்ளைகள் சொற்கேற்பதில்லை, ஆல்கஹோல் டிராக்ஸ், இப்படி கன பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னென்று கேட்டால், தீரன் நன்றும் பிறர் தர வேற, நாம் செய்த வினைகள் தான் நமக்கு பிரச்சனையாக வருகின்றன. இந்த வினைகள் ஓய்வதற்கு இறைவனை பாட வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இதை சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அந்த வினைகள் ஓயும். அதோட இந்த பூஜை செய்தால் இந்த வினைகள் ஓயும், வீட்டில மங்களம் பெருகும்.
2: நன்றி டாக்டர். இப்ப நீங்கள் வந்து கொண்டுதான் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு பல விஷயங்களை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களும் இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஆர்வமாக கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களை இங்கே ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம்.
7: வணக்கம் டாக்டர், வணக்கம் சனீஸ்வரன் ஐயா, கிருஷ்ணகிரி அங்க வைக்கிறேன்.
1: வணக்கம்,
7: நன்றி. இந்த நல்ல அழகான ஒளியத்தை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். ஒளி ஒளி ரூபத்தை பற்றி அதிலும் இந்த விளக்கேற்றுதல் வைபோகங்களில் பாரதிகளோடு விளக்கேற்றுபவர்கள நீங்க அதிகமாக மேடைகளில் அலங்கரிக்கப்படுகின்ற வடிவமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சிறப்பாக இந்த விளக்கேற்றும் போது அது ஒரு கவியமாக இங்க கூறியது போன்று ஒரு வயதானவர் ஒரு நிறைவானவரை கூப்பிட்டு விளக்கேற்றுவது காலை சிறந்தது என்று நீங்கள் நிறைவாக சொல்லிக் கொண்டீர்கள். அது எல்லா மனங்களையும் செல்ல வேண்டும். பல வடிவங்களை செக்லர் அவருடைய பிராணத்தில் இருந்து ஆரம்பித்து பல விதமான வடிவங்களை தொட்டு சென்றீர்கள் என்று சொல்வதை விட நிறையாவே தட்டிக் கொண்டீர்கள். இது உங்களுடைய பணி தொடரட்டும். டாக்டர் நன்றிகள், வணக்கம்.
2: உண்மையிலே நாங்கள் இங்கே பல்வேறு விதமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அதற்கிடையில் டாக்டர் நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம், அல்லது யாராவது நாங்கள் இணைப்பில் வந்தாலும். இன்னொரு கேள்வியும் இங்கே இருக்கிறது.
1: புதிய கேள்விகளை அடுத்த முறை எடுத்துக்கொள்வோம். பல கேள்விகள் இருக்கின்றன. மரபுறவி என்பது உண்மையா? மருத்துவ ரீதியில் விளக்கம் தர முடியுமா? திருநூறு திருமணத்தின் தன்மை என்ன, பெருமை என்ன, அதை பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த முறையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது அடுத்ததாக இவ்வளவுதான் நாங்கள் அறிந்திருந்தாலும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் நாங்கள் செய்வதை பொறுத்தது. இல்ல அதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அந்த எங்களுடைய வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி வைப்பதை ஒரு தர்மமாக எடுத்துக்கொண்டால் அதுவே மிகப்பெரிய விஷயம். வீட்டிலே விளக்கேற்றி வைத்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளி தரும். இரண்டாவதாக விளக்கேற்றி வைத்த அதை ஒரு சாம்பிராணி குச்சியை எடுத்துக்கெடுத்து வைக்கிறது, தூபம் ஏற்றுவது. மூன்றாவதாக உன்னுடைய பாடல்கள் தெரிந்தால், தேவார திருமுறை பாடல்கள் தெரிந்தால் அதை பாடி வரலாம். சிவபுராணம் மிகவும் சிறப்பானது. நமச்சிவாய வாழ்ந்த தொல்லை இரும்புறவி என்று சொல்லி பார்த்தால், தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது. அல்லல் எல்லாம் அறுத்து ஆனந்தம் தருவது. இல்லை மறுவான் அதிகரிக்கும் வாதபூரங்கும் திருவாசகமின்றும் தேன். அந்த
2: இந்த இது வந்து பின்னால் சேர்க்கப்பட்ட
1: சிறப்பு பாயிரம் என்று சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் ப்ரோலம் சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் ஆறார் செய்ய வேண்டும் என்றே தொல்காப்பியத்தில் இருக்குது. குழந்தரும் தனத்தானே கொல்லப்படாது, பார்வையவர் சொல்லப்படாது. சிறப்பு பாயிரம் சொல்வது அவருடைய குரு, அவருடைய மாணாக்கன், அவர் உடன் படித்தவர்கள், மற்றது மற்ற பெரியவர்கள், அவருக்கு பின் வந்தவர்கள், இவர்கள் கூட சிறப்பு பாயிரம் செய்யும்.
2: இதுல சொல்ல அவருடைய பெயர் விவரங்கள் தெரியாது.
1: அது இருக்கின்றது.
2: அதனால் அது அருமையான ஒரு இது
1: பாடு. அப்ப இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். அம்பாலை வழிபடுவர்கள் அபிராமி அந்தாது சொல்லிக் கொண்டு வரலாம். முருகனை வழிபடுவர்கள் திருமுருகாட்டுப்படை, கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் சொல்லிக் கொண்டு வரலாம். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் சிறப்பான நூல்கள், அவற்றையும் பாராயணம் செய்யலாம். விநாயகரை படிப்பவர்களுக்கு விநாயகர் ஆவல் அகவல் இருக்கின்றது, மிகவும் சிறப்பான நூல். அப்படி இந்த பாடல்களாக சொல்ல முடியாவிட்டால் பஜனை பாடல்கள் செய்யலாம். பஜனை பாடல்களை கூட நாமம் திருப்பி திருப்பி வரும் இல்லையா? போலோ போலோ சப்னில் போலோ ஓம் நமச்சிவாய் என்றால் சொல்லு சொல்லு திருப்பி சொல்லு ஓம் நமச்சிவாய். அல்ல சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் என்றால் எத்தனை தரம் இந்த சுப்பிரமணியம் சொல்லிவிடுகின்றோம். இந்த பஜனை பாடலில் இருக்கிற சிறப்பு அதுதான். அது கையை தட்டி படிக்கின்ற பொழுது ஓசை ஒலி எல்லாம் விழுந்து உடல் மனம் இந்த எல்லாம் வருகின்றது. நகர சங்கீர்த்தனம் என்று சொல்லுவார்கள். குழந்தைகளையும் அதிலே ஈடுபடுத்தவிடும். மிகவும் முக்கியமானது. நாங்கள் எவ்வளவு செய்தாலும் எங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்தாவிட்டால் பயன் இல்லை. நாங்கள் கையால ஒரு பூ எடுத்து போட வேணும், கையால ஒரு விளக்கெடுத்த வேணும். அடுத்து எங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளிக்கூட பாடங்கள், டியூஷன் பாடங்கள், டான்ஸ், மியூசிக், பிரெஞ்சு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போற மாதிரி சமயத்துக்கு கட்டாயமாக அவர்களை இந்த ஃபெய்த்தை இன்ஃபியூஸ் பண்ணி வளர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை. நாங்கள் இறந்த பின்னாலும் அவர்கள் காலகாலமெல்லாம் அவர்கள் நிலைத்து நிற்கின்ற கொடை, அருட்கொடை. இந்த இதை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவு கேட்டும் எவ்வளவு பேசியும் பயன் இல்லாமல் போய்விடும். அதற்கு இறைவனுடைய அருளும் ராசியும் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும்.
2: நன்றி டாக்டர், எங்களுக்கு நேரம் அண்மித்து விட்டது. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: ராஜ்குமார் அவர்களும் காசியில் இருந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். காசி விஸ்வநாதருடைய அருள் அவரு கூட நேரடியாக வருவதை பார்த்தோம். சில தடங்கல்கள் இருந்தது, நாங்கள் அதுக்கு கொடுத்து வைக்கவில்லை போலும். ஆனால் அவர் வந்தவுடன் அவருடைய நேரடியான இவற்றையும் கேட்டுக்கொள்ளலாம் நாங்கள். அது வரைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது. இன்றைக்கு இன்றைய நிகழ்ச்சியிலே வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம்
2: சந்திப்போம்.
8: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
9: ोतविधौ सहस्रकरता पुष्पार्चने विष्णुतः गन्धे गन्धवः स्मतन्नपतने बर्हिर्मुखाध्यक्षता पात्रे कञ्चन गर्भदस्ति मयि चेत् बालेन्दुचूडामणे शुश्रूषां करवाणि ते वशपते स्वामिन् त्रिलोकी गुरो नालम्बा परमोपकारकमिदम् एकं वसूनां वदे पश्यन् कुक्षिगतान् चराचरगणान् बाह्यस्थितान् रक्षितुम् सर्वा मध्यबलायन औषधमति ज्वालाकरं भीकरं निक्षिप्तं करलं गणे न गिलितं नोद्गीर्णमेव त्वया.
10: சிவானந்தலாஹரி பிரகரணம். இந்த பிரகரணத்துக்கு சிவானந்தம்னு பேர் வச்சிருக்கார். சௌந்தர்யஹரி, ஆனந்தஹரி, இப்படி பிரகரணங்கள்லாம் இருக்கு. இது சாதாரண ஆனந்தம் அல்ல, சிவானந்தம். சிவானந்தம்னு சொல்றதுல என்ன ஒரு விசேஷம்? உபனிஷத்துகள்ல சிவானந்தம் காணலையே, பிரம்மானந்தம் தான் இருக்கு. இந்த சிவானந்தம்னு ஒரு சுரூபத்துக்கு என்ன அர்த்தம்? பரம மங்களமாகவும் இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்கு. சாதாரணமாக லோகத்துல இன்னொருத்தர துன்புறுத்தி ஆனந்தத்தை அடையவா சில பேர் இருக்கா, அது நிஜமான ஆனந்தம் இல்லை, அதனால பாபம் வருது. இது பரம மங்கள ஸ்வரூபமான ஒரு ஆனந்தம். இதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கும் நல்லது ஏற்படும், அதை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் நல்லது ஏற்படும். அப்படிப்பட்டதான அழகான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். இந்த ஆனந்தமானது மேலும் மேலும் பெருகி போயிட்டே இருக்கு. அதான் சிவானந்த லஹரின்னார். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், எங்க இருக்கார்? ஒரு இடத்துல ஒரு கோயில்ல ஒரு கருவறையில மட்டும் இருக்கார்னு நினைக்கப்படாது. சர்வவியாபி ஜனார்தன அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கார். அவருக்கு ஆதியோ அந்தமோ காணப்படல, எல்லாமும் வியாபிச்சிருக்கார். பிரம்மாண்டத்துக்கு மேலமும் இருக்க பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, 17-14 புவனங்கள் அவருக்கு ஒரு பாதமா, அது இல்லாம 3 பாதங்கள் அதுக்கு மேல இருக்குங்கிறார். ஆகையால் 14 புவனங்களையும் நீங்க எடுத்துட்டு பார்த்தாலும் அங்க இருக்கிறது ஒரு பாதம் தான் அவரால் பார்க்க முடியும். அவருடைய ஒரு பாதம் தான் நான் மனசால நினைக்க முடியும். அப்ப மீதி 3 பாதங்கள் இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அந்த ஒரு ஸ்வரூபத்தை நாம மனதால கூட நினைக்க முடியாதுன்னு வேதங்கள் சொல்றது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா, நம்ம புலன்கள் அதை அடையாது, மனசும் அதை எட்டி பார்க்காது. அப்படிப்பட்டதான இந்த பரமாத்மா, அவருக்கு நம்ம என்ன உபச்சாரம் பண்ண முடியும்? உபச்சாரங்கள் பாருங்க, சாதாரணமாக கோயிலில் போய் உபச்சாரம் பண்ணுறதுன்னா முதல்ல எந்த பகவானுக்காகவும் உபச்சாரம் ஆவாகனம்ங்கிறள். அது ஆனப்புறம் அவருக்கு தியாயாமி ஆவாகையாமி ஆசனம் சமர்ப்பயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி இருக்கு. அக்க ஸ்நாபயாமி, எங்கிருந்து ஸ்நானம், எவ்வளவு ஜலம் வேணும்? இங்க பரமேஸ்வரன் ஸ்நானம் பண்றதுக்கு எவ்வளவு ஜலம் வேணும்? அவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும்னா எந்த வஸ்திரம் எப்படி கொடுக்க முடியும்? ஆகையால் தூபம் தீபம் நைவேத்தியம் இவைகள்னா பார்த்தோம்னா முழுக்க உலகத்தையே சாப்பிடுறவர். அவருக்கு நாம எவ்வளவு நைவேத்தியம் கொடுத்தா முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள்லாம் ஒன்றும் சரியா வராது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி என்னால் முடியாதுன்னு சரணாகதி பண்ண வேண்டிய வேற வழி இல்லை. ஏன்னா வஸ்திரோத்த விதவு சகசிரகரதா, 1000 கைகள் ஒருவேளை இருந்தால் உங்களுக்கு வஸ்திரம் கட்டலாமோ என்னமோ. ஏன்னா ஒரு கை இந்த அளவுக்கு தானே போறது, அதுக்கு மேலே முடியலையே. 1000 கைகள் இருந்தா வரிசையாக வந்து ஏதோ கட்டலாமோ என்னமோ தெரியுது. 1000 கரெக்டா 1000 இல்லை, நிறைய கைகள் வரும். புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, புஷ்பத்தினால அர்த்தனம் பண்ணணும்னா மகாவிஷ்ணுவா இருக்கணும். அவரால் புஷ்பம் குறைஞ்சதுன்னா கண்ணை கொடுத்தார். நம்மளால அவ்வளவு தைரியம் இருக்கா இல்லையே. ஆகையால் கந்தே கந்த மகாத்மதா, காத்தா இருக்கவையானால் அவருக்கு உடம்பு முழுக்க சந்தனம் பூசி விடலாம். நமக்கு எட்டவே எட்டாது, அவருடைய பாதமே பாதத்தில் இருக்கக்கூடியதா, என்ன நகமே எட்டாது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஸ்வரூபத்துக்கு எப்படி சந்தன உபச்சாரம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலில் சந்தன காப்பவர் முழுக்க விக்கிரகம் முழுக்க பூச்சலா பரமேஸ்வரனுக்கு பண்ண முடியுமா? லிங்கத்துக்கு தான் பண்ண முடியும். அவருக்கு லிங்கத்தை அதிஷ்டானம் பண்ணி அந்த லிங்கத்தில் பண்ணலாம். நிஜமாக பரமேஸ்வரன் தான் அவருடைய சுரூபத்துக்கு பண்ண முடியுமா? கந்தம் கந்தத்தை போடணுமே வாயு பகவானா இருக்கணும். அவர் தான் கீழ மேலும் எங்கும் வியாபிச்சு அவருக்கு சந்தனத்தை பூச முடியும். கந்தே கந்த மகாத்மதா அன்னபத்தனே பரிர்முகத்யக்ஷதா. அக்னி பகவானா இருந்தா அவருக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை தேவதைகளும் எங்கெங்கே எந்தெந்த மூலையில் யாராவது அதுக்கு அக்னி பகவானுக்கு ஹோமம் பண்ணுறாலோ அந்த ஹோமத்தை பண்ணதான பதார்த்தங்களை எல்லாம் தான் உட்கொள்கிறார். உட்கொண்டு அந்தந்த தேவதையை கொண்டு போய் கொடுக்குறார். ஓஹோ, அதனால தான் ஹவ்யவாகஹான்னு பேர். தேவதைகளுக்கு கொடுத்ததான பொருளை அவர் எடுத்துட்டு போகிறார். ஹவ்யம் வகதீதி ஹவ்யவாகஹா, தேவதைகளுக்கு கொடுத்ததான ஒரு ஆகாரம் ஹவ்யம்னு பேர். அதை எல்லோருக்கும் சுமந்துண்டு போகிறார். அதனால அவருக்கு ஹவ்யவாகன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி அக்னியா இருந்தாலேனால் எல்லோருடைய ஆகாரத்தையும் நான் கொடுக்கல உங்களுக்கு முடியலையே. அக்னபஜனே பரிர்முக அத்யக்ஷதா பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி. அழகான பாத்திரம் கொடுக்கணும், ஹிரண்ய கர்ப்ப மாதிரி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாத்திரம் எவ்வளவு தங்கமாகும், எப்படி முடியும்? முடியாதே, என்ன பண்ற சொல்லுங்க. பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயிட்டே, இவைகள்லாம் இருக்குமே ஆனால் சூடு பாலெந்து சூடாமணே. ஹே சின்ன சந்திர பிறைய தலையில வச்சுருக்கிறேன் நீங்க சுசூஷாம் கரவாணிதே, இவைகளுக்காக நானும் சுசூஷா பண்ண முடியும். கரவாணிதே பசுபதே சுவாமின் திருலோகி குரோ, மூலத்துக்கு குருவா இருக்கக்கூடியதான தாங்கள் உங்களுக்கு பண்ணணும்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. குருவுக்கு என்ன பிரதிபலனம் கொடுக்க முடியும்? வேற யாருக்காவது இது கொடுக்கல. குருவுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்க முடியுமான்னார் ஆச்சாரியர் சதஸ்லோகிங்கிற கிரந்தத்துல. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டஸ்திரிபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாது. சத்குருவா இருந்த ஞானம் கொடுக்கக்கூடியதான ஆசானுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க முடியும்? அவருக்கு ஏதோ ரூபா கொடுக்கறதா, ஏதோ வசதி கொடு, எது பண்ணினாலும் போறாதுங்கிற. ஏன் போறாது? அவர் வந்து நீங்க கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அவர் பூர்ணமா இருக்க, குருவா இருக்கும் பொழுது எதையும் வேணும்னு எதிர்பாராமல் இருக்கார். எதையும் எதிர்பார்த்தா, எதிர்பார்த்த பொருளை கொடுத்தால் அவளுக்கு சந்தோஷம். எப்பொழுதுமே சந்தோஷம் எப்ப வேணும், நமக்கு எது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொருள் நமக்கு வந்தா அது சந்தோஷம். எது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த பொருளே வந்ததுன்னு உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, துன்பம்னு. இது எப்படி டிஸ்போஸ் பண்றது சொல்லுங்க பாக்கலாம். அப்ப என்ன, உங்க அத்தை கல்யாணத்துக்கு ஒரு 70 பேர் வெறும் சோஃபா செட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அது எப்படி விற்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது, எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அப்ப நிஜமாக சந்தோஷம்னா எப்ப வரும்? எது எப்பொழுது மனுஷனுக்கு தேவையோ அது அப்பொழுது கிடைத்தால் சந்தோஷம் இல்லையா? ஆகையால் இந்த குருவானவருக்கு அவர் எதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா செல்ஃப் கண்டென்டட் பர்சன், போரும் அப்படின்னு நினைக்கிறவன். நானே சிஷ்யனுக்கு கொடுக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்தில் இருக்கக்கூடியதான குருவுக்கு நீங்க எதை பண்ணினா போறோம் போறார். சரி, ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு செயலுக்கு நம்ம பிரதிபலனமாக இன்னது கொடுக்கலாம்னு பார்த்தேன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன், அவர் என்ன அப்படி பண்ணிவிட்டார்? எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அவ்வளவுதானே அப்படின்னார். இது நன்னா இருக்கு. தெரியாத பொருளை மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, உங்களை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாம பண்ணிவிட்டார். எது விஞ்ஞானே சர்வவிதம் விஞ்ஞானம் பவதி, எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான ஆத்ம ஞானத்தை சொன்னார். அவர் தான் குரு. ஏதோ மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறவள நம்ம ஆசான்னு சொல்லிட்டு இருக்கோம், டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். குருன்னு சொன்னா எப்படிப்பட்டவர்? அவர் சிவ தத்துவத்தை சொல்றவர். அம்பாளை பூஜை பண்ணினா என்ன வருது? சிவஞான பிரதாயினி. அதே போல இந்த ஆச்சாரியன் என்ன பண்றார் உங்களுக்கு? முக்திக்கு காரணமா இருக்கக்கூடியதான சிவஞானத்தை கொடுக்கிறார். இந்த சிவஞானம் வந்தா எனக்கு எப்படிப்பட்டதான நிலை வந்திருக்கு, இனிமேல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாத அளவுக்கு எல்லாம் அறியக்கூடியதான ஒரு அறிவு வந்தது. அது மட்டும் இல்லை, ஸ்பர்ஷத்தே தத்ரா ஸ்பர்ஷ வேதினு ஒரு கல் இருக்கான். அந்த கல் என்ன பண்றது? இரும்பு அதை அதோட தொட வச்சோமையானால் அந்த இரும்பானது தங்கம் ஆயிடுறது. இப்படி ஒரு கல் வச்சுருக்க லோகத்துல அது எப்படி உன்னை கல்ல வச்சு இந்த இரும்ப தொட்டோமையானார் அது தங்கமாயிடும். அதே போல சார் குரு, இரும்பாக இருக்கக்கூடியதான மனதை நன்றாக எளிமையாக ஆக்கி அவருடைய உபதேசத்தினார் அதை அழகாக தங்கமாக மின்னும்படி பண்றார் அப்படின்னு நம்ம சொல்லுமையானால் அதுவும் போறார். ஏன்னா இந்த ஸ்பர்ஷ வேதிங்கிறது இரும்பு அந்த கல்லால தொட்டோமையானால் இரும்பு தங்கமாகும். இப்ப தங்கமாக இருக்கக்கூடியதான அந்த பொருளை அதை கொண்டு போய் இன்னொரு இரும்போல தொட்டேன்னா அந்த பதார்த்தம் தங்கமாகாது. இது இரும்பாச்சு, இரும்பா இருந்தது அந்த ஸ்பர்ஷ வேதியை தொட்டதுமே இந்த இரும்பானது தங்கமாச்சு. மறுபடியும் இதை தங்கமாயிட்டு இதை கொண்டு போய் ஒரு இரும்பு பதார்த்தத்தோட சேர்த்து வச்சோன்னா அது தங்கமாகாதான். தான் இரும்பா இருந்தது தங்கமானது ஒழிய இன்னொன்னை தங்கமாக ஆக்கக்கூடியதான சக்தி பெறல. ஆனா இந்த குருவானவர் என்ன பண்றார், அந்த சீடனை தனக்கு சமானமாக பண்ணிட்டார். தான் சீடனை தனக்கு சமானமாக பண்ணினார். அதோட மட்டுமல்ல அந்த சீடனையும் இன்னொரு 100 சீடனில் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உண்டு பண்ணினார். ஆகையால் விவகாரம் என்ன, ஸ்பர்ஷ கல்லுக்கு விட ஒசத்தியான ஒரு பதார்த்தம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு குருவுக்கு உவமையே உலகத்திலேயே சொல்ல முடியாது. சாதாரணமாக இப்படி இருந்தால் நீங்க லோக குரு, இப்படிப்பட்டதான பரசிவன் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான சிவஞானத்தை கொடுக்கக்கூடியதான பரமாத்மா நீங்கள், அப்படிப்பட்டதான உங்களை நான் என்னமா பூஜை பண்ணுவேன் பசுபதே சுவாமி திரிலோகி குரு அப்படின்னு போன ஸ்லோகம் பார்த்தோம். பிறகு ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணினதான ஒரு உபகாரம் இருக்க, அந்த உபகாரத்துக்கு நிகர் இல்லை. வேற யாராலையும் இப்படிப்பட்டதான உபகாரம் யாராலையும் பண்ண முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான உபகாரம் நீங்க பண்ணியிருக்கு, இத நினைச்சாலே என்னால தாங்க முடியலைங்கிறார். நாலம் வா பரமோபகார கவிதம் ஏகம் பசு நம்பதே பத்தியம் குட்சிகதான் சராசரகடான் பாக்கியர்த்திதான் ரட்சிதும் சர்வம் நீங்க சரிமர்கபாலதீயமதி ஜ்வாலா கராளம் விபோ பீகரம் நிட்சித்தம் கரளம் கலே நகிலிதம் நோக்கீர்ணமேவத்வயா. ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணியதான பரமோபகாரகம் உபகாரகம்னு மட்டும் இல்ல, உயர்ந்ததான உபகாரம் இது போன்றதான உபகாரம் அந்த சமயத்துல பண்ணியிருக்கலேன்னு உலகம் முழுக்க இன்னைக்கு இருந்திருக்கா. இப்படிப்பட்டதான எல்லா பிராணிகளுக்கும் கூட்டு பண்ணினதான் அந்த பரமோபகாரகம் இருக்கு, இது ஒண்ணு போறாதா உங்களை சொல்றதுக்காக வேற என்ன, மனுஷன் நினைக்கிறதுக்கு ஒண்ணு போறும். நலம்பா பரமோபகாரகம் இதந்து ஏகம் பசு நம்பதே, ஏ பரிசு நம்பதே, பசுக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்க, ரொம்ப படிச்சவாள்னா ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்க பீப்புளுக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்து அது வசத்தி, அது ரைட்டு. ஆனா எது வசத்தின்னு ஒண்ணுமே தெரியாத சாதாரணமா இருக்கக்கூடியதான பிராணிகள் இருக்காளே குழந்தைகள், அவளை சொல்லி அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கறது அதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்டா இருக்கிறவளுக்கு ஒரு ரெண்டு தானே அப்படி கைட் பண்ணினா போறோம், அப்படி இல்லை. சாதாரணமான மனுஷாளுக்கு இங்கும் இங்கும் பார்த்துண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு, மந்தமா இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு அவளை காப்பாத்து அவளை உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா நீங்க என்ன பண்ணீள் பசு நம்பதே, நீங்க சாதாரண மக்களுக்கு எல்லா பசுக்களுக்கும் நீங்க பதியா இருக்க. பசுன்னா என்ன ஒண்ணும் தெரியாது, மாடு இருக்க ரோட்ல அது ஏதாவது யோஜனை பண்றதோ நம்ம மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, எங்க ஆகாரம் கிடைக்கும்னு அதை ஒண்ணுதான் பாக்குறோம். பார்த்துவிட்டு ஆகாரம் கிடைச்சதோ ஒரு மூலையில் உட்காந்து படுத்துக்கிறது அவ்வளோ, எது வரைக்கும்னா அடுத்த தரம் பசிக்கிற வரைக்கும் தர், பசிச்ச பிறகுதான் எழுந்துக்கிறது, ஏதன் மத்தியில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது பயம் வந்தால் ஓடுறது அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. நம் பயம் இல்லாத இடத்துலயே நம்ம சூஸ் பண்ணி இருக்கணும்னு அது ஞானம் இருக்கா, மழை பெஞ்சா என்ன ஆகும் அதுக்கு ஏதாவது யோஜனை பண்ணுறதா, ஒன்றுமே கிடையாது. இப்படித்தான் சாதாரண மனுஷன் இருக்கா, ப்ராப்ளம் வந்தா நம்ம பார்த்துப்போங்கிறாரே தவிர அதுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலார மனுஷன். நீங்க இந்த டவுன்ல இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு என்ன ரிட்டையர் ஆனப்பறம் நம்ம எப்படி வாழ்வோம், அதுக்காக பென்ஷன் ஏதாவது இருக்கா, ஏதாவது சேர்த்து வைக்கணுமே, சேவிங் ஃபார் தி ரெய்னி டே, இதெல்லாம் நீங்க வச்சுருக்காரு. கிராமத்தில் இருக்கிற மனுஷன் கொஞ்சம் யோஜனை பண்ணிடும், நம்ம இங்க இருக்கிறதுனால நமக்கு தெரியல என்னாச்சுன்னு மரம் வச்சவன் ஜலம் விட மாட்டானாங்கிற கான்செப்டில் தான் போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. மனுஷர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கா, ஒரு பயம் வந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையே, யோஜனை பண்ணுறது இல்லையே. சாதாரணமான மனுஷியாள் பசுக்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னப்பா நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமே, மரணானந்தரம் நமக்கு என்ன ஆகும், உயர்ந்ததான கதி கிடைக்குமா, அடுத்ததாக நல்ல ஜென்மம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் யோஜனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைச்சலான வியக்தி. ஏதோ போயிட்டு இருக்க வாழ்க்கைன்னு தான் இருந்துட்டு இருக்கா. அதனால நம்மெல்லாம் எப்படி பசு துள்ளி ஆளுங்கிறோம். அதனால நம்மளாம் நினைத்துக்க கூடாது. சாதாரணமான மக்கள் வெளியில் இருக்கக்கூடியதான மக்கள் அவ எப்படி வாழறா, பசிச்சா சாப்பிட்றது, பயம் வந்தால் பயம் போக்கிக் கொள்றதுக்கு வழி என்ன பார்க்கறது, தூக்கம் வந்தால் தூங்கிறது, இதுதான் பசு வாழ்க்கை. சாதாரணமாக நம்மளே பாருங்க, உத்தியோகத்துக்கு போகிறோம், ஆற்றுக்கு வர்றோம், டிவி பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேற எதுவும் பண்ணுறோம். காலம் எழுந்து ஏதோ சம்பிரதாயமான குடும்பமாக இருந்தால் குத்துவளுக்கு ஏற்றி மானி ஏற்றி வச்சா அங்கே போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம். இது காயத்ரி மந்திரம் பண்ணணும், மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், இது இருக்கா கேட்டால் பொழுது இல்லைங்கிறான். பேப்பர் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, மணிக்கணக்கா கிரிக்கெட் காமெண்ட்ரி பற்றி பேசுறதுக்கு கமெண்ட் இருக்கு டைம் இருக்கு, மற்ற எல்லா செயல்களும் பண்ணுறதுக்கு சமயம் இருக்கு, இதுக்கு மட்டும் சமயம் இல்லை, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். இப்படிப்பட்டதான பசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான மனுஷியாளை கட்டி காப்பாத்தவர் தாங்கள். பசுனாம் பதே இதம் தூ ஏக்கம் பசு நம் பதே. என்ன பண்ணினீரையா, நீங்க என்ன பண்ணினே, என்ன எப்படி போட்டுறேன்னர். பத்தியன் குட்சிகதான் சராசரகணான் பாக்கியஸ்திதான் ரட்சிதும். அவர் சந்தர்ப்பத்துல உலகத்துக்கெல்லாம் துன்பம் வந்துடுது, ஒரு ஆபத்தை நேரிட்டது, அந்த ஆபத்தை அப்படியே விட முடியல, விட்டா என்ன ஆகும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டு தான் அவளை புதுசாக சிருஷ்டி பண்ண வேண்டியதை தவிர அவளை மறுபடியும் கொண்டு வந்து இந்த நிலைக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஒரு தரம் பார்த்தாராம், அடாடா ஜனங்களை காப்பாற்றணும், எங்கே இருக்க வெளியிலையும் எனக்கு வெளியில உலகத்தில் ஈரேழு 14 புவனங்கள் இருக்கு, இத்தனை புவனங்களில் எத்தனை பேர் இருக்கா, மனுஷால் இருக்கா, பசுமாடு இருக்கு, அதே போல நாய் பூனை எத்தனை பிராணிகள் இருக்கு, இவளை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை பரமேஸ்வரன் நினைக்கிறேன். அவாவா அப்படி இருந்துட்டு இருக்கா, என்ன அறியாமலே, என்ன தெரிந்து கொள்ளாமலேயே, என்ன பூஜை பண்ணாமலேயே இருக்காவா, இருந்த போதிலும் அவளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவ பாட்டு விளையாண்டே இருக்கா, அந்த சமயத்துக்கு கூப்பிட்டு அம்மா சாதம் வைக்கிறான், நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா வெளியில போய் மண்ணில் விழுந்துன்னு அங்கே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டு கையெல்லாம் ஒரே விவகாரம் பண்ணிட்டு அப்படியே இருக்க குழந்தை, அதை கூட்டின்னு வந்து அதுக்கு ஸ்நானம் பண்ண வச்சு வேற ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சு உடம்பெல்லாம் பவுடர் போட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு ஃபேன் கீழே உட்கார வச்சு அதுக்கு சாதத்தை கலந்து ஊட்டி விடுறாளோ இல்லையோ அப்பவும் அதை கலாட்டா பண்றது, ஓடணும்னு பார்க்கறது, ஏன் விளையாட்டலாம் அவ்வளவு இஷ்டம். அது மாதிரி நமக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் ஒவ்வொரு பிராணிக்கும் கிடைக்கணும், மனுஷாளுக்கு மட்டும் இல்லை. மனுஷாள் வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய ஆகாரத்துக்காக ஏதோ முயற்சி பண்ணுறா, அந்த முயற்சி கூட பண்ண முடியாததான பிராணிகள் இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்கு, நண்டுவாக்கடி இருக்கு, அதெல்லாம் வெளியில் ஆனந்தமாக போட முடியுமா, தைரியமாக போக முடியுமா, காட்டில் புலி சிம்மம் எல்லாம் இருக்க, அங்கே இருக்கும் பொழுதே அங்கே பூனையும் மற்ற பிராணிகளும் இருக்கு காட்டில், எந்த சமயத்தில் பிராணி வந்து சிம்மம் வந்து கொன்னுவிடுமோ புலி வந்து கொல்லுமோ அதுக்கு தெரியாது, இருந்த போலும் பதுங்கி பதுங்கித்தானே இருக்கேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடியதான பிராணிகளையும் காப்பாத்தராதா இல்லையா பகவான், அதுக்கு என்னென்ன விவகாரம் வேணுமோ எப்பப்போ வேணுமோ அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் பகவான். ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான 84 லட்சம் ஜீவராசிகளில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணியும் நான் காப்பாற்றணும். இது இங்கே மட்டும் இல்லை சுவாமி, இதே போல இன்னொரு செட்டு என் வயத்துக்குள்ள இருக்கு. எப்படி வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள் மட்டும் இல்லை, இந்தியாலேயே இத்தனை கோடின்னு சொல்கிறேன், அது மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிராணிகளையும் எந்தெந்த காட்டில் எந்தெந்த குகைக்குள்ள இருக்கோ அத்தனை பிராணிகளையும் நான் காப்பாத்துட்டு இருக்கேன். அது போறாதுங்கிறத என் வயத்துல வேற இன்னொரு செட் இருக்கு. பத்தியன் குட்சிகதான் சராசரகணான்னு, பத்தியன் குட்சிகதான் வயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணிகள், அந்த பிராணிகள் என்ன சராசரகணான்னு சிலது அசையக்கூடிய பிராணிகள், சிலது அசையாத பிராணிகள். மனுஷால் இருக்கா, மாடு இருக்கா, நாயே பூனை இவைகள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் இருக்கு. ஒரு சின்ன சத்தம் பண்ணினா அந்த பட்சி ஓடி போயிடுறது, கல் எடுத்து வீட்டினா ஓடி போயிடுறது. ஆனா மரம் இருக்கு, என்ன பண்ணு சார், அதுக்கும் பிராணம் உண்டு, கொடிக்கும் பிராணம் உண்டு. கத்தி எடுத்துன்னு போய் மரத்தை ரெண்டு கிளைய வெட்டி விட்டுறாங்க, கையை வெட்டினா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவனுக்கு பார்க்கறதுக்கு மரம் அழகா இருக்கணுமா, யானை மாதிரியும் சிம்பம் மாதிரியும் அந்த மரத்தை அப்படியே கத்திரி போட்டு வைக்கிறோம், அதுக்கு என்ன வலிக்கும் யோசனை பண்ணி பாருங்க. விரல் எல்லாம் நம்மளை வெட்டி விட்டா எப்படி இருக்கா, யோசனை பண்றதுல இவனுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா அந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் பிராணம் உண்டுன்னு அது அச்சரம்னு பேர், அசைய முடியாததான பிராணிகள். தென்னை மரமும் மாமரமும் அந்த மரத்துக்கு கீழே நெருப்பை வச்சு சமைச்சுக்கிறான், எவ்வளவு உஷ்ணம் இருக்கும். அந்த மரத்துல கயிறை கட்டிட்டு ஊஞ்சல் விளையாடுற கிராமத்துல, உங்க கையை நேரா வைக்க வச்சு அதுக்கே ஊஞ்சல் கட்டினா எப்படி இருக்கும் யோசனை படிப்பாங்க. அவைகளுக்கும் பிராணம் உண்டு, அவைகளுக்கும் வலி உண்டு. ஏன்னா அதுக்கு பிராணம் உண்டுன்னு சொல்றதே, அது வளர்றதே. ஆனா என்ன, எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தன் இடத்தை விட்டு போக முடியாது, அப்படி ஒரு நிலை அது. அந்த ரம்பத்தை வச்சு அப்படியே அறுக்கிறார் சார் மரத்தை, அப்படியே தான் இருக்க, கதற முடியல, பிராணம் மட்டும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அவைகளையும் நான் காப்பாற்றணும். ஆகையால் சராசரகடான் பாக்கியஸ்திதான் ரட்சிதம், உள்ள இருக்கக்கூடியதான பிராணிகளை மட்டும் இல்ல, எனக்கு வெளியில இருக்கக்கூடியதான பிராணிகள், இத்தனை வெளியிலையும் உள்ளும் புறமும் எங்கும் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பிராணிகளையும் நான் காப்பாற்றணும். ஏன்னா அந்த விஷமானது உண்டா இருக்க ஹாலாகலம்னு ஒரு விஷம், அந்த ஹாலாகலமும் எனக்கூடியதான விஷம் பார்க்கடலை கடையும் பொழுது ஏற்பட்டது. தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணினான். தேவதைகள் தான் ஆரம்பிச்சது, அரக்கர்களுக்கு சுக்கராச்சாரியர் இருக்க, அவர் ஒரு பெரிய மிருத சஞ்சீவினின்னு ஒரு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டார். அந்த மந்திரத்தினுடைய விசேஷம் என்ன, யாராவது பிராணனை விட்டாரையானால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை தெளிச்சாரையானால் அவ மறுபடியும் உயிரோட வந்துடுவான். அந்த உயிரோட வர்றது மட்டும் இல்லை, அவன் வயசான 65-70 வயசா இருந்தாலும் மறுபடியும் 35 வயசுல என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி வந்துடும். ஸோ ரொம்ப பேரும் பெட்டர் டு டைன்னு ஆரம்பிச்சிருக்கான், மறுபடியும் எவனும் மறுபடியும் உடம்புல ஒரு சக்தியும் வரதோ இல்லையோ. இப்படி ஒரு ஏன்னா மிருத ஜீவனி இல்லை, மிருத சஞ்சீவனி, நன்றாக ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதார் ஒரு மந்திரம். பல வருஷங்கள் தபஸு பண்ணி பண்ணி அதை தயார் பண்ணினார். அப்படிப்பட்டதான் அந்த மிருத சஞ்சீவனி வந்ததுனால அரக்கர்களுக்கு ரொம்ப கர்வம் வந்தாச்சு. ஏன்னா அவள்ல இனிமேல் யாருமே டெத்துங்கிறதே கிடையாது, மிலிட்டரியை ரைஸ் பண்ணணும்னு ஒரு விவகாரமே கொண்டும் கிடையாது, இருக்கிறதே போறோம். ஏன், நமக்கு தான் மரணம் வந்தா மறுபடியும் வந்துடுமே, யுத்தத்துக்கு எல்லோருமே ரெடி. அப்படி இருந்துட்டா தேவதைகளுக்கு என்னாச்சுன்னு, இவாளுக்கு அது போல இல்லை, பிராணம் போனா போனத்தான், என்ன சுவாமி இப்படி இருக்கே, அதோட மட்டுமல்ல அவன் அடியும் வாங்கணும் இல்ல, ரொம்ப ரொம்ப குறைச்சல். அது விவகாரம் என்னாச்ச, குறைச்சல் ஜனங்களுக்கு ரொம்ப 33 கோடிகள் தான் இவாள், அவளோ 66 கோடி. என்ன சார் இது, சரி பண்ணலையே, நம்ம மரணம் வந்தா பயம் வந்துருமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இவ என்ன பண்ணினா மகாவிஷ்ணுவை போய் கேட்ட. மகாவிஷ்ணு சொன்னார், இதுக்கு ஒரு வழி இருக்கு, அமிர்தத்தை கடையணும், அமிர்த பார் கடலை கவிங் கடைங்கோ, கடைஞ்சா அமிர்தம் பிறக்கும், அந்த அமிர்தத்தை நீங்க பருகி நிலையானால் உங்களுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு முன்னால் மரணம் இருந்தது பாளுக்கு, அதுக்காகவே அமிர்த மதனம் பண்ண ஆரம்பிச்சா, அமிர்தத்துக்காக மதனம், அமிர்த மதனம். பார்க்கடலை கடைஞ்ச, அமிர்தத்தை கடையில, சில பேர் அமிர்த மதனம் அமிர்தத்தை கடைஞ்சான்னா கிடையாது, அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சா, கடையறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்ட. உங்களால மட்டும் போறாது, ரொம்ப பெரிய காரியம் அது, அரக்கர்களையும் நீங்க சேர்த்துங்கோ அப்படின்னு. அவ வருவாளா, இதுபோல அமிர்தம் வரும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவ வருவாளான்னு மகாவிஷ்ணு பார்த்தார். கவலைப்படாதீங்க, எனக்கு கூப்பிடுங்க வருவான்னு. எப்படி வருவான்னு அவ யோஜனை பண்ணாளாம், நீங்க சொன்னது சரி, நாங்க யோஜனை பண்ணி சொல்றோம்னா யோஜனை பண்ணினான். அமிர்த சஞ்சீவனி இருக்கு, மிருத சஞ்சீவனி இருக்கு, ஆனா ஒன்னு ஸ்டாண்ட் பையா இன்னொன்னு வச்சுக்கணும், ஒருவேளை சுக்கராச்சாரியர் நம்மளை விட்டு போயிட்டார்னா அன்னைக்கு என்ன ஆறது? இல்லை வேற ஏதாவது ஒரு விவகாரம், அவர் தபஸ் பண்ணணும்னு போயிட்டார், அப்ப தேவதைகள் யுத்தத்துக்கு வந்தா யார் காலமானாரோ அவளுக்கு மேல ஜலம் தரிச்சா தானே விடும். சரி, வேற யாருக்காவது சொல்லித்தராளா அவர்னா, அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் தானே இருக்கேன், நீங்க எப்ப வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்ல இல்ல, நீங்க சொல்லித்தான் கொடுக்கணும்னு குருவை சொல்ல முடியுமா? தேவதைகளுக்கு குருவா, அசுரர்களுக்கு குருவா இருக்காரு. அதனால என்னன்னா, ஒரு தகராறு ஒரு கஷ்டம்னு வருமே, ஏன்னா இந்த கஷ்டத்துக்கு இன்னொன்னு ஸ்டாண்ட் பையா ஒன்று வச்சுக்கிடணும். அதனால அமிர்தமும் நம்ம பருகிட்டோம்னா பரவாயில்லையே அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்களும் வரவோன்னு ஆரம்பிச்சா, தேவதைகளும் அரக்கரர்களும் சேர்ந்து கடையை தொடங்கினா, வாசுகிங்கிற ஒரு புஷ்பத்தை, ஒரு சர்ப்பத்தை கொண்டு வந்து அதை மத்தாக வச்சு, அந்த மந்தர பருவத்தை மத்தாக வச்சு, ரெண்டு வாசுகிங்கிற பருவத்தை நூலாக வச்சு ரெண்டு பேரும் கடையை தொடங்கினா.
11: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
12: Om Namah Shivaya. Shaivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
13: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம், நிதாய குருவந்தனம், பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. குரு வேதி அப்போ உபாதி பேதாத் வேற மாதிரி வர்றது, வேறு உபாதி பேதத்தினால் அதுக்கு பிராணாபான சந்யாம் லபத்தே அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி பிராண அபானன்னு சொல்லி சொல்லிட்டோமே, பிராணன்னா என்ன அபானன்னா என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பிராணன்னா என்ன அபானன்னா என்ன அதையும் கூட நீங்க பதக்கிருத்தியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முகநாதி முகநாதிகாபியாம் நிர்கமன பிரவேஷனாது பிராண. மூக்குனாலும், மூக்கு மூலியமாகவும் வாயு மூலியமாகவும் உள்ள போறதுனாலும் வெளியே வர்றதுனாலும் அதுக்கு பேரு பிராணன். பிராணன் எதுக்கு பேரு? மூக்கிலிருந்தும் வாய் வழியாகவும் உள்ளையும் வெளியிலையும் வந்துட்டு போறதுக்கு பேரு பிராணன். ஜலாதேர் அதோ, ஜலாதேர் அதோ நயனாது அபானஹ. ஜலாதேர் நீர் முதலியவை, நம்ம சாப்பிடுறது அருந்துறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து கீழே கொண்டு போறதுனால அதுக்கு பேரு அபானன். கீழே கொண்டு போறதுனால புக்த பரிணாமாய ஜாட்டர அனலசிய சமுன்னயனாது சமானக. சமானக அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம சாப்பிடுறத வந்து வயிற்றுல ஜாட்டர அக்னியை உத்தீபனம் பண்ணணும். ஏன்னா நெருப்பு வந்து நல்ல கடகதா எரியணும்னு சொல்லி சொன்னா என்ன வேணும்? அதுக்கு காத்து இருக்கணும். காத்து இருந்தாதான் நெருப்பு எரியும். அதனால அந்த, ஏன்னா சாப்பாடு அக்னிகுண்டமே இருக்கு, அக்னிகுண்டத்துல நெய் ஊத்துறாங்க இல்ல ஹபிஸ் போடுறாங்க. ஹவிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைப்பிடி கைப்பிடி எடுத்து அள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நெய் ஊத்துறன்ட்டு பக்கெட் பக்கெட்டா எடுத்து அது மேல ஊத்தினீங்கன்னா அதுவும் அணைஞ்சு போயிடும். நெய் ஜாஸ்தி ஊத்தினாலும் அணைஞ்சு போயிடும். அப்போ நம்ம சாப்பிடுறோம், நிறைய கனாப்பனான்னு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கூட இது உள்ள அணையாம் எரிஞ்சுட்டு இருக்கு. எது என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமான அக்னி காரணமாக. அண்ணாதேர் ஊர்துவ நயனாது உதான. சாப்பிடுறோம், சாப்பிட்டது சில சமயம் வந்து வெளியில வர்றது. அந்த வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன? உதான நாடி முகேஷு வீதனநாத் தியான. தியானம்னு சொல்றது சரீரத்துல சர்வ சரீர வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த தியானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னத்த சாப்பிடுறோமோ அது புக்தச பரிணாம, அது மாற்றம் அடைகிறது, சக்தியா மாற்றம் அடைஞ்சு அந்த சக்தியா எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு பேர் தியானம். சக்தி எல்லாத்துக்கும் இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபயர் இன்ஜின் இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் எல்லாம் அப்படியே இந்த பைப்பை உருட்டி விட்டுருவாங்க. உருட்டி விட்ட உடனே தண்ணி ஆன் பண்ணுவாங்க. தண்ணி திறந்த உடனே தண்ணி ஃபர்ஸ்ட் வராது, அந்த தண்ணிக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் காத்து போயிட்டு இருக்கும். ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி வரும், அந்த ப்ரெஷர்ல காத்து வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும் அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி பாஸ் ஆகும். அந்த மாதிரி நாடி எல்லாம் அமுங்கி இருக்கும். அந்த அமுங்கி இருக்கிற நாடியை வந்து விரிச்சு கொடுத்து ரத்தத்தை அது மூலியமா பாஸ் பண்றதுக்கு காரணம் ஆறதுக்கு பேர் என்ன? தியானம். इति क्रियारूप उपाधे उपाधि भेदात तथा व्याक्रियत इति अर्थः அப்படி என்னென்ன செயல செய்யறதோ அந்தந்த செயலுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் உண்டாருது பிராணபான ஞான உதான சமான அப்படின்ட்டு சப்த குணகம் ஆகாசம் தச்சைக்கம் விபும் நித்யம் ச சப்த குணகம் ஆகாசம் சப்தத்தை குணமா உடையது ஆகாசம் அந்த ஆகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஏக்கம் ஒன்னு பலது இல்ல ஒரே ஒரு ஆகாசம் தான் ஏகமாத்திரமான விபு வியாபிச்சிருக்கிறது அதே மாதிரி நித்தியம் ஏற்கனவே சொன்ன அந்த பஞ்சபூதத்துல ஆகாசம் தான் பரிணாம நிலையில இல்லாம நித்தியமா இருக்கிறது மத்ததெல்லாம் பரமாணு நிலையிலிருந்து நித்தியமாறுது இது பரிமாணம் எதுவுமே மாற்றம் எதுவுமே அடையாம பரமாணு நிலையில ஆகாம நித்தியமா இருக்கிறது மத்தது பரமாணு நிலையில இருக்கு பரமாணுல இருந்து துவனுக்கு திரணுக்கு நாயி வியாபிக்கிறது இது அப்படி இல்ல இதோட நிலையை எப்படி வியாபிச்சிருக்கிறது அது மாத்திரம் இல்லாம நித்தியம் இது அனித்யம்னு பேதமே இல்ல ஆகாசத்துக்கு சப்தி

திரவியம்னு ஒத்துக்கிறாங்க. இந்த சப்தத்தை திரவியம்னு ஒத்துக்கிறாங்க. ஆகாஷம் நமக்கும் திரவியம் தான், சப்தமும் அவங்க திரவியம்னு ஒத்துக்கிறாங்க. நமக்கு சப்தம் திரவியம் இல்ல, குணமாயிடுறது. அதனால சப்தம் குணம் எதனுடையதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்கும். அசம்பவாரணாய சப்த குண இது உபயம். அப்படி அசம்ப தோஷம் ரெண்டுமே நீக்கிறதுக்கோசரம் சப்தம் குணம் ரெண்டுத்துமே கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சர்வபூத திரவிய சம்யோகி. இந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டது. மூர்த்த திரவியம்னா எதெல்லாம் ரூபமுடையதோ உருவமுடையதோ அந்த உருவமுடைய எல்லா விஷயத்தோடையும் சம்பந்தப்பட்டது இந்த ஆகாஷம். மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்ன என்ன, மூர்த்த திரவிய சம்யோகி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. மூர்த்தம்னா என்ன, ஃபர்ஸ்ட் மூர்த்தம்னா என்ன லட்சணம் பார்ப்போம். மூர்த்தம்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம் மூர்த்த கிரியாவத்தம் வா. மூர்த்தத்தம்னு சொல்லி சொன்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம். பரிச்சின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு அளவு உடையது. பரிமாணம்னா அளவு, வரையறுக்கப்பட்ட அளவுடையது இல்லாட்டி ஒரு செயலுடையது. அப்படி வரையறுக்கப்பட்ட அளவுடையதாகவோ இல்ல செயலுடையதாகவோ இருக்கிறது பேரு மூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதீதாதி விவகார ஹேத்து காலக சசைகோ விபுர் நித்யச்ச. அதீதம் முதலிய விவகாரத்துக்கு காரணமானது காலம். அந்த காலம் எப்படிப்பட்டது, ஏகம் விபு நித்யம். அதே மாதிரி என்னது உங்களுடைய ஆகாஷம் மாதிரி ஏகோ விபு நித்யம் மூணுமே இருக்கு இங்கேயும். சரி, அதீத இத்தியாதியோ விவகார அதீதோ பவிஷ்யது வர்த்தமான இது இத்தியாத்மக தஸ்ய அசாதாரண ஹேது கால இத்தியர்த்த. அதாவது அதீத இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அதீதம் வர்த்தமானம் முதலீதாக. அதீதம் வர்த்தமானம் முதலியாக அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணு காலத்தையும் குறிக்கிறதா இருக்கிறாரு. எதுக்கு எந்த விவகாரம் இருக்கோ அந்த விவகாரத்துக்கு பேரு காலம். விவகாரம் அப்படிங்கிறது வந்து விவகாரமே ரெண்டு வகையா இருக்கு, ஒன்னு சப்த பிரயோகமா இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்புரணாத்மகமா இருக்கு, நம்ம நினைவு கூறதா இருக்கு. ஏன்னா அதீதம் அனாகத்தம்னு சொல்லி இந்த நிலையில மாத்திரம் இல்ல நினைவு கூறதாவும் இருக்குது. அப்ப ரெண்டு வகையான விவகாரமா இருக்கு. அப்படி அந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கு பேரு காலம். நடு இதம் லட்சணம் ஆகாஷி அதிவியாப்தம் விவகாரசிய சப்த சப்தாத்மகத்வாதி சேது ஏகோ விபு நித்யான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே வந்து காலத்துக்கு லட்சணம் பண்ண போறீங்க. ஆனா லட்சணம் எங்க போறது, ஆகாசத்துக்கு. ஆகாசமும் நித்தியம் எல்லாம் இருக்கு, ஆகாசமும் விவகாரத்துக்கு காலமா இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அங்க விஷயம் என்ன அப்படின்னா, அத்த ஹேத்து பதையின நிமித்த ஹேத்தோ விவக்ஷத்வா. நீங்க ஹேத்துன்னு சொன்னது என்னது அப்படின்னா நிமித்த ஹேத்து. அதீத அதீதாதி விவகார நிமித்த நிமித்த ஹேத்து, அதுக்கு பேரு காலம். நச ஏவம் கண்டதால்வாதி அபிகாத்தே அதித்யாப்தி ரீதி வாச்சியம். சரி, நிமித்தம் தானே, ஏதோ ஒரு நிமித்தமா இருக்கு, நிமித்தத்துக்கு அந்த அதீதம் முதலிய நிமித்தத்தை கொண்டு விவகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டதாலு தொண்டை முதலிய இதெல்லாம் நாக்கு முதலியெல்லாம் சம்பந்தப்படுறதுனால சப்தமானது உண்டாது. அப்ப அதுவும் கூட அதீதம் சொல்லும் போது வாயும் கூட பிரேகமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அதிவியாப்தி ஆகும்னு சொல்லி சொன்னா இல்ல, ஏன் அது எப்படிப்பட்டது விபுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த காலமானது விபுன்னு சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் இல்ல காலிக்கு சம்பந்தத்துல இருக்கு காலம் எல்லாத்துலயும். பிராச்சியாதி விவகார ஹேத்து ருத்திக்கு சச்ச ஏகா விபுவி நித்யாச. பிராச்சி முதலிய கிழக்கு மேற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமானது இதுக்கு அது ஒண்ணு வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்ற மாதிரி நித்தியமானதும் அப்படின்ட்டு. இயம் பிராச்சி இவம் இவம் அவாச்சி இயம் பிரதிச்சி இயம் உதிச்சி இத்தியாதி விவகார அசாதாரண காரணம் திகித்யச. அப்படி இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான விசேஷமான விவகாரத்துக்கு இது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு திக்கு அப்படின்ட்டு. ஹேத்துர் திகிதி உச்சியமானே உச்சியமானே பரவானாதோ அதிவியாப்தி சியாது தது வாரணாய பிராச்சியாதி விவகார ஹேத்துருதி. ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மாத்திரம் லட்சணத்துல ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாகும், பரமாணு ஹேத்து ஆயிடுறது. அதனால பரமாணு வந்து லட்சணம், நீங்க பண்ண போன திக்குக்கான பரமாணுல லட்சணம் போயிடுது. அதனால பிராச்சியாதி விவகார ஹேத்து பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஏன்னா பரமாணு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, பரமாணு. அதனால பரமாணுல லட்சணம் போயிடும். அதனால அதுல போகாம இருக்கணும்ன்றதுக்கோசம் நாம என்ன பண்றோம், பிராச்சியாதி கிழக்கு முதலிய அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறோம். ஆகாஷாதி வாரணாய அசாதாரண இது அப்படி போத்தியம். ஆகாஷத்துல லட்சணம் போகும். பிராச்சியாதி விவகார ஏத்துன்னு சொன்னோம்னா ஆகாசமும் பிராச்சியாதி விவகார ஏத்துவா இருக்கே அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பண்ணணும், அசாதாரணம் அப்படிங்கிற அங்க ஒரு பதத்தை கொடுக்கணும். பிராச்சியாதி விவகார பிராச்சியாதி அசாதாரண விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இங்கேயும் நிமித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்த ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா சா திவித பரமாத்மா ஜீவாத்மா சேத்தி தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவ ஜீவாத்மா பிரதிஷதீரம் பின்னா விபுகு நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா பத்தி விசாரம் பண்ணினோம். ஆத்மா எப்படிப்பட்டது, ரெண்டு வகைப்பட்டது,
ஆத்மா வந்து ஞான அதிகரணம், ஞானத்துக்கு ஆதாரம்.

0: இருக்கிறது. அது ரெண்டு வகைப்பட்டது, ஒண்ணு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மான்னு சொல்லிட்டு, பரமாத்மா ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது நித்தியமானது, ஜீவாத்மா எப்படிப்பட்டது பிரதிசரீரம் பின்னம், அதுவும் வியாபிச்சிருக்கிறது தான். ஞான அதிகரணேதி பூத்தலாதி வியாரன், பூத்தலாதி வியாரனாய ஞானேதி. இப்ப ஞான அதிகரணம் ஆத்மானு சொல்லாம அதிகரணம் ஆத்மான்னு சொல்றேன் நானு. ஆத்மா என்னது? அதிகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதிகரணம்னா ஆதாரம். இப்போ பாணிக்கு ஆதாரம் என்ன? பூத்தலம், பிருத்திவி, நிலம். பாணி எங்க வச்சிருக்கீங்க? பூத்தலத்துல, நிலத்துல. அப்போ நிலமானது பாணிக்கு ஆதாரம். அப்ப என்ன ஆயிடுறது? நீங்க லட்சணம் பண்ண போனது ஞான ஆத்மாவுக்கு, ஆனா லட்சணம் போனது நிலத்துல. ஏன்னா அதுவும் அதிகரணம், அதுவும் ஆதாரம் எல்லாத்துக்கும். நம்மளை தாங்கி நிக்கிறது இந்த நிலம் தான் அப்படிங்கறதுனால நிலம் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆயிடுறது, அதிகரணம் ஆயிடுறது. அதனால என்ன பண்ணணும்? ஞானம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்கணும். ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா மாத்திரம் தான், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா மாத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அது நிராகரிக்கிறது. காலாதிவாரனாய சுமாயினி தேயம், காலம் முதலியது. ஞான ஞான அதிகரணம்னு சொல்லி சொன்னா ஞான காலமும் அங்க இருக்கு. காலம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு, காலிக்க சம்பந்தத்தோட. அதனால என்ன பண்ணணும் நீங்க? சமவாயின, ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம் ஞானம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது. எப்படி பிரிக்க முடியாத சம்பந்தம்? ஞானம் ஆத்மாவுக்கு அதிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா ஆத்மா வந்து ஞானத்துக்கு அதிகரமா இருக்கு அப்படின்னா அது பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. ஆனா காலம் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு அங்க. காலம் காலிக்க சம்பந்தத்தோட ஆத்மால இருக்கு, ஞானம் சமவாய சம்பந்தத்திலேயே சம்பந்தத்துல ஆத்மால இருக்கு. அதனால ஞானமும் இருக்கு காலமும் இருக்கு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க காலத்தை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சமவாயின அப்படின்ட்டு. அப்போ சமவாயின ஞான அதிகரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் ஆயிடுறது. ஈஸ்வரி சமவாய சம்பந்தேன நித்திய ஜானவான் ஈஸ்வர, அப்படி சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தினால சம்பந்தத்தோட நித்தியமா ஞானம் அடையவன் ஈஸ்வரன். ஜீவைத்தி சுகாதி சமவாய காரணம் ஜீவைத்தியர்த்த, சுகம் முதலியதுக்கெல்லாம் சமவாய காரணமா, அதாவது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சுகம் முதலியதோட சம்பந்தப்பட்டவனா இருக்கிறவன் ஜீவன். சுகம் சுகாதி அப்படிங்கறதுனால சுகம் துக்கம் எல்லாமே அனுபவது. அதனாலதான் ஈஸ்வரன் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா, உதாரணம் இருக்கு, சமவாய சம்பந்தர் நித்திய ஜானவான் ஈஸ்வரன் சொல்லிட்டீங்களே, நித்தியமா ஞானம் அடைவன் நம்ம எப்படி ஈஸ்வரன் நித்திய ஜானவான் அப்படின்னு தெரியும் உங்களுக்குன்னா, வேதத்துல சொல்லிருக்கு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வஜன் சர்வவித்னு அவனை பத்தி ஈஸ்வரன் பத்தி சொல்லியிருக்கு. அதனால நமக்கு அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் வந்து ஒரு அனுமானத்தினால பண்ணலாம். என்ன? சித்தியங்குரகம் சித்தங்குராதிக்கம் கர்த்திருஜன்யம் காரியத்வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டவத்து, அதாவது சித்தியங்குராதிக்கம் செடி கொடி எல்லாமே காரியஜன்யம், ஒரு காரியத்தினால உண்டாரு, கர்த்திருஜன்யம் ஒரு கர்த்தானால உண்டாக்கப்பட்டதா இருக்கணும். எப்படின்னா பாணி மாதிரி, பாணி எப்படி ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த இந்த செடி கொடி எல்லாம் ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதா தான் இருக்கணும். தானே எப்படி வளரும்? அது தானே எங்கேன்னு வந்தது? அது அதனுடைய இருப்புக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். அந்த ஆள் யாரு? அதோடைய வளர்ச்சிக்கு அது இருப்புக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு பிரமாணமான ஒரு ஒரு அனுமானத்தை கொடுத்துடுறாங்க. ஆகமம் கூட அதுக்கு பிரமாணம் அப்படின்னு ஆயிடுறது. அனுமானம் பிரமாணம் இருக்கு, ஆகமும் பிரமாணம் இருக்கு. என்ன நமக்கு பிரத்யட்சமா நம்ம பண்ண முடியாது, ஏன்னா பிரத்யட்சத்துக்கு ரூபம் இல்ல, அதனால பிரத்யட்சமா பண்ண முடியாது. அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான் திருப்பியும், ஏன்னா லிங்கத்தை வச்சிருந்தா நீங்க அனுமானம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா நீங்க எந்த லிங்கத்தையும் பாக்கலையே, ஏதாவது ஒரு லிங்கத்தை ஏதாவது குறிய பார்த்துட்டு தான் அனுமானம் பண்ண முடியாது. புகை இருக்கு, வேற புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு நீங்க அனுமானம் பண்றீங்க. இங்க ஈஸ்வரனுக்கான்றதுக்கு என்ன அனுமானம் பண்ண முடியும்? ஈஸ்வரனோட எந்த ஒரு பார்ட்டும் பாகமும் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, இந்த காரணத்தை வச்சு இந்த அனுமானத்தை வச்சு நம்ம பண்ண முடியும். அதாவது எல்லாமே செடிபடி எல்லாம் வளர்றதுக்கு காரணம் அது ஏதோ ஒருத்தனால உண்டு பண்ணப்பட்டது பாணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமானத்தை வச்சு என்னால ஈஸ்வரன் நிரூபிக்க முடியும். ஆகவும் கூட சொல்றது எஸ் சர்வஜன் சர்வித்து அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான், பிரஜா நாம் பார்த்தானா எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மன ஆகாஷ சம்பூத்த அப்படின்னு சொல்லிட்டு பல பிரமாணங்கள் இருக்கு இந்த ஈஸ்வரன்ல இருந்து சிருஷ்டியானது உண்டானதுன்னு ஆகமத்துல வேதத்துல. அப்படி இன்னொன்னு சின்ன விசாரம், இந்த ஜீவன் ஆத்மான்னு சொல்லி சொல்லிட்டீங்களே, ஜீவ ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஜீவன்னா யாரு? நான் தான், நான் மனுஷன் அப்படிங்கிறயா, அதுக்கு அபிமானம் இருக்கோ அவன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா ஆறுது. அப்போ நான் மனுஷன் அப்படின்னா இந்த சரீரம் முதலியத்தை வச்சுதான் நான் சொல்றேன். இந்த சரீரம் ஆத்மான்னு ஆயிடுத்துனா சரீரம் என்னது? நாசம் அடையக்கூடியது. சீரியத்தை அணையணித்தி சரீரம், சீரியத்தை எத்தி சரீரம், அழியக்கூடியது எதுவோ அது சரீரம். அப்படிங்கிறதுனால இந்த புருஷனை புருஷன் புறம் உஷதி தகதி இது புருஷ, எதை எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அவ புருஷன் சொல்றது. அப்போ நான் எரியக்கூடியனும் அழியக்கூடியனும், அழியக்கூடிய அந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஆத்மா என்னது? அழியக்கூடியதுன்னு ஆயிடும், நித்தியம்னு சொன்னது தப்பாயிடும். இந்திரியம் ஆத்மான்னு சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் ஆத்மா சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆத்மா வந்து ஒன்னு ஒண்ணுத்தையும் விசாரம் பண்ணி பிரிக்கும். அப்போ எது தேகம் இந்திரியம் முதலியதுல இருந்து வெறிப்பட்டது வேறுபட்டதோ, அப்ப என்ன அது தேகத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து எது வேறுபட்டதோ, எது இந்த மாதிரி சுகம் முதலியத்திலிருந்து வேறுபட்டு அது அனுபவிக்கக்கூடிய ஆதாரமா எது இருக்கோ ஒவ்வொரு சரீரத்திலையும் அதுக்கு பேரு தான் ஆத்மா அப்படின்ட்டு அந்த ஆத்மா பத்தி சொல்லுவோம். சரி, அந்த ஆத்மா என்ன சைஸ், திருப்பி அந்த ஆத்மாவோட சைஸ் பத்தி விசாரம் பண்ணோம். அது பரமாணுவா இருக்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம் பரமாணுவா ஆத்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா பல வகையான அனுபவங்கள், மேல ஒரு அனுபவம், காலில் ஒரு அனுபவம், தலையில ஒரு அனுபவம்னா ஆத்மாவால அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா, அப்போ அந்த அனுபவமானது உண்டாக முடியாது பரமாணு சைஸ்ல இருந்ததுன்னா. மத்திய பரிமாணமா இருந்ததுன்னா எலியிலிருந்து ஆத்மா யானைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா சின்னதா இருக்கும், இல்ல யானையில இருக்கிற ஆத்மா எறும்புக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா வெளியில படம் இருக்கும், அந்த எறும்பால தூக்கிட்டே போக முடியாது, அந்த ஆத்மாவே தூக்கிட்டு போக முடியாது, அந்த கஷ்டம் வந்துடும். அதனால அப்படின்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, ஆத்மா வந்து எலாஸ்டிக் மாதிரி எந்த சரீரத்துக்கு போறதோ அந்த சரீரத்தோட ஃபிட் ஆகிடும், அந்த சரீர சைஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் தப்பு. ஆத்மா மாற்ற முடியாது அப்படின்னு ஆறதுனால ஆத்மா அனித்தியமாயிடும், நித்தியம்ங்கிற அந்த விசேஷத்தை ஆத்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா பாரிசேஷத்தினால, அதாவது பரிசேஷமா இது இல்ல இது இல்ல நிராகரிச்சதுனால கடைசியில என்ன எஞ்சி இருக்கு அப்படின்னா ஆத்மா விபூ அப்படின்ட்டு வியாபிச்சிருக்கக்கூடிய பெரிய சைஸ் மகத்பரிமாணம் அப்படிங்கறதுனா பாரிசேஷ நியாயத்தினால இங்க கிடைக்கிறது. அதனால ஆத்மா மகத் அப்படின்னு தீர்மானம் ஆகுது. சுகாதி சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நித்ய தத்துவாது அனந்தம் பரமாணு ரூபம் நித்தியம் ச. சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக, சுகம் முதலிட அனுபவிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிற இந்திரியத்துக்கு பேரு மனசு. சத்தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியத்தத்துவாது அனந்தம் பரமாணு நித்தியம் சார். அது ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு ஆத்மாலையும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அனந்தமா இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம், மத்தியம் பரிமாணம் மத்த பரிமாணத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது, காரணம் இன்னும் இருக்கு. ஆத்மா இந்த மாதிரி மாறுபடையிறது அழிவடையக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்தமாயிடும். அனித்தியமானது மாத்திரம் இல்ல தோஷங்க, அகிருத்த அபியாமக கிருத்த விபிரநாசம் அப்படின்னு ஒரு பெரிய தோஷம் இருக்கு. அதனாலதான் ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுற புனர்ஜென்மத்தை நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய சாஸ்திர சித்தாந்த பிரகாரம் புனர்ஜென்மம் அப்படின்ட்டு பௌத்தங்களும் ஒத்துக்கிறாங்க. பௌத்தம்ங்கிறது என்னது, சித்தாந்த வேதம். நம்மளுடைய இதுல இருந்து திசை மாறிய ஒரு கூட்டம் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சில மதத்துல இந்த புனர்ஜென்மத்தை ஒத்துக்கிறது இல்ல, இந்த பிறப்போட முடிஞ்சு போச்சு, நீ என்ன புண்ணியம் பண்றியோ பாவம் பண்றியோ, இல்ல இந்த ஈஸ்வரனை ஒத்துண்டாதான் உண்டு, இல்லட்டி இல்ல நீ நான் நீ அழிவடைவ நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பயமுறுத்துவாங்க. புனர்ஜென்மத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற புண்ணியமோ பாபமோ நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். எங்க அனுபவிப்பீங்க, ஒரேடியா போய் நரகத்துல போய் தான் அனுபவிக்கணும், இல்ல சொர்க்கத்தை போய் தான் அனுபவிக்கணும் இங்க செய்யற புண்ணிய பாபத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும், ஈஸ்வரன் கொடுங்கோல் ஆட்சி புரியவனா ஆயிடுவான், டிக்டேட்டர் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால என்ன சொல்றோம், நம்மளுடைய புண்ணிய பாபத்தை நமக்கு ஏத்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியா பலனை கொடுக்கறவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ நாம செஞ்ச புண்ணிய பாபத்தையும் நாம அடையணும் அப்படின்னு சொல்லி அக்கிருத்த அத்தியாகம கிருத்த விப்ரநாஷ் அப்படிங்கிற தோஷம் என்னது, அக்கிருத்த அத்தியாகம, நீங்க என்ன புண்ணிய பாபம் செய்யலையோ அதெல்லாம் உங்க தலையில வந்து விழும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிறக்கல, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிறப்பு, நான் நல்ல பணக்கார வீட்டுல பிறக்காம ஏழை வீட்டுல பிறக்கிறேன், நல்ல படிப்பு அடையக்கூடிய எனக்கு சூழ்நிலை இல்லாம ரொம்ப படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாருது, இல்ல நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், வியாதி இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரன் தான் கொடுங்கோல் வந்துடும். என்னது, வேற எவனோ செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம தலையில வந்து விழுந்துருது. ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான்னா வேற எவனோ செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவன் தலையில விழுறது. அப்ப இது என்ன நியமம் அது அப்படின்னு சொல்லினால, அதனால அது நீங்க அக்கிருத்த அத்தியாகம, நீங்க செய்யாத புண்ணிய பாபம் உங்களை வந்து சேர்றது. கிருத்த விப்ரநாஷ அப்படின்னா நீங்க செஞ்ச புண்ணிய பாபம் அழிஞ்சு போறது அனுபவிக்காம. அதனால இது எந்த பிரயோஜனமும் இல்ல, புண்ணிய பாபம் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால நீங்க நல்ல வேலையா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, என்னமாவும் செஞ்சுட்டு போனோம், ஏன்னா இந்த நான் அனுபவிக்க போறதுல அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு நிலை வந்துடும். அதனால அந்த ஆத்மா வந்து வியாபிச்சவன்னு சொல்லி சொல்லணும். சுகாதி உபலப்தி மன இந்திரியா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. சுகேதி ஆத்மனசி யோகாதி வாரணாய இந்திரியம் இது சுகலாதி சுகாதி உபலப்தி சாதனம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடுறது, ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகாதி உபலப்தி உண்டாடுறது, அந்த அனுபவமானது உண்டாடுறதுக்கு காரணம் என்ன, சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்றது காரணம் என்ன, ஞானம் தான். அந்த ஞானமானது எப்படி உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாலதான், ஆத்மா இது ஞான அதிகரணம். அப்போ ஆத்மாவும் மனசும் சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த சுகம் முதலிய அனுபவங்களானது உண்டாடுறது. அதனால நீங்க பண்ண போன லட்சணம் மனசுக்கு, ஆனா போனது ஆத்மால. அதனால என்ன பண்ணுவீங்க, அந்த சஞ்சயோகத்துல, ஆத்மான சஞ்சயோகத்துல, அதனால என்ன பண்ணணும், இந்திரியம் அப்படிங்கிற பதத்தை கொடுத்தாங்க. சக்ஷுராதிவாரனாய் சுகேத்தி, சரி இந்திரியம் மனக அப்படிங்கிறது கொடுங்கல, சுகாதி உபலப்தி சாதனம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்திரியம் கண்ணு மூக்கு வாயு முதலியதெல்லாம் கூட நீங்க செய்ய போன லட்சணம் மனசுக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த இந்திரியங்கள்ல. அதனால சுகம் முதலியதை அனுபவிக்கக்கூடிய சாதனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். கண்ணு முதலியதான் அனுபவிக்கக்கூடிய சாதனம் இல்ல, அதெல்லாம் அடையக்கூடிய சாதனம். சுகம் முதலியதெல்லாம் அடையக்கூடிய சுக விஷயங்களை அடையக்கூடிய சாதனம். இது சுகமான விஷயம் துக்கமான விஷயம் அதால தீர்மானம் கூட பண்ண முடியாது. விஷயத்தை அடைஞ்சு கொண்டு போய் மனசு கொடுக்குது. மனசு ஆத்மாவும் மனசும் சஞ்சயோகமா இருக்கனால அதை அனுபவிக்கிறோம். ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நான் அடையக்கூடியதுக்கு காரணம் எது அப்படின்னா மனசுதான். அது சுகமா துக்கமா அப்படிங்கறத பிரிச்சறியக்கூடியது காரணம் என்ன, மனசு. பட் மனசுக்கு லட்சணம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஸ்பர்ஷ ரைட்டத்தை சரி கிரியாவத்தம் அப்படின்னு சொல்லுவான். மனசு லட்சணம், மனசு என்னது, இந்த லட்சணத்தை காட்டிலும் வேற நல்ல லட்சணம்லாம் இருக்கு. தீபகாரரே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி, மனசுக்கு ஸ்பர்ஷம் இல்ல, மனசு ஒரு உருவமே இல்ல, ஆனாலும் செயல்பாடு உடையது. பாருங்க, மனசு மனசு என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க மனசை எடுத்துக்காமி, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கேட்போம். மனசு எடுத்துக்காமின்னா எடுத்துக்காங்க முடியாது. மனசு எங்க இருக்கு, இங்க இருக்கா, தலையில இருக்கா, மனசு புத்தி நம்மளோட புத்தின்னு சொல்றமே அந்த மூளையில இருக்கா தெரியாது. இருதயம் மன புத்தியை கேட்காத உன்னோட இதயத்தை கீழ் அப்படின்னு நல்ல நல்ல டயலாக் எல்லாம் சினிமால குடுத்துட்டு போயிடுவோம். இப்போ இதயத்துல இருக்கா அவங்களோட மனசு தெரியாது. ஏன்னா புத்தி வேலை செய்யும் போது மனசு இருக்கு, இதயம் வேலை செய்யாத போது மனசு இல்ல. இப்போ திடீர் தாறுமாறா வேலை செய்யும் போது மனசு இருக்கு, மனசு எல்லா நேரத்திலும் இருக்கு. அப்போ இந்த மனசு எங்கத்தான் இருக்கு அப்படின்ற விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி, தொட்டு இதுதான் மனசுன்னு காமிக்க முடியாது. இருந்தாலும் மனசோட வேலை மாத்திரம் நடக்கிறது, கிரியாவத்தோன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பாக்குறோம் என் மனசு சரியில்லை அப்படிங்கிறோம், நம்மட புத்தி சஞ்சலம் ஆயிடுறது, அதெல்லாம் வச்சுட்டு அது செயல்பாட நம்ம அனுபவிக்க முடியாது. இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி கிரியாவத்தம் அப்படின்னு மனசுக்கு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ பிரத்யாத்ம நியதத்துவாத அனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனந்தமான மனசு, ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஆத்மானாலையும் ஒரு ஒரு ஆத்மாவோடும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனந்தம்னு சொல்லியிருக்கு. அனந்தம்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு ஒரு ஆத்மாக்கும் அனந்த மனசோட சங்கீகமா, இல்ல ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு மனசோட சங்கீகமா அப்படின்னா பிரத்யாத்ம நியதத்துவாத்த, ஒரு ஒரு ஆத்மாவோடையும் சம்பந்தப்பட்டதுனால. எத்தனை ஆத்மா இருக்கு, அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆத்மா அனந்தம், பிரதி சரீர பின்னம் சொல்லியிருக்கு. அதனால ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அது அநீக்கம் அப்படின்னு ஆயிடுறது. திருப்பி என்ன சைஸ், அது மத்திய பரிமாணம் இருக்க முடியாது. மத்திய பரிமாணம் இருந்ததுன்னா அனித்யம் ஆயிடும், விபுவாவும் இருக்க முடியாது. ஏன்னா மனசு வந்து ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால மனசு என்னது மாத்திரம் இல்ல, மனசு வந்து விபுவா இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். மனசு விபுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா என்னது விபு, மனசும் விபு, ஆத்மாவும் மனசும் விபு அப்படின்னா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது அர்த்தம். ஆத்மாவும் வியாபிச்சிருக்கு, மனசும் வியாபிச்சிருக்கு. இப்போ ஆத்மாவும் மனசும் சஞ்சயோகம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவும் மனசும் எப்பவுமே சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனுமானம் நிர்மாணங்கிறத பேச்சுக்கே இடம் இல்ல, எல்லாமே பிரத்யட்சமா இருக்கணும், எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது பிரச்சனை. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம் அடுத்து சொல்றாங்க. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம், இப்போ இதுல ஆத்மா பரிமாணு சைஸ் சின்ன சைஸ் அப்படின்ற போது, ஆத்மா இல்ல அந்த மனசு, மனசு சின்ன சைஸ் அணு சைஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது நம்முடைய தூக்கம் எல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. தூக்கம், விழிப்பு நிலை, கனவு நிலை இதெல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா வந்து நீங்க வந்து விழிச்சிருக்கிற நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, மனசு வந்து புரிதத் நாடிக்கு வெளியில இருக்கு. அப்போ நீங்க விழிச்சிருக்கீங்க, புரித்தத் நாடியில போயிருந்ததுன்னா போயிருந்து உள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. கூர்ம நாடி புரித்தத் நாடின்னு சொல்லுவான், அந்த நாடிக்குள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க நீங்க வந்து தூக்கத்தை அடையிறீங்க, அது அதோட வெளியில இருக்கு வாயில, அதாவது புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடி என்ட்ரோம் பண்ணல வெளியில இல்ல அப்படின்னா அது கனவு நிலை. புரித்தத் நாடிக்குள்ள போயிடுச்சுன்னா தூக்கம், புரித்தத் நாடி வெளியில இருந்ததுன்னா அது விழிப்பு, புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருந்து அந்த வாயில இருந்ததுன்னா அது கனவு அப்படின்ட்டு வேதம் மாறுது. சக்ஷுர் மாத்திர கிராஹ்யோ குண ரூபம் தச்சுக்ல நீல பீத ரத்த ஹரித கபிஷ சித்திர பேதாத் சப்தவிதம் பிருத்வி ஜலமா தேஜோ விருத்தி தத்த பிருத்திவியாம் சப்தவிதம் அபாஸ்வர சுக்லம் ஜலே பாஸ்வர சுக்லம் தேஜே தேசி. அப்போ சக்ஷு மாத்திரம் கிராஹ்ய குண ரூபம், சக்ஷுனால மாத்திரம் கண்ணுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேரு ரூபம்னு சொல்லிட்டு. ரூபத்வாதி வாரணாய குணபதம் சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய குண ரூபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குணத்துவம் அதுல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது குணத்துக்கு ரூபத்துக்கு, ஆனா அந்த குண ரூபத்துவம் ரூபத்துவத்திலயும் போயிடும் லட்சணம். அதனால ரூபத்துவத்துல போகாம இருக்கணுன்றதுக்கோசரம் குண ரூபம் வந்து குணம் அப்படிங்கறதுனால ரூபத்துவம் போகாம இருக்கு. ரசாதிவாரணே சக்ஷுர் மாத்திர கிராஹி. சரி, சக்ஷுர் மாத்திர கிராஹியம் சொல்லாம கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா. சக்ஷுர் மாத்திர அப்படிங்கிற பதத்தை விட்டுட்டு கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கிரகிக்கப்படும் குணமானது ரூபம்னு சொல்லி சொன்னா சுவையும் கிரகிக்கப்படும் குணம் தான், சத்தமும் கிரகிக்கப்படும் குணம் தான், அப்படி மத்த எல்லா இந்திரியத்தினால மத்த எல்லா இந்திரியத்தினாலும் கிரகிக்கப்படக்கூடிய எல்லா குணத்திலையும் அதிவியாப்தி ஆகிடும். அதனால என்ன பண்றீங்க நீங்க, சக்ஷுர் மாத்திரை கண்ணுனால மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சக்ஷுர் மாத்திரை அப்படிங்கிற பதம் கொடுக்க வேண்டியிருக்கு. சாங்கியாதி வாரணாய் மாத்திர பதம் சக்ஷுர் கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, கண்ணுனால மாத்திரம் தானே தெரிய போறது, அதனால சக்ஷு கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. மாத்திரங்கிற பதமே வேண்டாமே, இங்க கண்ணு கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு ரூபம்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு எத்தனை நாலு இது அஞ்சு. எப்படி உங்களுக்கு தெரியும், அஞ்சு விரலை காமிச்சா அஞ்சு, நாலு விரலை காமிச்சா நாலுன்ட்டு நீங்க அந்த விரலை எண்றீங்க. இப்போ இதுவும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், என்னைக்கும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், அதுல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன்னா இந்த விரலை காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு எண்ணிடலாம். கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, துண்ட போட்டு கைய ரெண்டு பேரும் கைய உள்ள விட்டு விரல புடிச்சு புடிச்சு விவகாரம் பண்ணுவாங்க, எத்தனை ரூபாய்க்கு விக்கிறேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்குற மாட்டை அப்படின்றதுக்கு ரகசியத்துக்கோசரம். ஏன்னா இவனு நாளைக்கு ஊர்ல போய் சொல்லாமே நான் 3000 ரூபாய்க்கு வித்தம்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனும் சல்லிசா வாங்கின 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படிமா, 2000 ரூபாய்க்கு வித்திருப்பான் வாங்கியிருப்பான். இவன் சொல்லுவான் சல்லிசா கிடைச்சது 1000 ரூபாய்க்கு வாங்கினா அப்படிமா, அவன் நான் 3000 ரூபாய்க்கு வித்தாம்பா அப்படி என்ன வேணாலும் சொல்லலாமே. அதனால விரல உள்ள விட்டு விட்டு விட்டு அவங்க பேரம் பேசுவாங்க, இது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு. இப்ப வந்து விரல பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எண்ணிக்கையானது தெரியறது, விரல பிடிச்சு நம்ம எண்ணிக்கைய தீர்மானம் பண்றோம். அதனால விரல்னாலையும் ஸ்பர்ஷத்தினாலையும் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால மாத்திரங்கிற பதம் கொடுத்தா அது நிராகரிக்கப்பட்டதாயிடுறது. கண்ணுனால மாத்திரம் பார்க்க முடியும், நிறத்தை வந்து நீல நிறம் சொன்னா கையினால தொட்டு அறிய முடியாது, உணர முடியாது, கண்ணுனால மாத்திரம் தான் கிரகிக்க முடியும். அதனால கண்ணுனால மாத்திரம் தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்திர பதம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்யபி பிரபாபித்தி சையோகாதி சையோக வாரணாய குணபதேன விசேஷ குணசிய விவக்ஷினியதையா தத ஏவ சங்கியாதி வாரணம் சம்பவத்தி இது மாத்திர பதம் வியர்த்தம் ததாபி சாம்சித்திக திரவத்துவ வாரணாய தது ஆவசியம். பிரபாபித்தி சையோகம், அதாவது வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் செவரு, செவர் வெளிச்சம் சஞ்சோகம் உண்டாகும் போது அந்த இடத்துல அந்த பிரகாசம் உண்டாடுறது. இப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம், பிரபாவித்தி சங்கத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்னு சொல்லி அந்த குண சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய குணம்னு சொல்லிங்க ரூபத்துக்கு, சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய விசேஷ குணஹ அப்படின்னு சொல்லி சொல்லணும். விசேஷ குணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பிரபாபதி சையோகம் வெளிச்சமும் செவரும் சேர்ற அந்த கிரகிக்கு நீ என்ன என்னத்தை கிரகணம் பண்றீங்களோ அந்த ஞானமானது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. அதனாலயே என்ன ஆயிடுறது, விசேஷ குணம்னு சொன்னதுனால உங்களுடைய இந்த மாத்திர பிரதம் அவசியம் இல்லாம போயிடுறது. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சக்ஷுர்னால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய விசேஷ குணம் ரூபம் மாத்திரம்தான், விசேஷ குணமே இல்லையே, அது சாமானியமானது. ஏன்னா கண்ணுனாலையும் கையினாலையும் அறிய முடியுங்கிறதுனால விசேஷம் இல்லை, ஒன்னும் எண்ணிக்கை கையினாலையும் அறிய முடியாதுங்கிறதுனால அறிய முடியும் அப்படிங்கறதுனால அது சாமானிய குணம், அது விசேஷ குணம் இல்ல. கண்ணுனால மாத்திரம் அறிய முடியும் அப்படிங்கறதுனால இது விசேஷ குணம் ஆயிடுறது ரூபம். அப்போ விசேஷம் அது சொன்ன விசேஷ குணம்னு சொன்னாலே போதுமே, இந்த மாத்திரம் தேவையில்லையே, நீ மாத்திரத்தை மாத்திர அந்த மாத்திரங்கிற சொல்ல எடுத்துட்டு விசேஷ குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொன்னாலே அது ரூபத்துக்கு லட்சணமா போயிடும், பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்ப லட்சணமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இருந்தாலும் அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு, சாம்சித்திக திரவத்துவ வாரணாய, சாம்சித்திக திரவத்துவம் சாம்சித்திகம் அப்படின்னு இந்த திரவத்துவத்தை பல வகையான நிலை இருக்கு. அதாவது நிமித்தத்து, ஏதாவது ஒரு நிமித்தம் காரணமா திரவத்துவத்தன்மை, தங்கம் இருக்கு, தங்கம் கட்டியா இருக்கு, தங்கம் வந்து நேச்சுரலி கட்டியா இருக்கு, சூடோட உண்டாகும் போது என்ன ஆகுது உருகிறது, நெய் கட்டியா இருக்கு, சூடு சேரும் போது நெய் உருகிறது, அப்போ சாம்சிக்க திரவத்துவம் உண்டாகுது. அப்ப அந்த சாம்சித்திக திரவத்துவ நிலையை வந்து மாத்திரம்னு போடாம போட்டீங்கன்னா லட்சணம் தப்பாயிடும். சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அதுவும் கூட, ஏன்னா அது விசேஷ குணம், அது அதனுடைய சாமானிய குணம் என்ன, கட்டியா இருக்கிறது, உருக்கி சூடுபட்டுதான் உருகிறது விசேஷ குணம். அதனால நீங்க லட்சணம் பண்ண போறது குரூபத்துக்கு, லட்சணம் போறது இந்த திரவத்துவத்துக்கு, திரவத்துவத்துல லட்சணம் போயிடுறது. அதனால மாத்திர பதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சக்ஷர் மாத்திர கிராஹியம் விசேஷண குணம் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா தோஷம் இல்ல. வஸ்து வஸ்து உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டா கூட உண்மையில என்ன அப்படின்னா, பரமானு ரூபே அதிவியாப்தி வாரணாய சக்ஷுர் மாத்திர கிராஹிய ஜாதி மத்திய வேட்சிதையா விசேஷ பதம் நதேயம். விசேஷம்னு சொல்லி சொன்னால உண்மையோ அந்த விசேஷ பதம் கூட நான் கொடுக்க வேண்டாம். லட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சக்ஷுர் மாத்திர கிராஹிய ஜாதி மத்திய விபக்ஷினேதையா சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதி மத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா சக்ஷுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய ஜாதி எது ரூபம்தான், ரூபம் ரூபமிதி அனுசஞ்சதே சப்தவிதம் அப்படின்னு சொல்லி என்னது, ஏழு வகை ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏழு வகை ரூபம்னு புரிஞ்சுக்கணும். ரூபம் சப்தவிதம் என்ன, சப்தவிதம் எது ஏழு வகை அப்படின்னு கேட்டா ரூபம் ஏழு வகை அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: இடமாற்றமும் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில் ஒன்று ஒளித்திடும். எங்கிறது கொடிக்கவியில வருது, எங்கிறது கொடிக்கவி. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே. அப்போ டார்க்னஸ் அண்ட் லைட் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் த சேம் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வரும்போது ஒரே இடத்துலதான் இருக்கு ரெண்டுமே. ஆனா இருட்டு வந்து தூலத்துக்கு வந்து வரும் பொழுது, ஒளி வந்து தூலமா இருக்கும் போது இது சுக்குமத்துக்கு போயிடும், இது தூரமா இருக்கும் போது அது சுக்குமத்துக்கு போயிருது, அவ்வளவுதானே ஒழிய. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளித்திடும், அவ்வளவுதான், இடத்தை விட்டு போகாது. இது யார் சொன்னா? குடிக்கவில வருது, சித்தாந்த சாஸ்திரத்துல உமாசிவத்தின் நூல்ல வருது. அதே போல ஔவையார் விநாயகர்ல, இருள் வெளி இரண்டிற்கு ஒன்று இடம் என்ன, அருளரும் ஆனந்தத்து அழுத்தி சொல்ற இல்லையா, இருள் வெளி இரண்டிற்கு இடம் ஒன்று. விநாயகர் அவர்கள் பாசி மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நுட்பமா சொல்ற பாத்தீங்களா. ஔவையார் சரஸ்வதி அவதாரம் ஆச்சு. ஔவையார் எவ்ரிவேர். அது என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டேஜ் தான் மாறும். சம்டைம்ஸ் இட் வில் கோ டு பொட்டன்சியல், சம்டைம்ஸ் இட் வில் கம் டு கைனட்டிக். பொட்டன்சியல் கைனட்டிக் அதுதான் மாறும். ஆனா எது கிடையாது? இட் வில் நாட் பி annihilated, it can't be destroyed, பண்ண முடியாது. இட் கான் பி ரீப்ளேஸ்ட் ஆல்சோ. நீங்க இருட்டு இருக்குது, இருட்டுல போய் நீங்க ஒன்னு ரெண்டு விஷயம் வருது. இப்ப வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு என்ன ஆகுதுங்கிறதா கேள்வி. வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு இல்ல, உலக நடையில பார்த்தா வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு இல்ல. ஆனா இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இருட்டு என்ன ஆச்சுங்கிறதா கேள்வி. இப்போ இருட்டு வந்து அந்த இடத்த விட்டு போயிச்சு நீங்க சொன்னீங்கன்னா என்ன சிக்கல் வருது? ஏன் சொன்ன என்ன காரணம் என்னன்னு கேட்டா, இருட்டு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருச்சு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணும் எங்க போச்சுன்னு. என்ன சொல்றான் விஞ்ஞானத்துல,
2: டார்க்
1: மேட்டர்ங்கிறது என்ன சொல்றான், இந்த உலகம் வந்து இந்த வராத நிலை. அந்த இதுல கூட நீங்க நான் பார்த்தேன், டார்க் மேட்டர் ஒரு டெஃபினிஷன் இருக்கு, அது கூட நான் குறிச்சு வச்சேன், அந்த நோட் நான் கொண்டு வரல. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவருடைய நூல்ல இருக்கு டார்க் மேட்டருக்கு பத்தி ஒரு விஷயம் சொல்ற டெஃபினிஷன் சொல்றாரு. அவரும் என்ன சொல்றாரு, டார்க் மேட்டர் ஒன்னு இருந்துட்டே இருக்குதான் சொல்றாரு.
2: டார்க் மேட்டர்
1: ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சார்ட்ட பார்த்தேன், டார்க் மேட்டர் தியரின்னு ஒரு தியரி சொல்றாரு. அத நீங்க கூட எடுத்து நமக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம சித்தாந்தம் சொல்றதுக்கு ரொம்ப டேலி ஆகுது, சொல்றது சரியா தான் வருது, அவங்களும் வந்து கரெக்டா. ஆனா இங்க வந்து கேள்வி என்ன வருதுன்னா, தர்க்கம், அதாவது தர்க்க சாஸ்திரம் முறையில சொன்னாலும் என்ன சிக்கல் வருதுன்னா, இது இடத்தை விட்டு போயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்க போச்சுன்னு ப்ரூவ் பண்ணியானுமே, அப்பதானே அது ப்ரூவ் ஆகும் இந்த இடத்தை விட்டு அங்க போயிருக்குன்னு. அதனால என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் வந்த உடனே இருட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அது அதனுடைய கைனட்டிக் ஃபார்ம்ல இருந்து பொட்டன்சியல் நிலைக்கு போகுது. பொட்டன்சியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சொல்றான் இல்லையா, எனர்ஜி கேனாட் பி டிஸ்ட்ராய் சொல்றான். எனர்ஜியை சொல்லும் பொழுது நோ எனர்ஜி கேன் பி டிஸ்ட்ராய், நோ எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட், அப்படிதான் விஞ்ஞானம் சொல்லுது. அந்த பொட்டன்சியல் சொல்லும் போது, அண்ட் எனர்ஜி பொசஸ் பை அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. எனர்ஜி பொசஸ் பை அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் மோஷன் இட் இஸ் கைனடிக் எனர்ஜி, அப்படிதான் சொல்றான். அப்ப எப்ப இருந்துட்டே தான் இருக்கு எனர்ஜி, சிமிலாரிட்டி வருது பாத்தீங்களா, ரொம்ப சிமிலாரிட்டி வருது. சயின்ஸ் சொல்றதுக்கும் சித்தாந்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டி. அதே போலதான் இட் கண்டினியூஸ், இப்போ அடுத்த கேள்வி என்ன, எதுக்காக சொல்ல வர்றாருன்னு கேட்டா, எப்படி அந்த அவரே சொல்ற, மெய்கண்டாரே அதை குறித்துக் கொள்ளுங்கள், கதிர் முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்ற என்று இங்க எடுத்துக்காட்டு என்பார சொல்ற. இதத்தான் என்ன சொல்றாரு, சூரியன் முன்னாடி இருள் சூன்யம், அப்ப இருள் இல்லையே அர்த்தம் இல்ல. அதே போலதான் இறைவன் முன்னாடி என்ன ஆகுது, மாயை வந்து சூன்யமாக இருக்கிறது. அதனால அதுக்கு ஆப்ட் வேர்டு என்ன சொல்றாருன்னா, நான் லூமினஸ், நிகிலிசம் நிகிலிசம் நிகிலிசமும் இல்ல, இல்லாத வந்து நான் எக்ஸிஸ்டிங் ஆர் நிகிலிசம். இறைவன் முன்னாடி மாயை வந்து, மாயினா பாசம், அதாவது எல்லாமே மாயினா ஒன்ன மட்டும் குறிச்சிடும், இறைவன் முன்னாடி பாசம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூணுமே என்ன செய்யாது, விளங்கி தோன்றார். அதான் சூன்யம், சத்து எதிர் யாவையும் சூன்யம். அந்த யாவைங்கிறது பன்மையிலே சொல்ற, எதுவும் யாவைனா பன்மை இல்லையா, அதனாலதான் அங்க ஆணவம் கர்ம மாயை மூணுமே யாவையும் சூன்யம். ஆகலின் எப்படி சூரியனுக்கு இருட்டை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே போல இறைவனுக்கும் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வராது. அசத்து இருக்கேன், அது என்ன பண்ணாது, அறிவு இல்லாதது, ஆகவே அதுக்கும் அனுபவம் வர முடியாது. ஆணவம் கர்மம் மாயை என்ற பொருளுக்கு அனுபவம் உண்டா, நாம தான் அனுபவிக்கிறோம், அதுக்கு அனுபவம் உண்டா, இல்ல இல்லையா, ஆகவே இல்லாது. ஆகவே இப்ப இந்த ஆன்மா வந்து இரு திறனையும் அறிகின்ற இயல்பை உடையது, அட் தி சேம் டைம் திஸ் இஸ் நெய்தர், இரண்டு அலா ஆன்மா, அதாவது இரண்டலான்னு சொல்லணும்னா, இந்த ஆன்மா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சத்து அண்ட் அசத்துன்னு சொல்லிடக்கூடாது. ஆன்மா வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால இட் இஸ் நெய்தர், சத்து இல்ல அசத்தும் இல்ல. ஆனா அந்த ஆன்மாவுக்கு என்ன உண்டு, சத்தையோ அசத்தையோ சார்ந்து நிற்கின்ற தன்மை உண்டு. அதுதான் தமிழ்ல என்ன சொன்னாங்க, சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டோம். இந்த சார்ந்ததன் வண்ணமாதல்ங்கிற சொல்லத்தான் ஆகமம் என்ன சொல்லுச்சுன்னா, தத் தர்ம தர்மி, தத் தர்ம தர்மி, அதுக்குள்ள சான்ஸ்கிரிட் வார்த்தை, தத் தர்ம தர்மி அப்படின்னா எதை சார்ந்து இருக்கிறதோ அதனுடைய இயல்பு, தர்மீனா இயல்பை உடையது. சர்வஞானோத்ராகமத்துல வருது, சர்வஞானோத்ராகமத்துலதான் தத் தர்ம தர்மி. ஆகவே அந்த
3: சூன்யம் என்பதற்கு அவர் சொல்றவா பொருள் வந்து வித்யா,
1: யார் சொல்ல பொருள்,
3: வல்லவரனா சொல்ல வந்து சூன்யம் வந்தது நிலை மாறும் தோன்றி நின்று ஒடுங்கும் என்ற கட்டத்தை நம்ம எடுக்கிறார்.
1: நிலை மாறும்,
3: நிலை மாறும், அதாவது அசத்து எல்லாம் நிலை மாறும்.
1: சூன்யம் ஆனா அந்த சாமியினுடைய இதுக்கு சரியா வரலையே, விளங்கி தோன்றாது முனைத்து தோன்றாது.
3: உதாரணம் பார்க்க வரையில,
1: அதாவது என்ன பொருள்னா,
3: உதாரணம் பார்க்க வரையில,
1: அதாவது இட் வில் நாட் அஃபெக்ட் இன் எனி வே தி ஆல்மைட்டி. அது என்ன பண்ணா இருக்குது, தே ஆர் எக்ஸிஸ்டிங், ஆணவம் கர்மம் மாயை என்ற பொருள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவற்றினாலே இறைவன் பாதிக்கப்பட மாட்டான், அதான் சிறப்பா இருக்கும், பாதிக்கப்பட மாட்டான் இறைவனுக்கு, அதனுடைய எஃபெக்ட் கிடையாது, அதனுடைய பாதிப்புன்னு சொல்லணும், பாதிப்பு அதனுடைய எஃபெக்ட் இறைவன் மேல இருக்குமா எப்படின்னு கேட்டா, இப்ப இருளோட பாதிப்பு சூரியன் மேல இருக்குமா, அதே போல. ஆகவே அவரு அதை வந்து அப்படி சொன்ன, என்ன சிவஞான சுவாமி சொல்லும் போது முனைத்து தோன்றாது அப்படின்னா, அத இன்னொரு பெரியாரிங்க வஜ்ரவேலு முதலியார் சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்தில் நான் லூமினஸ் அப்படின்னு, நான் லூமினஸ்
3: சத்து சிவசத்து அசத்து அறிய வேண்டியதில்லை,
1: சிவசத்து
3: அசத்து அறியாது என்றால் அறிய வேண்டிய தேவையில்லை,
1: தேவையில்லை, அனுபவிக்க வேண்டிய தேவை, அந்த அறியாதுங்கிற பொருளுக்கு அனுபவிப்பதனே சிவமாய் சிவசத்து. இந்த ஆணவம் கர்மமாய் என்ற பொருளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: சத்து
1: என்ன பாயிண்ட்னா, அது நான் எக்ஸிஸ்டிங்னு சொல்லக்கூடாததான் பாயிண்ட். சித்தாந்தம் என்ன கேர்ஃபுல்லா இருக்குன்னா, இட் இஸ் நான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டீங்கன்னா சங்கர குழந்தைக்கு நம்ம போயிடறோம். நான் எக்ஸிஸ்டிங் சொன்னீங்கன்னா இல்ல, அந்த பொருள் அழிந்து போயிருச்சு அல்லது இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னாலே அப்புறம் என்னாச்சு, நம்ம சங்கர குழந்தைக்கு தானே போறோம். அதுதான் அவர் சொல்றாரு,
3: சூன்யம்.
1: ஆகவே சூன்யம் என்பது இங்கே விளங்கி தோன்றாது அப்படிங்கிற பொருள் தான் சொல்ல வேண்டியிருக்கக்கூடிய. ஏன்னா பெற்றவை காத்தல், இருக்கிற எந்த பொருளும் அழியாது. நம்ம சர்க்காரி வேதத்தை கொண்டுட்டவன் அப்புறம் எப்படி அழியுதுன்னு சொல்லணும்? அப்ப என்னாச்சுன்னு கேள்வி வருது. அது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 51 மேல இலக்கண நூல்கள் இருக்கு தமிழ்ல. அதுல உங்க புத்தகத்துல வந்து தமிழ் இலக்கண நூல்கள்னு மூலத்தை மட்டும் போட்டு ஒரு நூல் வெளியேற்றி இருக்காங்க. அதுல வந்து 49 இலக்கண நூல்கள் இருக்குது. இந்த புத்தகத்துல 49 இலக்கண நூல் மூலம் மட்டும் இருக்கு, உரை வந்து நிறைய இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். நீங்க என்னன்னு கேட்டா, சதசத்து இந்த இரண்டெல்லாம் ஆன்மா என்ற தமிழ் சொல்லதான் அவங்க என்ன சொன்னாங்க, சத்து அசத்துங்கிற வார்த்தையை வச்சு சொல்லும் பொழுது அது சதசத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே எங்க ஆள்றாரு, திருவருள் பயன் 17, சிவபிரகாசம் 57. சதசத்துங்கிற ஆட்சி வேணுமே நமக்கு. திருவருள் பயன் 17, சிவபிரகாசம் 57.
3: சிவபிரகாசம்
1: 57.
3: சதசத்து என்று சொல்லு உபனிடத்துல வருதா?
1: வருதுல வருது. அவரு சங்கரத்துக்கு வழக்கம் சொல்றார். உபனிடத்துல வந்தாச்சுனாலே அவர் வழக்கம் சொல்லிடுவாரு, சொல்லி ஆகணுமே. எனக்கு உபனிடம் ஆகமும் தான் அவருக்கு பிரமாணம் இல்ல, உபனிடம் அவருக்கு பிரமாணம் தானே. அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு அவர். என்ன சொல்ல வர்றாருன்னா, சதசத்துங்கிறது அந்த முட்டி நிலையில அது இல்லாம போயிருதுன்னு தான் சொல்ல வர சங்கரன். நம்ம சித்தாந்தம் என்ன சொல்றது, எந்த நிலையில எந்த பொருள் இல்லாம போறதே கிடையாது. அது சர்க்காரி வாதத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல நீங்க மேற்கொள்றீங்க, தீஸ் ஆர் திங்ஸ் எக்ஸிஸ்டிங் நீங்க கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு அழிவே இருக்க கூடாது விஞ்ஞானத்தின். அது விஞ்ஞானமும் கோயில் செய்யறாது இல்லையா? நம்ம இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் நம்ம டெவலப் ஆயிருக்கு. விஞ்ஞானம் டெவலப் ஆனதுனால சில அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜின்னு அவங்க பேர் கொடுத்தான் பிசிக்ஸ்ல. அதுக்கு நம்ம சொல்ற சனிக்கே உழைக்கணும். சர்க்காரியவாதம் என்று நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கைக்கு தான் விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சு, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி. பிசிக்ஸ்ல எந்த ஒரு பொருளுமே அழியாது, எனர்ஜியும் அழியாது, மாசும் அழியாது, எனர்ஜியும் அழியாது. அது கூட இல்லாத பொருள் என்னைக்கா வருமா? இருக்க ரெண்டு விஷயம் வருது, இருக்கிற பொருள் அழியாது, இல்லாத பொருள் தோன்றாது. இல்லாத பொருள் மட்டும் தோன்றிட முடியாது. அதனாலதான் அவங்க சொன்ன அந்த இதுலயுமே வந்து லாட்டின்ல நீ சொன்ன மாதிரி எச் நிகிலோ நிகில் பிட். அது வந்து அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி சொன்னதுதான். அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி தான் அதையும் சொன்னான், எக்ஸ் நிகிலோ நிகில் பிட், நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு அதுக்கு வார்த்தான். அது ஒரு பெரிய பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் கேட்டா, அத சொன்னவர் வந்து பிதாகோரஸ் தான். பிதாகோரஸ் தான் அதை சொன்னார். அந்த தியரியை வந்து கிரேக்க நாடுல அது அப்படியே அந்த பிதாகோரஸ் சொன்ன அந்த தியரிய ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு, கிங் லியர்ல அவர் டாக்டர் பேசும்போது இந்த பிதாகோரஸ் தியரத்தை அவர் பேசுற ஷேக்ஸ்பியர்லயே அது வருது, எக்ஸ் நிகிலோ எக்கில் பிட்டுங்கிறது. அவங்க எல்லாம் பெரிய ஆங்கில கவிஞர்களே இருக்காங்க, உதாரணம் சொல்லுங்க. அதனால கிரேக்க நாட்டு விஞ்ஞானியும் ஏற்றுக்கொள்கிறார், இன்றைய விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. கிரேக்க நாட்டு தத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தத்துவமும் சயின்ஸையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க கிரீக் பிலாசபர்ஸ் தான். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு. ஆகவே அந்த திருவுருப்பையன் 17 என்ன சொன்னாரு, சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அண்ணன் இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். அதுக்கு அடுத்த 18வது பாட்டுல என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்பயுமே எந்த பொருள் எதை சார்ந்து நிற்கிறதோ அதனுடைய தன்மை அதன் மேல வரும், அதனுடைய தன்மை மாறுமையோடய அந்த பொருள் அந்த பொருள் ஆயிடாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை சாரும் பொழுது இந்த பொருள் அதனுடைய இயற்கை தன்மையை விடாது, ஆனா அந்த பொருளை சார்ந்து நிற்குங்கிறது தான் என்ன சொன்னாரு, கண்ணு ஆகாயம் ஸ்படிகம், இந்த மூணு உதாரணம் சொன்னாங்க. கண் வந்து கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு இயற்கையாகவே, அந்த கண் ஒளியானது இருட்டில் போகும்போது என்ன அது அது இருட்டாயிருது, வெளிச்சத்துக்கு வரும்போது இன்னும் வெளிச்சமாயிருது. அப்ப கண் என்ன பண்ணுது, இருட்டை சாரும் பொழுது இருட்டாகவும் வெளிச்சத்தை சாரும் பொழுது வெளித்தாகவும் இருக்கிறது. அதுபோல ஆகாயம் பாருங்க, சூரியன் வரும்பொழுது ஆகாயத்தில் வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த வெளிச்சம் நின்று போனது ஆகாயம் இருட்டா தெரியுது. அப்ப ஆகாயமும் சூரிய ஒளியை சாரும் பொழுது வெளிச்சமா இருக்குது. அதான் அவைய சொன்ன திருநுட்பம் இல்ல, இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளவோ குவி, அது திருஷ்டாந்தம்னு பேர். ஆக இந்த நிம்மல அவத்தைகள், இந்த நிம்மல அவத்தைகளை பற்றி திருமந்திரத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். நிம்மல அவத்தைகளுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறத திருமந்திரத்தில் ரொம்ப விவரமா சொல்ற, 2269 பாட்டுல இருந்து 2295 வரைக்கும் இந்த நிம்மல அவத்தைகளை பற்றி தான். 2269-2295 திருமந்திரத்தில் நிம்மல அவத்தைகளை பற்றிய செய்திகள். அரகநம பார்வதீபதை ரமதேவ. ஆகவே இங்கே சூன்யம் என்பதற்கு நான் வந்து விளங்கி தோன்றாது என்ற ஒரு பொருளை கொள்வதனால நாம் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு அது வந்து குந்தகம் இல்லை. இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டும், எல்லா பொருள்களுமே வியாபகம் என்றும் சொல்லியிருக்கிறது. பொருள்கள் இருக்கின்றன என்பது மட்டும் இல்லை, ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடியது ஆன்மா இறைவன் எல்லாமே பாசம் முப்பொருள்களுமே வியாபகத்தன்மையை உடையது என்றும் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அது அன்னைக்கு ஐயா அவர்கள் பரமநாதன் ஐயா அவர்கள் கேட்டார்கள், ஒரு பொருள் இருக்கின்ற இடத்துல இன்னொரு பொருள் இருக்க முடியுமா என்று ஒரு வினாவை தொடுத்தார்கள். அது பொருளுடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. அதாவது அது ஒரு நல்ல கேள்வி தான், நல்ல தர்க்கரீதியான ஒரு கேள்வி. ஆகவே பொருள்கள் ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருள் இருக்க முடியாது. இங்க டேபிள் இருக்குன்னு சொன்னா அந்த டேபிள் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு பொருளை வைக்க முடியாது அல்லவா. அது பொதுவாக பருப்பொருள்களுக்கு அது பொருந்தும், ஆனா சூக்மமாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு அது பொருந்தாது. ஆகவே அதற்கு எப்படி நிறுவுகிறார், ஏழாம் சூத்திரத்தை அந்த உதாரணம் சொல்கிறார். அதாவது மூன்று பொருள்களும் சம வியாபகமாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அது தர்க்க சாஸ்திரத்திற்கு அது விரோதமா என்று ஒரு கேள்விகள் வரும் பொழுது அதை எங்கே விளக்கிறார் என்றால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். 7வது சூத்திரம் 5வது வெண்பா, அப்புறம் சிவஞான சித்தியார் 251. சிவஞான போதம் நாம் 7வது சூத்திரம் தான் படிக்கிறோம். 7வது சூத்திரத்துல அந்த சூன்யம் என்பதை விளக்குவதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். அதுக்குதான் நான் சொன்னேன், திருஷ்டாந்தம் அது ஓமையும் இல்லை, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று தமிழிலே சொல்வார்கள். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆங்கிலத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுபோல இங்க நமக்கு வந்து ஓமை உருவகம் இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுவோமை என்று எத்தனையோ அணி இலக்கணங்கள், அது அணி இலக்கணம் என்று தமிழிலே சொல்வோம் இல்லையா, அலங்காரம் அல்லது அணி இலக்கணம். ஆங்கிலத்தில் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள். ஃபிகர் அவனுமே நிறைய வச்சிருக்கலாம், கம்பாரிசன் வேற, சிமிலி வேற, மெட்டாஃபர் வேற, பேரபிள் வேற, லிட்டோர்ஸ் வேற, சோ மெனி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். பேரபிள் ஒன்னு வச்சிருக்கலாம், ஒரு கதையின் மூலமாக ஒன்றை விளக்குவது. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் பேரபிள் தான், பைபிள்ல வர்றது போல பேரபிள். ஒரு குடியானவன் விலைக்கு போனா ஒரு நிலம் வந்து பாறையிலேயே விழுந்தது, இன்னொரு நிலநிலத்திலேயே விழுந்தது இப்படி சொல்லுவார். ஒரு நல்ல சமாரியன் கதை, கெட்ட குமாரன் கதை, ப்ராடிகல் சன், இதெல்லாம் பைபிள்ல வருது நிறைய இடத்துல. அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, பேரபிள்ஸ், அதாவது பை டெல்லிங் எ ஸ்டோரி நீங்க ஒரு இதை ஒரு ஒரு உண்மையை விளக்க வருகிறீர்கள், அது பேரபிள் என்று சொல்வார்கள். அது போல நிறைய நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது. அது தனியாக அலங்கார சாஸ்திரம் என்றே அதை வைத்து விட்டார்கள், அணி இலக்கணம் என்று தமிழிலே வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ அணி இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இப்போ அது போல இல்லாமல், இலக்கிய உதாரணம் இல்லாமல், நடைமுறையிலே சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு சொல்ல போனா சயின்டிபிக் ட்ரூத்ஸ் என்று சொல்லலாம், அது மாதிரி சொல்லக்கூடியதான் என்ன சொன்னாங்க, திருஷ்டாந்தம்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: சிவாயனம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க விரும்புவது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: திருச்சிற்றம்பலம், பின்னாலே ஞானாசிரிய பெருமக்கள், முன்னாலே நடமாடும் கோயிலாக நம்பராகிய அடியார் பெருமக்கள், அதற்கும் பின்னாலே அங்கியர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாய் அண்ணல், மேலே மட்டுவார் குழலி அம்மையோடு தாயுமான இசராக வந்த தண்ணீர் இல்லா தலைவர், கீழே உயிரலையெல்லாம் காணிக்கையாக கொடுக்கத்தக்க மாணிக்க விநாயக பெருமான், ஆக எங்கும் சிவமனம் காமலும் இந்த சூழ்நிலையிலே நீரிணி பொலி சடை முடி நெற்றி நாட்டத்து காரிணி திகழ் கண்டர்தம் காதலராக இங்கே திரண்டு எழுந்தருளி குழுமி வீட்டிலிருந்து பாரிணி திகழ்ந்தொரு பெருமையால் பரமர் தாழ் பரவும் சீரின்மிக்க திருத்தொண்டு புரிந்து ஞான மாதவக் கடலாக எழுந்தருள் இருக்கும் பெருமக்களே, பிரம்மாண்டமான ஒரு மேலு மலையின் முன்னாலே ஒரு சிற்றெலும்பு நிற்பது போல அடியன் கருதி கொள்கிறேன். உங்களுடைய மாதவம் ஞானம் தண்ணீரில்லா திருத்தொண்டு புரிந்த அந்த தலைமை, இவற்றின் முன்னால் கூச்சமும் நாணமும் கொண்டு ஒன்றும் போதா இடிந்த புழுவினும் கடைநாயனாகிய அடியேன், திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தால் இட்ட அந்த பணியை சிறமேற்கொண்டு சிறியதோ ரயிலுடைய அடியேன் ஏதோ சொல்ல முற்படுகின்றேன். முதற்கள் அடியனுடைய போற்றுதலுக்குரிய வணக்கங்களை இந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தை நிறுவிய பெரியார் திருக்கையிலை செல்வர் எம்பெருமான் சிவத்திரு மூக்கப்பிள்ளை ஐயா அவருடைய திருவடியை சிந்தித்தும் வந்தித்தும் அவருக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்திக் கொள்கின்றேன். அந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அடியேனு கிட்ட ஒரு ஞான பிச்சையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு 120 நிமிடங்கள் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை 8 விதமாக பிரித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை அமைத்துக் கொள்ளலாம் என கருதுகின்றேன். முதலிலே தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ். தலைப்பிலே பாதி நல்கியொருள் ஞான பேராளர், தலைப்பினுடைய பின்பகுதி. அடுத்தது ஆச்சாரியார் பெருமை, அடியார் பெருமை, திருமுது படைத்தனுடைய சிறப்புகள், பதிகம் பாடுதலுடைய பெருமை, இறுதியாக தாய்மை குலத்திலே வந்த தண்ணீர் இல்லா பேரடியார்கள் சீரடியார்கள் மாதர் குல திலகங்கள் என்ற 8 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு ஒரு பிரிவுக்கு ஆகின்ற நேரம் 15 நிமிடம் வரும். அந்த 120 நிமிடத்தையும் உரிய வகையிலே செலவழிக்க வேண்டும் என கருதுகிறேன். அடியனுடைய குலதெய்வமாக வழிபடு மூர்த்தமாக விளங்கும் அம்மை பறவையார் அம்மை சங்கிலியார் உடனுரை ஐயன் நம்பிகள் இந்த புனித பணியிலே என்னை ஆற்றுப்படுத்தி சரியான திசையிலே செலுத்த வேண்டும். இனி தலைப்பை பார்ப்போம். ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ் நல்கியருள் ஞான பேராள். தமிழ் பார்த்திருக்கிறோம், தமிழ் தான் இப்ப பேசுறோம். ஞானம் அளந்தான்னு ஏன் சொன்னார்? அது சிந்தனைக்குரியது. ஞானம் என்றால் உலகம். அப்ப உலகிற்கு அளக்கக்கூடிய அளவுக்கு தமிழிலே சிறப்புகள் உள்ளனவா? இருந்தால்தானே இந்த தொடர் பொருள் புதிந்ததாக அமையும். அதையும் பார்த்து விடலாம். இங்க ஏத்தாக்குள்ள ஆலவா என்ன இருக்கார் அல்லவா, அது கூட ஒரு தெய்வ கடாட்சியம் தான். அவர் தலைச்சங்க புலவராயிருந்து தமிழ் ஆராய்ந்தாருடைய ஈசர். நமது திருமுறைக்குள்ள சிறப்பு அதுதான். 12 திருமுறைகள், 27 ஆசிரியர்கள், 27 ஆசிரியர் மாறு ஒருவராக வருபவர் யார் தெரியுமா? ஆலவாயர்கள். 11 திருமுறையை அவர்தான் தொடங்கி நிற்கின்றார். மதிமலி புரிசை மாடக்கூடல், இது அவருடைய திருவாக்கு. சொக்கநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் அவருடைய திருவாக்கு. இத திருவிளையாடற் புராணம் மூலமா கொஞ்சம் பார்க்கலாம். கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசும் தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா முடிபோ என்னிடைப்பட கிடந்ததா எண்ணமும் படுவோ. தமிழினுடைய சிறப்பு தான் அசையும் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வல்ல. இது ஆசிரியர் சேக்கிழாருடைய வார்த்தை. தமிழ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். அதோட சிறப்புகளை சில பார்ப்போம். இந்த மூவர் முதலிகள் பாடுறாங்க அல்லவா, அவங்க தொடக்க பாடல்கள். பிரிவுனான வழியில பார்த்தா முதல்ல சுந்தரர் தான் வருவார். வரலாறு அப்படி போகுது. அவர் பித்தா பெரியசூடி. அடுத்தபடியா பிரியபுராண அமைப்புல பார்க்கும்போது கூற்றாயினவாறு, பிறகு தோடுடைய சிவை. இப்படி வரும். இந்த பித்தா பெரியசூடி பதியத்தையே பாருங்களேன், எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஆசிரியர் பெருமா, ஆசிரியர் தேவி செக்கிடார். கொத்தார் மலர் குடலால் ஒரு கூறாய் அடியவருவால் மெய்த்தாயின் மினியானிய வியன்னாவலர் பெருமான் பித்தா பெரிசூடி என பெரிதான் திருப்பதிகளும். அதுக்கப்புறம் கவனிக்கணும், இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் எடுத்தார். மலர்ந்த தன்மை வருது. உலகெல்லாம் ஒரு பதிகம் தானே பாடுறார். இந்த உலகம் எப்படி உயிதி பெறும்? அந்த ஆற்றல் மந்திர ஆற்றல் எல்லாவற்றுக்குள்ளும் கலந்து நின்று உருவி சென்று தன்னை எதுவும் கலக்காமல் இருக்கக்கூடிய தன்னரில் ஈசனுடைய தன்மையே அவருடைய மொழிக்கும் உண்டு. ஆகவேதான் சுந்தரமூர்த்தி நாயனார் கோலக்கால பாடும்போது நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும்னு சொல்லல, தமிழ் பரப்பும் திருஞான சம்பவம். இன்னிசையால் தமிழ், அப்ப என்ன தெரியுது? தமிழும் சைவமும் பின்னி பிணைந்து கிடப்பவை, பிரிக்க முடியாதவை. சிவன் போலவே தமிழ் இருக்கும்னா, சிவன் எங்கும் ஊடுருவி இருப்பவன், எங்கும் கலந்திருப்பவன், யாவற்றையும் கடந்தும் இருப்பவன். அதுதான் கடவுள் இலக்கணம். எல்லாவற்றையும் உள் கலந்தும், எல்லாவற்றையும் தாண்டி வெளி கடந்தும், உள் கலந்து வெளி கடந்து இருப்பவன் எவனோ அவனே பரம முதல்வன். அந்த இலக்கணம் பரமேஸ்வரன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். அந்த இலக்கணம் அவன் கொடுத்த தமிழ் மொழிக்கு பொருந்தும். அந்த இலக்கணம் அவனை பாடிய ஆச்சாரிய முத்திகள் 27 பேர் நமக்கு என்ன புண்ணியம் போறோம், அவங்களுடைய வாக்குக்கு போறோம். ஆக இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் அங்க சுந்தரருடைய தேவாரத்தை சிறப்பிக்கின்றார் ஆசிரியர். இனி அரசுகள்கிட்ட பார்ப்போம். அரசுகளுடைய வாழ்வும் சரி வாக்கும் சரி ஒரு பரமானந்த இன்பம். எத்தனை பாறாங்கல் மாதிரி மனம் கடினமா இருக்கக்கூடியவங்க கூட, யார் என்ன போன்றவங்க, மனம் பாறாங்கல் போல கடினமா இருக்கிறவங்க கூட திருநாவுக்கரசர் பேரை கேட்டாலே மயங்குவோம். அப்படிப்பட்டவர், உச்சியிலே வைத்து போற்றக்கூடிய உத்தம ஞான பேராசிரியர். அவரை சைவத்துக்கு கொடுத்தது உங்க அக்கா திலகவதியா. அது வரலாறு பெருசு, நான் என்னுடைய தலைப்புக்கு ஏற்ற அளவுல சுருக்கி நான் சொல்லிக்கிறேன். அவர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்துட்டார். அம்மா ஆச்சின் போறாங்க. சாதாரண அருள் கொடுக்கக்கூடிய ஊர் அல்ல, அதிகமா அருள் கொடுக்கக்கூடிய ஊர் அதிக வீரட்டம். அதிகாரம் அந்த அதிக விரட்டம் அங்க ஆச்சுன்னு போறாங்க. சாமி, அவங்க எல்லாம் நடக்க முடியல வயிற்று வலி காரணமாக. நீங்க நாமக்கரத்தில் பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். அவங்க கைலாயம் போகும்போது உறுப்பு எதுவும் அவங்கள்ட்ட உருப்படியே இல்லை. கணுக்காலுக்கு கீழே பாதங்கள் இல்லை, தாமரை நிகர்த்த பாதங்கள் தேய, பதும திருக்கரங்கள் சிதைந்து போக போனவங்க. அப்ப கூட அவங்க எதுவும் குறை சொல்லல சாமியை. ஆனா சூளை வரும்போது சொல்றார், வலிக்கின்றது சூளை. ரொம்ப பணிக்கு கஷ்டமா, அவ்வளவு பெரியவர், எந்த இடத்திலையும் முனக கூட மாட்டார், அவ்வளவு பெரியவர். அவர் மாதிரி ஒருத்தர்லாம் எப்படி நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அவருடைய பெருமைக்கு தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அடியேன் என்ன நினைப்பேன்னா, பிள்ளையார் அவர் தோல்ல சுமந்து போனது. அது அந்த இடங்கள்லாம் நினைக்கும் போது சைவம் எவ்வளவு வசதியா இருந்திருக்கு. வாழியவர் தமைத்தாங்க மணிமுத்தின் சிவிகையினை தாழ்முடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தவர் அல்லவா. தமிழ் மொழிக்கு தலைவர் அவர், இத்தமிழுக்கு மண்ணான வாகீச முனிவர் அவர். அவருடைய அடக்கத்தை பார்த்தோம்னா, அப்பா இந்த எருமி ஊர்ல பாடுற பன்னிய செந்தமிழ் அறியே, தமிழ் தெரியல, தமிழ் கடவுளா இருக்கிறவர், தாண்டக சதுரரா இருக்கிறவர், தமிழ் தெரியல. இந்த அளவு அடக்கமா ஒருத்தரால் இருக்க முடியுமா என்று ஐயூர் வண்ணமாக வாழ்ந்து காட்டிய பெருந்தகையார் நாவரசர். அவருடைய முதல் பதிகத்தை பார்ப்போமே. கூற்றாயின வாரி எல்லாரும் அறிந்ததுதான். அந்த பெரிய புராண வழியில பாக்கிறோம். நீற்றால் நிறைவாகிய மெரியுடல் நிறை அன்புரு சிந்தையில் சேக்கையார் பாடுற திருநாவுக்கரசர மாறி பாடுற விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம். இப்பதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் பாடுறதுல பெரியவங்க கூட்டுறாயினவாரு சொன்னார் ஆசிரியர், உலகேடும் வரும் துயரும் போமாறு. ஒரு பதிகம், ஏழு உலகத் துயர போக்க வந்த பதிகம் அது. இப்ப கவனிங்க, நாவுக்கரசர் தமிழ் உலகத்தை அழலையா, ஞானத்தை அளக்கலையா? கவனிங்க, முன்னாடி சுந்தரருடைய தமிழை பார்த்தோம், இத்தாரணி முதலாம் உலகெல்லாம். இப்ப சொல்ற உலகேடினுடைய பேர் நாவுக்கரசருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவர் பேரை சொன்னாலே ஏழு உலகம் உயிரி வரும். அதுதான் சாமி வச்ச பேர். அவர் ஒரு பதிகம் தான் பாண்டோம், ஒரே பதிகம். உடனே சாமி அதிக விரட்டேஸ்வரர் சொல்றார், மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்றல செந்தமையின் சொல் தள பதிக தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசி என்று உலகி ஏழு மயப்புற ஏழு வாழ வந்த பெருமான். அடுத்தது தமிழ்ஞான சம்பந்தத்தை போயிடும், திருஞான சம்பந்த பெருமான். நண்பர்ல ஒன்று வேண்டி கேட்டுப்பேன், அவர் பேரு சொல்லும் போது திரு சேர்க்காம சொல்லாதீங்க, தயவு பண்ணி கெஞ்சி கேட்டுக்க. திருஞான இல்ல, நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஞான சம்பந்தம் சொல்லும் காது அப்படி கஷ்டமா இருக்கு, நாராசமா இருக்கு. திருஞான சம்பந்தம், சிவஞான சம்பந்தம், தமிழ் ஞான சம்பந்தம், முத்துமிழ் விரக காழிவரும் கவுனியர் குல தீபம், ஒரு அடைமொழி சேர்த்து சொல்லுங்க. அது சொன்னாதான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். போற போக்கல சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க இல்லைன்னா ஏழு இசையும் பல கலையும் எவ்வளவும் எங்கே இருக்கும்? தனித்தனியே வாழ வந்த வள்ளலவர் அவரை நல்லா

பெருமானார் தொண்டு பண்ணாங்கன்னா மனையறத்தின் வேறாக விளங்கும். அந்த பெண்ணுக்கு தான் பெருமை. அதை சேர்க்கிறார் சொல்லாம சொல்லுவார். படிச்சோம்னா தெரியும். அதுக்கப்புறம் நமக்கே கொஞ்சம் கட்சி மாறுற மாதிரி ஆயிரும். திருத்தொண்டர புராணம் ஆடவர் பெருமையை பேச வந்ததா பெண்டிர் பெருமையை பேச வந்ததா? ஐயன் கேட்டா ரெண்டு பேர் பெருமையும் தான். ஆடவர் எல்லாம் சாது, பெண்கள் எல்லாம் மாது. தேவாரம் கேட்க சாமி கொடுத்தார் ரெண்டு காது. இதுக்கு மேல நமக்கு எதுவும் வருமா தீது என்று சொல்லிருக்க உண்மைதான். அப்ப திருஞான சம்பந்தர் ஞானம் கொடுக்கும் போது அப்ப என்ன சொல்றாரு பாட்டு பாருங்க. எல்லையில்லா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை, அதான் திருமுறை தொடங்குறார் அல்லவா திருஞான சம்பந்தர். ஆகவே அது இத்து ஓ கூடியது மறைமுதல். பிராமணர்கள் வேதம் சொல்லும்போது ஓம் அந்த ஓம் சொல்லிதான் சொல்லுவாங்க. ஈசானம் சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனாதிபதிர் இந்த ஓம் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அத தமிழுக்கு மாத்திரா திருஞான சம்பந்தர் இத்து சேகரன். அந்த இத்து என்பது தகராகாசன் வித்தை என்று சொல்வார்கள் பெரியவர்கள். என்ன அர்த்தம்னா அம்பாளுடைய ஞான வடிவம். ஆம், திருஞான சம்பந்தர் அப்படிப்பட்டவர் தாமே. அந்த அம்பாளுடைய ஞான வடிவத்தோடு கூடிய தமிழ் தந்தவர் அல்லவா அவர். ஆகவே எல்லையில்லா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை எந்த மொழியில சொல்றார்? மல்லல் நெடும் தமிழா. தமிழ் சொல்லல, ரெண்டு அடை கொடுக்கிறார். மல்லல் தமிழ், நெடும் தமிழ், நீண்ட தமிழ், எத்தனை பேர் படிச்சாலும் அணு கொடுக்கக்கூடிய தமிழ், வளம் குறையாமல் கொடுக்கக்கூடிய தமிழ். ஆக மல்லல் நெடும் தமிழா யார் பாட முடியும்? இந்த தமிழ்நாட்டுக்காரன் தான். மாதவம் செய்த தென்திசை வாழ வந்தவர், திசையடித்தின் பெருமையெல்லாம் தென்திசையை வென்றேற வந்தவர், தேசமெல்லாம் இணைக்கிய தென்திசை வாழ வந்தவர். இம்மாநிலத்தோருக்கு ஒரே சிறப்பு, மாநிலத்தோடு பேசக்கூடிய மக்கள் மனிதர்கள். நம்ம சிவனடியார், சிவனடியார் தான் பாட முடியும். அவங்க பாடுவாங்க. யாரு சிவனடியார்? யாருக்கு நன்மை வரும்? பல்லுயிரும் கழிவுற ஓர் அறிவுடைய தாவரம் முதல் ஆறு அறிவுடைய மனிதர், தேவர், நரகர், அத்தனை பேருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தமிழ திருஞான சம்பந்தர் பாடினாராம். இப்ப இந்த ஞானம் வளர்ந்தது இந்த அளவுல பார்த்து இந்த ரெண்டு சான்று மட்டும் காட்டிட்டு போயிடுறேன். இது மதுரையில நடந்தது. திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த பாண்டிய மன்னன், அதுக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வருவாங்க. பாண்டிய மன்னன் கூன்பாண்டியன் நெடுமாறன், அவர் எடுத்தவன் நெடுமாறரா இல்ல, அவர் சமணத்துல இருந்த அவருடைய மனைவியார் மங்கையர்க்கரசியார், சோழ நாட்டு இளவரசி. மானி என்பது அவங்க பேர். அவங்க பாருங்களா, அவங்க மாதிரி பெண்களுக்கு தலை சிறந்து எடுத்துக்காட்டவங்கலாம். தான் பிறந்த பொன்னாடாகிய சோழ வளநாடு போல புகுந்த தென்னாடும் திருநெறியில சிறக்கவும் என்று வாழ்ந்தவங்க. அவங்க கணவரை மட்டுமா திருத்தினாங்க, கன்னி நாட்டையே திருத்தினாங்க. அப்ப திருப்பாசுரம்னு ஒண்ணு பாரு, போட்டி நடக்கும். அதாவது சமணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வைகை ஆற்றுல உங்க கொள்கையை நீங்க எழுதுங்க, சமண கொள்கையை நாங்க எழுதுறோம், ஏட்டுல எழுதி ஆற்றுல போடுவோம். எது ஆற்றுல அடித்து செல்லப்படாம அங்கேயும் இருக்கோ அந்த ஏடுதான் உண்மை சமயத்தை நிலைநாட்டுற ஏடுன்றது வாதம். பிள்ளையாருக்கு என்ன தயக்கம்? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற பெருமா. அங்க சமணர்கள் 8000 பேர் இருக்காங்க. அதை பத்தி அவர் கவலைப்படல. அங்க ஒரு பெரிய ஒரு இருக்கார் நெடுமாறர். ஆனா அப்ப நெடுமாறர் இல்ல, கூன்பாண்டியரா இருக்கார். தென்னவன் மாறந்தானும் சிறுபுற தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்தம் திருநீறு பூச பெற்று முன்னைவல் வினையும் நீங்கி. பெரிய புராணத்துல ஏகப்பட்ட வகையில் அருள் வாங்கினவர் நெடுமாறர் தான். அவருக்கு திருஞான சம்பந்தருடைய அருக்கருணை திருநோக்கம் கிடைச்சது. திருஞான சம்பந்த பெருமான் திருக்கரங்களால வீபிதி பூசக்கூடிய பேரு கிடைச்சது. திருஞான சம்பந்த பெருமானாருடைய திருவாக்கினால திருப்பாசுரம் ஓதப்பெரு பெருமை கிடைச்சது. அவர் பெற்ற பேரை யார் பெற்றார்? அத்தனைக்கும் காரணம் ஒரு பெண்மணி, அவருடைய மனைவியார். பழைய தமிழ் நூல்களை சொல்லுவாங்க, மனைக்கு விளக்கம் மடவாள். விளக்கம்னா ஒளி வீசும் விளக்குன்னு அர்த்தம். ஒளி வீசும் விளக்கு வீட்டுக்கு யார் தெரியுமா? இந்த பெண் தான். பெரியவரும் சொல்லும் சிறுத்தொண்டர் புராணத்துல, மனையரத்தின் வேறாக விளங்கும் திருவெண்காட்டு நங்கை. அதாவது பெண்கள் வெளியே தெரிய மாட்டாங்க, அவங்க இருக்கும்போது தன்னை முன்னிலைப்படுத்தி மாட்டாங்க. கணவரை தான் சொன்னோம், வீட்டில் யாரும் கணவரை தான் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க தம்மை முன்னிலைப்படுத்தி சொல்றது அது மரபு அல்ல, அப்படி செய்ய மாட்டாங்க. ஆகவே

செய்கிறார். இல்லாட்டி அவர் என்ன பண்ணிக்கணும், 63 பெண்ணடியார் தான் பாட்டு போகணும், அது மாதிரி பாட முடியாது. ஆனா அவங்க விரும்ப மாட்டாங்க அந்த பெண்கள். நீங்க ஒரு சான்று சொல்லணும், அவங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா பெண்களுக்கு? சிவகிரி கூட இல்லை, கணவனுடைய ஆர்வம். இதை தெளிவா சொல்ற இடம் சிறுத்தொண்டர் புராணம். சிறுத்தொண்டர் புள்ளகிரி பண்ணிவிடுவார். இங்க இருக்கிற எல்லாருமே சைவ பெருமக்கள் தான், எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு தெரியாத ஒண்ணு நான் சொல்லிடல. பிள்ளகரி பண்ணவர் சிறுத்தொண்டர். அதுக்கு அந்த அம்மா சம்மதிச்சாங்க, அவங்க பேர் சொல்லல. திருவெண்காட்டம்மையும் ஊரோட சேர்த்தான் சொல்றாங்க. பழைய காலத்துல பெண்கள் பேர்லாம் கூட தெரியாது, ரொம்ப குறைச்சிதான் தெரியும். மங்கையரசியா, புனிதவதியா, இசைஞானியா, பவித்திரையா, பகவதியா, மாதினியா, ரொம்ப குறைவா தான் இருக்கும். எல்லா மனைவி பேரும் தெரியாது. தெரிஞ்சுக்க அவங்க அடையாளப்படுத்த விரும்ப மாட்டாங்க பழைய காலம். இப்ப அந்த குழந்தை கை பண்ணிட்டாரு சிறுத்தொண்டர். அப்ப சிறுத்தொண்டருடைய மனசுல என்ன என்ன ஓடிட்டு, அவர் மனைவி திருவெண்காட்டம்மை அவரை பத்தி எப்படி சொல்லுவார் தெரியுமா ஆசிரியர்? அன்பின் மிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டு அம்மை. அன்பின் மிக்க பெருங்கற்பின் அணங்கு. இப்ப அந்த பாடல, அந்த பாடலை பார்த்தா தெரியும். பொருவில் பெருமை புத்திரன் நீ தன்னை அளித்தான் என பொழிந்து மறுமை மகிழ்ச்சி செய்த. சிறுத்தொண்டர் என்ன நினைக்கிறாரு? சாமி திருப்படி கிடைச்சது பிள்ளையினால, இந்த பிள்ளையினால எனக்கு புத்திரங்கிறவன் எனக்கு சிவகதி கொடுத்தான், தன்னை கரியாக்கி கொண்டு. இந்த அம்மா அப்படித்தானே சொல்லணும், எனக்கு சிவகதி கொடுத்தான் அம்மா சொல்லல. அருமை கணவன் உயிரை எனக்கு அளித்தான் அப்படிங்கணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் கணவர் தான். இதனாலதான் இயற்கையார் மனைவியார் ஒருத்தர் சொன்னோம்னா அவங்களோட போறாங்க. ஏன் தெரியுமா? விதிமன குல மடந்தை உன்னை இமைத்தவர் கழித்தனு சொன்ன உடனே மறுத்து பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? கணவனுடைய காவாமை கற்பனைக்கு இழுக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பழைய தமிழ் பெண்டிகளுடைய பிரபத்தனை. இப்படி திருஞான சம்பந்தருடைய தேவாரமும் பல்லுயிரும் கடிபுற வந்தது. இதெல்லாம் நம்ம நினைவில் எடுத்துக்கிட்டு ஞாலம் அழந்த ஒரு சாப்பிட்டு சொல்லன்னு சொன்னேன். திருப்பாசுரம், அந்த திருப்பாசுரத்துல ஒரு பாட்டு சொல்லுவார்.

0: வேந்தனும் ஒங்குதுன்னு சொன்னதுடைய கருத்து என்ன அப்படின்னா, அரசாட்சி சிறக்கணும், அரசாட்சியில அந்தனர் வாழணும். அந்தனர்னா ஜாதி கணக்கே கிடையாது, தயவு பண்ணி ஜாதியை நினைக்க வேண்டாம். அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு விடுகிறார். பல்லுயிர் அனைத்தையும் ஒக்கப்பாக்கும் செல்வ கடவுள் தொண்டர் வாழும். அடியார் எப்படி தெரியுமா, எல்லாருக்கும் அன்பு காட்டுவாங்க. அதுதான் அடியார் இலக்கணம், எல்லார்ட்டையும் அன்பு காட்டிக்கிட்டே போவாங்க, யாரும் கஷ்டப்படக்கூடாது நினைப்பாங்க. சைவத்துல உண்மையான தர்மம் அதுதான். அந்த மாதிரி அடியார் இருந்தா நாடு சிறப்பு. அந்த மாதிரி நம்ம நாட்டுல அலங்காரமாக அணிகலனாக ஆபரணமாக வந்தவங்க தனி அடியார் 63 பேர், தொகையடியார் எண்ணற்றவர்கள். அவங்க பெருமை மட்டும் பரவிடுத்து பாரத நாட்டை வெல்ல எந்த சக்தியாலும் முடியாது, வல்லரசாக மாறும். அதுக்கான அடித்தளம் அமைக்கும் முயற்சியில தான் இந்த பேச்சை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த முடிவில் தெரியும், நாயன்மார்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாததுனால தான் நம்ம சைவத்தில் எங்க போனா அருள் கிடைக்கும்னு சரியா தெரியல. அதை சொல்ல வந்த சேக்கிழாருடைய நூலையும் நம்ம நிறைய படிக்கல, அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அதுக்கு வருவோம், முதலில் இந்த பாட்டை பார்த்துருவோம். வேந்தனும் ஓங்குகன்னு, அப்ப வேந்தன் சொன்னது அரசாட்சியை சொல்லிதான் அவர் குறிப்பிடுறாரு. ராஜாவுடைய உடம்ப பத்தி சொல்லல, அவருடைய ஆட்சியை பத்தி. சிங்கோல் ஆட்சியா இருக்கணும், ஆனா பாடுறவர் சாமானியமானவரா? பவளத்துவர் வாயினார் பந்தனை மேல் விரலாலும் பரமரும் பாய் விடை மீது வந்து உன் வள்ள தளித்த வரம்பில் ஞானத்து அமுது உண்ட செந்தமிழ் ஞான சம்பந்தம். அவர் பாட்டு சும்மா இருக்குமா? அது சொல்றார் சீக்கிரம் பெருமாள். எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் வேட்டி. இது கூட ஒரு நுட்பமான இடம், ஒரு நுட்பம் ஒன்று சொல்லிடுறேன். பெரிய புராண ஆசிரியராகிய புராண ஆசிரியர் பெருமான் சேக்கிழார் தான் தேவாரத்துக்கு முதல் முறையாக உரை வரைந்தவர். திருப்பாசுரம் 12 பாட்டுக்கும் அவர் 25 பாடல்கள்ல பேருரை வரைஞ்சிருப்பார். யார் ஆசிரியர்? 12 பாட்டுக்கு 25 பாட்டு. நம்மளும் கொஞ்சம் படிச்சுட்டாலும் என்னதான் பாத்தீங்கன்னா, ஒரு தற்கொலை மாதிரி தலைகளை நடப்பேன், கர்வம் ஜாஸ்தி வரும். மற்றவங்களை மதிக்கிறதுன்னு என் போன்றவங்களுக்கு இருக்க நான் பெரிய பெரிய கொம்பம் மாதிரி நினைச்சேன். சீக்கிரம் ஈஸ்வர் வாக்கு கொடுக்க பாடிய பெருமா என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த 25 பாட்டு பாடின உடனே திருஞான சம்பந்த தேவாரத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு சொல்றார், பெரியார் பொழில் சண்பையர் வேந்தர் மெய் பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லே, சிறியேன் அறிவுக்கு அவதம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிதியான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பா. இவ்வளவு அழகா இருப்பாங்க, எனக்கு ஒண்ணு தெரியாது விளக்கம் சொல்ற அளவுக்கு. இது சேக்கிழார் வாக்கு. திருஞான சம்பந்த திருவடியை கும்பிட்டேன், அவருடைய திருவடியானது எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது, இந்த பேருரையை நான் வரைந்தேன். யோசிச்சு பாருங்க, என்னை போல புள்ளிய மாக்களையும் பாருங்க, அந்த மாதிரி புள்ளிய மாதவரையும் பாருங்க, எப்படி அடக்கத்தினுடைய வடிவமா சேக்கிழார் திகழ்ந்தார் என்று தெரிஞ்சுக்கணும். இப்பதான் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோம், அப்பர் பண்ணிய செந்தமிழ் அறிய சுந்தரர் உங்களுக்கு தெரியும். அவர் என்னமா சொல்லுவார், ஆரூரன் அடி தொன்ன அடியன் அடி நாய். வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நமக்கு பயம் வரும், நடுக்கம் வரும். யார் சொல்றது? நாய் நான் சொல்லலாம், அவர் சொல்லாமா? ஆரூரன் அடி தொன்ன அடியன் அடி நாய். இன்னைக்கு அடியாருக்கு அப்படி என்னையா பெருமை இருக்கே, எல்லாரும் சொல்லிட்டே போறாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சுருவோம், நீ தெரிஞ்சுன்னு பாருங்க. அடியார் புகழ் நிலவணும், அதான் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இது எங்க ஆசிரியருக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு. எங்க ஆசிரியர் 30 வருஷமா எனக்கு ஞானப்பால் கொடுத்து வளர்த்துருங்க, நான் அவருக்கு இனி கைமாறு செய்ய வந்தேன். உலகம் பூரா சுபிட்சமா இருக்கணும், அதுக்கு ஒரே வழி அவர் சொன்னதுதான். புதுசா நான் என்ன சொல்ல முடியும்? மண்டுளார் அடியார் அவர் வாழ்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். ஏன் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, ஒன்றுனா என்ன? சிச்சவேல நடனமாடுறான பெருமான் அவருடைய தூக்கிய திருவடி, அதை காதலி. இது காதலிக்கிறதுக்கு என்ன நிலவனம்? அடியார் புகழ் நிலவனம். நிலவினா சாமியை காதலிப்பியா? ஆமா. காதலிச்சா என்ன நடக்கும்? என்றும் இன்பம் இயல்பாக பெறும். நீ தேடிட்டு போக வேண்டாம், அது தேடிவோம். நீ இன்பத்தை தேட காத்து நம்ம தேடிட்டா போதும், அந்த உடம்புல வந்து படுதே காத்து, அதனால மூச்சு விட்டுட்டு இருக்கோம். சாமி நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில ஒவ்வொருத்தருக்கு 2 கேலம் காசு காத்து கொடுப்போம், வச்சுக்கோங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சாமி ஏதாவது காசு கேட்டாரா? தினமும் 6 மணிக்கு சூரியன் வர்றாரு, சாமி எதுவும் காசு கேட்டாரா? எத்தனைதான் இளநீர் கூட கை சுத்தப்படுத்திக்க முடியாது, பாலை போட்டு சுத்தப்படுத்திக்க முடியாது, வெண்ணெய நெய்யை போட்டு சுத்தப்படுத்திக்க முடியாது. நல்ல சுத்தமான நீர் வேணும் அல்லவா? செடுநீர் திரளா இங்க ஆணைக்கா ஜம்புகேஸ்வர பெருமான் அல்லவா அங்க வருகின்றான். அன்பர்களே, ஒவ்வொரு நொடியும் சுகமா நினைக்கணும். இந்த கண்ணை மூடி மூடி திறக்கிறோமே நம்மளாலயா? சாமி மூக்குக்குள்ள காத்து போய் ஏறி இறங்கி வருது, யாரால? சாமி. இத்தனை கொடுத்த சாமி நம்ம அனாதையா இருக்க கூடாதுன்னு நினைச்சான். அதுதான் அடியார் பெருமை. பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அடிகளார் வாக்கு திருவாசக பெருமான். அவர் பேரை கூட சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவங்க அவங்க, அவ்வளவு பெரியவங்க. திருப்பெருந்துறையில அருள் பெற்றார் அல்லவா ஆத்மநாத சுவாமியும் சிவயோகாம்பிகையும் பின்னால போயிட்டாங்க அருவமா, முன்னால உருவமா இவர் நிறுத்துறாங்க. இது சைவத்துல யாருக்கு கிடைச்ச பெருமை பாருங்க. ஆனானப்பட்ட சண்டேசர் வேணா தாங்க மாதிரி ரிஷபத்துல வருவார். திருஞான சுமந்தர் வர முடியாது, திருநாவுக்கரசர் வர முடியாது, சுந்தரமூர்த்தினார் வர முடியாது. ரிஷபத்துல ஈஸ்வருக்கு பாசம், ஈஸ்வரே வரமாட்டார், தேர்தலே உட்கார்ந்து போவார் அடிகள் பெருமாள். காரணம் என்ன தெரியுமா? அத்தனை கத்தனை அவர் தன் முனைப்பு நீங்கியவரா வாழ்ந்தார். யார் அடிகளா? இடம் யாரும் சொல்லுவாங்களா அப்படி? யாவருக்கும் மேலாமளவிடா சீருடாயா, இந்த மாதிரி மற்ற ஊர் கூட அப்படி சொல்லலையே. அவங்க அடியாருக்கு வேணா அடியன்னு சொல்லிட்டாங்க, உலகத்தாருக்கு கீழே சொல்லலையே மூவர் கூட. இவர் சொன்ன யாவர்க்கும் கீழாமடியேனை கவனிக்கும் போது இதெல்லாம் ஏன் நம்ம கோட்டை விட்டுறோம் தெரியல, படிக்கிறோம் உள்ள போய் கலக்க மாட்டேங்குது தெரியல. கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடியார் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி இந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது. முன்னே சொன்ன இத்தாப்புல ஆலவா எண்ணல் இன்னால நால்வர் பெரும் மக்கள் இதெல்லாம் சத்தியமே வடிவமான மாதவத்தா உங்கள்ட போய் சொல்லி இந்த வயசுல போய் சொல்லி எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஒரு லாபம் சொல்ற பெற தெரிய பேர் எது தெரியுமா? பதவியில தலை சிறந்த பதவி எது தெரியுமா? அடியார்க்கு அடியார்க்கு அடியார்க்கு அடியானாதல் அல்ல அடியாத தலை. அதை பத்தி அதை பத்தி எடுத்துப்போம், வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா போவோம். இப்ப ஒரு பாடினார் அல்லவா வேந்தன் உங்களுக்கு ஒரு பாடினருடைய கருத்து பார்த்தோம். செல்வராட்சி சிறக்கணுங்கிற முறையில பாடின வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட சொல்றார் சேகரர். உள்ள வந்து சேகரர் நற்புறார், அம்புய மலரால் மார்பனும் அனவாயம் என்னும் சீர்த்தி செம்பியம் செங்கோல் என்ன தென்னன் கூ நிமிர்ந்ததன்றே. இவர் பாடின நோக்கம் வேற, விளைந்த பலன் வேற. பல பலன்கள் அதான் அவர் ஆச்சாரியார் வாக்கு. ஞாலம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ் அல்லவா. இன்னும் ஒரு சான்பு சொல்லுறேன், இதுவும் பிள்ளையார வச்சே சொல்லிடுறேன். ஓத்தூர் போற திருவோத்தூர் தொண்டை நாட்டு தலம், அங்க ஒரு பெரிய பழைய சிவனடியார் வயசானவர். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி சுவாமிக்கு பலனா தரணும்னு சொல்லிட்டு ஒரு பனைமரம் வச்சிருக்கிறார். அது காட்சி பழுக்கல். அங்க இருக்கிற சமண பாவிகள் அவரை கட்டுமையா நிந்திக்கிறாங்க, ஏசுறாங்க, பரியாசம் பண்றாங்க. வருந்தர் அவருக்கு பதில் சொல்லணும், என்னையா அவங்க சாமி என்னமோ கையில அனல்லாம் ஏந்தி ஆடுறான்னு சொன்ன என்ன ஒண்ணு பனைமரம் எல்லாம் பழுக்கலையே இவ்வளவுதானே அவங்க சாமி அப்படின்னு கேலி பண்றோம். அவர் என்ன செய்வார்? ஆசாம் திருவடிய நாடினார். யாரு வர்றவர்? சாட்சாத் சுவாமியும் அம்பாலும் சேர்ந்த வடிவம் அல்லவா. இன்னொரு ரகசியம் நான் சொல்லிடுங்கோ, உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்லிடுறேன். நீங்க எங்கேயாவது நால்வரை பாத்தீங்கன்னா நல்லா தெரியவங்க சாமி தான் திருஞான சம்பந்தரா வருவார், அம்பாள் தான் திருநாவுக்கரசரா வருவார். மாத்திக்கவே மாத்திக்காது. எங்க நீங்க அப்பறை பார்த்தாலும் அம்பாளா கும்பிடுங்க, எங்க நீங்க சிவஞான சம்பந்தர பார்த்தாலும் அப்பாவா கும்பிடுங்க. இத நான் சொல்லல, அதுவும் ஆசிரியர் சொன்னதுதான். அருப்பெருகு தளிக்கடல் நிறைய பாட்டு பெரிபுரம் சொல்லிட்டே போன வச்சுங்களேன், அது 4293 பாட்டையும் ஒரு நொடியில 2 மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் ஆசைப்படுவாங்க மனசுல, நான் விதைய விதைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்து செஞ்சுக்க வேண்டியது. நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களை வணங்கத்தான், உங்களை வணங்க வந்தா வாழ்த்த வந்தேனே தவிர வேற ஒன்னும். இப்ப அந்த ஓத்தூர்ல என்ன பண்றாரு, அந்த வயசான ஒரு அடியார் பனைமரம் வச்சாரு, அது விளையல, காய்ச்சி பலன் தரல, விளையாட்டுக்கு சொல்ல ஒன்னும் வருத்தப்படுது. அடியார் வருந்துவதை நான் நல்லா சொல்ல கேட்டுக்கோங்க. நால்வர் பெருமக்கள் அடியார் வருத்தத்தை பொறுத்துக்கவே மாட்டாங்க. சத்தியம் சத்தியம் திருநீற்று மீது ஆணை, திருநீற்று மேல ஆணையன்றான். அவங்க செய்யற அருளை கூட அப்ப சொல்ல கேட்டுக்கோங்க, அவங்களும் அருள் பண்ணுவாங்க. யாரு நால்வர் பெருமக்கள் அருள் பண்ணாம இல்ல, சத்தியமா பண்ணுவாங்க. அவங்கள விட வேகமா உங்களுக்கு அருள் வேணுமா அதிவிரைவில், அது நாயமாட்ட தான் கிடைக்கும். இதுக்கும் நான் திருநீர் மேல ஆணையிறேன், அது கொஞ்சம் விளக்கி சொல்லிடுறேன், கடைசியில் விளக்கி சொல்லணும், விளக்க சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்ப எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு பார்ப்போம். இவர் போய் சாமி கிட்ட பாரு, யாரு திருஞான சம்பந்தர். பூத்தேந்தா என்ன பொன்பினில் பொன்னடி பழந்தக்கராகும். பல விகற்பங்கள்ல கட்டளை பேதங்கள்ல பாடுவாங்க அவங்க. பாடுற கடைசி பாட்டுல சொல்ற குறும்பையாம்பனை குலை ஓத்தூர். வாக்கு வந்துருது பனைமரம் காய்த்து பூத்து பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால கவனிங்கோ, இவ நோக்கம் என்ன, ஒரு அடியாருக்காக பாடினார். அந்த அடியார் என்ன வேணா பனைமரம் காய்க்கல எல்லாரும் கேலி பண்ணான்னாரு. அந்த கேலியை மாத்த பணவரத்தை படிக்க வச்சுட்டார். முடிஞ்சு போச்சு இல்ல வந்த நோக்கம். இப்படி இருக்காது. ஏன்னா திருஞான வாக்கு ஆற்றலுடையது. என்ன சொல்றார் சேக்கையார், பிள்ளையார்தம் திருவாக்கில் புறத்தலால தாளமும், தாளம்னா பனைன்னு அர்த்தம், தாளம்னா பனை, அத்தாளமும் முன்பு உள்ளபாதம் விட்டகலை ஒழியா பிறவி தனி உடைத்து கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவரு கூறினவால் வள்ளலார் மற்றவர் அருமின் வாய்மை கூறும் வரம்பு என்ன. என்னாச்சு, இந்த பனைமரமா இருக்கிறது ஒரு உயிர் தானே, ஓரறிவுடைய உயிர். அது காலாந்தரத்தில் அது காலம் முடிஞ்சு பனைமரமா அது பட்டு வீழ்ந்துருச்சு. வீழ்ந்த பிறகு அதை சிவகணத்தார் வந்து கூட்டு போறாங்க. அந்த உயிரை, அந்த உயிரை பனைமரமா இருந்த உயிரை கேக்குது, நான் என்ன பண்ணேன், சம்பந்தர் உங்களை பாடிட்டார், எங்களுக்கு கட்டளை சிவராஜ கட்டளை ஏறும்போ அருளிப்பாடு சிவியை நாங்க தூக்கிட்டு போறோம் சிவகணம். இந்த பெருமையை அந்த பனைமரமா இந்த உயிருக்கு வாங்கி கொடுத்தவர் பாலராவாய பெருமான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அன்பருக்கு அன்பான. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: குரு என்ன செய்தார், நமக்கு வந்து குரு செய்தது என்ன, குரு எனக்கு என்ன செய்தார், தன் பாதம் சென்னியில் வைத்தான். இதையும் நீங்க வந்து திருவாசகம் அல்லது தாய்மானவர் பாடல் என்று பல பாடல்கள்ல கேட்கலாம். இறைவனுடைய தாள் என்னுடைய தலையில் பட்டது, தாள்பட்டு அழிந்தது என்றெல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா. அப்படி எப்பொழுதெல்லாம் பக்தி நூல்களில் இறைவனுடைய பாதம் என்னுடைய தலையில் பட்டது என்று சொல்கிறார்களோ, அதற்கு வேதாந்த ரீதியாக என்ன பொருள் என்று பார்த்தால், அவருடைய தால் என் தலையில் பட்டது என்பதற்கு என்னுடைய அகங்காரத்தை நீக்கினார். அதுதான் அதனுடைய அர்த்தம். வேதாந்த ரீதியாக அதற்கு சொல்ற அர்த்தம் வந்து, அவர் என்னுடைய ஈகோ இந்த அகங்காரத்தை நீக்கினார். அதுக்கு வந்து உதாரணம் ஒரு கதையும் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாமன அவதாரத்துல பகவான் வந்து 3 என்ன கேட்டார், உன்னுடைய நீ பெரிய ராஜ்யத்தோட ராஜாவா இருக்கன்னு சொல்றேன், எனக்கு 3 கொடுன்னு கேட்டார். சரி எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த பலி மகாராஜா சொன்னார். உடனே இந்த வாமனர் தான் வந்தவர், ரொம்ப குட்டையா வந்தவர் என்ன ஆனார், பெரிய நெட்டையா மாறி ஒரே பாதத்துல இந்த உலகத்தை அளந்தார்னு பாக்கிறார். 2 எதை அளந்தார், சொர்க்கலோகம் எல்லாத்தையும் அளந்துட்டார். பிறகு கேட்டாரு 3 பாதத்தை எங்க வைக்கிறதுன்னு கேட்டார். இந்த சக்கரவர்த்தி என்ன சொன்னார், என் தலையில வையுங்கன்னு சொன்னார். அப்ப என்ன செய்தார், தன் பாதம் சென்னியில் வைத்தார், அவருடைய பாதத்தை எடுத்து தலை மேல வச்சாராம். இப்போ இந்த கதையை கேட்கும் பொழுது, இவர் முதல் பாதத்திலேயே இந்த உலகத்தையே அளக்கும் பொழுது இவருடைய தலையும் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இவர் இந்த தலையை விட்டுட்டு அளந்தாரா, இல்ல இந்த உலகத்தை விட இவர் தலை பெருசா? இப்ப முதல் அடிய அவர் வைக்கும் பொழுது இந்த உலகத்தையே அவர் அளக்கும் பொழுது இவருடைய தலையும் சின்னதுதான், உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு 3 படிய இவர் தலையில வைத்தார் என்ற கேள்வி வரும் பொழுது, இந்த உலகத்தை விட மேலுலகத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறது என்ன தெரியுமோ, இப்ப இந்த பூமியை விட பிறகு சொர்க்கலோகம் முதலிய அனைத்து லோகங்களை விட ரொம்ப பெரிதா இருக்கிறது. இந்த பொருளை நான் உனக்கு கொடுக்கின்றேன், நான் தானம் கொடுக்கின்றேன்ங்கிற அந்த அகங்காரம், அந்த அகங்காரம் வந்து இந்த ரெண்டு லோகத்தை விட பெரியது. அதனாலேயே அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்கு பகவான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வைக்க வேண்டியது இருந்தது. ரெண்டு ஸ்டெப்ல எதை எடுத்துட்டார், இந்த உலகத்தை எல்லாம் எடுத்துட்டார். பிறகு தனியா பகவான் முயற்சி செய்துதான் நம்முடைய அகங்காரத்தை நீக்க வேண்டியது இருக்கு. அந்த கதையினுடைய சாரமே அந்த சக்கரவர்த்தி நான் கொடுக்கின்றேங்கிற நானே பகவானுக்கு கொடுக்கல. அவர் பார்த்தார், நீ ரொம்ப நல்லவன், அதனால உன்னிடத்தில் இருக்கின்ற நான்கிற அகங்காரத்தையும் எனக்கு கொடுத்து விடு. முதல்ல வந்து நம்ம இந்த உலகத்தை துறக்கணும், துறந்ததுக்கு அப்புறம் இனி ஒன்னு துறக்க மாட்டோம், நான் துறந்தவன் அந்த புத்தியை துறக்க மாட்டோம். அது வந்து சொல்லுவார் அவர் சுவாமிஜி, இந்த ரிஷிகேஷுக்கு வந்து ஒருவர் போனாராம். அவர் யாருன்னா பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமே இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் சும்மாவா சம்பளம் வாங்குறாங்க, 50,000 60,000 சம்பளம் வாங்குறாங்க. அவர் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வைராகியமா போனாராம். அங்கெல்லாம் சுவாமிகளுக்கு வந்து உணவு வந்து லைன்ல நின்று கியூல நின்றுதான் கொடுப்பார்களாம். இவர் வந்து கியூல நிக்கிறதுக்கு பதுவா சொன்னாராம், நான் யாரு தெரியுமா, 50,000 ரூபாய் திறந்துட்டு வந்திருக்கேன், கியூல எல்லாம் நிக்க மாட்டேன், எனக்கு கொடுங்கன்னு போனார். இப்ப எதை குறிக்குது, இவர் வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவரை விட்டார், ஆனா விட்டேங்கிறவரை விடல. இன்னும் அது மேல அவருக்கு அதுல ஒரு வேல்யூ இருக்கு, நான் இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான்ங்கிறது அங்க ஓடிக்கின்றது. அதனாலதான் பார்த்தோம்னா புராணங்கள்ல எல்லாம் இந்த சாதாரண மக்களை விட முனிவர்களுக்கெல்லாம் அந்த அகங்காரம் வந்து பெருசா இருக்கு. காரணம் என்ன, நான் தவம் செய்தவன், நான் நான்ங்கிறது அது மேலோங்கி இருக்கும். அப்ப என்னன்னா பகவான் வந்து அந்த நானை நீக்கிறதுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவா அருள் புரிந்தால்தான் அந்த நான்ங்கிறது போகும். அதுதான் இங்கு சொல்கின்றார், தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை என்னுடைய தலையில் வைத்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்னுடைய அகங்காரத்தை நீக்கினார், கர்வத்தை நீக்கினார். இப்போ கர்வம்னு ஒண்ணு இருக்கே, ஒருவருக்கு பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவியினால கர்வமா நடந்து கொள்வார்கள். எது வரைக்கும் தான், அந்த பதவி இருக்கிற வரைக்கும் தான். ஒருவருக்கு பணம் கிடைச்சிருக்கு, அந்த பணத்தினால கர்வமா நடந்து கொள்கிறார். இந்த கர்வம் எவ்வளவு நாள் இருக்கும்னா, பணம் இருக்கிற வரைக்கும், பணம் போனா கர்வமும் போயிடும், இந்த அகங்காரமும் போயிடும். ஒருவருக்கு வந்து அறிவு இருக்கு அல்லது இளமை இருக்கு எவ்வளவு நாள்னா, அல்லது அழகு இருக்கு எவ்வளவு நாள்னா, அது இருக்கிற வரைக்கும் தான். இப்படி மற்ற கர்வங்கள் எல்லாம் அது போனா போயிரும், ஆனா இந்த வித்யா கர்வம் ஒன்னு இருக்கே, அறிவு கர்வம், அது என்னன்னா அறிவு அடைஞ்சிட்டம்னா நம்ம விட்டு அறிவு போக. ஒரு சாஸ்திரத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் சமஸ்கிருத இலக்கணத்தை படிச்சுட்டோம்னா அந்த அறிவு போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்னா வித்யா கர்வமும் போகவே போகாது. இந்த ஒரு வந்து சாதாரண பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் வந்து தவம் பண்ணிட்டு பிக்ஷை எடுக்க வந்து, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிக்ஷை எடுக்க வந்தா அவ சொன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு ஏற்கனவே தவம் பண்ணியிருக்காரு, ஒரு கொக்கை பார்த்து கொக்கு எரிஞ்சிருக்கு. அப்ப வந்து ஒரு மரம் மறைச்சு பார்த்தார். அப்ப அவர் சாதாரணமா சொன்ன என்ன, என்ன கொக்குன்னு நினைச்சிட்டியான்னு சொல்லி. காரணம் என்ன, உன்னுடைய தவத்துல கர்வத்துல நீ இருக்கின்றாய், அந்த அகங்காரத்தை நீக்கிறது தான் இங்கு தன் பாதம் சென்னியில் வைத்தான். ஏன்னா அவர் பாதம் நம்ம தலையில படணும்னு என்ன ஆகணும், அப்படியே வணங்காமுடி மாதிரி நிமிர்ந்து நின்னா அவர் பாதத்தை எடுத்து தலையில வைக்க முடியுமா, நம்ம வணங்க வேண்டும், தலை குனிய வேண்டும், அப்பொழுதுதான் அவர் பாதத்தை வைக்க முடியும். இது பக்திங்கிற நூல்ல இப்படி சொல்கிறார்கள். ஆனா நம்ம விசாரம் பண்ணும் பொழுது இதனுடைய பொருள் அகங்காரத்தை நீக்கினார். சரி, இனி இந்த கர்வம் அகங்காரம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சது, தான் எதை அடைந்தேன் அதை சொல்றார். என்னை தான் அறிந்தேன், என்னை தான் அறிந்தேன்னா நான் யார் என்று கண்டுகொண்டேன், நான் யார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு கேட்ட என்ன சொல்லிட்டு இருந்தோம், நான் யாருன்னு கேட்டா இந்த உடலினுடைய அடிப்படையில பதில் சொல்லிட்டு இருந்தோம். இந்த உடல் யார் என்றால் இந்த உடல் தான் நானு, இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த வயதை உடையவன், சில சமயம் இந்த வேலையை பண்றேன்னு சொல்லுவோம், நான் வந்து வக்கீல்னு சொல்லுவோம். ஒருத்தர் கிட்ட போய் நீ யாருன்னு கேட்டா அவர் நான் வக்கீல்னு சொன்னார்னு வச்சுக்கோமே, திருப்பி அவர்கிட்ட கேட்கலாம், நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்கல, நீங்க யாருன்னு கேட்கறேன்னு சொன்னா அதுக்கு மேல அவர் ஒண்ணும் பேச முடியாது. நான் யாருன்னா நான் அப்பாவுக்கு பிள்ளைனா. நீங்க யாருக்கு பிள்ளைன்னு கேட்கல, நீங்க யாருன்னு கேட்கறேன்னு சொல்லி கேட்டே போனோம்னா அப்ப அவர்னால ஒரு பதில் சொல்ல முடியாது. அப்படி இந்த நான்கிறது உடலும் மனம் இவைகளை எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு ஆத்மஸ்வரூபம், நான் அழியாத பரபிரம்மன் என்று தெரிந்து கொண்டேன், என்னைத்தான் அறிந்தேன். இனி கடைசி சொல்லுக்கு வர்றோம். சரி, என்ன நான் அறிஞ்சிட்டதனுடைய விளைவு என்ன? கடைசியா சொல்றார், மனம்தான் இறந்தேனே, என்னுடைய மனம் இறந்து விட்டது. என்ன நான் அறிந்ததனுடைய பிரயோஜனம் பலன் என்னன்னா, என்னுடைய மனம் இறந்து விட்டது, மனோநாசம் ஆகிவிட்டது. இப்ப நம்ம இந்த மனோநாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனம் அற்ற பரிசுத்த நிலை என்றால் என்ன, மனம் இறத்தல் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த சொல் வேதாந்தத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிய சொல்லுது. இது சாதாரண வார்த்தை அல்ல. இத வந்து சில பண்டிதர்களும் கூட இந்த இடத்தில் தவறு செய்துள்ளார்கள், அல்லது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற இடம் இது. கீதையிலேயே ஒரு இடத்துல பகவான் சொல்லியிருக்கார், கர்மம் எது அகர்மம் எதுன்னு சொல்லி பண்டிதர்களும் கூட குழம்பி இருக்கின்றார்கள். எது செயல் எது செயலின்மைங்கிறது ரொம்ப நுணுக்கமான தத்துவம்னு சொல்லி, செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலை பார்ப்பவன் ஞானின்னு சொல்லி ஒரு புதிர் போடுற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதே போலதான் இந்த மன இரத்தல், மனோநாசம், மனமற்ற பரிசுத்த நிலை, இந்த சொற்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சொற்கள் தான். ஆனா இதற்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது. சற்று நன்கு யோசிச்சு கேட்டோம்னா தான் இந்த சொல்லினுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் நமக்கு புரியும். அதனால இதனுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு இப்பொழுது பார்க்கின்றோம். மனோநாசம் அல்லது மனமற்ற நிலை, மனம் இரத்தல் என்றால் என்ன? நம்ம சாதாரணமா என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா தான் பிறகு எப்படி சரியா புரிந்து கொள்ள வேண்டும்னு நமக்கு புரியும். எப்படி இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், ஞானத்தை அடைஞ்ச உடனே ஞானிகளுக்கெல்லாம் மனசே இருக்காது, அவர்களுக்கு மனசே கிடையாது, உடல்ல எந்த விதமான உணர்வும் வராது, அவர்கள் எப்பொழுதுமே கண்ணை மூடிக்கொண்டு நிஷ்டையில தான் இருப்பார்கள், அவர்களுக்கு மனசுங்கிறதே ஒன்று இருக்காது, வாயில ஊட்டணும், நீ யாருன்னு போய் கேட்டா அவர்களுக்கு தெரியாது, முன் நடந்ததெல்லாம் அப்படியே மறந்து விடும் என்றெல்லாம் எத்தனையோ கற்பனைகள் இருக்கின்றது. அவைகளெல்லாம் தவறு. பிறகு எது சரியான கருத்து இப்பொழுது வரலாம். அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மனதுனா என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மனம் என்பது நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. நமக்கு ஸ்தூல சரீரம் ஒண்ணு இருக்கு, அதே போல சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கு, அதைத்தான் அந்தக்கரணம் என்றெல்லாம் சொல்றோம். அதை இங்கு மனம் என்ற சொல் குறிக்கின்றது. இந்த மனதுக்கு மூன்று விதமான நிலை இருக்கின்றது. மூன்று விதமான நிலை எப்படி என்றால், இப்பொழுது நாம் ஜாக்ரத அவஸ்தையில முழுமையாக வெளிப்பட்ட நிலை, வியக்த அவஸ்தான்னு சொல்றோம். வியக்தம் என்றால் முழுமையாக விழித்திருக்கின்ற நிலை. வியக்தம்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், வெளி தோற்றத்திற்கு வந்த. இப்ப விதை இருக்கு, அது அப்படியே முளைத்து விட்டால் அது வெளி தோற்றத்திற்கு வந்து விட்டது. அப்படி இந்த ஜாக்ரத அவஸ்தையில முழுமையான விழிப்புடன் நம்முடைய மனம் இருக்கின்றது. பிறகு கனவில் மனமானது அர்த்த வியக்தம், பாதிதான் விழிச்சிருக்கு. கனவுல வந்து நம்முடைய மனம் பாதி விழிப்புடன் இருக்கின்றது. அது ஏன் பாதி விழிப்புன்னு சொல்றோம் என்றால், இந்த உலகத்தை பார்க்கற அளவு விழிச்சுக்கல, இந்திரியங்களை பயன்படுத்தி உலகத்தை பார்க்கற அளவு விழித்து கொள்ளவில்லை, அதே சமயத்துல எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்குகின்ற நிலையும் இல்லை. ஆனால் நம்முடைய மெம்மரி சித்தம் ஒன்னு சொல்றோம், நம்மளுடைய வாசனைகள் அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த அந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற அர்த்த விகாசக என்று சொல்வார்கள். அர்த்த விகாசகன்னு சொன்னா பாதி விழிப்பு அல்லது ஓரளவு தான் வெளிப்பட்டு இருக்கிறது. இது மனதுக்கு இரண்டாவது நிலை, இரண்டாவது அவஸ்தை. விழிப்பு நிலையில முழுமையா விழிச்சிருக்கு, கனவு நிலையில பாதி விழிப்புடன் இருக்கின்ற. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் டீப் ஸ்லீப் சொல்றமே, அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் மனமானது அவ்யக்த அவஸ்தைக்கு செல்கிறது. அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்துக்கு வராத, அதைத்தான் நம்ம லயம் என்று சொல்கின்றோம். தமிழ்ல உறக்கம்ங்கிறது சமஸ்கிருதத்துல லயம். லயம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத அவ்யக்த அவஸ்தை என்று சொல்கின்றோம். இந்த மனமானது வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் அது இருக்கின்றது. இந்த விதை உறக்கம் எல்லாம் கிராமத்துல சொல்வார்கள். ஒரு விதைய வந்து நீங்க பூமியில போடாம அப்படியே கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தா அந்த விதை என்ன பண்ணுதான், தூங்கிட்டு இருக்கான், பேசாம இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது மேல வருகிறது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் அவ்யக்த அவஸ்தையில் இருக்கிறது. இப்படி இந்த மனதிற்கு மூன்று அவஸ்தைகள், முழுமையா வெளிப்பட்டது, பிறகு அறகுறையா வெளிச்சிட்டு இருக்கிறது, பிறகு வந்து ஆழ்ந்த உறக்கத்துல வந்து வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்க. இப்ப நமக்கு வேற சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. டாக்டர் வந்து நமக்கு மயக்க மருந்து கொடுக்கறாருன்னு வச்சுக்கோமே, அப்ப மனசு எந்த அவஸ்தையில் இருக்கு என்றால் அதுவும் சுசுப்தியில் இருக்கிறது போல அவ்யக்த அவஸ்தையில் இருக்கு. அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்துக்கு வராத அவஸ்தையில் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நேரத்துல மனம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில இருந்தது, அங்க மனமே இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே என்று ஒரு சந்தேகம் வந்தால், தூங்கி எழுந்தவுடன் என்ன சொல்றோம், இவ்வளவு நேரம் நான் அமைதியாக உறங்கினேன்னு சொல்றோம். அப்படி உறங்கியது யாரு, நம்முடைய மனம். அப்போ விழித்ததற்கு பிறகு அங்க நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது சொல்ல முடிகிறதுனால அந்த மனம் அதை அனுபவித்துள்ளது. வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையை மனம் அனுபவித்துள்ளது. அந்த இடத்திலையும் மனம் இருக்கின்ற, நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆழ்ந்த உறக்கத்திலும் மனம் அறியாமையையும் சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, கனவுல வந்து கொஞ்சம் விழிச்சிட்டு அனுபவிக்கின்றது, நினைவில் முழுமையாக விழித்துக் கொண்டு உலகத்தை அனுபவிக்கின்றது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்திலையும் மனதிற்கு அனுபவம் இருக்கின்றது. ஆனா அந்த நேரத்துல நம்ம சொல்ல முடியாது, பிறகு நாம் சொல்கின்றோம். பிறகு நாம் வந்து இறந்து விட்டோம் வச்சுக்கோமே, இந்த சரீரத்தை விட்டுட்டோம். அப்ப என்ன ஆகும் என்றால், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் மீண்டும், நம்முடைய மனமானது இந்த காரண சரீரத்துல ஒடுங்கி அடுத்த உடல் கிடைக்கிற வரைக்கும் அது உறக்கத்துலதான் இருக்கு. பிறகு பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உடலை எடுத்துக்கொண்டு அது செயல்படுகின்றது. அப்பொழுது இறந்த பொழுதும் கூட நம்முடைய மனம் அழிவை அடைவதில்லை, ஒடுக்கத்தை தான் அடைகின்றது. இப்ப விழிச்சிட்டு இருக்கும் பொழுது மனது செயல்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கு, கனவுலையும் மனது செயல்படுகிறது, ஆழ்ந்த உறக்கத்திலையும் மனது இருக்கு, ஆனா வெளித்தோற்றத்துக்கு வராம காரண சரீரத்துல ஒடுங்கி இருக்கு. அதே போல இறந்ததற்கு பிறகும் மனது நாசத்தை அடைவதில்லை, அழிவதில்லை, அது காரண சரீரத்துல ஒடுங்கி அடுத்த பாப புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் அது எங்க போகணுமோ அங்க போகின்றது. உடலை எடுத்தா அந்த உடலுக்குள் அந்த மனமானது வெளிப்படுகின்றது. இனி அடுத்தது, நம்ம உறங்கிறது சரி, நம்ம படைச்ச பிரம்மாஜி உறங்கினாருன்னு வச்சுக்குவோமே, இப்ப நமக்கு வந்து காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு ஓய்வெடுக்கிறதுக்காக உறங்க போறோம். அதே போல இத படைச்ச பிரம்மாஜிக்கு உறங்க போனா அதற்கு பெயர் என்னன்னா, நம்ம உறங்க போனா அதற்கு பெயர் லயம், பிரம்மாஜி உறங்க போனா அதற்கு பெயர் பிரலயம் அப்படின்னு சொல்றது. பிரளயம்னு என்ன, பகவானுடைய உறக்கம் தான் பிரளயம். அவருக்கும் பாக்கிற எத்தனையோ லட்ச வருஷங்கள், கோடி வருஷங்கள் வந்து இந்த உலகத்தை படைச்சு காத்து, அவருக்கும் சரி கொஞ்ச நேரம் இந்த சிருஷ்டி இல்லாமல் இருக்கட்டும் சொல்லி பிரளய அவஸ்தை வருகிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எவ்வளவு வருஷம் சிருஷ்டி இருந்ததோ அவ்வளவு காலம் பிரளயமா, கரெக்டா. பிறகு வந்து மீண்டும் அவ்வளவு காலம் சிருஷ்டி. அந்த பிரளய அவஸ்தையில மனசு என்ன ஆகுதுன்னா, சாஸ்திரம் கூறுகிறது, அப்பொழுதும் மனது நாசத்தை அடைவதில்லை, அப்பொழுதும் காரண சரீரத்துல ஒழுங்கி பிறகு அடுத்த சிருஷ்டி வரும் பொழுது பாப புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் மீண்டும் அந்த ஜீவன் அந்த ஒரு உடலை எடுத்து மனம் இந்த உடலுக்குள் இருந்து செயல்படுகின்றது. அப்போ நமக்கு வேதாந்த எதை புகட்டுகிறதுனா, எக்காலத்திலும் ஒருவனுடைய மனம் முழுமையான அழிவை அடைவதே இல்லை, அது வந்து தூங்க போனாலும் சரி, நம்ம தூங்கினாலும் சரி, அல்லது பகவானே தூங்கினாலும் சரி, பிரளயம் வந்தாலும் சரி, மனம் எல்லா காலத்திலும் அழியாமல் காரண சரீரத்தில் ஒடுங்கி இருக்கின்றது. இது உண்மை என்றால் இங்க வந்து மனம்தான் இறந்தேனேன்னு சொல்றாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? மனம் இறந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தம் என்ன? இப்ப நம்ம அந்த அர்த்தத்துக்கு வரும் பொழுது, ஒரு ஞானி ஒருவன் ஞானத்தை அடைஞ்சு ஞானத்துல நிஷ்டையை அடைந்து விட்டான், இங்கு வர்ணித்தது போல ஒரு குருநாதன், அவர் இறந்து விடுகின்றார், அவருடைய கதி என்ன? அத உபநிஷத் சொல்லும் பொழுது, இப்ப நம்ம சாதாரண மக்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய இந்த ஸ்தூல உடல் என்னாகி விடுகின்றது? நம்ம இறந்துட்டா நம்ம உடல் என்ன ஆகும்? பஞ்சபூதத்தோட கலந்து விடுகின்றது. நம்ம இதே உடல் இப்படியே இருப்பதில்லை, எரிச்சுட்டாங்கன்னா சாம்பிளா போய் அந்தந்த பூதத்துடன் கலந்து விடுகிறது. பிறகு புதிய உடலை நம்ம எடுக்கிறோம். ஆனா புதிய உடலை ஒரு அறியாமையில் இருக்கிற ஜீவன் எடுத்தாலும் மனசு அழிவதில்லைன்னு பார்த்தோம். ஆனா ஞானிக்கு என்ன ஆகின்றது? இந்த ஸ்தூல உடல் எப்படி அந்தந்த பூதங்களுடன் சேர்ந்து விடுகிறதோ, அதுபோல இந்த மனதுமே ஐந்து சூக்ஷ்மமான பூதத்தில் ஆனதுதான். இங்க பார்க்கிற பூதம் போல சூக்ஷ்மமான பூதத்தில் ஆனதுதான். அந்த ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப முண்டகோபநிஷத்துல இறுதியில் என்ன சொல்லப்படுகிறது? ஞானியினுடைய மரணத்தில் ஞானியினுடைய மனம் அந்தந்த தேவதைகளுடன் சேர்ந்து விடுகிறது. அப்போ ஞானத்தினாலதான் மனமானது நாசத்தை அடைகிறது. எப்பொழுது? நான் இறந்ததற்கு பிறகு. அதனாலதான் ஞானியினுடைய மரணம் பராந்த காலம் சொல்றது, கடைசி மரணம். ஏன்னா அதுக்கு மேல பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்ப கடைசி மரணத்துல மனமும் உண்மையில் நாசத்தை அடைவதில்லை. இப்ப நம்ம உடல் வந்து நாசத்தை அடைகிறதில்லை, அது அந்தந்த பூதத்துல கலர்ந்து விடுவது போல் ஞானியினுடைய மனமும் அந்தந்த தேவதைகளுடன் அந்தந்த பூதத்தில் கலந்து ஞானி மீண்டும் பெறப்படுக்காமல் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். அப்போ மனோ நாசம் என்பதற்கு நம்ம ரெண்டு பொருள் பார்க்க போறோம். முதல் பொருள் வந்து, ஞானி இறந்தால் அந்த மனம் நாசத்தை அடைந்து விடுகிறது. நாசத்தை அடைகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஸ்தூல உடல் அஞ்ஞானிக்கு அந்த பூதத்துல கலந்து விடுகிறதோ, அப்படி ஞானிக்கும் கலந்து விடுகின்றது. இது ஒரு பொருள். இனி இரண்டாவது பொருள் என்னவென்றால், சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஞானிக்கு இறந்ததற்கு பிறகு அவனுடைய மனம் மீண்டும் பிறப்பெடுக்காமல் மற்ற பூதத்துல கலந்துடுதுன்னு சொன்னாலும், அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது என்றே நம்ம சொல்றோம். அந்த இடத்துலதான் நமக்கு குழப்பம் வருகிறது. இது வரைக்கும் குழப்பம் கிடையாது. என்ன சாஸ்திரம் என்ன சொல்லிடுது? உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வர்றோம், கருத்துக்கு வருகின்றோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து முக்கியமா ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கு. அந்த முக்கியமான வேலையை அந்த பொருள் எப்பொழுது செய்கின்ற திறனை இழந்து விடுகிறதோ, அப்பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? அந்த பொருளே நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்றது வழக்கம். ஒரு பொருள், அந்த பொருளுக்குன்னு முக்கியமான ஒரு செயல் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, அதை இழந்து விட்டால் நம்ம அந்த பொருளே நாசத்தை அடைந்து விட்டதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு விதை இருக்கு, மரத்தினுடைய விதை. அந்த மரத்தினுடைய விதையினுடைய முக்கியமான அம்சம் என்ன? அதற்குள்ள ஒரு உயிர் இருந்து, உயிரோட்டம் இருந்து நம்ம வந்து நிலத்துல விதைக்கும் பொழுது மரமாக வருது. அதுதான் விதையினுடைய முக்கிய செயல். சப்போஸ் அந்த விதையை ஒரு கால் நாம் அந்த விதைய இந்த வடச்சட்டியில வச்சு நல்லா வறுத்துட்டோம்னு வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் நீங்க வறுத்து போய் பூமியில போட்டு எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி பாருங்க, அது வருமா என்றால் அது வராது. அப்போ விதை வறுக்கப்பட்டு விட்டால் அந்த விதைய வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அதை நம்ம உடைச்சோ அதை நாசப்படுத்தவே வேண்டாம், அது விதை வடிவமா கையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், இந்த விதை நாசத்தை அழிவை அடைந்து விட்டதுன்னு சொன்னால் அது தப்பா? அது தவறு கிடையாது. விதை அழிந்து விட்டதுன்னு சொல்றையே கையில் இருக்கேன்னா, அதே போல முட்டை இருக்கே அதை நீங்க நல்லா பாயில் பண்ணிட்டு என்ன சொல்லலாம், அதுக்கு ஏதோ பேர் சொல்வார்கள், அதெல்லாம் சொல்லாம இந்த முட்டை வந்து நாசத்தை அடைந்து விட்டதுன்னா நாசத்தை அடைந்து விட்டதுதான். நல்ல முட்டைய பாயில் பண்ணி கோழி கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அது என்னதான் அடகாத்தாலும் அதுல இருந்து கோழி குஞ்சு வராது. அப்ப அந்த முட்டை வந்து அதனுடைய தன்மையை இழந்து விட்டது. அதே போல நம்ம மனது உயிரோடு இருக்கும் பொழுது, நம்ம ஜீவன் முக்தர்களாக இருக்கும் பொழுது சாதாரணமா மனதினுடைய காரியம் என்ன, விதையினுடைய காரியம் மரமா வர்றது. அதே போல மனதினுடைய சாதாரணமான செயல் நம்மை பந்தப்படுத்துவது. மனமேவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோகோ காரணம் சொல்றோம். நமக்கு பந்தத்துக்கு நம்ம மனசுதான் காரணம். நமக்கு மனசு வந்து சாதாரணமா நமக்கு துயரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது எப்படி தெரியுதுன்னு சொன்னா, விழிச்சிட்டு இருக்கும் போது மனசு இருக்குதல்லவா, அப்பொழுதுதான் நமக்கு கஷ்டம். ஆழ்ந்து உறங்கும் பொழுது மனசு இல்ல, துக்கமும் இல்லை. அதாவது ஒரு கோடீஸ்வரன் உறங்கினாலும் பெரிய பண்டிதம் உறங்கினாலும் ஒண்ணுமே தெரிய படிக்க தெரியாத ஒரு முட்டாள் தொங்கினாலும் பிச்சைக்காரன் தொங்கினாலும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு சுகம்தான். பிறகு சுகத்திலையும் துக்கத்திலையும் எப்ப வேற்றுவாடுனா, மனசு வந்தாச்சா துக்கமும் சேர்ந்து வந்தாச்சு, சுகமும் சேர்ந்து வந்தாச்சு. அப்போ பொதுவா நம்முடைய மனதானது நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டே வருகிறது. இந்த துயரத்தை கொடுத்து கொண்டு வருகின்ற மனதுல துயரத்தை கொடுக்கும் தன்மைய நீக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, இதே நமக்கு மனசு பாரமா இருக்கு சொல்றோம் அல்லவா, இன்னைக்கு எனக்கு மனசு ஏன்னா பாரமா இருக்குன்னு சொல்லுவோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த பாரமா இருக்கிற மனசு, நம்மையினாலேயே தூக்க முடியாத பழுவாக இருக்கின்ற மனசு வந்து நமக்கு ஒரு அழகான வாகனமாக மாறிவிட்டால், நம்மையே நம்ம வந்து இப்ப மனச சுமந்து போயிட்டு இருக்கோம், சுமக்க முடியாம ஒரு பெரிய சுமையா இருக்கு சுமந்துட்டு இருக்கோம். அந்த மனசு வந்து எப்படி முருகனுக்கு மயில் வாகனம் இருக்கிறது போல இங்க வாகனமா இருக்கு, அப்படி வாகனம் இருக்கிறது போல நம்ம மனசு இந்த உலகத்தை அப்படியே சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு அழகான வாகனமாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா, அப்போ மனது அதனுடைய சாதாரண தன்மையை இழந்து விட்டால் அது நாசத்துக்கு சமம். மனோநாசம் என்பதனுடைய பொருள், மனம் துயரத்தை கொடுக்கின்ற தன்மையை இழந்து விட்டது. அதான் அர்த்தம், மனம் இறந்து விட்டது என்றால் மனமற்ற பரிசுத்த நிலையை எனக்கு தா என்று தாய் மாணவர் கேட்கும் பொழுது, துயரத்தை கொடுக்காத மனதை எனக்கு தா, துயரத்தை கொடுக்கிற மனதை நீ மாற்றி அமைத்து விடு, அப்படி உருமாற்றி விடு. இது வந்து தவத்தினாலும் ஞானத்தினாலும் கைகூடும். அப்ப தவம்னு சொன்னாவே இந்த உருமாற்றுதல், இப்படி உருக்குதல், அப்படி நம்முடைய மனதையே நாம் மாற்றி அமைத்தல். அப்படி மாற்றி அமைச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம முன்ன இருந்த மனசுக்கும் இப்ப இருக்கிற மனசுக்கும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்லி சொல்லி மகிழ்வார்கள். நான் முன்ன வந்து இந்தந்த வார்த்தைக்கு இப்படி துயரப்பட்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. ஒருவர் அப்படித்தான் சொன்னார், என்னை வந்து ஒருவர் ஒவ்வொரு நேரமும் என்னை வந்து திட்டிக் கொண்டும் அவமதித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து எடுத்து என் மீது போட்டுக்கொண்டு துயரப்பட்டு இருந்தேன், இந்த கொஞ்ச வருஷம் வேதாந்த கேட்கறதுல அந்த வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமற்று போய்விட்டது, அவரை நினைச்சா எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு நகைச்சுவையா இருக்கு, ஏன்னா அவர் ஏமாந்துட்டாருன்னு நினைச்சு, என்ன அவர் திட்டும் பொழுது இவன் துயரப்படணும்னு நினைச்சிட்டு தானே திட்டுவாரு, அவரு திட்டுறாரு எனக்கு சிரிப்பு வருது, அப்ப இதுல யார் ஏமாந்தவர்கள், அவர் தான் ஏமாந்துட்டார். காரணம் என்னன்னா என்னுடைய மனம் மாறி விட்டது. அப்படி மனோநாசம், மனம் இரத்தல் என்றால் துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற மனம் துயரத்தை கொடுக்கும் சக்தியை இழந்து விடுதல். அதாவது துயரப்படணும்னு பொறாமப்படணும் ஆசைப்படணும்னு நினைச்சாலும் கூட மனசினால அப்படி பட முடியாது. அப்படி என்னை நான் அறிந்ததனுடைய விளைவு என்னுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது. இப்பொழுது வந்து மனதை நான் சுமக்கவில்லை, மனம் என்னை சுமந்து கொண்டு இருக்கின்றது. மனம் ஒரு நல்ல வாகனம். ரமண மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருவன் வந்து வியாபாரி, தலையில பழங்கள் எல்லாம் பெரிய கூட நிறைய பழத்தை வச்சுட்டு ரயில் மேல ஏறி உட்கார்ந்து என்ன செஞ்சான், அந்த தலை மேலேயே அந்த கூடையை வச்சுட்டே பயணம் போயிட்டு இருந்தான். அப்போ சொன்னாரா ஒருத்தரு, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா, நீ வந்து மற்ற நேரத்துல இத சுமந்துட்டு போலாம், இப்ப எந்த ரயில் உன்ன சுமக்குதோ அதே ரயில் உன்னுடைய கூடையும் சுமக்கு, அத தலையிலிருந்து எடுத்து ஏன் கீழே வைக்க கூடாது, அந்த ரயிலும் சேர்ந்து சுமக்குமேன்னு சொன்னாரா. அது போல நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கோம், ஆனா நம்ம பகவான் தான் சுமந்து போயிட்டு இருக்க, அதை எடுத்து பகவானுக்கு கொடுக்க தெரியல, சுமையை எடுத்து அவருக்கு கொடுக்க தெரியல. அதனால சுமை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட என்ன பெரிய சுமை என்ன தெரியுமோ, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வீடு கட்டணும், பையனை படிக்க வைக்கணும், எத்தனையோ சுமை இருக்கேன்னு. அதெல்லாம் இல்ல, நம்முடைய சுமை நம்முடைய மனம். நம்ம மனதைத்தான் நம்ம சுமக்க முடியவில்லை. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, மனம் பழுவாக இல்லை, மனம் வாகனமாக மாறிவிட்டது. அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தனாக நல்ல மனதுடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், மனம்தான் இறந்தேனே. அப்ப மனோநாசம்னு என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஞானிகளினுடைய மனம் துயரத்தை கொடுக்கும் சாதனமாக இல்லை, அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கின்றது. முன்ன அலங்கோலமா இருந்தது, இப்ப வந்து அலங்காரமாக மாறிவிட்டது. அது மனோநாசம். இப்ப ஜீவன் முக்தனா இருக்கிற வரைக்கும் மனம் எனக்கு பழுவாக இல்லை என்றால் அது மனது நாசத்தை அடைந்து விட்டது. இந்த இடத்துல நாசம்னு சொன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் சாதாரணமா மனசு செயல்பட்டு இருக்கும், ஆனா துயரத்தை கொடுக்காது, நமக்கு பந்தத்தை கொடுக்காது, அது மனோநாசம். பிறகு இரண்டாவது மனோநாசம் என்ன, அதைத்தான் முதல்ல பார்த்தோம். இந்த ஞானி பிராரப்த கர்மம் முடிந்து இறந்ததற்கு பிறகு, பிராரப்தம் முடிந்து இறந்து போயிடுறார், அப்ப என்ன ஆகும்னா ஸ்தூல உடல் எப்படி பஞ்சபூதத்துல கலந்து விடுகிறதோ அதே போல சூக்ஷ்மமான மனதும் அந்தந்த தேவதைகளுடன் கலந்து மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. அப்படி அனைத்து கர்மங்களும் அப்பொழுது நாசத்தை அடைகிறது. உண்மையிலேயே அந்த நேரத்துல தான் மனது முழுமையான நாசத்தை அடைகிறது. அது வரைக்கும் இப்ப ஒரு விதை இருக்கு, நிலக்கடலை இருக்கு, வீட்டுக்கு வருது, அதை நீங்க என்ன செய்கிறீர்கள், இந்த குளிர் காலத்துல அதை போய் அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதை ரோஸ்ட் பண்ணி உப்பு மிளகு பொடி எல்லாம் போட்டு வச்சாரு, அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த விதை நாசத்தை அடைந்து விட்டது. அப்புறம் என்ன செய்யறோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த விதை முழுமையான நாசத்தை அடைகிறது. அது போல உயிரோட இருக்கிற வரைக்கும் ஞானத்தை அடைஞ்ச உடனே என்ன சொல்லலாம், என்னுடைய மனம் நாசத்தை அடைந்து விட்டது, நான் வந்து அந்த ஆள் அல்ல, முன்ன இருந்த ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆள் நான் வேறு. அப்போ மனம் எனக்கு ஒரு பழுவாக இல்லை, பிறகு மனதின் மேல் நான் அமர்ந்து பவனி வருகின்றேன், அது மனோநாசம். பிராரப்தம் முடிஞ்சதற்கு பிறகு அந்த மனம் அப்பொழுதும் உண்மையிலேயே நாசத்தடையில, எதுவுமே நாசத்தடையாது, அப்பொழுதும் நம்முடைய மனம் அந்தந்த தேவதைகளுடன் கலந்து விடுகின்றது, பிறகு அந்த ஜீவன் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. இப்படி நாம புரிஞ்சிட்டோம்னா அதான் மனம் தான் இறந்தேனே. மனோநாசம் மனமற்ற பரிசுத்த நிலை என்பதனுடைய பொருள் இது. இவ்விதம் இந்த ஒரு அழகான ஸ்லோகத்துல நல்ல கருத்துக்களை எல்லாம் நமக்கு தாய்மானவர் கொடுத்தார். எப்படிப்பட்ட குரு, என்ன அவர் செய்தார், நான் என்ன அடைந்தேன், பிறகு இறுதியில என்னுடைய மனம் நாசத்தை அடைந்தது, என்னுடைய மனம் துயரத்தை கொடுக்கும் சக்தியை இழந்தது. நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
4: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: பதினோராம் திருமுறை ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த க்ஷேத்திரக்கோவை திருவெண்பாவிலிருந்து ஒரு பாடலும், திரு ஏகம்பம்புடையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த பதிகத்தில் அமைந்துள்ள திருப்பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநல்லூர் பெருமணம் சததள பொகுட்டு எனப் பெறும் தாமரை நாயகன் பிரம்மா வாக்கினால் நல்லூர் என்று போற்றப்பெற்ற திருத்தலம் திருநல்லூர். திருஞான சம்பந்த பெருமானது திருமண வைபவத்தால் நல்லூர் பெருமணம் என்று ஆயிற்று. இறைவர் சிவலோக தியாகர், இறைவி திருவெண்ணீற்று உமையம்மை, தீர்த்தம் பஞ்சாக்கர தீர்த்தம். பஞ்சாக்கர தீர்த்தம் எட்டு திக்குகளிலும் எட்டு தீர்த்தங்கள் உள்ள தீர்த்த விசேடத்தலம் என்பர். திருப்பெருமணமுடைய மகாதேவர், திருப்பெருமணமுடைய நாயனார், ஸ்ரீ கைலாசமுடையார் என்பன கல்வெட்டில் காணப்பெறும் இறைவர் திருப்பெயர்கள். ஆளுடைய பிள்ளையார் பரசமய கோளரியார் என்பதும், இவர் தம் திருமனைவியார் பெயர் சொக்கியார் என்பதும் கல்வெட்டில் காணும் செய்திகளாகும். மேலும் இவ்வூரில் பரசமய கோளரியார் திருமணம் ஒன்று இருந்த செய்தியும் அறிகிறோம். ஆளுடைய பிள்ளையார் திருநந்தவனமும் உண்டு. பிள்ளையார் திருப்பெயரால் பரசமய கோளரி நல்லூர் என்ற ஊரும் இருந்ததாக அறிகிறோம். திருஞான சம்பந்தர் அவர் தம் திருமனைவியார் சொக்கியார் திருமேனிகளை கிராம பிரதட்சணமாக கொண்டு வந்து கைலாசமுடையார் திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்து அவர்களின் திருவடிகளை விளக்கி அமுது செய்தருள் விப்பது வழக்கம் என்ற செய்தி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் கல்வெட்டு செய்தியாகும். ஆச்சாரியர்புரம் என்பதே ஆச்சாள்புரம் ஆயிற்று என்பர். தருமயாதீன திருக்கோயில்களில் ஒன்று திருநல்லூர் பெருமணம். நாதனே நல்லூர் மேவும் நம்பனே, உன் பாதமெய் நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாடியருளியது இக்காதல் மெய்த்திருப்பதிகம். கள்ளூர் பெருமணம் வேண்டா கழுமணம் எனத் தொடங்கும் பாடல் பண் அந்தாளிக் குறிஞ்சி.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: கொங்கு நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுள் இரண்டாவதாக அமைவது திருமுருகன் பூண்டி என்பது. இத்தலம் திருப்பூரிலிருந்து அவிநாசி செல்லும் பேருந்து வழியில் அமைந்திருக்கிறது. இங்கு முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தினால் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை பூஜித்து அந்த தோஷம் நீங்க பெற்றார் என்பது இத்தலத்தின் வரலாறு. இத்தலத்தின் பெயரும் முருகனுடைய திருப்பெயரை தாங்கியே அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு முருகநாதர் என்ற பெயர் அமைந்திருக்கிறது. இறைவிக்கு முயங்கு பூமூலை அம்பிகை என்ற பெயர் வழங்கப்படுகிறது. கந்தமாபுரி, முல்லைவனம், மாதவிவனம் என பல பெயர்கள் இந்த தலத்திற்கு அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தை செட்டிப்பாளையம் வாசுதேவ முதலியார் என்பவர் இயற்றியுள்ளார். இதன் தலவிருட்சம் மாதவி. தீர்த்தங்களாவன பிரம்மதீர்த்தம், ஞான தீர்த்தம், சண்முக தீர்த்தம் என்பன. இத்தலத்தில் மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தவிரவும் கார்த்திகை, சஷ்டி, விசாகம் போன்ற நாட்களில் குருவு பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமானை அல்வவீர்நாதர் திருப்புகழில் துதித்துள்ளார். இவ்வாறு திருப்புகழ் பெற்ற முருகனுடைய சன்னதி அழகுர அமைந்திருக்கிறது. தென்திசையை நோக்கி ஆறு முகமும் 12 கைகளும் கொண்டு நின்ற கோலத்தில் பெருமான் காட்சியளிக்கின்றார். இந்த தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்துள்ள ஒரு தேவார திருப்பதிகம் இருக்கிறது. அது ஒரு அற்புத திருப்பதிகம் என்பர். அற்புதத்தை நிகழ்த்தியதால் அவ்விதம் வழங்கப்படுகிறது. அதோடுமல்லாமல் அந்த திருப்பதிகமே ஒரு அற்புதமான திருப்பதிகமாகவும் அமைந்திருக்கிறது. தம்பிரான் தோழராகிய நம்பியாரூரர் வன்தொண்டர் என்ற பெயருக்கு ஏற்ப இறைவனிடம் உரிமையோடு வினாவது போல் இந்த திருப்பதியம் முழுவதும் அமைந்திருக்கிறது. ஒரு சமயம் தனது ஆறுயிர் தோழரான சேரமான் பெருமாள் நாயனாருடன் சேரநாட்டில் உள்ள மகோதை என்ற இடத்தில் அமைந்துள்ள சேரனது அரண்மனையில் தங்கியிருந்து அளவலாகி மகிழ்ந்திருக்கும் காலத்தில் சுந்தரருக்கு ஆரூர் பெருமானுடைய நினைவு வந்துவிடுகிறது. அந்த சிந்தையோடு அப்பெருமானை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து உருகி எனது ஆவியை ஆரூரானை மறக்கலும் ஆதே என்று செஞ்சொல் திருப்பதிகம் பாடுகின்றார். அந்த பெருமானை சென்று தொழுவேன் என்று எழுந்து திருவாரூர் தன்னை தரிசிக்க வேண்டி புறப்படுகின்றார். இதனை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார், தங்களது பிரிவை நான் ஆற்றமாட்டேன், தங்களை பிரிந்து நான் இங்கு எப்படி இருப்பேன், என் செய்கேன் என்றெல்லாம் வருந்துகின்றார். அப்பொழுது சுந்தரர் அவரை தேற்றுபவராக, நீர் வருந்த வேண்டாம், உமது பதியின் கண் இருந்து அரசு ஆழ்வீர்களாக என்று மொழிந்தார். அதற்கு சேரர் சுந்தரரை பார்த்து, பாரோடு விசும்பு ஆட்சி எனக்கு உமது பாதமலர் என்று கூறுவதாக சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் பாடியருளியுள்ளார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்கு விடையாக, என் உயிர்க்கு இன்னுயிராம் எழில் ஆரூர் பெருமானை வண்ணஞ்ச கல்வனேன் மறந்து இறேன் என்று கூறிவிட்டு, இறைவர் அருளால் நீங்கள் இங்கே அரசு அளிப்பீர்களாக என்று அவருக்கு ஒருவாறு ஆறுதல் மொழி அருளினார். சேரரும் அவரது கருத்துக்கு இசைந்து தனது மந்திரிகளை அழைத்து அரண்மனையில் உள்ள பண்டாரத்தை திறந்து ஆரூருக்கு திரவியங்கள் பலவற்றையும் கொண்டு வந்து தருமாறு கட்டளையிட்டார். பொன் மணிகளும் பூந்துகில் வர்க்கங்களும் அவ்விதம் அந்த மந்திரிமார்கள் கொண்டு வந்து ஆரூரிடத்தில் தரவே, வந்துண்டர் தனது பரிஜனங்களை கூப்பிட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு திருவாரூரை நோக்கி யாத்திரை புறப்படுகின்றார். சேரரும் வந்துண்டருக்கு பிரியாவிடை அளித்தார். வழியில் பல காடுகள், மலைகள், ஆறுகள் ஆகியவற்றை எல்லாம் கடந்து கொங்கு நாட்டில் உள்ள திருமுருகன் பூண்டிக்கு அருகில் சுந்தரர் தனது பரிஜனங்களோடு வந்து கொண்டிருக்கின்றார். சிவபெருமானுக்கு அப்பொழுதுதான் ஒரு திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்று ஒரு திருவுள்ளம் ஏற்பட்டது. சேரன் தந்ததாக பந்துண்டன் இத்துணை பொருள்களை ஆரூருக்கு எடுத்துச் செல்கின்றான். இதுகாரும் நாம் தந்தல்லவா இவன் ஏற்றுக்கொண்டான். பலகாலம் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு என்னிடம் வாங்கிக் கொள்வனாயிற்றே. ஆகவே நாம் கொடுத்து அவன் பெற்றுக்கொள்வதே ஏற்புடைத்து அல்லவா என்று நினைத்தாரோ என்னவோ, அது அறியோம் என்கிறார் சேக்கிழார். அவருடைய திருவுள்ளத்தின்படி பூதகணங்கள் வேடர்களாக வடிவெடுத்தார்கள். நம்பியாரூர் செல்லும் வழியை மறித்து அவரது பரிஜனங்களிடத்தில் இருந்த பொற்குவியல்களையும் பிற உயர்ந்த வர்க்கங்களையும் தனது வில்லையும் அம்பையும் காட்டி கோபத்தால் குத்தி எல்லையற்ற அந்த பண்டாரங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு ஓடி மறைந்து விட்டார்கள். இதனால் வருத்தமுற்ற வந்துண்டர் நேராக திங்கள் முடிக்க இந்த திருமுருகன் பூண்டி அண்ணலாரது திருக்கோயிலுக்கு முன்பு சென்று அடைந்தார். இப்படி வேடுவர்கள் பறிக்கக்கூடிய காட்டில் இருந்து கொண்டு எதற்காக நீரும் அம்பிகையும் இந்த திருமுருகன் பூண்டியில் இருக்கின்றீர் என்று உரிமையோடு அம்சொல் பதிகத்தை பாடியருளுகின்றார். அப்படி பாடி பரவியவுடன் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனுடைய அருளால் வேடர்கள் தாம் பறித்த பொருள்கள் எல்லாம் அந்த கோயில் வாயிலின் முன் வந்து சேர்ந்தன. பெருமானுடைய திருவுருளை நினைந்து அகமகிழ்ந்து அப்படியே கை கொண்டார் என்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு செஞ்சொற்பதிகம் இத்திருப்பதிகம். தற்காலத்தும் இழந்த பொருள்களை மீண்டும் பெறுவதற்கு பெருமானிடத்தில் பிரார்த்தித்து இத்திருப்பதிகத்தை ஓதுதல் வழக்கம். திருமுருகநாதர் தரிசனத்தின் பொழுது நாமும் இத்திருப்பதிகத்திலிருந்து சில பாடல்களையாவது ஓதி வழிபட வேண்டும். இந்த தலத்தில் எத்துக்கு இங்கு இருந்தீர் என்று பெருமானை உரிமையோடு வினவக்கூடிய தமிழை நாம் நயந்து நிக்கு உருகி ஓத வேண்டும்.

உருடு பிச்சை கொண்டு உண்ணும் மார்க்கம் ஒன்று அறியீர், முயங்கு பூண்டு

0: சிவாய நம. குழந்தைகளா வணக்கம். சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம போன திருவிளையாடல் 9வது திருவிளையாடலில் சிவபெருமான் காஞ்சன மாலைக்காக 7 கடலையும் மதுரைக்கு அழைச்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 10ஆம் திருவிளையாடல் என்ன தெரியுமா? விண்ணுலகம் போயிட்ட மலையத்வஜ பாண்டியனை திருப்பி மதுரைக்கு கூப்பிட்டு வர்றது. மலையத்வஜ பாண்டியன் யாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீனாட்சி அம்மையோடைய அப்பா, காஞ்சன மாலையோடைய கணவர். 10ஆம் திருவிளையாடல்ல காஞ்சன மாலை அந்த 7 கடல் பொய்கையில போய் நீராடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா. அந்த 7 கடல் பொய்கையில மலையத்வஜ பாண்டியனோட நீராட போறது தான் நம்ம பார்க்க போறோம். 7 கடலும் நகரோட பொய்கைக்கு இப்போ வந்தாச்சு. ஈசன் மீனாட்சி அம்மைய கூப்பிட்டு, மீனாட்சி, உன்னோட அம்மா 7 கடல்ல நீராடணும்னு விரும்பினாங்க இல்லையா, அந்த 7 கடலும் இப்போ இங்க மதுரை மாநகருக்கே வந்தாச்சு. உன் அம்மாவை அழைச்சிட்டு வந்து விவரத்தை சொல்லு, இனிமே அவங்க இங்கேயே நீராடலாம், ரொம்ப தூரம் யாத்திரை போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி அம்மைக்கு ஒரே சந்தோஷம். உடனே தன்னோட அம்மா கிட்ட ஓடி போய் விவரத்தை சொல்றாங்க. காஞ்சன மாலை அப்படியே கண்கள் விரிய அப்படியா அப்படியான்னு அதிசயிச்சு கேக்குறாங்களாம். அவங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்னி வேர்ல்டு போகணும், டிஸ்னிலேண்ட் போகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், எக்ஸ்பென்சஸ்க்கு ரெடி பண்ணணும், அப்புறம் அப்பா அம்மாவோட ஒர்க் எல்லாம் பார்த்து வெக்கேஷன் வரும்போது பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பிளான் பண்ணால் தான் போக முடியும் இல்லையா. ஆனால் ஒரு நாள் ஒரு பர்த்டே, உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, அப்பா சொல்கிறாங்க உனக்கு வேணுங்கிற அந்த டிஸ்னி லேண்டு வந்து நம்ம ஊருக்கே நான் வரவழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உடனே போகலாம் இல்லையா, அப்போ ஒரு 1/2 hour கிளம்பி போயிடலாம் இல்லையா. அந்த மாதிரி தான் காஞ்சன மாலைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, 7 கடல் பொய்கையா, 7 கடலும் சங்கமிச்சு வந்திருக்கா, முதல்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு அவங்க தள்ள மாட்டாத ஒரே சந்தோஷமான சந்தோஷம். 7 கடல் ஒன்றா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கடலே அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். நீங்கெல்லாம் பீச்சுக்கு போயிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு கடல்லே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கும். ஆழம் அதை பார்க்கையிலே அதனுடைய ஆழம் வந்து தெரியும். ஒரு கடலே அப்படி இருந்துன்னா, 7 கடல் ஒன்றா இருந்தா அது பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும்ல, எப்படி இருக்கும்னே தெரியாது. அந்த 7 கடலும் அவங்க ஊருக்கே மதுரைக்கே வந்துட்டா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். காஞ்சன மாலைக்கு தாங்க முடியாத சந்தோஷம். போகணும், உடனே அதை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் தன்னோட மகளை மணந்த ஈசன் இயற்கையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு ஆற்றல் படைச்சவர் அப்படின்னு அவங்க பார்த்து பார்த்து அசந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன் மேலே இவ்வளவு கருணையா, நான் வந்து அப்படியே நடந்து போய் யாத்திரை போயிருப்பேன், எனக்காக 7 கடல் பொய்கைய அப்படியே இயற்கையவே மாற்றி இந்த ஊருக்கு வர வச்சிருக்காங்களா, அப்போ என் மேல அவ்வளவு கருணையா அப்படின்னு அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்களாம். இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காமிச்ச ஈசன் இனிமே தன் மகளுக்கும் தன் கணவர் விட்டுட்டு போன இந்த மதுரை மாநகருக்கும் ஒரு சின்ன குறை கூட வராம கண்டிப்பா நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. முதல்லயே தெரியும், ஆனா இன்னமும் அவங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துற அளவுக்கு இது பெரிய நிகழ்வு இல்லையா, அதனால ரொம்ப மகிழ்ந்து போய் இருந்தாங்களாம். இப்போ 7 கடல் பொய்கை வந்தாச்சு, உடனே நம்ம எல்லாம் போய் பீச்சில் ஆற்றுல குதிக்கிற மாதிரி டபக்குன்னு போய் குதிச்சிட முடியுமா? அதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு இல்லையா, அந்த நியதிகள்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். காஞ்சனமாலையும் மீனாட்சி அம்மையும் வேதியர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கடல்ல நீராட என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க எல்லாம் வந்த பிறகு அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏழு கடல் பொய்கையும் வந்திருக்கு, அது எவ்வளவு புனிதமானது, இந்த புனிதமான ஏழு கடல் பொய்கையில எப்படி கரெக்டான நியமங்களை கடைபிடிச்சு நீராடணும் அப்படின்னு முறைகளை எல்லாம் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. என்னன்னா, ஆண்கள் நீராடணும்னா விதிகள் கொஞ்சம் கம்மி. குளிச்சு சுத்தமான ஆடைகள் உடுத்துனா போதும், நேரா போய் நீர்நிலைகள்ல புண்ணிய நீராடலாம். ஆனா அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவங்களா பயந்த சுபாவம் உள்ளவங்களா இருந்தாங்க இல்லையா? மீனாட்சி அம்மை மாதிரி ரொம்ப சில பேர் தான் பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் செஞ்சு ரொம்ப திடகாத்திரமா வந்து இருப்பாங்க, வீரமானவங்களா இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு என்ன விதி அப்படின்னா, பெண்கள் தனியாக நீராடக்கூடாது, கணவனோடையோ மகனோடையோ தான் நீராடணும்னு ஒரு விதி இருந்தது. இத ரெண்டு பேரும் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவங்க காஞ்சனமாலை கணவனும் இல்ல, மகன் கிடையாது, மகள் தான், மீனாட்சி அம்மை தான் மகள் தான் இருக்காங்க. அதனால கணவனும் இல்லை மகனும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்துல ஒரு பசுமாட்டோட கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராடலாம் அப்படின்னு இந்த வேதியர்கள் சொல்றாங்க. மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை கிட்ட ராஜ்யத்தை கொடுத்த உடனே விண்ணுலகம் போயிட்டாரு. காஞ்சனமாலைக்கு மீனாட்சி அம்மை தான் ஒரே மகள், வேற வாரிசுகள் இல்லை. அதனால வேற வழி இல்லாம கன்றை பிடிச்சுக்கிட்டு தான் நீராட வேண்டிய நிலைமை. அதை நினைச்சு காஞ்சனமாலை ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இப்படி எல்லாரும் பார்க்க யாரும் இல்லாதவ மாதிரி ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நீராட வேண்டி இருக்கே, பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏழு கடலையும் இருக்கிற இடத்துக்கே வரவழைச்சு என்ன பயன், யாரும் இல்லாம அனாதையா ஒரு கண்ணுக்குட்டிய பிடிச்சுக்கிட்டு தானே நீராடினா இந்த காஞ்சனமாலை அப்படின்னு கேலி பேசிடுவாங்களே அப்படின்னு ஒரே வருத்தமா. இந்த வருத்தத்துல ஏழு கடல் பொய்கை மதுரைக்கு வந்தது கூட மறந்து போச்சோம். எல்லாம் அறிஞ்சவர் இல்லையா ஈசன், அதனால அவருக்கு இந்த மனக்குறையும் புரிஞ்சிருச்சு. உடனே தான் அமர்ந்திருந்த இடத்துல இருந்தே மேலுலகத்தை பார்த்தாராம். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து மேல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், ஸ்கை தெரியும், கிளவுட்ஸ் தெரியும். ஆனா ஈசன் இல்லையா, இறைவன் இல்லையா, அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மேல உலகத்தை பார்த்ததும் விண்ணுலகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் என்ன ஆர்டர் கொடுக்க போறாருன்னு புரிஞ்சிருச்சு. இந்திர லோகமே தெரியுது அவருக்கு. அந்த இந்திர லோகத்துல இருந்த இந்திரனுக்கு ஈசன் தனக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போறாரு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. காஞ்சனமாலையோடைய கணவன் அதாவது மீனாட்சி அம்மையோட அப்பா மலையத்வஜ பாண்டியன் இந்திர லோகத்துல இந்திரனுக்கு அருகில் தான் இருந்தாராம். இறைவன் விருப்பம் தெரிஞ்சதும் உடனே இந்திரன் அவரை சகல மரியாதைகளோடையும் இந்திர விமானத்துல மதுரை மாநகருக்கு அனுப்பி வச்சிட்டாராம். இப்போ காஞ்சனமாலைக்கும் மீனாட்சி அம்மைக்கும் இது செகண்ட் சர்ப்ரைஸ். அதுவும் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். முதல் சர்ப்ரைஸ் அட்லீஸ்ட் ரெக்வெஸ்டா பெருமானுக்கு மீனாட்சி அம்மை சொன்னாங்க. இது காஞ்சனமாலை மனசுல இருந்த வருத்தம் மட்டுமே, அவங்க வெளியவே சொல்லல. ஆனா அனைத்து உயிர்களுக்கும் உள்ளயும் இருக்கிறவர் இறைவன். நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அவருக்கு தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி உடனே மேலுலகத்துல இருந்து மலையத்வஜனை வர வச்சிட்டாரு. புஷ்பக விமானத்துல சகல மரியாதைகளோடையும் வந்த மலையத்வஜனை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்களாம். மலையத்வஜ பாண்டியன் மீனாட்சி அம்மை அரசியானதும் இறந்து போனார். அவர் இறந்து போகும்போது எப்படி இருந்தாரோ அதை விட யங்கா இளமையா தேஜஸோட பயங்கர பொலிவோட வந்தாராம். காஞ்சனமாலை தான் இப்போ கொஞ்சம் வயசானவங்களா ஆயிட்டாங்க. காஞ்சனமாலைக்கு ஒரே சந்தோஷம், பெருமிதம். ஆஹா, எப்படிப்பட்ட மருமகன் எனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு கண்ணில் ஆனந்த கண்ணீர். தன்னோட கணவரை திரும்பி பார்த்த சந்தோஷம். அவர் கூட எப்படியாவது தானும் மேலுலகம் போயிடணும் அப்படிங்கிற தவிப்பு. இப்படி மிக்சடு எமோஷன்ஸ்ல இருந்தாங்களா காஞ்சனமாலை. மதுரை மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி பாருங்க. அவங்கள நல்லா அரசாண்டுட்டு இருந்த அரசர் இறந்து போனாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தது, வருத்தமா இருந்தது. மீனாட்சி அம்மைய தனியா விட்டுட்டு போயிட்டாரு, இந்த மதுரை மாநகர் என்ன ஆகும், மீனாட்சி அம்மை என்ன வாங்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அரசரை திரும்பி பார்த்தாச்சு அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஐயா நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, மீனாட்சி அம்மையும் எங்களையும் விட்டுட்டு போனீங்கல்ல, பாருங்க நாங்கெல்லாம் ஈசன் அருள்ல எவ்வளோ நல்லா இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னு மலையத்வஜ பாண்டியனுக்கு காமிக்கிற சந்தோஷம். உங்களை ஆள்றதுக்கு இப்போ இறைவனே மதுரை மாநகருக்கு வந்திருக்காரு அப்படின்னு மலையத்வஜ பாண்டியனுக்கு தெரியணும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டுமா, தங்களோட அரசர் இறந்ததும் சொர்க்கம்தான் போயிருக்காரு, அவரை போலவே நாங்களும் நல்லவங்களா இருந்து சொர்க்கம் போகணும் அப்படின்ற உந்துதல் எல்லாருக்கும் வந்துதான். மீனாட்சி அம்மைக்கும் அரசாட்சி கிடைத்ததும் மலையத்வஜன் போனதால தன் அப்பா கிட்ட தான் எப்படி 8 திக்குகளையும் வென்று பெரிய சக்கரவர்த்தினியா இருக்கிறத, மதுரை மாநகர சிறப்பாக ஆட்சி செய்கிறதையெல்லாம், அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தது, இதையெல்லாம் தன் அப்பா பார்த்து தன்னை வாழ்த்தலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை எல்லாம் நிவர்த்தி செய்ய கிடைச்ச பெரிய அருளா தன் தந்தை புஷ்பக விமானத்தில் திரும்பி வந்ததை நினைச்சாங்க. எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம், ஆரவாரம், வாழ்த்தொலிகள், மங்கள இசைன்னு அந்த மதுரை மாநகரமே ஆனந்த கூத்தாடிச்சோம். எல்லாத்தையும் பார்த்து மலையத்வஜ பாண்டியன் கண்ணீர் ததும்ப சந்தோஷத்தை அமைதியாக வெளிப்படுத்தினாராம். தன் மனைவி காஞ்சனமாலை கரத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த 7 கடல் பொய்கையில் முறைப்படி நீராடினாராம். காஞ்சனமாலைக்கு இருந்த ஒரே கவலை அதுதானே, 7 கடல் பொய்கை இருந்தாலும் தன் கணவன் தன் கூட இருந்து நீராட முடியலையே, நாம் ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு அனாதையாக நீராட போகிறோமே, அந்த வருத்தம் தானே அவங்களுக்கு இருந்தது. இப்போது அந்த வருத்தத்தை நிவர்த்தி பண்ண மலையத்வஜ பாண்டியன் என்ன பண்ணுறாரு, காஞ்சனமாலையோடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த 7 கடல் பொய்கையில் இறங்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் முறைப்படி நீராடினாங்களாம். நீராடினதும் அவங்க ரெண்டு பேரும் கைலாயம் போய் சேர்ந்துட்டாங்களாம், சேர்ந்து போனாங்க. காஞ்சனமாலை இவ்வளோ நாள் தனியாக இருந்தாங்க இல்லையா, இப்போது மலையத்வஜ பாண்டியன் கூடவே சேர்ந்து போயிட்டாங்க. இதை கேட்டதும் உங்களுக்கும் அந்த மாதிரி 7 கடல் பொய்கையில் நீராடணும்னு ஆசை வருது இல்லையா. தினமும் காலையில் குளிக்கும்போது இறைவனுடைய இந்த 10 திருவிளையாடலை நினைச்சாலே போதும், 7 கடலாடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். சரி, ஒவ்வொரு புராணத்தையும் கேட்கும்போது நமக்கு குறிப்பிட்ட பலன் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா. இந்த 10 திருவிளையாடலான விண்ணுலகம் சென்ற மலையத்வஜ பாண்டியனை திரும்பி அழைத்தலை கேட்டால் என்ன கிடைக்கும், இதை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும். கடலுக்கடியில் கிடைக்கும் செல்வங்களான பவளம், முத்து போன்றவை அடுத்த பிறவியில் நிறைய கிடைக்கும். குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தனாகலாம். எல்லாரும் இந்த தீபாவளி அப்போ லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை பண்ணுவாங்களே, குபேரன் வந்து எனக்கு செல்வம் கொடுக்கணும்னு, நீங்களே குபேரன் ஆயிட்டா. அதான் இந்த 10 திருவிளையாடலை திரும்ப திரும்ப படித்தாலோ கேட்டாலோ நீங்களே குபேரன் மாதிரி பெரிய செல்வந்தன் ஆயிடலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. திருவிளையாடல் புராணம் முழுசையும் விடாமல் கேட்டுட்டு வாங்க. நமக்கு வேணுங்கிற உலகியல் அருளியல் செல்வங்கள் எல்லாத்தையும் இறைவன் தந்து வாழ்த்துவார். நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். சரியா? வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. புனிதவதியாராம் பெரியோருக்கு இறைவன் அருளால் அருளிய மாங்கனியை கண்டு அச்சத்தோடு வியப்பும் எய்தினான் பரமதத்தன். அம்மையாருக்கோ அருளே உலகெலாம் ஆழ்விப்பது, ஈசன் அருளே பிறப்பறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதையுடையே எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு என்று எல்லா வல்லமையும் உடையவராகி ஆனால் ஏதும் தெரியாத எளியாரைப் போல் இருந்தார் புனிதவதி அம்மையார். பரமதத்தன் அம்மையாருக்கு இறைவனே மாங்கனி அளித்ததையும் அம்மையாரின் சிவபக்தியின் முதிர்ச்சியையும் கண்டு வியந்து அச்சம் கொண்டு அம்மையாரை மானுடர் அல்லாத வேறொரு தெய்வம் என்று கருதி அவரை விட்டு நீங்க முடிவு செய்தான்.

0: பிள்ளையை பெற்றான். அப்பெண் மகவிற்கு ஒப்பற்ற பெருமையை பொருந்திய தெய்வத்தன்மை வாய்ந்த தாம் வணங்கும் தெய்வமாக இருக்கின்ற புனிதவதியார் என்னும் திருநாமமும் சூட்டினான். புனிதவதியாரோ இது ஏதும் அறியாதவராக இல்லத்தில் அறவழியில் இருந்து கொண்டிருக்கின்றார். வந்து ஆய்பவரை இல்லா மயில் முட்டை இளையமந்தி வந்தாடு இரும்பொழில் பல்வரை நாடன் பண்போ இனிதே கொந்தார் நறுங்கொன்றை கூத்தன் தெந்தில்லை தொழார் குழுப்போல் சிந்தாகுலமுற்று பற்றின்றி நையும் திருவினர்க்கே என்றவாறு அம்மையாரை நீத்து பரமதத்தன் அங்கிருக்க புனிதவதியார் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றார். இடம் புனிதவதியார் இல்லம்.
1: ஐயா ஐயா, இப்பொழுதுதான் பாண்டி நாட்டிலிருந்து ஒரு செய்தி வந்தது.
2: என்ன செய்தியா?
1: ஆமாம், பரமதத்தன் பாண்டி நாட்டில் உள்ள ஒரு பட்டணத்தில் இருக்கிறாராம்.
3: என்ன, பரமதத்த பாண்டி நாட்டில் இருக்கிறாரா? உண்மையாகவா சொல்கிறீர்கள்?
1: ஆமாம்,
2: வாணிபத்திற்கு சென்றவன் இங்கு வராமல் பாண்டி நாட்டிற்கு ஏன் சென்றான்?
4: ஏன் என்று தெரியவில்லையே. நாம் உடனே பாண்டி நாடு சென்று பரமதத்தனை பார்த்தாக வேண்டும்.
3: நம் செல்வம் புனிதவதியையும் அழைத்து செல்லலாம். இவளை பரமதத்தனாலும் சேர்ப்பிக்க வேண்டும்.
2: ஆமாம், அதுதான் சரி. புனிதவதி, நாம் அனைவரும் இன்றே பாண்டி நாடு செல்வோம். உன் கணவரிடம் உன்னை ஒப்படைத்து விட்டு வருகின்றோம். வாருங்கள், நாம் அனைவரும் பாண்டி நாடு செல்வோம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை 143 பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: திருச்சிற்றம்பலம். செந்தாமரை பூம்பதத்திற்கின்கிணி சிலம்பு கலந்தாட திருவரை நாக உதர பந்தன செம்பட்டுடையாட வைந்தார் பூவின் பல வகை மாலை பதக்கம் உடி வீச பவளத்திரு உடம்பதனிற் புரி நூல் படிச்சென்று ஒளி மின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ் திரு யானை முகவயன கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணி கோவே மலையான்

பாடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டங்குள்ள நாதா அந்த நாடகத்தை நன்றாய் காண பீடுடைய மணிமன்றில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மாடுடையவையாக்கிரன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வு மருவி வாழ்வாங்குருவில் சற்குருவாயுதித்து கூடல்

மீனவன் மேல் வினைதீர் தூண் விரைத்தாள் போற்றி துங்கமுறும் அலைகடலில் சிலையதானம் தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தன இருளில் பறவை வாசற்கேவல் கொண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என எடிகள் போற்றி.

0: नमः पार्वती पदये பதஞ்சலியாக்கிரபாதால் திருவடி வாழ்க. சைவ சமய ஆச்சாரியர்கள் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே என்ற சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 143வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவொருள் ஊட்டியுள்ளது. இது முதலாக இன்னொரு 5 பாடல்கள். புண்ணியத்தை எல்லாரும் செய்ய வேணும் என்று புண்ணியவான்கள் பாடலாக பாடி தந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டு மக்கள் வீணாக போகக்கூடாது. நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு மக்களிலே பெரியோர்களுக்கு அன்பு இருக்கும் தானே, பிரியம் இருக்கும் தானே. அதனால நம்ம நாட்டு மக்கள் சிவபக்தி பண்ணாமலும் சிவபுண்ணியம் செய்யாமலும் வீணாக போகக்கூடாது. மற்றைய நாடுகளுக்கு சிவபுண்ணியம் தெரியாது, மற்றைய நாடுகளுக்கு சிவபுண்ணியம் தெரியாது, சிவபக்தி கிடையாது, சிவாலயம் கிடையாது. இங்கே எங்க பார்த்தாலும் சிவாலயம், அருளாளர்கள், திருமுறை முதலான பாடல்கள் மலிந்து இருக்கிற நாடு நம்முடைய நாடு. சிவாலயம், சிவபக்தி, அருளாளர்கள், சிவ நூல்கள் மலிந்து இருக்கின்ற நாடு நம்முடைய நாடு. மலிந்துன்னா புரியுதா, அதிகமாக இருக்கு. அதுதான் இந்த நாட்டுக்கே உயிர். மற்ற நாட்டுக்கள் எல்லாம் பணத்தினால பெருமை, படையினால பெருமை, நம்ம நாட்டுக்கு பக்தியினாலே பெருமை, சிவபக்தியினாலே. பக்தி என்றால் சிவபக்தி தான், பக்தி என்றால் சிவபக்தியினாலதான் இந்த நாட்டுக்கு பெருமை. சிவபக்தி ஒன்றாலே மற்ற எல்லா நலங்களும் உண்டாகும். சிவனை நினையாமல் சிவபக்தி பண்ணாமல் வாழ்கின்ற வாழ்வு ஒரு வாழ்வே அல்ல. வாழ்வு என்பது மனிதர்கள் வாழ்வு தான் வாழ்வுன்னு சொல்றது. யானை வாழ்ந்தது, குதிரை வாழ்ந்தது, ஆடு வாழ்ந்தது, மாடு வாழ்ந்ததுன்னு சொல்றது கிடையாது. வாழ்வு என்றால் மனித வாழ்வு தான் வாழ்வு. அது வாழ வேண்டிய முறையில வாழ்ந்தால் வாழ்வு, முறை தவறி வாழ்ந்தால் தாழ்வு. அதை மாணிக்க வாசுவாமி வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேனார். என்ன ஆச்சரியம், வாழ்கின்றாய்னு சொல்லி விட்டு வாழாத நெஞ்சமேங்கிறாரு. வாரு வாழ்கின்றாயின்னு சொல்லிட்டு நீ நல்ல மனுஷன்னு சொல்லி விட்டு அப்புறம் நீ தான் கெட்டவன்னு சொல்ற மாதிரி வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வாழ்கின்றாய் என்றால் அற்ப வாழ்வை பெருவாழ்வாக எண்ணி வாழ்கின்றாய், நிலையில்லாத வாழ்வை நிலையான வாழ்வாக எண்ணி வாழ்கின்றாய். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாய். நீ வாழ்கின்றாய், ஆனா பொய் வாழ்வு வாழ்கின்றாய், மெய் வாழ்வு வாழவில்லை. அதனாலே நீ வாழாத நெஞ்சமே, நீ வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். வல்வினையாகிய தீய வினையை பட்டு அந்த வினையிலே நீ அமிழ்ந்து இருக்கிறாய், அமிழ்ந்து இருக்கிறாய், ஆழ்கின்றாய். அப்படி அந்த தீய வினையில அமிழ்ந்தாமல் ஆளாமல் காப்பவன் சிவபெருமான். வினையிலே ஆளாமல் காப்பவன் சிவபெருமான். ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், வினையிலே ஆளாமல் கெட்டு போகாமல் காப்பவன் சிவபெருமான். அவனை நீ ஏத்தாமல் வாழ்கின்றாய், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய். கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும், சூழ்கின்றாய் கேடு உனக்கு. இப்பொழுது நீ அற்ப வாழ்வை பெருவாழ்வாக எண்ணி நிலையில்லாத நிலையாக எண்ணி சிவனை பத்தி பண்ணாமல் வாழ்கிறாய் அல்லவா, அதனால உனக்கு கேடு. சொல்கின்றேன் பல்காலும், பல தடவை சொல்கின்ற பல்காலும். வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்று ரொம்ப சூடா சொல்றாரு திருவாசகத்துல. அதனாலே வாழ்க்கை என்றால் சிவனை வாழ்த்தி வாழ்வதே வாழ்வு, வாழ்த்தாமல் வாழ்வது வாழ்வே அல்ல. அப்படி வாழ்த்தி வாழ்வதற்கு அருளாளர்கள் நிறைய நமக்கு துணை செய்திருக்கிறார்கள். பேர் அருளாளர்கள், ஞானசம்பந்தர் முதலான அருளாளர்கள் சிவனை வாழ்த்துவதற்கு பாடல்கள், மற்ற அருளாளர்களாலே நூல்கள், புராணங்கள், சாத்திரங்கள் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக சிவனை இப்படி பக்தி பண்ணுங்க, இவனை வழிபாடு பண்ணுங்க என்றெல்லாம் நமக்கு நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்றவில்லையானால் சிவன் மேலையும் குறையில்லை, அருளால் மேலையும் குறையில்லை. பற்றவில்லையானால், பின்பற்றவில்லையானால் நம்ம மேலதான் குறை. அது உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்காரன் பேன் என்றார் போல. அவன் செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், நம்ம சாப்பிடவும் சாப்பிடலன்னு நம்ம ஊறது. அது போல அவன் நமக்கு வழியெல்லாம் காட்டியிருக்கிறான். அந்த வழியிலே நாம் நடப்பது மிக முக்கியமானது. அந்த முறையிலே இப்படி சிவபுண்ணியம் என்பது முக்கியமானது. இது தெளிவு, தெளிவுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, ரொம்ப நுட்பமானதாய் உயர்ந்ததாய் சிறப்புள்ளதாக சொல்லப்படுவது இந்த சிவபுண்ணியம். புண்ணியம் என்பது பொதுவாக சொல்லுவது, புண்ணியம் என்பது பொதுவாக மக்களுக்கு செய்வது, மற்ற பிராணிகளுக்கு செய்வது முதலான புண்ணியங்கள் பொது. இதே சிவனையும் சிவனையுடைய அடியார்களையும் குறித்து செய்வது சிறப்பு. சிவனையும் சிவனடியார்களையும் குறித்து செய்கின்ற புண்ணியம் சிறிது செய்தாலும் அது பெரிய பலனை கொடுக்கும், அற்பமாக செய்தாலும் அது பெரிய பலனை தரும். குரங்கு வில்வ இலைய பறிச்சு போட்டுதான், வில்வ இலைய மரத்துல இருந்து பறிச்சு போட்டுது குரங்கு. அது மரத்துல இருந்து சும்மா இருக்க முடியாது, அது வில்வ மரத்துல எப்படியோ ஏறிடுச்சு. வில்வ மரத்துல அதுல இருந்த இலைய சும்மா பறிச்சு பறிச்சு போட்டுதான். அது பறிச்சு போட்ட நேரம் சாயங்காலம் 5:30 மணி. 5:30 மணிக்கு உள்ளேயே இருக்காட்டி என்ன அப்படின்னு வீட்டுக்காரியும் கூட்டிக்கிட்டு, வீட்டுக்காரியும் கூட்டிக்கிட்டு பரமேஸ்வரன் பார்வதியோட வெளியில வந்து அந்த வில்ல மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருந்தாங்களாம், அப்படி காத்து வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த குரங்கு பறிச்சு பறிச்சு பறிச்சு போட்டுதான். அப்படி போட்டது அவர்கள் திருமேனியில விழுந்தது அந்த வில்வங்கள். அப்படி விழுந்ததை பார்த்துட்டு சுவாமி சந்தோஷப்பட்டாரு. உமாதேவி கோபிச்சா, என்ன அப்படி தலைய பறிச்சு பறிச்சு போடுது அப்படின்னு கோபிச்சாலாம். கோபிக்காதே, அதை நம்மை அர்ச்சனை பண்ணுது பேசாம இருந்தார். வில்லத்தினால நம்மை அர்ச்சனை பண்ணுது, கோபிக்காதேனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்க கூப்பிட்டாரு. அப்படி பார்த்தாரு, பார்த்த உடனே அதுக்கு புத்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. பார்த்த உடனேயே அப்படி பார்த்தாரு, குரங்க பார்த்தாரு, பார்த்து கீழே வாழ்னாரு வந்துருச்சு. அப்படி பார்த்தாரா கீழே வாழ்னாரா, இப்ப எல்லா தீட்சையும் அந்த குரங்குக்கு பண்ணிட்டாரு. குரங்குக்கு எல்லா தீட்சையும் கிடைச்சி போச்சு. நயன தீட்சையிலிருந்து, அப்ப வாசக தீட்சையிலிருந்து, மானத தீட்சையிலிருந்து எல்லா தீட்சையும் அந்த குரங்கு கிடைச்சி போச்சு. பார்வையினாலேயே, பார்வையாலே கண்ணி போட்டியான்னு கூட ஒரு பாட்டு. அதனால பார்வையினாலே பலன் உண்டுப்பா. இப்போ சாதகத்தில் என்ன சொல்றோம், குரு பார்க்க கூடிய நன்மைன்னு சொல்றோம் அல்லவா, சனி பார்த்தா கெடுதல்னு சொல்றோம் அல்லவா. அது அது அது அது போல இப்போ நல்லவனுடைய பார்வையினால நமக்கு நல்லது கிடைக்கும், பொல்லாதவன் பார்வை. அதனால தான் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமுக்கு நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. தீயாரை காண்பதும் தீதே, தீமுக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு பாடுனா அவ். அதனால் நல்லாரை காண்பதானாலே அவருடைய பார்வை நமக்கு விடுகிறது. அதுபோல அந்த பார்வையினாலேயே எல்லா தீட்சையும் பண்ணி வச்சுட்டாரு. கீழே வந்துச்சு, அது கை கட்டி வாய் வச்சு, அதுக்கு கை இருக்குது இல்லை. பெருமானே அடியன் செய்த பிழைய பொறுக்க வேணும் அப்படின்னு ஆறு அந்த குரங்கு. நீ பிழை செய்யல, மனுஷன் கூட அர்ச்சனை பண்ண மாட்டேங்கிற, நீ உருவத்தினால நம்மளை அர்ச்சனை பண்ண, அதனால நீ பிழை செய்யல, நீ தான் சரியாக செய்தாய், அதனால அர்ச்சனை பண்ணியபடியினாலே நீ பூலோகத்துல சூரிய வம்சத்துல அரசனாக பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயின்னு வரம் கொடுத்து குரங்குக்குப்பா. இது வந்து கட்டுக்கதை அல்ல. அந்த குரங்கு எங்க இருந்து ஆண்டுது தெரியுமா, கரூர். கரூர்லப்பா, நம்ம மாவட்டத்து தலைநகர் விளங்குதா, கரூர்ல இருந்து ஆண்டுது. இத பாடுறவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்துல இருந்து பாடுறாரு. எங்க ஊர்ல அந்த குரங்கு வந்து ஆண்டுச்சுன்னு பாடிக்கலாம் இல்ல, உள்ளதை அப்படியே சொல்றாரு, கரூர்ல இருந்து ஆண்டு. அந்த ஆமா, அந்த குரங்கு சொல்லிச்சான், நான் வந்து பூமியில அரசனாக பிறந்து வாழ்ந்தேனா அந்த செல்வ மயக்கத்துல நான் உன்னை மறந்துடுவேன், அதனால எனக்கு முக மாத்திரம் குரங்குக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால உருவம் உடம்பு மனித உருவமா இருக்கணும்னு கேட்டுக்கிச்சான். அப்படியே கொடுத்தாரு. அதனாலதான் முசுகுந்த சக்கரவர்த்தி, முசுகுந்த ஓ பண்ணியிருக்கிற சாதனை பெரிய சாதனை, பெரிய சாதனை. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பண்ணியிருக்கிற சாதனை பெரிய சாதனை. எத்தனையோ நகரங்களை அமைச்சு, எத்தனையோ இடங்கள்ல கோயில்களை அமைச்சு, எவ்வளவோ வழிபாடுகளை செய்து தேவலோகத்துக்கு போய் அங்க இந்திரனுக்கு இருந்த பகையை நீக்கி அவன் அங்க பூசித்த 7 லிங்கங்களை வாங்கிட்டு வந்து திருவாரூர் முதலாக 7 கோயில்ல பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு மேல என்னென்னமோ சாதனை எல்லாம் பண்ணியிருக்கா. அப்புறம் தெய்வயான கல்யாணத்துக்கு அழைப்பு வந்திருக்குது முசுகுந்த. திருப்பரங்குன்றத்துல தெய்வயான கல்யாணம் செல்ல அதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்துருக்கு. இப்படியெல்லாம் என்ன காரணம், அந்த வில்வலைய பறிச்சு போட்டோம். அது அர்ச்சனை தெரியாது, மந்திரம் தெரியாது, சாமீனும் தெரியாது, சும்மா அபுத்தி பூர்வம்னு சொல்றது. புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம்னு சொல்றது. புத்தி பூர்வமாக செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் தரும், அபுத்தி பூர்வமாக செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் தரும். தெரிஞ்சு செய்தால் தெரிஞ்சு செய்யறது புத்தி பூர்வம், தெரியாம செய்யறது அபுத்தி பூர்வம்னு வேறு. அதனால தெரிஞ்சு செஞ்சாலும் பலன் தரும், தெரியாம செய்தாலும் முதன்னு ஒருத்தன் தேனை குடிச்சான்னு வச்சுக்கார், முதன்னு அது இனிக்கும்னே தெரியாது. அவன் சாப்பிட்றான், இவன் சாப்பிட்டான்னா என்னமா இருக்கும், இனிக்கும். தெரிஞ்சவனுக்கு இனிக்கும் தெரியும். அது போல தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் அதிகமாக தரும், சொற்பமாக செய்தாலும் பலன் அதிகமாக தரும். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை இதை தொகுத்து 147 பாட்டில் இந்த மறைஞான சம்பந்தன் என்கின்ற ஆசிரியர் அருளி செய்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நாம என்ன செய்ய முடியும், இவ்வளவு நன்மையை சொன்னவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த நூலை ஓதுவது, அவர்கள் சொன்னபடி முடிஞ்ச வரையிலும் நாம் நடப்பது, அதுதான் அவர்களுக்கு செய்கின்ற நன்றி நன்றி நன்றி. ஆகையினாலே இப்படி ஒருத்தர் உபகாரம் செய்தார் என்றால் அவர்களுக்கு பதில் உபகாரம் நாம் செய்ய வேணும். செய்ய முடியாத உபகாரம் இருக்கிறது. இப்ப அம்மா அப்பா செய்த உபகாரத்துக்கு பதில் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஆண்டவன் செய்யற உபகாரத்துக்கு பதில் பண்ண முடியுமா? சூரியன் செய்யற உபகாரத்துக்கு நாம் செய்ய முடியுமா? மலைக்கு உபகாரம் பண்ண முடியுமா? இத்தனை உபகாரத்தெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இத்தனை பேர் உபகாரம் பண்ணவில்லையானால் வாழ்வில்லை. ஆனால் அவர்களை வணங்குதலே நன்றி. அவர்களை வாழ்த்துதலும் வணங்குதலுமே அவர்களுக்கு நாம் செய்கின்ற பதில் உபகாரம். அந்த முறையிலே இது 143 பாட்டு. அதே சிவனடியாருக்கு குடை கொடுப்போர் அடையும் பலன்கிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தாரு, தீபம் கொடுப்பவர், தூபம் கொடுப்பவர், வஸ்திரம் கொடுப்பவர், அன்னம் கொடுப்பவர், ஆகமம் கொடுப்பவர், உபூதி பட்டகம் கொடுப்பவர், மருந்து கொடுப்பவர், உருத்திராட்சம் கொடுப்பவர் என்றெல்லாம் பல சொல்லி இப்போ இதுல குடை கொடுப்போர் என்கிறார். குடை என்பது வெயில் மழை முதலியவற்றை தடுத்து பிடித்து கொண்டு போகிறவனுக்கு நன்மை செய்வது. குடை இருந்தா வெயில்ல போகலாம், வெயில்ல போகலாம், குடை இருந்தா மழையிலையும் போகலாம். இப்படி அந்த வெப்பத்தை தணிப்பது, அதனால மழையில இருந்து நனையாம காப்பது, இப்படி பாதுகாப்பாக செய்வது அந்த குடை. அந்த குடையை அடியார்களுக்கு கொடுப்பது. கொடுத்தா அவர்கள் அந்த பிடிச்சுக்கிட்டு போகும்போது அவர்களுக்கு வெப்பத்தினாலேயோ மழையினாலேயோ துன்பம் இல்லாமல் செல்லுவார்கள். அப்படி கொடுத்தவன் சிவலோகத்துக்கு போவான், அங்க போய் பூமியில வந்து பறப்பான், வந்து அரசனாக இருந்து பிறகு சிவலோகத்து போவான். அதான் சிவபுண்ணியம் செய்தவன் சிவலோகத்துக்கு போவான். ஆனா அவன் பூரண ஞானம் இல்லையானால் மறுபடியும் ஞானத்தை பெற்று மறுபடியும் சிவலோகத்துக்கு போவான். அந்த புண்ணியம் கொஞ்சம் செஞ்சு அது வீண் போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது துய்ய துண்ட வெண்பறை வேணியன் தொண்டருக்கு தண்டினோடு உயர் சத்திரம் இருந்தவர். தண்டுங்கிறது வாகனத்தை குறிப்பது. தண்டுங்கிறது பல்லக்கு, முன்னையெல்லாம் பல்லக்கெல்லாம் இருந்துச்சல்லவா, அதுபோல தண்டுங்கிறது வாகனம், ஐயாலும் சத்திரங்கிறது கொடை. இவைகளை கொண்ட தங்குலம் மாதோடும் வேந்தாராய் மந்த நிச்சத யோசனை மன்னுவர். அதனாலே தன்னுடைய மனைவியோடு அரசனாக இது பூமியிலே பல காலம் வாழ்வான் என்று சொல்கிறார். அதனால கொடுப்பதுதான் பெரியது. தானம் அது அவை சொன்னா ரெண்டே சாதி. இப்ப நம்ம எத்தனை சாதி சொல்றோம், அவ சொன்னா எத்தனை சாதி சொன்னா ரெண்டு. என்ன சாதி? ரெண்டு சாதி. சாதி இரண்டொழிய வேறு இல்லை. எத்தனை சாதி இருக்குது அப்பா? அவ ரெண்டே சாதியா புரிச்சா. சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுரத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பழைய நூல்களில் உள்ளபடி கொடுத்தவன் உயர்ந்த சாதி, கொடுக்காதவன் தாழ்ந்த சாதி. இப்படி பிரிச்சிருக்கிறாப்பா அவ கட்டிக்காரத்தனத்தை பார். சாதி இரண்டுடைய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையின் மேதினி இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பாட்டி. அதனால தானம் தர்மம் செய்வதுதான் உயர்ந்தது, உயர்ந்தது தான தர்மம் தான் உயர்ந்தது. அந்த தானமும் பாத்திரம் அறிந்து கொடு என்றார் போல அடியார்களுக்கு சிவனை வழிபடுகின்றவர்களுக்கு செய்வது. இந்த நுட்பமான தர்மம் நம்முடைய சைவத்துலதான், நம்முடைய சைவத்துலதான் தொகுத்து இந்த நூலிலே இப்படி தெளிவாக சொல்லுகிறார். அதனால இப்படி சிவனடியாருக்கு குடை கொடுப்போர், அப்புறம் பாதுகை கொடுப்போர். பாதுகை என்றால் புரியுதா? பாதரட்ச காலுக்கு அணி, அது காலணின்னு சொல்றது. காலணின்னு சொல்லுவோமா? காலணி பாதரட்ச. இன்னொரு வாக்கியம் இருக்குது பாரு, அதை சொல்லக்கூடாது சபையில, சொல்லக்கூடாது. மிதி அடி, அப்புறம் இன்னொரு வாக்கியம் இருக்குவாரு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதுவும் பெரியோர்கள் போட்டிருக்கிற பாதகா, அப்பா போடுறது, குருநாதர் நமக்கு மூத்த பெரியோர்கள் அப்படி போட்டிருக்கிற பாதுகையே ஏழை வந்து நமஸ்காரம் பண்ணணும். ராமன் காட்டுக்கு போனான், இல்லை போனானா அவனை போய் தேடிக்கிட்டு போனான் பரதேன். போனவே என்னால் நான் சொன்னபடி 14 வருஷம் காட்டில் தாண்டா இருந்துட்டு வருவேன், நீ போய் நாட்டை ஆளுறான்ட்டான். நான் போய் நாட்டை அளவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போட்டிருந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து அது அதுக்கு பட்டம் சூட்டி ஆண்டான்னு வரலாறு ராமாயணத்துல விளங்குதா? அதனாலே இப்படி பெரியோர்கள் பாதுகையே காலால் எடுக்கப்படாது. எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணணும்? கை நாள் எடுத்து கொண்டு வந்து வைக்கணும், விளங்குதா? காலால் எடுத்துக்கிட்டு வந்து போடப்படாது. அதனால பாதரட்சேன்னு பேரு. பாதரட்ச ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான் தாம் போட்டிருந்த அந்த பாதரட்சையாகிய அந்த காலனியே சிவனுடைய கண்ணிலேயே வச்சார். இது அநியாயமா நியாயமா? சிவனுடைய கண்ணிலேயே நெருப்பு அந்த பாதரட்சையை கொண்டு வச்சாருப்பா. சிவன் முடிமேல வைக்கலாமா? அத வந்து அவர் அந்த பாதரட்சையை சிவன் மேல வச்சதை பத்தி அப்ப பெரியோர்லாம் ரொம்ப புகழ்ந்து வாடுறாங்க, ரொம்ப புகழ்ந்து வாடுறாங்க. காப்பதோர் அம்பு வில்லும், கையதோர் இறைச்சி பாகம், தோற்பெரும் செருப்பு தொட்டு. திருவாசகத்துல செருப்புன்னு வருதுமா? இதுலயும் செருப்புன்னு வருதுமா? தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி, திப்பெரும் செய்ய கண்கள் குருதி நீர் ஒழுக, தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுகை விரட்டனார். பொறுப்பற்றி செய்கின்ற பூசணைகள் ஓல் விளங்க, செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம், விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு, அருப்பற்று நின்றவா தோணக்கூடம். அதனால அந்த கண்ணப்பொறு போட்டிருந்த மிதியடி திருவாசகன் தேவாரத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை சொல்லி முடியுமா? அதனால இப்படி பாதுகை கொடுப்பது பாதரட்சை, பாதத்தை காப்பு. அவர்களுக்கு கல்லும் உள்ளா கல்லும் முள்ளு முதல்தான் உறுத்தல் வராம துன்பம் இல்லாம அவர்கள் நடந்து போவதற்கு. அது நீங்காலாது நிறைசிவ நேசர்வால் பாங்கினால் அணி பாதுகை இந்துளோர், ஓங்கு தேர் முதல் வாகனம் போய் தீங்கில்லாத சிவபுரம் சேர்வரால். அதனால பாதுகையை சிவனடியாருக்கு கொடுத்தவங்க அதையும் தானமா கொடுக்க சொல்லுதே. அதெல்லாம் சில சமயம் பண்ணியிருக்கிறோங்க, குடை பாதுகை வஸ்திரதெல்லாம் தானம் பண்ணியிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி முக்கியமான சமயங்களிலே அந்த மாதிரி தானம் செய்வது சிறப்பு. தானம் தான் ஒருவனை நல்ல தானத்துல வைக்கும், தானம் தான் ஒருவனை நல்ல தானத்துல வைக்கும். நல்ல தானத்தை செய்தான்னா அவன் நல்ல தானத்துல இருப்பான், நல்ல தானத்தை செய்தான்னா நல்ல தானத்துல இருப்பான். அதனால இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான தர்மத்தை சொல்வது இந்த நூல். அதனால இதுக்கு எல்லாம் அடிப்படை வந்து ஆச்சாரியன் தீட்சை. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக முக்கியமாக இதெல்லாம் செய்வதற்கு உரிமையும் பலனும் தருவது ஆச்சாரியன். ஆச்சாரியிடத்துல உபதேசம், உபதேசம் பெற்று ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அதற்குமே சிவ புண்ணியத்தை செய்யணும். சிவ புண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணும், சிவபுண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணும். இப்ப கோயில்ல எல்லாம் பணி செய்யறாங்கல்ல, கோயில்ல பணி செய்யறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீட்சை இருக்கணும், சமய தீட்சையாவது இருக்கணும். ஒருத்தர் கூட தீட்சை கிடையாது கோயில்ல பணி செய்கிறார்கள். தாம்பா மேளத்துல இருந்து மடப்பிள்ளையில இருந்து பூ கட்டுறதுல இருந்து மற்ற பணிகள்லாம் செய்யற ஆளு இருக்குது பாருப்பா, அத்தனை பேத்துக்கும் தீட்சை இருக்கணும், சமய தீட்சை விஷயம். எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றவன் பணி செய்கிறான். அதனால இதெல்லாம் யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? சிவாச்சாரியர் சொல்லணும், அறநிலையத்துறையில சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும். சொல்லி அதற்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து, பொருளாதார முதலாளர்கள் தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, இந்த நரி உசந்தது, இந்த தானத்துல நீங்க பணி செய்வதற்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பதனால செய்றீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மற்ற வகையில உபசாரங்களை அதிகமாக செய்து அப்பதான் கேட்பாங்க. ஆமா, உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி செய்தா ஓரளவு சரியா வரும். யாருக்கும் தீட்சையே கிடையாது, ஆசாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஆதீனங்களும் மற்ற பெரியோர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அறநிலையத்துறை செய்யணும், அறநிலையத்துறை அரசாங்கம் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அரசன்தான், நாட்டை ஆள்கிறவன் தான் முக்கியம். எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும், எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும். இப்ப இந்த சொல்லுகிற இந்த முறைக்கு ஆலயத்துக்கு நூல்கள் இருக்கிற, சட்ட நூல்கள் இருக்கிறது. இப்ப அவன் நடத்துற மற்ற காரியங்களை சட்டப்படி தானே செய்யறான், சட்ட நூல்படி தானே மற்றதெல்லாம் செய்யறேன். கோயில மாத்திரம் சட்டப்படி நடத்துறது கிடையாது. சட்ட நூல் கோயிலுக்கு சட்ட நூல் இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி இதுக்கு ஆச்சாரியன் இடத்துல உபதேசம் பெற்று, அந்த ஆச்சாரியன் சொன்னபடியும் அதற்கு மேல அருள் நூல்களை கற்று, அந்த நூல்வழியை சொன்னபடியும் அந்த புண்ணியங்களை செய்யணும். ஆகையால ஆச்சாரியன் இடத்துல தீட்சை பெற்று உபதேசம் பெறவில்லையானால் சிவபுண்ணியம் செய்யறதுக்கே உரிமை இல்லை.
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale. Ningal ketkavirpadu Periya Puranam Sorpozhivu. Thalaippu Urudhira Pasupathi Nayanar Puranam. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

பார்வதி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நமசிவாய.
2: ஸ்ரீமத் வியாக்ரபுரேஷ்சராத் அனிராஜபூஷாத் சம்சார ரோக விஷஜஹ நிகிலாண்டபாலாத் ஸ்ரீமத் ஹேமசபேஸ்வராத் லலிதாம்பிகேஷாத் ஸ்தானோ பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. பஞ்சரத்னம் நடேஷஸ்ய சோமசேகரயத்விபிஹி சம்ஸ்துதம் யஃப் படேன் நித்யம் சாஸ்வதம் தஸ்ய மங்களம். நாம் முதல்ல சொல்லி கொண்டு வந்திருந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நடேஷ பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகம். இன்றைக்கி அந்த நடேஷ பஞ்சரத்னம் பூர்த்தியாகிறது. ஓம் நம சிவாய. ருக்வேத பஞ்சருத்ரம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ரெண்டாவது சூக்தத்தில் இருக்கோம். நம்ம ரெண்டாவது சூக்தத்தில் 8 ருக்குகள் பார்த்துருக்கோம். 9வது ருக்கிலிருந்து பார்க்கணும். என்னை மட்டும் அல்லாமல் என்னுடைய மக்களையும் என்னுடைய பேரனையும் காப்பாற்று. அது மட்டும் இல்லாமல் என்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும், என்னுடைய வீரர்களையும், என்னுடைய கோக்களையும், குதிரைகளையும், என்னுடைய நண்பரனுடைய குடும்பத்தையும், எல்லாவற்றையுமே காப்பாற்று அப்படின்னு வேதம் வந்து பிரேரணை பண்ணுறது. அடுத்து மேல் கொண்டிருக்கிறருக்கு 9வது இருக்கு.
3: உபதே ஸ்தோமான் பசுபா இவாக்கரம் ராஸ்வா பிதர்மருதாம் சும்னமஸ்மே பத்ராஹிதே சுமதிர் மருளயத்தமாதா வயம் அவயித்தே விரணீமஹே. இதுலேயும் பிதர் மருதாம் அப்படின்னு சொல்கிறது, மருத்கணங்களின் பிதாவாகிய ருத்ர பரமேஸ்வரனே. ஸ்தோமான் துதியாகிய மந்திரங்களை, தே உனக்கு, பசுபாகா இவ பசுக்களை பாதுகாக்கின்றவரை போல, உப ஆகரம் அருகில் வந்து சமர்ப்பிக்கிறோம். மருத்துக்களின் பிதாவாகிய ருத்ர பரமேஸ்வரரே, எப்படி ஒரு எதுக்காக இந்த கோ சம்ரக்ஷணத்தை பற்றி இதில் சொல்கிறது விசேஷமாக அப்படின்னா, இப்போ பசு மாட்டுக்கு பார்த்துக்கிறதுங்கிறது அவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். கோ சேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உசத்தியான ஒரு விஷயம். கோமாதா 33 கோடி தேவர்களும் வசிப்பிடமாக இருக்கக்கூடியது அந்த பசுவினுடைய உடல். நம்முடைய சனாதன தர்மம் கோ சம்ரக்ஷணத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறது, கோதானத்தை ரொம்ப விசேஷமாக சொல்கிறது. ஒரு பசுமாடு அது பிறந்த க்ஷணத்திலிருந்து அது கடைசி மூச்சு விடுற க்ஷணம் வரைக்கும் தர்மத்துக்காகவே வாழ்ந்து தர்மத்துக்காகவே தன்னுடைய உடலை துறக்கிறது. அப்படி ஒரு தர்மாத்மா பசு கோ. அதுக்கு பார்த்துக்கிறவாளுக்கு தான் தெரியும் அது எப்படி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும், எப்படி அதனுடைய மனசை அறிஞ்சு அதை நடத்தணும் அப்படிங்கிறது அதை கூடவே இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். ஏன்னா இங்கே விசேஷமாக வேதம் சொல்கிறது, பசுக்களை பாதுகாக்கின்றவரை போல, பசுபாகா இவ உப ஆகரம் அருகில் வந்து சமர்ப்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது வேதம். இந்த நமஸ்காரங்களை நாம் சமர்ப்பிக்கிறோமே, அப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோம் பிரதியா பகவான்கிட்ட இருந்து அப்படின்னா, பத்ரா சுமதிஹி. சுமதிஹிங்கிறது அனுகிரகம், அனுகிரக புத்தி வந்து சுவாமிக்கு ஏற்பட்டு நமக்கு நலத்தை கொடுக்க வேண்டும். முரளயத்தமா நமக்கு வந்து நல்ல சௌக்கியங்களை கொடுக்க வேண்டும். அத அதுக்கப்புறமா வயம் நாம், தே உனது, அவக இத்து பாதுகாப்பையே விருணிமகை வேண்டுகின்றோம். இன்றைக்கி நான் வந்து எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு பணம் கொடு, பொன் கொடு, வீடு கொடுன்னு கேட்டுட்டு நாளைக்கு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னா, நாளைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன், நாளைக்கு எனக்கு என்னமோ ஒரு வேண்டுதல் வரும், நாளைக்கு வந்து அது வேண்டுவேன், நாளான்னைக்கு வேறொரு வேண்டுதல் வரும், நாளான்னைக்கு அதை வந்து வேண்டுவேன், இப்படி மாறிண்டே தான் இருக்க போகிறதே ஒழிய இதுக்கு ஒரு முடிவுங்கிறதே கிடையாது. அதனால் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறது அப்படின்னா, எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எங்களை எல்லாம் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்லோகங்கள்லாம் உன்கிட்ட அருகில் வந்து சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய பாதுகாப்பை மட்டுமே நாங்கள் வேண்டுகிறோம், நீ இருக்க அப்படின்ற ஒரு எண்ணமாகப்பட்டது எனக்கு போறோம், வேற எதுவுமே எனக்கு இந்த ஜென்மால தேவையே கிடையாது, நீ இருக்க என் கூட அப்படிங்கிற எண்ணத்தை நான் மறக்காம இருக்கணும். இறைவா, நீ என் அருகிலேயே இருக்கிறாய், நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடல அப்படின்ற எண்ணம் உன்னுடைய பாதுகாப்பு, அது ஒன்று மட்டுமே எனக்கு போறோம், இந்த ஜென்மாவுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, மற்ற எல்லாம் தன்னாப்பெல்லாம் வந்துட போறது அப்படிங்கிறத, இங்கே எது முக்கியம் அப்படிங்கிறத வேதம் இப்போ சொல்லிகிட்டே போகிறது. முதல்ல அது கேட்டது, இதை கேட்டது, இப்போ கடைசியாக வந்து உன்னுடைய பாதுகாப்பு ஒன்று இருந்தால் போதுமானது அப்படிங்கிறதாக சொல்கிறேன். நாம் புற உலகில் மயங்கி வெளி உலக கோல்ஸோட நாம் இருக்கும் பொழுது அந்த கோல்களிலிருந்து நம்மளுடைய மனதை திருப்புவதற்காக உனக்கு என்ன வீடு தானே வேணும், உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், உனக்கு என்ன இது தானே வேணும், வா நான் உனக்கு ருத்ர பரமேஸ்வரன்ட்ட சொல்லி வாங்கித்தரேன்னு வேதம் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் பார், இதுதான் பரபிரம்மம் அப்படிங்கிறத ஒரு நாள் நமக்கு காமிக்க போகிறது. நாம் வெளி உலகத்தினுடைய மாயையில் ஆட்பட்டு இருக்கும் பொழுது நேராக வா உனக்கு பரபிரம்மத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் வரமாட்டோம். எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு துக்கம் வேணும், துக்கம் வேணும்னு யாரும் கேட்கறது இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம கேட்குற சுகமே துக்கம்தான். ஒரு பேனா இருக்குது, அந்த பேனாவினுடைய ஒரு முனையை பிடித்து நான் தூக்குகிறேன், அப்போ மற்ற ஒரு முனையும் தன்னாப்பில் மேலே வருது. ஏன், நான் கேட்கவே இல்லையே, அந்த முனையை நான் பிடிக்கவே இல்லையே, ஆனால் வரதா இல்லையா மேலே அதுவும். அதுபோல் எப்போ நாம் சுகத்தை வேண்டுகிறோமோ அந்த துக்கத்துக்கு நாம் தயாராகி விட வேண்டும். ஏன்னா சுகத்துக்கு துக்கம்னு ஒரு பிரதிபதம் உண்டு. எப்போ கிடைச்சாது சுகமோ அப்போ அது கிடைக்காத போனால் துக்கம், இன்னைக்குமே அது கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல் இந்த உலகம் துவந்தவமயமானது, சுகம் துக்கம் மானம் அவமானம். ஒரு நாள் பாராட்டி பேசுவா, ஒரு நாள் தூற்றி பேசுவா, என்றைக்குமே பாராட்டியே பேசின்னு இருக்க மாட்டா, ஒரு நாள் சந்தோஷமாக பேசுவா, ஒரு நாள் கோபமாக பேசுவா. இந்த துவந்தமயமான உலகத்தில் நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது வேதமாகப்பட்டது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வஸ்துக்களை காமிச்சு நம்மளை உள்ள திருப்பி உள்ள கூட்டிகிட்டு போகிறது. திடீர்னு ஒரு நாள் நமக்கே புரியறது, ஆஹா இதெல்லாம் வந்து மாயை, இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகக்கூடியது, இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும், பரமேஸ்வரன் ஒருவனே சாஸ்வதமானவன் அப்படின்னு நமக்கா என்னைக்கு புரியறதோ. வெளியிலேருந்து நாலு பேர் சொன்னால் நமக்கு புரியாது, நமக்கா அது உரைக்கணும், நமக்கா அது புரியணும், அன்னைக்கு தான் அது நமக்கு சாஸ்வதமான ஒரு லேர்னிங்காக அது இருக்கும். அடுத்த இருக்கு, ஆரே தே கோக்ன முதபூரு சக்னம் க்ஷயத்வீர சும்னம் அஸ்மே தே அஸ்து மிருளாச்ச நோ அதீச்ச ப்ரூஹி தேவாதாச்ச நஷர்ம யச்சத்விவர்ஹாஹா. க்ஷயத்வீர, மீண்டும் இந்த பதத்தை உபயோகம் பண்ணுறது, பகைவர்களை அடக்கும் ருத்ர பரமேஸ்வரனே, உன்னிடத்தில் உள்ள கோக்ணம் பசுக்களை கொல்லத்தக்க உண்டான ஆயுதங்களும், பூருஷக்னம் புருஷர்களை கொல்லத்தக்க ஆயுதங்களும், ஆரே வெகு தூரத்தில், ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆரே அஸ்மத்துன்னு பார்த்துருக்கோம், ஆரே வெகு தூரத்தில் அஸ்மே, எம்மிடத்திலிருந்து வெகு தூரமாக அதை அருளி செய், அது என் பக்கத்திலேயே வரக்கூடாது. சும்னம் சுகமானது என் கூடவே இருக்கட்டும், விருள எப்போவுமே சந்தோஷம் என் கூடவே இருக்கட்டும். ருத்ர பரமேஸ்வரா, எங்களுக்கு அதிப்ரூஹி ஆசிர்வாதங்களை கூறுவாயாக, அதுக்கப்புறமும் எங்களுக்கு திபர்ஹா இருவகையிலும் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. இருவகையிலும் சுகத்தை கொடுத்தருள்வாயாகனா என்ன அர்த்தம்? அதனாலதான் நான் முதலேயே சொன்னேன், ஒரு சுகம் மட்டும் இல்லை, இகலோக சுகம் சுகம் பரலோக சுகம் ரெண்டுமே கொடுக்கக்கூடியவர் வல்லவர் ஒரே ஒருவர் தான், ருத்ர பரமேஸ்வரர் தான். இகலோக சுகத்தை காண்பித்து நம்மை முதலில் வழிபடுவதற்கு பிரேரணை செய்த வேதம் இப்போ பரலோக சுகத்தை லைட்டாக அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது. வாப்பா இன்னொன்று இருக்குது, அதையும் நான் உனக்கு காமிக்கிறேன், அதையும் கொடுக்க வல்லவர் ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறதாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறது உள்ளுக்குள்ள. அவோ சா மனமோ அஸ்மா அவசியவ ஸ்ருணோது நோஹவம் ருத்ரோ மருத்வான் தன்னோ மித்ரோ வருணோ மாமகன் தாமதீதி சிந்து பிருத்திவி உதத்யோ. அவசியவஹா அப்படின்னா உணவுப் பொருளை, இன்னொரு அர்த்தமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாதுகாப்பை விரும்புகின்ற நம்ம உணவு பொருள் எல்லாமே சேஃப்டி தான், செக்யூரிட்டி தான். ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுத்துன்னா மனுஷன் அப்படியே 180 degrees மாறிடுவான். ஆனால் இதுவே நீ செக்யூர்ட் ஹேண்ட்ஸில் இருக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவன் ஃப்ரீயாக வேலை பார்ப்பான். இன்செக்யூரிட்டி வந்துடுத்து அப்படின்னா அப்படியே, அப்படியா இந்த பையனுக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் மாறிவிடுவார்கள். இந்த நமஸ்காரம் வணக்கம் என்னும் சொல்லை அவோச்சாம நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம். எங்களுக்கு என்ன கொடு அப்படின்னா பாதுகாப்பை கொடு. பாதுகாப்பு செக்யூரிட்டினா என்ன, நமக்கு உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதெல்லாம் தான் செக்யூரிட்டி. முதல்ல அதை சரி பண்ணிவிடு. நான் செக்யூர்டாக இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துடட்டும். ஏன்னா ஆல்ரெடி வந்து வேதம் சொல்லிடுத்து பகவான் நம் கூடவே தான் இருக்கிறார், ஒரு க்ஷணம் கூட அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதில்லை. உன்னுடைய தைரியத்தை எனக்கு கொடு, நீ இருக்கங்கிற தைரியத்தை எனக்கு கொடு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மருத்வான், மருத்துக்களை புத்திரராக கொண்ட இந்த ருத்ர பரமேஸ்வரனை ஹவம் எங்களுடைய அழைப்பை ஸ்ருணோது கேட்டருள்வாயாக. இது வந்து இந்த மித்ரஹா மித்ரன்கிற தேவத்தை, வருணஹா வருணன்கிற தேவத்தை, அதிதிஹி அப்படின்னா பூமி நம்ம பார்த்தோம், சிந்துஹூனா கடல், பிருத்திவினா நம்மளுடைய இந்த பூமி, உதத்யௌஹு வானம், ரெண்டுமே வான் நிலம் இது இரண்டும் மாமகந்தாம் போற்றுவார்களாக. எங்களுடைய சௌக்கியத்தை வேண்டி ருத்ர பரமேஸ்வரனே உனக்கு நாங்கள் வணக்கங்களை கூறுகின்றோம். எங்களுடைய நமஸ்காரம் எல்லாம் உனக்கே உரித்தாகுக. மருத்துக்களுக்கு பிதாவாகிய நீர், நாங்கள் அழைப்பதை கேட்டருள்வீராக. நாம் இப்போ சொல்கிறத மித்ரன் முதலான தேவர்களும் போற்றிக்கொள்வார்களாக. யார் மித்ரன் முதலான தேவர்கள்னா, மித்ரன் வருணன் அதிதி கடல், கடலுக்குண்டான தேவத்தை, பிருத்திவி தரைக்குண்டான தேவத்தை, உதத்யௌஹு ட்விலைட், ஆக்சுவலாக தியௌஹுங்கிறது வந்து ட்விலைட். அந்த எல்லா தேவர்களுமே நாம் சொல்வதை அவர்களும் போற்றிக்கொள்வார்களாக அப்படிங்கிறதாக இந்த ரெண்டாவது சூக்தம் முடியறது. அடுத்து மூணாவது சூக்தம் மேல் கொண்டு பார்க்கலாம்.
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
1: சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலஞ்சலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சனமணஞ்சனமச்சல பதம் ஜனனபஞ்சனகரம் கதம்பருச்சிமம்பரவசம் பரமமம்புதகதம்பகவிடம்பகலம் சிதம்புதிமணிம்புதஹ்ருதம்புஜரவிம் பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ. ஓம் நம சிவாய. நமஸ்காரம். ரிக்வேதத்தில் உள்ள பஞ்சருத்ரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ரெண்டு சூக்தங்கள் வந்து நம்ம பூர்ணமாக பார்த்துருக்கோம். இந்த அர்த்தங்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் நாம் அசை போடும்பொழுது தான் அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு மனசில் ஸ்புரிச்சு நாம் அந்த பரபிரம்மத்தை அடைகிறோம் அப்படிங்கிறதாக முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. இதில் ரெண்டாவது ருத்ரம் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி மூணாவது ருத்ரம். ஆதே பிதர்மருதாம் சும்னமே துமான சூரியஸ்ய சந்திருஷோ யோதாஹ அபினோ வீரோ அர்வதிக்ஷமேத பிரஜா ஏமஹி ருத்ர பிரஜாபீஹி. ஏற்கனவே சொன்னது போல் இந்த 49 மருத்கணங்களினுடைய பிதாவாக ருத்ர பரமேஸ்வரரை மீண்டும் மீண்டும் வேதமாகப்பட்டது. மருதாம் பிதா அப்படின்னு இப்பவும் சொல்கிறது மருத்துக்களை தோற்றுவித்த ருத்ர பரமேஸ்வரரே. தே சும்னம் கொடுக்க தகுந்த உனது சுகமானது ஆ ஏது எமக்கு வருவதாக எனக்கு கிடைக்கட்டும். எங்களை சூரியஸ்ய சூரியனின் சந்திருஷா தரிசனத்திலிருந்து மாயுயோதாக பிரித்து விடாதே. சூரிய தரிசனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரதானமாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருந்து வந்த ஒரு தர்மம். நம்ம கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், காந்திஜியினுடைய தாயார் வந்து சூரிய தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் அந்த காலத்தில் அப்படி இருந்தால் இப்போவும் நிறைய பேர் இருக்கா, சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டா. சூரியனையே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மார்க்கமே இருக்குது, சௌர மார்க்கம் அப்படியே. நமக்கு சண்மத ஸ்தாபனம் பண்ணும்பொழுது ஆதிசங்கராச்சாரியார் சௌரம் அப்படின்னே ஒரு மார்க்கம் வச்சுருக்கார். சூரியனை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு மார்க்கமே இருக்கிறது. இந்த சூரிய தரிசனம் ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்னு வேதம் சொல்கிறது. ஆரோக்கியத்துக்கு பிரதானமான தேவதை சூரியன் தான். இந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் இந்த சூரியனுடைய தரிசனத்தை எங்களிடமிருந்து பிரித்து விடாதே அப்படின்னு வேதம் வேண்டி கேட்டுக்கிறது. ஞான பானு அப்படின்னு சொல்லுவோம். ஞானத்தையும் சூரியனோட தான் ஒப்பிடுவோம். நான் கேட்ட பல மகான் கதைகளில் ஒரு சித்தரனுடைய கதை, அவர் காலையிலிருந்து மாலை வரை வெறும் சூரியனை மட்டுமே பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு மகான், அப்படியே ஞானம் அடைஞ்சிருக்கார். கார்த்தாவிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு க்ஷணம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம வெறும் சூரிய தரிசனம் மட்டுமே பண்ணி சூரியனுக்கும் இந்த லோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு எல்லா பெரியவர்களும் அறிஞர்களும் கூட சொல்லியிருக்கா. மேலைநாட்டு அறிஞர்கள் கூட சொல்லியிருக்கா, சூரியனில் புயல் ஏற்படும் பொழுது இங்கே ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கா. சூரியன் மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு தேவதை. மாயுயோதாக பிரித்து விடாதே. மற்றும் வீரஹா வீரமுடைய புத்திரர்கள் 60 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பகைவர்கள். அபிக்ஷமேத அவர்கள் எங்களுடைய புத்திரர்கள், எங்களுடைய வீரர்கள், வீரமுடைய புத்திரர்கள் எங்களுடைய பகைவர்களை நன்கு அடக்குவார்களாக. 60 பகைவரிடத்திலிருந்து வீரமிக்க நீ நாங்கள் செய்த பிழைகளை அபிக்ஷமேத க்ஷமஸ்வ பொறுத்தருள், நாங்கள் செய்யும் குற்றங்களை பொறுத்தருள்வாயாக. பிரஜாபிஹி எங்களுடைய புத்திர போத்திரர்களுடன் பிரஜா ஏமஹி நாங்கள் வளர்ந்து கொண்டே போகட்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல வேதம் எனக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் சேர்த்தே வேண்டிக் கொள்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பிரஜா ஏ மகி அப்படின்னு, பெருகுவோமாக நாங்கள் இன்னும் தழைத்தோங்குவோமாக, வாழையடி வாழையாக, குலம் வந்து தழைத்தோங்கட்டும் அப்படின்னு ருத்ர பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறது. மொத்தமாக இதனுடைய கருத்து, முதல் இருக்கனுடைய கருத்து, மருத்துக்களின் பிதாவான ருத்ர பரமேஸ்வரரே, உம்மால் அருள் செய்யத்தக்க சுகம் அனைத்தும் எனக்கு உண்டாகுக, சூரிய தரிசனம் எப்பொழுதுமே என்னை விட்டு விலகாமல் இருக்குமாறு அருள் செய்க, நல்ல மக்கள், எதிரிகளை அடக்கும் வீரமுடைய மக்கள் எமக்கு உண்டாகுவார்களாக, நான் செய்த பிழைகளை நீர் பொறுத்தருள்வீராக, நாங்கள் தழைத்தோங்குவோமாக அப்படிங்கிறதாக முதல் ரிக்கினுடைய அர்த்தம். ரெண்டாவது, துவாதத்தேவீ ருத்ரசந்தமேபிஹி சதம் ஹிமா ஆஷீய பேஷதேவீஹி வியாஸ்மத்வேஷோ வித்ரம் யம்ஹோ வியமீ வாஷ்சாயதஸ்வசூச்சீஹி. இது ரெண்டாவது இருக்கு. ருத்ர பரமேஸ்வரரே, துவா உன்னால், தத்தேபிஹி கொடுக்கப்பட்டவைகள், என்ன கொடுத்தார், சந்தமேபிஹி நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகள், பேஷஜேபிஹி ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, ஹஸ்தே விப்ரத் பேஷஜா வாரியா ஆணி, உன்னுடைய கைகளினால் எங்களுக்கு மருந்து கொடு அப்படின்னு, இந்த மருந்துகள் நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணி, சதம் ஹிமாஹா 100 வருட காலம், அஷிய நிலைத்திருக்கட்டும், உங்களால் கொடுக்கப்பட்டவைகளும் நல்லத்தை கொடுக்கும் தன்மையையும் உடைவதான இந்த மருந்துகள் 100 வருட காலம் நிலைத்திருக்கட்டும். அஸ்மத்து எமது துவேஷகா, யார் எங்களிடம் துவேஷம் பாராட்டுகிறார்களோ, யார் பகைவர்கள், சாத்தயஸ்வ அவர்களை வந்து எங்களிடமிருந்து அடியோடு ஒழித்துவிடு, எங்களிடம் துவேஷபாவம் செய்பவர்களை, பகைவர்களை அடியோடு ஒழித்துவிடு. இன்னொருத்தனை ஒழிச்சிடு அப்படின்னா கேட்கறது வேதம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யார் நமக்கு எதிரி, நம்மளுடைய மனமே சில சமயங்களில் நமக்கு எதிரான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது. எல்லாமே எண்ணங்கள் தானே, ஒரு மனுஷன் ஒன்று கிடையாது, எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் அடியோடு ஒழியணும் அப்படிங்கிறது தான். இப்போ எதிரிங்கிறது அப்போ யாருன்னு ஆயிடுறது, நம்ம எதிரி இல்லை, நம்மளுடைய அந்த எண்ணம் தான் எதிரியாக மாறிவிடுகிறது. ஆங்கிலத்தில் கூட ஒரு சொல்லாடல் உண்டு, வி ஆர் ஆல் பேபீஸ் இன் பிக் பாடிஸ் அப்படி. அந்த மனம்தான் ஒரு துவேஷத்தை உண்டு பண்ணுறது, அந்த மனம்தான் ஒரு அசூயையை உண்டு பண்ணுறது, அந்த மனம்தான் ஒரு பேதபாவத்தை உண்டு பண்ணுறதுங்கும் போது, அந்த மனம்தான் அந்த எதிரி, அந்த மனம்தான் வந்து அப்படியாப்பட்ட அந்த மனம்தான் அழியணும். அந்த பகைவர் எண்ணத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த மனம் மாற வேண்டும், அதை இங்கே வேதம் வேண்டிக்கிறது. சாத்த எஸ்வ அப்படின்னா அடியோடு ஒழிப்பாயாக, அம்ஹஹா அப்படின்னா பாவங்கள், விதரம் விசாத்த எஸ்வ முழுசும் ஒழிக்கட்டும், பாவத்தை ஒழித்து விடு அப்படின்னா. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன எனக்கு புரிந்த ஒரு விளக்கத்தை கூற ஆசைப்படுகிறேன். புண்ணியம் பாவம்னு நம்ம வாழ்க்கையை ரெண்டா துவந்தமாக வச்சு பண்ணுறோம். இந்த பாவம் அப்படிங்கிறதும் வந்து பகவான் தான் உண்டு பண்ணுறாரா, பாவங்கிறது நம்ம தனியாக ஒன்று செய்கிறோமா, அப்போ நம்ம சங்கல்பம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் நிறைய சமயத்தில் என்ன நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பாவத்தை வந்து இந்த உலகத்தில் விட்டு வச்சிருக்கிற அளவுக்கு ஏன் சுவாமி வந்து இது பண்ணுறார், அதை இல்லாமையே பண்ணிடலாமே, அடியோடு இல்லாமையே பண்ணிடலாமே. மகாபாரதத்தில் கூட துரியோதனன் ரொம்ப இதுவாக சொல்கிறான், அப்படியாப்பட்ட கிருஷ்ணன் இந்த யுத்தத்தையே தடுத்து நிறுத்திடலாமே, எதுக்கு யுத்தத்தை பண்ணணும், எனக்கு உனக்கு சத்புத்தி கொடுத்த கிருஷ்ணன் எனக்கு சத்புத்தி கொடுக்கலையே அப்படின்னு கூட ஒரு இடத்துல கிண்டலாக சொல்கிறான். ஏன் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம், என்னது பாவம் எது புண்ணியம், பரோபகாரம் புண்ணியங்கும் போது இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை விளைவிக்கிறோம், மனசாலேயோ வாக்காலேயோ தேகத்தினாலேயோ கஷ்டத்தை விளைவிக்கிறோம் அப்படிங்கிறது பாவம். இன்னொரு இது என்ன அப்படின்னா, நாம் செய்கின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை எப்போ நம்ம எடுத்துட்டோமோ, இது என்னுடையதுன்னு ஒரு கர்த்தத்துவ பாவத்தை எப்போ எடுத்துட்டோமோ, அப்போ அதுக்கு உண்டான கர்ம பலனை நாம் அனுபவிக்க வேண்டியதாக மாறிவிடுகிறது. எப்போ இது நான் கர்த்தா அல்ல, நான் ஒரு கருவி மாத்திரமே அப்படின்னு எப்போ அந்த பலத்தியாகம் பண்ணிடுறோமோ, அந்த பலத்தியாகம் பண்ணிடுற சாமர்த்தியத்தினாலேயே அது வந்து நம்மை சேர்ந்த கர்மாவாக இல்லாமல் அது மாறிவிடுகிறது. இந்த கர்மத்தியாகம் அவ்வளோ சுலபமாக எல்லாருக்கும் சித்திச்சிடுறது இல்லை. நம்ம எவ்வளோதான் நினச்சிருந்தாலும் நான் கர்மத்தியாகம் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடைசியில் வந்து நின்றுடுறது. அதனால தான் நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம், நம்ம வந்து சில கர்மாக்களை அனுபவிச்சுட்டுருக்கோம், சில விஷயங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுறதுல. இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு காரணம், கர்மத்தியாகம் பண்ணிட்டேனாக்குண்ணா அப்படின்னு ஒரு எண்ணம் திரும்ப உள்ளுக்குள்ளே வந்துடுறது. அந்த நான் அப்படிங்கிறத அழிக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிறது அந்த பாவங்களை விதரம் விசாரம்.

0: அதில் என்னெல்லாம் அந்த 100 வருஷ காலத்தில் இருக்கணும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, பகைவர்களை ஒழித்து, நீர் கொடுக்கும் மருந்தாகப்பட்டது எங்கள் பகைவர்களை ஒழித்து, எங்கள் பாவங்களை ஒழித்து, எங்கள் பிணிகளை ஒழித்து, எங்கள் உடம்புகளில் தொடர்ந்து படித்து வரும் வியாதிகளையும் ஒழிக்க வேண்டும், போக்கி அருள வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறது. அப்போ இதில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகிறது, நம்ம முன்னாடியே சொன்னது போல் இந்த வியாதி அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் சம்பந்தப்பட்ட வியாதி கிடையாது. இந்த சம்சாரம் அப்படிங்கிற சக்கரம், ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் திரும்ப திரும்ப வர சக்கரத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு, அவருடைய பதத்தை அடைவதற்கு அவரை தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, மாணிக்கவாசகர் சொல்வது போல, அவரே அதற்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேதம் நம்மளை பிரார்த்தனை செய்ய பிரேரணை செய்கிறது. நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் நம சிவாய. ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. ஹரம் திரிபுரபஞ்சனம் அனந்த கிருத கங்கணம் அகண்டதய மந்தரஹிதம் விரிஞ்சி சுரசம்ஹதி புரந்தர விசிந்தித பதம் தருண சந்திரமகுடம் பரம்பத விகண்டித யமம் பசித மண்டித தனும் மதன வஞ்சன பரம் சிரந்தனமமும் பிரணவ சஞ்சித நிதிம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ. தொடர்ந்து நாம் ரிக்வேதத்தில் உள்ள பஞ்சருத்ரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 2 சூக்தங்கள் பூர்ணமாக முடிஞ்சு இப்போ நாம் 3வது சூக்தத்தில் 3வது ரிக்கில் இருக்கோம். ரிக்குக்கு போகலாம். ஸ்ரேஷ்டோ ஜாதஸ்ய ருத்ரஸ்ரீயாசி தவஸ்தமஸ்தவசா வஜ்ரபாஹோ பர்ஷீண பாரமம்ஹ சஸ்வஸ்தி விஸ்வா அபீதிரபாசோயோதி. ருத்ரனை இந்த ரிக்கில் வந்து தோன்றிய எல்லா பொருட்களுக்கும் சிறந்த பொருள் எது அப்படின்னா அது ருத்ர பரமேஸ்வரன் தான். ஐஸ்வர்யத்தினால் எது உசந்த பொருள் தோன்றிய வஸ்துக்கள்லையே அப்படின்னு பார்த்தோன்னா ருத்ர பரமேஸ்வரன் தான். பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாக இருக்கக்கூடியது, மீண்டும் தவசாம் அப்படிங்கிறது பெரியவர்களுக்குள் தவஸ்தமஹா, அதுலேயும் தமப்பிரத்யம் போட்டு சொல்கிறது, மிகப்பெரியவனாக அசி இருக்கின்றாய். வஜ்ரபாஹோ வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தியவனே அப்படிங்கிறதாக சொல்கிறது வஜ்ரபாஹோ. எப்படி பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாகவும் சிரேஷ்டமான வஸ்துக்களுக்கு சிரேஷ்டமான வஸ்துவாய் நீ விளங்குகின்றாயோ, நீ ஏ ருத்ர பரமேஸ்வரா நக எங்களை அம்ஹசஹா பாவத்தினுடைய பாரம் அப்படின்னா கரை, அந்த கரையை வந்து ஏற்றிடு. அந்த கரை நம்மளை சம்சார சாகரங்கிறதுல கரையேற்றுறதுங்கிறது ஒன்று. இதில் வந்து இந்த பாவம் அப்படிங்கிற இந்த கடலில் நாங்கள் நீந்தின்னு இருக்கோமே, இதிலிருந்து நீ எங்களை கரை ஏற்றிடு, எங்களை ஏறும்படி கரை ஏறும்படி செய்தருள்வாயாக. ரபசஹா அப்படின்னா பாவத்தின் விஸ்வாக அபீதிகி பிராப்திகள், யுயோதி நீக்கிவிடு, இந்த பாவத்தினால் நாங்கள் அனுபவிக்கும் துக்கத்தையும் இந்த பாவத்தினால் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பலன்களையும் நீக்கி எங்களுக்கு கரையை காட்டு, கரையை அடையச் செய். சம்சாரத்தை எப்போவுமே நாம் சாகரம் அப்படிங்கிறதாக சொல்லி தான் நமக்கு வழக்கம். அப்படி சாகரமாக இருக்கும்பொழுது இந்த சாகரத்தை கடக்க வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு கப்பல் தேவைப்படுறது. சில நேரங்களில் வந்து சில மகான்களுடைய நடவடிக்கைகள் வந்து நமக்கு புரியத்தக்கதாக இருக்காது. அவளும் நம்ம மனுஷான்னு நினச்சிக்கூடாது. குருநாதருக்கு என்றைக்குமே நாம் வந்து மரியாதை கொடுக்கணும். குருநாதரும் ஒரு மனுஷன்தானே, அவனுக்கும் நமக்கு உண்டான எல்லாமே இருக்கும் தானே அப்படிங்கிறதாக சிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கப்பலினுடைய கதை வர்றதுனால இதை நான் சொல்கிறேன், கப்பலும் கடலில் தான் இருக்குது, மீனும் கடலில் தான் இருக்குது. அதுக்காக மீனும் கடலும் ஒன்றாகாது. மீனினுடைய அப்ஜெக்டிவ் வேறு, கப்பலினுடைய அப்ஜெக்டிவ் வேறு, ஒரே

0: விஷயத்தை ஒவ்வொருத்தர் எந்த விதமாக அணுகுகிறார்களோ அதனை பொறுத்து அந்த விஷயத்தினுடைய சாராம்சமானது மாறுபடுகிறது. எல்லாருக்குமே எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. எந்த வைத்தியர் வந்து நம்ம வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகிறாரோ, நமக்கு ஒரு வியாதின்னு வந்த உடனே நம்மளுடைய மலஜலத்தை நம்மளுடைய மலத்தை எடுத்து அவர் தான் வந்து பரிசோதித்து பார்க்கிறார். அது ஆனால் வைத்தியர் மட்டும்தான் செய்யணும், எல்லாரும் அதை செய்ய முடியாது. அப்படி சில வஸ்துக்களை நம்மளுடைய வேதமும் ஆகமமும் சில இடங்களில் சொல்லியிருக்கு. சில அதை வந்து திரித்து பேசுபவர்கள் வேறு மாதிரியான கிருத்திரிமமான அர்த்தம் பண்ணி கொண்டு அதற்கு தப்பான கல்பிதங்களை வந்து செய்கிறார்கள். அதற்காக நான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன், சாகரத்தில் கப்பலும் இருக்கும் மீனும் இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. சாகரத்தில் நாம் இந்த சம்சார சாகரத்தில் நாமும் இருக்கிறோம், குருநாதரும் இருக்கிறார், ரெண்டு பேருமே உடலோடு தான் இருக்கிறோம், ஆனால் ரெண்டு பேருக்கும் ஏற்படுற அவஸ்தைகள் ஒன்றும் கிடையாது. இந்த பாவம் பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரப்பீடனம்னு நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் சொன்னது போல், பரோபகாரத்திற்காக எது பண்ணுறோமோ அது புண்ணியம், மற்றவர்களை பீடிப்பது பீடனம் என்ன செய்கின்றோமோ பரப்பீடனம் அப்படிங்கிறது பாவம். நான் செய்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு கர்மாவையும் சங்கல்பித்து செய்யும்பொழுது அதனுடைய பலாபலன்களை நாமே அனுபவிக்கும்படியதாக ஏற்படுகிறது. அதை எப்போ நம்ம ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணிவிட்டோமோ அந்த ஈஸ்வரார்ப்பணம் பண்ணின சாமர்த்தியத்தினாலே அந்த பலனும் நம்மை சேராததாக மாறுகிறது. நாமளும் நிஷ்கர்மியாகுவதற்கு ஒரு படி மேலே செல்கிறோம். எப்போ நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோமோ அப்போவே வந்து பகவான் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். அப்போ நீயே பார்த்துக்கோப்பா, நான் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி, எப்போ அது என்னுடையது இல்லை, அது முழுக்க முழுக்க இறைவனுடையது தான் அப்படின்னு ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்பட்டு நம்ம அதை விட்டுடுறோமோ அவன் கையில், அனன்யாஸ் சிந்தையன் தோமாம்னு பகவான் சொல்வது போல அவன் வந்து நம்மளுடைய யோக க்ஷேமத்தை அவன் வகிக்கிறான். வஜ்ரபாகுவாக இருக்கக்கூடிய ருத்ர பரமேஸ்வரனே, என்னை இந்த பாவம் இந்த பாவத்தினுடைய கரையை தீடும், எனக்கு வந்து இதிலிருந்து இந்த பாவம் பெரிய கடலாக இருக்கிறது, இதிலிருந்து நீ என்னை கரையை தீடுன்னு இந்த ருத்ரம் இந்த ருக்கு வந்து சொல்றது. அடுத்த ருக்கு, மாத்வா ருத்ர சுக்ருதா மானமோபிர் மாதுஷ்டூதி ஷபமா சஹூதி உன்னோ வீராகும் அர்ப்பய வேஷஜேபிர் விஷக்த மம் தவா விஷஜாம் ஸ்ருணோமி. ஹே ருத்ர பரமேஸ்வரா, துவா உனக்கு நமோபிஹி வணக்கங்களால், மா சுக்ருதாம நான் வந்து கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன், கோபம் உன்னை கோபப்படுத்தாமல் இருப்பதற்கு நான் என்னுடைய வணக்கங்களை செலுத்தி கொண்டே இருப்பேன். வேளா விளக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்த வேண்டிய சமயத்துக்கு நான் செலுத்தி கொண்டே இருப்பேன். அதனால் நான் உனக்கு ஒரு முனிவை ஒரு கோபத்தை உண்டாக்க மாட்டேன். துஸ்துதி அதே மாதிரி நலமில்லாத துதிகளாலும் மா சுக்ருதாமா உனக்கு வந்து கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன். துஸ்துதி பண்ணுவாளா? சிலர் வந்து இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்கக்கூடும். பக்தியில் வந்து பல பாவங்கள் இருக்குது. இது நாம் கொஞ்சமே விலகி செல்வதாக இருந்தாலும் இந்த பக்தியினுடைய பாவங்களை பற்றி நான் கூற ஆசைப்படுகிறேன். இந்த துஸ்துதிங்கிற வார்த்தை வந்ததுனால சொல்கிறேன். ஸ்தம்பகா ஸ்வேதகா ரோமாஞ்சனம் ஸ்வரபேதம் வேபதுகு வைவர்ணம் அஸ்ரு பிரளயகா தூமாயிதாக ஜுவலிதாக யத்னஜாகா. அதில் வந்து சௌபகா காந்திஹி தீப்திஹி மாதுரியம் தைரியம் ஸ்வபாவஜகான்னு சொல்கிறதுல லீலா விலாசகா விச்சித்தி விப்ரமஹா கிலகிஞ்சிதம் மோத்தாயிதம் குட்டமிதம் பிப்போக லலிதம் விகிருதம் பாவகா ஹாவகா ஹேளா அப்படின்னு 20 பாவங்களை வந்து பக்தி பாவங்களை சொல்கிறது. இந்த 20 பக்தி பாவங்களுக்கு நான் தனியாகவே ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு பாவத்தில் சுவாமியுடன் பிணக்கம் வைத்து கொண்டு ஊடல் போட்டு சண்டையிடுவதையே கூட ஒரு ஹேளா அப்படிங்கிறது இந்த கடைசியாக வரக்கூடிய பாவம் அதை சொல்லுகிறது. இன்றைக்கும் சக்குளத்துக்காவு பகவதி கோவிலில் வந்து இது ப்ராக்டிஸில் இருக்குது. நம்மளுடைய வில்வமங்கலம் சுவாமிகள் வந்து அங்கே அம்பாவை நிந்தாஸ்துதி பண்ணினதாக ஒரு வைபவம் இன்னைக்கும் சொல்லப்படுகிறது. வேதம் என்ன சொல்கிறதுனா, இந்த துஸ்துதி நான் செய் நலமில்லா துதியை சொல்லி உனக்கு கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன், துஸ்துதி பண்ணி உனக்கு கோபத்தை உண்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. மேலும் நகா எங்களுடைய வீரான் புத்திரர்களை பேஷஜேபிகி மருந்துகளினால் உத்து அர்ப்பய அவர்களுக்கு மேம்பாடை செய், அவளை வந்து மேம்படுத்து, எங்களுடைய வீரர்களை உன்னுடைய மருந்துகளால் மேம்படுத்து. பிஷஜாம், வைத்தியர்களுக்குள் பிஷக்தமம், மிகச்சிறந்த வைத்தியர் யாரோ அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா அது நீதான். ருத்ர பரமேஸ்வரனே, உன்னை வணங்குவதாலும் சிறிய தேவர்களுடன் அழைப்பதாலும், இப்போ மித்ரனை போல வருணனை போலன்னு சொல்கிறதுனால நீ கோவப்பட்டுடாத, தயவு செஞ்சு மித்ரனோடையும் வருணனோடையும் என்னை கம்பேர் பண்ணி பேசுகிறியே அப்படிங்கிறதுக்காக நீ எனக்கு பார்த்து கோவப்பட்டு விடாதே. எல்லார் தேவர்களை விடவும் சிறந்த தேவர் நீதான், மகாதேவன் நீதான், எல்லா வைத்தியர்களுக்கும் சிறந்த வைத்தியன் நீதான் வைத்தியநாத சுவாமி. அப்படிங்கிறபடியால் உன்னுடைய மருந்துகளை கொடுத்து எங்களுடைய வீரர்களுக்கு, எங்களுடைய புத்திரர்களுக்கு மேம்பாட்டினை செய், அவர்களை மேம்படுத்து அப்படிங்கிறதாக இந்த ருக்கு சொல்கிறது. இதில் எதேச்சியாக நான் அந்த 20 பக்தி பாவங்களை பற்றி சொன்னதுனால அந்த 20 பக்தி பாவங்களை பற்றின ஒரு ஆடியோவையும் இதுக்கு அடுத்ததாக நான் சேர்த்து தருகிறேன். மேல் கொண்டிருக்கிற ருக்குகளை வரும் சமயங்களில் பார்க்கலாம். ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். ரிக்வேதா பஞ்சரத்ரம் விளக்க உரை வழங்குபவர் திரு சுப்பிரமணிய சர்மா. ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய. அவந்தமகிலம் ஜகதபங்ககுணதுங்கமமதம் த்ருதவிதும் சுரசரித் தரங்கணிகுரம் பத்ருதிலம் பட்டஜடம் சமனதம்பசுஹரம் பவஹரம் சிவம் தசதிகந்தரவிஜும்பிதகரம் கரலசன்மிருகசிசும் பசுபதிம் ஹரம் சசிதனஞ்சய பதங்கநயனம் பரசிதம்பரநடம் ஹ்ருதி பஜ. தொடர்ந்து நாம் ரிக்வேதத்தினுடைய பஞ்சருத்திரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, உன்னை போற்றுவதற்குண்டான புத்தியை கொடு, எங்களை காப்பாற்று, எங்களுக்கு போதுமான அன்ன ஆகாரங்களை கொடு, எங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலையை ஏற்படுத்தி கொடு, என்னை மட்டுமல்லாமல் என்னுடைய சந்ததியினரையும் காப்பாற்று, அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடு, எதிரிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்று, அவர்களை தூரப்போகச் செய், எங்களிடம் கோபம் கொள்ளாதே. இப்படியாக பல விஷயங்களை அடுக்கி கொண்டே வருகிறது ஸ்ரீ ருத்ர பரமேஸ்வரனிடம் வேதமாகப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு 3வது சூத்திரத்துல 5வது இருக்கு பார்க்க போகிறோம். ஹவி ஏம பிர்ஹவ தேயோ ஹவிர் பிரவஸ்தோமே ஏபி ருத்ரந்தீஷிய உதூதர சுகவோ மானோ அஸ்யை வக்ரு சுஷிப்ரோரீரதன் மனாயை. இது 5வது இருக்கு. யஹா, எந்த ஒரு ருத்ர பரமேஸ்வரனாகப்பட்டவர், ஹவிர் பிஹி, ஹவிகளோடு கூடிய ஹவீம பிஹி, அழைத்ததற்குரிய துதிகள், நம்ம இவ்வளவு நேரம் துதிகள் செய்தோம் இல்லையா, இந்த துதிகளால் ஹவதே அழைக்கப்படுகின்றானோ, யாருக்கு இது எல்லாம் உரித்தாகின்றதோ, இந்த துதிகள் இவ்வளவு நேரம் செய்த துதிகள் எல்லாம் யாருக்கு உரித்தாகின்றதோ, தம் அந்த ருத்ரன், அந்த ருத்ரனுக்கு செய்யும் ஸ்தோமேபிகி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோமம்னா ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்களால் அவதிஷீய அவனுடைய கோபத்தை நாம் போக்குகின்றோம். எதனால போக்குகின்றோம், நாம் செய்யக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்களால் அவனுடைய கோபத்தை நாம் போக்குகின்றோம். ருதூதரஹா, சிறிய வயிற்றை உடையவனும், சுகவஹா இனிமையாக அழைக்கத்தக்கவனும், பப்ருஹு எல்லாவற்றையும் வலியுறுத்துகின்றவனும், வலியுறுத்துகின்றவன்னா இங்க வந்து இருக்க செய்கிறவன், காப்பாற்றுகிறவன், நிலைக்க செய்கிறவன் அப்படிங்கிறது. சுஷிப்ரஹா, அழகிய முகத்தை உடையவனுமாகிய அந்த ருத்ரன் மகா எங்களுக்கு அசியை மனாயை, இந்த புத்தியை, இந்த மனசு, இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்மளை வந்து நல்ல புத்தியை கொடுன்னு கேட்கிறோம், வழிபடவைன்னு சொல்றோம், எங்களை எதிரிகளிடத்திலிருந்து தூரம் இருக்க வச்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றோம். இந்த புத்தியை மாறி ரதத்து கெடுக்காதவனாக இருக்க வேண்டும். இந்த நல்ல புத்தி நமக்கே எப்பயோ ஒரு தடவை வருது, இந்த புத்தியை அவன் கெடுக்காமல் இருக்க வேண்டும். அப்போ சுவாமி வந்து நம்மளுடைய நல்ல புத்தியை கெடுக்கிறாரா அப்படிங்கிறது இங்க கேள்வி. ஏன்னா இங்க ஏதாவது என்ன சொல்றது, அவன் என்னுடைய இந்த புத்தியை கெடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. சுவாமி நல்ல புத்தியை கெடுக்கிறது கிடையாது. எது நம்மளுடைய நல்ல புத்தியை கெடுக்கிறதுனா, நம்மளுடைய அகங்காரம், நம்மளுடைய மமதை, மாயை, பொதுவாகவே இந்த ஜெகன் மாயை. இந்த மாயாமலம், கண்ம மலம், இந்த இரண்டு மலங்களும் சேர்ந்து நம்மளுடைய இறைத்தன்மையை மறைக்கிறது. ஆதலால் நாமும் சிவனும் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் அப்படிங்கிற பதங்களை நாம் உணர முடியாமல் இருக்கின்றோம். அந்த உணர முடியாமைக்கு காரணம் இந்த ரெண்டு மலங்கள் தான், ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் ஆகிய இந்த மும்மலங்களும் தான் இதுக்கு வந்து காரணம். இந்த மாயை அகழுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த உரிய விஷயத்தை செய்வதற்காகத்தான் இங்க ருத்ரம் வந்து ருத்ர பரமேஸ்வரனை இப்படியாக பிரேரணை செய்கிறது. இந்த புத்தியை கெடுக்காதவனாகுக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுவாமி வேற அப்படின்னா, மாயை வேற அப்படின்னா, சுவாமிக்கு ஈக்குவலண்டான ஒரு சக்தி இந்த லோகத்துல இருக்குங்கிறது அர்த்தமாயிடும். சுவாமியை வழிபடுறதுங்கிறது ஒரு புத்தி, அதை கெடுக்கிறதுங்கிறது ஒரு புத்தி, அப்படின்னு சுவாமியை வேறுபட்டு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதாக அர்த்தமாயிடும். அக்ஷரமண மாலையில கூட பகவான் ஸ்ரீ ரமணர் ஒருவனா முன்னே ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா அப்படின்னு பாடுவார். நீ ஒருத்தன் தான் இருக்க, வேற யாரா வந்தாலும் நீ தான் வரணும், கல்வனாக வந்தாலும் நீ தான் வர வேண்டும் அப்படிங்கிற பாவம் இது. அத்வைத பாவம், வேதம் அத்வைத பாவத்தை இங்க சொல்றது. நல்லது கெட்டது எனக்கு எல்லாமே நீ தான், எனக்கு நல்லது தோண வச்சாலும் நீ தான் தோண வைக்கிற, கெடுதல் தோண வச்சாலும் நீ தான் தோண வைக்கிற, என்னுடைய இந்த புத்தியை நீ கெடுக்காமல் இரு அப்படிங்கிறதாக ருத்ர பரமேஸ்வரனிடமே சரணாகதி அடைந்து வேண்டிக் கொள்கிறது. இதுல என்னுடைய சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது, என்னுடைய சங்கல்பம் எதுவுமே கிடையாது, எல்லாமே உன் சங்கல்பம் தான், அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்க வாசகர் சொல்வது போலே உன்கிட்டயே நான் சரணாகதி அடைஞ்சிடுறேன், தயவு செஞ்சு என்னுடைய மனத்தை மட்டும் மாற்றாமல் இரு, என்னுடைய மனதை மட்டும் மாற்றாமல் இரு, எனக்கு இந்த நல்ல புத்தியை கொடுத்து கொண்டே இரு அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது சுத்தம். மேல்கொண்டு ஆறாவது இருக்கு. உன்மா மமந்த விஷபோ மருத்வான் பக்ஷீய சாவய சாநாதமானம் கிருணீவ சாயாமரபாஷியா விவாசேயம் ருத்ரஸ்ய சுண்ணம். விஷபஹா அப்படிங்கிறதுக்கு வந்து விரும்பியவற்றை அளிக்கின்றவனும் அப்படிங்கிறதாக இந்த அர்த்தம். ரிஷபஹா அப்படின்னா விரும்பியவற்றை அளிக்கின்றவன். மருத்வான், மருத்துக்களை உடையவன், மருத்துக்களை புத்திரர்களாக கொண்டவன். நிறைய இடங்கள்ல மருத்வான் பிதர் மருத்தாம் தான் வருது இல்லையா, மருத்வான் மருத்துக்களை உடையவன். ஆச்சாரியனை உடையவன் ஆச்சாரியவான், மருத்துக்களை உடையவன் மருத்வான். இந்த ருத்ர பரமேஸ்வரனை நாதமானம் மா அப்படிங்கிறது வேண்டுகின்ற என்னை, எந்த ருத்ர பரமேஸ்வரனை நான் வேண்டுகிறேன், என்னுடைய ஆசைகளை எவர் ஒருவர் நிறைவேற்றுகிறாரோ, என்னுடைய விருப்பங்களை எவன் ஒருவன் அளிக்கின்றானோ அவனும், எவன் ஒருவன் மருத்துக்களைக்கு பிதாவாக இருக்கின்றானோ, மருத்துக்களை உடையவனாக இருக்கின்றானோ அவனுமான அந்த ருத்ர பரமேஸ்வரனை துவக்ஷீயசா இனிமையாகிய அப்படின்னா நல்ல வயசா அன்னத்தால் உணவுப் பொருட்களால் உத் மமந்த மிகவும் களிப்பை தரக்கூடிய, மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த ருத்ர பரமேஸ்வரன் நமக்கு அருள் செய்யட்டும், நமக்கு வந்து மிகுந்த சந்தோஷத்தை அருள் செய்யட்டும். கிருணி அப்படிங்கிறது வெயில், வெயில்ல இருக்கிறதுக்கு கிருணிங்கிறதுக்கு ஒரு சூரியனுக்கு ஒரு பதம். சாயாம் இவ, நல்ல வெயில்ல வந்து நிழலை அடைவது போல, நம்மளுக்கு ஒரு திருமுறை கூட இருக்கு, நிழல் அருமை கொடு வெயிலுமில் காண்மின், ஈசன் கழல் அருமை கொடு வெவ்வினையில் தெரிவின் அப்படிங்கிறதாக ஒரு நமக்கு ஒரு திருமுறை கூட இருக்கிறது. அப்படி நிழலை அடைவது போல, இது வேதத்திலேயே இந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ரொம்ப விசேஷமான உதாரணம், எப்படி வெயில்ல இருக்கிறவனுக்கு தான் அந்த நிழலினுடைய அருமை தெரியுமோ, ருத்ரனுடைய சும்னம் அந்த இன்பம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, அரபாகா அடையாதவனாகிய யான் அஷிய அதை அடைவதன் பொருட்டு ஆவிவே விவசேயம் நான் பணி செய்கின்றேன். எனக்கு தான் தெரியும் ருத்ர பரமேஸ்வரனுடைய இன்பம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. எப்படி கொடுமையான வெயிலில் இருக்கும் ஒருவனுக்கு ஒரு நிழல் இன்பத்தை தருகின்றதோ அது போல இந்த சம்சாரங்கிற வெயில்ல தவிச்சிருக்கிற நமக்கு ருத்ர பரமேஸ்வரனுடைய இணையடி நிழலாகப்பட்டது மிகுந்த இன்பத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. தவறாக இல்லைன்னா அது அப்பர் பெருமானுடைய இதுன்னு தான் நினைக்கிறேன், அப்பர் பெருமானுடைய பாசுரம் நினைக்கிறேன். நிழல் அருமை கொடு வெயிலினில் காண்மின், ஈசன் கழல் அருமை கொடு வெவ்வினையில் தெரிவின் அப்படிங்கிறதாக வரும்னு ஞாபகம். மேற்கொண்டு இருக்கிறதுக்கு ருத்ரபரமேஸ்வரா, தே உனது ருளையாகுஹு இன்பத்தை அளிப்பதாக சியஹா இருக்கும் ஹஸ்தஹா திருக்கரமானது குவா எங்கே, உன்னுடைய இன்பத்தை அளிக்கக்கூடிய கரமானது எங்கே இருக்கிறது. யஹா எவனொருவன், ஹஸ்தஹா திருக்கரம், பேஷஜஹா மருந்தை செய்கின்றதோ, ஜலாஷஹா இன்பத்தை அளிக்கின்றதோ, அஸ்தி அந்த கை எங்க இருக்கு, அவனால் அந்த கையினால் என்னை பாதுகாப்பாயாக. விருஷப, மீண்டும் அதே விருஷப பதத்தை போடுறது, வேண்டியவற்றை அளிப்பவனே. தெய்வியஸ்ய தெய்வத்தின் சம்பந்தமாக வரும் ரபசஹா பாவத்தை, தேவ கோபத்தை, ஆச்சாரிய கோபத்தை, இதெல்லாம் தெய்வம் சம்பந்தமான கோபங்கள். ஒருவனுக்கு மூன்று விதமான தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்யாத்மிகம் அப்படிங்கறதாக மூன்று விதமான தடங்கல்கள். இதுல இந்த ஆதி தெய்வீகம் அப்படிங்கறதாக உண்டான தடங்கல்களை பற்றி இப்ப வேதம் பேசுறது. அந்த தெய்வத்தினால் உண்டாக வரும் ரபசகா பாவத்தை அபபர்த்தா நீக்கிவிடு, அதை நீக்குவோனாக நீ மாறிவிடு. மா எனது பிழைகளை நூ விரைவாக அபிசக்ஷமீதாக பொறுத்தருள்வாயாக. ருத்ர பரமேஸ்வரனே இதனுடைய மொத்த கருத்து என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ருத்ர பரமேஸ்வரா, அனைவருக்கும் இன்பத்தை அளித்தருளும் உனது திருக்கரம் எங்கே, குவா அப்படின்னு கேக்குறது. எங்கே எல்லாருக்கும் மருந்தை கொடுக்கக்கூடிய அந்த கரம் எங்கே, அந்த கரத்தினால் என்னை பாதுகாத்தருள். பரமேஸ்வரன் வலது கரத்தால் மட்டுமே ஆசீர்வாதம் செய்வான் அப்படிங்கறதாக இல்லாமல், ருத்ர பரமேஸ்வரன் மட்டுமே இடது கையாலும் ஆசீர்வாதம் செய்வார். ஏட்டுமானூர்ங்கிற க்ஷேத்திரத்துல நாம் போனமையானால் இதை நாம் பார்க்கலாம். வேற எந்த தேவதைகளும் இல்லாத ஒரு கோலத்தை ரிஷி ருத்ர பரமேஸ்வரனிடம் மட்டுமே காண முடியும். அது இடது கையை வைத்து அபயஹஸ்தமாக காண்பித்து ஆசீர்வாதம் பண்ணும் கோலம் ஏட்டுமானூர் அப்பனுடைய புகைப்படம். அதை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் அது ஒரு அகோரமூர்த்தியினுடைய ஒரு அம்சம். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, அது பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். இப்ப இந்த வேதம் கேட்கிறதே அதனால எனக்கு அந்த கையினுடைய பிரபாவம் ஞாபகம் வந்தது. வேற யாருக்குமே அந்த ஹஸ்த பிரபாவம் கிடையாது. இடது கையால் அபயம் கொடுக்கக்கூடிய ஹஸ்த பிரபாவம் ஏட்டுமானூர் அப்பனுக்கு மட்டும்தான் உண்டு. உன்னுடைய திருக்கரம் எங்கே, அந்த மருந்துகளை செய்யும் திருக்கரம் எங்கே, அதனால எனக்கு ஆசீர்வாதத்தை பண்ணு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாவத்தை போக்கு, என்னுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக அப்படிங்கறதாக இந்த இருக்கு சொல்றது. மேல்கொண்டு இருக்கிற இருக்குகளை நாம் வரும் காலத்தில் பார்க்கலாம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகம பிரமாணங்களுடன் சிவாலய வழிபாட்டு முறை. வழங்குபவர் புளித்தலை சிவஸ்ரீ ஆனந்த் ஈசான சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சிகரம் தூரதோ திருஷ்டுவா நமஸ்குர்யாத் சிவாலயம் ஜன்மாந்தர கிருதம் பாவம் தக்ஷணாது ஜலதி த்ருவம். தூரத்திலிருந்து அந்த கோபுரத்தை வணங்குவதனாலேயே நமது பல ஜென்மாக்களிலே செய்த பாவங்கள் எல்லாம் அந்த க்ஷணத்திலே நீங்கும் என்று, அவ்வாறு அந்த பாவங்களை எல்லாம் கோபுர தரிசனத்தினாலே நீக்கி கொண்டு, இந்த கோபுரத்தை பார்த்தாலே தெரியும் சிவபெருமான் எப்பேரும் உயர்ந்த கோபுரமா இருக்கும். திருவண்ணாமலை கோபுரம், சிதம்பர கோபுரத்துல எல்லாம் பார்த்தா சிவபெருமானுடைய விஸ்வரூபம், இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானா அங்க நம்ம அவரை காண முடியும். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும், ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும், ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நீன்முடியானும், ஆயிரம் பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்பார் நாவுக்கரச பெருமான். சஹஸ்ரபாகு சம்யுக்தம் சஹஸ்ர கிரணோஜ்வலம் என்று ஆகமங்கள் அந்த கோபுரத்திலே விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய விஸ்வரூபத்தை விளங்குகின்றன. அதே வேதங்களிலே சொல்லும் பொழுது விஸ்வதச்சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தவுத விஸ்வதஸ்பாது, இந்த அண்டங்கள் நிறைந்த கண்களும் கைகளுமாக கொண்டு அந்த விஸ்வரூபமாக சிவபெருமான் விளங்குதலே அந்த கோபுரத்தினுடைய தத்துவார்த்தம். அந்த கோபுரத்தை முதலிலே வணங்கி, முன்னரே சொல்லப்பட்டவாறு அந்த திரியங்க நமஸ்காரத்தினாலே வணங்கி உள்ளே செல்ல வேண்டும். கோபுரத்தினுடைய இரு புறத்திலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் அங்கே வணங்கி கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். இந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அதற்கு முன்னதாக சில ஆலயங்களிலே திருக்கோவிலுக்கு உள்ளே குளம் கிணறு முதலானவைகள் இருக்கும் அந்த தீர்த்தம், சில ஆலயங்களிலே அந்த திருக்கோவிலுக்கு வெளிப்புறத்திலேயே அந்த தீர்த்தமானது விளங்கும். அவ்வாறு அந்த தீர்த்தம் சிவசிய சமீபே சிவபெருமானுடைய சமீபத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தமோ அல்லது சிவபெருமானுடைய நேரே இருக்கக்கூடிய தீர்த்தமோ, ஒரு முழம் அதுல 100 தண்ட பிரமாணம், சிவலிங்கத்திலிருந்து 100 தண்ட பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டம் அப்படிங்கக்கூடியது 3 முழங்கள். அவ்வாறு சிவலிங்கத்திலேருந்து இங்க இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தினுடைய சிவலிங்கத்திலேருந்து 300 முழங்கள் இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 300 அடின்னு வச்சுக்கலாம், அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு பேரு சிவபூமின்னு பேரு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவதீர்த்தம் என்று சொல்லுவார். அந்த சிவதீர்த்தத்திற்கு சிவகங்கை என்று பெயர். சிவலிங்க சமீபேது எத்தோயம் புரதஸ்திதம் சிவகங்கேது விஜ்ஞேயா. நம்ம சிதம்பரத்துக்கு போனோம்னா அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவகங்கை அப்படின்னு பேரு. அந்த சிவகங்கை ஆகிய அந்த தீர்த்தத்தில் நமக்கு வசதி வாய்ப்பு இருப்பின் அங்கே சென்று அந்த தீர்த்தத்திலே குளித்தல் மிகவும் புண்ணியம். இல்லை என்றால் நமக்கு தீர்த்தத்திலே குளிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை என்றால் அந்த தீர்த்தத்தை சிவமாக வணங்கி அந்த தீர்த்தத்தை தலையிலே புரோக்ஷணம் செய்து கொள்ளுதல், அதுவும் மிகுந்த சிவபுண்ணியம். தத்ர ஸ்நாத்வா சிவம் பிரஜேது, அதிலே ஸ்நானம் செய்தால் சிவபெருமானை அடைவிக்கக்கூடிய தன்மையுடையது அந்த தீர்த்தம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்று தீர்த்த சிறப்பு சொல்லப்படுகின்றது நாவுக்கரச பெருமானுடைய தேவாரத்தில். அவ்வாறு அந்த தீர்த்தத்திலே புரோக்ஷணம் அல்லது ஸ்நானம் செய்து கொண்டு, புரோக்ஷணம் அல்லது ஸ்நானம் செய்து கொண்டால் வெறுமனே குளிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, அந்த குளிக்கிறத பத்தி தீர்த்த உண்மை அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சிறப்பா சொல்றது. அந்த திருமந்திரத்துல சொல்லும் பொழுது வெறுமனே குளித்தல்ங்கிறது கூடாது, அந்த தீர்த்தத்திலே முழுகும் பொழுது நமக்குள்ளே நமக்கு புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய பகுதியிலே சிவபெருமானை நினைத்து அந்த சிவபெருமானிடத்திலே தோன்றக்கூடிய அமிர்தத்தினாலே உடலின் உள்ளும் புறமும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் அந்த சிவாமிருதத்திலே நினைந்ததாகவும், அது சிவதீர்த்தம் புருவ மத்தியிலே நினைத்து அங்கே பெருகுகின்ற அமிர்தத்தினாலே அந்த சிவதீர்த்தத்தினாலே உடலும் தூய்மையடைய வேண்டும், அதே போல உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் தூய்மையடைய வேண்டும் என்று அந்த பாவனையோடு ஸ்நானம் செய்வதுதான் உண்மையான தீர்த்த ஸ்நானத்தினுடைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்துவிட்டோ அல்லது தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொண்டோ மீண்டும் திருநீர் செல்லும் பொழுது ஒரு விபூதி பை வச்சுக்கணும். சைவ சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விபூதி பை, சமய தீட்சை பெற்றவர்கள்லாம் வச்சிருப்பாங்க விபூதி பை அல்லது விபூதி சம்படம். மீண்டும் அந்த விபூதியை திருநீற்றை எடுத்து அணிந்து கொண்டு நேராக கொடிக்கம்பத்துக்கு அருகிலே செல்ல வேண்டும். அந்த கொடிக்கம்பத்திலே அருகிலே சென்று நெடுக வீழ்ந்து நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அந்த நெடுக வீழ்ந்து அஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்களாலும் பஞ்சாங்க நமஸ்காரம் பெண்களாலும் செய்யத்தக்கது. அந்த கொடிக்கம்பத்தை பார்த்தோடனே நம்மளுக்கு என்ன பாவனை வர வேண்டும்? சிவாகமங்களிலே சொல்லும் பொழுது மந்திரம் கிரியை பாவனை என்று மூன்று சிறப்புகள் சொல்லுவார்கள். மந்திரமானது, நாம் சொல்லக்கூடிய மந்திரமானது நமது வாக்கை தூய்மை செய்யும். கிரியை, நாம் செய்யக்கூடிய கையினாலே அர்ச்சித்தல் அல்லது இறைவனை வணங்குதல் முதலானவைகள் இறைவனுக்கு தொண்டு செய்வதனாலே நமது உடலானது தூய்மை பெறுகின்றது. அதே போல சிவபெருமானை பாவித்தல், மனதினாலே தியானித்தலினாலே அந்த மனமானது தூய்மை பெறுகின்றது. மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றும் தூய்மை பெறுதல் வேண்டும். இந்த பிரபஞ்சம் எல்லாம் மகாபிரளய காலத்திலே சிவபெருமானுடைய திருவடிக்கு கீழே ஒடுங்கும். அப்பொழுது சிவபெருமான் ஏகபாத மூர்த்தி என்று சொல்லுவார்கள். ஏகமூர்த்தி தரம் ஏகபாதகம் என்று சிவபெருமான் ஒரே பாதத்தோடு இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவருடைய பாதத்திற்கு கீழேயே இருக்கும். அவ்வாறு அந்த ஏகபாத மூர்த்தியினுடைய தத்துவத்தை காட்டக்கூடியது இந்த கொடிக்கம்பம். ஏகஞ்ச பாதம் தசசாஷ்ட ஹஸ்தம் என்று அந்த கொடிக்கம்பத்திலே இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய சிவபெருமான் ஆனவர் இந்த அண்டச்சராச்சரங்கள் அனைத்தும் அவருடைய திருவடி கீழே ஒடுக்கக்கூடிய, ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலையை உணர்த்துவது அந்த கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்திற்கு அருகிலே முன்னர் பலிபீடம் இருக்கும். சைவ சித்தாந்தத்திலே சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம் என்ற மூன்றிலே உள்ளே இருக்கக்கூடிய மூலலிங்கமானவர் பதியாகவும், பசுவாகிய ஆன்மா ரிஷப ரூபமாக, முன்னர் இருக்கக்கூடிய நந்திதேவர் ரிஷப ரூபமாக இருக்கக்கூடியவர் பசுவை குறித்தது, அந்த பலிபீடம் பாசங்களை குறித்தது. நெடுக வீழ்ந்து நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஆணவம் முதலான இவைகளெல்லாம் அந்த இடத்திலே விட்டு விடுதல் வேண்டும். விட்டுவிட்டு நம்மை சமர்ப்பித்தல், பலி என்றால் சமர்ப்பணம் செய்தல் என்று அர்த்தம். ஆக நமது ஆணவம் முதலான ஆணவமாகிய மலத்தையும் மற்றும் நமது துர்குணங்கள் முதலானவைகளை எல்லாம் அந்த இடத்திலே விட்டுவிட்டு நமது ஆன்மாவை தூய்மையானதாக இறைவனிடத்திலே அர்ப்பணித்ததாக பாவித்து கொண்டு அந்த பலிபீடத்தை கடந்து முன்னர் விளங்கக்கூடிய திரு நந்திதேவர் ரிஷபதேவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். உள்ளே செல்வதற்கு அந்த இடத்திலே ரிஷபதேவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். அந்த ரிஷபதேவரானவர் தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். பெரிய ஆலயங்களிலே ஒவ்வொரு பிரகாரத்திற்கும் ஒவ்வொரு ரிஷபம் இருக்கும், ஒவ்வொரு நந்திதேவர் இருப்பார். சின்ன ஆலயங்களிலே ஒன்று அல்லது இரண்டு இருக்கும், இரண்டு மூர்த்திகள் இருப்பார். அவ்வாறு அந்த மகாநந்தியின் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் தர்மத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர். நான்கு வேதங்களும் அவருடைய நான்கு பாதங்களாக விளங்கக்கூடியது. சிவபெருமான் இடத்திலே இந்த அண்டச்சராச்சரங்கள் அனைத்தும் ஒடுங்கிய பின்னர் ஒடுங்கும் பொழுது இந்த வேதமாகிய இந்த தர்மம் விடையாக ஈசனை தாங்கும். மால்வி அதை சொல்லும் பொழுது தர்மம் ரிஷபத்தினுடைய சுரூபம் என்று சொல்லுவார். அந்த ரிஷப கொடி, தர்ம கொடி நமது சிவபெருமானுடையது. அந்த ஆன்மாக்களை குறித்தது என்று சொன்னதினாலே அந்த ஆன்மாவுக்கு உண்டான தர்மம் என்ன அப்படின்னா சிவபெருமானை மட்டுமே நேராக நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் ஆன்மாக்களுக்கு கொடுத்த அந்த தர்மத்தினுடைய நிலை. சிவபெருமானை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். இன்னும் சில பெரிய ஆலயங்களிலே பார்த்தோமே ஆனால் அதிகார நந்தீஸ்வரர் என்று ஒருவர் இருப்பார். திருவாரூர் ஆலயத்துல பார்த்தா தெரியும். இன்னும் பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய மதுரை முதலான கஷேத்திரங்கள்ல பார்த்தா அந்த ரிஷபதேவராகிய திருநந்தி தேவரிடத்திலேருந்து கடந்து உள்ளுக்குள்ள போகும் பொழுது நமது இடது பக்கத்திலே அந்த அதிகார நந்தியேஸ்வர பெருமான் இருப்பார். சுயசா தேவியோடு கூடிய அதிகார நந்தியேஸ்வர பெருமான். அந்த நந்தியேஸ்வர பெருமான் அபர பரமேஸ்வரர் என்ற பெயராலே குறிப்பிடப்படுகின்றார். விப்ராணம் பரசும் மிருகம் கரதலைஹி ஈச பிரணாமாஞ்சலின் பஸ்மோ தூளித பாண்டரம் சசிகலா கங்கா கபர்தோஜ்வலம் பரியாய திரிபுராந்தகே ஜேஷ்டா கணேந்திராவிரதம் பிரம்மேந்திராட்சத வந்திதாங்கிரி கமலம் ஸ்ரீ நந்திகேசம் பஜே என்று பிரம்மா இந்திரன் விஷ்ணு முதலான எல்லா தேவர்களாலுமே வணங்கக்கூடிய உயரிய தன்மையுடையவர் அந்த அதிகார நந்தியேஸ்வர பெருமான். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கைய துழவன்னாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமாநந்தி சீரடி சென்னி சேர்ப்பாம் என்று சொல்லக்கூடிய பதிகத்திற்கிணங்க அந்த வேத்திர படை கொண்டு தர்ம தண்டம் அதை கையிலே கொண்டு அந்த அபர பரமேஸ்வர வடிவமாக இருக்கக்கூடிய அதிகார நந்தியேஸ்வர பெருமான் கைலாயத்தினுடைய வாசலிலே இருக்கக்கூடியவர். அவரை தியானித்து அவரை வணங்கி அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். சந்தான ஆச்சாரியர்களை சொல்லும் பொழுது அகச்சந்தான குரவர்கள் புறச்சந்தான குரவர்கள் என்று சொல்லுவோம். அவ்வாறு அகச்சந்தான குரவர்களிலே முதல்வராக இருக்கக்கூடியவர் நந்தியேஸ்வர பெருமான். 28 சிவாகமங்களிலே ஒன்றான ரௌரவம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தை சிவபெருமான் திரு நந்தியேஸ்வர பெருமானுக்கு உபதேசித்து அருளினார். அதிலே வரக்கூடியது சிவஞான போதம். அந்த பரம்பரை அதுதான் மெய்கண்ட பரம்பரை, திருக்கயிலாய பரம்பரை என்று பெயர். அவ்வாறு அந்த நந்தியேஸ்வர பெருமானை வணங்கி மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய வகையிலே அங்கே முதலிலே விநாயகப் பெருமானை வணங்குதல் வேண்டும். நாயகர் என்றால் தலைவர், விநாயகர் என்றால் தனக்கு மேலான பொருள் இல்லாத தலைவர் என்று விநாயகப் பெருமானுக்கு குறிப்பு சொல்லுவார்கள். சிவபெருமானுடைய மூத்த புதல்வராக விளங்கக்கூடியவர், சிவபெருமானுடைய அம்சமே அவர். அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானுடைய தத்துவம் சிவபெருமான் செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியத்தையும் மகாகணபதி பெருமானே செய்வார். தந்தம் சிருஷ்டி, அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த தந்தம் கொம்பானது படைத்தலை குறிக்கக்கூடியது. அவருடைய ஒரு கையிலே இருக்கக்கூடிய அங்குசமானது காத்தலை குறிக்கக்கூடியது. மற்றொரு கையிலே இருக்கக்கூடிய பாசமானது அனைத்தையும் ஒடுக்குதலாகிய சம்ஹாரத்தை குறிக்கக்கூடியது. இன்னொரு கையிலே குழக்கட்டை வச்சிருப்பார், மோதகம். அந்த மோதகத்தை பார்த்தோம்னா வெளியில வெள்ளை நிறமா இருக்கும், மாவினால செய்யப்பட்டது, உள்ளுக்குள்ள இனிப்பான தேங்காய் மற்றும் வெள்ளத்தை கலந்த பூரணம் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பூரணமானது வெளியே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய மாவினாலே மறைக்கப்பட்டிருக்கும். அது மறைத்தல். என்னத்தை மறைக்கிறார் சுவாமி அப்படின்னா, நமக்கு ஆசை வந்து மற்ற பொருள்கள் எல்லாம் பொருள்களின் மேலே, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகியல்ல இருக்கக்கூடிய பொருள்களின் மேலே நமக்கு ஆசை வரும் பொழுது அவர் தன்னையே மறைச்சுக்கிறார். இந்த ஆசையெல்லாம் போயிடுத்து சிவபெருமான் இடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி வந்தோமே ஆனால் இந்த ஆசை தரக்கூடிய பொருள்களை மறைச்சு அவர் தன்னை காட்டுறார். அதுக்குதான் திரோபாவம்னு பேர், மறைத்தல்னு பேர். எப்ப எதை வேணுமோ அதை மறப்பார், அது திரோபாவம். அடுத்தது அனுகிரகம், அருளல், தன்னுடைய தும்பிக்கை. அந்த தும்பிக்கையினாலே அனுகிரகத்தை செய்யக்கூடியவர். இது விநாயகப் பெருமானுடைய தத்துவம். விநாயகப் பெருமானுக்கு வாகனமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது மூஷிகம். அந்த மூஷிகம் எந்தவித தொந்தரவுமே செய்யாது, ரொம்ப சாதுவான பிராணி. எலி பெருச்சாளின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. எலி பெருச்சாளியெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த மூஷிகம் வந்து மூஞ்சூறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூஞ்சூறு மற்ற பொருள்களுக்கெல்லாம் எந்த தீங்கும் விளைவிக்காது. அந்த மூஞ்சூருக்கு மேல வாகனமாக கொண்டு விநாயகப் பெருமான் அமர்கிறார். விநாயகப் பெருமானுடைய உருவத்தை கவனிக்கணும், மிகவும் பெருத்த உருவம். அப்பேற்பட்ட உருவம் அந்த மூஷிகத்து மேல அமர முடியுமா அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். உலகியல்ல பார்த்தா அது முடியாது, ஆனால் அதுதான் விநாயகப் பெருமானுடைய தத்துவம். என்ன தத்துவம்? வேதங்கள் சொல்கின்றது, அனோரணியான் மகதோ மகியான் என்று. உலகத்திலே இந்த அண்டங்கள் எல்லாம் பரம்பொருளின் முன்னே கடுகளவு இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். அவ்வாறு விநாயக பெருமானுடைய உருவமானது அண்டம் போன்று பெருத்து இருக்கின்றது. ஆனால் அது மகதோ மகியான், பெரிதினும் பெரிதாக இருக்கக்கூடியது. அனோர் அணியான், ஆனா அதுக்கு வெயிட் இல்லை. அவ்வளோ பெரிய உடலுக்கு உண்டான வெயிட் இருந்ததுன்னா அந்த மூஷிகம் தாங்குமானா? தாங்காது. ஆக அப்பேற்பட்டவர் எல்லாத்தையும் கடந்து விஸ்வரூபமாகவும் இருக்கார், எழிவரக்கூடிய தன்மையாகவும் இருக்கார், கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லை. அந்த சிவபெருமானுக்கு ரெண்டு விதமா சொல்றார். சிவபெருமான் எப்படி சின்னவரா இருக்கார், சிறிதுமா அவரே இருக்கார், பெரிதுமா அவரே இருக்கார் அப்படின்னு தான் வேதம் சொல்றது. எப்படி சிறிதுமா இருக்கார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு அணு கூட, அவர் ஒரு அணு அண்டம் அளவுக்கு இருந்ததுன்னா அவர் அணு போல இருக்காராம். அதே போல ஒரு அணுவுக்கு மேல அவர் அண்டத்தளவு இருக்கார். இதுதான் அவருடைய ரூபம். அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானை பஞ்சமலம் காய்ந்த சிவஞான கடாக்களி சிவஞானத்தை அருளக்கூடிய அந்த விநாயக பெருமானை தரிசித்தல் வேண்டும். அவரை தரிசிக்கும் பொழுது பிள்ளையார் குட்டி கொள்றதுன்னு சொல்லுவார். இரண்டு கைகளினாலே நமது மஸ்தகத்தினுடைய தலையினுடைய இரண்டு பகுதிகளிலும் ஐந்து முறை குட்டி கொள்ள வேண்டும். அந்த ஐந்து முறை குட்டி கொண்டு விநாயக பெருமானை நோக்கி தோப்புகரணம், இரண்டு காதுகளையும் பிடித்து கொண்டு மூன்று முறை அமர்ந்து எந்திருக்கணும். இதுக்கெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய பண்பாட்டு உடைதான் இதுக்கு வந்து சரியா இருக்கும். ஏன்னா பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டா இந்த தோப்புகரணம் போடுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும். வேஷ்டி முதலானவைகளை அணிந்து கொண்டால் இதுக்கெல்லாம் எளிமையா இருக்கும். இதுதான் இது இதனுடைய உள்ளர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, இவைகளையெல்லாம் நல்ல விதமா செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இத எத்தனையோ முதியவர்களா இருக்கக்கூடியவர்கள் கேட்டாலும், அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இதை கேட்டு இதனுடைய தத்துவார்த்தங்களை புரிந்து கொண்டு ஆலய வழிபாடு முதலானவைகள் செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த சைவம்.org அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்தினுடைய முழு பயன்கிறது. அதுதான் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த நல்லது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஆக இதுக்குதான் அந்த முன்னோர் சொல்ற வழியெல்லாம் வச்சிருக்கு. முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இது மூடநம்பிக்கை அப்படின்னுலாம் ஒவ்வொரு விஷயங்கள் பலவைகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த சாத்திரங்கள் எல்லாம் ஒரு ஏளனம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இனி இப்ப வரக்கூடிய காலத்திலே ஒன்றொன்றாக இப்பொழுதுதான் இதில் அதில இருக்கக்கூடிய அறிவியல் கூறுகள், அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் அது அதனாலே நம்மளுக்கு நன்மை ஏற்படும் என்பது இப்பொழுதுதான் மெல்ல புரிகின்றது. ஆக இவைகளையெல்லாம் கடைபிடித்தலில் ஒரு நன்மை உண்டு என்பதை சிந்தித்து அந்த நம்பிக்கையோடு அதை செய்ய வேண்டும். ஆன்மீகம்ங்கிறது அதுதான். அறிவியல்ங்கிறது எல்லா டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறது அறிவியல். ஆனா ஆன்மீகம்ங்கிறது முதல்ல நம்பிக்கை வேணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். அது எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. சயின்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஆன்மீகத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அந்த சிவானுபவத்தை தரக்கூடியது இவைகள் எல்லாமே. ஆக இவைகள் எல்லாமே நன்மையை கருதிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வணங்கி துதிகளினாலே தோத்திரம் செய்து சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி தர வேண்டும் என்று விநாயக பெருமானை வணங்கி கொண்டு, அதற்கு அடுத்ததாக சிவசூரியன் என்று சொல்லக்கூடிய மூர்த்தி, சிவசூரிய பகவான் என்று இருப்பார். சூரியனுக்கே மூல ஒளியை தரக்கூடியவர் அந்த சிவசூரியன். அவரை அர்க்கமூர்த்தி, அருக்கனில் சோதி அமைத்தோன் திருத்தகு என்று திருவாசகம் சொல்லும். அப்பேற்பட்ட அந்த சிவசூரியனை சிவாலயங்களிலே விளங்கக்கூடியவர். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா கிழக்கமா பார்த்திருப்பார், இது தனியா இருப்பார் இந்த சிவசூரியன். மேற்கமா நோக்கி இருப்பார், அவருக்கு சிவசூரியன் பேர். அப்பேற்பட்ட அந்த சிவசூரியன் சிவபெருமானே அந்த சூரிய வடிவமாக இருந்து ஞானத்தை அருக்கனில் சோதியை அமைத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சிவபெருமானை நோக்கி செல்லும் பொழுது ஞானமானது நமக்கு கிடைக்க வேண்டும், நமது அஞ்ஞான இருளெல்லாம் நீங்க வேண்டும் என்று அந்த சிவசூரியனை பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மூலாலயத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த மூலாலயத்திலே விளங்கக்கூடிய சிவபெருமானை தியானிக்கும் பொழுது அந்த சிவபெருமானுக்கு வெவ்வேறு விதமான உபச்சாரங்கள் பூஜா காலத்திலே தியானித்தல், பூஜை ஒவ்வொரு ஆலயங்களிலே அந்த ஆலயத்தினுடைய வசதிக்கு தக்கவாறு ஒரு கால பூஜை, இரண்டு கால பூஜை, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு கால பூஜைகள் வரையும் நடக்கும். கூடிய அளவு அந்த பூஜையினுடைய காலத்திலே சென்று அந்த சிவதரிசனம் பண்றதுங்கிறது ரொம்பவும் உத்தமமானது. அந்த பூஜையின் காலத்திலே செய்யக்கூடிய உபச்சாரங்கள் எல்லாம் மிகுந்த தத்துவார்த்தங்களை உடையது. சிவபெருமானுக்கு செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது. சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வசதிக்கு தக்கவாறு பூக்களோ பழங்களோ தேங்காய் முதலானவைகளோ இது எதுவுமே எனக்கு வாங்கறதுக்கு வசதி இல்லை, சரி பரவாயில்ல, எதுவும் வெறுங்கையோட போகலாம், பரவாயில்ல, போய் சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு தொண்டு பண்ணா போறோம். அங்க இருக்கக்கூடிய நாலு குப்பைகளை அள்ளி போடுறது, ஒரு விளக்கமாறு எடுத்து அந்த இடத்த ஒரு சுத்தம் செய்து ஒரு சின்ன உழவார பண்ணி நமக்கால எவ்வளவு முடியுமோ அந்த தொண்டை சிவபெருமானுக்கு செய்ய வேண்டும். சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு உபச்சாரங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு தத்துவார்த்தங்கள் உண்டு. அந்த தத்துவார்த்தங்களை தன்னிடத்திலே அடக்கி கொண்டதுதான் சிவாகம முறையான பூஜை. அவ்வாறு இருக்கக்கூடிய சிவாகம பூஜையிலே சிவபெருமானுக்கு பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது திரையிட்டு உள்ளே முதலிலே அபிஷேகம் நடக்கும், அதனைத் தொடர்ந்து திரையிட்டு விடுவார்கள், அலங்காரங்கள் எல்லாம் நடக்கும், திரை போட்டிருப்பார்கள், திரைக்குள்ளே சிவபெருமானுக்கு தூப புகை காட்டப்படும், தீபம் காட்டப்படும், நைவேத்தியங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும். இந்த மூன்றினுடைய தத்துவங்களை முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சும்மா புகை போடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த தூபம் எதற்காக போடுகின்றார்கள் என்றால், தூபோ ஹரதி பாபானி, அந்த சிவமாகிய அக்னியிலே நமது ஆணவம் முதலான அகங்காரங்கள் எல்லாம் பொசுங்க வேண்டும். பொசுங்கினால்தான் அந்த சிவபெருமானுடைய திருவருள் புகை போன்று நமக்கு நம்மிடத்திலே கிடைக்கும் என்ற கூடிய தத்துவத்தை குறித்தது அந்த தூப உபச்சாரம். அடுத்தது தீப உபச்சாரம். எண்ணெய்ங்கிறது நம்மளுடைய பிறவி, திரிங்கிறது நம்மளுடைய உயிர். இந்த எண்ணெய் தீர, இந்த பிறவியாகிய எண்ணெய் தீர வேண்டுமானால் அந்த திரியிலே சிவமாகிய ஜோதி ஏற்றப்பட வேண்டும். சிவபெருமானை இடைவிடாது நினைத்தால் அந்த தீபம் எரி, தீபத்துல அந்த திரியில வந்து அக்னியானது எரிய எரிய என்ன ஆகும்னா அந்த திரி அந்த முழுவதுமா இருக்கக்கூடிய எண்ணெயை பூரா எடுத்துரும். அவ்வாறு சிவபெருமானை நாம் நினைக்க நினைக்க இந்த உயிருக்கு ஏற்பட்ட பிறவியானது நீங்கும் அப்படிங்கக்கூடிய தத்துவம் தான் அந்த தீப தத்துவம். அதற்கு அடுத்துதான் நைவேத்தியம். சிவபெருமானுக்கு நைவேத்தியங்களை படைத்தல். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ சக்கரை பொங்கல் வெவ்வேறு விதமான நைவேத்தியங்களை எல்லாம் படைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு, அதுல எல்லாம் ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்கு. என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னா, நெல்லு வயல்லேந்து கொண்டு வரோம், வயல்லேந்து கொண்டு வரும் பொழுது அந்த செடியிலேந்து நெல்லானது விடுபடுகிறது. விடுபடுறது அப்படிங்கிறது அந்த கதிரிலேந்து விடுபடுவதுங்கிறது உலகத்திலே இருக்கக்கூடிய பந்தங்களில் இருந்தெல்லாம் அந்த ஆன்மாவானது விடுபடுவதை குறிக்கும். இது முதல். அடுத்தது நெல்லின் மேல் இருக்கக்கூடிய தோல், உள்ளே இருக்கக்கூடிய உமி, இவைகள் எல்லாம் நீக்கி சுத்தம் செய்வது. சுத்தம் செய்த பின் அது அரிசியாக ஆயிடும். அந்த அரிசியாக ஆகும் பொழுது அந்த மலங்களானது, அந்த மலங்களிலே மாயாமலம், கர்மமலம் இவைகள்லாம் நீங்கும். அதுக்கு அடுத்தது அதன் பிறகு அதை நீரிலே நன்றாக களைந்து, நீரிலே களைதல் அப்படிங்கிறது என்னன்னா தீட்சை முதலானவைகள் செய்து சிவபெருமானுக்கு அர்த்தியம் முதலானவைகளை எல்லாம் தினமும் அந்த சந்தியாவந்தனம் தீட்சையிலே செய்யக்கூடிய அந்த சைவ அனுஷ்டானத்தை செய்தல், நன்றாக அந்த அரிசியை கழுவி சிவபெருமான் என்றக்கூடிய அந்த அக்னியிலே இடைவிடாது சிவபெருமானை தியானிப்பதனாலே அந்த அரிசியினுடைய தன்மை மெல்ல சென்று அது சாதமாக மாறும், பக்குவத்தை அடையும். அவ்வாறுதான் இந்த ஆன்மா பக்குவத்தை அடைகின்றது. உலக பந்தங்களிலிருந்து மெல்ல விடுபட்டு அதன் பிறகு தீட்சை முதலானவைகளை செய்து கொண்டு இந்த மலங்களெல்லாம் மெல்ல, மாயை முதலான மலங்கள் எல்லாம் அற்று அதன் பிறகு சிவபெருமானை இடைவிடாது நினைத்து அந்த ஆன்மா மோட்சத்திற்கு பக்குவத்தை அடைகின்றது. அந்த மோட்சத்திற்கு பக்குவத்தை அடையும் பொழுது அதிலே நெய்யை விடுதல்ங்கிறது அந்த திருவுருளாலே நெய்யை விட்டு நைவேத்தியம் செய்வது என்பது சிவபெருமானிடத்திலே இந்த ஆன்மாக்களை எல்லாம் அந்த சிவாச்சாரியார் சிவபெருமானிடத்திலே இந்த ஆன்மாக்களினுடைய பக்குவப்பட்ட ஆன்மாக்களினுடைய அம்சமாக அந்த நைவேத்தியத்தை சிவபெருமானுக்கு படைத்த பின்னர் அந்த மகா தீபாராதனையை செய்கின்றார். இன்னும் இந்த மகா தீபாராதனையினுடைய தத்துவத்தையும் மற்றும் ஆலயத்திலே செய்யக்கூடிய மற்ற வழிபாடுகளையும் தினந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் அல்லாது விசேஷ நாட்களிலே செய்யக்கூடிய வழிபாட்டினுடைய தத்துவங்களை எல்லாம் இந்த சைவம் டாட் ஓஆர்ஜி நடத்தக்கூடிய இந்த சொற்பொழிவிலே காண்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்தணர்வானவராணி நம் வீழ்க தன் புனல்

0: பையகமும் துயதீர்க வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்விமல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அடுத்தன ஐந்து அவத்தைத்து ஐந்து அவத்தைத்து அவத்தை அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்ற பொருள். நிலைன்னு என்ன? நிலைன்னா ஸ்டேட். ஐந்து நிலை வேறுபாடுகளை ஆன்மா அடைகிறது. ஆன்மா ஐந்து நிலை வேறுபாடுகளை ஐந்து அவத்தைகளை அடைகிறது. எதனால் அடைகிறது? ஐந்து அவத்தைகளை அடைவது எதனால்? இந்த அந்தக்கரணங்களோடு கூடியதனால். அந்தக்கரணங்களோடு கூடியதனால் ஆன்மா ஐந்து நிலைகளை அடைகிறது. அந்த ஐந்து நிலைகளை இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுகிற ஐந்து நிலைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த நிலைதான். நம்முடைய நிலை நமக்கு தெரியாதா? இப்போது நான் இருப்பது விழிப்பு நிலை. இது முதலாவது நிலை, விழிப்பு நிலை. நனவு, நனவு நிலை என்றும் சொல்லுவார். நனவு அல்லது விழிப்பு, இது முதலாவது நிலை. நேற்று சொன்னதை போல இந்த விழிப்பு நிலையிலே ஆன்மா இருக்கிற இடம் புருவநடு. புருவநடுவிலே விழிப்பு நிலையிலே நின்று ஆன்மா அறிகிறது. இந்த விழிப்பு நிலையிலே 35 கருவிகள் செயற்படுகின்றன. 35 கருவிகள் செயல்படுகின்றன. அவை எவை? அந்த 35 எவை என்றால் ஞானேந்திரியங்கள் ஐந்து. ஞானேந்திரியங்கள் ஐந்து, அவற்றுக்கு உரிய புலன்கள் ஐந்து. ஞானேந்திரியங்கள் அவற்றால் அறியப்படுகிற புலன்கள் பத்தாயிற்று. அடுத்து கண்மேந்திரியங்கள் ஐந்து. கண்மேந்திரியங்கள் ஐந்து, அவற்றுக்கு உரிய விடயங்கள் ஐந்து. அவை அந்த ஐந்து விடயங்கள் எவை? கண்மேந்திரியங்களினுடைய தொழில்கள் பேச்சு, நடை, கொடை, போக்கு. இருபது. இருபது. அடுத்து 10 வகையான காற்றுக்கள் உடம்பிலே தசவாயுக்கள் என்பார்கள். 10 வகையான வாயுக்கள், அவையும் துளிர்படுகின்றன. இப்போது 30 ஆயிற்று. அடுத்து இந்த நான்கு அந்தக்கரணங்கள். நான்கு அந்தக்கரணங்கள். அடுத்து 35வது கருவி புருடன். புருடன், புருடன் என்பது, புருடன் என்றாலே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? புருடன் என்றாலே அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து கருவிகளும் தொழிற்படுகின்றன என்று பொருள். அந்த ஐந்தையும் சொல்லாமல் இந்த ஒன்றை சொன்னாலே போதும். புருடன் என்றாலே அதிலே எல்லாம் அந்த ஐந்து அடங்கிவிடும். எனவே புருடன் என்ற ஒரு கருவி. ஆக இந்த 35 கருவிகள் இப்போது விழிப்பு நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது முதலாவது நிலை. பெயர் என்ன? விழிப்பு நிலை. வடமொழியிலே சாக்கிரம், சாக்கிரம் என்பார்கள். இரண்டாவது நிலை. இந்த நிலையிலேயே நம்ம இருந்து விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்? விழிப்பு நிலையிலேயே இருக்க முடியுமா? ஆமா, நாம் எவ்வளவுதான் கடினமாக முயன்றாலும் கூட விழிப்பு நிலையிலே சில சமயம் இருக்க முடியவில்லை. அந்த விழிப்பு நிலையிலிருந்து மெல்ல நழுவி எந்த நிலைக்கு போகிறோம்? ஆமா, சொப்பனம். இரண்டாவது கனவு, கனவு நிலை. விழிப்பு நிலையை அடுத்து கனவு நிலை வடமொழியிலே சொப்பன நிலை, சொப்பனம். இப்போது புருவ நடுவில் இருந்த ஆன்மா இறங்கி கழுத்துக்கு வருகிறது. கழுத்து இடம் கண்டம் என்பார்கள். கண்டம் அல்லது கழுத்து என்ற இடத்தை ஆன்மா அடைகிறது. அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வர என்ன காரணம் என்றால், சில கருவிகள் செயற்படாமல் போய்விட்டன. அதுதான் காரணம். கருவிகள் செயற்படாமல் நீங்குகின்றன. அந்த கருவிகள் எவை என்றால், இந்த 35 கருவிகளிலே 10 கருவிகள் நீங்கிவிடுகின்றன. அதாவது ஞானேந்திரியங்கள் 5ம் கண்மேந்திரியங்கள் 5ம் நீங்கிவிடுகின்றன. ஆனால் அவற்றினுடைய விடயங்கள் நீங்கவில்லை. அதை கவனத்திலே கொள்ளுங்கள். அவற்றினுடைய விடயங்கள் நீங்கவில்லை. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், பேச்சு, நடை, கொடை, போக்கு, இன்பம், அவை நீங்கவில்லை. ஏனென்றால் கனவுல நாம் அவற்றையெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, கனவிலே அவை நிகழ்கின்றன. இந்த கருவிகள் தொழிற்படவில்லையே தவிர கனவிலே அங்கே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகிறோமே. எனவே கனவிலே இந்த விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 10 போக 25 கருவிகள் இந்த கனவு நிலையிலே செயற்படுகின்றன. பிறகு மூன்றாவதாக இந்த கனவு நிலையிலிருந்து மேலும் இறங்கி உறக்கம் என்ற நிலையை ஆன்மா அடைகிறது. உறக்கம் இடையில அந்த விழிப்பு நிலையிலிருந்து நேரடியாக உறக்கத்துக்கு வர முடியுமா? நேரடியாக கனவு வராமலே உறங்க முடியுமா? முடியுமா? முடியாது. படிப்படியாகத்தான் முடியும். கனவு வந்துதான் உறக்கம் வரும். அங்க எல்லாமே படிமுறையில தான், சைவ சித்தாந்தத்துல படிப்படியாகத்தான், படியெல்லாம் தாண்ட முடியாது. எனவே விழிப்பு, அடுத்து கனவு, அடுத்து உறக்கம். இந்த உறக்கத்திலே செயல்படுகிற கருவிகள் 3 தான். 3 கருவிகள் தான் செயல்படும். அப்படியானால் எத்தனை நீங்கிவிடுகின்றன? மேலே எத்தனை? 25. 25 3 போக 22 கருவிகள் நீங்க 3 கருவிகள் மட்டும்தான் செயற்படுகின்றன உறக்கத்தில். அந்த 3 எவை என்றால், பிராணவாயு சித்தம் புருடன். பிராணவாயு சித்தம் புருடன் என்ற 3 மட்டும்தான் தொழிற்படுகின்றன. எனவே அந்த கரணங்களிலே மனமில்லை, புத்தி இல்லை, அகங்காரமும் இல்லை, சித்தம் மட்டும் செயற்படுகிறது உறக்கத்திலே. ஆக சித்தத்தினுடைய தொழில் என்ன என்று பார்த்திருக்கிறோம், சிந்தித்தல். எனவே உறங்குகிற போதும் சிந்தனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாமலே சிந்தனை நிகழ்கிறது. அதனால்தான் உறங்கும் போது ஏதாவது நினைத்துக் கொண்டு, ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்துக் கொண்டு படுத்து விழித்த உடனே நமக்கு ஒரு தீர்வு, ஒரு விடை கிடைக்கிறது இந்த சித்தத்தினுடைய செயலினால். எனவே உறங்குகிற போது சித்தம் மட்டும் செயல்படுகிறது. இந்த நிலையில ஆன்மா இருக்கிற இடம் கழுத்துக்கு கீழே இருதயம், இதயம். இதயத்திலே ஆன்மா நிற்கிறது. பிறகு அடுத்து உறக்கத்தையும் தாண்டி, உறக்கத்தையும் கடந்த நிலை என்ன? அனுபவம், உங்களுடைய அனுபவம் என்ன? உறக்கத்தை கடந்தால் பேருறக்கம், ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கம் என்ற நிலை. எல்லாம் நமக்கு தெரிந்த அனுபவங்கள் தான். நாம் இப்படி பகுத்து பார்ப்பது இல்லை. நம்முடைய நூல்கள் அப்படி நமக்கு ஆராய்ந்து சொல்லுகின்றன. எனவே இப்ப பேருறக்கத்தில் 2 கருவிகள் மட்டும்தான், 2 கருவிகள். எது நீங்கிவிட்டது? சித்தமும் நீங்கிவிட்டது. சித்தமும் நீங்கி பிராணவாயு புருடன், 2 மட்டும்தான் பேருறக்கத்தில். இப்போது இதற்கு ஆன்மாவுக்கு இடம் இருதயத்தை தாண்டி அந்த உந்தி கொப்பூல் என்கிற அந்த உந்தித்தானம். பிறகு அடுத்த எத்தனாவது நிலை? கடைசியாக ஐந்தாவது நிலை

மூச்சு இல்லாம இருக்கிறாங்களா, ஆனா உயிர் இருக்கிறங்கிறாங்க. அந்த நிலையில மூச்சு இல்லையே தவிர உயிர் இருக்கிறது. இறந்தார் என்றும் சொல்ல முடியல, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியல. அப்படி நிலை நமக்கு வந்து செல்லுகிறது. எனவே இது உயிர்ப்பு அடங்கிய நிலை ஐந்தாவது. இதுல ஒரே கருவிதான். ஆமா, அந்த பிராணவாயுவும் நீங்கிவிட புருடன் மட்டும் செயல்படுகிற நிலை. எனவே என்ன தெரிகிறது? இந்த காலம் நியதி கலைவித்தை அராகங்கள் ஆன்மாவை விட்டு எப்போதும் நீங்குவது இல்லை என்பதை இது காட்டுகிறது. இந்த உயிர் படக்க நிலையில ஆன்மா அந்த உந்தியிலிருந்து மேலும் இறங்கி மூலாதாரத்திலே ஒடுங்கி கிடக்கிறது. மூலாதாரத்திலே, மூலாதாரத்திலே ஒடுங்கி நிற்கிறது. நேற்று சொன்னதை போல முழு அறியாமையிலே, முழு அறியாமையிலே ஆன்மா மூழ்கி இருக்கிற நிலை. அதாவது ஆன்மாவினுடைய முதல் நிலை என்ன என்று பார்த்தோம், கேவல நிலை. தொடக்கத்தில் ஆணவ மலத்தோடும் இருந்த நிலை எப்படி என்று இதை வைத்து நாம் ஊகிக்கலாம். அந்த தொடக்கத்தில் அந்த கேவல நிலை என்று சொல்லுகிறார்களே, அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால் இந்த உயிர்ப்படக்க நிலை போன்றது. எனவே இதுவும் கேவல நிலைதான். அந்த கேவல நிலைக்கு என்ன பெயர்? அனாதி கேவலம். தொடக்கத்திலே முதன் முதலிலே ஆன்மா இருந்த நிலை அனாதி கேவலம். இதுக்கு என்ன பெயர்? அன்றாட கேவலம். அன்றாடம் வருகிற கேவலம். நாள்தோறும் நமக்கு இந்த கேவல நிலை வருகிறது. அன்றாடம், அதாவது நித்திய கேவலம் என்பார்கள். நித்திய கேவலம் நாள்தோறும் அல்லது அன்றாடம் வருகிற கேவலம். இதனுடைய தொடர்ச்சியை பின்ன அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அந்த சாக்கரம், அந்த வடமொழி சொற்கள் சுழலே என்று நினைக்கிறேன். சாக்கரம் இரண்டாவது சொப்பனம், மூன்றாவது சுஷுப்தி என்பார்கள். வடமொழியில சுஷுப்தி துரியாதீத. இந்த ஐந்து நிலைகளையும் கவனிக்கிற போது என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது உங்களுக்கு? என்ன வேறுபாடு தெரிகிறது? கருவிகள் நீங்க நீங்க என்ன உண்டாகிறது? ஆன்மாவுக்கு படிப்படியாக அறியாமை, படிப்படியாக அறிவு குறைந்து குறைந்து கடைசியில முழு அறியாமை. கருவிகள் நீங்க நீங்க உயிருக்கு அறியாமை மேலிடுகிறது. பிறகு இந்த துரியாதீத நிலையிலிருந்து மறுபடியும் கருவிகள் மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து பழைய விழிப்பு நிலைக்கு செல்லும். இது இறங்குகிற முறை. இதே போல படிப்படியாக ஏறுகிற முறை, அதாவது மூலாதாரத்திலிருந்து கீழே இருந்து, மூலாதாரத்திலிருந்து உந்தி, இதயம், கண்டம், புருவநடு என்று படிப்படியாக ஆன்மா மேலேறி செல்லும். அந்தந்த இடத்துல அந்தந்த கருவிகள் வந்து சேரும். நீங்கிய கருவிகள் மறுபடியும் வந்து சேரும். இப்படியாக கருவிகள் நீங்குதலும் மீண்டும் கூடுதலும் மாறி மாறி நிகழ்கின்றன. அறிவு நிலையிலிருந்து அறியாமைக்கு செல்லுதல், அறியாமை நிலையிலிருந்து மறுபடியும் அறிவு பெறுதல் என்று அறிவும் அறியாமையும் மாறி மாறி ஆன்மாவுக்கு வருகின்றன. எனவே அறிவு பெறுகிற நிலைக்கு சகலம் என்ற பெயர். அறிவு பெறுகிற நிலைக்கு சகலம், அறியாமை மிகுகிற நிலைக்கு என்ன பேரு? கேவலம். எனவே ஆன்மா நாள்தோறும் கேவலம் சகலம், கேவலம் சகலம் என்ற நிலைகளை மாறி மாறி அடைகின்றது. இந்த நிலை, இந்த கீழிறங்குதல் மேலேறுதல் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை. அனுபவம் அதே அனுபவம் தான், வேற வேறுபாடு ஒன்று இல்லை. அதுக்கெல்லாம் பேர் உண்டு. கீழே இறங்குகிற நிலைக்கு பேரு கீழாலவத்தை

0: அவத்தை. அதே போல மேலேறுகிற நிலைக்கு ஆன்மா பல நிலைகளை அடைவதற்கு காரணம் எது என்றால் கருவிகள் நீங்குதலும் கூடுதலும். கருவிகள் நீங்குதலும் கூடுதலும் தான் காரணம். கருவிகள் ஏன் நீங்குகின்றன? கருவிகள் நீங்குதல் என்ன அர்த்தம்? கருவிகள் நீங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? செயற்படாமல் போகின்றன. ஏன் செயற்படாமல் போகின்றன? அவை ஜடப்பொருள்கள். கருவிகள் ஜடந்தனை, மாயையிலிருந்து உண்டாகிய ஜடப்பொருள்கள். ஜடப்பொருள்கள் செயற்பட செயற்பட சோர்வு அடைதல், செயற்படாமல் போகின்றன. எனவே இந்த ஐந்து நிலைகளுக்கு என்ன பெயர்? கேவல அவத்தைகள். கேவல அவத்தைகள் என்ற பெயர். இந்த ஐந்து கேவல அவத்தைகள், இந்த ஐந்தும் கேவல அவத்தைகள் எனப்படும். ஏன் இந்த பெயர்? படிப்படியாக ஆன்மா அறியாமை வயப்படுவதனாலே, அறியாமையை நோக்கி செல்லுவதனாலே இவை கேவல அவத்தைகள். இந்த ஐந்து கேவல அவத்தைகள் எப்பொழுது நிகழ்கின்றன? இந்த சகலமாகிய வாழ்க்கையிலேயே. எனவே சகலத்தில் கேவலம், இந்த ஐந்து நிலைகளும் சகலத்தில் நிகழ்கின்ற கேவல ஐந்து அவத்தைகள். அதாவது அன்றாட வாழ்க்கையிலே நிகழ்கின்ற ஐந்து அவத்தைகள், கேவலத்தில் சகலத்தில் நிகழ்கின்ற ஐந்து அவத்தைகள். இனி இன்னொரு ஐந்து வகையான அவத்தைகள் இருக்கின்றன. அதாவது விழிப்பு நிலையிலேயே விழித்திருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழும். நாம் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழ்கின்றன. எந்த ஐந்து அவத்தைகள்? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற ஐந்து நிலைகளும் விழித்திருக்கின்ற போதே அடுத்து அடுத்து நிகழ்கின்றன. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? இப்போ இவ்வளவு அறிகிறோம் அல்லவா? நாம் ஒரே சீராக தொடர்ச்சியாக அறிவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக எதையும் அறிவது இல்லை, விட்டு விட்டுத்தான் அறிகிறோம். நினைந்தும் மறந்தும், நினைந்தும் மறந்தும் இப்படி மாறி மாறித்தான் அறிகிறோம். தொடர்ந்து எதையும் நாம் அறிய முடியாது. இப்ப இந்த மின்விளக்கு தொடர்ந்து ஒளிர்வதாக தோன்றுகிறது, ஆனால் உண்மையாது அது விட்டு விட்டு தான் எரிகிறது. விளக்கு அது எப்போது தெரிகிறது? அந்த இன்னொரு மோட்டார் பக்கத்துல போட்டா அந்த மோட்டார் ஓடும்போது இதனுடைய அந்த இது ஒளி குறைந்து அந்த துடித்துக்கொண்டே இருக்கும். விளக்கு துடித்துக்கொண்டே இருக்குது இல்லையா? விட்டு விட்டு ஒளி கொடுக்கும். எனவே இப்போதே தொடர்ச்சியாக அறிவதை போல தெரிகிறது. அதே போல நம்முடைய அறிவு, நம்முடைய அறிவு விட்டு விட்டுத்தான் அறிகிறது, தொடர்ச்சியாக அறியவில்லை. அதை இவ்வளவு இது போல தெளிவாக சொல்ல முடியாது. இதுதான் சாக்கரம், இதுதான் சொப்பனம், இது சுளுத்தி என்று பிரித்து நாம் காட்ட முடியாது. எப்படி இந்த காற்றாடியினுடைய அந்த ஓலைகள் சிறகுகள் வேகமாக சுழல்கின்றதோ அதேபோல நம்முடைய எண்ணங்களும் மாறி மாறி விரைவாக சுழன்று கொண்டே இருக்கின்றன. கருவிகள் நீங்கியும் மீண்டும் செயற்பட்டும் இப்படி மாறி மாறி நிகழ்வதனாலே விழித்திருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழ்வதாக சொல்லுகிறார்கள். அது நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள இப்பொழுது முடியவில்லை. எனவே விழிப்பு நிலையிலேயே ஐந்து அவத்தைகள் உண்டு. அதை சுருக்கமாக நினைப்பும் மறப்பும், நினைப்பும் மறப்பும் என்று குறிப்பிடுவார்கள். இதற்கு என்ன பெயர்? சகல ஐந்து அவத்தைகள். சகல ஐந்து அவத்தை. முன்னே சொன்னது கேவல ஐந்து அவத்தை. இந்த ஐந்து சகல ஐந்தவத்தைகள். இதேபோல சுத்த நிலை. சுத்த நிலைக்கு போனால் சுத்த நிலை என்பது என்ன? சுத்த நிலை என்பது திருவருளோடு சேருகிற நிலை, அருள் நிலை. அந்த நிலைக்கு சென்றால் அங்கேயும் இதுபோல ஐந்து அவத்தைகள் நிகழும். சுத்த நிலையிலேயும் ஐந்து அவத்தைகள் உண்டு. அங்கே சுத்த நிலையில என்ன நிகழ்கிறது? சுத்த நிலையிலே இந்த பேர்கள் ஐந்து பேர்களோடு ஒரு அடைமொழியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். நின்மலம்னா என்ன பொருள்? மலம் நீங்கிய நிலையில், ஆணவ மலம் நீங்குகிற நிலையில். ஆணவ மலம் நீங்க நீங்க என்ன உண்டாகும்? ஆணவ மலம் நீங்க நீங்க ஆன்மாவிடத்தில் திருவருள் ஒளி மேலோங்கும். நின்மல நிலையிலே ஆன்மாவிலே படிப்படியாக திருவருள் மேம்படும். இந்த கேவல ஐந்தவத்தையில கருவிகள் நீங்க நீங்க எது மேலிடுகிறது? அறியாமை, ஆணவ மலம் மேலிடுகிறது. அங்கே சுத்த நிலையில ஆணவ மலம் நீங்க நீங்க திருவருள் மேலோங்குகிறது. அதான் வேறுபாடு. கேவல நிலையில துரியாதீதம் என்பது என்ன? கேவல நிலையிலே துரியாதீதம் என்பது என்ன? அந்த நிலை ஆணவமலம் முழு ஆன்மா முழு அறியாமையிலே அழுந்துதல், அது துரியாதீதம். ஆனால் நின்மல துரியாதீதம் என்பது அதுவும் அழுந்துகிற நிலைதான். எதிலே? ஆமா, சிவத்தினிடத்தில் இறைவனிடத்தில் அழுந்துகிற நிலை துரியாதி, நின்மல துரியாதீதம். சுருக்கமாக சொன்னால் இதற்கு அது நேர்மாறான நிலை. இது கேவல ஐந்தவத்தைகள், அது சுத்த ஐந்தவத்தைகள். கேவல ஐந்தவத்தை, சுத்த ஐந்தவத்தை, இதெல்லாம் எட்டாம் நூற்பாவுக்கு மேல. அது எட்டாம் நூற்பாவிலிருந்துதான் இதெல்லாம் தொடங்கும். ஆக எட்டாம் நூற்பாவிலிருந்துதான் முக்கியமான பகுதி. சிவஞான போதத்தில் எட்டாம் நூற்பாவிலிருந்து குரு உறுப்பா போகும். எனவே இந்த நூற்பாவை பாருங்க. இப்ப இன்னொரு கருத்தையும் சொல்லணும். இப்படி ஆன்மா பல நிலைகளை அடைவது ஆன்மாவுக்கு என்ன இயல்பு? பொது இயல்பு. நேற்று பார்த்தோமே, பொது இயல்பு, உண்மை இயல்பு என்று இரண்டு இயல்புகள். பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே அடைகிற இயல்பு. இங்கே ஆன்மா இந்த கருவிகளினுடைய சார்பினால் ஐந்து அவத்தைகளை அடைகின்றன. கருவிகளுடைய சார்பினால் ஐந்து அவத்தை உண்டாகிறது. இது ஆன்மாவுக்கு இயற்கையான நிலை அல்ல. ஆன்மாவுக்கு இது இயற்கை அல்ல, கருவிகளின் சேர்க்கையால் உண்டான செயற்கை நிலை. இது ஆன்மாவுக்கு செயற்கை. எனவே இறப்பு பிறப்பு, விழிப்பு உறக்கம், நினைப்பு மறப்பு இவையெல்லாம் ஆன்மாவுக்கு இயற்கையான நிலைகள் அல்ல. இறப்பு பிறப்பு, விழிப்பு உறக்கம், நினைப்பு மறப்பு என்ற மாறுபட்ட நிலைகளெல்லாம் ஆன்மாவுக்கு செயற்கை நிலைகள். எனவே ஆன்மா ஒரு நிலையிலே இருப்பதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. சித்து பொருளாகிய ஆன்மா ஜடப்பொருளினுடைய தன்மைதான் பல மாற்றங்களை அடைவது. பல மாற்றங்களுக்கு உட்படுவது ஜடப்பொருளினுடைய இயல்பு. சித்து பொருளுடைய இயல்பு என்றும் ஒரு தன்மையாக இருப்பதுதான் சித்துக்கு உரிய இயல்பு. அந்த இயல்பு இப்போது நம்மிடம் இல்லை. ஏனென்றால் நாம் ஜடத்தோடு சேர்ந்திருக்கிறோம். அதனாலே ஜடத்தினுடைய இயல்பு நம்மை சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஜடப்பொருளினுடைய சார்பு நீங்கி சித்தாகிய இறைவனோடு சேருகிற போதுதான் அவனைப் போல ஆன்மாவும் ஒரு தன்மைப்பட்ட நிலைத்த வாழ்வை பெறும். நிலையான வாழ்க்கை, பிறப்பு இறப்பு இல்லாத தன்மை, நினைப்பு மறப்பு இல்லாத நிலை, உறக்கம் விழிப்பு இல்லாத நிலை இறைவனை சார்கிற போதுதான் வரும். எனவே இந்த நான்காம் நூற்பாவிலே சொல்லப்பட்டது ஆன்மாவினுடைய இலக்கணம். என்ன இலக்கணம்? தடத்த இலக்கணம், ஆன்மாவினுடைய தடத்த இலக்கணமாகிய பொது இயல்பு இந்த நான்காம் நூற்பாவிலே கூறப்பட்டுள்ளது. ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு, அதனுடைய உண்மை இயல்பு எங்கே கூறப்பட்டுள்ளது என்றால் ஏழாவது நூற்பாவிலே. இனிமேல் வரப்போகிற ஏழாவது நூற்பாவிலேதான் ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு சொரூப இலக்கணத்தை ஏழாம் நூற்பாவிலே நாம் பார்க்க போவோம். அதே போல இறைவனுடைய பொது இயல்பு, இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை எங்கே பார்த்தோம்? இறைவனுடைய தடத்த இலக்கணம் என்பது என்ன? இறைவனுக்குரிய பொது இயல்பு. இறைவனுக்குரிய பொது இயல்பு என்ன? இன்னொன்றின் சார்பினாலே அடைகிற இயல்பு பொது இயல்பு. அதை பொருத்தி பார்த்தால் இறைவன் உயிர்களோடு பொருந்தி உயிர்களுக்காக என்ன செய்கிறான்? உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான், உயிர்களுக்காக பல வடிவங்களை கொள்ளுகிறான், பல திருமேனைகளை கொள்ளுகிறான். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத அவன் ஆயிரம் திருநாமங்களை கொள்ளுகிறான். அதெல்லாம் அவனுக்கு பொது இயல்பு. அதை எங்கே நாம் பார்த்தோம்? இரண்டாவது நூற்பாவில். இரண்டாவது நூற்பாவில் அவையே தானேயாய் உயிர்களோடு இறைவன் கலந்திருந்து இருவினைக்கு ஏற்ப போக்குவரவு புரிவிக்கிறானே, அது அவன் செய்கின்ற ஐந்தொழில்கள். எனவே இறைவனுடைய பொது இயல்பு இரண்டாம் நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமசிவாய்.

0: இனி இந்த பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்கள் தோன்றும். எப்படி என்றால், பிரகிருதியிலிருந்து முதலிலே குணதத்துவம் என்பது தோன்றும். இது என்ன என்றால் குணதத்துவம். இப்ப பிரகிருதி, அதுல முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன? முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன? எப்படி? அப்படியா சொன்னேன்? அப்படி சொல்லலையே நானு. முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன, அமைந்திருக்கின்றன? அவ்வியத்தம்னு எனக்கு புரியல. அதான் முக்குணங்களும் சிறிதும் வெளிப்படாமல், சிறிதும் புலப்படாமல் அடங்கி இருக்கின்ற நிலை, அதுதான் பிரகிருதி. முக்குணங்களும் அங்கே தனித்தனியாக இல்லை, எல்லாம் கலந்து சிறிதும் புலப்படாமல் இருக்கின்றன, அதுதான் பிரகிருதி. அந்த நிலையிலிருந்து குணதத்துவம் தோன்றுகிற போது அதிலே அந்த மூன்று குணங்களும் சமமாக பிரிந்து தோன்றுகின்றன. சமமாக சத்துவம், ராசதம், தாமதம் என்று மூன்றாக பிரிந்து நிற்கின்றன. சமமாக பிரகிருதிக்கு இன்னொரு பெயர் அவ்வியத்தம். என்ன பொருள் அவ்வியத்தம் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்படுதல். வியத்தம் என்றால் வெளிப்படுதல், அதற்கு எதிர்மறை அவ்வியத்தம், வெளிப்படாத நிலை. வெளிப்படாத நிலை பிரகிருதி, அவை வெளிப்பட்ட நிலை குணதத்துவம். இது வியத்த நிலை, வியத்த நிலை. ஆக வெளிப்படாத நிலையிலிருந்து இப்போது சமமாக வெளிப்பட்ட நிலை. இனிமேல் எப்படி தோன்றும்? சமநிலையிலிருந்து இனி கூடி குறைந்து, இனிமேல் கூடி குறைந்து அமையும். குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி, இதிலே ஒரு குணம் மேலோங்கி இருக்கும், மற்ற இரண்டு குணங்கள் அடங்கி இருக்கும். எந்த குணம் மேலோங்கி இருக்கும் என்றால், புத்தியில என்ன குணம் மேலோங்கி இருக்கும்? சாத்விகம், சாத்விக குணம் மேலோங்கி இருக்கு. அந்த புத்தி செய்கிற வேலை என்ன? பொருளை இன்னது என்று நிச்சயித்தல். அதற்கு ஏற்ப புத்தி தத்துவம் எப்படி அமைந்திருக்கிறது? சத்துவ குணம், அந்த அறிவுக்கு வேண்டிய சத்துவ குணம் மேலோங்கியதாக இருக்கிறது. சத்துவ குணம், இது புத்தி. பிறகு இப்போது புத்தினா என்ன கருவி நாம் படித்திருக்கிறோம்? அந்த கருவிக்கு என்ன பேரு படித்திருக்கீங்களா? அந்த கரணங்கள். அந்த கரணங்கள் தான் இப்போ வரப்போகின்றன. புத்தி, அதிலிருந்து புத்தி தத்துவத்திலிருந்து அடுத்து தோன்றுகிற கருவி அகங்காரம். அகம், அகம் என்ற வடசொல்லுக்கு என்ன பொருள்? நான். அகம் என்றால் நான். எனவே அகங்காரம் என்றால் நான் என்ற நான் என்ற அந்த தன்மைதான் அகங்காரம், நான் என்ற முனைப்பு. எனவே இந்த அகங்காரத்துல என்ன தன்மை மிகுந்திருக்கு? என்ன குணம்? ராசத குணம். ராசத குணம் மேலோங்கிய இதனுடைய வேலை என்ன பார்த்தோம்? அகங்காரம் என்ன வேலையை செய்யும்? ஆமா, இதை இன்னது என்று நான் துணிவேன், இன்னது என்று துணிவேன் என்ற எழுச்சியை உண்டாக்குவது அகங்காரம், ஊக்கத்தை தருவது. எனவே எந்த ஒன்றை அறிய வேண்டுமானாலும் அல்லது செய்ய வேண்டுமானாலும் அதற்கு இந்த ஊக்கம் என்பது, எழுச்சி என்பது வேண்டியதற்கு வேண்டியது உள்ளது. அந்த ஊக்கத்தை தருவதுதான் அகங்காரம். அதனோடு சேர்ந்துதான் புத்தியானது நிச்சயிக்கிறது. அகங்காரம் அந்த இந்த முக்குணங்களிலே ஒவ்வொரு குணம் ஒரு நேரத்துல ஒரு குணம் தான் மேலோங்கி இருக்கும். அந்த ஒரு குணமே எப்போதும் மேலோங்கி இருக்காது. விரைவாக முக்குணங்களும் காற்றாடியிலே ஓலை போல விரைவாக சுழன்று கொண்டே இருக்கும். முக்குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அமைதியே வடிவாக இருக்கிறவர் சில சமயத்துல கோபத்துல கொதித்து எழுகிறார். ஏன் அவருக்கு அந்த கோபம் வருகிற அந்த நேரத்துல சொல்ல முடியாத காரணம். வாழ்க்கை பார்க்கிறமே அனுபவத்துல எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து அவருக்கு அறிவு வேலை செய்யாது. எவ்வளவோ வாய் அடக்கமுடையவர்கள் சில சமயம் வாய் தவறி உளறி கூட்டுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த முக்குணங்கள் மாறி மாறி முக்குணங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்கின்றன. அதன் வசப்பட்டிலே நாம் அதன் வசப்பட்டில் ஆக இந்த முக்குணங்கள் தேவர்களுக்கும் உண்டு, மறந்து விடாதீர். நமக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும், அவர்களும் இந்த பிரகிருதி உலகத்தில் தான் வாழுகிறார்கள். அவர்களுடைய உலகங்களும் இங்கேதான். பிரம்மன் என்ன குணம் மெலுங்கியவன் முக்குணங்களிலே இல்லை. ராஜச குணம் படைத்தல், படைக்கின்ற தொழிலுக்கு வேண்டிய ராஜச குணம் மிகுந்தவன் பிரம்மன். திருமால் காத்தற்கடவுள் சாத்விக குணம் உடையவன் என்று வைணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். எங்கள் கடவுள் சாத்விக குணம் உடையவன். உருத்திரன் ருத்திரன் அழித்தற்கடவுள் அழித்தல் அது தாமச குணம். ஒரு பொருள் எப்போது அழிகிறது என்றால் அதனிடத்திலே தாமச குணம் மேலோங்குகிற போது அந்த பொருளுக்கு அழிவு வரும். தாமச குணத்தினாலே அழிவு. எனவே அழித்தற்கடவுள் உருத்திரன். அதனால்தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் பாயிரத்தில் இதை சொல்லுகிறார். மூன்று குணங்களாலே மும்மூர்த்திகள் அமைகிறார்கள். ஆதலால் திருவள்ளுவர் இந்த மூன்று மும்மூர்த்திகளுக்கும் பொதுவான கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். மும்மூர்த்திகளுக்கும் பொதுவாக முக்கடவுளும் பொதுவாக இறைவாழ்த்து. சரி, நம்முடைய சிவபெருமானுக்கு என்ன குணம்? அவர் இந்த முக்குணங்களை எல்லாம் கடந்தவர், முக்குணம் கடந்தவர். அவர் முக்குணம் இல்லாதவர், நிர்குணன், நிர்குணன். இந்த குணங்களால் வருகிற மயக்கம் எல்லாம் தேவர்களுக்குத்தான். எனவே அகங்காரம் எழுச்சியை கொடுக்கும். பிறகு அந்த அகங்காரம் மூன்று கூறுகளாக பிரியும், மூன்று கூறுகளாக பிரியும் அகங்காரம். அதாவது அந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன அல்லவா, சத்துவ குணம் ராஜச குணம் தாமச குணம் உடைய கூறுகளாக பிரியும். முதலாவதாக சத்துவ குணம் மிகுந்த அந்த கூறுக்கு என்ன பேரு? தைசத அகங்காரம். தைசதம் என்றால் ஒளி, தேஜஸ். தேஜஸ் என்ற வடசொல்லில் இருந்து தைசதம். எனவே இது சத்துவ குணம் மிகுந்தது. இதிலிருந்து தோன்றுகின்ற கருவிகள் மனம், மனம் என்ற அறிவு கருவி. அதோடு நம்முடைய ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரிய அறிவுக்கருவிகள், அறிவுக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்து: செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய ஐந்து அறிவுக்கருவிகள். இந்த பேரை கேட்டவுடனே இந்த நம்முடைய கண்காதை நினைக்க கூடாது. இவையல்ல நம்முடைய நமக்கு தெரிகிற இந்த செவி தோல் கண் நாக்கு முக்கெல்லாம் இந்திரியம் அல்ல, இந்திரியம் அல்ல, ஆற்றல், அறிகின்ற ஆற்றல், கேட்கின்ற ஆற்றல் தான் செவி, காணுகிற ஆற்றல் கண். அப்படி ஐந்தையும் கொள்ள வேண்டும் ஆற்றல்கள். இப்படி அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனம் இந்த ஐம்பொறிகள் தோன்றுகின்றன. அடுத்து ராஜசகுண அகங்காரத்துக்கு வைகாரிக அகங்காரம். ராஜசகுணம் அதற்கு ஏற்றாற்போல அதிலிருந்து தோன்றுகிற கருவிகள், தொழில்படுகிற கருவிகள், தொழிற்கருவிகள், அதாவது கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் தொழில் செய்கிற கருவிகள். என்ன தொழில் செய்கின்றன அந்த ஐந்து கருவிகள்? எவை? வாய், கை, கால், எருவாய், கருவாய். வாய், கை, கால், எருவாய், கருவாய். வாய் பேசுதலாகிய தொழில், வாயினால பேசுதலாகிய தொழில், பேசுதலாக உண்டல், உண்ணுதல், பேசுதல் அங்க வரும், எங்க வரும் பேசுதல்? அரி, ஆமா, அரிகருவியில் உண்ணுதல், சுவைத்தல், வாயினால சுவைத்தல் வாய். கை, கையினால செய்கிற தொழில் ஒன்றா ரெண்டா? எத்தனையோ தொழிலை செய்கிறோம். அச்சுருக்கமாக கொடுத்தல், கொடை என்ற ஒன்றை மட்டும் சொல்லுவார். கொடை பேச்சு, கொடை பேச்சு, வாய் கொடை. அடுத்து நடை, காலுக்கு நடை, காலுக்கு நடை நடத்தல், பேச்சு, நடை, கொடை, கை, கால். அடுத்து எருவாய், எருவா எருவாய் அந்த கழிவுகளை வெளியேற்றுகிற கருவி எருவாய், மலம் கழிக்கின்ற கருவி. கருவாய் சிற்றின்பக் கருவி, கருவாய். ஆக இவையெல்லாம் தொழில்கள், தொழில் சார்ந்த கருவிகள். இது கண்மேந்திரியங்கள். இந்த இரண்டினாலேதான், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், இந்த இரண்டினாலும் தான் நமக்கு உலகத்தை பற்றிய அறிவு விளக்கம் உண்டாகிறது. தொழில் மூலமும் அறிவு விளங்குகிறது. அடுத்து மூன்றாவது கூறாக வைகாரிகம் பூதாதி அகங்காரம். பூதாதி அகங்காரம் இது என்ன குணம்? தாமசகுணம். தாமசகுணத்திலிருந்து என்ன வரும், என்ன வரும், என்ன வரும்? அந்த தாமசகுணத்திலிருந்து இந்த அறிவற்ற உலகம் தோன்று. வேற என்ன? இந்த நான் வாழுகிற உலகம், உடம்பு, இவை இப்போது தோன்றப் போகின்றன. பூதாதி அகங்காரம் அதிலிருந்து முதலிலே தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் என்ற ஐந்து தோன்றும். அந்த ஐந்து தன்மாத்திரைகள் எவை என்றால் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்த, பரிச, ரூப, ரச, கந்தங்கள். தமிழிலே சொன்னால் சுவை. ஓ, முதல்ல சப்தம்னா ஓசை, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். இந்த தன்மாத்திரை எப்படி இருக்கும் என்றால், எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. தன்மாத்திரை, தன் மாத்திரைனா தன்னளவாக, தன்னளவிலே நிற்பது. அப்படி என்றால் என்ன? ஒன்றும் புரியலையே. தன்னளவில் இருப்பது என்றால், இப்போ இப்ப ஓசை, முதலாவது ஓசை. இப்ப ஓசை என்பது நமக்கு புலப்படுகிறது. இது நல்ல ஓசையா, இனிய ஓசையா, இன்னாத ஓசையா, மெல்லோசையா, வல்லோசையா என்றெல்லாம் நம்மாலே உணர முடிகிறது. அதுபோல பாகுபட்டு நில்லாமல், மெல்லோசை வல்லோசை என்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஓசை என்று மட்டும் இருப்பதுதான் தன்மாத்திரை. வெறும் ஓசை, எந்த பாகுபாடும் அதுல இல்லை, அது நம்மால் உணர முடியாது. அது நம்மால் உணர முடியாது. பாகுபடுத்தித்தான் நம்மாலே, வேறுபடுத்தித்தான் உணர முடியும். அதே போல ஓ அந்த ஊருன்னா என்னது, ஸ்பரிசம், ஸ்பரிசங்கிற ஊரு. அதுல என்ன வேறுபாடு பாகுபாடு, ஊரு என்ன பாகுபாடு, சொர சொரப்பு, வலுவழுப்பு, அதெல்லாம் ஊர், தடவி பார்த்தா தெரியும். அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஊரு என்று நிற்கிற நிலை அந்த, அதுதான் ஊர், அது புலப்படாது. இப்படி ஒவ்வொரு தன்மாத்திரையும் அமைந்திருக்கின்ற தன்னளவாக. இது ரொம்ப நுட்பமான நிலை. தன்மாத்திரை என்பவை மிக நுட்பமானவை, புலப்படாதவை. தத்துவங்கள் எல்லாமே புலப்படாதவை தான், எல்லா தத்துவங்களும் புலப்படா. தன்மாத்திரை இந்த ஐந்து புலப்படாத தன்மாத்திரைகளிலிருந்துதான் ஐந்து பூதங்கள் தோன்றுகின்றன, ஐம்பூதங்கள் தோன்றுகின்றன. ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் என்ற ஐந்து பூதங்கள். எனவே ஆகாயம் என்ற பூதம் எதிலிருந்து தோன்றுகிறது, ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து. காற்று என்ற பூதம் எந்த தன்மாத்திரையிலிருந்து, ஊரு, ஊரு என்ற தன்மாத்திரையில். நெருப்பு என்ற பூதம் எந்த தன்மாத்திரை, ஒளி அல்லது ரூபம் என்ற தன்மாத்திரையிலிருந்து. நீர் என்ற தன்மாத்திரை, நீர் என்ற பூதம் சுவை என்ற தன்மாத்திரை, ரசம் என்ற தன்மாத்திரை. நிலம், மண் என்ற பூதம் வாசனை, மண் வாசனை எங்க, மனம். பிறகு இந்த பூதங்களுக்கு குணங்கள் உண்டு. ஆகாயத்தினுடைய குணம் ஓசை, ஆகாயத்தினுடைய குணம் ஓசை. அந்த தன்மாத்திரைகள் இருக்கின்றன அல்லவா, அவைதான் இங்கே தன்னுடைய காரியங்களை, தன்னிடமிருந்து தோன்றிய பூதங்களிலே குணங்களாக நிற்கின்றன. இது புலப்படுகிற நிலை. இந்த பூதங்களினுடைய குணங்கள் புலப்படுகின்றவை. ஓசை, ஓசை ஆகாயத்தினுடைய குணம். பிறகு காற்றுக்கு என்ன குணம், இனிமேல் ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கி இருக்கும். அது ஆகாயத்தில் ஒரு குணம், ஓசை என்ற குணம் மட்டும்தான். அந்த ஓசை என்ற குணம் அடுத்தும் வரும். காற்றிலே ஓசையும் ஊரும் சேர்ந்திருக்கும். ஓசையும் ஊரும், அதுல ஓசை என்பது காற்றுக்கு பொது குணம், ஊறு என்பதுதான் சிறப்பு குணம். அப்படி ரெண்டு ரெண்டாக கலந்து சேர்ந்து வரும், ரெண்டு மூன்று வரும். அடுத்து சிறப்பு குணமும் பொது குணமும் சேர்ந்து வரும். காற்றுல ஓசை இருக்கா, சுழன்று அடிக்கிற போது அப்போது தெரியும். ஆமா, ஓசை, ஊறு, காற்று. நெருப்புக்கு மூன்று குணம், ஓசை, ஊறு, ஒளி, மூன்று குணம் சேர்ந்திருக்கும். அதுல ஒளிதான் சிறப்பு குணம், மற்ற இரண்டும் பொது குணங்கள். ஆக நெருப்புக்கு ஓசை இருக்கிறது, ஊறு இருக்கிறது. தொட்டு பார்த்தா தெரியும் ஊறு எப்படி இருக்குன்னு. ஒளி, ஆமா, தீக்குள் விரலை வைத்தால் சொல்றாருல, உன்னை தீண்டி மின்பம் தோன்றுதடா நந்தலாலான்ட்டார். அது அவருக்கு மட்டும்தான். தீ, நெருப்பு. நீர், நீருக்கு நாலு குணம், ஓசை, ஊறு, ஒளி. அதற்கு மேலே சிறப்பு குணம் சுவை. சுவை என்ற சிறப்பு குணம். எப்படியெல்லாம் அழகா பாகுபடுத்திருக்கிறாங்க பாருங்க. நாலு குணம் நீர்ல, பிற இறுதியாக மண்ணிலே ஐந்து குணங்கள், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தும் சேர்ந்திருப்பது நிலத்திலே. இதைத்தான் திருவாசகத்தில் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. தீக்கு மேல காற்று, காற்றிடை, காற்றிடை வழியிடை, வழியிடை, வழியிடை இரண்டாய் மகிழ், வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. இறுதியாக வானிடை நினைவில்லை. அப்படி மாணிக்கவாசகர் இந்த குணங்களைத்தான் பாடியிருக்கிறார். இந்த குணங்களுக்கு என்ன பேரு? புலன்கள். இந்த குணங்களுக்குத்தான் புலன்கள் அல்லது விடயங்கள், விடயங்கள் என்ற பெயர். விஷயங்கள், விடயங்கள் அல்லது புலன்கள். தமிழிலே புலன்கள், வடமொழியில விடயங்கள். நம்முடைய ஐம்பொறிகள், ஞானேந்திரியங்கள் இந்த விடயங்களைத்தான் அறிகின்றன. நம்முடைய ஞானேந்திரியங்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்பவை பொருள்களுடைய இந்த விடயங்களைத்தான் கவர்கின்றன, பற்றுகின்றன. எனவே இப்படி ஆன்மாக்களாகிய நாம் உலகத்தை எப்படி அறிகிறோம் என்றால், குணங்களாக அறிந்து, குணங்களாக அறிந்து, குணங்களாகத்தான் அறிகிறோம். குணங்களாக அறிந்து அந்த குணங்களிலே அழுந்துகிறோம், அந்த குணங்களிலே அழுந்துகிறோம். எனவே நேரமாயிற்று, நாளைக்கு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வேறு ஆண்டும் இல்லாது இவர் மட்டுமே சொல்லுகின்ற கற்பனை திறங்கள் பல. அது இதெல்லாம் இந்நிலை இன்ன முதற்சியனை காட்டுவன் கடலை கடைந்து என்பகோல் கூட்டும் ஏழ்வரி தேரோன் கடல் புக எய்தும் என்படை. ஆனா அந்த மாதிரி சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் வாழ்த்தி வந்த அருமையான சிலப்பதிகாரம். சூரிய சந்திரனை வாழ்த்தி வந்து தொடங்குற சிலதுதான் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும் கொங்கலரா. வேறு ஆண்டும் இல்லாது இவர் மட்டுமே சொல்லுகின்ற கற்பனை திறங்கள் பல. அது இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல பிள்ளைகளுக்கு முதல் பாட்டுதான். நான் சந்திரனை வணங்குகிறேன் ஏன்னாரு, திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும் கொங்கலரார் சென்னி கொளிருவன் கொடி போன்று இவ் அங்கன் உலகளித்தலான். இந்த திங்கள் வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் எப்படி இருக்கு? மாலையில நல்ல சூரிய சந்திரன் வந்தா, ஆஹா அருமையா சந்திரன் பார்ப்பா, நல்ல நில ஒளி என்று எல்லாருக்கும் மகிழ்ச்சி தோணலாம். அப்படிப்பட்ட நேற்று தருபடியான திங்களை போட்டது. அப்புறம் தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் தேரி போல் பொற்கோட்டு மேறுவலம் திரிதலான் சூரியனை வாழ்த்துகிறேன். ஏன் அதன் மேருமலையை ஒவ்வொரு நாள் சுற்றி வச்சு வரேன். அப்புறம் தான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் சரி ஏன்னா கண்ணிக்கு தோன்றி வரும் இது பூம்புகார் நல்ல போ. இது மாதிரி சூரிய சந்திரனை வணங்கி அந்த கதைத்தலையை தோன்றிய இடத்தையும் மாதிரி வணங்கியது இளங்கோடிகள் ஒருவர் எங்கும் ஒருவர் காணல வேற யாருக்கு சில செய்திகள் எல்லாம் சிலருக்கு அது அமைந்தது. அதெல்லாம் நம்ம எப்பாருங்க வாழ்க இளங்கோடிய. எனவே ஏழு வரித்தோர் சூரியன் சொன்னால இங்க அங்கே போனேன் அல்லவா. சேரோன் கடற்புக எய்தும் என்படையோடு இதை சேர்ந்துண்டு பொய்கையில் பகல் போக்கிய புள்ளினும் வைகு சேர்க்கைகள் மேச்சல வந்தது பையுள் மாலை தவையோர் பணிப்புற அப்படி வந்த உடனே அல்லவா. இப்போ சூரியன் மறைஞ்சானா மறைஞ்சான் சூரியன் மறைஞ்சான் இப்போ மீண்டும் காலில் தோணும் அல்லவா. அப்படி சூரியன் அது மறைஞ்ச உடனே இருக்கிற பறவைகள் இரவுகள் எல்லாம் அது போய் என்ன எல்லாம் கூட்டில் அடைஞ்சிட்டு அல்லவா. இரவு நேரம்னு சொன்னால் அப்படிதானே எல்லாம் அது வீட்டில் இருக்கான் இருக்க. வானம் எப்படி இருந்ததுனாரு இருண்டு தான் இருண்டுகிற ஒரே பார்த்தா அமாவாசை நிற்க மாதிரி இருக்க மாதிரி தான் வெளியில் வந்தால் ஒரே இருட்டாக இருக்குதான். அது எது போல் அந்த இருட்டு இருக்குனர் இருட்டை வர்ணிக்கிறார் இருளை. பஞ்சு நல்லடி பாவையர் உள்ளமும் தப்பாங்க கூடாது யாருமே இல்லையா பஞ்சு நல்லடி பாவையர் உள்ளமும் நல்ல பஞ்சு போன்ற மென்மையான அடியுடைய பெண்பாளாருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அது போலன்னு சொன்னார். இது அந்த காலத்தில் சொன்னது. காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த பிறந்து மொழிபெயிந்தங்கிறதங்க அல்லவா. வேற வேற எங்கேயும் மொழிபெயிந்தது கூட சொல்லலை. இப்போ பெண்கள்னா அந்த அந்த 10 வயசு அந்த 11 வயசு ஆச்சுன்னு சொன்னால் வெளியிலேயே வராது. அதுக்கு விவரம் எப்போ தெரியும் 6-7 வயசு தான் தெரியும் விவரம் தெரிஞ்சு என்ன என்ன வரும் தெரியும் சும்மா பாப்பா அது என்ன தெரியும் அந்த அளவு தான் தெரியும். அந்த 7-4 வயசு வரைக்கும் தான் வெளியில் நடமாடும். 11 ஆண்டு 10 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வேண்டிய பார்த்துக்கலாம். அதனால் பாவம் அவங்களுக்கு அந்த வீடு தெரியும் அப்பா அம்மா தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க பாட்டி என்னது என்னடா ராஜா இந்தா அப்படின்மா அந்த அளவுக்கு தெரியும். அதனால் அவங்களுடைய உள்ளம் அப்படியே ரொம்ப திரும்பியிருக்கும். பஞ்சு நல்லடி பாவையர் உள்ளமும் அடுத்தது பஞ்ச மாக்கள் தம் பல்வினையும் கொடுமையானவன் இருக்கானே அவனுடைய வினை இருக்குது அந்த வினை எவ்வளவு அந்த கருமையாக இருக்குமோ கருமையான கொடுமையாக இருக்குன்னு அர்த்தம் கருமையாக இருக்குமோ அந்த கருமையும் பல்வினையும் அறம் 5 எழுத்தும் உணரா அறிவிரோர் நெஞ்சும் என்ன திருவைந்தெழுத்தை ஓதாத நெஞ்சு எப்படி இருட்டாகவே இருக்குமோ திரைகிற அண்டவே மணியனும் திருவேந்தலுக்கு நல்லா நல்லா குருநாதன் மீது உபதேசம் பெற்று திருவேந்தலுக்கு ஓதும். அந்த திருவேந்தலுக்கு ஓத ஓத உள்ளம் அருமையா தலித்தும் தெளித்தும் பலரும் இல்லையானா 2 தான் இருக்கும். அறம் 5 எழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் மானமானது ஒரே இருட்டா இருக்கான். அதுக்கு 3 விதமான அமைப்பினர் எது இந்த மாதிரி இருக்கிற அந்த பாவையர் இளம் பெண்களுடைய உள்ளம் பாவம் எதுவும் தெரியாது அம்மா அப்பாவும் தெரியும் அவங்க உள்ள எப்படி வேற புற அமைப்பு தெரியாது இருக்கிற அந்த இருட்டா இருக்குமோ அது போல. அடுத்தது பஞ்ச மாக்கள் தம் பல்வினையும் இது மாதிரி வந்து அது மாதிரி வீரம் மாதிரி பாம்பின பேர் கொலை பண்றது தினை பேர் இருக்கிறது மரத்தை வெட்டுறது போடுறது இதே வேலை இருக்கு அவங்களுடைய பல்வினையும் போல. அறம் 5 எழுத்தும் ஊனரா அறிவிலோர் நெஞ்சும் என்ன திருவேந்தலத்தை ஓதாதவருடைய நெஞ்சம் எப்படி இருக்கா இருக்குமோ அது போல வானம் இருந்தது. இந்த வானம் இருந்ததற்கு இது மாதிரி இருக்கிற அந்த 3 ஓமைகளை காட்டி விளக்கி இருக்கிற திறம் அநேகமா 99.75க்கு மேலும் சேர்க்கலா ஒருவரங்கும் ஒருவர் தான் வானம் இருந்ததுங்கிறது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 3 வகையில அமைத்து காட்டு அதனால எப்படியும் கடலூர் இல்லாம ஐயா அதேதான் பெரியபுராணத்தை எடுத்து பேசணும்னு சொன்னார்களே அது மிகுந்த புண்ணி கேட்பாருக்கும் சரி சொல்வாருக்கும் சரி இல்லைதான் பெரும் புண்ணி. எனவே இருந்தது நீண்டவன் மறியில் சிந்தைவன் தொண்டர் வருந்தினால் இருமருங்குளார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர்கங்குள் நங்கை முன்கொண்ட புண் முருகல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா அருமை அருமை. சரி இப்போ மாலையில் 6 மணிக்கு ஒரே இருட்டா இருந்தது 6:30 ஆச்சு நிலவு தோன்றிச்சான். அப்போ இந்த இருட்டில் வந்து நிலவு தோன்றும்போது என்ன இருக்கு ஒளி ஒளியாக இருக்காங்க அல்லவா ஒளி அது எப்படி இருக்காங்க மறுவில் சிந்தை மறுவில் சிந்தைவன் தொண்டர் வருந்தினால் இருமருங்கூள் ஆற்று யார் கிடைப்பார் என்று மறுமலர்கங்குள் நங்கை முன்கொண்டாவும் என்ன பண்ணிட்டான் இந்த இரவுங்கிற அந்த பாப்பா இது மாதிரி இருக்கிற சுந்தரரே இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து ராத்திரி பூரா தூக்க முடியலன்னு சொன்னா, தூக்க முடியலன்னு சொன்னா வேற யாரு தான் வந்து செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வானமானது அப்படி அப்படி சிரிக்குதான். அந்த சிரிப்பு மாதிரி நல்லா இந்த மாதிரி பெரிய புண்ணியவானி இப்படிதான் கஷ்டப்படும் போது வேற யாரும் இது மாதிரி பெண்களுடைய இன்பத்தை கழிச்சு கழிச்சு கரையேற போறாங்க அப்படிங்கும்போது அந்த ஹேங்கும்போது அந்த பல்லுல ஒளி தெரியற மாதிரி இங்க மாதிரிலாம் வேற யார் செஞ்சார் நானும் செஞ்ச மாதிரி படலை செய்திருந்தால் அவரையும் ஏற்றுக்கணும், இல்லை என்றால் அடிக்கடி சொல்லுவோம் ஒருவன் என்னும் ஒருவன் தான் கேட்கலாம். எனவே இவ்வாறெல்லாம் நீட்டின் தன்னை பறந்து அண்ணல் வெண்ணு நீட்டின் பேரோழி போன்றது நீளம் பாவி புல்லோழி மாறிய மாலையில் நாவல் உரரும் நங்கை பறவையாம் பாவை தந்த படர் பெறும் காதலும் ஆவி சூழ்ந்த தனிமை இம்மாயினார் அப்படி தன்னந்தனியா அவங்க எல்லாம் இருக்கிறாங்களாம். தந்திருக்கன் எரி தேடல் பட்டு வெந்த காமன் வெளியே உரு செய்து வந்து என் முன் நின்று வாடி தொடுப்பதோ எந்த யாரருள் இவ்வண்ணமோ என்பார். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் இருக்கிறத அந்த காமத்தினால அப்ப சொன்னார், என்ன வந்து நான் பெருமாள்கிட்ட அன்பா இருக்கிறேன் இந்த மன்மதன் இப்படி போட்டு அம்பு போட்டுங்கிறான், ஏன்னா மன்மதன் இந்த இன்பத்துறைக்கு இன்பத்துறையை எழுச்சி பண்ணுவான்னு சொல்றது. அதனால நாங்கள் பெருமாள்கிட்ட அன்பா இருந்தும் கூட இப்போ இந்த மன்மதன் போய் எங்க உணர்ச்சியை கிளப்புறானே என்னது என்றெல்லாம் சொல்லி சொன்னலாம். ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அலர்க்கதில் தூர்ப்பதோ என தொண்டு கொண்டாண்டவர் நீர்த்த ரங்க நெடுங்கங்கை நீர் மூடி காத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி பாருங்க திரும்ப அருமை. ஆர்த்தி கண்டும் என் மேல் நின்று அலர்க்கதில் தூர்ப்பது என தொண்டு கொண்டாண்டவர் ஏன் சந்திரன் படம் பார்த்தா அந்த பெரிய காலத்துல அது அதுவே தனக்கு வெப்பமா இருக்கான். ஏன் இந்த மாதிரி அந்த அந்த இந்த மாதிரி சந்திரன் எல்லாம் இருக்கும்போது தானும் தன் மனைவியுமா கூட இருந்தா நல்லா இருக்கும். இது பிரிந்து அவர் அவரை எய்தாமையை பிரிந்திருப்பதுனால அது வெம்மை தருதான். அந்த வெம்மை தருவது என கேட்கிறாரு. ஆட்சி கண்டும் என் மேல் நின்றதற்கரர் தூர்ப்பது என தொண்டு கொண்டாண்டவர் நீர் தரங்க நெடுங்கங்கை நீர் மூடி காத்தும் வெண்மதி போன்றிலை தன் சந்திரனே நீ என்ன வருத்திரிய நீ எங்க இருக்கிற பெருமானுடைய தலையில் இருக்கிற அந்த பெருமான் தலையில் இருக்கிற போது பக்கத்தில் யார் இருக்கிறா கங்கை இருக்கிறாங்க. கங்கை எப்படிப்பட்டவங்க நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அவங்க குளிர்ச்சியாக இருக்கிறவங்ககிட்ட இருந்து இருந்து கூட எனக்கு வெப்பத்தை தெரிய என்னப்பா நீ வேற யாராவது வெப்பமாக இருக்கவங்ககிட்ட இருந்தாங்கன்னா நீ வேணால் தரலாம். நல்ல கங்கை குளிர்ந்தது அந்த இடத்துல தான் நீயும் அந்த பெருமதி இருக்கிற இப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதுல இருந்தும் கூட எனக்கு ஏன் வெப்பத்தை தர்ற என்ற லாப்பு. அதாவது எங்கே வர்ணனை போனாலும் கூட அந்த பெருமானை ஏவிப்படுத்தியே சொல்லுகின்ற அமைப்பு இருப்பாருங்க அது இவர்தான் அல்லவா என்பதை சொல்றோம். அடுத்து மேன்மேல் அழைத்தேழும் ஆடியே இப்ப கடலை நோக்கி சொல்றாரு அழைத்து அடுத்து மேன்மேல் அழைத்தேழும் ஆடியே கடலே உன் அலையை கொண்டாந்து போட்டு போட்டு பெரட்டி பெரட்டி பெரட்டி பெரட்டி பெருத்தி கடையில கொண்டாந்து வர்ற அப்புறம் போட்டு போட்டு பெரட்டி பெரட்டி பெருத்தி அழைச்சிட்டு போற இதுதான் வேலை உனக்கு அல்லவா அலையில தடுத்து முன்னேனை ஆண்டவர் தாமூன தடுத்த நெஞ்சும் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டி நீ என்ன என்றும் செய்வாய் பார்த்தாரு. இந்த கடல் அந்த மாதிரி ஒலியை கேட்டவுடனே அதுவும் வருத்தமானது தான். ஆமா நீ வந்து எங்க பெருமானுக்கே நஞ்சை கொடுத்ததில்ல நீ எது கடல் தானே கொடுத்தது அதனால எங்க பெருமானுக்கே நஞ்சு கொடுத்த நீ எனக்கு என்னதான் செய்வேன் இதையும் செய்வேன் இதையும் செய்வேன் ஓ இதை செய்வேன் பிறந்ததெங்கள் பீரா அருமை அருமை காற்று அந்த நேற்று மின்னல் காற்று வந்து மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் சோழ மின்னல் வேணும்லாம் சொன்னாங்களே இந்த தென்றல் காற்று வருகின்ற பொழுது கணவன் மனைவியுமா இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லாத போது அது அந்த தென்றல் காற்று தனக்கு துன்பம் தரும். அதுக்கு என்ன சொல்றார் பிறந்ததெங்கள் பீரான்மலையத்தீடை ஏ காற்றே நீ வந்து தென்றல் காற்று அடிக்கிற தெற்கே யார் இருக்கிறா தெற்கே தெற்கே இருக்குன்னு சொன்னாலும் எங்கேயும் எல்லாத்துக்கும் நீ எங்கள் பெருமான் தான் இருக்கிற ஆகவே அங்கே பெருமாண்டு காலத்திலிருந்து நீ வர்ற வந்து வர்ற காற்று எப்படி வெப்பமாக இருக்க ஆச்சரியமாக இருக்கப்பா பிறந்ததெங்கள் பீரான இந்த பிரான் மலையத்தீடை சரி நீ பிறந்தது எங்கே கைலாய மலையில் பிறந்து அதனால் குளிர்ச்சியாக இருக்கணும் சரி வளர்ச்சியினால ஒரு கால் வந்து வேற நாட்டுக்கு போயிட்டியா அங்கே வேணால் ஒரு கால் அந்த மாதிரி கொடுமையாக இருக்கலாம்னா இல்லை பிறந்து அணிந்தாது தெய்வ நீர் நாட்டியில் பிறந்ததோ கைலாயம் வளர்ந்ததோ எங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வளர்ற அப்படி இருக்கும்போது நல்லா குளிர்ச்சியால இருக்கணும் இல்லைங்களா பிறந்த அணிந்தாது தெய்வ நீ நாட்டியில் புறம்ப அனைத்தாடம் பொங்கடல் வீசிட மரம்ப இந்த வெங்கோ தமிழ் மாறுதம் இப்படிலாம் இருக்கும்போது எப்படி காற்றை உங்கள்கிட்ட வெப்பம் வந்தது அது வெப்பம் வந்தது நீ என்ன காற்று தமிழ் காற்று இல்லை நாடு இன்சியா தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் மாதிரி தமிழ் ரொம்ப அவ்வளோ உயர்ந்தது இல்லை இல்லையா அந்த தமிழங்கள் உயிருக்கு நீர் பாரதிதாசன் மூணு பாட்டுலாம் பாடுவாங்க தமிழங்கள் உயிருக்கு நீர் சென்றெல்லாம் பாடினாங்களே இப்படிப்பட்ட தமிழ் தமிழ்மாறன் தமிழ் காற்று அல்லவாணி. இது மாதிரி காற்று தன்னை வருத்தியதற்கு தமிழ் காற்று வருத்தியது என்று சொன்ன மாதிரி வேற யாரும் சொல்லுறாங்க. இருந்தால் பார்ப்போம். தமிழ் மாறுதம் இன்ன தன்மைய பின்னும் ஏம்புவான் மண்ணு காதலன் ஆகிய வள்ளல்வால் தன்னெரும் பேரல் நெஞ்சு தயங்கப்போம் அண்ணம் அன்னவன் செய்கை அறைகுவாம். பார்த்தார். சரி, இது மாதிரிலாம் இரவெல்லாம் வருத்தப்பட்ட அந்த சுந்தரர் இனிமேல் நடக்கப் போவதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு. என்ன நடக்கப் போகுது? இப்போ பாட்டு பெரிய பாட்டாக இருக்கும். கணங்கொண்ட மணி கண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போல இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூட எய்து பெறும் காதலோடும் தனங்கொண்டு தளர் மருங்குள் பறவையும் பன் தொண்டர்பால் தனித்து சென்ற மனங்கொண்ட வரும் பெரிய மயல் கொண்டு தன்மணி மாளிகையை சார்ந்தாள். சரி, இப்படி சுந்தர வருத்தப்பட்ட கோயில் இருந்து போனவர் இப்படி எல்லாம் வருத்தப்பட்டார். அந்த பாப்பா அந்த மாதிரி கோயில் இருந்து தான் மாளிகைக்கு போச்சே. ஆமா, அது எப்படி இருந்ததுன்னு சொல்லியே சாமி அப்படின்னு. சீரடி மேல் நூகூரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒழிப்ப பாருங்க. இந்த மாதிரி அந்த சொன்னு அந்த வருத்தத்தினால மெதுவா நடந்து போகுதான். அந்த நடந்து போறதுனால என்ன ஆச்சுன்னா கால் இருக்கிற சிலம்பெல்லாம் வேகமாக நடந்தா கணினு கணினு சத்தம் இருக்கும், மெதுவாக நடந்தா மெதுவாக சத்தம் இருக்கும். ஏன்னு கேட்டால் அம்மா வருத்தமாக இருக்கும்போது நாமெல்லாம் சத்தம் போடுறோம். இது மாதிரிலாம் வரணும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பாட்டு ஊற்றி எழுது. சீரடி மேல் நூபூரங்கள் அறிந்தன போல் கால் இருக்கிற அந்த சிலம்பானது இந்த பொண்ணுடைய வருத்தத்தை தெரிஞ்சதுனால என்னாச்சா சிறிதளவே ஒழிப்ப அது லேசா கால் நல்லா பெருசாக வச்சா கூட அது ஒளியாக இருந்த லேசாக நம்ம இருக்கணும். ஏன் அம்மா வருத்தப்பட்டுட்டு இருக்கா அவ காலில் இருக்கிற சிலம்ப நம்ம துன்பப்படுத்தலாமா? கூடாது. முன்னர் வேறொருவர் உடன் பேசால் மெல்ல அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏறி மாளிகை மேலே ஏறணும். மூன்றடுக்கு மாடியாட்டுக்கு மேலே ஏறணும். மரகதத்தும் தூணத்து இலங்கு மணி வேதிகையில் நல்ல மரகத்தினால தூண் மரத்தினால இல்லை இல்லை மரகத்தினால தூண்டிக்கலாம். அப்படிப்பட்டாலும் பெரிய செல்வமான இடம் ஏரி மேலால் ஏரி மரகத்தூண் இலங்கு மணி வேதிகையில் நலங்குள் கொட்டால் மாடில் மலர் தேக்கை மீசை மணி நிலா முண்டில் படுக்கையில் போய் படுக்க போனாலாம் முடிச்சுட்டு மருங்கிருந்தா முண்டில் மருங்கிருந்தால் வந்து அவ்வளவில் அருகிருந்த செடிதனி முக நோக்கி அப்போ தோடி கூடவே இருந்தாங்க. வாதி அப்படின்னா என்னம்மா என்ன? ஆரூர் ஆண்ட மைவிரவு கண்டரை நாம் வணங்கப்போம் அருகதிர் வந்தவர் ஆர் என்ன?
4: வணங்க போனதில்ல போகும்போது ஒருத்தர் வந்தார்ல அது அவர் யாரு யாரு உனக்கு தெரியுமா என்று கேட்கறாங்க. இங்க அந்த வீட்டுக்கு போய் அரண்மனையில உட்கார்ந்து இருக்கும்போது கேட்கறாங்க.
3: அந்த பெண் என்ன சொல்றாங்க? வணங்கப்போம் மருகதிர் வந்தவர் ஆர் என்ன? இவ்வுலையில் அந்தனராய் இருவர் தேடு ஒருவர் தாம் எதிர்ந்தாண்ட சைவ முதல் திருத்தொண்டர்மா.
4: அவர் நல்ல பெரிய தொண்டர்மா. பெருமானுக்கு திருவாரூர் பெருமானுடைய தொண்டர்கள் மிக தலைசிறந்த தொண்டர்மா.
3: சரி, தொண்டர் தம்பிரான் தோழனார்.
4: அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? பெருமானுக்கே தோழனார்னு பெருமான் சொல்ல தம்பிரான் தோழனா அப்படிங்கிற பேர் கிடையாது.
3: என் நம்பி நம்பிங்கிறது யாருக்கு
4: கொடுத்தாங்க?
3: நல்ல ஆடவர்கள் யாருக்கு சிறப்போ அவனுக்கு தான் நம்பின்னு சொல்றேன். இங்க இருக்குது,
4: இங்க இருக்குது
3: நம்பி விடலை கோவேல் இன்னும் ஆண் பெயர் ஆகும். இந்த நம்பி விடலை கோவேல் இதெல்லாம் ஆடவர்களுக்கு சிறந்த பேர்.
4: அதான் நம்முடைய இவர் கூட மதுரையில் அவர் பேர் என்ன நல்ல சொல்ல செல்வந்தர் அதோடு கூட நல்ல நல்ல பக்தியாக மதுரை அறிஞர் அவருக்கு வேல்னு சாராச்சித்தியார். சாராச்சித்தியாருக்கு வேல் என்று பட்டம் கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அங்கிருந்தும் நல்லா தமிழ் படித்தவங்க மதுரையில் நல்லா அவர் தான் தமிழ் படித்தவங்க கிட்ட அவர் அன்பாக இருப்பார். அதனால இந்த வேல்னு வேறு யாரும் கொடுக்கல. வேல்னா இந்த இல்லைன்னா போடணும். வேல் இந்த இல்லைன்னா போட்டால் வேல் இந்த இல்லைன்னா போட்டால் வேல் இந்த இல்லைன்னா போட்ட வேல் ஒரு சொல்லும் இல்லை. மூணாவது அது தான் இல்லைன்னா போட்டு கிடையாது வேல் அப்படிங்கிற சொல்லி ஆடவர்களில் சிறந்தவருக்கு பேர் வேல் நம்பி அப்படிங்கிறதானா. அந்த காலத்தில் ஆடவர்களில் ரொம்ப சிறப்பாக இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பெயர்லாம் கொடுப்பாங்க. அதனால் அதுபோல் நம்பி நம்பி ஆடு விடலை கோ வேல் இதெல்லாம் சிறந்த பேர். நன்னூல் இருக்குது அவ்வளோ அவ்வளோ நன்னூல் இருக்குது. அப்போ இலக்கணம் படிக்கணும் சரிங்களா?
3: நம்பி என்றாள் என்றவரை கேட்டலினி. அந்த பெண் என்ன சொன்னா, ரெண்டு முறையில அறிமுகப்படுத்தினா என்னன்னு கேட்டாரு. சைவ முதல் திருத்தொண்டர், அப்படின்னா நல்ல சைவத்துல கற்றுடையவராக இருக்கிற தொண்டர் ஒன்று. ரெண்டாவது, தம்பிரான் தோழனார் நம்பி.
4: நம்ம பெருமானுக்கே தோழனாக இருப்பவர் அவர் பெரிய பிறந்த நம்பினார்.
3: அறிமுகம் பார்த்தீங்களா, ரெண்டே ரெண்டு தான், அவ்வளவுதான். என்றவரை கேட்டவருமி
4: எம்பிரான் தமரேயோ. அப்படின்னா திருவாரூர் பெருமானுக்கு வேண்டியவரா, குற்றக்காரா, வேண்டியதே
3: அப்படின்னா யாரு அந்த அம்மா. எம்பிரான் தமரேயோ என்னா முன்னும் வந்தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க. ஏற்கனவே இருந்த காதல் என்ன நிரம்பாய்ச்சான். நின்ற நிறு நான் முதலாம் குணங்களுடன் நீங்க அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புங்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு அச்சம் பொதுவாக இருக்கும், நாணம் தெரியும் இல்லைங்களா. மடம் என்றால் மடம்னு என்ன தெரியுங்களா, நீங்கள் திருப்பணத்தால் மடமா இல்லை தருமபுரம் மடமா இல்லை. மடம்னா கொளுத்த கொண்டு கொண்டது விடாமல் ஏதேனும் ஒன்று யாராவது தெரியவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சு கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. இதெல்லாம் உரை வேணான்ட்டீங்கள தொல்காப்பியத்துக்கு ஒரே வேணான்ட்டான். ஏன் இந்த முண்டங்கள் நடத்தணுமே எல்லாம் இன்னொரு கிடையாது. தொல்காப்பியம் மூளை மட்டும் உன் தலையில் குட்டுமாதம் வேண்டாவங்க எம்ஏவும் தீக தெரியும். அதெல்லாம் எம்ஏ வேணாம் சொல்லு எம்ஏ ஏ கிச்சடி போ போ போ என்னக்கணும் பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு மறக்கலையே. இன்னைக்கு 15 வயசுலேருந்து போய் திருப்பணி வேலை சொன்னால் 20ல பார்ப்போம். இங்கேயே இருந்து பணி செய்யணுட்டாங்க. நீங்கள் டிசி வாங்காதாங்க.
4: என் டிசி என்ன பார்த்தது எல்லோரும் கொடுக்கணும். தவிர எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அறிஞர்கிட்ட, நம்ம டிசி நம்ம பார்க்கலையா, இன்னைக்கு வரையும் பார்க்கல. அதுதான்
3: அங்கேயே பணி செய்யணுட்டாங்க. நான் யார்கிட்ட போய் டிசி காட்ட போகிறேன். அங்கேயே பேராசிரியராக பிஞ்சி பால் காஞ்ச பாலெல்லாம் இங்கே வந்தாச்சு. எனவே இந்த எந்த பாட்டு நம்ம என்றவரை கேட்டாலுமே எம்பிரான் தமரேயோ.
4: அப்ப நீங்க திருவாரூர் பெருமானுக்கு தமர் ஆசைப்பட்டாரா?
3: என்ன என்ன முன்னும் வன் தொண்டர் பால் வைத்த மனக்காதல் அழகின்றி வளர்ந்து பொங்க. ஏற்கனவே இருந்த அந்த விட என்ன அதிகமாக போயிட்டு. ஏன்னா யாரோ எந்த ஊருக்காரோ நினைச்சோம், நம்ம ஊர் திருவாரூர்காரு அது நம்முடைய பெருமானுக்கு தோழர்னா அப்புறம் என்ன இதை விட என்ன இருக்குது. ஆமா, இவ்வுலகில் மனக்காதலையின்றி வளர்ந்து பொங்க இந்த நிலை நான் முதலாம் குணங்களுடன். அதான் நான்கிறது என்னன்னா வெட்கம்னு அர்த்தம் அல்லவா. நான் நான்கிறது வெட்கம்னு சொன்னா நான்கிறது அருமையான தமிழ், வெட்கம்ங்கிறது அருமையான வட சொல், அவ்வளவுதான். அந்த நானம்ங்கிறது பொருள் அல்லது, அதுக்குரிய மறுசொல் அது, மறுசொல் நல்லதா. இதை போய் என்ன சொல்றேன், ஏய் நானும் அது வெட்கம்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்கு இன்னொரு பெரிய சொல். இப்படி இருந்தா என்ன பண்றது. ஆண்ட குணங்களுடன் நீங்க உயிர் ஒன்றும் தாங்கி விந்தயங்க நுண்ணிடையால் வெவ்வுயர்த்து மேல் அணிமேல் விழுந்த போது அப்படியே

தெளிச்சா மடவா செய்த இழையும் எல்லாம் பேரடலின் நெய் சொரிந்தால் ஒத்தன. இது இருக்கிற அந்த வேகம் தனியும்னு நினைச்சா அந்தனர்கள் என்ன பண்றாங்க, வேள்வியில வேள்வி செய்கின்ற பொழுது அப்படியெல்லாம் சுற்றி இதெல்லாம் கேட்கிறாங்க, வச்சு என்ன பண்றாங்க, அப்படியே தண்ணல் வைக்கிறாங்க, அந்த வேள்வி எரியுது. அப்ப இடையிலேயே நெய் ஊற்றும் போது என்ன ஆகும், அது அணையுமா, அணையாது, இன்னும் எரியுது. அது போல இந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி செஞ்சதெல்லாம் அது ஏற்கனவே இருந்த அந்த பிரிவாற்றாம இன்னும் அதிகமாக விளைஞ்சுதான். அதுல இது செய்ய பேரளவின் நெய் சொரிந்தால் ஒத்தனை, அதான் அதான் சேர்க்கிறாரு மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி அந்த வெப்பம் அதிகமாயிட்டுங்கிறதுக்கு வேள்வியை எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்களா வேற யாராவது சேர்க்கிறாரா? அது மாதிரி அவர் சொன்ன காட்சிய ஓமைகள் என்று இருக்கே கூட எழுதலாம். என்ன பண்றது, ஒரு வாரம் நல்ல அந்த மாதிரி தள்ளி மாறிடுறாங்கன்னா இன்றைக்கு எத்தனையா முடிச்சது, நீங்கள் 100 பக்கம், நாளைக்கு இந்த 100 பக்கம் அது முடிக்கணும். 4 நாள் இதே வேலை ராப்பகலாய் எழுதணும். அப்புறம் அப்படியெல்லாம் துவக்கணும், தொகுத்து ஒரு கட்டியாக எழுதணும். சொல்லிச்சா கிச்சடி, ஏன்னா அவனுக்கு என்ன தெரிய போகுது, திருச்சிரு எங்கள் மாதிரி இருக்கிற முடியாது, ஏன்னா இப்படி தான் தெரியுமா இருக்கா திருக்குது. சரி, யாரையா நம்ம அந்த ஏரியா, சரி சரி, இவர்களுக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் அளிப்பதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம், அவ்வளோதான். யூனிவர்சிட்டி பாவன ரிஜிஸ்டாருக்கு தெரியுமா, வைக்காங்க தெரியுமா, அதெல்லாம் ஏதும் வரியேன்னு பராபரம் நிர்வாகம் தான் தெரியுது. இதுக்குன்னு கல்விக்குழு அகாடமி கொண்டு சொல்லிட்டு அந்த கல்விக்குழு தான் அதெல்லாம் செய்யும். சிவச்சி மலர் வாலி சொரிந்தான் மலரமளிப்பு இலாற்றால், அவர் தூக்கம் இல்லாதது வரும் தெண்டல் மருங்காற்றால் மங்குள் வாணி நிலவிடும் தடல் ஆற்றால் நிறையாற்றும் புறையாற்றால் நீர்மையோடும் தலவமையில் என எழுந்து கருங்குழலின் பரமாற்றா கையலாகி இளவயில் சென்று வருவாய் நெகிழ்ந்து ஆற்றாமையும் வரிதேயின்னு சொன்னாள். தனக்கு அந்த திறந்திருந்து பார்க்குறாங்க அந்த திருவாற்றாமையும் அவர்கள் நம்ம சொன்னேன் ரொம்ப வருத்தித்தான். வருத்த உடனே அப்புறம் முடியும் வாய்னால் பேச ஆரம்பிச்சான். என்ன கந்தம் கமல் மின்குழலி இவியன் தலைவான் மதியன் கனல்வான்யனே தந்தின் தழலை பனி நீரழை தடவும் கொடியீர் கவிரீர் கவிரி. என்ன தோரிமாற நீங்கள் சந்தனத்தை கழிக்காதீங்கம்மா, தெளிச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கிற வெப்பம் என்ன அதிகமாக போகிற மாதிரி இருந்து வேணாங்க. வந்திங்குளவும் நிலவும் நிறையார் மலையா நிலமும் எரியா வருணால். அந்த ஜன்னலை சாத்துங்கடே வேணாரு, அதில் வர்ற காற்று நல்லா குளிர்ந்த காற்றாக தான் மற்றவங்களுக்கு இருக்குது. இவளுக்கு இந்த அம்மா பொண்ணுக்கு எரியினால் நிறுத்தா வருமாள் அந்தன் புனலும் அறவும் விரவும் தடையான் அருள் பெற்றுடையார் அருளார். பெருமான் தான் என்னை தருணம் செய்யணும், அவரோட நீ சேர்ந்திருக்க ஆள் செய்யணும் என்றெல்லாம் சொன்னாங்க. புலரும் படியன் இரவன் நடவும் நீ ராத்திரி எவ்வளோ நேரம் பார்த்து நீந்திக்கிட்டே போகுது என்னாரு. மணி அண்ணி பாரு என்னாரு, இப்போ தாம 2:30 மணி, அது அளவுக்கு 2:30 மணி, இன்னும் 3 ஆகி 6 அந்த 3:30 நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போகுது. அதனால் என்ன இப்படி எல்லாம் யார் சொல்கிறா, அழகி பொறையும் நிறையும் இறையும் குளரும் படியன்றிரவன் அளவும் பொறையும் நிறையும் இறையும் கரியா உளரும் தனமும் மனமும் மனமெல்லாம் உருகுதிரி வினையேன் உருகேன் அளவோ பெருவாழ்வுரையீர். என் உயிர் எழுந்து நாலு பேர் இருக்கு மாதிரி தெரியுது உரையீர். இந்த பாட்டு அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் பெற்றுடையார் அவரோ அறியார். அதனால பெருமான் திருவருள் பெற்ற அவருக்கு தெரிஞ்ச நாளைக்கு எதுன்னு வீதி கிடைச்சாலேயே இல்லைன்னா இந்த சிந்தனை நீங்காகிறேன் என்று சொன்னாங்க. நீ பேரும் கொடியும் நிலையும் அருகில் திருவாரூரி வேண்டியம்மா, நம்ம திருவாரூரில் எப்போ பார்த்தாலும் சிறப்பிடும். இன்னைக்கு தேர்வோடும் நாளைக்கு அல்லவா இன்னும் கொடி எடுத்து ஆடுவாங்க இப்படிலாம் இருக்கும். திருவாரூரில் நிறே அல்லால் ஆரன் துயரம் அறிவார். திருவாரூர் பெருமானி நீயாவது இந்த துன்பத்தை செய்யக்கூடாதாப்பா. ஆரன் துயரம் அறிவார் அடிகேள் அடியேனயரும் படியோ இதுதான். நான் தான் இப்படி துன்பம் பண்ணும் எனக்கு தலையெழுத்தாப்பா. நீரும் திரையும் பொறிவாளரவின் நிறையும் இறைவன் தலையின் கூடையே உறும் தடையே. யாரெல்லாம் ஆபத்துன்னு வந்தாங்களோ அவங்களெல்லாம் காப்பியப்பா. மாமாவுக்கு மச்சனுக்கு மருமகனுக்கும் தகராறு வந்தது, யாரு சந்திரனுக்கு நேராக வந்தேன், எங்கள் மாமா வந்து இந்த மாதிரி ரொம்ப குழப்பம் இருந்தார், வாடா தலையில் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தலையில் வச்சுக்கிட்டேன். யாருக்காவணத்து முடிவுலாம் பாம்பை வந்து விட்டாங்க, அது அங்கங்கே போய் கடிக்காமச்சு. ஏ

0: வா அப்படி அப்படி இரு இதெல்லாம் செஞ்ச நீ அல்லவா கேப்பா. ஆகவே அறையின் நிறையும் நிறைவன் தலையின் புடையே ஊறும் தலை மேல் வருவீர். நீ எதில் வருவீங்க நீங்க கேட்டா விடை மேல விடை மேலே அருமையா காலை அல்லவா. என்ன காலை? அறக்கடவுளே காலையாக இருக்கு. அப்போ அறக்கடவுள் மேல வருவீங்க நீங்கள் அல்லவா. நான் இப்படி வருந்தது யாரமா நீ சொல்லுங்க என்று சொல்லி கதை விடை மேல் வருவீர் உமதண்டிலர் போல் யானே யானோ உங்கள்கிட்ட அன்பில்லாதவன் போல அல்லவா நான் வருத்தப்பட வேண்டியது. உங்களோட அன்பாக தானே பார்க்கிறேன் இப்போ என்றெல்லாம் பெருமான் நோக்கி சொன்னலாம். என் பின்னவே பலவும் போலும் இருளார் அழகச் சுருளோ சுருள் ஓதியும் வன் தொண்டரையும் படிமேல் வர முன் வருள்வான் அருளும் வகையார் நினைவார். உடனே பகவான் பார்த்தாராம் இவரும் இந்த பொண்ணு வந்தது அந்த அவரும் வருந்தார் அந்த சுந்தரர் வந்தான் எனவே திருமணம் முடித்தால்தான் ரெண்டும் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன் கைலாயத்தில் இருந்ததுனால அந்த வெணி இங்கே அணிவிக்கணும். அதுக்காக தான் கைலாயத்தில் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ரெண்டு பெண்களும் பறிக்க இவர் இவரும் பூ பறிக்கும் போது ஒரு நாள் அந்த ரெண்டு பெண்ணை பார்த்ததுனால என்னவா உடனே அதை மாட்டிக்கிட்டு இதுவும் வந்துடுற அது வந்துடுற பெருமானது தெரிஞ்ச உடனே நீர் அந்த ரெண்டு பெண்ணையும் விரும்பி அதனால் உம்முடைய காதல் நீங்க இந்த மனுலகத்தில் பிறந்து நீயும் பறவையாரும் சங்கிலியாருமாக இருந்து நீயும் சுந்தரராயிருந்து இதில் அனுப்பிட்டு வாங்கன்னு சொல்ல பிறப்பு அந்த பிறப்பு. அதனால் என்று இன்னவே பலவும் போலும் இருளார் அழகச் சுருளோதியை வந்தொண்டரையும் படிமேல் வர முன் அருள்வன். இந்த ரெண்டு பேரும் இங்க வந்ததுக்கே காரணம் பெருமான் திருவருள் தான். நினைவார் சென்றும் சென்று உம்பர்களும் பணியும் செல்வத் திருவாரூர் வாழ் பெருமான் அடிகள் அன்றங்கு அவர் மண்டலை நீ செய்யும் என்று அடியார் அறியும் படியார் அருளி உடனே பார்த்தாராம் சித்தியாராய பெருமாள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: உலகம் என்று ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. இன்னும் சில பல ஆண்டுகள் கழித்து இதன் நிலை மாறிவிடும். எத்தனையோ காலத்திற்கு முன்பு வேறு ஒரு மாதிரி இருந்தது. உலகமானது தோன்றி இருந்து அழிந்து பின்பு மீண்டும் தோன்றி இப்படி நிலை மாறிக்கொண்டே வருவது. அது மட்டுமன்று தோன்றுகிறது இருக்கின்றது, அந்த இருக்கின்ற குறிப்பிட்ட காலம் வரையாவது ஒரே நிலையில் இருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. அன்றாடம் மாறிக்கொண்டே வருகிறது இந்த உலகம். அப்படி ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாற்றங்களை அடைந்து கொண்டே இருக்கின்ற பொருளைத்தான் அசத்து என்பார்கள். சத்து என்பது ஒரே நிலையில் உள்ள பொருள், அதுக்கு எதிர்ப்பதான் அசத்து. அப்ப நிலை மாறிக்கொண்டே வருது. சத்து என்பது சிவம், அசத்து என்பது உலகம். இவ அருமையாக சொன்னார்கள், ரெண்டும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சத்தாகிய சிவம் அது எதை சார்ந்து எதை அனுபவிக்கணும், அதுக்கு என்ன குறை? பாருங்க, நம்ம உலக விளக்கில் என்ன சொல்றோம், எல்லா வளங்களையும் அனுபவிப்பவனுக்கு இவனுக்கு என்ன குறை இருக்கு? இதுதான் ராஜா யாயமை, எதனாலும் அனுபவிப்பாங்க. ஆனால் உன் சித்தாந்த நோக்கு எப்படி உள்ளது? எதுவுமே தேவையில்லை, எந்த அனுபவமும் எனக்கு தேவையில்லை, எதையும் சாராமலேயே நான் நிறைவாக இருந்து கொள்ள முடியும், அப்படிங்கிற அந்த நிலையத்தான் வந்து குறையில்லாத நிலைன்னு சித்தாந்தம் சொல்கின்றது. அப்ப சிவபெருமான் தான் குறையில்லாதவன். ஏன்னா எதையும் சார்ந்து எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லாதவன், பரிபூரணமான பொருள்ங்கிறது அதுதான். அதைத்தான் குறைவிலா நிறைவே என்று திருமுறை சொன்னது, நம்முடைய திருவாவூரை பதிகம் சொன்னது, சுந்தரமூர்த்தி சுவாமி பதிகம் தான் குறைவிலா நிறைவு. ஆகவே சத்தாகிய சிவம் நிலை மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டியதில்லை. ஆனா உலகம் இருப்பதை சிவம் அறியும். ஏன்னா உலகமே வந்து சிவபெருமானால் தோற்றிருக்கப்பட்டதுதான். சிவபெருமானால் நிலைநிறுத்தப்படுவது, சிவபெருமானால் ஒடுக்கப்படுவது. ஆகவே உலகம் உள்ளது என்பது சிவபெருமானுக்கு தெரியும். அப்ப அறிய வேண்டியதில்லைன்னு எதுக்காக சொன்னா, தன் பொருட்டு, தன் அனுபவத்தின் பொருட்டு. நாமெல்லாம் எப்படி உலக தெரிகிறோம், நம் பொருட்டு, நம்முடைய அனுபவத்தின் பொருட்டு உலக தெரிகின்றோம். இந்த மாதிரி உலகத்தை அறிய வேண்டிய தேவை சிவபெருமானுக்கு இல்லை. அதான் ஏழாம் சூத்திரத்துல சொன்னார்கள் என்றால், யாவையின் சூனியம் சத்ததில் ஆகலின் சத்தே அறியாது என்று சொன்னால், அப்ப சத்தாகிய சிவம் உலகத்தை அறியாதுன்னு நாம, அப்ப உலகம் இருப்பதே சிவம் அறியாதுன்னு அப்படி பொருள் பண்ணிடக்கூடாது. அங்க சூத்திர உரையில சிற்றுரையிலும் பாடியத்திலும் நன்கு விளக்குவார்கள். சூன்யம் என்பதற்கு கூட பொருள் விளக்குவார்கள். நமக்கு தனித்தனி பொருளாக உலக பொருள்கள் தோன்றது மாதிரி அப்படி சிவத்தின் முன்னிலையில் முனைத்து தோன்ற முடியாது. ஏன்னா எல்லா பொருளிலும் சிவம் கலந்துள்ளது. எல்லா பொருளையும் சிவபெருமான் ஒருங்கே அறிவான், நம்மை மாதிரி தனித்தனியாக சுட்டி அறிய மாட்டான். அதுதான் அங்க யாவையும் சூன்யம் என்பதற்கு பொருள். ஆகையினாலே சத்து அசத்தை சாரா, சத்து அசத்தை சாராது என்று ஆசிரியர் தெளிவாக கூறினார். நமக்கு உலக சார்பு இல்லாமல் நம்மால் முடியாது. விளங்குகின்ற சிற்றறிவும் விளங்காமல் போய்விடும். ஆனால் சிவத்திற்கோ உலக சார்பு தேவையில்லை. சத்தாகிய சிவத்துக்கு அசத்தாகிய உலக சார்பு தேவையில்லை. ஆகவே சத்து அசத்தை சாராது. சரி, அப்ப அசத்தாகிய உலகம் சிவத்தை சாருமா? அசத்தாகிய உலகத்திற்கு அது அறிவு கிடையாது, அது அசித்தும் கூட. அசித்து என்றால் அறிவற்றது. உலகம் அறிவற்றது. ஆகவே அதுவும் தன்னை அறியாது, சிவத்தையும் அறியாது. ஆகையினாலே சிவமும் தன் அனுபவத்தின் பொருட்டு உலகை அறிய வேண்டியதில்லை. உலகமோ அறிவற்ற சடம். ஆகையினாலே அதுவும் சிவத்தை அறிய முடியாது. ஆகையினாலே உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிப்பதும், சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிப்பதுமாக உள்ள பொருளே உயிர்களாகும். உயிர்கள் பக்குவம் வரும் வரை உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிக்கும். பக்குவம் வந்த பிறகு அவை குருவருளால் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிக்கும். ஆகவே அசத்தாகிய உலகத்தையும் அறியக்கூடியது, சத்தாகிய சிவத்தையும் அறியக்கூடியது இந்த உயிர். ஆகையினாலே இந்த உயிர் சதசத்து என்று சொல்லப்படும். இவை உய்தல் சதசத்தாம் உயிர். இவை என்றால் அசத்து சத்து என்ற இரண்டையும், அசத்து அதாவது உலகம், சத்து சிவம், உலகம் சிவம் என்ற இரண்டையும் உய்தல், உய்த்து அறியக்கூடியது. உய்த்து அறியக்கூடியது எது என்றால் உயிர். ஏன்னா சிவமும் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறிய முடியாது சடம். ஆகையினாலே உலகையும் அறியக்கூடியதாக சிவத்தையும் அறியக்கூடியதாக இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று சொல்வார்கள். ஆக இப்படி சத்து ஆகிய சிவம், அசத்தாகிய உலகம் ரெண்டையும் அறியக்கூடியது, உய்த்து உணரக்கூடியது உயிர். இந்த உயிரை சத்து என்று சொல்வதா அசத்து என்று சொல்வதா என்று சொன்னால், இது அசத்தாகிய உலகத்தை அறியும் பொழுது அந்த உலகத்தை சார்ந்து இந்த உலகத்தை அறியும். அந்த அசத்தாகிய உலகத்தின் மயமாகவே இந்த உயிர்கள் இருக்கும். உலகத்தின் இயக்கத்தை வைத்துத்தான் நம்ம உயிர்களின் இருப்பினை அறிந்து கொள்கின்றோம். உடல் இயங்குகின்றது. உடலுடைய இயக்கத்தை வைத்துத்தான் உயிர் இருப்பதை அறிந்து கொள்கின்றோம். உயிர் தனித்து விளங்கவில்லை. உலகம்னா அதுல உடம்பும் அடங்கும். ஆகவே உடம்பை சார்ந்து, உடம்பாகிய அசத்தை சார்ந்து, உடம்பாகிய அசத்தாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது உயிர். ஆகவே அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாய் விளங்குவது. அப்போ அது அசத்த பக்குவம் வந்த பிறகு முத்தி அடைந்து சத்தாகிய சிவத்தை சார்ந்து சத்தின் மயமாகவே விளங்கும். அப்போ அந்த சத்தான் தன்மை பெறுகிறது. எனவே இது இப்படி ரெண்டு தன்மையும் பெறக்கூடியதா இருப்பதனால இந்த உயிர்களை சதசத்து என்று சொல்வார்கள். சதசத்து என்று இந்த உயிர்களை சொல்வார்கள் என்று அரிய கருத்து இந்த 17வது குறட்பாவிலே சொல்லப்பட்டது. எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக வருகின்றது. உயிர்களுக்கென்று சுதந்திரமாக செயல் கிடையாது என்றார்கள். தானே அறிந்து கொள்ளக்கூடிய சுதந்திர அறிவும் கிடையாது என்றார்கள். அது பற்றி உயிர்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லக்கூடாது. அறிவே இல்லை என்று சொன்னால் திருவருளாலும் ஆணவ மலத்தாலும் உலகத்தாலும் இந்த உயிர்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும், என்ன நன்மை தீமை இருக்க முடியும் என்று கேட்டார்கள். ஆகவே உயிர் அறிவுள்ளது. அது அந்த அறிவை கொண்டு அது எதையெல்லாம் அறிகின்றது என்றால், அசத்தாகிய உலகத்தையும் அறிகின்றது, சத்தாகிய சிவத்தையும் அறிகின்றது. இந்த உயிர்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்தாலும் சிவத்தாலும் பயன் கொள்வதற்கு யாரும் இல்லை. ஏன்னா உலகமும் அனுபவப் பொருள், சிவமும் அனுபவப் பொருள். உலகம் மலச்சார்புடைய உயிர்களுக்கு அனுபவப் பொருள், சிவமோ மலத்தினின்று நீங்கிய சுத்த ஆன்மாக்களுக்கு அனுபவப் பொருள். நமக்கெல்லாம் உலகம் அனுபவப் பொருளா இருக்கு, நாயன்மார்களுக்கெல்லாம் சிவம் அனுபவப் பொருளா இருக்கு. உலகம் சிவம் ரெண்டுமே அனுபவப் பொருள்னா அனுபவிப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த அனுபவத்திற்குரிய இந்த ஆட்கள் தான் உயிர்கள். உலகத்துக்கு அசத்துன்னு பேரு, சிவத்துக்கு சத்துன்னு பேரு. ஆக இந்த 17வது குரட்பாவிலே கூறப்பட்ட உண்மை என்னவென்றால், உலகம் நிலை மாறக்கூடியது, ஆகையினாலே உலகமானது அசத்து. சிவம் என்றும் ஒரே பெருநிலையிலே மாறாமல் விளங்குவது. எனவே சிவம் சத்து. உயிர்கள் சத்தா அசத்தா என்று சொன்னால், உயிர்கள் அசத்தாகிய உலகத்தை சார்ந்திருக்கும் பொழுது அசத்தான் தன்மையும், சத்தாகிய சிவத்தை சார்ந்துவிட்ட போது சத்தான் தன்மையும் பெற்று இப்படி இருதிறன் கொண்டு விளங்குவதனாலே உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும். ஆகவே இந்த சதசத்தாகிய உயிர்கள் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் சிவம் உலகத்தை அனுபவத்தின் பொருட்டு அறியாது, உலகமும் சிவத்தை அறியாது. எனவே உலகத்தை அறிந்து ஆக இவ்வாறு சதசத்தாக உயிர்கள் விளங்குகின்றன என்ற உண்மை 17வது குரட்பாவிலே தெரிவிக்கப்பட்டது. இது 18வது குரட்பாவிலே என்ன செய்தி தெரிவித்து வருகின்றார்கள் என்று சொன்னால், இவ்வாறு அசத்தை சார்ந்து அசத்தின் மயமாக விளங்குகிறது உயிர், அதுபோல முத்தி காலத்திலே சத்தை சார்ந்து சத்தின் மயமாக விளங்குவது என்று சொன்னால் அது எப்படி முடியும்? இப்படி எதை சார்ந்ததோ அதன் அந்த சார்ந்ததன் மயமாக விளங்குவதற்கு உயிரால் முடியுமா? அப்படி ஒரு பொருள் இருக்கத்தான் முடியுமா என்று ஒரு ஐயம் வரும்பொழுது அந்த கேள்விக்கு, அந்த தடைக்கு விடை கூறுவது போல அருமையாக 18வது குரட்பாவை அமைத்துள்ளார்கள். எதை சார்ந்ததோ அதன் மயமாக விளங்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இல்லையா என்று கேள்வி கேட்டு பதில் கூறாமலே விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அந்த கேள்வியை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் பதில் நம்மிடமிருந்தே வந்துவிடும். அப்படி அமைத்துள்ளார்கள். பாருங்கள், அருமையாக கேட்கின்றார்கள். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலதோ புவி என்று கேட்கின்றனர். புவி, இந்த புவியிலே இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குவதும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குவதுமான பொருள்கள் இல்லையோ, இந்த புவியிலே இல்லையோ என்று கேட்கின்றார். அப்ப நமக்கு உடனே தெரிகின்றது, கண், இந்த கண்ணானது இருளை சார்ந்தால் கண்ணும் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் கண்ணும் ஒளிமயமாக விளங்கும். ஆகவே கண்ணானது இருளை சார்ந்து இருள்மயமாக விளங்குகின்றது, ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகின்றது. மேலும் ஆகாயம், ஆகாயமாகிய நம்மை சுற்றி உள்ள இந்த வெட்ட வெளி இருக்கின்றது, இதுவும் இருளை சார்ந்தால் ஆகாயம் இருள்மயமாக விளங்கும், ஒளியை சார்ந்தால் ஒளிமயமாக விளங்கும். இருளுக்கும் ஒளிக்கும் வேறாக நாம் ஆகாயத்தை தனித்து பார்க்க முடியாது. பகல்லெல்லாம் ஆகாயத்தை ஒளிமயமா பார்க்கின்றோம், இரவில் இருள்மயமா பார்க்கின்றோம். இப்படி ஆகாயமும் இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாக விளங்குகிறது. ஆகவே உலகத்திலே அப்படி பொருள்கள் இல்லையோ, இருளை சார்ந்து இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்து ஒளிமயமாகவும் விளங்கக்கூடிய பொருள்கள் உலகத்திலே இல்லையோ என்று கேட்பதன் மூலம், ஆம் இருக்கத்தான் செய்கின்றன, ஆகாயம் உள்ளது, கண் உள்ளது என்று நாம் உய்த்து உணர்கின்றோம். அதே மாதிரிதான் உயிர்களும் எதை சார்ந்ததோ அந்த சார்ந்தன்மை பற்றி விளங்குவன. உலகத்தை சார்ந்தால் உலகத்தைப் போல இவையும் நிலையற்ற தன்மை பெற்று பல பிறவிகளிலே நிலையற்று சுழந்து வருகின்றன. இறைவனை சார்ந்தால் அந்த இறைவன் மயமாக சிவமயமாக விளங்குகின்றன என்று 17வது குரட்பாவிலே சொன்ன கருத்தினை இந்த 18வது குரட்பாவின் மூலம் சாதித்தார். இனி 19வது குரட்பாவிலே ஒரு கேள்வி என்னவென்றால், உயிர்கள் உலகத்தை சார்ந்து அசத்தாகிய உலகத்தை சார்ந்து இவையும் அசத்தாந்தன்மையோடு விளங்குகின்றன, சொன்னீர்கள். சத்தாகேசுவத்தை சார்ந்தால் சத்தாந்தன்மை பெறுகின்றன. இப்ப கேள்வி என்னவென்றால், உலகமும் சிவமும் பிரிந்தா இருக்கின்றன. சிவம் தான் எல்லா பொருள்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருள் ஆயிற்றே. இந்த நூல முதல் குரட்பாவிலே அதைத்தானே சொன்னார்கள். ஆகையினாலே சிவத்தை சாராமல் உலகத்தை சார்ந்திருக்கின்ற சொல்ல எப்படி முடியும்? உலகம் எங்கும் தான் சிவம் கலந்திருக்கின்றதே. இருளினாய் தீயாகி நீருமாகி, தீயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருணிலய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி என்றெல்லாம் திருமுறைகள் சொல்கின்றன. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, இப்படி உலகெங்கிலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. உயிர்களிடத்திலும் சிவம் நீக்கமர நிறைந்துள்ளது. ஊனாகி உயிராகினார். அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் தம்மிடத்திலும் தாம் வாழ்கின்ற இந்த உலகத்தினிடத்திலும் கலந்திருக்கின்ற சிவத்தை ஏன் இந்த உயிர்கள் சார்ந்து அறியவில்லை? இந்த உயிர்கள் உலகத்தை அறிகின்றன, ஆனால் இந்த உலகத்தில் இரண்டரை கலந்திருக்கின்ற சிவத்தை அறியவில்லை. ஏன்? இந்த உயிர்களிடத்தில் கூட இந்த சிவம் கலந்துள்ளது. அப்படி இருந்தும் இந்த உயிர்கள் சிவத்தை அறியவில்லை. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டுமே அறிகின்றன, அதில் உள்ள சிவத்தை அறிவில்லை. அது ஏன் என்று தடையிடுகிறது. அப்போ அதுக்கு அருமையாக சொன்னார்கள், சிவம் எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்ப என்ன கேள்வி வருது? எங்கும் நிறைந்த சிவத்தை இந்த உயிர்கள் ஏன் அறியவில்லை? கேள்வி. உலகத்தை அறியும் போது உலகத்தை மட்டும் அறியுதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் பக்குவம் வந்த பிறகுதான் அது சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிகிறது சொல்கிறோம். இப்போ உலகத்தை அறியும் போது உலகத்திலே கலந்துள்ள சிவத்தை ஏன் அறிய முடியவில்லை என்று சொன்னால், இப்போ ஊமன் என்று ஒரு பறவை இருக்கின்றது, அது கூகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூகை வந்து சூரிய ஒளியின் சூரியன் சன்னதியிலே இருந்தாலும் சூரிய ஒளியிலே இருந்தாலும் அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு அந்த கூகை எதையும் காணாது. என்னவென்றால், அதற்கு அந்த ஒளியும் இருள் போலத்தான் விளங்குகிறது. சூரிய ஒளியிலே எதையும் அதனால் அறிய முடியும். அதனுடைய கண்ணின் தன்மை அப்படி. அது மாதிரி உயிர்கள்லாம் சிவசந்தை தான் இருக்கின்றன, சந்தேகம் இல்லை. உயிர்கள் உலகம் எல்லாம் சிவசந்தையில் தான் இருக்கின்றன. இருந்தும் இந்த உயிர்களுக்கு அந்த கூகைக்கு எப்படி ஒளியை அறிந்து கொள்ள முடியாதா இருக்கின்றதோ, அதுபோல இந்த சிவபெருமானை காண இயலாத உயிர்களும் அப்படித்தான் சிவபெருமானை அறியாமல் இருக்கின்றன. ஒளியும் மிக விருளே, திருவருளாகிய ஒளி எங்கும் நிறைந்துள்ளது, சிவசக்தி ஆகிய ஒளி. ஆனா உயிர்களுக்கு அது இருளாகத்தான் இருக்கு. எப்படிப்பட்ட உயிர்களுக்கு? மண்கண் காணாதவை. அதாவது மண் என்று சொல்லும்போது இங்க சிவபெருமானை குறிக்கின்றது. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று ஏற்கனவே சிவபெருமானை மண் என்று குறிப்பிட்டார். மண் என்றால் மன்னவன். மண்கண் காணாதவை, அதாவது சிவஞானத்தை காண இயலாத ஆன்மாக்களுக்கு இந்த சிவஞானம் அறிய முடியாததாக விளங்குகின்றது. எப்படி என்றால், சூரிய ஒளியை காண இயலாத கூகைக்கு அந்த சூரிய ஒளியை அறிய முடியாத இருளாக இருப்பது போல, மண்கண் காணாதவை, அதாவது ஊமன் கண் போல மண்கண் காணாதவை, கூகையினுடைய கண்ணை மாதிரிதான் சிவஞானத்தை காணாத ஆன்மாக்களும். எப்படி என்றால், ஒளியும் மிக இருளே. ஒளி இருள் என்பது கூகைக்கு கூகைக்கும் வச்சுக்கிடணும், உயிர்களுக்கும் வச்சுக்கிடணும். கூகைக்கு வைத்துக் கொள்ளும் போது ஒளி என்பது சூரிய ஒளி, இருள் என்பது பூத இருள். உயிர்களுக்கு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒளி என்பது சிவஞானம், இருள் என்பது அறியாமை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஊமன் கண் போலதான் இந்த மண்கண் காணாதவை, இது சிவஞானம் காணாத உயிர்கள். கூகையின் கண் போலத்தான் சிவஞானம் காணாத உயிர்கள். அவற்றிற்கும் ஒளியும் மிக இருளே. அவற்றிற்கும் ஒரு சொல் வருவித்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிர்களுக்கும் கூகையின் கண் போல சிவஞான ஒளியும் இருளாகவே உள்ளது. கூகையின் கண்ணுக்கு புற ஒளியானது பூத இருளாக இருப்பது போல, சிவஞானத்தை காண இயலாத உயிர்களுக்கு அந்த சிவஞானமாகிய அந்த திருவருளும் அறிய முடியாததாகவே உள்ளது. அப்போ உயிர்கள் சிவசன்னதியில் இருந்து கொண்டும் சிவபெருமானே அறிய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் உயிர்கள் உலகத்தை அறிகின்றன சொன்னோம், உலகத்தையும் தாமே அறிகின்றன இல்ல திருவருளின் துணை கொண்டுதான் அறிகின்றன. ஆனால் என்ன அறியவில்லை, தமக்கு உலகத்தை காட்டுகின்ற அந்த திருவருளை உயிர்கள் அறியவில்லை. யாரோட துணை கொண்டு நாம உலகத்தை அறிகின்றோமோ அந்த துணை செய்கின்ற அருளை, அந்த அருளின் தலைவனாகிய சிவனை இந்த உயிர்கள் அறிந்திருக்கவில்லை. அது என்ன காரணம் என்று சொன்னால், எடுத்துக்காட்டு சொன்னார், ஒளியில இருந்துகிட்டே அந்த ஒளியை காண முடியாம இருக்கின்றதே கூகை, அதை போல. அப்ப இதுக்கு உண்டான காரணம், உண்மையான காரணத்தை அடுத்த அதிகாரத்தில் சொல்வார்கள். அதான் அடுத்த அதிகாரத்துக்கு அப்படி நம்மளை அழைத்து வருகின்றார்கள். ஆணவமலத்தை பற்றி சொல்ல போகின்றார் அடுத்த அதிகாரத்தில். இந்த ஆணவமலம் அறிவை தடை செய்வதனால்தான் அறிய முடியவில்லைன்னு அங்க தெளிவாக விளக்குவார்கள். அடுத்த இந்த அதிகாரத்தின் இறுதி குறட்பா, இப்படி சிவசன்னதியில் இருந்து கொண்டே சிவபெருமானையும் அருளையும் அறியாமல் இருக்கின்றனவே இந்த உயிர்கள். அறியாமல் இருப்பதனால எவ்வளவு நஷ்டம் அந்த உயிர்களுக்கு. உலகத்தையே அறிந்தறிந்து வினைகளை ஈட்டி உலகத்திலேயே மீடமேட பிறந்து சொல்லனாத துன்பங்களை எல்லாம் இந்த உயிர்கள் பிறவெடுத்து அனுபவிக்கின்றனவே. அன்றளவும் ஆற்றும் அளவொன்றில்லா இடர், அளவில்லாத இடர்களை துன்பங்களை அன்றளவும் ஆற்றும் உயிர், அன்று தொட்டு இன்று வரை இந்த உயிர்கள் அளவில்லாத இடர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அருள் தெரிவது என்று இந்த உயிர்கள் திருவருளை உணர்வது எப்போது? அந்தோ என்று இறங்கி கூறுகின்றார்கள். அன்றளவும் ஆற்றும் உயிர் அந்தோ, அருள் தெரிவது என்று அளவொன்றில்லா இடர் என்பது குறட்பா. நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும்? அன்று, அன்றளவும்னா அன்று முதல் இன்றளவும் அப்படின்னு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்றளவும் அளவொன்று இல்லா இடர் ஆற்றும் உயிர், அருள் தெரிவது என்று அந்தோ என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக இறுதி பாடலை உபதேசமாக, நமக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய உபதேசமாக, இத்தனை காலமும் திருவருளையே உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அந்த திருவருளை உணராமல், அந்த திருவருளை உணர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்முறைகளிலே ஊக்கம் காட்டாமல் பொழுதை கழித்து வருகின்றீர்களே என்ற ஒரு விழிப்புணர்ச்சியினை நமக்கு ஊட்டு வகையிலே அருமையான உபதேசமாக வைத்துள்ளார்கள். ஆக இந்த உயிரவை நிலையினை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றார்கள். ஆக இந்த உயிரவை நிலையிலே நாம் தெரிந்து கொண்ட தொகுப்பு என்னவென்றால், உயிர்கள் எண்ணற்றவை. அது நாம் பிறந்த பிறவிகள் போலவும் பிறக்க இருக்கின்ற பிறவிகள் போலவும் முத்தி அடைந்த உயிர்களும் முத்தி அடைய இருக்கின்ற உயிர்களும் எண்ணற்றவை. எண்ணற்ற எல்லா உயிர்களும் மூன்று வகைப்படும் என்று இரண்டாவது குறட்பா சொன்னது. மூன்றாவது குறட்பாவிலே அந்த மூவகை ஆன்மாக்களுமே ஆணவமலச்சார்புடைய ஆன்மாக்கள். அதிலே மாயாமலச்சார்புடைய ஆன்மாக்கள் தம்முடைய ஆணவமலச்சார்பினையே அறிந்திருக்கவில்லை என்பது. அடுத்த குறட்பாவிலே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உயிர்களுக்கு தானாகவே செயல்படக்கூடிய சுதந்திரமான செயல் கிடையாது. ஏனென்றால் நனவில் கண்டவற்றை கனவிலே ஒழுங்காக காணக்கூட தெரியவில்லை உயிர்களுக்கு. ஆகவே தன்னிச்சையாக செயல்பட முடியாது இந்த உயிர்கள். அடுத்த குறட்பாவிலே தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் இந்த உயிர்களுக்கு கிடையாது. அப்படி தானே அறிந்து கொள்ளணும்னா பொறியில்லாமல் இந்த உயிர்களால் அறிய முடியவில்லையே என்று கேட்கின்றார்கள். அதற்கு அடுத்த குறட்பாவிலே அதை பற்றி இந்த உயிர்களை சடம் என்றும் சொல்லிவிடக் கூடாது. அறிவு உண்டு, திருவருள் அறிவித்தால் இந்த உயிர்கள் அறியும். அறிவு இல்லை என்றால் திருவருளாலோ ஆணவமலத்தாலோ உலகத்தாலோ இந்த உயிர்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ இல்லை. ஆகவே உயிர்களுக்கு அறிவு உண்டு, அது உணர்த்த உணரும் அறிவாகும் என்று சொன்னார்கள். அத்தகைய அறிவை கொண்டு இந்த உயிர்கள் மலச்சார்போடு இருக்கும் பொழுது உலகத்தை சார்ந்து உலகத்தை அறிந்து வரும். மலச்சார்பின் நீங்கி அருளை சார்ந்த பிறகு சிவத்தை சார்ந்து சிவத்தை அறிந்து வரும். ஆக அசத்தாம் உலகத்தையும் சத்தாகிய சிவத்தையும் அறிவதனாலே இந்த உயிர்கள் சதசத்து என்று சொல்லப்படும் என்று தெரிவித்தார்கள். அப்படி சார்ந்ததன் வண்ணமாய் விளங்கக்கூடிய பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக அடுத்த குறட்பாவிலே ஆகாயத்தையும் கண்ணையும் உய்த்துணர வைத்தார்கள். ஆகாயமும் கண்ணும் இருளை சார்ந்த போது இருள்மயமாகவும் ஒளியை சார்ந்த போது ஒளிமயமாகவும் விளங்குவன. அதுபோல் உயிர்கள் உலகத்தை சார்ந்த போது உலகமயமாகவும் சிவத்தை சார்ந்த போது சிவமயமாகவும் விளங்குவன என்று சொன்னார்கள். அடுத்த குறட்பாவிலே உலகத்தை சார்ந்த போதும் சிவ வியாபகத்துக்குள்ளேதானே உயிர்கள் இருக்கின்றன, அப்படி இருந்தும் ஏன் சிவத்தை உணரவில்லை என்று சொன்னால், கூகை சூரிய ஒளியினுடைய வியாபகத்துக்குள் இருந்தாலும் கூகையின் கண்ணுக்கு ஒளி இருளாக இருப்பது போல மலச்சார்பற்ற உயிர்களுக்கு திருவருள் அறிய முடியாதாக இருக்கின்றது என்று தெரிவித்தார்கள். இறுதி குறட்பாவிலே இவ்வாறு அருள் வெளிக்குள்ளே இருந்து கொண்டும் அந்த திருவருள் வெளியினை அறியாமல் தன்முனைப்போடு இந்த உயிர்கள் வாழ்ந்து பல பிறவிகளை ஈட்டி அளவொன்றில்லா இடர்பாடுகளை அனுபவித்து வருகின்றனவே இந்த உயிர்கள். இந்த உயிர்கள் திருவருளை உணர்ந்து பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது எப்போது என்று கேட்கின்றார். என்ன பெரிய கடல்ல மாட்டிட்டு இருக்கோம், எப்ப எவ்வளவு பெரிய கடல்ல இருக்கா, இவன் இந்த கடலை கடந்து கரை சேர்வது எப்போதுன்னு கரையில் இருப்பவர் சொல்வது மாதிரி இங்கே சொல்கின்றார்கள். அப்போ முதல்ல என்ன தெரிய வேண்டும் என்றால், நாம் ஒரு பெரிய கடலுக்குள்ளே இருக்கின்றோம், என்ன உரை இருக்கின்றது, நாங்கள் எழுதிருக்கோம் என்ன உரை இருக்கின்றது, எல்லாம் சௌக்கியமா இருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், பிறவி என்ற பெரிய கடலுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். அப்ப முதல்ல என்ன உணர்ச்சி வரணும், நாம மாட்டிக்கொண்டிருக்கின்றோங்கிற உணர்ச்சி வரணும். அது வருத வரைக்கும் மீள்வதற்கு எந்த சிந்தனையும் அங்கே எழுவதில்லை. ஆகவே பிறவி என்ற பெருங்கடலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், அந்த பிறவி கடலிலே நாம் சிக்கியிருக்கின்றோம் என்ற விழிப்புணர்ச்சி முதலில் வந்தால்தான் அதிலிருந்து மீள்வதற்குரிய உபாயங்களை தேட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட தக்க உபாயங்களை இனி வரக்கூடிய அதிகாரங்களிலே ஆசிரியர் சொல்ல இருப்பதனாலே அந்த உபாயங்களை நாம் சிரத்தையோடு கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரட்பாவிலே நம்மை ஆயத்தம் செய்கின்றார். இப்படி பிறவியாகிய சுழிக்குள்ளே இருக்கின்ற உயிர்கள் இதனின்றும் மீண்டு அருளை தெரிவது எப்போது என்று கேட்கின்றார்கள். ஆகையினாலே இந்த ஆசிரியருடைய நூல் உரைக்கின்ற பாங்கினை பார்க்கும் பொழுது, போன அதிகாரத்திலும் சரி இந்த அதிகாரத்திலும் சரி இறுதி குரட்பாவினை உபதேசமாக வைக்கின்றார். ஒரு அதிகாரத்திற்கு 10 குரட்பாக்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். 9 குரட்பாக்களிலே அதிகாரத்திற்குரிய செய்திகளை எல்லாம் அழகுற தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். 10வது குரட்பாவிலே உயரிய உபதேசம் ஒன்றினை வைக்கின்றார்கள். அதான் முதல் அதிகாரத்தை நான் நினைத்து எண்ணி பார்த்தோம் என்றால், 9 குரட்பாக்களை சொல்லி அதன் மூலம் பதியினுடைய தலைமைப்பாட்டினை உணர்த்திய ஆசிரியர் பெருந்தகை 10வது குரட்பாவில் என்ன சொன்னார், இப்படி பதிப்பொருளாகிய சிவம் உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அந்த பதிப்பொருள் மிகவும் கருணை உள்ளது, மேன்மை உள்ளது என்று அறிந்து கொண்டாய், அறிந்ததன் பயன் என்ன, அந்த பதிப்பொருளாகிய சிவத்தை நீ தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று உபதேசமாக 10வது குரட்பாவை சொன்னார். அதுபோல இந்த 2வது காலத்திலும் உயிர்கள் இப்படி அறிவிக்க அறிபவை, செலுத்த செய்பவை. இந்த உயிர்கள் உலகத்தைத்தான் சார்ந்திருக்கின்றன, திருவருளின் துணை இருந்தும் திருவருளை அறியாமல் இருக்கின்றன, திருவருள் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றது, ஆனாலும் அந்த திருவருளை துணை கொள்ளும் சிந்தனையின்றி இந்த உயிர்கள் வீணே வாழ்கின்றன, அதன் மூலமாக பல பிறவிகளை எடுத்து அல்லல் படுகின்றன. எனவே நம்மோடு இரண்டர கலந்திருக்கின்ற திருவருளை நாம் அறிவது எப்போது, உய்வது எப்போது என்ற அரிய சிந்தனையை நம்மிடத்திலே எழுப்பி இந்த உயிரவை நிலை என்ற இந்த அதிகாரத்தினை ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த உயிரவை நிலை அதிகாரத்தை நிறைவு செய்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையாக திருவருட்பை சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த சித்தாந்த சாத்திர சிந்தனைக்கு குருவருள் வாழ்த்த சீர்வர் சீர் குருமுகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 5.
1: அத்திருவருள் ஞானம் தான் கயிறு அருந்த ஊசல் போல திருவருட் சார்பை உயிர் பெற்றுவிட்டால் அத்திருவருள் ஞானம் தானே முன்னின்று அவ்வுயிருக்கு நேரே உணர்த்தும். அந்நிலையில் மனம் முதலிய கருவிகரணங்கள் உயிருக்கு தேவையில்லாமல்
2: ஓமைய பாருங்கள். நிலம் மரத்தை தாங்கி, மரம் கொப்பை தாங்கி, கொப்பு கயிறை தாங்கி, கயிறு எங்களை தாங்குகிறது, உயிராடுகிறது. அப்படித்தான் எங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. இறைவன் நேராக வெளிப்பட்டு தான் தாங்குகிறேன் என்பதை எங்களுக்கு உணர்த்தவில்லை, நாங்களும் உணரவில்லை. என்னை அது தாங்கு, படிப்பு தாங்குகிறது, பணம் தாங்குகிறது, தத்துவம் தாங்குகிறது, இப்படி எல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கு இந்த கயிறு அறுகிறதோ அன்றைக்கு இவற்றையெல்லாம் தாங்கிய நிலம் நம்மைத்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நாம ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒன்றிலே தாங்கி தாங்கி வாழுகிறதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே முடிவிலே இறைவனிலே தான் தங்கி நிற்கிறது. இந்த பற்றெல்லாம் மறந்த உடனே எப்படி ஒருவன் கோவில் கயிறு அறந்த உடனே நிலத்திலே பழையபடி விழுவானோ, அதுபோல இந்த பற்றுகள் எல்லாம் மறந்த உடனே நாம் இறைவனாகிய நிலத்தில் விழ இறைவனுடைய நேர் தாங்குதலை அனுபவிப்போம்.
1: அந்நிலையில் மனம் முதலிய கருவிகரணங்கள் உயிருக்கு தேவையில்லாமல் போகின்றன. ஓர் எடுத்துக்காட்டினால் இதனை எளிதில் விளங்கிக் கொள்ளலாம். இரவு நேரத்தில் விளக்கு எரிந்து தனது சிற்றொளியால் இருளை சிறிதே ஓட்டி பொருளை காட்டுகிறது. விடிந்து சூரிய ஒளி தோன்றி எல்லாவற்றையும் தெளிய காணுகிற நிலை வந்த பின்னரும் விளக்கு எரியுமானால் அவ்விளக்கொளி என்ன பயனை செய்யும்? ஆகவே விளக்கை நாம் அணைத்து விடுகிறோம். தேவையற்ற அதனை எடுத்து அப்புறமாய் வைத்து விடுகிறோம். உடம்பும் அதிலுள்ள கருவிகரணங்களும் இரவில் எரியும் விளக்கு போன்றவை. அஞ்ஞானத்தை ஓரளவு நீக்கி சிற்றறிவை கொடுப்பவை. திருவருளாகிய சூரிய ஒளி வந்த பிறகு சிற்றறிவும் அதனை விளங்க செய்யும் கருவி கரணங்களும் பகல் விளக்கு போல நீங்குதற்கு உரியவாகி விடுகின்றன. அக்கருவிகளின் துணை இல்லாமலேயே திருவருள் நேரே அறிவிக்க அதனால் எல்லாவற்றையும் அறிகின்ற விரிந்த அறிவு உண்டாகும்.
2: ஒரு குரல் எனக்கு அந்த குரல் முழுமையா ஞாபகம் இல்ல. உற்றார்க்கு உடம்பும் மிகை என்ற ஒரு குரல் முடியும். இந்த பார்த்தால் தெரியும், உற்றார்க்கு உடம்பும் மிகை. அதாவது இந்த உடம்பு தான் நமக்கு காவல், நம்மை பாதுகாக்கிறது. இந்த நினைப்பெல்லாம் அந்த ஞானம் வரும்பறையும் தான். இறைஞானமாகிய அந்த பதிஞானம் வந்து விட்டால் இந்த உடம்பு கூட நமக்கு என்றால் சின்ன விளக்கு சூரியன் வந்த பிறகு பயன்படாது. அது தாமாக தெரிகிறபடியால் தான் நாங்களாக அந்த விளக்கை அணைத்து விட்டு ஒரு ஓரத்திலே வைத்து விடுவோம். இப்பொழுது இந்த கருவிகரணங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், எங்களுக்கு இன்னும் பிரகாசம், அந்த இறை பிரகாசம் நிகழவில்லை. ஆகவேதான் இந்த கண்ணாலே காதாலே மூக்காலே காணுகிற அறிவெல்லாம் தேவைப்படுகிறது. என்றைக்கு அது நமக்கு அறிமுகமாகிறதோ அன்றைக்கு இதையெல்லாம் தானாக விடுபடும். ரெண்டு இப்படி சொல்லலாம், என்னவென்றால் இதை விட்டால் அது கிடைக்கும், இன்னொரு விதமாக சொன்னால் அதை கிடைத்தால் இதை விடுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதுங்களா? அதாவது நாம விட்டுட்டால் அது கிடைக்கும், அது தெளிவா தெரிகிறது. ஆனால் நாம நினைத்து விட முடியாது, எப்ப அது கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் விடுவோம். அது கிடைப்பதற்கு இறைவனுடைய திருவருள் தான் துணை.
1: கருவிகளை கொண்டு அறிவு விளங்குகின்ற நிலையே சகலம் என்று கூறப்படும். ஆகலின் கருவிகளின் துணையின்றி அறிவதாகிய அருள் நிலையில் சகலமாகிய நிலை பகல் விளக்கு போல் ஆகிவிடும்.
2: திருக்குறள் போடுற
1: கருவிகளை கொண்டு அறிவு விளங்குகின்ற நிலையே சகலம் என கூறப்படும் அகலில் கருவிகளின் துணையின்றி அறிவதாகிய அருள் நிலையில் சகலமாகிய நிலை பகல் விளக்கு போல் ஆகிவிடும். அருள் நிலையில் அறியாமையாகிய இருள் முற்றிலுமாகி நீங்கிவிடும். ஆதலால் கேவலமாகிய நிலை நிகழ்வதில்லை. இங்கனம் சகல கேவலங்கள் நிகழாமல் உயிர் திருவருளில் அழுந்தி நிற்கின்ற நிலையே சுத்த நிலை எனப்படும். இவ்வுலகில் வாழும் போதே இச்சுத்த நிலையை அடையலாம். சுத்த நிலையை தலைப்பட வேண்டும் என்னும் வேட்கையினால் ஆசிரியரிடம் விண்ணப்பிக்கின்ற வினாக்கள் ஆதலின் அவை சுத்த வினா எனப்பட்டன.
2: புரியுதுங்களா? அதாவது சுத்த வினா கேள் என்று சொல்லுகிறார் அல்லவா குருவை, இந்த சுத்த நிலையை நான் அடைவதற்கான வழிகளை கேட்க போகிறேன், எனக்கு அதை சொல்லுதான் அந்த அவர் கேட்டதாகிய சுத்த வினா. அந்த சுத்த வினாவை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு தூரம் சுத்தி வினாவுக்கு வந்தார்.
1: அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறீங்க
2: போயிடலாம்.
1: பாடல் இரண்டு. மாணவர் கேட்கும் வினாக்கள். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் மஞ்செழுத்து தான் ஏது தேசியனே சாற்று.
2: மொத்த கேள்வியும் ஒன்றா கேட்டுட்டார் அவர். எட்டு கேள்வி கேட்பதாக சொல்வார்கள், அது அந்த நூல் விளக்கம் படுத்துற பொழுது பண்ணுவார்கள். சைவ சித்தாந்தம் முழுவதும் இந்த பாடலுக்குள்ளே அடக்கம். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவத்தின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது. அந்த அஞ்செழுத்து என்பது இறைவனுடைய நடனம் என்று சொல்லுகிறார். அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. தேசிகன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லா குருவுக்கும் தேசிகன் என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. தேசிகன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அறிவை அனுபவமாக்கியவனுக்குத்தான் தேசிகன் என்று பெயர். அறிவை அறிவை பெற்று வைத்திருக்கிறவனுக்கு தேசிகன் என்ற பெயர் வராது. அறிவை அனுபவமாக்கிறவன் எவனோ அவனுக்குத்தான் தேசிகன் என்ற பெயர். திருக்குறளே நான் அந்த வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மற்றிண்டு வாரா நெறி தலைப்படுவார் கற்றிண்டு தலைப்படுவார்
1: கற்றிண்டு மெய்ப்பொருள் காண்பார் தலைப்பு
2: மற்றிண்டு வாரா நெறி கற்றிண்டு மெய்ப்பொருள் காண்பார் மற்ற தலைப்படுவார் மற்றென்று வாராநெறி. இதுக்கு பரிமாறர்கள் உரை எழுதுகிற பொழுது கற்று என்பதற்கு கேட்டு என்றுதான் உரை எழுதுவார். அதெல்லாம் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். கற்றுண்டு என்றதற்கு நாம சாதாரண முட்டாள்கள் உரை எழுதினோமானால் படித்து இங்கு என்று எழுதுவோம். அது படித்து ஒரு நாளும் நாங்கள் இறைநிலை எய்த முடியாது. மற்றிண்டு வாரானறி என்றால் திருப்பி இந்த உலகுக்கு பிறவியிலே வாராமல் இருக்கிற நிலை, அதுதான் முத்தி நிலை. முத்தி நிலை படித்து வராது. இது ரொம்ப தெளிவா தெரிந்தபடியால் பெருமாளர்கள் எழுதுகிற பொழுது கற்று என்பதற்கு என்ன உரை எழுதுகிறார் என்றால், ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதுவார். கற்று என்றதற்கு கேட்டு என்று எழுதுவார். நான் பிரசாந்தன் பண்றவர்களுக்கு சொல்றது, திருக்குறளிலே வருகிற பல சொற்களுக்கு நேர் தமிழ் மொழி தருகிற பொருள் இல்லாமல் அந்த குறளினுடைய நோக்கம் கருதி பரிமேலழகர் வேறு பொருள் எழுதுவார். இந்த கற்று என்பதற்கு நாங்க தமிழ்ல படித்தா படித்தல் அவர் கேட்டு என்று எழுதுகிறார். இப்படியாக வருகிற குறள்களை தொகுத்து பொறுமையாக பார்த்து இந்த சொல்லுக்கு நேற்றல் இல்லாமல் வேற பொருள் கொடுத்திருந்தால் அதை தொகுத்தால் ஒரு நல்ல திருக்குறள் புத்தகம் வரும். இது உங்களுக்கு உபகரித்திருக்கிறேன். தேடி பார்த்து முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு அற்புதமான முயற்சியாகவும் இருக்கும். திரு பரிமேலருடைய ஆற்றல் காட்டுகிற முயற்சியாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம். அப்போ அவர் என்ன சொல்லுவார் என்றால், கற்று என்பதற்கு கற்பது என்று பொருள் இல்லாமல் அனுபவம் மிகுந்த ஞான தேசிகன்பால் கேட்டு என்று உரை எழுதுகிறார். அனுபவம் அவனுக்கும் இருக்கவனும் அவன் நமக்கு அந்த அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இனி இனிப்பானது என்பதை எத்தனை முறை ஒரு ஆசிரியன் சொன்னாலும் எத்தனை தடவை எழுதி காட்டினாலும் சீனியனுடைய இனிப்பு அனுபவம் வருமா? இது வெறும் ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாத கல்வி. இப்ப நாங்க படிக்கிற கல்வி எல்லாம் 90% இப்படித்தான். படிக்கிற படிப்பு எல்லாம் சீனி இனிப்பு என்று ஒரு ஆசிரியர் சொல்வது போல. சீனி இனிப்பு என்பதை ஒரு ஆசிரியன் என்னை உணரச் செய்ய வேண்டும். இனி இனிப்பானது என்பது சொல்லு தவிர அவன் சொல்வதற்கு முதல் என்னை உணரச் செய்தான் என்றால் அதுதான் கல்வி. இறைவன் அதைத்தான் செய்வான், அந்த அனுபவத்தை தருவான். அப்படி அனுபவத்தை தரக்கூடியவனைத்தான் தேசிகன் பால் என்று தேசிகன் என்று சொல்லுகிற வழக்கம். வாசிங்க அந்த இடத்தை.
1: ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று.
2: இந்த பாட்டுக்கு நாங்க என்ன பொருள் சொல்ல வேணும், எப்படி பொருள் கொள்ள வேணும் என்று கேட்டால், இதையெல்லாம் சொல்லித்தா என்று கேட்கிறார் என்று நினைக்க கூடாது. வனவாசன் கடந்த தேவர் மெய்கண்ட தேவராகிய சிவனிடம் இவற்றையெல்லாம் எனக்கு இப்ப நாங்க படிக்க போறது சொல்லி தருகிற படிப்பு. ஆறாறு தத்துவம் எதுனா இப்ப நான் வார்த்தைகளாலே விளங்கப்படுத்தி கொடுவேன், வரைபடம் போட்டு காட்டுவேன், இதெல்லாம் விளங்க. அவர் கேட்டது என்னவென்றால், தேசியனே என்று சொன்னபடியால் எனக்கு அனுபவப்படுத்து என்று கேட்கிறார். ஆகவே நீங்கள் கூட படிக்கிற பொழுது இதை அனுபவப்படுத்து என்ற அர்த்தத்தோடு நினைத்து கேட்டால் அந்த அனுபவம் இறைவனால் நிகழ்த்தப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். படித்து பிரயோசனம் இல்லை, அனுபவம் வர வேண்டும். அதனாலேதான் இங்கே தேசியனே சாற்று என்று சொன்னால் அனுபவப்படுத்து என்று பொருள்.
1: பதவுரை ஆறு ஆறு தத்துவம் ஏது? சைவ சமயத்தில் கொள்ளப்படுகிற 36 தத்துவங்களின் இயல்பு யாது?
2: இனி வருங்காலத்தில் ஆறு ஆறு தத்துவம் ஏது என்பதற்கு ஆறு மரம் 12 தத்துவம் ஏது என்று அரும்பொருள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த நிலை நோக்கித்தான் நம்முடைய மொழி போய்கொண்டிருக்கிறது.
1: ஆணவம் ஏது? சைவம் தவிர பிற மதங்களில் கொள்ளப்படாத ஆணவம் என்னும் பொருளின் இயல்பு யாது? அன்றேதான், தொன்று தொட்டே, மாறா, நீங்காமல் தொடர்ந்து வருகிற வினை ஏது? கண்மத்தின் இயல்பு யாது? மற்ற இவற்றின் இத்தத்துவங்கள் ஆணவம் கண்மம் ஆகிய இவற்றிற்கு வேறாகாமல் அவற்றோடு கூடி அவையாக ஒற்றுமைப்பட்டு வருகின்ற அவையாக ஒற்றுமைப்பட்டு வருகின்ற நான் ஏது, என் இயல்பு யாது? நீ ஏது, குருவாக எழுந்தருளி வந்துள்ள நும் இயல்பு யாது? நாதன் நடம் ஏது? முதல்வன் இயற்றும் திருக்கூத்தின் இயல்பு என்ன யாது? அஞ்செழுத்து ஏது? திருவைந்தெழுத்தின் இயல்பு யாது? தான் ஏது? புத்தியின் இயல்பு யாது? தேசிகனே, குரு முதல்வரே, சாற்று, இவ்வினாக்களுக்கு விடை கோரி அருள்க.
2: படிக்கலாம். இது உங்களுக்கு அடிப்படையில் விளங்குகிறது. இதெல்லாம் என்னென்ன வினாக்களை கேட்கிறார். தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, நான் ஏது, நீ ஏது? இனி விளக்கம் படிக்கிற பொழுதுதான் இதை நாங்கள் முடிந்த அளவு அறிந்து கொள்ள போவோம்.
1: பொழிப்புரை 36 தத்துவங்களின் இயல்பு யாது? ஆணவத்தின் இயல்பு யாது? தொன்று தொட்டு ஆணவத்தோடு தொடர்ந்து நீங்காமல் வரும் வினையின் இயல்பு யாது? இத்தத்துவங்கள் ஆணவம் வினை ஆகியவற்றிற்கு வேறாகாமல் அவற்றோடு கூடி ஒற்றுமைப்பட்டு வரும் என் இயல்பு யாது? என் அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்த வந்தருடைய நும் இயல்பு யாது? இறைவன் இயற்றும் நடனத்தின் இயல்பு யாது? திருவைந்தெழுத்தின் இயல்பு யாது? முத்தியின் இயல்பு யாது? குரு முதல்வரே, இவற்றிற்கு விளக்கம் கூறி அருள் வீராக என்று மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுகிறார்.
2: அதாவது, கேள்வி கேட்கப் போகிறேன், சுத்த வினாக்கள் கேட்கப் போகிறேன், எனக்கு பதில் தர வேண்டும் என்று ஆசிரியரிடம் விண்ணப்பித்தார். ஆசிரியரிடம் கேட்டார் என்று சொல்லப்படாது, அது இப்பதான் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்கறது. கேட்டாருன்னா என்னதான் அவருக்கு தெரியுமான்னு கேட்டிருந்து வந்துடும். எனக்கு தெரியாது, இதை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு அலுவலகத்திலே விண்ணப்பித்தால் ஒரு கோரிக்கை முன்வைப்பது போல விண்ணப்பிப்பதுதான் குருவிடம் கேட்பதற்கான வார்த்தை. விண்ணப்பிக்கிறார். அப்படி விண்ணப்பித்தவர் அனுமதி, அவர் குரு நான் நினைக்கிறேன் தலையாட்டியோ அல்லது முகக்குறிப்பிலோ சரி கேள் என்று காட்டியிருப்பார். அப்படி காட்டின உடனே இந்த கேள்விகளை அடுக்குகிறார். பாருங்கள், எவ்வளவு கேள்வி அவருக்குள்ளே நிற்கிறது என்னென்றால், இந்த கேள்வி கேட்கிற பொழுது நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று, எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அறிவு குறைந்திருக்கிறது. அறிவு கூட கூட கேள்விகள் அற்றுக்கொண்டே போகும். அப்போ அதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது என்றதில்லை. கேள்வி கேட்க கேட்க அறிவு தெளிவாக வேண்டும். சில பேர் கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேள்விகளை வளர்த்து கொண்டு போவார். கேள்விகள் கேட்டு கேள்விகள் வளர்க்கிறதாலே ஒரு பிரயோசனம் இல்லை. கேள்விகளுக்கு விடை கிடைத்து அந்த கேள்வி சாக வேண்டும். ஒரு கேள்வி கேட்டு விடை சொல்லப்பட்டால் அந்த கேள்வி அன்றோடு இல்லாமல் போய்விட வேண்டும். அது கேட்கிறவனுடைய தகுதியிலையும் சொல்லுகிறவனுடைய தகுதியிலையும் இருக்கிறது. நேரத்திலே கேட்கிறவன் ஞானஸ்தனாக இருந்து தப்பிக்கொள்ளுவான், பல நேரத்திலே சொல்லுகிறவன் ஞானஸ்தனாக இருந்து தப்பிக்கொள்வான். அப்போ இவ்வளவு கேள்வியையும் அடுக்கி விடுகிறார். அவ்வளவு தூரம் அந்த மனதுக்குள்ளே வனவாசகம் கிடந்த தேவருக்கு ஒரு சீடனாக அவ்வளவு ஏக்கங்கள் இருந்திருக்கின்றன. ஒன்றும் புரியவில்லை. ஆறாறு தத்துவம் என்று பழைய சொல்லுகிறார்கள், அது புரியவில்லை. ஆணவம் என்று சொல்லுகிறார்கள், அது தெரியவில்லை. அப்படியே ஒரு ஒரு வரிசைப்படுத்துகிறார். நான் ஏது, நீ ஏது, எல்லாம் திருநாதன் நடம் ஏது, திருவஞ்சலத்து ஏது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ அதை பற்றி எனக்கு சொல் என்று குருவிடம் கேட்கிறதாக இந்த பாட்டினுடைய பொருள் முடிகிறது. இதற்கான விடையெல்லாம் அடுத்த பாடலிலே வரப்போகிறபடியால் இந்த பாடலிலே பெரும் நுட்பங்கள் ஒரே ஆசிரியர்கள் பெரும்பாலும் சொல்ல மாட்டார்கள். இவர் என்று சொல்லியிருக்கிறார் என்று வாசி
1: விளக்கம். வினாக்களின் வைப்பு முறை. தத்துவங்கள் என்பவை மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள்கள். எனவே முதல் வினா மாயையை பற்றியதாக கொள்ளலாம். இரண்டாம் வினா ஆணவத்தை பற்றியதாகவும் மூன்றாம் வினா கன்மத்தை பற்றியதாகவும் அமைதலின் முதல் மூன்று வினாக்களும் பாசம் பற்றியவை என்பது விளங்கும்.
2: இதை கவனிக்க, இதை கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது. அதாவது உரையாசிரியர் நுட்பம் பண்ணுகிறார். முதலிலே ஆறாறு தத்துவம் ஏது, அப்ப தத்துவம் மாயையிலிருந்து புறப்படுற விடயங்கள், ஆகவே மாயை பற்றி ஒரு கல்வி கட்டுவிட்டார். ஆணவம் ஏது, அப்ப ஆணவத்தை பற்றி கல்விப்பட்டு விட்டார். மாறா வினை ஏது, வினை என்பது கண்மம். அப்ப பாருங்க, ஆணவம், கண்மம், மாயை, இது மூன்றுக்குமான கல்வி வந்துவிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதை எடுத்து காட்டுங்க. பாட்டா படிக்கிற பொழுது ஏதோ எல்லாம் கேள்வி தனித்தனியே இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படி அல்ல. பாசம் பற்றிய கேள்விகள், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று கேள்விகளையும் கேட்கிறார்.
1: எனவே முதல் வினா மாயையை பற்றியதாக கொள்ளலாம், இரண்டாம் வினா ஆணவத்தை பற்றியதாகவும் மூன்றாம் வினா கன்மத்தை பற்றியதாகவும் அமைதலின் முதல் மூன்று வினாக்களும் பாசம் பற்றியவை என்பது விளங்கும். நான்காம் வினாவாகிய நான் ஏது என்பதில் உள்ள நான் என்ற சொல் முதலில் மாணவரை குறித்து பின் பசுவாகிய உயிரை குறிப்பதாயிற்று.
2: புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது முப்பொருளையும் கேள்விகளாக்குறார் என்பது நூலாசிரியர் விளங்கப்படுத்துகிறார். முதல் மூன்றும் வினை பற்றி கேள்விப்பட்டது. இந்த வினை என்பது பாசம் பற்றி கல்வி, ஆணவம், கண்மம், மாயை, மூன்று கல்வி. அடுத்தது நான் என்கிற பொழுது பசு வந்து விடுகிறது. நான் ஏது என்கிற பொழுது பசு வந்து விடுகிறது. ஆகவே இரண்டாவது முப்பொருளே ரெண்டு, முதல் பொருள் மூன்றும் ஒரு கல்வியிலே வந்து விட்டது. ரெண்டா அடுத்த கல்வியிலே இரண்டாவது பொருள் பசு வருகிறது. இனி பதிவர்.
1: நான்காம் வினாவாகிய நான் ஏது என்பதில் உள்ள நான் என்ற சொல் முதலில் மாணவரை குறித்து பின் பசுவாகிய உயிரை குறிப்பதாயிற்று. அவ்வாறே ஐந்தாம் வினாவாகிய நீ ஏது என்பதில் நீ என்பது ஞானாசிரியரை குறிப்பதாலும் ஞானாசிரியர் சிவமே ஆதலாலும் அவ்வினா பதியாகிய இறைவனை பற்றியதாயிற்று. இவ்வாறு முதல் ஐந்து வினாக்களும் பாசம், பசு, பதி ஆகிய முப்பொருள்களின் இயல்பு பற்றியன என்பது புலனாகும்.
2: இதில் ஒரு கேள்வி வரும். எப்பவும் உயர்ந்ததிலே இருந்துதானே தாழ்வு சொல்லுகிறது வழக்கம். இறைவனை சொல்லி, உயிரை சொல்லி, மலத்தை சொல்லி இருக்க வேண்டும். இங்கே மலத்தை சொல்லி, உயிரை சொல்லி, இறைவனை சொல்லுகிறார். ஏனென்றால் அனுபவப்பட்ட விஷயத்திலிருந்து அனுபவப்படாத விஷயத்திற்கு போவது என்பது ஒரு விஷயத்தை அறிகிறதுலே இன்னொரு முறை. மலம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம், அதுக்குள்ளேதான் அகப்பட்டு போய் கிடக்கிறோம். ஆகவே முதல் மலங்கள் பற்றி கேள்விகள் எழுப்புகிறார். அடுத்தது உயிர், அது ஓரளவு தெரிந்தது, உயிர் பற்றி கல்வி எழுப்புகிறார். ரொம்ப தெரியாதது இறைவன், அதை மூன்றாவது கல்வியாக எழுப்புகிறார். ஆகவே இந்த கேள்வி அடுக்கப்பட்ட முறை அனுபவ தொடர்பு கொண்டு ஏற்பட்ட முறை என்று கண்டுகொள்ளவர்.
1: இவ்வாறு முதல் ஐந்து வினாக்களும் பாசம், பசு, பதி ஆகிய முப்பொருள்களின் இயல்பு பற்றியன என்பது புலனாகும். பாசம் நமக்கு தெரிந்த பொருளாதலின் அதனை முன்வைத்தார். இவற்றின் வேறாக நான் என்றதனால் அப்பாசத்தோடு கூடி அதன் வசப்பட்டிருக்கின்ற பசுவை அடுத்து வைத்தார். குருவாகி வந்து உண்மையை உணர்த்தி பாசத்தின் நின்றும் விடுவிக்கின்ற பதியை அதன் பின் வைத்தார் என இவ்வாறு பொருத்தம் காணலாம். ஆறாவது வினா, நாதன் நடம்பர்
2: கேள்விகள் ஐந்து. இது வரைக்கும் நாங்க படித்த ஐந்து கேள்விகளே பசுவும் பாசமும் பசுவும் பதியும் கற்கப்பட்டு விட்டது. ஐந்து கேள்வியிலே மூன்று பொருள். ஏனென்றால் அந்த முதல் மூன்று கேள்விகள் முப்பொருளையும் உணர்த்த, நாலாவது பொருள் பசுவை உணர்த்த, ஐந்தாவது இறைவனை உணர்த்துகிறது. பாருங்கள், சும்மா நாங்க முதல் தரம் படிக்கிற பொழுது இது ஒரு பாட்டு மாதிரி தெரிந்தது. இப்போ எப்படி அந்த உரையாசிரியர்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தோடு தொடர்பு பட்ட கேள்விகளை எடுத்து காட்டுகிறார்கள். அப்ப முதல் அஞ்சு கேள்வியிலே முப்பொருளும் கேட்கப்பட்டு விட்டது, அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ஆறாவது வினா, நாதன் நடம் பற்றியது. இறைவன் செய்யும் ஐந்தொழிலே நடனம் எனப்படுதலின், அதுவும் பதியின் இயல்பாய் அமைதலின், அது பற்றிய வினாவை ஐந்தாம் வினாவிற்கு பின் வைத்தது பொருத்தமேயாகும்.
2: சிவபெருமானுடைய நடனம் என்பது அவனுடைய ஐந்தொழிலை குறிக்கின்ற குறியீடுகள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழிலை இறைவன் எந்நேரமும் செய்து கொண்டிருக்கிறான் என்பது நம்முடைய சைவம் சொல்லுகிற ஒரு உண்மை. அதுல ஒரு பல முன்பு அங்கேயும் சொல்லியிருப்பேன். இதுல ஒரு சின்ன குழப்பம் பெறும், படைத்தல், காத்தல், அழித்தல். பிறகு இந்த மறைத்தல் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். மறைத்த அழித்தலும் மறைத்தலும் ஒன்று போல நமக்கு தெரியும். அழித்தல் வேறு, மறைத்தல் வேறு, அதை புரிந்த ஐந்தொழிலே. படைப்பது என்பது ஒரு உயிரை அது உடம்பு முதலியவற்றோடு தொடர்பு படுத்தி உண்டாக்குவதற்கு தான் படைத்தல். உயிரை இறைவன் படைக்க முடியாது, அது நீங்கள் நன்றாக என்ற அது உள்பொருள். உள்பொருளை இறைவன் உண்டாக்க முடியாது. அப்ப படைத்தல் என்று சொல்கிறார்களே என்னவென்றால், அதனுடைய வினைக்கேற்ப உடம்பை பொருத்துதல் தான் படைத்தல். பிறகு காத்தல் என்றால் என்னவென்று கேட்டால், அந்த நினை முடியும் நிலையும் அந்த உடம்போடு உயிர் பொருந்தி நிற்குமாறு பாதுகாத்தல் தான் காத்தல். அழித்தல் என்னவென்று கேட்டால், அந்த வினை முடிந்த பிறகு உடம்பிலிருந்து உயிரை நீக்குவதுதான். ஆகவே உயிரை படைத்தார், உயிரை காத்தார் என்று சொல்லக்கூடாது. சைவசித்தா ஒரு சைவ சித்தாந்தம் படைத்தவனுக்கு இது தெரிய வேண்டும். படைத்தல் என்பது உடம்போடு பொருத்துதல், காத்தல் என்பது வினை முடியும் வரையும் அந்த உடம்பை காத்தல், அழித்தல் என்பது வினை முடிந்த பிறகு அந்த உடம்பை நீக்குதல். இது மூன்றும் செய்வார். இப்ப மறைத்தல் என்பது என்ன என்று கேட்டால், அது என்ன நல்ல நுட்பமான விஷயம். இந்த உயிருக்கு உயிர் வந்ததனுடைய நோக்கம் வினை அனுபவத்தை பெறுவதற்கு. வினை அனுபவம் பெற வேண்டுமானால் இந்த உலகம் எல்லாம் மாயை, மாயையினாலே ஆக்கப்பட்ட விடயங்கள், இதுக்குள்ளே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று தெரிய வந்துவிட்டால் வினை அனுபவம் நிகழாது. எனக்கு ஊசி, ஒரு டாக்டர் ஊசி போடுகிறார், இதெல்லாம் வினை வயப்பட்டு நிகழ்கிறது என்று தெரிந்து விட்டால் அந்த வினை அனுபவம் முடியாது. அனுபவம் பெற வேணுமானால் இது வினை என்று தெரியாமல் அதனாலே வரக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் பெற்றாக வேண்டும். பெற்றால்தான் அந்த வினை அனுபவம் நிகழும். அந்த வினை அனுபவம் நிகழும் மட்டும் இது பொய் என்று தெரியாமல் மறைத்து இது உண்மை என்று நம்மை நினைக்க பண்ணி அந்த இன்ப துன்பங்களை பெற செய்வதற்கு பெயர்தான் மறைத்தல் என்ற வார்த்தையை குறிப்பார். அருளல் என்பது இறை நிறைவாக இறைவன் தன்னோடு சேர்த்து முட்டி தருவதுதான் அருளல். ஆகவே இந்த ஐந்தொழில் நடனம் இறைவனாலே எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம சமயத்தினுடைய பெருமைகளிலே இதெல்லாம் ஒரு பெருமை. எந்த ஒரு, நான் முன்பும் சொல்லியிருப்பேன், எங்கேயும் ஒரு ஒரு பெரிய மனுஷனை டான்ஸ் ஆட வைக்க மாட்டோம். நீங்கள் மதிக்கிற ஒருவரை நடனம் ஆடுகிற தோற்றத்திலே நீங்கள் ஒரு நாளும் சிந்திக்க மாட்டீர்கள். இப்ப ஏன் சொன்னால் அதில் டான்ஸ் ஆடுற மாதிரி எங்கேயாவது ஒரு காட்சி நினைச்சு பாருங்கள், புத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சு பாருங்கள், வராது. நம்முடைய சமயத்திலே தான் இறைவன் நடன தோற்றத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அதனாலே அவனுடைய கௌரவம் குறையாமலே இருக்கிறது. ரெண்டும் ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி அது வந்தது என்று கேட்டால், அந்த ஐந்தொழில் நடனம் ஐந்தொழிலை குறிக்கிற நடனம் என்றபடியால் தான் அவனுடைய கம்பீரத்துக்கு குறைவில்லை. அதுக்கு ஒரு பாடல் ஏதோ ஒரு சித்தாந்த நூலே வரும், தோற்றம் துளியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றுகிற அங்கியிலே சங்காரம் மாற்றமாம் ஊன்று மலர்ப்பதற்கு உத்த திரோதனம் நான்ற மலர்ப்பத்தை நாடு என்று ஐந்தொழிலையும் இந்த ஐந்து உறுப்புகளிலையும் வைத்து பாடின பாட்டு சித்தாந்த நூல் ஒன்றிலேதான் வருது. பின்னுக்கு இவர் சொன்னாலும் சொல்லுவார். ஆகவே இந்த நடனம் என்பது அப்போ இந்த நடனத்தை இறைவன் எப்படி செய்யலாம்? அஞ்சு வேலையும் செய்யும் வரைக்கும் தீவிரமான டான்ஸ் ஆடிக்கொண்டேதான் இருக்கலாம். அதுல இருந்து தப்ப முடியாது. இந்த ஐந்து தொழிலும் எப்ப முடியும் என்று கேட்டால் கடைசி வரையும் முடியாது என்றால் உயிர் அனந்தமாக அந்தம் இல்லாதது. ஆகவே அந்தம் இல்லாத உயிரை முத்தி கொடுக்கும் மட்டும் இறைவன் பேச்சு கொண்டு வரும் என்றால் அவருக்கு ஆயுள் காலம் முழுவதும் நாட்டியம் தான் வேணும். இந்த நாட்டியத்தினுடைய விளக்கத்தை சொல்ல கேட்கிறார். ரசிங்க,
1: ஆறாவது வினா நாதன் நடம் பற்றியது. இறைவன் செய்யும் ஐந்தொழிலே நடனம் எனப்படுதலின், அதுவும் பதியின் இயல்பாய் அமைதலின், அது பற்றிய வினாவை ஐந்தாம் வினாவிற்கு பின் வைத்தது பொருத்தமே ஆகும்.
2: ஏனென்றால் ஐந்தாவது வினாக நாதனை பற்றி கேட்டார், பதி பற்றி கேட்டார். பதினின் தொழிலாக அமைகிறபடியால் அந்த கேள்வி அதுக்கு அடுத்ததாக வருகிறது என்கிறார்.
1: இவ்வாறு முப்பொருள்களின் இலக்கணத்தை கூறி முடித்த பின் சாதனமாகிய திருவைந்தெழுத்தை பற்றி ஏழாம் வினாவை அமைத்துக் கொண்டார்.
2: நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், 12 சூத்திரம் பிரிக்கிற பொழுது முதல்

0: இவர் என்ன சொல்லுகிறார், இந்த ஐந்து ஆறு கேள்வி கேட்டு விட்டார். மூன்று கேள்வியிலே மும்மலங்கள் பற்றி கேட்டார், நாலாவது கேள்வியிலே இறைவனை பற்றி கேட்டார், ஐந்தாவது கேள்வியிலே இல்ல மூன்றாவது கேள்வியிலே மலம் பற்றி சொன்னார், நாலாவது கேள்வியிலே ஆன்மா பற்றி கேட்டார், ஐந்தாவது கேள்வியிலே ஆண்டவனை பற்றி கேட்டார், பிறகு ஆண்டவன் செய்கிற தொழில்கள் பற்றி ஆறாவது கேள்வியிலே, ஏழாவது கேள்வியிலே என்ன சொல்லுகிறார் என்றால், இதனுடைய சாதனம் இப்படி ஒருவன் இருக்கிறான், அவனை அடைய வேணும். இதற்கும் ஒரு கருவி கிடைத்தால் தானே நாம் இறைவனை ஒரு வேலை செய்வதற்கு, அதை சுகப்படுத்துவதற்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவிகளைத்தான் சாதனங்கள் என்கிறோம். வீடு முழுக்க இப்ப சாதனங்கள் தானே வைத்திருக்கிறோம் என்றால், வேலையை சுகப்படுத்துவதற்கு, இறைவனை அடைகிறதாகிய அந்த வேலையை பெறுவதற்கான சாதனம் என்ன என்பதை விளங்கப்படுத்துவதற்கு தான் நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறான். அதுதான் சாதனம். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேனே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், அந்த சாதனம் பற்றி சொல்ல போகிறார்.
1: இவ்வாறு முப்பொருள்களின் இலக்கணத்தை கூறி முடித்தபின் சாதனமாகிய திருவைந்தெழுத்தை பற்றிய வினாவை, ஏழாம் வினாவை அமைத்துக் கொண்டார். சாதனத்திற்கு பின் பயனை கூறுவது முறை. எட்டாவது வினா முக்தி ஆகிய பயனை பற்றியதாகும். முக்தியை குறிப்பதாக செய்யுளில் என்ன சொல் இருக்கிறது? நான்காம் அடியில் உள்ள தான் ஏது என்பதில் உள்ள தான் என்பதே முக்தியை குறிப்பதாகும். அச்சொல்
0: ஒரு உண்மை இருக்கிறது, நீங்க கவனிக்க வேண்டும். இந்த பாடல்களிலே நாங்கள் பாட்டு கூடாக உண்மையை தேடுவோம். சிறந்த நூலாசிரியர்கள் உரை கூடாக பாட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடுவார். நான் என்னுடைய குருநாதர் இலக்கண வித்தகரிடம் ஒரு முறை கேட்டேன், நாங்கள் ஒரு நூலை நேராக பாடலை படிப்பதற்கும் உரையாசிரியர்கள் கூடாக படிக்கிறதுக்கும் உள்ளே என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே எனக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் இருந்தது, உரை படிக்கப்படாது என்று ஒரு அபிப்பிராயம் இருந்தது. இப்படிதான் அந்த காலத்திலே நான் அது சரியென்றே நினைத்தேன். முட்டாள்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். அவர் என்ன செய்தார், நான் என்ன ஏன் நினைத்தேன் என்றால், ஒரு நூலை ஒரு பாடலை படிக்கிற பொழுது என்னுடைய சொந்த கருத்தை அதில் அமர்த்தி விடுமே. ஒரு உரை ஆசிரியரோடாக படிக்கிற பொழுது எனக்கென்று ஒரு கருத்து வெளிப்பட வாய்ப்பில்லாமல் போகிறது, ஆகவே நானாக படிக்க வேணும் என்று நினைச்சிருந்தேன். அது இப்ப பல பேராசிரியர்கள் இப்பவும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அது முற்றாக மாறிவிட்டது. என் குருநாதரிடம் நான் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நாங்கள் ஒரு பாடலையோ ஒரு இதுலேயோ வாசிக்கிற பொழுது சொற்களிலே இருந்து பொருளுக்கு போகும், சொல்லிலே இருந்து பொருளுக்கு போகிறோம். உயர்ந்த ஆசிரியர்கள் என்ன செய்கிறார் என்றால், பொருளிலே இருந்து சொல்லுக்கு வருவார். அவர்களுக்கு பொருள் தெரியும், அந்த பொருளை இந்த பாடலிலே சொற்கள் எங்கே வைத்திருக்கிறது என்று தேடி கண்டுபிடிப்போம். இப்ப நாங்களா இருந்தா என்ன இந்த பாட்டு படிச்சிருந்தோம் என்றால், இந்த ஏழு கேள்வியோட முடிச்சிருவோம். மும்மலங்கள் பற்றி சொல்லி ஆகிட்டது, பசு பற்றி சொல்லி ஆகிவிட்டது, இறைவன் பற்றி சொல்லி ஆகிவிட்டது, பிறகு இறைவனுடைய திருநடனம் பற்றி சொல்லி ஆகிவிட்டது, அதற்கு பிறகு சாதனமாகிய பஞ்சாட்சரம் பற்றி சொல்லி ஆகிவிட்டது. இவ்வளவும் சரி, இந்த நூலாசிரியருக்கு பொருள் தெரிந்தபடியால் இவ்வளவும் போதுமா என்று யோசித்து பார்க்கிறார். அதுக்கு பிறகு பயன் சொல்ல வேண்டுமே, சாதனம் அடைவதற்கான வழியே தவிர பயன் அல்லவே, பயன் சொல்லப்பட இல்லையே என்ற வந்த பிறகுதான் அவர் என்ன நினைக்கிறார், இதுக்குள்ளே எட்டாவது கேள்வியும் இருக்கிறது என்கிறார். என்னவென்றால், இந்த தான் என்று முடிகிற இடத்தை வைத்துக் கொண்டு அஞ்செழுத்து தான் ஏது, நாங்கள் எப்படி பொருள் சொல்லுவோம், அஞ்செழுத்தாகி அந்த மந்திரம் தான் ஏது என்று நினைப்போம். இவர் அப்படி இல்லாமல் பிரித்து அஞ்செழுத்து ஏது தான் ஏது, தான் ஏது என்பது அந்த அனுபவமாகிய முத்து நிலை ஏது என்று பிரித்து கொண்டு கேள்வியாக இந்த பாடலை எடுத்துக் கொள்கிறார். அது நன்றாக புரிந்து கொள்ள, நாங்கள் சாதாரணமா படித்தா ஏழு கேள்வி இருக்கிறதாகத்தான் நினைப்போம். நூலாசிரியர் என்ன செய்கிறார் என்றால், அவர் மனவாசகம் கிடந்தவர், அவர் மணிகண்டனம் படித்தவருக்கு ஏழுக்குள்ள எட்டு அடக்க தெரிகிறது. இது இது இதுதான் இவர் எடுத்து காட்டுகிறார்.
1: சாதனத்திற்கு பின் பயனை கூறுவது முறை. எட்டாவது வினா முக்தியாகிய பயனை பற்றியதாகும். முக்தியை குறிப்பதாக செய்யுளில் என்ன சொல் இருக்கிறது? நான்காம் அடியில் உள்ள தான் ஏது என்பதில் உள்ள தான் என்பதே முக்தியை குறிப்பதாகும். அச்சொல் எவ்வாறு முக்தியை குறிக்கும் என்பதை பார்ப்போம். உயிர் எதனை எதனை சார்கிறதோ அதன் அதன் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு நிற்பது.

0: சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்பு.
1: இப்பிறப்பு நிலையில் உயிர் உடம்பை சார்ந்து உடம்பின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு உடம்பாகவே நிற்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அவ்வாறே முக்தி நிலையில் உயிர் சிவத்தை சார்ந்து சிவத்தின் தன்மையையே தன் தன்மையாக கொண்டு சிவமாகவே நிற்கும். சிவம் தன்னையே தந்து உயிரை தன் வண்ணம் ஆக்கிவிடும். மாணிக்கத்தை சார்ந்த பளிங்கு தன்னிடத்தே மாணிக்கத்தின் நிறத்தை முழுவதுமாக பெற்று மாணிக்கமே என்று சொல்லும்படியாக நிற்பது போன்றது இது. இதுவே தானாதல் ஆகிய முக்தி நிலை. தான் என்பது சிவத்தை குறிக்கும். எனவே தானாதல் என்பது சிவமாதல் என பொருள்படும். தானாதல் என்பதே செய்யுளில் தான் என நின்று முக்தியை குறிப்பதாயிற்று.
0: புரியுதுங்களா உங்களுக்கு? ஓரளவு விளங்கக்கூடிய விஷயமா தான் தெளிவா எழுதுகிறார். ஆன்மாவினுடைய இயல்பு சார்ந்ததன் வண்ணமாவது. மலவயப்படுகிற பொழுது மலத்தோடு நிற்கும், தன்வயப்படுகிற பொழுது தன்னாக நிற்கும், இறைவயப்படுகிற பொழுது இறைவனோடு சேர்ந்து நிற்கும். உண்மையான முக்தி நிலை என்றால் என்ன என்றால், இறைவன் பயப்படுதல், இறைவனோடு இரண்டர கலத்தல். ஒரு நல்ல மாணிக்க கடலுக்கு முன்னாலே கூழாங்கஞ்சி இந்த என்ன ஸ்படிகக்கல்லை வைத்தால் அது அந்த நிறத்தை காட்டும். அதுபோல முக்தி நிலையிலே இறைவன் தன்மையை ஆன்மா காட்டும். இங்கே தான் என்ற சொல் முத்தி நிலையை காட்டுமா என்றால், தான் என்ற சொல் இறை நிலையோடு கலந்துவிட்ட உயிரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அங்கே தான் என்பது தனக்கூடாக காட்டுகிற இறைநிலையைத்தான் உணர்த்துகிறது என்று பயனும் வந்துவிட்டது என்று இந்த ஒரு பாடலுக்குள்ளே எல்லா கேள்வியும் வந்துவிடுகிறது. மும்மலங்கள் வந்து விடுகிறது, பசு வந்து விடுகிறது, பதி வந்து விடுகிறது, பதியினுடைய ஐந்தொழில் வந்து விடுகிறது. பதியினுடைய ஐந்தொழிலுக்கூடாக நாம் ஆண்டவனை அடைவதற்கான சாதனம் நமசிவாயம் வந்து விடுகிறது. அந்த சாதனத்தினாலே பெறக்கூடியதாகிய நான் என்கின்ற தான் என்கின்ற முத்தி நிலை வருகிறது. மொத்தம் 8 கேள்விகளை 7 கேள்விகள் போல அடக்கி வாத்தியாரிடம் கேள்வியை கொட்டிவிட்டார். அதுல என்ன வேற இருக்கு?
1: அந்த பத்தி முடிஞ்சிச்சுங்க ஐயா. வினாக்களுக்கு உரிய விடைகள் அமைந்துள்ள செய்யுட்கள். நூலில் வரும் வினாக்கள் 8னுக்கும் உரிய விடைகள் அமைந்துள்ள செய்யுட்களின் எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன.
0: அது இப்ப எங்களுக்கு பெருசா தேவையில்லை. அவர் முன்னமே அறிமுகப்பட்டு என்னென்ன கேள்விக்கு விடை என்னென்ன பாட்டிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இனி எங்களுடைய வேலை, கேள்விகள் தெரிந்து விட்டன, பதில்கள் தெரிய வேண்டும். பதில்களை ஆசிரியர் பேச போகிறார். ஆசிரியரிடம் மாணவன் கேட்டாகிவிட்டது. இது ஒவ்வொரு கேள்விக்குமான பதில்களை ஆசிரியர் சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர்வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் எத்தனாவது பாடல் சிந்தனையில் இருக்கிறோம்? இந்த ஆகமங்கள் எங்கே அந்த பாடல் பார்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஐந்தாவது பாடல், களிறுல ஐந்தாவது பாடல், ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, இல்லையா? இந்த சித்தியார் பாடலுக்கு, அதாவது ஆகமங்கள், அருசமயங்கள், மற்ற வேதங்கள், சாத்திரங்கள் எல்லாம், இவைகளையெல்லாம் அவைகள் என்ன சொல்கின்றன என்றால், பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் தான் விளக்குகின்றன. பதி, பசு, பாசத்தை தான் விளக்குகின்றன. ஆனால் அதை நம்மால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே அறிந்து கொள்வது என்பது குரு வந்தாத்தான் அதை உணர முடியும். அதனுடைய முழுமையான பொருளை புரிந்து கொள்ளணும்னா குரு வந்தாதான் முடியும். அவனுடைய உபதேசத்தை கேட்காம இதனுடைய பொருட்களை எல்லாம் அறியவே முடியாது. அப்பர் பெருமான் அழகா ஒரு பாடல் சொல்லுவார். ஒருத்தன் என்ன பண்றான், அவனுக்கு தண்ணி வேணும். அந்த தன்னுடைய தேவைக்காக என்ன பண்றான், ஒரு குடத்துல தண்ணிய பிடிச்சு பத்திரமா மூடி வச்சுக்கிறான், தேவைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த குடம் ஓட்டக்குடம். அப்போ ஓட்டக்குடத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சு பத்திரமா அது நமக்கு பயன்படுன்னு மூடி வச்சா என்ன நடக்கும், அவ்வளவும் ஒழுகி போயிடும். அது மாதிரிதான் கோடி தீர்த்தம் குளித்து அங்கு ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே. நான் எத்தனையோ தீர்த்த கட்டத்தில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், வடநாடெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. என்ன தீர்த்தத்தில் ஆடினாலும் சரி, கங்கை ஆடிலேன், காவிரி ஆடிலேன், ஓங்குமாக்கடல், குமரி ஆடிலேன், எங்க போய் தீர்த்தம் ஆனாலும் அன்பு இல்லாம சும்மா அப்படி தனிய தனிய எல்லாரும் தெளிக்கிறாங்கன்னு நம்மளும் தெளிச்சுட்டு, எல்லாரும் முங்கு போடுறாங்கன்னு நம்மளும் முங்கு போட்டுட்டு வந்து, இல்லையா? அந்த காரியம்லாம் அன்பு இல்லைன்னா அதுல என்னுடைய பயன் முழுமையாக கிடைக்காது. அதுபடிதான் இந்த ஓட்டக்குடத்துல தண்ணி அடைச்சி வச்சுட்டு அது நமக்கு பயன்படும் நினைக்கிறானே அந்த மூர்க்கன்னே சொல்றார், மூர்க்கரோடு ஒக்குமே அப்படிங்கிறார். யாரோட செயலெல்லாம், கோடி தீர்த்தம் கலந்து அங்கு குளித்து அரணுக்கு அன்பில்லாம அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதுல தீர்த்தம் குளிச்சேன் குளிச்சேங்கிறது குடத்துல தண்ணி அடைச்சி வச்ச மாதிரி, ஆனா அது அவ்வளவு ஒழுகி போற மாதிரி என்ன ஆகுது, இந்த செயலினால் உள்ள பலனை அந்த ஆன்மா முழுவதும் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி இந்த சாத்திர அறிவையோ மற்ற ஆகம அறிவுகளையும் என்ன சொல்லுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு வந்தாதான், அவர் உபதேசத்து பண்ணாதான் அதை மற்றையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த களிறு பாடல் நமக்கு சொல்கிறது. அந்த பெருவடிவை யார் உணர முடியும்? பெருவடிவை உணர்ந்தாத்தான் இவற்றினுடைய பொருள் புரிய வரும். அதைத்தான் சொல்றார், ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே. அருசமயம் என்பது அகச்சமயங்கள். அகச்சமயங்கள் ஆறு, ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற அகச்சமயங்கள் ஆறு. அப்புறம் யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே, யோகத்தினால் பெறக்கூடிய அந்த சமாதி நிலை, அது இதெல்லாம், அவைகள் எங்கே. உணர்வு என்றால் அறிவு, ஞானம், அந்த நூல்களினால் கிடைக்கக்கூடிய ஞானம், அதெல்லாம் எங்கே. பாகத்து அருள் வடிவாய், அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே. ஒரு பாகத்துல அம்மையை கொண்டு அப்பன் அம்மை அப்பனாக வந்து ஆளவில்லை என்றால் ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே, இல்லையா? யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே. அவன் ஆண்டிலேனால் இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக உணர முடியாது. அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. அவனுடைய வடிவு எப்பேற்பட்ட வடிவு, பெருவடிவு, இல்லையா? அதை யாரால் அறிய முடியும், இதை நீ கூறுவாயாக, தன்னுடைய மாணவன்ட்ட சொல்றார். இதே பொருள் பெறக்கூடிய சிவப்பிரகாச பாடல் பதிமூணாவது பாடல், பலகலை ஆகமம், அந்த அதில் சொல்லிட்டு இவற்றுடைய பலகலை வேத ஆகமம் வேதம் இவற்றுடைய இவை என்னதை உணர்த்துகிறது, பதி பசு பாசம் தெரித்தல், பதி பரமே சொல்லிட்டு அந்த பெரு வடிவு எப்படிங்கிறத அப்படியே விளக்குகிறார். அந்த பெருவடிவை பற்றி மிக அருமையாக விளக்குகிறார். அவன் அருவாகவும் உருவாகவும் இருக்கின்றான் இல்லையா, குறிக்குணங்கள் இல்லாமல் இருக்கின்றான், நித்தமாய் ஏகமாய் நிர்மலமாய் இருக்கின்றான் இல்லையா, அசலமாக இருக்கின்றான், சலனமற்றதவனாக இருக்கின்றான், அகண்டிதமாக இருக்கின்றான். கண்டிதம் என்றால் வரையறைக்கு உட்பட்டது, நீளம் அகலம் உயரெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுபடி இவன் அகண்டிதன், எந்த வரையறைக்கும் அவன் வரையறைக்குள் அவனை உட்படுத்த முடியாது. அகண்டிதமாய் செலவரிதாய் செல்கதியாய் சிறியதாய் பெரியதாய் என்று அந்த பெருவடிவை இந்த பாடல்ல முழுக்க பேசுறார். அந்த பெருவடிவை உணர், அவன் பெருவடிவான அவன் அப்பேற்பட்டவன், அந்த பெருவடிவாக இருக்கிறவன் ஆச்சாரியனாக வந்து உணர்த்தினால் அன்றி இந்த பலகலை பல வேத ஆகமங்கள் சொல்லக்கூடிய அந்த பசுபாசம் தெரித்தலை ஆன்மாவால் உணர முடியாது. ஆக அந்த பெருவடிவையும் அந்த சிவபிரகாச பாடல்ல சொல்ற இந்த ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது என்பதையும் அந்த ஒரு பாடல்ல சொல்ற. அதனால இதற்கு இயல்புடைய அந்த பாடலை குறிச்சுக்கிடுங்க, பலகலை ஆகமம் இருந்தா அப்புறம் எழுதி வச்சுக்கிடுங்க. சிவபிரகாசம் 13வது பாடல், அவன் பெருவடிவு அங்க அருமையாக அந்த பாடல்ல பேசப்படுகிறது. அதுல மற்றதெல்லாம் ஓரளவு பொருள் புரியும். அசலமாய் அப்படின்னா சலனமற்றதாய், அகண்டிதமாய் என்றால் வரையறைக்கு உட்படாததாய், ஒரு வரையறைக்குள் அடக்கப்படாததாய், பெரும் வியாபகமாய், பெரும் வியாபகமாய், அதான் அகண்டிதமாய் என்பதற்கு பொருள். செலவரிதாய், அவனை அறிய முடியுமானா அது அரிது. செல்கதியாய், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அடைய வேண்டிய கதியாக உறுதி, ஆன்மா அடைய வேண்டிய உறுதி என்னது, அவனுடைய பேரின்ப நுகர்வு, அதான் செல்கதியாய். சிறிதாய், அணுவிற்கு அணுவாய், பெரிதாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்பதாக அவனுடைய அந்த பெரு வடிவினை அருமையாக அந்த சிவபிரகாச பாடல்ல உமாபதி சிவா விளக்குவார். பலகலை, பலகலை வே ஆகமம், அதுல குணம் குறிகள் இன்றின்னு சொல்றோம். குணம் இன்றினா என்ன பொருள், குணம் இன்றினா அப்புறம் என் குணத்தான் சொல்றோம், அப்புறம் எப்படி அவனை குணம் இன்றின்னு சொல்றது, என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றோம் இல்லையா, எட்டு குணங்களை உடையவன் சொல்றான் ஒன்னு ரெண்டு இல்ல, அப்புறம் எப்படி அவன் குணமின்றி குறிகள் இன்றின்னு சொல்றது. குணமின்றினா முக்குணங்கள் இன்றி, பொதுவா எந்தவித அடைமொழியும் கொடுக்காம குணமின்றின்னு சொல்லிட்டோம்னா அது எதைத்தான் குறிக்கும், குணம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எந்த அடைமொழியும் கொடுக்கலைன்னா அது எதைத்தான் குறிக்கும், முக்குணத்தை தான் குறிக்கும். அவன் குணம் உடையவனாக உள்ளான்னு சொல்ல வரும்போதெல்லாம் நிச்சயமா என் குணம் என் என்பது அதோட சேரும், வெறுமன குணத்தான்னு வராது. பெரும்பாலும் எதுவுமே சொல்லாம குணம்னு சொல்லியாச்சுன்னா அது எதைத்தான் குறிக்கும், முக்குணத்தை தான் குறிக்கும். அதனால முக்குண நாமெல்லாம் முக்குண வயப்பட்டவர்கள் இல்லையா, மூன்று குணமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு நேரம் சாந்தமா இன்பமா சாந்த சொரூபமா இருப்போம், ஒரு நேரம் வந்தா பார்க்கணும் இல்லையா, அப்படியே எழுச்சி கொண்டு அந்த ராசத குணம் உச்சகட்டத்தில் இருக்கும், சில சமயம் அப்படியே தாமச குணத்துக்கு போயிடும், ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அதிருப்தி இதெல்லாம் என்னதே தாமச குணம், மந்த நிலை இதெல்லாம் தாமச குணம். ஆக அந்த முக்குணங்களும் எப்பொழுதும் நமக்கு மாறி மாறி மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒருத்தனை எப்போ நல்லவன் சொல்கிறோம், அவன் பெரும்பாலும் சத்துவ குணத்துல இருந்தான். பெரும்பாலும் அவன் இருக்கக்கூடிய குணம் எதுலையாதான் இருப்பான், சத்துவ குண நிலையில இருந்தான்னா அவனை என்னன்னு சொல்றோம், நல்ல குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் அந்த அப்பப்போ அந்த சத்துவ குணம் வரும், ஆனா ரொம்ப நேரம் நீடிச்சிருக்குமாங்கிறது தெரியாது. அதனால நம்ம முக்குண வயப்பட்டவர்கள் அவன் குணங்கள் இல்லாதவன், ஆனா அந்த பெரும் குணமாகிய அந்த எண் குணங்களை உடையவன். அந்த தன்வயத்தனாதல், முற்றறிவு, பேராற்றல், பேரின்பம் இல்லையா, இயல்பாகவே பாசங்களை நின்று நீங்குதல், தன்வயத்தனாதல், இந்த போன்ற எட்டு குணங்களை எண்பான் குணங்கள் உடையவனாக அவன் இருக்கின்றார். அதனால குணம் குறிகள் இன்றினா முக்குணங்கள் இன்றி, குறினா எந்தவித அடையாளமும் இல்லாது இல்லையா, ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாதவன் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட பெருவடிவை அவன் எப்படி அருள், அவன் எப்படி வரான், பாகத்து அருள் வடிவும் தானும் தோன்றிலனே, அம்மையை ஒரு பாகமாக கொண்டு அவன் வந்து தோன்றவில்லை என்றால் அதான் ஞானாசிரியன். அருள் வடிவம் ஞானாசிரியன் யாரு, அவனுடைய திருவருள் தான், திருவருள் தான் ஞானாசிரியன். அவன் அந்த ஆன்மாவின் பக்குவ நிலையை பற்றி அவனே தானாகவே வந்து விடுகிறான். அதனால தானும் நம்ம மணிவாசகர் சொல்றார் இல்லையா, தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனே, என்னை யார் அறிவார் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றார். அதே வரிகள் தான், அதே பொருள் தான். பாட்டு ஆரம்பம் என்னது, வானும் மாகடலும் ஆயவீரனா, தானும் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனே, அதைத்தான் இங்க சொல்றார். பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே, அந்த பெருவடிவை யார் அறிவார், பேசு, நீ அதை யோசித்து சொல்வாயாக. ஆக அவன் அந்த பெருவடிவை பெருவடிவாக வந்து அவன் உபதேசித்தால்தான் இந்த ஆகமங்கள், அருசமயங்கள், யோகங்கள், அவற்றினால் பெறக்கூடிய ஞானம் இவை எல்லாவற்றையும் இந்த ஆன்மா உணரும் என்பதாக இந்த பாடலை வைக்கிறார். அடுத்தாப்புல உந்தியாருக்கு போவோம், ரெண்டாவது பாடல் உந்தியார்ல ரெண்டாவது பாடல், அதை எழுதிக்கிடுங்க வேணா. ரெண்டாவது பாடலம், பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற, அது ஏன்னா ரெண்டையும் கலந்து வர்றதுனால ரெண்டாவது பாடல் அதை எழுதிக்கிடுங்க. பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இதுல என்ன சொல்றாருன்னா, நமக்கு பழகி பழகினது என்னது, எதனுடைய சார்பு நமக்கு பழகியாச்சு, விடய சார்பு. உலகியல்ல உள்ள விஷயங்கள்ல தான் நம்ம சார்ந்திருக்கிறோம், எப்பொழுதும் அதுலயே பழகி பழகி பழக்கமாகி போயிட்டு, பல பிறவிகளிலும் இல்லையா, ஒரு பிறவியில் எத்தனையோ பிறவிகளில், அது கொஞ்சம் பழக்கம் இல்ல, அது கொஞ்ச நஞ்சம் பிறவியில், அது ஒரு அருளாளர் சொல்வார். அந்த ஒவ்வொரு பிறவிலையும் நான் குடித்த அந்த தாய்மார்களிடம் குடித்த பாலை பார்த்தா அந்த மால் துயில்கானே பள்ளி கொள்றானே பார்க்கடல், அதுல உள்ள பாலை விட அதிகம். எத்தனை எத்தனை தாய், எத்தனை எத்தனை தந்தை இல்லையா. ஆக அவ்வளவு பிறவிகள், அப்ப அதுல எல்லாம் பழக்கம் ஆயாச்சு, எது இந்த விடய சார்பு. உலகியல் சார்புல ஒவ்வொரு பிறவிலையும் அதுலயே உழண்டு உழண்டு உழண்டு அதையே அனுபவித்து அனுபவித்து அது ஊறி போயிட்டு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பழக்கம். அது தவிர நீங்கும்படி, தவிர என்றால் நீங்கும்படி, அது நீங்கணும்னா யார் வந்தாதான் முடியும், அவனுடைய உபதேசத்தினாலத்தான் அந்த விடை. ஏன்னா கொஞ்ச நாள் சார்பு அல்ல, அதனால அதுக்கு வரணும், அத அந்த சார்பை விட்டு நீங்கணும்னா பழக்கம் தவிர, தவிரன்னு நம்ம சாதாரண சொல்ற முறையில பொருள் எடுக்கக்கூடாது, அது தவித்து போகும்படி நீங்கும்படி, தவிர என்றால் நீங்கும்படி. அப்படி நீங்கணும்னா அந்த ஒரு பொருளால் தான் செய்ய முடியும். ஒரு பொருளால் என்றால் யாரு? அந்த ஞானாசிரியனால தான். ஞானாசிரியனுடைய உபதேசத்தால தான் இந்த பழக்கத்தை தவிர்க்க முடியும், விடயச்சார்பை விட்டு நீங்க முடியும். ஆக பழக்கம் தவிர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஞானாசிரியனுடைய வருகை, அவனுடைய உபதேசம் நமக்கு வேண்டும். அதை தவிர பழக்கத்திலிருந்து தவிரவே முடியாது. பழக்கம் தவிர பழகுவது அன்றி, பழகுவது அன்றி. எதை பழகணும்? அந்த பழக்கம் தவிரணும். என்ன பழகணும்? நம்ம இது பார்த்தோம்னா இது வந்து ஞானபாதம், மலவாதனை தான் இப்போ வாட்டி வைக்கு. மலங்கள் கூட இல்லை. இப்போ எதுக்கு வந்துட்டோம்? மலவாதனை உள்ள ஆன்மாவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அது என்ன பழகணும்? மலவாதனை வந்து தாக்குச்சுன்னா நம்ம தலை நடக்கும் ஆமைத்தகங்கிறார் இல்லையா திருவருட்பயனில், அந்த ஆமை போல ஐந்து, எப்படி ஆமையானது தனக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை வருகிறது, ஆரவாரம் கேட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஓட்டுக்குள்ள தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ள இழுத்து கொள்ளும். அதுபடி இந்த விடயச்சார்பு நீங்கியதுக்கு அப்புறமும், மலங்கள்லாம் நீங்கினதுக்கு அப்புறமும் உலகியல் விஷயங்கள் அந்த ஆன்மாவை பாதிக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே அந்த தன்னுடைய முதலாகிய அந்த சிவ சிந்தனைக்குள், சிவத்துக்குள் புகுந்து விடுவர். திரும்ப போதா, திரும்ப அதை விட்டு ஆமையாவது ஆரவாரம் அடங்கினதுக்கு அப்புறம் மெதுவா வெளியில வரும். இவங்க வரமாட்டாங்க. அப்ப இதெல்லாம் எப்போ வரும்னா அந்த குருவினுடைய உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி வரா, உள்ளையும் இழுக்க முடியும், வெளியிலையும் வராம இருக்க முடியும். அந்த அவனுடைய ஞானாசிரிய உபதேச மொழியை கேட்கற வர இந்த ஐம்புலன்கள்லேருந்து அங்க ஐம்பொறிகள், ஐந்து கருவிகளை அந்த ஆமை உள்ள இழுக்கிற மாதிரி இது என்ன பண்ணும்? இந்த ஆன்மா ஐம்பொறிகளையும் அடக்கி கொள்ளும். இல்லாட்ட அந்த மாதிரிலாம் உபதேசத்தை கேட்காம ஐம்பொறிகளை அடக்கு அடங்குனா அது அடங்கவே அடங்காது, அடக்கவே நம்மளால முடியாது. விடயச்சார்புக்கு காரணமா இருப்பது என்னது? பொறிகளும் கரணங்களும் தானே. அதனால பழக்கம் தவிர பழகுவது. அப்ப அந்த மாதிரி உச்ச நிலைமைக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த மல வாதனை என்ன பண்ணுமா? இவன் இதுல இருந்து எப்படா வெளியில வருவான்னு காத்து கொண்டிருக்கும். எப்படி விடம் உண்டவன் மருந்து சாப்பிட்றான், அந்த மருந்து சாப்பிடுவதிலிருந்து அவன் அதிலிருந்து நீங்கினான்னா அந்த விடம் என்ன பண்ணும்? காத்துக்கிட்டே இருக்கும். உடனே போய் மறுபடியும் அவனை பிடிச்சுக்கிடும், பாதிக்க செய்யும். அதுபடிதான் அந்த மலமும் என்ன பண்ணும்? காத்து கொண்டே இருக்கும். அதனால இந்த மலை அதைத்தான் பழக வேண்டும். அது மறுபடியும் வந்து மலவாதனையுடைய தாக்கம் ஏற்படாதவாறு அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பயிலுதல்? பழக்கம் தவிர என்ன சொல்றார்? பழகுவது அன்றி. பழக்கம் தவிர பழகுவதல் என்றால் என்ன பழகணும்? அதுக்காகத்தான் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக. எதை தக்க வைத்துக் கொள்வதற்காக? சிவபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, விடயச்சார்பினுள் மீண்டும் நுழையாதிருப்பதற்காக. இவன் என்ன பழக்கம் பழகணும்னா அதுக்காக தான் திரு ஐந்தெழுத்து கணிக்க வேண்டும். இந்த அந்த அதெல்லாம் எழுதிக்கிடுங்க. பழக்கம் என்னங்கிறத திரு ஐந்தெழுத்து கணித்தல் பழக்கம் இல்ல, பழகுவது. பழகுவது எதையெல்லாம் பழக வேண்டும்? பழகுவது வந்து திரு ஐந்தெழுத்தை கணித்தல், ஏகனாகி நிற்றல், ஏகநாதல் சூத்திரம் படி, ஏகனாகி இறைபணி நிற்கன்னு பார்க்க படிக்கிறோம் இல்லையா, அதான் ஏகநாதல். அப்புறம் மூணாவது இறைபணி நிற்றல். ஆ, ஏகனாகி இறைபணி நிற்கன்னு சொல்றோம் இல்லையா, என்னது ஏகநாதல்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஏங்க நாதல்னா அவனோடு ஒன்றுதல். அதான் காலையில் பட்டார்ல, உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்டவானு, ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா, அதுதான் ஏகநாதல். இறைபணி நிற்றல் வந்து எல்லாமே அவன் செயல், தன் செயல், என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே என்று தான் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் அவனை பொறுப்பாளியாக்க, அவன்தான் எல்லாமே, அவன் செயல்தான் என்று செயல்களை செய்வதுதான் இறைபணி நிற்றல். அவனோடு ஒன்றி நிற்றல், ஏகனாகி நிற்றல். அப்ப அந்த ஆன்மாவுக்கு செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? பிராரத்தம் இருக்க வர செயல்பாடுகள் இருக்கும், அவனோடு ஒன்றியாச்சு. செயல்பாடுகள் நம்ம உடம்பு இருக்கிறதுனால நிச்சயமா அந்த ஆன்மாவுக்கு எதுவும் உண்டு, செயல்பாடுகளும் உண்டு. அப்ப அந்த செயல்பாடுகள் அந்த ஆன்மா எப்படி செய்யும்? எல்லாம் திருவருளே, என்ன வந்தாலும் குற்றம் நீ குணங்கள் நீ, எல்லாம் நீதான் இல்லையா? மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணோ அடிமை சால அழகுடைத்து, எல்லாம் உன்னுடைய செயல்தான். இப்படி பண்ணாலும் சரி, நீ அப்படி பண்ணாலும் சரி, எனக்கென்று எந்த செயலும் இல்லை. அப்படி அது பேர் தான் என்னது? இறைபணி நிற்றல். அப்படிப்பட்ட ஆன்மாவை என்ன பண்ணுவான் அவன்? அவர்கள் செயலையெல்லாம் தன் செயலாக ஆக்கி விடுவான். இவன் செய்தி என் செய்தி என்றும், இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும், எவ்வளவு பாருங்களேன். அதான் நம்ம சண்டே சநாயனார், அவர் ஏகனாகி இறைப்பணி நின்றார். அதனால அவர் பெரிய பாதகம் செய்தாலும் என்ன பண்ணா, பாதகம்னா பெரும் பாதகம், தந்தையை கொன்றது ஒரு வகையில பாதகம், அந்தணனை கொன்றது ஒரு வகையில பாதகம், தனக்கு உபதேசம் பண்ண கொன்றதுன்னு ஒரு பாதகம், எல்லா வழியிலையும் பார்த்தாலும் அவர் செய்தது அத்தனையும் பாதகம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு பரிசு கொடுத்தார், பாதகத்துக்கு பரிசு கொடுத்தார், சண்டேச பதத்தை கொடுத்தார் இல்லையா? உடுப்பனவும் சூடுவனவும் எல்லாத்தையும் உண்பனவும் எல்லாத்தையுமே அவருக்கே உரிமையாக்கினார். ஏன்? செய்தது பாதகம், கொடுக்கப்பட்டது பரிசு. ஏன்? அவர் எந்த நிலையில இருந்து செய்தார்? ஏகனாகி இறைபணி நின்றார். அதனால அவர் செய்த செயல்களுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் அவன் என்ன பண்றான், அவன் பொறுப்பாளி ஆகிறான். இது ஏன் நம்ம உலகியல்ல ஒரு சாதாரண ஓமையை எடுத்துக்கலாம். ஒருவன் பைத்தியக்காரனா இருக்கான், நாம காரை நிறுத்தியிருக்கோம், புது காரு, ரொம்ப ஏகப்பட்ட லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். அவன் என்ன பண்றான், ஒரு கல்லை தூக்கி ரொம்ப விலை உயர்ந்த அந்த கண்ணாடியில வீசிடுறான். உங்களால எதுவும் பண்ண முடியுமானா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அவன் சுய நினைவோடு செய்யல, அதனால அவன் செய்த அந்த வேலைக்கு அவன் பொறுப்பாக மாட்டான். நீங்க எந்த யார்கிட்ட போய் அதை வழக்கு தொடுத்தாலும் அந்த வழக்கு செல்லுபடியாக, அவனை என்ன செய்ய முடியும்? அவன் கிருக்கன், அவன் தன் சுய நினைவுல இல்ல. அப்ப அவன் செய்த செயலுக்கு அவன் பொறுப்பாளி ஆக மாட்டான். அதேதான் இவர் தன் நினைவுல செய்யல, முழுக்க நினைவெல்லாம் சிவசிந்தனையில இருந்தாரு. அப்ப அவர் செய்த அந்த பாதகத்துக்கு அவரு பொறுப்பு அல்ல, அந்த பாதகம் அவரை வந்து அடையாது. அதனாலதான் செய்யக்கூடிய செயலை பொறுத்து அல்ல, அது எப்படிப்பட்டத பாதகமா சாதகமா அது நல்ல வினையா என்பது செய்யக்கூடிய அந்த மனதை பொறுத்துதான் இருக்கு. என்ன மனநிலையில் என்ன நினைப்பில் செய்கிறோமோ அதை பொறுத்துதான்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: முப்பொருள் அப்படி இப்படி போட்டு இது பண்ணி பார்ப்போம். பல விதமா சிக்கலை சிக்கி அதை எடுத்து அதுக்கு ஒரு முடிவு காண்போம். அப்ப முப்பொருளை பற்றிய உணர்வு படிக்கிற மனசுல பதியும். அப்படி பதிஞ்சிட்டாவே தத்துவம் எளிமையாக ஆகிவிடும். இந்த நிலைக்கு சிவப்பிரகாசத்தை எழுதுவதற்கு முன்னால் அல்லது எழுதிய பிறகு கூட சங்கற்ப நிராகரத்தை நமக்கு ஆசிரியர் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு சமயமா பார்க்கிற பொழுது அது தெரியாது. எனக்கு என்ன பாடமும் தெரியாது. நான் நேற்று காஞ்சிபுரத்துல பாடம் நடத்திட்டு இரவோட இரவா மூணு மணிலிருந்து 4 மணி வரை காஞ்சிபுரத்துல பாடம் சாந்தமிக்கு நடத்திட்டு இங்க நேரம் வந்தேன். 8 மணிக்கு வந்து நேரம் உங்கள்கிட்ட உட்காருவது என்னப்பா சங்கற்பிரகாசம் 1 மணி நேரம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சங்கற்பிரகாசத்துல முதல் செய்தியை சொல்லி அது சிறப்புகளை சொல்லி இப்ப நான் நேரம் பாயிரத்துக்குள்ள போறேன். ஏன்னா கடவுள் வாழ்த்து தான் எல்லாம் படிச்சுட்டாங்க. திரும்ப திரும்ப விநாயகருடைய காவி இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், அதுக்குரிய தத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். அதுல காலத்தை கடத்தணும்னா சங்கற்பிரகாசத்தை முழுக்க படிக்க முடியாது. ஏன்னா முதல் பாட்டே அவனுக்கு தத்துவம், அதை விளக்க ஆரம்பிச்சோம்னா முடிஞ்சு போயிடுவேன் நம்ம காரியம். அதனால அதுல கடைசி உங்க கையில என்ன புத்தகம் கொடுத்துருக்காங்களா இல்ல முழுக்க இருக்கா? முழுமையும் கடைசி வர இருக்கா? மாயையும் மாய மறுப்புன்னா இருக்கோ ஏன்னா உங்க கையில இருக்கிற புத்தகத்த மாதிரி மாவுக்கு ஏத்த பணியாரம் செய்யணுமே தவிர பணியாரத்துக்கு ஏற்ற மாவு வரப்பட. ஆனா இவங்க கொடுத்துருக்க பார்த்தா முழுக்க நம்ம நடத்திதான் ஆகணும். ஏன்னா இப்ப முதல்ல ஒரு நாளை கொடுத்துட்டாங்க, அப்புறம் இன்னொரு நாள் அடுத்தாப்புல வரப்போகுது, அவ்வளவுதானே. மாயாவாதியோட நிறுத்தல, ஐக்கியவாதி பாடனவாதிக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்ம எல்லா சமயத்தையும் படிக்கணும்னா இறைவன் திருவடியை பற்றினால் பிறப்பை அறுக்கலாம். பாட்டு கடைசியை வரிய பாருங்க. அதனால விநாயகர் கடவுள் வாழ்த்துக்கு நான் அதிகமாக நேரத்தை நான் கொடுக்க இல்லை. காரணம் பாட்டை படிச்சாவே உங்களுக்கு தெரியும். உங்க கையில தான் இருக்க, நான் படிச்சேன், நீங்களும் அதை ஒரு வர பார்க்கணும்.

0: திருந்திய அருந்தவம் பொருந்துபல் முனிவர் கமையாத்தாதல் அமையாது பழிச்சு நிகரில் செக்கர்புகர் முகத்து எழுந்த புனிற்று வெண்வீரை தனிப்பெரும் கோட்டு தழை செவி மழை மத புழை நெடுந்தடக்கை எல்லாம் விநாயகர் பெருமானவே உறுப்பு. முனிவர்களாலே வணங்கப்படுகிற விநாயகர் பெருமான் திருந்திய அருந்தகம் பொருந்து பல் முனிவர். சாதாரண முனிவர்கள் அல்ல, உயர்ந்த தவத்தினாலும் ஞானத்தை பெற்றதினாலும் உயர்ந்திருக்கக்கூடிய முனிவர்கள். கமையா காதல் அவர்களுடைய அன்பாக இருக்கக்கூடிய பக்தி. கமைதல் என்றால் நிரத்தல் என்பது பொருள், நிரம்புதல் என்பது பொருள். இறைவனை வணங்க வணங்க மீண்டும் மீண்டும் ஆசை வருமே தவிர மற்ற பொருள் மேல் அந்த ஆசை வராது. ஒரு முறை கோயிலே சென்று விளக்கரித்தவர்தான் ஆயுள் முறுக்க விளக்கரித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை தென்னல் அரிசி கொண்டு போனவர்தான் வாழ்க்கை முழுமையும் தென்னல் அரிசி கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆக கடவுள் வணக்கத்தில் மட்டும்தான் நமக்கு சலிப்பு ஏற்படாது, மற்ற எல்லாவற்றிலும் சலிப்பு ஏற்படும். ஒரு உதாரணம் சொன்னா அவருக்கு என கமையா காதல்ங்கிற என்ன பொருள் என்று சொன்னால் என்றைக்கும் நிரம்பால் இன்னைக்கு போய் சாமிச்சோம்னா நிறைஞ்சல மறுபடியும் நாளை போவோம். பிள்ளை கூத்தனை பார்க்காம இருந்தது இல்ல, பிள்ளை கூத்தனுடைய குபாரிசத்தை பார்க்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம பார்த்த பிள்ளை கூத்தன் தானே, நம்ம பார்த்த கோபுரம் தானே, அதை மனசுல இங்கிருந்து பார்க்க கூடாது. அன்பு நிரம்பாத திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போகும். ஆனால் மற்ற உலகத்து வாழ்க்கை திரும்ப திரும்ப வராது. ஒரு உதாரணம் சொன்னா தெரியும், ஏன்னா எல்லாரும் நம்ம எல்லாரும் பெரியவர்களா, நாம் அதுல ஆட்பட்டு இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவி வந்த காலத்துல வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு உண்டா, இந்த 7 மணிலேருந்து 7:30க்குள்ள படுற பாடுக்கு நம்ம வீட்டுல டிவி வாங்கலைனாலும் அடுத்த வீட்டு டிவி போய் அவங்கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி கெஞ்சி, இல்லைன்னா நகரசபையிலேயே கார்பரேஷன்லயோ பார்க்கல வச்சிருப்பான், அங்க போய் மணல உட்கார்ந்து பார்த்தோமா எல்லாரும் பார்த்தோம். ஏன்னா அப்பதான் அந்த புதுசு கொஞ்ச நாள் கூட அந்த எப்படா வெள்ளிக்கிழமை வரும். இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு சேனல்ல ஒளியும் ஒளியும் நடக்குது நம்ம பார்க்கிறோமா. இதுதான் சார் நம்முடைய வாழ்க்கை, அதுதான். மற்ற எந்த பொருளில் வேண்டுமானாலும் சலிப்பு ஏற்படும். தினசரி இட்லி போட்ட பையன் என்ன சொல்றான், என்ன வெறுமனே இட்லி கட்டிதானா, உடனே அடுத்தாப்புல ஒரு தோசை. தினசரி நம்ம வீட்டை முருகன்காய் கிடைச்சது நல்லா விளைஞ்சது இந்த வருஷம், எவனை விலைக்கு வாங்க மாட்டேன்ட்டான். நம்ம மரத்துக்காய நாம தான் வீட்டுல இருக்க முருகன்காயை பார்த்தாலே ஆத்திரம் வர்ற மாதிரி ஆகி போச்சு. முருகன்காய் சாம்பார், முருகன்காய் பொரியல், முருகன்காய் கூட்டு ஒண்ணு அடல, ஒரு வாரம் படம் போச்சு, தளிச்சு போச்சியா அப்படின்னு தளிச்சு போச்சுன்னு சொல்ற மாதிரியா. உணவு முறை தளிக்கும், ஆடை தளிக்கும், போகப் பொருள் தளிக்கும், கடவுள் வாழ்த்து மட்டும் தளிக்காது. அதனாலதான் அமையாக்காது தெய்வ வணக்கம் என்றைக்கும் நமக்கு சலிப்பு ஏற்படாது. அமையாது பழிச்சும் பழிச்சுதான் வாழ்த்து. நிகரில் பழிச்சுகின்ற ஒரு ஒப்புமை சொல்ல முடியாத விநாயக பெருமான். என்னென்ன இருக்கும், முகத்துல புள்ளி இருக்கும், செக்கர் செம்மையாக இருக்கிற புள்ளி இருக்கும், புனிச்சு வெண்பிறை வெண்மையான நிறை இருக்கும், சிகப்பு இருக்கு வெண்ணெய் இருக்கும், தனிப்பெரும் கோடு தலை செவி தாழ்ந்த செவியாக இருக்கும். தாழ்ந்த செவி என்பதற்கு கூட நம்முடைய செவிக்கும் யானுடைய செவிக்கும் வேறுபாடு. செவி அசையும், நம்முடைய செவிகள் அசையாது, வேறு எந்த உயிரினத்தின் செவியும் அசையாது. ஆனால் யானையினுடைய செவி மட்டும் அசையும். ஏனென்றால் செவி புலன் எப்பொழுதும் குற்றம் இல்லாது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, குற்றம் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக யானையின் காதுகளை அசைய வைக்கிறார்கள். நாம நம்ம காதலை எப்ப பார்த்தாலும் குற்றமேதான் அமைச்சு. ஏன்னா எவன் திட்டுறதுதான் நம்ம காதுக்கு கேட்கதே தவிர நல்லதை கேட்கணும் நம்ம நினைக்கிறது இல்லை. அப்ப காது வழியா போற தீ சொற்கள் அதுலயும் இப்ப ட்ரெயின்லயும் பஸ்லயும் வந்து அந்த செல்போன்ல வச்சுக்கிட்டு டேய் மடையா நான் சொல்றது கேட்கறாங்கிறான். யார சொல்றான்னு தெரியல, தெரியும் பார்த்தா அவன் ஏதோ மைக் இது செல்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். கணிசர ஒழுங்கா சொல்றது கேள்றா, இந்த வார்த்தை தான் நம்ம கேட்டுட்டு. தலை செவி மழை மத புழை நெடுத்தடை கூர்மையுடைய நெடுந்தடக்கை வாழ்தர் உம்மை நாட்டம் உம்மதநீர் நால்வாய் பாசம் அங்குசம் தேத்துரும் எயிறு ஒன் கழி இவை தாங்கும் புனித நாற்கரத்து அங்கடம் கடகம் பொங்கிழை ஆரம் இறை மணி கடிகை கரை அனல் கண் செவி கொட்ட தின்பெரும் பண்டி குறுந்தாள். எல்லாம் விநாயகரை பற்றிய குரு அமைப்பு. கடிறு தன் தனது இருக்கடல் நமக்கு வேண்டியது. எம்பெருமான் விநாயகப் பெருமானுடைய இரண்டு திருவடிகளை கருதா கருதி வெளியிறு துன்பம் செய்யக்கூடிய துயரம் துன்பம் செய்யக்கூடிய பிறவி. எனவே இங்கு துயரம் பிறவியை காட்டுவது, வெளியிறு என்பது துன்பத்தை காட்டுகிற சொல். துன்பத்தை தருகிற பிறவியை நீக்க வேண்டும் என்பது விநாயகப் பெருமானுடைய வாழ்க்கை. ஒரு பகுதி முடிந்தது, அடுத்த பகுதி பாயிரம். பெருமக்களே, பாயிரத்தில் பல செய்திகள் சொல்லப்பெற்றிருக்கின்றன. அதுல முக்கியமா நாம பதிவு பண்ண வேண்டிய செய்தி என்ன அதை சொன்னா இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சு போயிடும். இப்ப 40 நிமிஷம் முடிஞ்சு, இவ்வளவு நேரம் போர் அடிச்சுட்டே நினைக்கிறீங்களா? ஆக இப்ப பதிவு பண்ணியாச்சு. சங்கற்ப நிராகரம்னா என்ன? நாம ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இதுல என்ன சொல்ற முழுக்க 50 வரி, இந்த 50 வரியை நாம் படிக்க வேண்டிய வரிகள் இருந்தாலும் அதுல குறிப்பிடுகிற 3 செய்திகளை சொல்லுங்கள். ஒரு செய்தி, முதல் செய்தி நாம் இன்றைக்கு அதை பார்த்து விட்டு தான் இந்த வகுப்பை நிறைவு பண்ண வேண்டும். இந்த நூல் பாடப்பெற்றது சக ஆண்டில், சக ஆண்டுக்கும் கிபி ஆண்டுக்கும் 78 வருஷத்தை கூட்டிகள். அது 1235 சக ஆண்டு, 1235 தில்லை நடராஜ பெருமானின் ஆணி திருமஞ்சன விழாவில் 6ஆம் நாள் குறிப்பிடுகிறார் பாயிரத்தில். 1235 சக ஆண்டில் தில்லை நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தில் 6ஆம் நாள் அங்கே தில்லையில் இருக்கக்கூடிய சபையில் மாயாவாதமாக இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த ஒருவனும் அவனை உள்ளிட்ட பலரும் இறுதியாக வெய்கண்டாரினுடைய உபதேசத்தை கேட்ட ஒரு சைவ சித்தாந்தியும் அமர்ந்திருந்தார்கள். இதுதான் பதிவு. என்ன சக ஆண்டு 1235 78 கூட்டினீங்கன்னா எவ்வளவு இருக்கு கூட்டி பாருங்க, 13ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி. அங்க இருந்த சைவ சித்து அந்த மெய்கண்டார் வழியில வந்தவர் யாருன்னா நம்ம உமாவின் சிவம். ஆக உமாவின் சிவம் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார், மாயாவாதி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார், இடையில பல சமயத்தார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தர் ஓடி வருகிறான். எப்ப உட்கார்ந்துருக்கிறாங்க? 1235 சக ஆண்டு, அதோட 78 கூட்டிங்கன்னா கிபி 1313. அதுல ஆணி மாசம், ஆணி மாசத்துல திருவிழா நாளில் 6ஆம் நாள் இப்ப கூடி இருக்கிறாங்க. இது பாயிரத்தில் இருக்கு, கதையெல்லாம் இல்ல. உமாவதிசமே பாடுற பாயிரத்தில் இருக்கு. அப்ப ஒருத்தன் ஓடி வருகிறான், பிறவியை அஞ்சுகின்ற ஒருவர் ஓடி வந்தான். அவன் கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, எது இறை அருள் என. அவன் கேட்டது என்ன, எது இறை அருள் என. யார் இறைவன், அவனுடைய அருள் என்றால் என்ன, அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். கேட்டவன் யாரோ ஒருவன் பிறவிக்கு அஞ்சுகின்றான். கேட்டவன் யாரு, யாரோ ஒருவன் பிறவிக்கு அஞ்சுகின்றான். அதற்கு மாயாவாதி, நான் இறைவன் யார் என்று சொல்லுகிறேன், இறைவன் அளிக்கிற முக்தி எது என்று சொல்லுகிறேன் என்று தொடங்கிறான். உடனே ஐக்கிய வழியா, நீ சொல்லுகிறா உட்காரா, நான் சொல்றேன் சரி. உடனே பாடானவாதி, நீ இல்லடா நான் தாங்க. இப்படி ஒவ்வொரு சமயத்தாராக சொல்ல கடைசியில் சைவ சித்தாந்தி நான் சோப்ராக்கிரி இருக்கிறேன் நீ பார்த்து பார்த்தார். இது இப்ப உங்க மனசுல பதிவு பண்ணியிருக்கணும். சங்கற்ப நிராகரணம் ஆணி திருமஞ்சனத்தில் ஆறாம் நாளில் தோன்றிய ஒரு அற்புதமான சாஸ்திர நூல். இது நாம மனசுல பதிய வச்சுக்கணுமா வேண்டாமா நினைச்சு பாருங்க. அப்ப சங்கற்பங்களாகலாம் எவ்வளவு இந்தியவையாது, ஏன் இப்படி 14 சாஸ்திரத்துல முதல்ல இதை ஏன் நடத்தல, எப்படி இத எப்படி நம்முடைய அறிஞர்கள் விட்டு விட்டாங்க, நல்ல வேலையா விக்கிரம சிங்கபுரத்துல இப்ப இந்த பாடம் நடத்த வச்சது பெரிய விஷயம். நான் என்னுடைய ஆய்வுல சங்கற்பங்களாக முக்கியமாக ஏற்றுக்கொண்டேன். அதனால சங்கற்ப நாதனம் படிக்கும். சரி, இப்ப புரிஞ்சு பெற்றா இருக்கேன். ஏன் மதங்கள் இப்ப என்ன, ஐக்கியவாதியும் பாடானவாதியும் ஏன் உருவாகும் சார்? சாமியின் ஒருத்தர், அவரோடு சேர்ந்து தோன்றியது உயிர், இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு பாசம் இதானே சொல்லியாச்சுல. இத ஒருத்தர் சொன்னா பத்தாதா, அத ஒருத்தர் மறுக்க, அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்க, இதெல்லாம் என்ன பாடானவாதம், ஐக்கியவாதம், சங்க சங்கராந்தவாதம், இதெல்லாம் என்ன சொன்னா ஒரே கருத்தை சொல்லிட்டு போயிட வேண்டியதுதானே. ஒரே கருத்தை சொல்லல, மதம் பலவாயிற்று. சரி, இந்த மதங்கள் பலவானதுக்கு என்ன காரணம்? நம்முடைய வைத்தியநாதை அவர்கள் நேர்முக பயிற்சி மையத்தில் தருகிற அந்த நோட்ஸ்ல எழுதுவார்கள் பாட விளக்கத்தில், சமயம் என்பது வேறு, மதம் என்பது வேறு என்று எழுதுவார்கள். மதம் என்பது கொள்கை மாற்றமுடையது, சமயம் என்பது கொள்கை மாற்றம் இல்லாது. சைவ சமயத்தின் கொள்கை மாறாது, பௌத்த மதத்தின் கொள்கை மாறலாம், கிறிஸ்தவ மதத்தின் கொள்கை மாறலாம், சமயத்தின் கொள்கைகள் மாறாது. அது சமைக்கப்பட்டு விட்டது, அதை மாற்ற முடியாது. சாம்பார் வச்சா சாம்பார் தான், அதை வேணா தண்ணி ஊத்துனா ரசமா தோன்றலாமே, சாம்பார் ருசி தான், ரச ருசி வராது. முதல் பந்தியில சாம்பார், கடைசி பந்தியில அதே ரசத்தை விட சாம்பார் தனியா இருக்கும். அதுக்காக சாம்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது, சாம்பாருக்கு ரசம் ஊற்றுவான். ரசம் தனியா இருந்தது கெட்டியா போய் கடைசியில் ஊற்றுவான், எப்படி இருக்கு பாருங்க நம்ம சாப்பாடு. சாம்பார் ஆரம்பத்துல கெட்டியாகி ரசமா, ரசம் ஆரம்பத்துல தண்ணியாகி அதானம்மா. ஏன்னா நீங்க ஊத்துறதில்ல, நாங்க ஊத்துறதுனால அது எங்களுக்கு தெரியும். சமையல் செய்து நாங்க அதுதான் ஊத்துவோம், நாங்க தானே பெரிய பெரிய கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க தானே சமையல்காரர். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் பண்ண தெரியாதுன்னு, எங்களுக்கு மட்டும் நாங்க மட்டும் அந்த பாவத்தை அனுபவிக்கணும்னு தான் நீங்க இருக்கு. ஆனா உலகம் முழு அனுபவிக்கணும்னா நாங்க தான் வேணும், சமையல் கூட நாங்க தான் வெற்றி. 50-50 எல்லாம் வர முடியாது. ஏன் மாதம், மதம் மாறிச்சு. உமாவதி சிவம் சங்கற்ப நிராகரணத்தில் அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி இந்த மதங்கள் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்கிறார். என்ன தெரியுமா, அனைத்து தத்துவங்களுக்கும் அடிப்படை வேதம், அது இறைவனால் அருளப்பெற்றது. அதை கூட சொல்லுவார், தானாக சொல்ல இல்லையா, தனக்குரிய ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய உருவமாக படைத்து அந்த உருவத்தின் மூலமாகத்தான் வேதம் கூறப்பெற்றது என்பதுதான் சங்கற்ப நிராகரணத்தின் மூலம் உமாபதி தருகிற விளக்கம். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதம்தான் நம்முடைய தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. வேதத்தை தந்தவன் இறைவன். அப்ப வேதத்தை தந்தவன் இறைவன் என்றால் அவன் உருவத்தை வைத்த தன்னுடைய உருவத்தால் அவன் அந்த வேதத்தை தந்தானா? அவனுக்கு அப்ப வேதத்தை தருகிற போது என்ன உருவம் எடுத்தான்? அப்ப அவனுக்கு உருவம் எடுத்தான் என்றால் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று புரூஃப் ஆயிடுமே. இறைவனுக்கு உருவம் இல்லை. அருவுருவமாக நாம் படைத்துக் கொள்கிறோம், உருவமாக நாம் அவனுடைய விளையாட்டை படைத்துக் கொள்கிறோம். எப்பொழுது இறைவன் உருவம் எடுக்கிறானோ அது அவனுடைய விளையாட்டு ஆதாரம் அல்ல. பிற மதத்தார் இறைவன் உருவம் எடுத்தால் அவதாரம் என்பார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ஏசு அவதாரம், அல்லாவதாரம். ஆனால் சைவம் மட்டும்தான் உருவத்தை இறைவன் எடுப்பதில்லை. அவன் திருவிளையாடலாக தானே படைத்துக் கொள்கிறான், விளையாட்டாக படைத்துக் கொள்கிறான். ஒரு குழந்தை ஒரு மோமுடியை போட்டுட்டு வந்து நம்மளை பயமுறுத்துவது போல. இதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்தை இவன் எப்படி படைத்தான்? நான் சொல்ல உருவத்தை, வேதத்தை அவன் எப்படி படைத்தான்? உருவம் இல்லாத இறைவன் தன்னுடைய ஞானத்தை தருவதற்குரிய ஞானியாக ஒருவரை தானே உருவாக்கி தன்னுடைய நிலையில் அவரை சொல்ல வைத்தார். அதனாலதான் வைகண்டார் சொன்னான். எனவேதான் நந்தியம்பெருமான் அகச்சந்தானாச்சாரி என்று சொன்னார். நமக்கு ஞானாசிரியர் யாரு? அகச்சந்தானாச்சாரியர், புறச்சந்தார். அப்ப அகச்சந்தானாச்சாரியார் யார் என்றால் நந்தியம்பெருமான். அதனாலதான் கற்பக்கரகத்துக்கு முன்னாடி இருக்கிற பெருமான் நந்தியம்பெருமான். அந்த கற்பக்கரகத்துல அதனுடைய ஆவுடையாருக்கு சமமாக அந்த நந்தியம், சிவனுடைய லிங்கத்துக்கு சமமா இருக்க. ஏன்னா சிவன் ஆச்சாரியன், நந்தியம்பெருமான் மாணாக்கர். அதனாலதான் அந்த நந்தியம்பெருமான கல்லுலையும் வச்சிருப்பாங்க, ஐம்பொன்னாலையும் வச்சிருப்பாங்க. பின்னாடி கொடிமரத்தில் இருக்கிறது கல்லுலதான் இருக்கும், ஐம்பொன்ல இருக்காது. அது நமக்காக சொல்லப்பட்ட கல். ஐம்பொன்னாலும் பல திருக்கோயில பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி நான் சொல்றது சரிதானே? சில கோயில பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியம்பெருமான் கல்லிலையும் இருக்கும். ஆனால் ஐம்பொன்னில் பெரிய கோயில்களில், பழமையான கோயில்களில் ஐம்பொன்னில் இருக்கும். காரணம் இறைவனும் ஒன்று, அந்த ஆச்சாரியனுடைய மாணவனாக இருக்கிற இந்த பெருமானும் ஒன்று என்பதை காட்டுவதற்குத்தான் ஐம்பொன்னால் வைத்திருக்கிறார். நந்தியம்பெருமான் ஐம்பொன்ல இருக்காரு. இறைவன் அவன் எழுந்தருள்கிற பொழுது ஐம்பொன்னு அவர் அங்க இருக்கிற பொழுது, இப்பொழுது நந்தியம்பெருமானாக எழுந்தருளி தானே தன்னுடைய ஆசிரியனாகவும் மாணவனாகவும் காட்சி தந்தார் என்பதை காட்டுவதுதான் அர்த்த மண்டபத்தில் இருக்கிற நந்தியம்பெருமான். இப்ப நந்தியம்பெருமான் உற்சவமூர்த்தி அல்ல, மாணாக்கர். மாணாக்கர் நமக்கு ஆசிரியர், அவருக்கு ஆசிரியர் அங்க இருக்கிறார். ஆனால் நமக்கு ஆசிரியரை நாம் ஐம்பொன்னாக வைத்திருக்கிறோம். நம்முடைய வேதங்களினுடைய அமைப்புகள், கோயிலுடைய அமைப்புகள் எல்லாம் தவறுகளே கிடையாது. சரி, இப்ப அந்த ஆச்சாரிய வடிவத்தை உண்டாக்கி அவர்கள் மூலமாக வேதத்தை சொல்ல வைத்தார். அப்படி சொல்ல வைக்கிற போது சொல்லிட்டு முடிக்கிறேன் நேரம். வேதத்தை சொல்லுகிற பொழுது ஒரு பெற்றோர்கள், இன்னைக்கு பிளஸ் டூ வந்தாச்சு ரிசல்ட், இனி இந்த பெற்றோர்கள் படிக்கிறதுக்காக அவனை குத்தி குத்தி இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு பிளஸ் டூல படிக்க வச்சாங்க. பத்தாவது வகுப்பு படிக்கிறது நீ எதுவானாலும் ஆகணும்னு படிக்க வச்சாங்க. எட்டாவது ஆகுறது கண்டுக்கிறதே இல்லை. ஒன்னாவது ஆகுறவோ ஒன்னாவது வகுப்புல கொண்டு போய் விட்டா தனியன் தொலைஞ்சது, நம்மள்கிட்டயே கஷ்டப்படுத்தான், வாத்தியாசத்தை கஷ்டப்படுத்த. அந்தந்த பருவத்துக்கேற்ப எப்படி ஒரு பெற்றோர் கல்வியை அவர்களுடைய அறிவுக்கேற்ப கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுபோல இறைவன் தான் கூறுகிற கருத்தை எந்தெந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்திருக்கிறதோ அந்தந்த ஆன்மாக்கள் பக்குவத்திற்கேற்ப பொருள் கொள்ளட்டும் என்று அவன் சொன்னதால் உலகா இதனுடைய பொருள் நீ இல்லை என்று கொண்டது.
1: அவன் பக்குவம் அடையல,
0: அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா தான் சொல்லிட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்சது பேராசிரியர்கள், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்ப ஒரு பெற்றோர் எப்படி குழந்தைகளுடைய அறிவுக்கு ஏற்ப அப்படித்தான் தட்டணும். இப்ப போய் நம்ம அவனுக்கு கணக்கு தான் வரும்னு அவனை இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் படி எம்பிபிஎஸ் படின்னு திமிக்கிறோம், திமிக்க கூடாது. ஒரு குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்துக்கேற்ப பெற்றோர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பது போல இந்த ஓமையை கையாளுகிறார் உமாசிவம். அந்த வரியை சொல்றேன் அடுத்த வகுப்புல, அற்புதம். அந்த வரியை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ளவன். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுடைய பருவத்திற்கேற்ப ஒன்னாவது படிக்க வேண்டிய பையனுக்கு போய் பிளஸ் டூக்குள்ள பாடத்தை சொல்லி கொடுக்க கூடாது. பத்தாவது படிச்சுட்டு பதினொன்றாவது வர்ற போது பிளஸ் டூக்கு வந்துடுறேன், பதினாறு வகுப்பு படிக்கிறதே கிடையாது, எப்படி உருப்பிடுவேன்? அந்தந்த பருவத்திற்கு அந்தந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது போல இறைவன் வேதத்தை சொல்லுகிற பொழுது அவரவர் பக்குவத்துக்கேற்ப உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டதனால் அவரவர்கள் கருத்து அவரவர்கள் மதமாக மாறிச்சு. இதுதான் உமாபதி சொல்லுகிற கருத்து. அப்ப மதங்கள் எவ்வாறு உருவாகின என்றால் அடிப்படை வேதம்தான். அந்த வேதத்திற்கு அவனவனுக்கேற்ப பொருளை எடுத்துக் கொண்டானே தவிர உண்மையான அதுவும் இறைவனுடைய திருவிளையாட்டு தான். உனக்கு இவ்வளவுதான் ஐயா பக்குவம், நீ இவ்வளவு தெரிஞ்சுக்கோ என்று வேதத்தில் உள்ள கருத்துக்கள் பல சமயங்களாக மாறின. அந்த சமயவாதிகள் தான் இங்கு பேசப்படுகிற சமயவாதிகள். ஒரு வகுப்பு ஒன்பது பத்தர் தானே ஐயா, சமயத்தை கேட்டலாமா இல்ல தொடரலாமா? ஏன்னா இந்த எனக்கு முன்னாடி கடிகாரம் வச்சிருக்கிறாங்க, அதில் பத்திரை ஆயிடுச்சு. கடிகாரம் வச்சாலே அதுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்ப இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சங்கற்பநாதத்தை முழுக்க நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, சமயம் தோன்று மதங்கள் தோன்றுவதற்கு காரணம் வேதத்தின் பொருளை அவரவர் பக்குவத்திற்கேற்ப உணர்ந்ததுதான்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: முதல் பாடலுக்கு விளக்கம் பாடல்கள். முதல் பாடலை அப்படியே ஒரு முறை சொல்லிக்கொண்டு இரண்டாவது பாடலுக்கு வரலாம். பொருள் விளக்கத்திலே திரும்ப விளக்க வேண்டியது. ஒரு முறை அந்த பாடலை சொல்லி பார்த்து கொண்டா நம்முடைய பொருள்லாம் நம்ம ஞாபகம். மரமெனும் கடத்தில் கரும சேரகத்தில் மாயையாம் கிழங்கில் அன்புரித்து மண்ணு மூவெட்டாம் தத்துவம் நாளம் மலரிதல் இசை ஏழு இசை நலமிகும் ஈஸ்வர் சதாசிவம் இரண்டும் நன்னு கேசரங்களால் சத்தி நற்பொகுட்டாகும் நாளமே இந்து நயந்த கண்ணாமென மருவி இரவும் என் உடல பதும வீதிகை நீ இருந்தருள் ஆசனம் எனாமல் எனது குப்பிரதா எண்ணினேன் தெரிய இயரருள் பார்வை நந்தனையே அழகிலாம் இவர்கள் மலரடைக்கு இலையாய் அருளடைக்கு உண்மையாய் நின்ற ஆவடு குழந்தை அம்பலவானா அடியவருக்கு அருள் மாணவியே. முதல்வான் இதே ஆணவாகிய கடாபதியிலே கண்மமாகிய சேர் போன்றி அதே முதற்கான மாயையாகிய கிழங்கு உள்ளது. அந்த மாயை கிழங்கில் இருந்தும் தத்துவ தாமரை தோன்றியுள்ளது. அதிலே ஆன்மதத்துவங்கள் 24 நாகமாகும். வித்யாதத்துவங்கள் 7 விசாரித்தை 1 ஆகிய 8 இதழ்களாக உள்ளன. ஈஸ்வரம் சதாசிவமும் சேத்திரங்களாகவும் சத்திதத்துவம் பொகுட்டாகவும் நாகதத்துவம் ஈசமாகவும் உள்ளது. இத்தகைய தத்துவ தாமரையை நீ எழுந்தருளும் ஆசனம் என்று கருதாமல் என்னுடைய இருப்பிடமாக கருதினேன். அப்படி கருதியவனாகிய யான் தெளிவு வண்ணம் உன்னுடைய இயல்பாகிய அழைப்பாளனை என்பார் கொள்கிறாய். நீ உயிர்கள் ஆணவ மரத்தின் வழி நடக்கின்றவரை உயிர்களுக்கு புறப்படாதவன், உன் அருளின் வழி நடக்கும் போது புறப்பட்டு வழங்கக்கூடியவன், ஆவடு விவசாயத்தை விளங்கக்கூடிய அம்பலவாதன், அடியவர்களுக்கு அழகக்கூடிய செல்வமாக இருப்பான் என்று சொல்லி சொல்கிறான். இரண்டாவது பாடலை பார்க்கலாம். புதிப்பினால் வினையால் சகலனாம் என்பால் புதிப்பொழு வினையுமாய் சென்று புள்ளிய அறவின் வாய் மணி பொழிவார் தோல் மலர்த்து என வெளிப்படுத்தி நசிப்பிரா கருணை உருவமாய் வந்து ஞானபாரத்தை ஈரைந்தாய் நன்கு காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் என் பெருமை நான் அறியேன். வசிக்கும் ஐந்தொழிலின் மலநடை நான்காய் மற்றொரு தொழில் அருள் நடையாய் மண்ணுயிர் திறங்கி நடத்தொழில் புரியும் வல்லரே மறுபு சித்திடத்தும் அசித்தினும் நீங்காது அகண்டமாய் நிறைந்த அருள் பரிபூரண கடலே ஆவடு குலத்தை அம்பலவானா அரியவருக்கு அருள் வாங்கி. ஆவடு குலத்தை அம்பலவானா அரியவருக்கு அருள் வாங்கி என்பது எல்லா பாடமே இப்படி வரும். பார்க்கும் ஒரு நீக்கவன் இருக்கின்ற பரிபூரணம் என்ன பாடலும் வரலாம். அந்த மாதிரி இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டார் சொன்னால் சகலான்மாவை சிவபெருமான் குருவாக வந்து ஆட்கொள்கின்ற முறைகளினை அதை கூட எடுத்திருக்கிறார். நான் எப்படி சகலான்மாவாக திகழ்கின்றேன் சொன்னார் இரண்டு காரணங்களால் சகலான்மாவாக திகழ்கின்றேன். இங்கே நம்ம உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஆன்மாக்களும் சகலான்மாக்கள் தான். யாராவது நம்மை நான் வந்து பிரளயாகர என்றோ விஞ்ஞானகர் என்றோ சொன்னார் அதை நான் நம்பிவிடக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. ஐயா அவர்கள் அதை காலையிலே வந்து போக ஏதோ ஒரு செய்தி சொன்னாலும் ஐயா அவர்கள் காலையில் சொன்னால் தெரியாது. அதாவது அவர்களுக்கென்று உள்ள உலகங்களையும் தெளிவாக தெரிவித்தார். ஆகவே சித்தாந்த தக்கவர்கள் என்னன்னா முதல்ல மிகப்பெரிய ஒரு அனுபவம் நமக்கு என்ன அப்படின்னா யாருக்கையும் நாம் வந்து ஏமாறோம். காரணம் ஏமாற்ற முடியாது. அன்னி உலகத்தில் எளிதாக ஏதாவது சொல்லி ஏமாற்றிருக்கிறாரு நம்மகிட்ட முடியாது. இருக்கிற அம்மாக்கள் தான் உங்களுடைய சகலான்மாக்கள் தான். அந்த சகலான்மாக்களை எவ்வாறு சூழ்நிலை ஆக்கிறார் சொன்னால் அவர்கள் சரியக்கிரியாயோடும் திருச்சியின் தெரிவித்திருக்கிறார்.

0: அரிய கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்றால் சரியாக ஒரு பாடல் புறச்சமயம் எழுந்தும் அகச்சமயம் புக்கும் அப்படின்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டீங்க இல்லையா? எட்டாம் புத்தகம் ரெண்டாம் அறிவிலிருந்து முதல் பாடல் அவசியம் நீங்கள் பார்த்து புறச்சமயம் எப்படி கைவசமித்து வருது சும்மா எரியாததுன்னா புறச்சமயம் எழுந்தும் அகச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் இல்லையா? மிருதி வழி உழன்றும் அது மரியாதை வரலாம் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரமா அரசுரைகள் அவை அறிந்தும் அறிந்தவர்கள் புரிந்தும் அருங்கலைகள் பலரிந்தும் ஆரணமூர் உணர்ந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து வேத சிறப்பொருளை மிகச் செழித்தும் சென்றார். இவ்வளவு நெய்யும் ஒளி தெளிவு பெற்ற பிறகுதான் எங்கள் சைவ திறத்து அடைவர். சைவ திறத்து அடைவர் சைவ திறத்து அடைந்துதான் உடனே ஞானம் பெற்று முச்சரிந்துவார்களா? இது சரியக்கிரியா யோகம் செலுத்திய பின் குருவாக வந்து இந்த நாலாவதாக உள்ள ஞானத்தை உணர்வோம். சரியக்கிரிய யோகங்களை இயற்றும் போது சாமி எப்படி இருக்கின்றார்? உயிருக்கு உயிராக இருந்த வண்ணமே இருந்தவாறே திருச்சி உணர்ந்து ஞானத்தை உணர்த்த வரும்போதுதான் அறிவுக்கறிவாய் நிற்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வருகின்றார். குருவாய் சொன்னார் குருவாய் குருவாய் இருக்கு உண்மை கொடுத்தார். அறிவுக்கறிவாக இருப்பது மட்டுமன்றி குருவாகவும் இருந்து வருகின்றார். ஆகவே அப்படி குருவாக வந்து ஆட்கொள்ள முறைகளையும் சொல்கிறார். ரெண்டு காரணங்கள் தகவலுக்கே உரிய சிறப்பான தன்மைகள் அந்த ரெண்டு தன்மைகளும் அடியர்கள் இருப்பதால் அடியை சகலன் நின்று கொடுத்திருந்தார். என்ன? ஒன்று புசிப்பு, இன்னொன்று வினை. புசிப்பினால் வினையினால் புசிப்பு, அதாவது புசிப்புன்னா என்ன? வினைப்போகங்களை அனுபவிக்கின்ற அந்த நுகர்ச்சி, அதுதான் புசிப்பு. புசிப்பு என்றாலும் நுகர்ச்சி என்றாலும் அனுபவம் என்றாலும் அதுதான் வினை அனுபவங்கள். இருவரம் உடையோர் விளையாட இருக்காங்க, அவங்களுக்கும் தான் கர்மமானம் உண்டு. இப்போ அவர்களும் தான் வினைப்போகங்களை அனுபவிப்பார்களே. சகலான்மாக்கள் மட்டுமா அனுபவிக்கின்றார்கள் என்று கேட்டால் சகலான்மாவுடைய அனுபவம் அவர்களுக்கு விளையாடுறது. அவர்கள் சிறந்த அனுபவம் அப்படி சொல்லிக்கணும் இல்லையா? நமக்குள்ளதான் பேசலாம் சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த மூன்று குணங்கள் இருக்கின்றனவே, சீர குணம், ராஜச குணம், தாமச குணம். உலகம் எல்லாம் முக்குணமயமானது, உலகமே முக்குணமயமானது. ஏன்னா தத்துவங்களின் போட்டதை நீங்க படிச்சிருக்கீங்க, அதுல புத்தியில இருந்துதான் மற்ற தத்துவங்கள் சின்ன தத்துவங்கள் எல்லாம் புத்தியில இருந்து தான் வருகிறது. புத்தியில இருந்து அகங்காரம் கொண்டிருக்கிறது. அந்த அகங்காரம் மூன்று வகையா விளங்கி அதுலதான் மனம், ஞானேந்திரியம், அப்புறம் கண்ணேந்திரியம், அப்புறம் தன்மாற்று பூதங்கள். அப்ப புத்தியில இருந்தாலும் புத்தி எதுன்றது குணதத்துவம். குணதத்துவத்திலிருந்து வந்ததா புத்தி. இப்ப குணதத்துவம் ஏன் பேரு? அது மூன்று குணங்களும் இருப்பதனால குணதத்துவம். சாத்வீகம், ராஜதம், தாமதம். ஆக உலகம் எல்லாம் முக்குணமயம் இல்லையா? ஆக நான உலகத்துல எந்த அனுபவத்தை பெற்றாலும் அது முக்குணம், முக்குணங்கள் மயமான அனுபவமாக தான் இருக்கும். இந்த முக்குணங்களையும் அழுத்துகின்ற இந்த அனுபவம் பிரளயத்துக்கு கிடையாது. இந்த முக்குணங்கள் குணதத்துவத்திலிருந்தா வருது. குணதத்துவம் பிரகிருதியில் இருந்தது. பிரகிருதி மாயைக்கு மேற்பட்ட உலகங்கள்ல தானே பிரளயாக ரெண்டு மன உடையவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மன உடையவர் கேட்க வேண்டாம், அசுத்தமாயிலே இல்லை அவர்கள். சுத்தமாய உலகங்கள் பிரகிருதி மாயிலிருந்து வருவதுதான் முக்கோணங்கள். பிரகிருதி மாயா புவனங்களிலே இருப்பவர்கள் சகடர்கள் தான். ஆகவே இந்த முக்கோண புசிப்பு அதுதான் இந்த புசிப்பினாலும் சொன்ன முக்கோண புசிப்பினாலும் அப்புறம் வினையாலும் சொன்ன வினையும் தான் இருமாவுடைய விளையாட்டு இருக்கின்றது. வினையினால் சகடன்னு தனித்தன்மையோடு சொல்வதற்கு எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த புசிக்கும் போதே மேலடையை ஈட்டுதல், மேலும் மேலும் அப்படி ஈட்டிக்கொண்டே போகிறது. ஒரு வினையை அனுபவிக்கும் போதே மேல்நிலையை ஈட்டிக்கொள்ளு. அதாவது இந்த வினையான இந்த அந்த அனுபவம் நமக்கு முன்வினையின் காரணமாக வந்தது என்று அடங்காமல் அடங்காமல் என்ன செய்யும்? அந்த அனுபவம் இன்பமாக இருந்தால் அதை மேலும் மேலும் பெறுப்பது எப்படி என்று அது மீது ஆசை மீறுதல். அப்படி இல்லாமல் அந்த அனுபவம் இன்பமாக இருந்தால் இது இன்னாரால் வந்தது என்று சொல்லி அவருக்கு இருக்கிறது எனக்கு அவர் மீது வெறுப்பு கொள்ளுது, இப்படி விருப்பு வெறுப்பு கொள்ளுது. ஆகவே நம்ம உலக அனுபவம் எல்லாமே முன்னிலைக்கு ஈடாவது அனுபவம்னா நாம இந்த பிரவீத செய்கிற புதிய விலைகள் எவை அப்படின்னு உமாவுக்கு வச்சு ஒருத்தர் கேட்டான். அப்போ நேருக்கு வரவில்லை ஏது அப்படின்னா, நேர்பிறவிக்கு காரணமாக இந்த பிறவியில் நாம் செய்கிற விலைகள் எவை கேட்டான். நேருக்கு வரவில்லை ஏது நில் அங்க விருப்பு வெறுப்பு என அறி அப்படின்ட்டார். அந்த வினை அனுபவம், வினை அனுபவம் பண்ணும் போதே அதுல ஏற்பட்ட விருப்பு வெறுப்பு தான் நாம் செய்கின்ற புதிய வினைகள். ஆக இப்படி செய்வதனால என்ன ஆகுதுன்னா, உலகம் முழுக்க கொடுக்கின்ற அந்த மகாசங்கார காலத்தில் இருக்கின்றதே அந்த பிரளய காலம், அதுக்கப்புறம் இருமலமுடையவருக்கு தெரிவிக்காது. பிரளய காலத்தில் அவர்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள். ஆனால் சகலாத்மாக்கள் அதுக்கப்புறமும் பிறப்பார்கள். சகலாத்மாக்களுக்கு அது இடைப்பாடு காலம் தான் பிரளய காலம், இடைப்பாடு மீண்டும் அவர்கள் பிறப்பார்கள். ஏன்னா அவர்கள் வினையை அனுபவந்தோறும் புதிய வினைகளை ார்கள். ஆகவே புசிக்கும் போதும் வினைகளை ஈர்க்கின்றனால் சகலன் சொன்னார். புசிப்பினாலும், குணமயமான புசிப்பினாலும், புசிக்கும் போதும் நேர்வினைகளை ஈர்க்கின்ற அந்த வினைத்தன்மையினாலும், புசிப்பினால் வினையினால் வினையால் சகலனாம் என்பார். அப்படிப்பட்ட என்பார் எவ்வளவு காந்திருக்காங்க. ஒரு பிரளயாகரனாக இருந்தால் பரவாயில்ல, அஞ்ஞானகரனா இல்லாதாலும் ஒரு பிரளயாகரனாக கூட பரவாயில்ல, இப்படி சகலனா இருக்கிறானே அப்படின்னா புதுக்கி வைக்காமல் என்னையும் ஆட்கொள்ள எப்படி வந்தாரா, புதிப்பு தெரியும் வினை தெரியும் வேற ஒன்றும் தெரியாது அப்படிதான் நான் இருந்தேன், உனக்கு எது தெரியுமோ அது வழியாகவே நான் வாழப்பாருன்னு வந்து ஆட்கொண்டார். புசிப்போடு வினையுமாய் புசிப்பினால் வினையால் சகலனாம் என்பால் புசிப்போடு வினையுமாய் புகுந்து புசிப்பாகவே என்னுள் புகுந்தார், என் வினையாகவே என்னுள் புகுந்தார். எப்படி புசிப்பாக புகுகின்றார், எப்படி வினையாக புகுகின்றார் என்று பார்க்கிறேன். அதாவது புசிப்பின் மூலமும் வினையின் மூலமும், புசிப்பது அம்மாதான், பலனை அனுபவிப்பது அம்மாதான், வினையை செய்வது அம்மாதான், எல்லாத்தையும் தான் என்ற உணர்வோடு செய்கிறது. அப்போ இதெல்லாம் ஒன்னால நடக்கல, என்னாலதான் நடக்கிறது என்று உணர்த்துதல் சுவாமி உணர்த்துகின்றார். அப்படின்னா சுவாமி அதுதான் சுவாமி புகுகின்றார் சொல்றது. ஏற்கனவே அனாதியே உயிர் அறிவில் இறைவனுடைய அருள் கலந்துதான் இருக்கின்றது. புதிதாக ஒன்றும் உயிரிடத்தில் திருவருள் புக வேண்டியதில்லை. ஆனால் இங்கு புகுந்துன்னு சொன்னாரே அப்படின்னா, இருவரும் கலப்பு உயிரிடத்தில் இருந்தும் உயிர் அதை உணராமல் தானே இருக்கின்றது. இந்த உயிர் அந்த அருக்கலப்பினை உணரும் நிலைதான் புகுந்த நிலை. எவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த நிலை நினைச்சு பார்க்கிற நமக்கெல்லாம் எவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா. அந்த திருவருள் கலப்பினை அனுபவத்திலே உணர்வு, இப்ப நம்ம நூல்கள் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், அனுபவத்திலே உணர்ந்து அந்த நிலை எவ்வளவு நல்லா இருந்தது, அதுக்கு மேல பேரு எதுவும் இல்லை. அந்த அனுபவத்திலே வந்து உயிர் அதை உணராமல் இருந்த உயிர் அனுபவத்தில் அதை உணர்கின்ற நிலை, அதுதான் இறையவர்கள் உயிரிடத்திலே பூந்துள்ள நிலை என்று சொல்கிறோம். எப்படி போகின்றார் புத்தத்தின் மூலம் அப்படின்னா, எத்தனையோ போகங்களை போக பொருள்களை இந்த ஆன்மா இயக்கி வைத்துள்ளது இல்லையா. திருவருள் தெரிஞ்ச இந்த ஆன்மா முயற்சிகளை செய்து எத்தனையோ போக பொருள்களை இயக்கி குறித்து வைத்துள்ளது. அதனால் அது மிகவும் பெருமையோடு இருக்கின்றது இல்லையா. என்னென்ன போகங்கள் அதெல்லாம் இருக்கின்றது. அப்போ இவ்வளவுதான் அதை குவித்து தொகுத்து வைத்திருந்தாலும் என்னென்ன போகத்தை தான் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு நிலை அந்த உயிருக்கு ஏற்படுகிறது இல்லையா. உன்னுடைய போகங்கள் உனக்கு உரிமையானவை என்று எவ்வளவுதான் நீ சேர்த்து வைத்திருந்தாலும் உனக்கு அனுபவம் என்பது இவ்வளவுதான், அதற்கு மேல் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு நிலை வாழ்க்கையை ஏற்படுகின்றது அல்லவா. அதைத்தானே வல்லூர் பிள்ளை சொன்னார், வகுத்தான் வகுத்த வரையல்லார் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் அறிவிக்கின்றார். கோடி ஒரு பெருந்தொகை இந்த முறையிலே கோடி சொன்னார். கோடி கோடியாக தொகுத்து வைத்தவர்களும் இறைவன் எதையெல்லாம் அனுபவித்து வகுத்து வைத்திருக்கின்றானோ அதைத்தான் அனுபவிக்க முடியும் சொன்னார். அப்போ அந்த போகப் பொருள்களே என்ன உணர்த்துகின்றது, ஆன்மாவின் சுதந்திரமின்மையை அந்த போகப் பொருள்களே உணர்த்தி நிற்கின்றன இல்லையா. ஆகவே அப்போ அந்த புதிக்கப்படும் போகப்பொருள்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய இருப்பினை உணர்த்துகின்றான். நான் கருதியபடிதான் எல்லாம் நடக்குமே ஒழிய நீ கருதியபடி நடந்து விடாது என்று, நீ கருதியபடி நடக்கின்றிருந்தால் அது என்னுடைய கருத்தாக இருந்ததுனாலே, என்னுடைய கருத்தும் உடைய கருத்தும் ஒத்திருந்ததுனால அது நடந்திருக்கு. நீ நினைச்சுக்கலாம், நீயும் அது வரையை கருதுனால என்ன வருதுன்னு நினைச்சுக்கலாம். ஆனா நான் அப்படி கருதினேன். அதனாலதான் தேவர்கள் அமுதம் வருவது நினைச்சுதான் பார்க்கவே கலைந்தார்கள். இல்லையா? ஆனால் அங்கு வந்து அமுதம் முதல்ல வராத மட்டும் இல்ல, அவர்கள் எண்ணத்துக்கு மாறாக காலகால விடம் இந்த காலம் இருக்கும்னு நினைச்சாங்க, அடுத்த கணம் இருக்க முடியாத மாதிரி ஆலகால விடம் இருக்கு. அப்ப சிவ சந்தர்ப்பம் எதுவோ அதுதான் நடக்கின்றது என்பது தெரிகின்றது. அதற்கு ஒரு நல்ல குரான எடுத்துக்காட்டு. ஆகவே அந்த புதிப்பின் மூலமாக, புதிப்பினை வரையறுத்து திருவரை நிலைநிறுத்துவதன் மூலமாக ஆன்மாவுக்கு தன்னுடைய சுதந்திரமின்மையை, தனக்கு தலைமை இல்லை என்பதை ஆன்மா உணர செய்கிறது திருவருள். ஆகவே இறைவனுடைய திருவருள் தான் தான் நடக்கும் அப்படின்னு உணர்வதற்கு அந்த புதிப்பு ஒரு வாயிலாக இருக்கின்றது. அப்புறம் வினை இல்லையா, வினை வினை செய்தால் உடனே பலன் கிடைக்கும் நினைக்கிறது. சில சமயம் செய்த வினைக்கு ஈடான பலன் கிடைக்கிறது, சில சமயம் செய்த வினைக்கு போதுமான பலன் கிடைக்கிற, சில சமயம் பலனே கிடைக்கிற, சில சமயம் எதிர்மாறான பலன் கிடைக்கின்றது இல்லையா. சில சமயம் இது முயற்சியை செய்ய தொடர்வதற்கு முன்பே பலன்கள் வந்து புரிந்து விடுகின்றன. இப்படி எல்லா விதமாகவும் நடக்கின்றது இல்லையா. அதுதான் அருமையா ஒரு பாட்டை சொல்லுவாங்க, ஒன்று நினைக்க அது ஒழித்து ஒன்றாகும், அன்றி அது வரையிலும் அந்த ஒன்று இணையாடும் முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாடும் ஈசன் செயல். ஆகவே இது எவ்வளவு முயன்றாலும் அந்த பலன் எந்த காலத்தில் அந்த பலனை ஆன்மா அனுபவிக்கணும்னு அந்த கால வரையறை செய்யப்படுறதோ அந்த காலத்துல தான் இந்த ஆன்மா இந்த பலனை பெற முடியும். நீங்கள் எவ்வளவோ நாளாக நினைத்திருக்கலாம் இந்த சித்தாந்த சாஸ்திரங்களை இன்னும் ஆழமாக கற்க வேண்டும், இந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுதோ வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் இந்த நாட்களில் இந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. இனி எத்தனையோ பேர் இங்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கலாம், அவர்களுடைய சூழல் காரணமாக இங்கே வர முடியாமல் போயிருக்கலாம். ஆகவே அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா, ஆகும் நாளன்றி ஆகா என்று மூன்றை அருமையாக சொல்லியிருக்கிறது. தமிழில் உள்ள நீதி நூல்கள்லாம் அவசியமாக நம்ம வந்து படிக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். வேறு வழி இல்லை, அல்லது மற்ற சாதனங்கள் எங்கேயோ எடுத்து போயிடும். நம்மளுடையதெல்லாம் நீதி நூல்கள்ல அப்படி நம்ம தத்துவ தெளிவான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இது வந்து சாதாரணமானவர்களும் படித்து கொண்டிடலாம், நம்ம மாதிரி தத்துவ நோக்கோடு படித்து கொண்டிடலாம், அப்படி அமைந்திருக்கு. ஆகவே வினை ஆன்மா செய்தாலும் பலன், அந்த வினைக்கேற்ற பலனானது உரிய காலத்தில் தான் கொடுக்கப்படும். இந்த பிறவியே கூட அந்த பலன் இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு பிறவி கொடுக்கப்படலாம். ஆகையினாலே அந்த வினையும் வந்து நான் ஏற்றிருக்கேன் என்று சொல்வதற்கு இல்லை, அந்த பலன் வந்து இறைவன் கையில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த வினையிலும் அவன்தான் என்னை செலுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வினையின் மூலமாகவும் வினை பலனை வந்து உரிய காலத்தில் அவன் நிர்ணயித்து ஊட்டுவதன் மூலமாக உயிரானது தனக்கு தலைமை இல்லை என்று உணர செய்து எல்லா தலைமையும் திருவருளுக்கு தான் என்ற ஒரு உணர்வை அந்த உயிரிடம் ஏற்படுகிறது. அதுதான் திருவருள் உயிரிடத்தில் புகுதல். அந்த புதிப்பை வரையறை செய்து என்னென்ன போகங்கள் தான் என்று வரையறை செய்வது, வரையறை செய்து அதன் மூலம் புதிப்பை நிர்வகிப்பது திருவருள் தான் என்று உயிரை உணர்வு செய்தது. அது மாதிரி வினை எவ்வளவுதான் உயிர் செய்தாலும் அதற்கு பலன் வந்து திருவருள் நினைக்கின்ற காலத்தில் தான் கிடைக்கின்றது. அதன் மூலமாகவும் உயிர் தனக்கு தலைமை இல்லை, அருளுக்குத்தான் தலைமை என்று அருளின் தலைமையை உணர்ந்து அருளையே நாடி அந்த உயிர் நிற்கிறது. இதுதான் உயிரிடத்தில் அருள் புகுதல். புதுப்பின் மூலமாகவும் இணையின் மூலமாகவும் இவ்வாறு அந்த அருள் உயிரிடத்தில் புகுந்தது இல்லையா. ஆகவே புதுப்பினால் இணையால் தகரனாம் என்பால் புதுப்போடு இணையுமாய் உண்டு. ஆகவே இந்த ரெண்டையுமே மாறி மாறி உயிர் செய்திருக்கிறதுனாலும் அந்த உயிரை கைவிடாமல் அந்த புதிப்பு வினை வாயிலாகவே அந்த உயிரிடத்தில் புகுந்தான் பெருமான். புதிப்போடு நினைவாய் வந்து இந்த புதிப்புக்கு வினைக்கெல்லாம் மூல காரணமாக உயிரிடத்தில் இருந்தது எது? ஆணவ மரம். அதுதான் சுகபோக புதிப்பதற்குரிய உயிரை இந்த மாதிரி இடிந்த மாயாபோகங்களில் திருத்தியது. இதை நீ நுகர்வதற்கு உரியவன் என்ற ஒரு உணர்வை அந்த உயிரிடத்தில் ஏற்படுத்தியது இந்த ஆணவ மரம் தான் இல்லையா. ஆகவே அது உண்மையானது, ஆணவ மரம் உண்மையானது, பொல்லாமல் நிறைந்தது. ஆகவே அதற்கு அறவை உவமையாக சொன்னார், பாம்பை உவமையாக சொன்னார். அந்த பாம்பிடத்திலே ரத்தினமானது இருக்கக்கூடும், நாகத்திடம் நாகப்பாம்பிடம் ரத்தினம் இருப்பதாக இலக்கியம் சொல்கின்றன. அப்படிப்பட்ட பாம்புகள் இருந்திருக்கின்றன. என்ன அந்த நாகத்திட புள்ளிய அந்த நாகத்திடமிருந்து அந்த ரத்தின மணியை வெளிப்பது போல உண்மையான இந்த ஆணவ மனத்திடம் இருந்து இல்லையா. இந்த ஆணவ மனம் என்ன பண்ணியது, எல்லாம் வினையெல்லாம் நீ தான் செய்வேன், அதுக்கு ஏற்ற போகங்கள் இதுதான், இதை நீ புதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிலையிலேயே புதிப்பையும் வினையிலையுமே நிறுத்தி வந்தது ஆன்மாவை. புதிப்பு வினை வாயிலாகவே இறைவனுடைய அளவுக்கு கூந்தது இல்லையா? இந்த புதிப்பும் வினையும் புதிப்பாகிய மாயையையும் வினையாகிய கண்ணத்தையும் நான் தான் உனக்கு கூட்டி வைத்தேன் என்று இறைவன் சொல்கின்றான். நீ ஆணவத்தோடு மட்டும்தான் கேளாசிருக்கிறாய். இந்த புதிப்பையும் வினையும் நான் தான் உனக்கு கூட்டி வைத்தேன். ஏன் இவற்றின் மூலமாக ஆணவத்தை ஒடுப்பதற்கு. ஆனா நீ ஆணவத்தோடே சேர்த்து கொண்டு இந்த புதிப்பையும் வினையுமே போகம் இருக்கு. இந்த புதிப்பு வினையும் நீ கடந்து இருந்து சிவபெருமானை அடைவதற்காக கடந்து வருவதற்காக கொடுக்கப்பட்டவை. எதை பயன்படுத்திக் கொண்டு ஆணவத்தை போக்கணுமோ அந்த இடையே ஆணவத்தை வழி வைத்துக் கொண்டு ஒளியானது வாழ்ந்து வந்தது. அப்போ அதை பொறுத்தவர் வேடிக்கை பார்த்து பாராத இதே அவர் வந்து உயிரின் பக்குவம் நோக்கி படிமுறை நோக்கி அந்த புதிப்பு வழியாகவும் வினைவெளியாக வந்து புதிப்பும் வினைப்பும் நீ சுதந்திர முடியும் அல்ல என்ற அனுபவம் மூலமாக உணர்த்தி என்ன பண்ண அந்த ஆணவத்திடமிருந்து உயிரை ஈர்க்கின்றார். இந்த ஆணவனத்தின் காரணமாகத்தான் நீ புதிப்பையும் வினையுமே வைத்துக் கொண்டிருந்தாய் என்று உணர்த்தி அதிலிருந்து அந்த உயிரை ஈர்க்கின்றார். அது நாகத்திடமிருந்து மணியை நீர்க்கின்ற செயல் போன்றது. நாகத்திடம் மணி எப்படி உள்ளது? கெடாமல் உள்ளது. தன்னுடைய பிரகாசம் கெடாமல் உள்ளது. ஆனா அந்த பிரகாசம் வெளிப்படாமல் உள்ளது. அது மாதிரி ஆணவனத்தில் அழுகி கிடக்கின்ற உயிர் தன்னுடைய அறிவு கெடாமல் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அறிவு வெளிப்படாமல் இருக்கின்றது. அதை வெளிப்படுத்துவது தான் அங்க சுவாமியுடைய வேலை. ஆகவே அந்த புண்ணிய ஆணவத்திலிருந்து உயிரின் அறிவை வெளிப்படுத்துதல் அந்த நாகத்திடமிருந்து மணியை வெளிப்படுத்துவது போல. அதான் புண்ணிய அறவின் மா வாய் அறவின் வாய் மணி கொள்வார் போல் என்னை மலத்து என்னை வெளிப்படுத்தி மலத்திலிருந்து என்னை வெளிப்படுத்தி. அதான் மலத்தட்சியிலிருந்து மலத்தட்சியை நன்றாக குறைத்து என்று அர்த்தம். உயிரின் மலத்தட்சி நன்றாக குறைகின்றதுன்னா அப்ப அந்த உயிருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அப்ப அந்த உயிர் வந்து நம்மிடம் ஆனந்த மனம் என்ற மூலபந்தம் உள்ளது. அதிலிருந்து நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். நாம் விடுபட வேண்டும். அதிலிருந்து நம்மை விடுவிக்கும் குருநாதர் யார் என்று அந்த ஒரே தேகத்தோட இருக்கும் அந்த ஆன்மா. அதான் அந்த மலத்தட்சியிலிருந்து ஓரளவு விடுபட்ட ஆன்மாவுக்கு அதான் அடையாளம். தன்னை ஆட்கொள்ளும் குருநாதன் இங்கே இருக்கின்றான் என்று அதே தேகம்தான் இருக்கும். ஆணவத்தை பற்றி நன்றாக புரிந்து கொண்டது. இதுல இருக்கிற வரை நமக்கு திரடி விடாது. ஆகவே இதிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய குருநாதன் எங்கிருக்கின்றான்? சிவபெருமான் குருநாதாக வர வேண்டும். அந்த மணிவாக்க பெருமானுடைய வரலாறுல பாக்கணுமே. அந்த வரலாறு இந்த நிலையே மலபரிபாகம் என்பார்கள். இதுதான் மலபரிபாகம். ஆலமலமானது தன்னுடைய சக்தி கெடுவதற்குரிய இடங்கள் ஏதோ அது கூடதான் சேரும். இந்த உயிர் வந்து சிவனடியாக போட்டோம். மலபரிபாகம் அந்த உயிர் ஆலயத்தை தோழும் அடியார்களை போற்றும் சிவசாஸ்திரங்களை கேட்கும் திருமுறைகளை ஓதும். இதெல்லாம் என்ன ஆனந்த சக்தி கெடுவதற்குரிய இடங்கள். இந்த இடங்களையாவது சாரும் இந்த மலவரிவாகம். ஆகவே அந்த மலவரிவாகத்தை எனக்கு ஏற்படுத்தி புசிப்பின் வாயிலாகவும் இணையின் வாயிலாகவும் உன்னுடைய தலைமையை எனக்கு உணர்த்தி அதைத்தான் நீ புகுந்துன்னு சொல்ற. புகுந்து உன்னுடைய தன்மையை எனக்கு உணர்த்தி எனக்கு மலவரிவாகத்தை ஏற்படுத்தி. அதாவது என்னுடைய மலசக்தியை நன்கு கெடுத்து இல்லையா? தன்னுடைய தலை தனக்கு தலைமை இல்லைன்னு உணரும் போது அங்க செருக்கு அடங்குது இல்லையா? அப்ப செருக்கு வந்தது மலசக்தினால தானே. அப்ப மலசக்தி செருக்கு அடங்குதுன்னா மலசக்தி கெடுகின்றது தானே அந்த பொருள். ஆகவே புசிப்பின் நிலையாமையும் வினையின் நிலையாமையும் உணர்த்தி உயிருக்கு தலைமை கிடையாது என்பதை உணர்த்தி அந்த உயிரின் செருக்கை ஒடுக்கி அதன் மூலம் அந்த மலசக்தியை நன்கு ஜெயித்து மலபரிவாகத்தை ஏற்படுத்தி அந்த மலபரிவாகம் ஏற்படுத்துவதற்கு தான் அந்த ஓமை. நாகத்திலிருந்து மணியை ஈர்த்தது ஓமை. ஒவ்வொரு ஓமையும் ஏன் புதிக்கின்றார்கள் என்று சித்தாந்த பகுடைக்கிற சாஸ்திரம் சொல்லுது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 46 படலம் முதல் 48 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கியது அப்படின்னு. பன்றி மலைக்கன் இந்த பன்னிரு பன்றி குமாரர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் 12 சூரியர்கள் போல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அம்பாள் கேட்குறா சுவாமிகிட்ட, பெருமானே அந்த பன்றி குட்டிகளுக்கு காட்டில் இருக்கிற 200 தாய் பன்றியை காட்டி கொடுத்து நீங்கள் வந்து ஊட்டி விட்டுருக்கலாமே. என்ன காரணம்னா, பெருமான் இதே கடம்பவனத்தில் அந்த லீலை வந்து பரஞ்சோதி சொல்லலை, இன்னொருத்தர் சொல்கிறார். புலிமலை புல்வாய்க்கு அருளியது, நம்ம குருநாதரும் சொல்கிறார் திருவாசத்தில், புலிமலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அந்த லீலை இதில் சொல்லலைனாலும் நீங்கள் கேட்காம இருக்கக்கூடாங்கிறத நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். கடம்பவனம் மதுரையா ஆறத்துக்கு முன்னாடி கடம்பவனமாக இருக்குது. அப்போ ஒரு மான் அப்போதான் பிரசவிச்சிருக்க ஒரு குட்டி, அந்த குட்டியை ஒரு புதரில் மறைச்சி வச்சுட்டு தாகம், அதுக்காக ஒரு குளத்தில் போய் வாய் வச்சு தண்ணீர் அருந்துகின்றது. அப்போ ஒரு வேடன் பானம் போட்டு அதை கொன்னுடுறான். அது சாகும்பொழுது தன்னுடைய குட்டியை நினச்சிக்கிட்டு அந்த குட்டி வந்து பால் இல்லாமல் சிரமப்படுமே என்று நினைத்து கொண்டு பெருமானே என்று அந்த பெருமானின் சிவபெருமானை நினைத்த வண்ணம் உயிரை விட்டது. உடனே சுவாமி என்ன பண்ணார், பக்கத்திலே இருக்கிற புலியை கூப்பிட்டார். இங்கே பாரு, உன் குட்டியாக நினச்சிண்டு இந்த மான்குட்டிக்கு ஊட்டுனர். அந்த புலி அந்த மான்குட்டிக்கு ஊட்டிச்சு. அது ஊட்டி அந்த மான் வந்து அந்த புலியை தாயாக பாவிக்கிறது, புலி மான்குட்டியை தன்னுடைய பிள்ளையாக பாவிக்கிறது. அன்றாடம் ஊட்டி கொண்டு வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் ஊட்டலை, ஒரு வேளை ஊட்டலை, மாதக்கணக்காக புலி பால் கொடுக்கறது, மான் குடிச்சுட்டு வளர்ந்துட்டே வருது. இதைத்தான் அந்த மணலூர்லேருந்து அந்த வணிகன் பார்க்குறான். பார்த்துட்டு இது ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக இருக்கணும் என்று இரவிலே தங்குகின்றான். தங்கும்பொழுது அந்த சொக்கலிங்கத்தினுடைய காட்சியையும் சித்திர சித்திரையில் வந்து இந்திரன் வந்து வழிபடுவதையும் பார்க்கின்றான் என்று அந்த திருவிழப்பன சொல்லுது. அப்பொழுது மீனாட்சி கேட்குறா, நீங்களே ஏன் போய் வந்து பால் கொடுக்கணும், அந்த புலியை வந்து பால் கொடுக்க வைத்ததை போல யாராவது ஒருத்தரை பால் கொடுக்க வச்சிருக்கலாம் இல்லையா, இந்த பன்றிக்குட்டிகளையும் நீங்களே ஏன் போய் பால் கொடுத்தீங்கன்னு கேட்கும்பொழுது, நான் என் இஷ்டப்படி செய்வேன், யாரும் என் இஷ்டப்படி செய்கிறத கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன். பரமேஸ்வருடைய யாரும் கேள்வி கேட்டு பழைக்க முடியாது, அவர் இஷ்டப்படி செய்வார் அவர். அப்பர் பெருமான் வந்து கேட்டார், திருவடி கேட்டார் சக்தி முற்றத்தில், சுவாமி பக்கத்தில் இருக்கிற நல்லூருக்கு வான்னு சொன்னார். அப்பர் பெருமான் போனார், திருவடி தீட்சை வாங்கிட்டார். நம்ம மாதிரி இருக்கிறவன் என்ன கேட்பான், நல்லூரில் திருவடி கொடுக்க முடியும் சக்தி முற்றத்தில் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் திருவடியே கிடைக்காது. பெருமான் திருவுள்ளம் எதுவோ அதுதான் சரி. சுவாமி சொன்னார் அம்பாள்கிட்ட, சகல ஜீவ தயாபரன் என்று இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, எல்லா உயிர்கள்ட்டையும் வந்து அன்பு கொண்டவன் சொல்லுது. அந்த அன்பனை எப்படி வந்து அது எப்படி உண்மையாகும், அப்போ எப்படி வேணாலும் நாம் ஒரு அன்பு உள்ளவன் எந்த நிலையிலும் அன்பை காட்டுவான். தான் தானே செய்தாலும் செய்வான், செய்வித்தலும் செய்வான். அப்போ எது தோணுதோ செய்வான், அன்பு தான் முக்கியம். அப்பொழுது எனக்கு எல்லா உயிர்களும் ஒன்று தான், உயிர்களிலே நான் வேற்றுமை பார்ப்பதில்லை, இது ஒஸ்தி இது தாழ்த்திங்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஈ எறும்புலேருந்து பன்றிலேருந்து மனுஷன்லேருந்து ஆம்பளிலேருந்து பொம்பளையிலேருந்து படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை எல்லாரும் எனக்கு ஒன்று தான், தேவர்கள் நரகர்கள் மனிதர்கள் எல்லா உயிர்களும் எனக்கு உயிர்களே என்று பெருமான் சொன்னார் என்று பொருள். இந்த பன்றி குட்டிகள் வந்து சிறந்த ஞானிகளாக இருக்கின்றார்கள். அப்போ இறைவன் சித்த புருஷ வேஷத்தில் ராஜராஜ பாண்டியனுடைய கனவிலே சென்று, உனக்கு நல்ல மந்திரிகள் வேண்டும், ஆகவே பன்றி மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற பன்றி முகம் கொண்ட மானுடர் 12 இருக்கின்றார்கள், அவர்களை சென்று வணங்கி நீ மந்திரிகளாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. அரசனே சொன்னதுனால ஏற்றுக்கொள்கிறார். என்ன சிறப்புனா, எந்த பன்றிகளுக்கு பால் இல்லாமல் அந்த பன்றிகளுடைய தாய் தந்தையரை இவன் வேட்டையாடினானோ அந்த பன்றிகளையே இவனுக்கு மந்திரிகளாகவும் அவருடைய மந்திராசோழன் எப்படி இவன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண முடியாத சுவாமி பண்ணிட்டார். அந்த பன்றி குட்டிகள் சொன்னபடி இவர் கேட்குறாரு இப்போ ராஜா. அந்த பன்றிகள் வந்து அரசனை எப்படி பாவிக்கிறாங்கன்னு கேட்டால், கண்ணும் கவசமும் போல இருந்து காப்பாற்றுறாங்க. கண்ணு வந்து தொலைவிலிருந்து வருகின்ற ஆபத்தை காட்டி காப்பாற்றும், கண்ணு தவறிய இடத்திலே கவசம் அருகிலிருந்து நெஞ்சிலே பாய செலுத்தப்பட்ட வேல் நெஞ்சிலே நோகடிக்காமல் காப்பாற்றும். அதே போல இரண்டு நிலைகளிலும் கண்ணும் கவசமும் போல இருந்து மன்னனை காப்பாற்றுகின்றார்கள். மன்னனுடைய மன்னன் விரும்புவதே விரும்ப மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மன்னன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறான்னா அதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு மந்திரி அப்படி இருக்கணும், மன்னனோடு போட்டிப்படக்கூடாது. பிறகு நெருப்பிலே தீக்காய்ப்பவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி மந்திரி இருக்கணும். மன்னனோடு பழகும்போது நெருப்பு கிட்ட போனால் நெருப்பு சுட்டுடும், நெருப்புக்கு எட்டி போனால் குளிரும், தீக்காய முடியாது. அப்பொழுது நெருங்கவும் கூடாது, தொலைவிலும் செல்லக்கூடாது. அதுபோல் ஒரு மந்திரி என்பவன் அரசனோடு ஒட்டிக்கவும் கூடாது, எட்டியும் போகக்கூடாது. அப்புறம் அரசன் வந்து அரசனுக்கு தேவையில்லாத சலாம் போடக்கூடாது. அதே நேரத்தில் அரசனுக்கு நாம் நெருங்கி இருக்கிறோம், ஆகவே நம்ம என்ன வேணா தப்பு பண்ணலாம், அரசன் அதை மன்னித்துக் கொள்வான், கண்ணோட்டத்தோடு நடந்து கொள்வான், நம்மை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நாம் அரசனுடைய சலுகைகளை வாங்கி தரலாம் என்ற தீ எண்ணங்கள் வரக்கூடாது. அரசனுடைய கோபத்திற்கு பயந்து உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு தயங்கக்கூடாது. ஒரு மந்திரி எப்படி இருக்கணும் என்பதை இந்த பன்னிரவரும் இருந்து காட்டினார்கள் என்று புராணம் சொல்லுகின்றது. அடுத்தது கருக்குருவிக்கு உபதேசித்தது. இந்த ராஜராஜ பாண்டியனுடைய மகன் சுகுண பாண்டியனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது கயவா என்று ஒரு பறவை, அந்த பறவையாக ஒரு மனிதன் பிறந்தான். அவன் சென்ற பிறவியிலே நிறையா புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பாவம் பண்ணியிருக்கிறான், ஆகவே கயவா என்ற பறவையாக அவன் பிறந்தான். கயவா என்பது என்ன? கரிக்குருவி. அது ரொம்பவும் பலகீனமான ஒரு பட்சி. அது எல்லா பறவைகளோட எளியதாக இருந்த காரணத்தினால காக்கையிலேருந்து எல்லா பறவையும் அதை தலையில் கொத்தி கொத்தி அதை தலையை புண்ணாக்கின்றது. உடனே அது வலி தாங்காமல் காட்டில் ஓடி போய் பறவைகள் இல்லாத இடத்துல ஒரு மரத்தில் போய் உட்காந்தது. அந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு முனிவன் அமர்ந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த ஆலவாயினுடைய பெருமையெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். அதை கேட்ட இந்த கரிக்குருவிக்கு ஒரு விவேகம் வந்தது. நாமும் கஷ்டப்படுறோம், இந்த கீழான பிறவி எடுத்து மீனாட்சி சுந்தரர்களை வழிபட்டு அடுத்த பிரிவாவது நல்ல பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த கரிக்குருவி வந்தது. அதை பரத்வாஜம்னு சொல்லுவாங்க, கரிச்சாங்குஞ்சு கரிக்குருவி பரத்வாஜம். அந்த பறவை வந்து பொற்றாமரை குளத்திலே நீராடி மீனாட்சி சுந்தரர்களை பிரதட்சிணம் பண்ணி மூன்று நாள் இவ்வாறு தவம் செய்தது. உண்ணாதிருந்து பெருமானை வழிபட்டு தவம் செய்தது. தவம் செய்த உடனே சொக்கநாதர் அதற்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து மகா மிருத்துஞ்சய மந்திரம் என்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். நீ மரணத்திற்கு அஞ்ச வேண்டாம், நீ 100 ஆயுசு வாழலாம், நீ விரும்பினபடி வாழலாம், உனக்கு எப்போ போறணும் தோன்றதோ அப்போதான், அப்போ உடம்ப விட்டா போறோம். மிருத்துஞ்சய மந்திரத்தினுடைய மகிமை, போருண்டா இந்த வேஷம் போட்டதுன்னு தோணும் போது உடம்ப விடலாம், ஆனால் யாராலையும் அந்த உடம்புலேருந்து ஒன்றை எடுக்க முடியாது. மரணத்துக்கு பயப்படாமல் நீ வாழலாம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் நீண்ட நாள் பெருமானை வழிபட்டு கொண்டு இருக்கின்றது. அது வலியான் ஆயிற்று. இப்போ அதுக்கு வலியான்னு பேர். அது பரமேஸ்வரன்ட்டு ஒரு வரம் கேட்டதான், என்னென்ன, என்னுடைய சந்ததிகள் இதே மாதிரி ரோஞ்சானாக பிறக்காம வலியானாகவே பிறக்க வேண்டும் இனிமே அப்படின்னு கேட்டன. சுவாமி ததாஸ்து என்றதற்கு அனுகிரகம் பண்ணார் என்று பெருமான் சகல ஜீவ தயாபரனாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கு தான் உபதேசம் பண்ணுவார்ங்கிறது இல்லை, ஒரு குருவிக்கு கூட உபதேசம் பண்ணுவார் என்று பார்க்கின்றோம். இது இந்த லீலையும் திருவாசத்தில் நம்ம குருநாதர் சொல்கிறார். அடுத்தது மனதை உருக்கக்கூடிய ஒரு லீலை, நாரைக்கு முக்தி அளித்த. இந்த மதுரைக்கு தெற்கே மாடுகளோடு கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு தாமரை குளம் இருக்கு. அந்த தாமர குளத்தில் நிறையா மீன்கள் இருக்கின்றன. அந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஒரு வெண்மையான இளமையான ஒரு நாரை அந்த குளத்தங்கரையிலேயே வசிக்கின்றது. கரையில் இருக்கிற மரத்தில் வசிக்கின்றது. இந்த நாரை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு ஆவலாதியது, பசிக்கும் போதும் சாப்பிடும், அப்புறம் பசிக்குமே அப்படின்னு இப்பயே சாப்பிடும், அப்புறம் இது நன்னா இருக்குது அப்படின்னு சாப்பிடும். நன்னா சாப்பிட்ட பிறமும் பஜ்ஜி பக்கோடாவை பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றுறது, காராச்சாயை பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றுறது, சாக்லேட்டை பார்த்தா சாப்பிடணும்னு தோன்றுது. நம்மளை மாதிரி இருக்கிறது, என்ன மாதிரி இருக்குது, ஆவலாதி. சாப்பிட்றது தான் தொழில், இன்னொரு புத்தியே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அதனுடைய புத்தியில் என்ன இருக்கும், அன்னம் தான் இருக்கும், சாப்பிட்றது தான் இருக்கும். அதுக்கு சாப்பாட்டு ராமன் சொல்கிற மாதிரி அது சாப்பாட்டு நாரை அப்படி இருக்குது. அதை சுவாமி எப்படி மாற்றுறாரு பாருங்க. அந்த குளம் வத்த ஆரம்பிச்சது. கடுமையான கோடை வெயில் மழை பெய்யாத காரணத்தினால ஊத்துக்கண்ணெலாம் தூந்து போய் அந்த குளம் வற்றியது. அதில் இருக்கிற மீன்கள்லாம் நசித்தன என்ற காரணத்தினால இனி நமக்கு உணவு கிடைக்காது என்று அறிந்த அந்த நாரை என்ன பண்ணுது, உடனே அங்கிருந்து உணவு கிடைக்கக்கூடிய இடத்திற்கு நீண்ட தூரம் ஓடி மதுரைக்கு அருகிலே வந்தது. அந்த கதம்ப வனத்தில் ஒரு குட்டி காடு. அந்த காட்டில் சத்யன் அப்படின்னு ஒரு தவ முனிவர் இருக்கிறார். அவர் ஒரு சந்தியா மடம் அப்படின்னு ஒரு மடம் அமைச்சு தன் சிஷ்யாரோட அங்கே இருக்கிறார். அந்த மடம் என்பது ஒரு பெரிய குளம். அந்த குளத்தினுடைய கரையில் அமைஞ்சிருக்கு. அந்த மடத்துலேருந்து படிக்கட்டு வழியாக குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி அர்க்கியம் கொடுத்து அனுஷ்டானங்கள் பண்ணுறதுக்கு மடத்து மேலே ஏறி மடத்துக்குள்ளே போயிடலாம். படிக்கட்டு ஏறி உள்ளே போய் சுவாமியை அங்கே இருக்கிற சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு அமர்ந்த வண்ணம் பிராணாயமம் தியானம் ஜபம் எல்லாம் பண்ணி சிவ பூஜையெல்லாம் பண்ணி சர்க்கதா பிரசங்கமெல்லாம் பண்ணி சிரவணமன் நித்தியாசனங்களாக பண்ணி வேத பாராயணம் பண்ணி பாடமெல்லாம் சொல்லி பாடமெல்லாம் கேட்டு திருவையெல்லாம் சொல்லி சௌக்கியமாக இருக்கக்கூடிய பாடசாலை போன்ற விசாலமான ஒரு மடம். அதுக்கு சந்தியா மடம்னு பேர். அதில் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான சிஷ்யால் கூட இந்த ரிஷி இருக்கார், சத்யன் அவருக்கு பேர். அவரும் அவருடைய சிஷ்யாளும் ஒரு மாத்தியானிக ஸ்நானத்துக்காக அப்படியே சந்திரனும் நட்சத்திரங்களும் சேர்ந்து இறங்குற மாதிரி படியிறங்கி இந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது. அந்த நாரை நாரைன்னா கொக்கு, அது மர ஒரு மரத்தில் உட்காந்துன்னு பார்க்குறது. பார்த்தா இவாளுடைய தபஸ், இவாளுடைய அகிம்சை, தபஸுக்கு வந்து அகிம்சை வந்து ஒரு பெரிய அங்கம். தபஸையை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். தபம் என்பதுனா உற்று நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தபத்திற்கு உரு. நமக்கு வர கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கணும், இன்னொருத்தர கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் நம்மால் கஷ்டம் வரக்கூடாது, நமக்கு வர கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கணும். இதுதான் தபஸ். எப்படி பார்த்தாலும் இதை விட சிறந்த டெஃபனேஷன் தபஸுக்கு கொடுக்க முடியாது. வள்ளுவர் பெருமான் கொடுத்துருக்கிறார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அந்த தபஸில் சிறந்தவாளாக இருக்கிற காரணத்தினால அவளை கண்டா மீனுக்கு பயம் இல்லை. நல்லா கவனிங்கோ, ஒரு குளம், அந்த குளத்தை படிக்கட்டில் ஒரு மனுஷன் இறங்குறான்னா அந்த மனுஷன் இறங்குறதுக்கு முன்னாடி வரையிலும் அந்த குளத்தோட நீரினுடைய மேற்பரப்புக்கு வந்து சுவாசிச்சுருக்கிற அந்த மீன் கூட்டம் ஒருத்தன் படி இறங்கி வரான்னு தெரிஞ்ச உடனேயே ஜலத்துக்குள்ளே போயிடும். ஏன் போகிறதுன்னு கேட்டால் இவன் வலை போட்டு நம்மளை பிடிப்பான், வீட்டுக்கு போய் சாம்பார் வச்சு சாப்பிட்டுடுவான். அது தெரியும், மீன்களுடைய சுபாவம் இது. ரோட்டில் போகிறோம், காசி முதலிய ஊர்களில் போகிறோம், மாடு தன்னுடைய பாலை நமக்கு கொடுக்கறது, அதை நம்ம வீட்டில் வச்சு காப்பாற்றுறோம். அந்த மாடு வந்து நம்ம இடிச்சுட்டு போனாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்மளை நம்ம அதை இடிச்சுட்டு போனாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அப்போ தங்கிட்ட சில பிராணி வர்க்கங்கள் நம்ம கண்டா பயப்படும், சில பிராணி வர்க்கங்கள் நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கு, பயப்படவே பயப்படுது. நம்ம கண்டா பயப்படாத அந்த பிராணி வர்க்கம் இருக்க மாடு, அதை நம்ம மோசமான ஒரு கேளிக்கை மூலம் நம்ம கண்டா பயப்படுற மாதிரி பண்ணுறோம். அதுக்கு இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் சப்போர்ட் பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். மனிதனுடைய நண்பனாக இருக்கின்ற மாட்டை மனிதன் வெறுப்பேற்றி, ஏன்னா அது அது நம்மகிட்ட நம்ம பார்த்து பயந்து நமக்கு ஹிம்சை பண்ணுற மாதிரி, அது தானாக நமக்கு ஹிம்சை பண்ணாது, அதுமாரி பண்ணுறோம். அது செய்யத்தக்கதாங்கன்னு யோசிச்சு பார்த்துங்க. ஆனால் மீனுக்கு மனுஷால பார்த்தா இன்றைக்குமே பயம் உண்டு, அது மறைஞ்சு போகும். ஆனால் இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுறது, இந்த முனிவரும் சிஷ்யானும் படியிறங்கி வரான்னு தெரிஞ்ச உடனே அது படி ஏறி வருது. எப்படி வருது? படி ஏறி வருது, வந்து இவாளுடைய வஸ்திரத்துலலாம் ஏறிக்கிறது. இவா ஸ்நானம் பண்ணும்போது இவாளுடைய சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறது, விளையாடுறது. குழந்தைகள்லாம் எப்படி அம்மா அப்பாட்ட விளையாடும், பயம் இல்லாமல் விளையாடுமே, அப்படி விளையாடுறது. ஒரு மீன் என்ன பண்ணுறது, பெரிய மீன், அது ஒருத்தருடைய காதை கடிச்சுட்டு தொங்குறது. அந்த வழியை அந்த குழந்தை அந்த சிஷ்யன் பொறுத்துக்கிறானே தவிர அந்த மீனை தள்ளி விடலை. நம்ம ஆற்று குழந்தை அப்பா அப்பா கையை முறிக்கிறது, அப்பா அதை தூக்கி எறிஞ்சுடுறாரா? வாத்சல்ய பாவத்தோடு விளையாடுறது. மனுஷனுக்கு இருக்கிற அறிவு அதுக்கு கிடையாது, ஆனால் அன்பினை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் உண்டு, எல்லா உயிரங்களுக்கும் உண்டு. அன்பாக பழகினா ஒரு பசுவாகட்டும் ஒரு நாயாகட்டும் ஒரு கழுதியாகட்டும் அது நம்ம அன்பை புரிஞ்சுக்கும். அப்படி இந்த மீன்கள் பயம் இல்லாமல் பழகிறத பார்த்தோன்னு அந்த நாரைக்கு கொஞ்சம் விவேகம் வந்தது. என்ன வந்தது, என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி மனுஷனை பார்த்தா பயப்பட வேண்டிய மீன் பயம் இல்லாமல் அந்த பிரேம ரசத்துக்கு கட்டுப்பட்டு அன்பா படியேறி வந்து இவாளை ரிசீவ் பண்ணுறது, இவாளோட ஸ்நானம் பண்ணுறது, இவா உடம்புலலாம் ஏறி வந்து விளையாடுறது, அவள் வந்து ஜபம் பண்ணும்போது மடியில் வந்து படுத்துக்கிறது, அங்கே ஏறி குதிக்கிறது, முதுகு வழியாக சறுக்கு மரம் விளையாடுறது, இப்படிலாம் இந்த மீன்கள் பயம் இல்லாமல் இந்த ஒரு ஆசிரியர் சிஷால்கிட்ட இருக்குன்னா இது திவ்யமான ஒரு இடம் மட்டும் இல்லை, திவ்யமான திருத்தம் மட்டும் இல்லை, இவா திவ்ய புருஷால் மட்டும் இல்லை, இவாளால் நம்முடைய பிறவியை கடைத்தத்திக்கணும், இவா ஏதாவது நமக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு அவள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதான்னு பார்த்துட்டுருக்கு. பார்த்துட்டுருந்தா அவள் அனுஷ்டானங்களாக முடிஞ்சது, ஆகாரம் பண்ணினா மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது, படுத்துன்னு தூங்கக்கூடாது. ஆகவே ராத்திரி தான் இப்போ தூங்கலாம். குருநாதர் என்ன பண்ணார், கதம்பவன புராணத்தை சொல்கிறேன் கேளுங்கன்னு எல்லா சிஷ்யாவுக்கும் சொல்கிறார். இந்த பூமியிலேயே படைப்பில் முதல்ல படைக்கப்பட்டதெல்லாம் மதுரை ஆலவாய் தான். மூர்த்தி தலம் தித்தம் என்ற மூவகை சிறப்பும் கொண்ட ஸ்தலங்களுக்குள்ளேயே முக்கியமானது இது, இதுக்கு சமமான ஸ்தலம் கிடையாது. இது துவாதசாந்தம், இதனுடைய புராணத்தை கேட்டாலே நமக்கு மோட்சம். அதை அப்படி கேட்டாலே மோட்சங்கிற அந்த ஸ்தலத்தில் ஒருத்தனை வசித்தாலோ, அனவரதம் போய் சுவாமி தரிசனம் பண்ணாலோ, அங்கே தான தர்மாதிகள் பண்ணாலோ அவன் எப்படிப்பட்ட சிரேயஸ் அடைவான் அப்படின்னு சொல்லி அந்த 64 திருவாடலையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். மனதை உருக்கின்ற கதைகள்லாம் சொன்னோன்னே அந்த சிஷ்யர்களும் அப்படியே எழுதிய ஓவியம் போல கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் என்று அவர்கள்லாம் அந்த ஆலவாய் பெருமானுடைய பெருமையெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த நாரைக்கு அவர்களை பார்த்த புண்ணிய காரணத்தினாலே அந்த சாதுக்களை பார்த்த அது அவருடைய திருஷ்டிப்பட்ட புண்ணியத்தினால விவேகம் தோன்றியது, நல்ல அறிவு தோன்றியது. என்ன பண்ணது, நாம் இனிமேல் சாப்பாட்டு நிறையா இருக்கக்கூடாது, நாம் வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரில் போய் தரிசனம் பண்ணி அவளை வந்து அவளுக்கு நம்மால் முடிஞ்ச கைங்கரித்து பண்ணி இந்த பிறவியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மடம்படும் அறிவு நீங்கி வல்வினை பாசம் வீசி, திடம்படும் அறிவு கூற அந்த ஆலாசிய பதியை நோக்கி பறந்து வந்தது. வந்து பொற்றாமரை குளத்திலே நீராடியது, அங்கு நிலைகின்ற மீன்களை உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தது. மீனாட்சியை தரிசனம் பண்ணது, சொக்கநாத பெருமான் தரிசனம் பண்ணது, சுற்றி சுற்றி வந்தது, பிரதட்சிண நமஸ்காரங்கள் பண்ணது, அங்கேயே ஒரு கதம்ப வனத்திலே கதம்ப விருட்சத்திலே குடிகொண்டது. இவ்வாறு 15 நாட்கள் ஊனும் உறக்கமும் இன்றி வயிற்றை கட்டினது. பசி என்ற எண்ணம் வரும்போது நாம் தான் நிறையா சாப்பிட்டுட்டோமே, இன்னும் பல பேர்களுக்கு தேவையானதாக முன்னையே சாப்பிட்டாச்சு, அதனால வேண்டாம் என்று சொல்லி பசி என்ற எண்ணத்தை தவிர்த்து பெருமானை 6 காலங்களையும் தரிசிப்பது, அந்த பக்தர்களை சுற்றி சுற்றி வருவது, மரத்திலே போய் அமர்வது, சாமி புறப்பாடுனா கூடவே வர்றது, இப்படியே பெருமானை தரிசித்து கொண்டே 15 நாட்கள் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது 15 நாள் பட்னி ஆகி அந்த நாரைக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, மனசு மட்டும்தான் ஈடுபடுறது. அந்த நாரை என்ன பண்ணுது, அந்த 15வது நாள் மீண்டும் வந்து பொற்றாமரையிலே குளிப்பதற்காக வந்தது. பசி ரொம்ப பிச்சுக்கிறது. அப்போ ஸ்நானம் பண்ணி கரையேறும் பொழுது அங்கே நெழுகின்ற மீன்களை பார்த்த உடனே இந்த பசிக்கே ஏதாவது ஒன்று சாப்பிடலாமே அப்படின்னு தோணிடுது. தோணின உடனே சிவசிவா, இந்த பாவ புத்தி நமக்கு ஏன் வர்றது, நம்ம சங்கல்பத்துக்கு விரோதமாக ஒரு புத்தி வர்றதே, சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கோம், ரத்தத்துக்கு பங்கமாக இந்த புத்தி வர்றதேன்னு குட்டின்றது. குட்டிண்டு பகவானே என்னை காப்பாற்றுங்கோன்னு சொல்லிட்டு இனி பிறவி வேண்டாம் பெருமானே என்று மயங்கி விழுந்துதான். விழுந்த உடனே மீனாட்சியோடு கூட ரிஷபாரூடராக சொக்கநாதர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து நாரை மனம் நினைத்த வடிவாய் தோன்றினான் அப்படின்னு புராணம் சொல்றது. அவெல்லாம் பகவானை ஒரு ரூபத்தில் நினைக்கிறோம். ஒரு மாடு அந்த சுவாமி எப்படி நினைக்கிறது நமக்கு தெரியாது, ஒரு கொக்கு எப்படி அந்த சுவாமி நினைக்கிறதுன்னு தெரியாது, எந்த ரூபத்தில் நினைக்கிறது நமக்கு தெரியாது, நாம் எந்த ரூபத்தில் நினைக்கிறோங்க நமக்கு தெரியும். அதனால நாரை அந்த பெருமானை எந்த ரூபத்தில் நினைச்சு பார்த்துருக்கோ அந்த ரூபத்தில் சொக்கநாத பிரம்மன் நாரைக்கு காட்சி கொடுத்து அதுக்கு முக்தி அளித்தார். முக்தி அளிக்கும் போது நாரைட்ட கேட்டார், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா நீ கேட்டு வாங்கிக்கோ, பிறவாமை தான் வேண்டும்னு கேட்கறது, அது உனக்கு உண்டு, வேற ஏதாவது வரம் வேணுமானு கேள்வினார். அது கேட்டது, உண்ணத்தகுந்த நீர்வாழ் உயிரினங்கள் எதுவுமே இந்த பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடாதுங்கிற வரத்தை கொடுங்கோ, உனக்கு ஒரு வரம் கேட்டால் நீ ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத வரத்தை கேட்குறையே அப்படின்னு சுவாமி கேட்கறதுக்கு முன்னாடி நாரை சொல்லிச்சு, நானோ என்னுடைய இந்த ஜாதி பறவைகளோ யாருக்குமே பொற்றாமரை குளத்திலே வாழ்கின்ற மீன்களை உண்டு ஒரு பாவத்தை சம்பாதிக்கின்ற கெடுநிலை வரக்கூடாது. திவ்யமான பொற்றாமரை குளமாக இருப்பதுனால இதில் ஒரு மீன் இருந்தால் இதை கொத்தி தின்னு அது நரகத்துக்கு போயிடும், அதுக்கு அந்த நரகவாசம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எண்ணமே வராமல் முளையிலே கிள்ளி எறிவதாக பொற்றாமரை குளத்தில் மீன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டது. அன்னிலேருந்து இனிமேல் பொற்றாமரை குளத்தில் மீன் கிடையாது, இன்றைக்கும் பொற்றாமரையில் மீன் இல்லை. பெருமான் அந்த நாரைக்கு முக்தி அளித்து நந்தி கணத்துள் ஒருவராக அதனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். சுகுண பாண்டியன் அந்த நாட்டை நல்லபடியாக ஆண்டு சொர்க்கத்தை அடைந்தான். இதோடு நம்முடைய புராணத்தில் 2 காண்டங்கள் முடிகின்றன. குடற்காண்டம் முடிகின்றது, ஆலவாய் காண்டத்தை தொடங்குவோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: கை எப்பேற்பட்டது, இவன் பறை முளைக்கு அருளுகிறான், அந்த திருக்கை எப்பேற்பட்டதுன்னு. நாங்கள்லாம் இந்த பிறவி கடலிலே நலிந்து கொண்டிருக்கிறோம், முதல்ல தான் நம்ம பார்த்தோம், நிலையான சமுத்திரமான இதில் இருக்கிறோம், எம்மை தாங்கக்கூடிய கை அது. அது மட்டும் கிடையாது, அஞ்சேல் என்று அருளக்கூடிய அபய வரதஹஸ்தங்கள் உண்டு. அருணகிரிநாதருக்கு

ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளேன்னு. திருவாவினன்குடி எல்லாரும் பழனிக்கு போகும்பொழுது பாருங்க, பழனி மலைக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி வலது பக்கம் திரும்பி போனா அங்கே திருவாவினன்குடி, கீழே இருக்கிறதுக்கு பேர் திருவாவினன்குடி. முருகனுடைய சன்னிதானம், பிள்ளை முருகனாக இருப்பார், அங்கே போய் பாருங்கள். காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு வேளையும் அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அந்த சமயத்துக்கு போனோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அக்கொட்டங்கொடமாக பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்க்க ஆனந்தமாக இருக்கும். குழந்தை முருகன் பால முருகனாக கீழே இருக்கிறார். இவரை விட கொஞ்சம் பெருசாக தான் பழனி முருகன் இங்கே மேலே இருப்பார். அது மாதிரி இங்கே ஜபமாலை தந்த கை, அது மட்டும் கிடையாது பிரம்மனுடைய தலையிலே குட்டக்கூடிய கை, தேவர் அந்த தேவேந்திரனுடைய தலையிலே மகுடத்தை சூட்டக்கூடிய கை, வள்ளிக்கு மணமாலையை சூட்டக்கூடிய கை, எட்டுக்குடியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கை சிறுபறை முழக்கி அருள வேண்டும் என்று வருந்தும் பிறவி கடல் நின்று வாங்கி எம்மை தாங்கும் கை, மண்மேல் வினையில் உழலுங்கால் மயங்காது அஞ்சல் அருளும் கை, திருந்தும் அருணகிரிக்கு அருளால் செபமாலை அளித்திடும் செங்கை, செருக்கும் முள் தாழ் தாமரையோன் சென்னி குலுங்க குட்டும் கை, மருந்து உன் அமரர்கோன் தலையில் மகுடம் சூட்டும் வரதக்கை, வள்ளி எனும் தெள் அமுதினுக்கு மணமாளிகை சூட்டும் கையால், முருந்து நகை எட்டி குடியாய் முழக்கி அருள்க சிறுவரையே, முழு மாணிக்க திரள்வொழியே முழக்கி அருள்க சிறுவரையே என்று அந்த இடத்துல சொல்லுவார். இத சிதம்பர முனிவர் திருவற்றியூரில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் பலவிதமான கதையை சொல்லுவார். நீ எப்படிலாம் பொருளுற்று அருள் குளவி வடிவாகி இடைமருதர் புகாரனும் திகழ் காவிரி பூம்பட்டினத்து எமையாளும் வெண்காடர்தம் புதல்வர் எனவே புகுந்து. திருவெண்காடர் பட்டினத்தாருக்கு புள்ளையா மருதன் என்று சொல்லும்படியாக இடைமருதராக இங்கு வந்து தோன்றுகிறாராம். அவர் வந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு சொன்னவர் நீ. அப்படி திருவெற்றியூரில் மேவி வாழ் குமரநாயகா சிறுபறை முழக்கி அருளே அப்படின்ட்டு அவருடைய சரித்திரத்தை, பட்டினத்தாருடைய சரித்திரத்தை சொல்லி சிதம்பர முனிவர் சிறியனேன் ஆணவ இருள் பறவை ஓடவே சிறுபறை முழக்கி அருளே என்று ஆணவ இருள் போக வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லுவார். சிறுபறை முழக்கி அருள வேண்டும் என்று வேண்டுவர். இது சிறுபறை முழக்கி அருளினான். இப்ப சிறு தேர் உருட்டுகின்றான். அங்கே ரொம்ப அழகா திருவிருஞ்சி முருகன் பிள்ளைத்தமிழில் பாடுவார். மாதர் இரு வெளியாகும் அம்புக்கும் மதனன் வாழிக்கும் நடுவாகியே மாலாகும் அருணகிருநாதர் அருணை சிகரி வடவாசலிற்பையில் நம் பாதமலர் பாடுனீ என்ன. இந்த வடக்கு கோபுரத்தில் போய் அருணகிருநாதர் மாதர் மயிலிலே மதனன் அதை காமத்திலே மூழ்கி போதும் இது உடல் பட்டது போதும்னு போய் இறப்பதற்காக சென்றாராம். அவரை தாங்கிக் கொண்டான் முருகப்பெருமான். அங்கே போகணும். கம்பத்திலேனார் கோபுரத்திலேனார், முன்னாடி கம்பத்திலேனா இருப்பார், அடுத்தது கோபுரத்திலேனார். கொஞ்சம் பெரிய உருவம், கோபுரத்துக்கு கீழே வடக்கு கோபுரம் அந்த வல்லாள கோபுரத்துக்கு கீழே இருப்பார். அங்கே அருணகிருநாதர் அருணை சிகரி வட வாசலிற்பயிர நம் பாதமலர் பாடுனீ என்ன, என்னுடைய பாதத்தை பாடுன்னு முருகப்பெருமான் சொன்னானா, அடியேனும் எப்படி பாட என்ற அளவில், எப்படி பாடுறது அப்படின்னு கேட்ட பொழுது பத்தி தரு முத்த நகை அத்தி இறைவாயன பாடென்று சொல்லி முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர எனவோதும் என்று சொல்லும்படியாக பாட ஆரம்பிச்சார் இல்லையா. இயலார் பூதலம் எங்கிளையும் ஈடேற நாவில் பொறித்தவா உரைத்த கவிதை புத்தமுது பன்னீர் செவிக்கு நிறைய கொண்டு போதமும் அளித்து. திருப்புகள் 16,000 திருப்புகள் 12 செவிக்கு அப்படியே அமுதமாக ஏற்றுக்கொண்டானா. அவருக்கு போதமும் அளித்து என்ன ஞானத்தையும் கொடுத்து அருளினால் சீதள மலர் சரணம் உதவு கரணூர் ஆளி சிறுதேர் உருட்டி அருளே. கரணூர்னு அங்கே அவருக்கு தன்னுடைய திருவடியை கொடுத்தானே அப்பேற்பட்ட முருகப்பெருமானே சிறுதேர் உருட்டியருளே, ஜெய ஜெயன அமரர் தோழ அசுரர் முடி சிதறு முனி சிறுதேர் உருட்டியருளே என்று அமரர்கள் தோழ அசுரர்கள் அழியும்படியாக சிறுதேர் உருட்டியருள வேண்டும் என்று பாடுகிறார். இந்த ரெண்டுக்கும் பொருத்தும், அதாவது தொடர்புண்டு. சிற்றில் சிதையே சிறுதேர் உருட்டியருளே, சிறுதேர் என்பது இதுதான், நம்முடைய உடம்பு தான். மீண்டும் தேர் எப்படி, தேருக்கு என்ன உண்டு, நாலு சக்கரம் உண்டு, நமக்கும் ரெண்டு கை ரெண்டு கால். இதே கன்னடத்துல ரொம்ப அழகா இந்த தேரை பற்றி இவர் பாடுவார். அவர் பிறப்பினாலே இஸ்லாமியராக இருந்தவர், ஆனா ஒரு சித்தராக மாறும் பொழுது இன்றைக்கும் அவரை கொண்டாடுகின்றார்கள். அவர் பாடும் பொழுது இது வந்து ஒரு ரதம் போல இந்த உடம்பை பாடுகின்றார்.
அந்த தேர் வந்தது என்று சொல்லும்படியாக அவரை சிஷுனாக ஷெரீஃபா என்று சொல்லுவார்கள். அவருடைய பாட்டெல்லாம் சித்தர் பாட்டு, அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல சொல்லும்போது கோடகன கோழி நுங்கித்த நக்க என் நக்கவா தங்கி கோடகன கோழி நுங்கித்த கோடகன கோழி நுங்கி, அதுல வரும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இருந்ததுன்ட்டு, என்னுடைய குருவின பாதம் என்னை விழுங்கினது அப்படின்னு கடைசியில, என்ன குருவித பாதம் என்னை நுங்கித்தா அட நுங்கினது அப்படின்னா முடுங்கினது, வேற விழுங்குவதுன்னு அர்த்தம். இது கோழியானது ஆட்டை விழுங்கினதான், எப்படி முடியுமா? கயிறானது அந்த இதை வாடியை விழுங்கினது எப்படி ஆகும்னார். ஒன்னும் இல்லை, இந்த சின்ன பொருளாக இருந்த அவருடைய ஞானம்ங்கிறது அந்த குருவினுடைய ஒரு வார்த்தை உபதேசம் என்னை விழுங்கினது, என்னுடைய ஆணவத்தை பிறப்பை எல்லாத்தையும் விழுங்கியது எப்பேற்பட்டதுன்ட்டு இது ரொம்ப இது சொல்லுவார். அதே மாதிரி ரத்தத்துக்கு சொல்லுவார், ரத்தம் வருகிறது ரத்தம் வருகிறது, என்ன ரத்தம் இந்த உடம்பையே தான் அப்படி சொல்லுவார். அந்த சிறு தேர் என்பதுதான் நம்முடைய உடல், அதிலே இறைவனை அமர வைக்க வேண்டும். இந்த யோசித்து பாருங்கள், நம்ம வந்து நிமிர்ந்து நடக்கிறோம், இந்த குரங்குகள்லாம் நாலு அந்த கால்களால அப்படியே போகும், நமக்கும் கிட்டத்தட்ட கை காலமாகத்தானே அதுக்கு இருக்கிறது. இப்போ கால்களை அந்த காய் கால்களை கீழே ஊன்றி கைகளை முன்கைகளை கீழே ஊன்றினால் இது வந்து ரத்தம் மாதிரி, இது சக்கரம் மாதிரி, மேலே இருக்கிற மகுடம் மாதிரி நம்முடைய தலை, நம்முடைய தலை மேலே இருக்கக்கூடிய சிகரம் மாதிரி ஆடி ஆடி அசைந்து வருகிறோம். நம்ம நடக்கும்போது எப்படி நடக்கிறோம், உடம்பெல்லாம் அசைஞ்சுதானே வருகிறது, அசைந்து அசைந்து வருகிறோம். அப்படி உடம்பே ரத்தம் மாதிரி தான் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இறைவனை நம்முடைய மனம் என்கின்ற அந்த பலகையிலே அந்த படியிலே வைக்க வேண்டும். எல்லாரும் இழுத்து கொண்டு செல்லும்படியாக இருக்கக்கூடிய இந்த தேர் கடைசியில தூக்கிட்டு தான், நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க நாலு பேர். இந்த ரதம் இருக்கிறதே அவன் உருட்டி அருள வேண்டும். சிறு தேர் உருட்டுதல்னா என்ன, வேற ஒன்றும் கிடையாது. முருகப்பெருமான் இந்த வாழ்க்கையை நடத்தி வைக்க வேண்டும், அதான் முக்கியமான விஷயம். இங்கே இந்த உடலை அவனிடத்திலே ஒப்படைத்து, மனத்தையும் உடலையும் உயிரையும் உரையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உன்போத கஞ்ச மலர் மீதே என்று அவனிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். இந்த உடம்பு அவனுக்கு அசிந்தனை நின் தனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத பொதுக்காக்கி, வந்தனையும் உன் அமலர்க்கி ஆக்கி, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கின்னு சொல்றபடியாக உடம்பு மனசு சிந்தனை வாக்கு எல்லாம் இறைவனிடத்திலே கொடுத்து விட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும். எல்லாம் சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன், என் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே என்ற அருணகிரிநாதர் பாடுறபடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், எல்லாம் இறைவனுக்காக ஆக்கிவிட வேண்டும். இறைவனை இது தேர்வில் உள்ளே உட்காரும்படியாக அவனை அமர்த்தி விட வேண்டும். நீ உருட்டிக்கோ, இந்த வாழ்க்கையை நடத்து. இதே தேருங்கிறது ஒன்றும் இல்லை, யந்திரம்னு வச்சுக்கோங்க. ராமகிட்ட சொல்லுவாராம், அமி யந்திர துமி யந்திரியும் வரோம். மங்காளத்தில் சொல்லும் பொழுது நான் வந்து வண்டி மாதிரி, நீ வந்து டிரைவர் மாதிரின்னு சொல்லுவாராம், வேற ஒன்றும் கிடையாது. அமி யந்திர துமி யந்திரின்னு அவரிடத்துல ஓட்டி விட, அவனிடத்துல விட்டுவிட வேண்டும். யார் நடத்துவா இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு, அவனை மாதிரி டிரைவர் வேற யாருமே கிடையாது. நமக்கு என்னடான்னா, நம்ம வண்டியில் போகிறோம் சந்தோஷமா போகிறோம், திடீர்னு பாலத்திலேருந்து கீழே குச்சிடுறாங்க, என்ன பண்ணுறது, மேலே பிரிட்ஜிலேருந்து கீழே குச்சிடுறாங்க வண்டிக்காரங்க, நம்ம என்னன்னு சொல்கிறது, டிரைவர் விட்டுட்டாருன்னா நம்ம அதுக்காக பக்கத்துலேயே பண்ணு தூங்கிடாத கரெக்டாக ஓட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவன் முதல் நீ வண்டியை ஓட்டு, இல்லை நான் வண்டியை ஓட்டுவேன்பான், டிரைவரை நம்பி விட்டுறணும். சரிதானுங்களே, டிரைவர் இடத்துல என்ன பண்ணிடணும், அவன் ஒழுங்காக ஓட்டுவான்னு நம்பி விடணும். நமக்கு டிரைவரை முன்ன பின்ன தெரியாது, பஸ்ஸில் போவோம் காரில் போவோம் இதுலேயே போகிறோம் ஏரோப்ளைன்லேயே போகிறோம்னு வச்சுங்க, நமக்கு பைலட் எப்படி ஓட்டுவான்னு தெரியுமா, அவன் எங்கேயாவது கொண்டு போய் மோதுவான்னு நமக்கு தெரியுமா, அதுக்கா சர்டிஃபிகேட் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, கரெக்டாக ஓட்டி பார்த்துருக்கியா, எனக்கு முன்னாடி ஓட்டி பார்த்து அப்படின்னா யோ ஏறதா இருந்தா ஏறு வண்டியில் இல்லைன்னா இறங்கி போம்மா, சரிங்களா? இப்போ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, ஒரு நம்பிக்கையில தான் போவோம், வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ உருப்படியாக கொண்டு போய் சேப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையை தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையில தான் பஸ்ஸில் தூங்குறோம், இல்லைன்னா தூக்கம் வருன்றீங்களா? இப்போ இந்த டிரைவரை நம்பி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஒரு பைலட்டை நம்பி நம்ம உட்காடுறோம், கீழே இது விழுந்தாலாவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி போக்கலாம், மேலே போகும்போது போனால் என்னத்துக்கு ஆகிறது, அப்படியே போக வேண்டிதான். எரிக்கிறது கூட ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, பல இடத்துல விமான விபத்துக்கள் நடக்கின்றன. இப்போ நம்பி போகிறோம் இல்லைங்களா, அவர் தூங்கிட்டார், அவர் தூங்கிட்டார் சார், அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ரெயின் ரெண்டும் மோதிட்டது, ஏன் கொஞ்சம் கண்ணா சிந்துட்டார். இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நம்ம பஸ்ஸில் போக முடியுங்களா, இல்லை ட்ரெயினில் போக முடியுமா,
ஏரோப்ளைனில் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. இப்போது ஒரு வாழ்க்கையில் 1 ஹவர் அட 5-10 நிமிஷம் போகணும்னு சொன்னால் கூட நம்ம நம்பி கொடுக்குறோமே, இந்த வாழ்க்கையே உலகத்தையே நடத்தக்கூடிய இறைவன் கையில் கொடுக்க முடியாதா? அதனால தான் அமி யந்திர, நான் யந்திரம், நான் வண்டி, துமி யந்திரி, நீ டிரைவர், நீ ஓட்டக்கூடியவன் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் சொல்லுவாராம். ஒப்படைத்து விட வேண்டும். சரியா ஓட்டக்கூடியவன் யாருன்னா இவன் தான், வேறொன்னும் கிடையாது. யாரு? முருகப்பெருமான் தான், வேற யாரும் ஓட்டுவதில்லை. வண்டியை ஓட்டி கொண்டு செல்லக்கூடியவன் யாருன்னா இவன் தான் சரியான ஆள். உலகத்தையே ஓட்டக்கூடியவன் நாயகன், அவன் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற வண்டியை ஓட்டாமல் இருப்பானா? சிறுதேர் உருட்டியருளேன் அவனிடத்துல இதை கொடுக்கணும். அதுதான் இந்த பிள்ளைத்தமிழுக்கு முக்கியமான அர்த்தம், வேறொன்றும் கிடையாது. இப்போ இத்தனை பிள்ளைத்தமிழ் பண்ணது, அருணகிரிநாதர் விட்டுருவானா என்ன? அவர் விட்டுற மாட்டார். ஆனா அவர் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. திருப்புவள்ளி இருக்கிறது, திருப்புவள்ளி ஏராளமாக இருக்கிறது, ஆனால் இதை முக்கியமா அவர் எடுத்துக்கல. ஏன்னா அவர் 4 கருத்து முக்கியமா எடுத்துட்டார். அது என்னங்கிறத நம்ம வர முன் வரக்கூடிய விஷயங்கள்ல பார்க்க போகிறோம். இதை முக்கியமா அவர் எடுத்துக்கல, அதனால ரொம்ப அதிகமா இதை சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார். சின்ன குழந்தை முருகன் ஆறுமுகனை அம்பிகை எடுத்தா, அப்ப அவளிடத்திலே பால் உண்டானார். குலகனை எடுத்துகந்த உமை முலை பிடித்தருந்து குமரான். கந்த புராணத்துல சொல்லும் பொழுது அவர் ஒரு கிண்ணத்துல கொடுத்தார் ஞானப்பாலேன்னு சொல்லுவார். இவர் சொல்லுவார் கிடையாது, ஏன் அம்பிகையின் இடத்துல அம்பிகையே வடிவானவன் முருகப்பெருமான், உமை முளை பிடித்து அருந்து குமரா சிவ வெப்ப மறந்த குகவேலா என்று பழனி திருப்புவள் அவர் பாடுவார். இவர் இங்க விளையாட ஆரம்பிச்சார். அவருடைய இடுப்புல கிண்கிணி போட்டிருக்கிறது. தினமேவு குங்கும புயவாச கிண்கிணி சிரிகீத செம்பட செம்பதத்தருளாளா. காலிலே கிண்கிணி அந்த சதங்கைகள் போட்டுக் கொண்டிருக்கிறாராம். தண்டகனி பண்டகன் கிண்கிணி சதங்கையும் தங்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்பவரி கொண்டு நன் சந்தவுடனுணைந்துடன் தந்து போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற நுண் சந்தியாவோ. ரொம்ப அருமையா இருக்கும் அவர் பாடி. அருணகிரிநாதர் பாடுவதை போலவே தினமேவு குங்கும புயவாச கிண்கிணி சிறு கீத செம்பத தருளாளா. கிண்கிணி சின்ன பாட்டு பாடுற மாதிரி இருக்கான். ஜல் ஜல் ஜல் ஜல் தண்டை அணி வெண்ட என் கிண்கிணி சத் என்ன நல்லா போட்டுருக்கார். தண்டை அணி வெண்டை அம் கிண்கிணி சதங்கை இவ்வளவும் போட்டுருக்காராம். காலில் அவ்வளவும் போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் சிறு கீத செம்பத தருளாளா என்று சொல்ல முடியாது. திருவாவினன்குடியில் அவர் பாடுவார். இன்னொரு இடத்துல கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன இவனுக்கு என்னென்ன அணிகலம்பர்? ஆளுக்கு அணிகலன் வெண்டலை மாலை. யாருக்கு? சிவபெருமானுக்கு. எது அணிகலம்? பிரம்மனுடைய கபாலம். நாராயணன் எல்லாரும் அந்த பிரளய காலத்துல இறக்கும் பொழுது அவர்களுடைய கபாலங்களையும் இதையும் அணிந்து கொள்ளுகிறான். அகிலமுண்டம் ஆளுக்கு அணிகலம் தன்னந்துலா. இந்த உலகத்தை எல்லாம் வழங்கின மாலுக்கு, திருமாலுக்கு எது அணிகலம்னா துளசி, துளாய். மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம், மயிலிலே ஏறக்கூடிய முருகப்பெருமானனுடைய திருவடிக்கு எது அணின்னு கேட்டா வானோர் முடியும் கடம்பும் கையில். அவனுடைய திருவடிக்கு வானோருடைய முடிகளும் கடப்ப மாலையுமா. கையில் வேலுக்கு அணிகலன் வேலையும் சூரனும் மேருவுமே என்று திருவடியிலே அணிந்து கொண்டிருக்கிற கிண்கிணியாக அவன் இவர்களுடைய வானோர் முடியையும் கடம்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? இவனுடைய ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடைய மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அறக்கர் வெறுவர திக்கு செவிபட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயங்கட்டதேன்னர். இவனுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய கிண்கிணி அசைந்த பொழுது அந்த ஓசைப்படும் பொழுது அறக்கர் பயப்பட எல்லாம் குன்றுகள் எட்டு அந்த அட்ட அச்சலங்கள் என்று சொல்வார்கள் இல்லை, அந்த 8 குன்றுகளும் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பதாக சொல்வார்கள். அந்த அட்ட உயாஜலங்களும் அதிர்ந்தன தேவர்கள் பயங்கட்டதுன்னர். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல சொல்லுவார். மண்கமல் உந்தி திருமால் வலம்பொறி ஓசை அந்த விண்கமல் சோலையும் வாவியும் கேட்டது. சிவ அந்த திருமால் பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய வலம்பொறி சங்க ஊதின பொழுது எங்கே கேட்டதுதான்? இந்திரலோகத்தில் இருக்கிறதே அந்த சோலை இருக்கிறதே அந்த சோலையும்
வாவி எது வாவி அங்க இருக்கக்கூடிய அடுத்தது பார்க்கடல் வேணும்னு சொல்லலாம், அவ்வளவு தூரம் கேட்டது. ஆனால் வேலெடுத்து தின் கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கிண்கிணி ஓசை. அவர் சண்டை போடும் பொழுது சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானவி தாரயத்துன்னு மகாபாரதத்தை சொல்லுமே, அது மாதிரி தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை ஊதும் பொழுது இவ்வளவு தூரம் தான் கேட்டது. யாரு? பெரிய ஆளு. ஆனா இவர் என்ன பண்ணார்? சின்ன குழந்தை வேலெடுத்து தின் கிரி சிந்த விளையாடும் பிள்ளை,

முதல் ரெண்டு பேரையும் எடுத்தது. இங்கே இதில் ஒரு விஷயம் உண்டு, இந்த பாடல் பாடினால் குழந்தை பேர் கிடைக்கும். இது எந்த ராகத்தில் வேணுனாலும் பாடுங்க, இது ஆபேரின்னு சொல்லிக்கிறாங்க. நான் பாடுறது என்னன்னு எனக்கு தெரியாது, நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்தபடி அப்படியே போயிட்டு இருப்பேன். அவர் திட்டினாலும் சரி, அவர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், அதை அடுத்தது பார்க்கலாம். இது மாதிரி எனக்கும் வந்து சுதிக்கும் ரொம்ப தூரம். அடுத்தது இங்கே ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த, அதாவது இல்லறத்துல திருமாவது கர்ப்பம் அழகிய மனைவி கர்ப்பம் தரிக்க தசமாதம் உற்றி 10 மாதம் கழிச்சு வடிவாய் நிலத்தில் ஸ்திரமாய் அத்திரமாய் எழித்த பொருளாகி, அப்படி ஒரு குழந்தை எனக்கு எப்படி பிறக்குமோ அது மாதிரி பொருளாகி மகவா.

அவினுச்சி மக அவாவின், மகா அவாவின், அத பெரிய ஆசையோடு பெரிய பேரவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில், எது கண்ணுல இருக்கிறது இல்லையா, உச்சி மோந்து உச்சி கண்ணில ஒத்தி கொண்டு, அதாவது உச்சி முகர்ந்து கண்ணிலே ஒத்தி கொண்டு ஆனனத்தில் முகத்தோடு முகம் சேர்த்து மலை நேர் முயத்தில் உறவாடி, அப்படியே பெரிய மலை போன்று இருக்கக்கூடிய தோள்களிலே விளையாடி, மகா அவாவின் அப்படி விளையாடி மடி மீதெடுத்து, அடுத்துன்னா மடி மீது அமர்ந்து.

எண்ணும் மணிவாயில் முத்தி தர வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும் என்று இவர் அந்த முத்த பருவம் இருக்கிறது இல்லையா, அதை இவர் பாடின மாதிரி இவர் பாடுகிறார். மிக அருமையான பாடல். பின்னாடி சொல்லும் பொழுதுதான்

என்னுடைய வாத்தியார், திருப்புகழ் வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து சொல்லி கொடுத்தது அவ்வளவு உருகி பாடுவார். என்ன பண்ணுறது, ரொம்ப அருமையான விஷயம். இந்த பாடலை பாடினார் மகப்பேறு கிட்டும். இது வந்து என்னுடைய அனுபவமும் கூட. இதனால் இது பாடின இப்போ என்னுடைய மனைவி திட்டின் இருப்பா, அது அடுத்த விஷயம். இதில் ரொம்ப அருமையாக உண்டு. இந்த மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில், அதாவது ஆனந்தம் நெற்றி கண்ணிலேன்னு கூட எடுத்துக்கலாம். அதை விழி ஆனனத்தில் மலைநீர் வியத்தில் உறவாடி என்று சொல்ல முடியாத அப்படி ஆனந்தத்தோடு இறைவன் சிவபெருமான் எப்படி முருகப்பெருமானை முருகப்பெருமானிடம்

0: விளையாடுகிறாரோ, முருகப்பெருமான் எப்படி சிவபெருமானிடத்திலே விளையாடுகிறாரோ, மடிமீது விளையாடி மடிமீது எடுத்து விளையாடி நித்தம் மடிவாயில் முத்தி தர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்கிறார். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த இடத்துல திருப்புகழ் பிள்ளைத்தமிழில் எல்லாம் ஏராளமாக உண்டு. மன்றுதோர் உலாவும், மலர் வாவிதோர் உலாவும், துன்று சிறு தென்றல் தமிழ் சோலை தொரு உலாவும், என்றும் உலாவுது உலவும், யாருதொரு உலவும், குன்றுதோர் உலவும், உரையும் குமரபேடே என்று எல்லா இடத்திலேயும் என்று எல்லா இடத்திலேயும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இப்படி கந்தபுராணமானது சொல்லும். ஸ்காந்தத்தில் என்ன சொல்லுகிறது, இவர் குழந்தையா இருந்து ஏராளமான திருவிளையாடல் பண்றார். அதான் மன்று அங்கெங்கே சோலைகளில் உலாவுகிறார், மலர் வாவிகளிலே உலாவுகிறார், துன்று சிறு தென்றல் சவள் சோலை தோறும் உலாவும், சோலையிலே உலாவுகிறார், எல்லா இடத்திலேயும் குன்றுதோர் உலாவும், உரையும் குமரவேளை குன்றிலே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமர இருப்பான்னு சொல்லுகிறோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் உலாவுகிறார். இவர் கடலுக்குள்ள போறார், மீன் வாய்க்குள்ள போயிட்டு திரும்பி வரார், ஆகாச மண்டலத்துல போகிறார், பறக்கிறார், சந்திர மண்டலத்துக்கு போகிறார், சூரிய மண்டலத்துக்கு போகிறார், இந்திரனுடைய இடத்துக்கு போகிறார், அங்கே இருக்கக்கூடிய ஐராவதி ஞானியோடு உலாவுகிறார், சந்திர மண்டலத்திலே இருந்து சந்திரன் எடுத்து சூரிய மண்டலத்துல வைக்கிறார், சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய சூரியன் எடுத்து சந்திர மண்டலத்துல வைக்கிறார், எல்லா இடத்துலையும் இதுதான் கிடையாது போட்டு இந்த குழந்தையானது முருகப்பெருமான் அந்த விளையாட்டு விளையாடுகிறாராம். கடல்ல இருக்கக்கூடிய கடல் இன்னைக்கு கடல் இருக்கும், அடுத்தது உடனே மலையை தூக்கி இந்த இடத்துல வைப்பார், கடல்ல நோடத்துல மாத்துகிறார், மீன் இருக்கிற இடத்துல கிடையாது, நீ நிலத்துல போயிரு, நிலத்துல இருக்கிற தூக்கி இங்க வருவார், சிங்கத்தோடு உலாவுகிறார். அவர் அந்த ஸ்காந்தத்துல இதை ஏராளமான இடங்கள்ல அந்த ஸ்காந்தத்துல அப்படி சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை சொல்லுகிறார்கள். எப்படியெல்லாம் இவர் அந்த பால முருகனானவன் சேஷ்டிதங்கள் செய்து விளையாடினான் என்று அவ்வளவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு எப்படி இருக்கும்னு தெரியாதான். அது மட்டும் கிடையாது, இவர் சின்ன குழந்தையா இருப்பார், திடீர்னு அடுத்தது பெரிய வயோதிகனாக மாறுவார், பெண்ணாக மாறுவார், சிறிய நல்ல வயதான பெண்ணாக மாறுவார். இப்படி இந்த கோலம் அந்த கோலம் இல்லை, இந்த வடிவம் அந்த வடிவம் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு மலராக நின்று கொண்டிருப்பார், அந்த மலத்திலிருந்து மதுவாக அப்படியே வருவார், மதுவை உண்ணக்கூடிய வண்டாக வருவார். என்னமோ இந்த விட்டலாச்சாரியா படம் பார்க்கிற மாதிரி இவர் எல்லாமாக எல்லா விளையாட்டும் விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த விளையாட்டு விளையாடுறது மட்டுமல்ல, இவர் ஆற்றிலே குளிப்பது, கடலிலே குளிப்பது, ஆகாச கங்கையிலே குளிப்பது, சூரியனுடைய அக்னியிலே அதை தன்னை உலர்த்தி கொள்வது, இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன பண்ற, சூரிய மந்திர சூரியனை சந்திர மண்டலத்திலேயும் சந்திரனை சூரிய மண்டலத்திலேயும் எடுத்து வைப்பது, அக்னியை கொண்டு போய் வேற இடத்துல கடலுக்குள்ளே வைப்பது, வாயுவை எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல போய் அந்த வருணனிடத்திலே கொண்டு போய் விளையாடுவது, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அதாவது முறை மாற்றி செய்யக்கூடிய செயல்கள். கடல் இருக்கக்கூடிய இடத்திலே மலையை கொண்டு வந்து வைத்து, மலை இருக்கக்கூடிய இடத்திலே கடலை கொண்டு வந்து வைத்து, கடலுக்குள்ளே மிருகங்களை கொண்டு போய் போட்டு, இந்த மீன் யாழி எல்லாம் எல்லாவற்றையும் திமிங்கலத்தெல்லாம் கொண்டு போய் தரையிலே கொண்டு போய் போட்டு, யாருக்கும் ஆனால் தீங்கு நடக்கலாதான் முக்கியமான விஷயம். தீங்கு நடக்காமல் இந்த விளையாட்டு விளையாடுகிறார். ஒன்று சிறு குழந்தை விளையாட்டு, இந்த சிறு குழந்தை இன்னொரு விளையாட்டு, முறை மாற்றி இப்படித்தான் இருக்கணும் நியதிங்கிறதையெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி எடுத்து கொண்டு செல்கிறாராம். எல்லாரும் இங்க மேல நின்று அப்பாவும் அம்மாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கைலாசத்திலிருந்து. ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, குழந்தை என்ன பண்ணாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையே இல்லை, நமக்குத்தான் பிரச்சனையா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நாய் வளர்க்குறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, நாய் இந்த மாதிரி சார் என் நாய் கடிக்காது சார், அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுமான்னு கேட்போம். அது மாதிரி தான் இந்த நாய் வந்து என்ன பண்ணும்னு அவங்க வளர்க்குறவங்களுக்கு தெரியும், குழந்தை இப்படி இருக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம போய் நல்ல குழந்தை எப்படி இருக்குன்னா கொண்டு போய் சில குழந்தை எடுத்து மேலே வச்சுக்கிட்டோம் தொலைஞ்சிட்டாங்க கதை. அதே போல தான் அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், இவனுக்குள்ள பிராணம் போகும். இப்ப இந்த குழந்தைகள் என்ன விளையாடுகிறது, அப்பா அம்மா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க யார், பரமேஸ்வரனும் பார்வதியும். ஆனா தேவாதி தேவர்கள் நடுங்குகிறார்கள், இது என்ன குழந்தையிடா, அசுர குழந்தையா என்னன்னே தெரியல, அப்படி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலேயும் இவன் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் நடுக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா தேவதைகளும் என்ன செய்கின்றார்களா, இது யாரு இந்த குழந்தை இப்படி நடத்துகிறது என்று தெரியாதபடியாக பயந்து போயிருக்கின்றார்களாம். இங்க சிவ தேஜஸாக இருந்த இந்த குழந்தை பண்றதை பார்த்து அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா இந்த குழந்தையால யார் பயன் பெறப் போகிறார்களோ அந்த தேவாதி தேவர்கள் நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஒன்றும் பண்ண முடியல, அதான் முக்கியமான விஷயம். இது என்ன சுட்டி காட்டுகிறது, இறைவன் எல்லா நியதிகளுக்கும் அப்பாற்பட்டவன், தன்னுடைய திருவிளையாடலினாலே நானே எல்லாவற்றிற்கும் நியாமகன், நியந்தா, எல்லாவற்றையும் நியமிக்கக்கூடியவன் நான். என்னுடைய நினைவாலே, என்னுடைய சித்தத்தினாலே அனைத்தும் நடக்கின்றன. நான் நினைத்தால் சந்திரன் மண்டலத்திலே சந்திரன் தான் இருக்கணும்னு இல்லை, சூரியனும் இருக்கலாம், சூரிய மண்டலத்திலே சந்திரனும் இருக்கலாம். இது மாதிரி தான் இந்த திமிங்கிலம் வந்து ஏன் தண்ணியில் இருக்கணும், தரையிலையும் உயிரோடு இருக்க முடியும். எதை யார் நிகழ்த்துகிறார், இறைவன் நிகழ்த்துகிறான். இறைவன் நினைத்தால் இயற்கையும் மாறும். இயற்கை என்று நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையும் கூட இறைவன் மாற்றி அமைக்க முடியும். ஏன், இத அவன் வச்சதுதானே, அவன் நினைச்சா எதுவும் பண்ண முடியும். நம்ம அன்றைக்கே பார்த்தோம், அலைகளா விளையாட்டுடையார் தலைவர், அவர் தலைவர். எது அலைகளா விளையாட்டுடையார், அவர் தலைவர். விளையாட்டு இருக்கிறதுனால உலகம் யாவையும் தமிழாக்கலும் நிலைகருத்தலும் நிக்கலும். நீங்களா அலைகளா விளையாட்டுடையார், அவர் தலைவர். ஏன், இவன் விளையாடுறதுனாலயே இவன் என்ன வேண்டாலும் பண்ணலாம். இப்ப இன்னைக்கு இருக்கிறது, இது வேண்டாம்போ அடுத்தது, இது வேண்டாம்போ அடுத்தது, இதெல்லாம் யார் சொல்ல முடியும். குழந்தைகள் விளையாட முடியும். இந்த குழந்தை விளையாட்டாக இந்த ஸ்காந்தத்துல, கந்த புராணத்தை விட ஸ்காந்தத்துல பலவிதமான விளையாட்டுகள் சொல்லப்படும். இது ஒன்னே ஒண்ணுதான், அவனே சர்வேஸ்வரன், வேற எதுவுமே கிடையாது. அவன் தான் உலகங்களுக்கெல்லாம் அதிபதி, சர்வ லோகங்களுக்கும் காரணகர்த்தா. அவன் தான் சுட்டி காட்டுறதுக்காகத்தான் இத்தனை விதமான திருவிளையாடல்களையும் இங்க சுட்டி காட்டும். ஸ்காந்தம் சொல்லலாம், ஏன் ஒரு லட்சம் ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறது, ஆனா கந்தபுராணம் சொல்ல முடியாது. ஏன், கந்தபுராணம் அப்படியே சுருக்கி நமக்கு டேப்லெட் கொடுத்த மாதிரி, அந்த சத்து கொடுத்த மாதிரி கொடுக்கிறார். அதனால சின்ன சின்ன விஷயமாக அப்படியே சிறு சிறு விஷயங்களை அப்படியே முடித்துக் கொண்டு கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் செல்லுகிறார். ஆனா ஸ்காந்தத்துக்கு நிதானம் அங்கே சொல்லிக் கொண்டு செல்வார்கள். நமக்கு முக்கியமா மனசுல பட வேண்டியது ஒண்ணு, பரம ஆனந்தம், குழந்தைகளினுடைய விளையாட்டில் இருக்கக்கூடிய ஆனந்தம். ஆனா அதை விட முக்கியம், இவன் குழந்தை அல்ல, இவன் நமக்கும் நம்முடைய தேவருக்கும் நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் நாயகன், பிரபஞ்ச நாயகன் இந்த முருகப்பெருமான். அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த திருவிளையாடல் எல்லாம் ஸ்காந்த புராணம் விரிவாக சொல்லி செல்லுகிறது. ஆனா நமக்கு சந்தோஷமா இருக்கும், இறைவனுக்கும் இறைவிக்கும் சந்தோஷமா இருக்கும். தேவர்களுக்கு குலை நடுங்கிற்று, அவங்க அத்தனை பேரும் பயந்தார்கள், நேரம் போய் இந்திரன் இடத்துல போய் முறையிட்டார்கள், இது அசுர குழந்தையா இல்ல வேற ஏதாவது குழந்தையான்னு. யாருடைய நன்மைக்காக முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நெகிழ்ந்ததோ அவனை கண்டு தேவர்கள் பயந்து அவனை அழிப்பதற்காக அவனோடு சண்டையிடுவதற்கு வருவதற்கும் தயாரானார்கள். இதுதான் உலகத்துல பெரிய வேடிக்கை. எவன் ஒருவன் காப்பாற்றுக வேண்டுமோ அவனையே எழுந்து போய் நம்ம என்ன பண்றோம், அவனை அழிப்பதற்காக இவர்கள் முயற்சித்தார்கள்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
0: ஓம். ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே வித்யேஸ்வர சம்ஹிதை முதல் சம்ஹிதையிலே அத்தியாயம் 5 முதல் 8 வரை சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, பகவானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, நினைந்து கசிந்து உருகுவது என்கிற மூன்று சாதனங்களில் ஏதாவது ஒன்றையாவது மேற்கொண்டு கடைபிடித்து ஒழுக முடியாதவன் பகவான் ஸ்ரீ சிவபெருமானது அரு உருவமான லிங்கஸ்வரூபத்தையோ அல்லது திருமேனியுடைய சுரூபத்தையோ நிர்மாணித்து தினந்தோறும் அதை பூஜித்து வருவதே இச்சம்சார பெருங்கடலில் இருந்து அவனை கரையேற்றுவிக்கும். மனதில் சூதுவாதின்றி தன் சக்திக்கேற்றவாறு பணத்தை பகவானது பூஜையில் அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமின்றி நித்தமும் அந்த லிங்கத் திருமேனி அல்லது உருவமான மூர்த்திக்கு பூஜை செய்ய வேண்டும். அதற்காக பக்தி ஸ்ரத்தையோடு மண்டபம், கோபுரம், திருக்குளம், மடம் முதலியவற்றை நிர்மாணித்து உற்சவத்தை தொடங்க வேண்டும். பட்டு வஸ்திரம் உடுத்தி மணம் கமழும் சந்தனமிட்டு நறுமணப்பூக்கள் சாத்தி தூபம் தீபம் காட்டி இனிப்பான பண்டங்கள், காய்கறி வகைகள் முதலிய வஸ்துக்களோடு கூடிய பலவிதமான பட்சணங்கள், அன்னம் முதலியவற்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும். குடை, சாமரம், கொடி, விசிறி மற்றும் உள்ள உபச்சாரப் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு பக்தி உபச்சாரம், ராஜோபச்சாரம் முதலிய 16 வகையான உபச்சாரங்களை அவ்வுருவ திருமேனிக்கு செய்ய வேண்டும்.
3: பின் வலம் வந்து வீழ்ந்து வணங்கி துதித்து முடிந்தவரை திரு ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். இறைவனை ஆவாகனம் செய்வதிலிருந்து, அதாவது எழுந்தருள் அறிவிப்பதிலிருந்து, யதாஸ்தானம் அதாவது தன்வழிக்கு விடையளித்து அனுப்புவது வரையிலான அனைத்து உபச்சாரங்களையும் மிகுந்த பக்தியோடும் அன்போடும் செய்ய வேண்டும். இவ்வாறு நித்தமும் சிவ பரம்பொருளின் அருவுருவ திருமேனியான சிவலிங்கத்தையோ அல்லது திருமேனியோடு காட்சி தரும் திருவுருவங்களையோ பூஜித்து வருபவன் சிரவணம் கீர்த்தனம் மனநம் முதலிய சாதனங்களை அனுஷ்டிக்கா அப்படினும் பகவானது திருவருளால் திருவருட்சித்தியை பெறுவான். பண்டை காலங்களில் பல சான்றோர்களான அடியார்கள் சிவலிங்கமூர்த்தியை பூஜனை புரிவதன் மூலமே இச்சம்சார தடைகளை நீங்கி முக்தி பெற்றுள்ளனர். சவுனகாரி மகரிஷர்கள் கேட்கிறார்கள், எங்குமே மூர்த்தங்களில் தானே தேவதைகளின் பூஜை நடக்கிறது, லிங்க திருமேனியில் இல்லையே. அப்படி இருக்க சிவபெருமானின் பூஜை மட்டும் எங்கும் லிங்க வடிவிலும் மூர்த்தி வடிவிலும் நடப்பது ஏன்? சூதர் பதில் கூறுகிறார், முனிவர்களே உங்கள் கேள்வியே மிகவும் அற்புதமானது, தூய்மையானது. இதற்கு மகாதேவனான ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் பதில் கூற முடியும். வேறு எவரும் எப்படியும் எங்கும் நிச்சயமான பதில் கூற முடியாது. இக்கேள்விக்கு விடையாக பகவான் ஸ்ரீ பரமசிவனே என்ன கூறினாரோ அதை நான் என் குருவான ஸ்ரீ வியாசரிடமிருந்து எவ்வாறு கேட்டறிந்தேனோ அதை அப்படியே கூறுகிறேன், கேளுங்கள். பகவான் ஸ்ரீ பரமசிவன் ஒருவரே பரபிரம்ம சுரூபர் என்பதால் அவரை நிஷ்கலன் நிராகாரன் அதாவது உருவமற்றவர் என்கின்றனர். திருமேனியோடு இருப்பதனாலும் அவரை சகலர் எனவும் கூறுகின்றனர். ஆகவே அவரே சகலராகவும் நிஷ்கலராகவும் விளங்குகிறார். ஸ்ரீ பரமசிவன் நிஷ்கலராக நிராகாரராக இருப்பதால் அவருடைய பூஜைக்கு ஆதாரமாக விளங்கும் லிங்க திருமேனியும் நிராகாரமாக அதாவது நிர் ஆகாரம் உருவமற்றதாக அரு உருவமாக விளங்குகிறது. அதாவது ஸ்ரீ சிவலிங்கம் பகவானது நிராகாரமான அரு உருவமான சுரூபத்திற்கு அடையாளமாகிறது. அதே போல் சிவபெருமான் சகலராக திருவுருவம் கொண்டு விளங்குவதால் அவரது பூஜைக்கு உகந்த திருமேனியும் விக்கிரக மூர்த்தியாகவும் விளங்குகிறது. அதாவது திருமேனியோடு விளங்கும் மூர்த்தம் உருவோடு கூடிய பகவானுக்கு அடையாளமாக அமைகிறது. சகலராக உருவம் கொண்டும் நிஷ்கலராக உருவமற்ற திருமேனியோடும் விளங்குவதாலேயே அவரை பிரம்மம் என்று கூறுகின்றனர். அவர்தானே பரம்பொருள். ஆகையினாலன்றோ மக்கள் அனைவரும் உருவமற்ற அருவுருவ திருமேனியராக லிங்கமூர்த்தத்திலும் உருவமுள்ள திருமேனியராக விக்கிரக வடிவிலும் அவரை வழிபடுகின்றனர். சிவபெருமான என்று மற்ற தேவதைகள் சாட்சாத்தான பிரம்மம் அல்ல. ஆகவேதான் அவர்களுக்கு அருவுருவ திருமேனியார லிங்க ஸ்வரூபம் எங்குமே இல்லை. முன்பொரு சமயம் பிரம்மதேவரின் திருக்குமாரரான சனத்குமார முனிவர் மந்திரமறையில் நந்திகேஸ்வரரிடம் இம்மாதிரியேதான் கேள்வி எழுப்பினார். சனத்குமார முனிவர் கேட்கிறார், பெரியோரே, சிவனைத் தவிர மற்ற தேவதைகளின் பூஜைக்கு பெரும்பாலும் பேரம் எனப்படும் மூர்த்தி திருமேனிதான் எங்கும் அதிக அளவில் காணப்படுகிறது, கேட்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ பரமசிவனது பூஜையில் மட்டுமே லிங்க ரூபமும் விக்கிரக ரூபமும் காண கிடைக்கிறது. ஆகவே மங்கள வடிவரனான ஸ்ரீ நந்தியம்பெருமானே, இவ்விஷயத்தில் எது முற்றையும் முற்றிலும் உண்மையானதோ அதை நான் நன்கு அறிந்து கொள்ளுமாறு விளக்கி கூற வேண்டுகிறேன். ஸ்ரீ நந்திகேஸ்வரர் பதில் கூறுகிறார், பிரம்மதேவரின் திருக்குமாரரே, நீங்களோ தூய்மையானவர். தங்களது இந்த கேள்விக்கு எங்களைப் போன்ற எவராலும் பதில் கூற இயலாது. ஏனெனில் லிங்க திருமேனி சாட்சாத் பிரம்மத்தின் அடையாளமாக இருப்பதால் இது மிகவும் மறைத்து போற்றப்பட்டுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பரமசிவ பக்தராக இருப்பதால் இது பற்றி பகவான் ஸ்ரீ பரமசிவன் என்ன கூறினாரோ அதை இப்பொழுது தங்கள் எதிரில் கூறுகிறேன். பகவான் ஸ்ரீ பரமசிவன் நிஷ்கலமான உருவமற்ற நிராகாரமான பூரண பிரம்மஸ்வரூபமே. ஆகவேதான் அவருடைய பூஜையிலும் நிராகாரமான நிஷ்கலமான திருமேனியற்ற லிங்கஸ்வரூபமான அருவுருவ திருமேனியை கை கொண்டிருக்கிறார்கள். வேதங்கள் அனைத்தினுடைய கொள்கையும் இதுவே. சனத்குமாரர் கேட்கிறார், யோகிகளுள் உயர்ந்த பெரியோரே, தாங்கள் பகவான் ஸ்ரீ பரமசிவன் மற்றும் இதர தேவதைகள் பற்றிய பூஜையில் லிங்க திருமேனி மற்றும் விக்கிரக திருமேனியின் நடைமுறை பழக்கத்தை பற்றிய உண்மை விளக்கத்தை பிரித்து கூறியது முற்றிலும் சரியானதே. ஆகவே லிங்க திருமேனியும் விக்கிரக திருமேனியும் தோன்றியதற்கான விளக்கத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். லிங்க திருமேனி தோன்றியது பற்றியதான உண்மை நிகழ்ச்சி என்ன என்பதை கூற வேண்டுகிறேன். இதை கேட்ட ஸ்ரீ நந்தியம்பெருமான், பகவான் ஸ்ரீ மகாதேவரின் நிஷ்கல ரூபமான லிங்க ஸ்வரூபம் தோன்றிய நிகழ்ச்சியை கூறத் தொடங்கினார். பிரம்மதேவருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் இடையே நடந்த விவாதம், தேவதைகள் கலங்குதல், சிந்தித்தல், அவர்கள் தெய்வீகம் பொருந்திய திருக்கையிலே செல்லுதல், அங்கு மகாதேவனான ஸ்ரீ சந்திரசேகரனை துதித்தல், தேவதைகள் பிரார்த்தனைக்கு இணங்க ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மாவும் விஷ்ணுவும் வாதிக்கும் இடத்தில் அவர்களுக்கு இருவருக்கு இடையில் ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியாக தோன்றியது முதலிய பல நிகழ்ச்சிகளை கூறினார். மேலும் பிரம்மதேவரும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஜோதிமயமாக நின்ற அந்த பரமனின் திருமுடியையும் திருவடியையும் காண முயற்சித்தல், தாளம்பூ பெற்ற சாபமும் வரம் முதலியன பற்றியும் கூறினார். அத்தியாயம் 9. ஸ்ரீ நந்திகேஸ்வரர் கூறுகிறார், இதை கேட்ட பிரம்மதேவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ சிவபரம்பரோடை வணங்கி அவரது இரு புறங்களிலும் இரு கை கூப்பிய வண்ணம் மௌனமாக நின்றனர். பின் அங்கு தோன்றிய ஸ்ரீ பரமசிவனாருக்கு சிறந்த ஆசனம் அமைத்து தூய்மையான உயர்ந்த பொருட்களால் புருஷ வஸ்துக்களால் பூசனை புரிந்தனர். வெகுகாலம் வரை தன்னிலை மாறாமல் நினைத்து நிற்கும் உயர்ந்த பொருளுக்கு புருஷவஸ்து என்றும், அற்பகாலம் மட்டும் இருக்கும் நிமிடத்தில் அழியும் பொருளுக்கு பிராகிருத வஸ்து என்றும் பெயராகும். எந்தெந்த புருஷ வஸ்துக்களை கொன்று பூஜித்தனரோ அதை கூறுகிறார். நன்மணி மாலை, கார்ச்சதங்கை, தோள்வளை, கிரீடம், மணிமயமான காதணிகள் அதாவது குண்டலங்கள், பூநூல், மேலாடை, நறுமணப்பூ மாலைகள், பொன்னாடை, முத்து மாலைகள், மோதிரம், பூக்கள், தாம்பூலம், கற்பூரம், கற்பூரம், மணம் கமழும் சந்தனம், அகரு முதலிய நறுமணப் பூச்சுகள், தூபம், தீபம், வெண்கொற்ற குடை, விசிறி, கொடி, வெண்சாமரம் மற்றும் பலவிதமான உயர்ந்த உபச்சாரப் பொருட்கள் ஆகியன கொண்டு அவர்கள் இருவரும் தங்கள் தலைவரான மகேஸ்வரனை பூஜித்தனர். அதை வர்ணிக்க சொல்லும் மனமும் போதாது. உலகியலில் சிக்கித் தவிக்கும் பக்த ஜீவர்களான நமக்கு இயலாதது. பரம்பொருளான பசுபதி ஒருவருக்கே ஏற்றனவல்லவா அவைகள்? முதலில் பிரம்மனும் விட்டுமும் பகவானை பூஜித்தனர். பக்தியோடு கூடிய இவர்களது பூஜையைக் கண்டு மகிழ்ந்த இறைவன் வணக்கமாய் நிற்கும் அவர்களை நோக்கி புன்சிரிப்போடு கூறலானார். மகேசன் கூறுகிறார், குழந்தைகளே, இன்றுதான் உயர்ந்த நாள். இன்று நீங்கள் செய்த பூஜையைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஆகவேதான் இன்றைய தினம் பவித்திரமானதும் புண்ணியமானதுமான உயர்ந்த நாள். இன்றைய தினமே திதியே எனக்கு உகந்த சிவராத்திரி என்று புகழ்பெற்று விளங்குகிறது. இன்றைய தினம் எனது உருவமற்ற நிஷ்கல சுரூபமான சிவலிங்க திருமேனியையோ சகல சுரூபத்தை குறிக்கும் விக்கிரக திருமேனியையோ பூஜிப்பவன் உலகை படைத்து காக்கும் செயல்களை கூட செய்ய வல்லவனாகிறான். சிவராத்திரி தினத்தில் பகலிலும் இரவிலும் உணவு உட்கொள்ளாமல் பொறிபுலன்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி தன் சக்திக்கேற்றவாறு முறைப்படி என்னை பூஜிப்பவன் பெரும் பயனை அவன் பெறக்கூடிய பெரும் பயனை கூறுகிறேன் கேளுங்கள். ஒரு வருடம் முழுவதும் என்னை பூஜிப்பதால் பெறப்படும் உழப்பயனையும் சிவராத்திரி தினத்தன்று மட்டும் பூஜிப்பதினாலேயே பெறலாகும். பௌர்ணமியின் முழு நிலவு கடல் பொங்குவதற்கு காரணமாகுவது போல் இச்சிவராத்திரி தினம் எனது அருள் பெறுவதற்கான சிறந்த சமயம் நேரமும் ஆகும். இத்தினத்தில் என்னை தாபித்து 16 வகை உபச்சாரங்களுடன் விழா கொண்டாடுக. முதன் முதலில் நான் எப்பொழுது ஜோதி வடிவான ஒரு பெருந்திருமேனி கொண்டு கம்பம் போன்று நின்றேனோ அதற்கு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி தினமோ அல்லது பிரதமை திதியோ ஆகும். அன்றைய தினம் எவன் பார்வதி பிராட்டியோடு கூடிய என்னை தரிசிப்பானோ அல்லது என் விக்கிரகத்தையோ லிங்க ரூபத்தையோ தரிசிப்பானோ அவன் எனது புதல்வன் முருகனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவனாவான். சுபமான அன்றைய தினம் என்னை தரிசிப்பதனாலேயே பூரண பலனை பெறுகிறான். தரிசனம் செய்து பூஜனையும் புரிவானேயாகின் அவன் பெரும் பயனை கூற சொற்கள் இல்லை. அன்று அங்கு நான் சிவலிங்க திருமேனியோடு தோன்றி விண்ணையும் மண்ணையும் தொட்டு பெருந்திருவோடு திருவுருவோடு நிற்கின்றேன். அதனாலே இக்குவலையும் லிங்கத்தானம் என்னும் திருப்பெயர் கொண்டு புகழ் பெற்றது. உலக மக்கள் இதனை தரிசித்து பூஜிப்பதற்காகவே ஆதி அந்தமற்ற மிக புராதனமான அந்த அருட்பெருஞ்சோதி வடிவு அதாவது ஜோதி இந்த திருவுருவம் மிகவும் சிறியதாகிற்று. இந்த திருமேனி அனைத்து போகங்களையும் எளிதில் தரவல்லது. முக்தி பெற சுலபமான சாதனமும் இதுவே. இதை தரிசிப்பது, தொடுவது, தியானிப்பது எல்லாம் பிறப்பு இறப்பு என்னும் துன்பத்தை துடைப்பது. அக்னி மலை போல் இச்சிவலிங்கம் தோன்றியதால் இவ்விடம் அருணாசலம் என்று சிறப்படையும். இங்கு பல பல புண்ணிய திருக்குளங்கள் அதாவது தீர்த்தங்கள் தோன்றப்போகின்றன. இவ்விடத்தில் வசிப்பதும் இறப்பதும் முக்தியை தரும். எனக்கு இரண்டு திருமேனிகள் உண்டு. ஒன்று சகலம் அதாவது உருவுடையது, மற்றொன்று நெக்களம் அதாவது உருவமற்றது. வேறு எவருக்கும் இம்மாதிரியான திருமேனி கிடையாது. முதலில் நான் ஸ்தம்ப கம்பம் உருவாக தோன்றினேன். பின் எனது உண்மை சுரூபத்தில் தோன்றினேன். பிரம்மத்தின் நிலை எனது உருவமற்ற நிஷ்கல சுரூபம், மகேசனாக இருப்பது சகல உருவமுள்ள சுரூபம். பிரம்மத்தின் நிலை எனது உருவமற்ற நிஷ்கல சுரூபம், மகேசனாக இருப்பது சகல சுரூபம், அதாவது உருவமுள்ள சுரூபம். இவை இரண்டும் எனக்கேயான சுரூபங்கள். இங்கு அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவனக்கு உணர்த்திங்கு எண்ணில் அருவமும் ரூபாரூபமும் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் ஒன்றும் கொள்ள ஒருவனுக்கு உரைக்கலாமே என்கின்ற சிவஞான சித்தியாரையும் நினைக்கலாம். அதாவது சிவபெருமானது உண்மை சுரூபத்தில் பிரம்மத்தின் நிலை அவருடைய உருவமற்ற நிற்கல சுரூபம், மகேசனாக இருப்பது உருவமுள்ள சுரூபம். இவை இரண்டும் அவருக்கேயான சுரூபங்கள். சிவபெருமான் கூறுகிறார், நானே பரபிரம்மம், கலைகள் கொண்டதும் கலைகள் அற்றதும் எனது சுரூபமே. பிரம்மமாக இருப்பதால் நானே ஈஸ்வரன், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை முதலீன செய்வதே எனது திருவிளையாடல். பிரம்மதேவனே, நாராயணனே, நான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியதாக இருப்பதாலும் உலகத்தை பெருக்குவதாலும் பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அனைத்திற்கும் ஆத்மா, உலகத்தின் பார்ப்பட்ட ஆன்மா அல்லது பகவானிலிருந்து வேறான ஆக்கல், அடித்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற ஐந்தொழில்களை செய்பவன் நானே. என்னை தவிர வேறு எவரும் இதை செய்வதில்லை. ஏனெனில் நானன்றோ அனைத்திற்கும் தலைவன். முதலில் எனது பிரம்மரூபத்தை அறிய வைப்பதற்காக நிஷ்கலமான சிவலிங்க ரூபத்தில் தோன்றினேன். பின் அறியவுண்ணா கடவுத்தன்மையை தெரிய வைப்பதற்காக அகில உலக நாயகனான நான் சகல திருமேனி கொண்டு, அதாவது உருவத் திருமேனி கொண்டு இப்பொழுது தோன்றினேன். என்னிடமுள்ள ஈஸ்வரத்தன்மையே சகல ரூபம், அதாவது விக்கிரக திருமேனி. உருவமற்ற நிஷ்கலமான இத்திப்புழம்பு திருமேனியே எனது பிரம்மஸ்வரூபத்தை குறிப்பதென்று அறிக. அதுவே எனது அடையாளம். நீங்கள் இருவரும் இங்கிருந்து தினமும் இச்சிவலிங்க திருமேனியை பூஜித்து வருக. இது எனது சுரூபமானதால் என் அருகில் இருக்கும் சாமீப்ய நிலையை அடைவிக்கும். அடையாளமான லிங்கத்திற்கும் அதற்கு காரணனால லிங்கியான எனக்கும் வேற்றுமை இல்லாததால் சான்றோர்களும் இதையே பூஜிக்கின்றனர். எனது சுரூபமான ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதால் உபாசகன் எனக்கு சமமான நிலை பெறுகிறான். இரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்பவன் சாயுஜ்யமான நானே ஆகிற முக்தி பெறுகிறான். முக்கியமாக சிவலிங்க திருமேனியையே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதை விடுத்து விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை செய்வது அத்துணை முக்கியமல்ல, சிறந்ததும் அல்ல. சிவலிங்க திருமேனியின்றி எங்கும் விக்கிரக திருமேனிகளே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பினும் அவ்விடத்தை க்ஷேத்திரம் என்று கூறமாட்டார்கள். அதாவது சிவலிங்க திருமேனி இருக்குமிடமே க்ஷேத்திரமாகும். சிவாயனம் சிவாயனம்.
4: ஓம் நமஃ சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஃ சிவாய்.

திரு தில்லையில் அருளியது. நிறுத்த தரிசனம் மாணிக்கவாசகப் பெருமானுக்கு குருமணியாக வந்து அருள் புரிந்த சிவபெருமானின் ஆனந்த கூத்தினை தில்லை அம்பலத்திலே கண்டு அதன் காரணமாக பாடிய 10 பாடல்கள் இந்த கண்டப்பத்தாகும்.

பிறர் உருவம் யான் எனதென்று உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவதில்லை கண்டேனே. பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பென்றிவை இரண்டும் உறவினொடும் ஒழியச் சென்று உலகுடைய ஒரு முதலை

திருப்பெருந்துறையில் அருளியது. சதாமுத்தி உயிருக்கு உறுதியளித்தல். மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானிடத்தே தம்மை பிறவிக் கடலிலிருந்து நீந்தச் செய்து பேரின்ப பெருவாழ்வளித்து சிவபெருமானின் அருளில் இரண்டரக் கலந்து முழுமையாக ஆண்டு கொள்ளுமாறு பாடும் 11 பாடல்கள் ஆகும். இப்பாடல்களின் உட்கருத்தாவது பசுக்களாகிய ஆன்மாக்களுக்கு உரிய முத்திப்பேற்றினை உறுதிப்படுத்தும் சதாமுத்தியாகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: குழைத்த பத்து திருப்பெருந்துறையில் அருளியது ஆத்ம நிவேதனம். குழைத்த பத்து என்னும் இப்பதிகத்தில் மாணிக்கவாசகப் பெருமான் தம்மை பழவினைகள் துன்புறுத்துவதிலிருந்து விடுவித்து அருள் செய்யுமாறு திருப்பெருந்துறை சிவபெருமானிடத்து முறையிடுவதாக பாடும் பதிகமாகும். ஆத்ம நிவேதனம் என்பது ஆன்மாவை சிவபெருமானின் திருவடிக்கு தானம் செய்தல் ஆகும். இது 10 பாடல்களை கொண்டது.

திருப்பெருந்துறையில் அருளியது. சிவானந்தம் மேலிடுதல் உயிருண்ணி பத்து என்னும் இச்செய்யுளிலே மாணிக்கவாசகப் பெருமான் தன்னுடைய பண்புகட்டு இன்பமாயிருக்கும் உயிரானது தனித்து நிற்காமல் சிவானந்த வெள்ளமானது தன்வயப்படுத்தி உயிரை தன்னுடன் கலந்துவிடும் செயலை பத்து பாடல்களாக பாடி அருளியுள்ளார். திருச்சிற்றம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: அச்சப்பத்து திருத்தில்லையில் அருளியது ஆனந்தம் உறுதல். மாணிக்க வாசகப் பெருமான் அனைத்திற்கும் ஆதாரமான சிவபெருமானிடத்தே அன்பு செலுத்தாதவரைக் கண்டு அஞ்சுதல் வேண்டும் என்னும் விதத்திலே அஞ்சத்தக்கன பற்றியும் அஞ்சத்தகாதன பற்றியும் இச்செய்யுளிலே பாடியுள்ளார். இறைவனிடத்தே அன்பினால் உள்ளம் ஒன்றும் போது ஏற்படும் பேரின்ப பெறுதலை குறிப்பது ஆனந்தம் உறுதல் என்பதாகும். இது 10 பாடல்களை கொண்டது.

0: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சனற்குமார படலம் என்பதை ஒன்று பற்றி சிந்தித்தோம். அதுவும் கொஞ்சம் வேக வேகமாக சிந்தித்த மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் வந்தது. அதனால் கொஞ்சம் நான் அதை பற்றி கொஞ்சம், அதாவது மீள்பார்வை, சிங்க நோக்கு, நான் சொல்கிறேன் சிங்க நோக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மீள்பார்வை தமிழர் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் அதை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு மேலே போகலான்னு நினைக்கிறேன். அதில் கைலாய மலையத்தில் சதசிருங்க மலை என்றதான ஒரு பகுதி. இப்போ அதை பற்றி தேடி பார்த்தா கிடைக்காது, புராணத்தில் இருக்க அவ்வளோதான். உடனே இங்கே கைலாத்துக்கெல்லாம் போனாங்க, நீங்கள் பார்த்துருக்கடா சதசிருங்க மலைன்னு கேட்டால் எங்களை வேறாம் தெரியாது. இருந்தது ஒரு ஹார் இருந்திருக்குமா ஆனால் ஒரு சண்டை வந்ததுன்னா இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நம்ம பிரப ரத்தனவேல் சார், நாங்கள்லாம் ஒரு குரு சொன்னவேல் சார்லாம் சேர்ந்து கேதார்நாத்துக்கு புறப்பட்டோம். கேதார்நாத்துக்குலேருந்து கேதார்நாத் நடந்து தான் போனோம், வேறு வழியே கிடையாது. 20 கிலோமீட்டர் நடந்தான். ஞானசம்பந்தன் பாடல் கேதாரத்தை வர்ணிக்க பார்த்தா அப்படி இருந்து இப்படி இருந்து சோலையாக இருந்து மயிலாக இருந்து குயிலாக இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. நான் சொன்னேன், இன்னும் அவ்வளோ பனிமலையாக இருக்குது, சோலையாக இருந்து மயில் இருந்து குயில் இருந்ததுன்னு எடுத்தார். முதல் 10 கிலோமீட்டர் சோலையாக தான் இருக்கு. அப்போ கேட்டான், அங்குள்ள வாழ்க்கை நான் பனிமலை நெருங்கி துதினார். இதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. ஒரு காலத்தில் பனி அது நெருங்கிக்கிட்டே வந்து அந்த 10 கிலோ போயிடுச்சு. அப்போது அந்த பனியில் எந்த தாவரம் முளைக்குமோ அதுதான் முளைச்சி. நான் ஆச்சரியப்பட்டேன். அதாவது மரங்களுக்கு உயிர் வைக்க சொன்னான். இந்த ஊரில் பனியில் ஒரு செடியை போட்டால் பட்டு அழுகி போகிறோம் இல்லையா, அங்கே அழுகுலையே நிற்கிறது. சில செடி கடலுக்குள்ளே தாவரங்கள் இருக்குது, காட்டுறான்ல சரி டிவியில், அதெல்லாம் பார்க்க மாட்டோம், டிவியில் காட்டுறேன். கடலுக்குள்ளே தாவரங்கள்லாம் இருக்கிற காட்டுறான். அது எப்படி இருக்குது, அழுகலையே? ஏன்னா அந்த உயிருக்கு அந்த பவர் என் அந்தந்த சீதோஷணத்துக்கு தக்கபடி வாழ்வதற்கு உண்டான ஒரு பக்குவத்தை அந்த உடலுக்கு கொடுத்தாரான் இறைவன். ஒருத்தர் கேட்டார், நரகத்தில் பாவம் செய்தவனை எண்ணெய் கொப்பரையில் போடுவாங்கங்கிறார் சார், இதெல்லாம் நடக்குமா? இந்த சரீரத்தை வந்து எண்ணெய் கொப்பரையை விட்டால் ஒரு செகண்டில் அது வெந்து போகுமே, நீங்கள் எதிர்பார்க்கிற துன்பத்தை அது எப்படி அனுபவிக்கும்? அதாவது நீ இந்த சரீரத்திலிருந்து சிந்தனை பண்ணுற, எந்தெந்த இடத்துல வாழணுமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த இந்த சரீரத்தை இறைவன் கொடுத்துருவான். குளிர் பிரதேசத்தில் நாம் இங்கே குளிர்க்கிறோம், அதே மாதிரி கேதாரத்தை போகிறப்பாடில் தனித்தனியோ குடிவடிகள் இருக்குது, குடித்தனம் பண்ணுறாங்க ஆணும் பெண்ணும். எப்படி வாழ முடியுது அவங்களால? இம்பிட்டு போல அது சேப்பில் கை போட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டுருக்கு, நமக்கு நம்ம ஆடிக்கிட்டு போகிறோம், அது மாத்திரம் எப்படி நிற்க முடியாது தானே? இறைவன் அப்படி கொடுத்துருக்கேன் சொன்னார். அது மாதிரி எந்த எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த உயிர் அந்த இடத்துக்கு தகுந்த சரியைத்தான் கொடுப்பான். அதாவது அந்த உயிர் வந்து அந்த துன்பத்தை அனுபவிக்க வேணும், சரீரம் கெட்டு போகக்கூடாது. ஸோ சரீரம் கெட்டு போனால் அந்த உயிரை அனுபவிக்க முடியாது. அப்படி கூட சரியைத்தான் கொடுப்பான், ஜாசனா சரீரம் மாதிரி. எந்த எந்த துன்ப இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ இந்த உயிர், அந்த இன்ப துன்பங்களுக்கு ஏற்ப அனுபவிப்பதற்கு தகுந்த ஒரு சரீரத்தாங்க கொடுப்பான். தேவலோகத்தில் தேவர்கள்லாம் இருக்கான், அவளுக்கு கண் இமைக்காரு, பாதம் கீழே இருக்காரு. இது எப்படி கொடுத்தான்? என்னமோ கண் இமைக்காரு. அந்த உலகத்தில் எப்படி இருக்கோ அந்த சரீரத்தை அப்படி கொடுத்தான். அதனால் எப்படி இந்த தண்ணுக்கு கடலுக்கடியில் தாவரம் இருக்கோ அதே மாதிரி அந்தந்த துன்ப இன்பங்களுக்கு தகுந்தவன் இந்த சரீரத்தை கொடுத்து அதை அனுபவிக்க வைப்பான். அப்படியானாத்தான் அந்த பிராரத்த வினை சஞ்சித வினை போகும். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் இப்படித்தான் அதை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு நியதி இருக்கு. அதனால் நாம் செய்த இன்ப துன்பங்களுக்கு ஏற்ப எப்படி அதை அனுபவிக்கணுமோ அப்படி அதை அனுபவிக்க வைப்பான். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் பரணி நட்சத்திரம் என்ன பலன் சொல்றா? இல்ல இந்த ஊர்ல எத்தனை பரணி இருக்கு அவ்வளவு தூரம் யார் நோய்க்கிறான் கேட்டவர்கள் வாசம் தான் இல்லை. அதாவது கொய்யா ஏழரை சனி ஒருத்தனுக்கு கஷ்டப்படணும், மழை கொட்டுறது கூட்ட அட்டி நொறுக்கு மழை, ஒருத்தன் அந்த மழையில் நனைஞ்சுட்டே போகிறான் அவனுக்கு ஏழரை சனி தான், இன்னொரு ஏழரை சனிக்காக கொலையை பிடிச்சிட்டு போகிறான். அப்போ அவன் தலை நினைக்கல, மற்ற சைடுலாம் நனையத்தாங்க, மழை ஓங்கி மழை அடித்தா கொலை தாங்குவான், ஏதோ தலை நினைக்கலை அந்த அளவுக்கு அவனுக்கு. அதே மழை கொட்ட ஒருத்தன் காரில் போகிறான், காருக்குள்ளே இருக்கான் சுற்றி மழை, அதே மழை அந்த ஏழு முதல் ஏழரை தனியாக பெய்கிற மழை தான் இவனுக்கும் பெய்யுது. அந்த கொடை பிடிச்சிட்டு போனக்கிற ஏழரை தனியாக மழை கூட தான் இவனுக்கும் மழை, அந்த மழை தான் அவன் பெய்யுது. ஆனால் அவன் ஒரு சொட்டு நிலையாகவும் காருக்குள்ளே போகிறான். எப்படின்னா அந்த வினையினுடைய பாகுபாடு, அந்த உயிர் எந்த விதமான வினைகளை அனுபவித்து வந்திருக்கிறதோ, இந்த பிராரத்த கர்மமாக என்ன வினை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறதோ அந்த வினைகளுக்கு ஏற்ப போகத்தை கொடுப்பான். அதனால் ஒரே நட்சத்திரம் ஒரே ஜாதகம் எல்லாம் அப்படி இப்படின்னா நடக்க எல்லாம் அனுபவங்கள் வேறு தான். நீங்களும் அனுபவத்தை பாருங்கள், அஞ்சு பேர் நாலு பேர் இடுங்க ஏழரை சனிக்காரன் நாலு பேர் இருங்க, நாலு பேர் நாலு விதமாக அனுபவிப்பான். அதனால் நாம் செய்த இன்பத்துள்ள வினைகளுக்கு ஏற்ப, நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இன்பங்களை கொடுப்பான். அதை எப்படி கொடுக்குறான்னு அது அவங்க தான், அது அவங்க தான் இருக்கு, நம்ம கையில் இல்லை. ஏன்னு சொன்னா, இந்த உயிருக்கு எப்படி இந்த வினை கொடுத்தால் இவன் அனுபவிப்பான் பரிவாகம் அடைவான் அங்கிற அவன் தான் கணக்கு போட்டு, அந்த உயிர் எப்படி பரிவாகம் அடையணும் ஆன தீர்மானிக்கிறானோ அதுக்கு தக்கபடி அந்த வினைகளை அனுபவத்தை கொடுப்பான். அதனால் நாம் அனுபவிக்கின்ற இன்பதுங்கள் அனைத்தும் நாம் மலம் பரிவாகம் அடைவதற்காகவே. அதனால் அடுத்த அவன் செய்தான் இவன் செய்தான் நமக்கு வினைகள் என்பது சொல்லக்கூடாது. நம்முடைய வினை அவன் மூலமாக வருகிறது, அவ்வளோதான். இன்னார் மூலமாக நமக்கு துன்பம் வரணும் அல்லது இன்பம் வரணும், அது யாராவது மூலமாக கொடுப்பான், அவனே டைரக்டாக வரமாட்டான். அதனால் நம்முடைய வினைகளுடைய பாகம் எப்படி கடினமான வழியாக இருக்கா மென்மையான வினையாக இருக்கு நான் சொல்ல முடியாது, அதுக்கு தக்கபடி அந்த மலையில் நனைஞ்சி போனவுடைய வினை பல்வினை, காலில் போனுடைய வினை மெல்வினை. ஆனால் எல்லோரும் உணவுலாம் நினச்சிருக்காங்க.

அடித்தா வளையும் இல்லையா. அது மாதிரி நம்மையும் ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும். நாஸ்திகமெல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான், போயாமா அவனுக்கு ஏழரை சனி வந்தாச்சுன்னா தன்னறியாமல் பக்குவத்தை கொண்டு வரும். அதுக்காக தான் கொடுக்குறாரு. அவனுக்கு ஏழரை சனி அஷ்டமரி சனி வந்தாச்சு ஆனால் அவன் நல்லதுக்கு தான், சனீஸ்வரான்னு நல்லது தான் செய்கிறார். அவன் அப்படியே இரும்பு இரும்பு கொடுத்து காய்ச்சுற மாதிரி அவனை கொடுத்து அப்படியே பக்குவத்தை கொண்டு வந்தார். ஆனால் வேணை பரிவாகம் அடைவதற்காக, அதனால் இதையெல்லாம் நமக்கு அறி உணர்த்துவதற்காகவும் நம்முடைய அனுபவத்திற்கு வருவதற்காகவும் தான் புராணங்கள். புராணங்கள் கட்டுக்கதை அல்ல. அதனால் நல்ல புராணங்கள் சிவபுராணங்களை ஓட வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி கேட்டு தான் நம்முடைய மனம் பக்குவம் அடையணும். அடையும் ஒன்றுமே கற்றல் கேட்டல் சொல்லியிருக்கோம் இல்லையா. கற்க வேண்டியதை கற்று கேட்க வேண்டிய கேட்டால் தான் சிந்தித்தல் வரும், அதுபோல் தெளிவு ஏற்படும். அதனால் புராண பட்டணம் கேட்பது என்பது அவசியமான ஒன்றுதான். அதில் கைலாமலையை பற்றி சொன்னேன், சதசங்க மலை என்று எங்கு பார்த்தாலும் மரங்கள், சோலைகள், புஷ்பங்கள், புட்பச்செடிகள், தடாகங்கள், இதன் நடுவில் பிரம்மபுரம் என்றதான ஒரு இடம் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதில் பிரம்ம நகரம் என்ற ஒரு நகரம், அதில் சிங்கங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மாதிரி ரிஷசங்கர் இருக்கார். அந்த இருக்கின்ற பொழுது அவர் சொல்ற எப்படி இருக்கிறார் சொன்னால், பிரம்மாவுடைய மனைவி அயன் கிழத்தி, அயன் மனை கிழத்தி, அவர் செந்தாமரை மேலே இருக்கார். அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் இருக்கார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றார், அன்னம் வந்து தண்ணீரில் இருக்கிறது, கரையில் இருக்கு, செந்தாமரை மலன் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. எதுக்காக உட்கார்ந்துருக்கு, வறுமையின் வருமணமும் வாடியிருக்குமாம் குப்பின்னு மாதிரி தன்னுடைய இறையை தேடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி செந்தாமரை மேலே மேலே அன்னம் இருப்பது போல, வெள்ளை அன்னம் இருப்பது போல சரஸ்வதி தேவர் இருக்கின்றார். அப்படி இருக்கின்றதான அந்த வனம் என்று சொல்கிறார். அங்கன் வாழ்வு தரும் அயன்மனை கிழத்தி அங்கே நாப்பன் நின்று அருந்தமம் செயல் போல், அங்கே நின்று தவம் செய்கிறார். அது இதுபோல இருக்கு, கொங்குலான் துவர் பங்கை திரைசெயல் குறிப்பின் அசைவர இருக்கும் பொங்கு வெண்திரை தீர்த்த பெண்மாடே புறங்கு அந்தவர் வரன் அவற்குதவி காட்சியன் நறுமலர் பொறுவித்து கடுக்கை பொன் சொரிவன ஒழு. இந்த அண்ணன் எப்படி இருக்கிறோ அது போல சொரசிகள் இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது இணைய சீர்பது சதசங்கத்தின் எண்ணிலா பெருவளத்தனவாகி, பெருவளமாக இருக்கின்றது, நனைமலர் பொழில் சண்பகம் சரளம் நரந்தம் தொங்கு கோங்கு அரம்பைகள் உடுத்து வனச நீசுனை மல்கிய பிரம்மபரம் கொண்டுள்ளது. மரத்தின் வகையில தான் சொல்வர், சண்பகம் சரளம் தேவதாரு, நரந்தம் தொங்கு கோங்கு அரம்பைகள் இப்படியெல்லாம் இருக்கின்றது. அதில் ஒரு சுனையின் எல்லாம் சுனையின் நிறைய இருக்கு. அப்படின்னாலும் பிரம்மபரம் ஒன்றுள்ளது. மற்றதன் நாப்பண்ணனை நிகழ்ப்பது நான்மறை கிழவன்தான் மாயது பிரம்ம நகரம். அப்படி வனம் அப்படி வனப்பு நிகழ்ந்த அந்த இடத்துல பிரம்மாவினுடைய நகரம் இருக்கின்றது, பிரம்ம நகரம். இப்படி இருக்கின்ற போது வைகை எழுந்து கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தா செய்கடன்வப்ப, அதாவது உள்ளதா சொன்னேன், ஸ்நானம் என்பதற்கு அஞ்சு அங்கம் சொன்னேன். முதல்ல சங்கல்பம், அப்புறம் ஸ்நானம், புரோட்சணம், அப்புறம் தர்ப்பணம். இப்படின்னா இதில்

இது உரையாசிரியர் ஒரு குறிப்பிட்டார். அத அவரை குற்றங்கள், அவர் பெரிய மகான், அவரை பற்றி குறை சொல்லல. என்ன இருந்தாலும் அந்த வைசிகன் உள்ள அவருக்கு தொடர்பு இல்லாதனால அவர் என்ன எழுதிட்டார்னா, இது வழக்கில் இல்லைன்னு அடிச்சுட்டார் ஒரே அடியா. இது வழக்கில் ஒன்றும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, தர்ப்பணங்கிறது பின்னாடி எல்லாம் வருது, குளிச்சம்ப எங்க உண்டு எழுதியிருக்கார். ஆனால் சொல்லியிருக்கு, ஸ்நான முறைகளில் எங்களுக்கு வரும்போது முதல்ல சங்கல்பம், அந்த சங்கல்பத்திலேயே இந்த சொல்லுக்கு என்னடா பொருள்னு கேட்டேன். அனாதி அவித்யா வாசனையா, அனாதியே ஏற்பட்ட ஆணவ மலத்தின் அவித்தியினால ஏற்பட்ட பிறப்பு ஆனார். அது தொடங்கி இதுகாரம் நான் செய்த பாவங்கள் போகணும். ஞானதக அஜானதக அறிந்தன் அறியாமலும் செய்த பாவங்கள், அனாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே, அதனால இந்த வந்திருக்கு பிறப்பு. ஆத்தின் மகதி சம்சார சக்கரே, மகத்தான இந்த சம்சார சக்கரத்துக்குள்ள என்ன தள்ளியிருக்கார். விசித்திராபிகி கர்ம கெதிபிகி, எத்தனை விசித்திரமான கர்மாக்கள் பண்ணியிருக்கேன், புதுசு புதுசாக இப்போ வருது. அதாவது ஒருத்தர் சொன்னார், இன்னொன்று பாவனம் செய்தாலாம் நீங்கள் சொல்லி என்ன நரகம்னு சொல்லிக்கல, இப்போ அரசியல்வாதி செய்கிற பாவக்கெல்லாம் என்ன நரகம் உங்கள் கணக்கில் வரலையேன்னாரு. அது சிருஷ்டிப்பான், இப்போ பொறுங்க என்ன, அவன் சிருஷ்டி சொல்லி அவன் கையில் வச்சுருக்கான், இந்த பாவத்துக்கு வச்சுருக்கான் அவன் மகா சண்டாளங்களுக்குன்னு வைப்பான். அஸ்மின் மகதி சம்சாரே விசித்திராபிகி கர்ம கெதிபிகி விசித்திராசு அநேகாசு யோனிஷு, விசித்திரமான அநேக விதமான பிறப்புகளை என்னை எடுத்தேன். புனப்புனக திரும்ப திரும்ப என்னை பிறக்காது, அநேகத ஜெனித்வா இதெல்லாம் கடைசி தேனாபி புண்ணிய கர்ம விஷயம், ஏதோ கொஞ்சம் புண்ணிய இருக்கேன் இந்த மனுஷ பிறப்பு எனக்கு கிடைக்கும். இதானின் தர மனுஷ, இந்த மனுஷன் எனக்கு இக ஜன்மணி பூர்வ ஜன்மசு மயாக்கதான், இந்த ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம பிரம்மஹத்யாதி சுராபான குரு தல்ப கமன மகாபாதங்கள், இதெல்லாம் பிரம்மஹத்யாதி சுராபான குரு தல்ப கமன மகாபாதக சதிஷ்டயான், பால்யே வயசி கௌமாரே எவ்வனே பார்த்தகேத, குழந்தையில இளமையில் கொஞ்சம் முதிர்ந்த வயசில் கிடைக்க அப்பெல்லாம் நான் செய்திருக்கேன். பால்யே வயசி கௌமாரே வார்த்தகேத ஜாகிர ஸ்வப்ன சுஷித்த அவசாசி அவஸ்தை மூணு, ஜாகிர ஸ்வப்ன சுஷித்தின், இந்த மூணுலையும் நான் செய்த பாவம். நான் என்ன சொல்ல, நாயனிஜா செய்தேன், சொப்பனத்தை இருந்தாக்கி நாயனி முடியும் ஆம்பான், சொப்பனத்தை அந்த உயிர் செய்திருக்கு நல்லதோ கெட்டதோ அதுக்கு தகுந்த பலன் உண்டு. அதாவது ஐயாவை நான் அடிக்க வேண்டாம், மாதம் வருஷம் ஒரு நாளைக்கு வரட்டும் கவனிக்கணும் வச்சிருக்கேன்னு சொன்னாலே போச்சு, அதே பாவனை. மனோவாக்காய கர்மேந்திரிய வியாபாரி, மனசு வாக்கு இதனால் செய்யும். எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, கையால் செய்துதான் பாவம் நினச்சிட்ருக்காங்க, வாக்கால் செய்தாலும் பாவன் தான், மனசால் நினைச்சாலும் பாவனாம். மனோவாக்காய கர்மேந்திரீகி ஞான வியாபாரச சம்பாவிதாராம், இப்படிலாம் நான் செய்த பாவம். சகிருக்கிருதானாம் அசகிருக்கிருதானாம், செய்ய வேண்டிய செய்யாது செய்யக்கூடாது செய்யும். ஞானதக அஜானத அறிந்தும் அறியாது சர்வேஷாம் பாப்பானாம் சத்யக அவனோதரா, இன்னைக்கு எவ்வளோ நான் என்ன செய்தோம் அவ்வளோ போனோம் சொல்லிதான் சங்கல்பம். புண்ணிய தீர்த்தத்தில் நீராடும் போது சொல்லிட்டு இது ஸ்நானம் பண்ணிட்டு அந்த நதியில் இருந்தே மூணு தர்ப்பணம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் தேவ ரிஷி பிதிர் தர்ப்பணம். தேவர்களுக்கு மூணு தூரம், ரிஷிகளுக்கு மூணு தூரம், பிதர்களுக்கு மூணு. ஓம் ஹோ தேவா சத்யாமி, ஓம் ஹோ தேவாந்தர்ப்பியாமி, ஓம் ஸ்வ தேவாந்தர்ப்பியாமி, ஓம் ஹோ ரிஷின் தர்ப்பியாமி, ஓம் ஹபஹ ரிஷின் தர்ப்பியாமி, ஓம் ஸ்வஹ ரிஷின் தர்ப்பியாமி, ஓம் ஹோ பிதிருன் சர்ப்பியாமி, ஓம் பவஹ பிதிரன் சத், ஓம் ஸ்வஹ பிதிரன், ஓம் ஹோத்வஸ்வஹ பிதிரன் தர்ப்பியாமி, தண்ணியில் இருந்த தர்ப்பணம் உனக்கு. அதைத்தான் அவர் சொல்லிட்டாருங்க, மைஹ கங்கை நீர வானவர் முனிவர் தென்துலத்தா சைகடன் உபப்ப
தென் பூனல் இறைத்து விரட்டான். அப்புறம் என்ன பண்ணணும்னா, கரைக்கு வந்து கையால் ரெண்டு கையெல்லாம் எடுத்து கரையில் தண்ணி விடணும். எஸ்மால் தர் பணம்தார். அடுத்தாவில் இந்த சிகையினுடைய தண்ணீரை கரையில் விடணும். இதெல்லாம் பிதுக்கள், அதாவது ஸ்நானத்துக்கு புறப்பட்டவுடனே நம்முடைய பிதுக்கள் கூடயே வருவானான். இவன் சங்கல்பம் பண்ணுவான், ஸ்நானம் பண்ணுவான், தர்ப்பணம் பண்ணுவான், நாம் வாங்கி குடிக்கலான்ட்டு ஆசையோடு வருவான். ஒன்றும் சரியாக போ நாசமாக போட்டு போடுவான். எஸ் அடுத்து ஏ கே துண்டை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கரையில். இதில் சாஸ்திரம் இருக்கட்டும், நடைமுறையில் வச்சு பார்த்தா தண்ணியில் துணியை பிடிக்கக்கூடாது. சில பேர் அநியாயம் துண்டை கட்டின்னு குடிக்கிறான், அங்கேயே துண்டை பிடிக்கிறான் கிழந்து. அப்போ அங்கே வாடை இல்லாமல் தானே தண்ணியில் நிற்கிறான். அப்பா பாவம் இல்லையா, அவர் கட்டிக்காரமாக தெரியுமா எனக்கு. கரையில் தான் தண்ணீர் பிடிக்கணும், ஏன்னா துணியினுடைய தண்ணீர் வந்து அழுக்கானது. அது நடு தண்ணியில் அடுத்த குளிச்சுட்டு இருப்பான் இல்லையா, அதனால் கரையில் பிடிக்கணும். அந்த வேட்டியை புழுகிற தண்ணியை குடிக்கிறதுக்காக அந்த பிதுக்கிறான். ஏ கேச அஸ்மத் குலே ஜாசாக அபுத்திர கோத்திர ஜாமிரதாக. என்னுடைய குலத்தில் எத்தனையோ பேர் சந்ததி இல்லாமல் இருக்கா, சரியானபடி அவளுக்கு கிரியைகள் நடந்திருக்காரு. ஏ கேச அஸ்மது குலே ஜாதாக அபுத்திர கோத்திர ஜாமிரதாக தே கிருஷ்ணந்து மயாதட்டன். இந்த வேட்டிங்களில் அவன் எடுத்துங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் போக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அனுஷ்டானத்தில் சைவ அனுஷ்டானத்தை கடைசி தர்ப்பணம் சொல்லியிருக்கு இல்லையா, கடைசி தர்ப்பணம் சொல்லியிருக்கு. ஆமாம், மந்திரன் மந்திரம் அப்போ ரிஷி தர்ப்பணம் அப்போ பிதுக்க தர்ப்பணம் தான் சொல்லி அனுஷ்டானத்தில். இப்படி அந்த போக்கு கடலாம் பட்டு அதுக்கப்புறம் தான் கரையில் ஏறி தோற்றணும். இப்படி அதைத்தான் இங்கே வைகவனி கழுந்து கங்கை நீராடி வானவர் முனிவர் தென்புலத்தார் செய்கடன் உப்ப தென்புணல் இறைத்து. அடுத்தது நான் குளிச்சு வேஷ்டிலாம் உறுத்தினவுடனே ஈரவஸ்திரத்தோடு அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அனைவர் நாம் ரொம்ப ஆச்சாரமாக படுறதாக நினைப்பு, ஈரத்துண்டை கட்டின்னு அனை பிராமணாவை பார்த்தா ஈரத்துண்டை கட்டினு பெருசாக சஞ்சாரம் பண்ணுறோம், ஆச்சாரமாக பண்ணுறதாக ஒரு நினைப்பு வாழ்க்கை. ஈரவஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பிதிருக்காரியம் ஒன்று தான் செய்கிறாங்க, தேவகாரியங்கள் எதுவும் செய்யலாம். உலர்ந்த வஸ்திரம் உடுத்தி தான் செய்யணும். அந்த உலர்ந்த வஸ்திரம் உடுத்தின உடனே விபூதி தாரணம். நம்மளுடைய அனுஷ்டான சைவானுஷ்டானத்தில் முதல்ல அஸ்திர சந்தின்னு, அதுக்கப்புறம் தான் விபூதி தாரணமே. பாசுபதாஸ்திரம், எம்பெருமான் கையில் இருக்க பாசுபதாஸ்திரம் இருக்க அதுக்கு ஒப்பித்தல். அதாவது நான் இனிமேல் செய்ய போகிற அனுஷ்டானங்கள் காரியம் எந்த விதமான இடையூறும் வராமல் காப்பாக காக்கிறதுக்காக. எவ்வளோ இடையூறு வரும் தெரியுமா, நாம் உட்காந்தா பழைய போட்டு உட்காந்து அப்போ தான் அவ்வளோ வரும். அப்போ தான் ஒருத்தன் தார் அந்த கதை தட்டுவான், ஒரு நிமிஷம் முந்தி வந்து அவன்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கலாம், இல்லை ஒரு காமலரும் கழித்து வரலாம். அனுஷ்டானம் உட்கார்ந்தால் என்ன இடையூறுகள் வந்தால் அவ்வளோ வரும். அது நம்முடைய தலையெழுத்து, வேறு வழி இல்லை. அதெல்லாம் வராமல் நாம அனுஷ்டானத்துக்கு காரணம் ஒரு அஸ்திர பாசுபதாஸ்திரம் நம்ம பாதுகாக்கவும். அதுதான் அஸ்திர சந்தி. அஸ்திர சந்தாகவும் அஸ்திராய சுவாக. இது காயத்ரியாலையும் பண்ணலாம். சிவாஸ்திராய வித்மக காலா நலாய தீமகி தன்னோ அஸ்திர பிரச்சோதயா அஸ்திர காயத்ரி வாலியான சுவை அப்படி சொல்லியிருக்கார் பண்ண சொல்லி. இப்படி அதுக்கப்புறம்தான் விபூதி தாரணம். அதுக்கு வர பொய்களை விரசை அங்கியின் விதியால் பூத்த நீரு. பொய்களெல்லாம் நீங்கின பிரஜாஹோமத்தினால கிடைத்த விபூதி. அது என்ன பிரஜாஹோமம் சொன்னா, உபாசனம் அக்னி உபாசனம் பண்ணணும், அக்னிகாரியம் தினசரி பண்ணணும் பிராமணன். அப்படி பண்றத வேதத்தை சொல்லியிருக்கு பிரஜாஹோமம்னு ஒன்று.
அறத்தால ஹோமம் பண்ணும் பண்ணு. அது அப்படி பண்ணி ஆன பஸ்மத்தை எடுத்து விட்டாரான். அந்த பிரஜாஹோமம் வந்தனே என்ன நான் பிராணாபானோம் யான உதான சமானாமே சுத்தியந்தா ஜோதிரகன் விரஜாபி பாத்மா பூஜாரக்ஸ்வாஹா. என்னோடவனுக்கு பிராணாபானம் யானம் உதான சமானம் இருக்கலாம், அதெல்லாம் சுத்தி அடையணும். வாங் மனசு சோத்ரதிக்வாக்ரானே சுத்தியந்தா அது சுத்தி அடையணும். அப்புறம் பிருத்தி அப்பு வாயு ஆகாசமே சுத்தியந்தா. அப்புறம் சப்தஸ்பரிச ரூபரச கந்தாமே சுத்தியந்தா. ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள்லாம் சுத்தி அடையணும். இப்படி ஹோமம் பண்ணி அதிலிருந்து எடுத்த பஸ்மத்தை எடுத்துக்கணும். அதைத்தான் அவர் இங்கே என்ன சொல்றாருனா, பொய்களை விரசை அங்கி பிரஜா ஹோமத்தினால அங்கியில் செய்யப்பட்ட விதியால் பூத்த நீரு அங்கையும் எடுத்து உடனே விகூதி எடுக்கிறேன். முருகி முத்திரேனுக்கு பேர், முருகி என்றால் மான், மான் மேல் இதனால்தான் அந்த விபூதி எடுக்கணும். இப்படி கோரி எடுத்து வைக்கக்கூடாது. இப்படி எடுத்தால் அசுரர்களுக்கு பிரியாயிருக்கும். அப்படிலாம் செய்தால் இப்போ அசுரர்கள் நிறைய நமக்கு இப்போ கத்தமாக சுற்றி இப்படி எடுத்து அங்கையில் எடுத்து நைகரன் தீர்ந்த அன்போடு ஞாச நடைபெறு தியான முன்னாகவே. இதில் இதே மாதிரி தான் அதையும் குறிப்பிட்டார். இப்படிலாம் ஒரு இடத்துலையும் சொல்லலை, ஒருவேளை வைத்தியத்தில் கண்டா இருக்கணும், நம்ம சைவத்துக்கு உடன்பாடு இல்லைன்னு எழுதிட்டார். தாழி போடணும். அதாவது இங்கே நியாசம் எப்படி பண்ணுறோம்னா, முடி பூதி எடுத்து வைக்கிறோம். அப்போ நிரீட்சண புரோட்சண தாடன அபீட்சண இவ்வளோ பண்ணோம். இல்லை நாசம் பண்ணோம். சிவாய நம அஸ்திராய படு அஸ்திராய படு கவஜாய வம்சட்டு முடியும் மூடிக்கொண்டு என்ன சொல்கிறார். அழிவரு பஞ்ச பிரம்ம மந்திரத்தால் அங்கு என்று தொடக்கத்தான் முடிவில் ஜாபால மனுக்கள் ஏழாற்றான் மூவிரண்டு அதர்ம மந்திரத்தான். இதான் ஜெகமன்னு பஞ்சபிரம்மனு ஈசானம் தற்புருஷ கோரம் வாமதேவம் சத்யோஜாரம் ஈசானம் உத்தாய நமஹ தற்புருஷவத்ராய நமஹ அகோரகதயாய நம வாமதேவ்யா சத்யோஜாரம் உச்சே நம சுரையாய நம சுரசேன்சயன் கவஜாய நம அஸ்திராய நமஹ. இதை அவள் பிராமணனான வேதமங்கரணியில் சேர்க்க சொல்லியிருக்கார். என்னன்னா ஜாபால மனுக்களால், அதாவது உபனிஷதங்கள் 108 இதை மற்ற சமயத்துக்காரெல்லாம் இப்போ ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். அதாவது தசோபனிஷத் 10 உபனிஷதங்களுக்குத்தான் அந்த திரிமஸ்தர்கள் பாஷ்யம் எழுதியிருக்கார். ஆதிசங்கரர் மத்வர் ராமானுஜர்லாம் 10 ஈச கேத கட பிரச்சன மாண்டுக்கிய தைத்திரே ஐத்திரோய சாந்தாக்கிய உபனிஷ 10 உபனிஷத்துக்களுக்கு அவர் உரையிருக்காங்க. மற்ற பற்றி அவங்க தொடலை. இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்காரு, இங்கே தமிழ் வந்திருக்க மாதிரி அங்கேயும் வந்திருக்கான். ஆமாம், இந்த 10 தவிர மற்ற உபனிஷத்தும் போலி பின்னால் வந்ததுன்னு ஓங்கி அடிச்சிட்டான். போ ஏன்னு கேட்டேன். அவங்க மரங்கு தகராறு, இதை ஒப்புக்கொண்டா அவங்க சித்தாந்தத்துக்கு தகராறாக இருக்கு. நம்ம கருத்துக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் போய் தள்ளிட்டேன், அப்புறம் போலின்னு தள்ளிடா கொஞ்சப்படுது. எங்கிட்ட ஒரு மற்றொரு விவகாரம் பண்ணார், 10 உபனிஷத்து தான் சார் மற்றெல்லாம் சும்மா. ஏன்னா அவ்வளோ சிவபுரத்தை சொல்கிறது அவர் ஒப்புக்குள்ள வராத அதான் கிடையாது. வாசம் தான் நீங்கள் சொல்கிறபடி 10 உபநிஷதங்கள் தான் எல்லாம் மற்றெல்லாம் போலி. சொல்லிடும் ஒரு சேலஞ்ச். உங்கள் மத்வாச்சாரியர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானத்தில் இந்த 10 தவிர ஏதாவது உபனிஷத்தை உதாரணம் சொல்லியிருந்தால் அவர் கொஞ்சம் யோசிச்சிட்டார். அப்படி இருக்குமா? ஆ விஷயம் அப்படி வாங்க. ஆங்காங்கே உதவி அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற உபநிஷங்கள் தான் சொல்லிட்டாங்க. மற்ற உபநிஷங்களில் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அனுகூலமாக இருக்கிற மாத்திரம் இருக்கிறது, பிரதிகூலமாக இருக்கிறத விட்டுறோம். ஆ இப்போ ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்கான்,
அதனால அப்படி சொன்னா 108 ம்

0: பிரமாணம் தான் நாட்டு.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஆகவே ஒன்று என்பது சிவம், ஞானம் என்பது கலைஞானம், போதம் என்பது அவன் அருளினால் நிகழ்கின்ற பரஞானம். அது பிறவினை ஒழிக்கும். அத போதம் நிகழ்ந்து விட்டால் இன்னும் மீண்டும் பிறவி கிடையாது என்று குருநாதர் சொன்னவுடனே நிற்பார் சிந்தை உருகும் வகை உரை செய்தார் உமையில்லார். அந்த மந்திரியாக எதிரில் நின்று கொண்டிருக்கின்ற திருவாதூரர்களுடைய உள்ளமானது உருகி ஒழுகும்படியாக இந்த இனிமையான உவமையினை இனிப்பாக சிரித்து கொண்டே வண்ண பணித்து வா என்று சொல்லி, கண்ணினாலே நீ வா, உன்னை ஆட்கொள்வதற்குதான் வந்திருக்கிறேன், உனக்காகத்தான் இந்த ஸ்கூல் ஓபன் ஆகிருக்குது என்று அந்த கண்ணோடு அன்போடு பெருமான் அவர்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அந்த பெருமானுக்கு இவர் அடிமையாகினார். உத்தமர் இன்னவாறு இங்கு உரைத்தலும் உவந்து நாலாம் சக்தி நிபாதம் எய்தும் தன்மயராதலாலே. உத்தமர் என்றால் சர்வோத்தமன், எல்லோரிலும் பெரியவனாகின்ற இறைவன் இவ்வாறு சொன்ன உடனே மிகவும் மகிழ்ந்தார். பெருமான் என்னை வலிந்து ஆட்கொள்கின்றானே, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று கூறினிருந்தால் நான் உமக்கு அடிமையாவேன்னு சொன்ன உடனே உன் அடிமை எனக்கு தேவையில்லை, நான் கூற விரும்பவில்லைன்னு சாமி சொல்லியிருக்கலாம் இல்ல, அப்படி சொல்லலையே. இப்ப பெருமானும் நம்முடைய அடிமையை வேண்டுகின்றான். அன்பு வேண்டும் சிவபெருமான், அடியார் வேண்டிற்றே வேண்டும் என்று பெரியபுராணத்தில் வருது. சுவாமிக்கு நம்முடைய அன்பு வேண்டும், எந்த தாயாவது பிள்ளை வேண்டாம்னு சொல்லுவாளா? ஒவ்வொரு தாயும் பிள்ளைக்கு ஏன் செல்லம் கொடுக்கறா? பிள்ளை வேணும்னு தாய் நினைக்கிறதுனாலதான். உண்மை என்ன என்றால் பிள்ளைக்கு தான் தாய் வேண்டும், தாய் இல்லை என்றால் பிள்ளை வாழாது. ஆனால் தாய் எப்படி நடந்து கொள்கின்றாள், தனக்கு தான் பிள்ளை வேண்டும் என்பது போல நடந்து கொள்கிறார், அதான் கருணை. அதுபோல உண்மையிலே உயிர்களுக்குத்தான் கடவுள் வேண்டும், ஆனால் கடவுள் எப்படி நடந்து கொள்வான், தனக்குத்தான் அடியார்கள் வேண்டும் என்பதை போல நடந்து கொள்வான் கடவுள். என்ன காரணம், அவன்ட்டு அவ்வளவு கருணை இருக்கு, கருணைக்கு எல்லை இருந்தாதானே யோசனை வரும். இப்ப நம்ம கிட்ட சாப்பாட்டுக்கு எல்லை இருந்தாதான் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், அல்லது இப்ப கோயில்ல பிரசாதம் கொடுக்கும்போது நிறைய கூட்டம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்கு. எல்லை இல்லாம இருந்தா எவ்வளவு வேணா கொடுக்கலாமே, கங்கையில எல்லை இல்லாம ஜலம் வர்றது எத்தனை பேர் வேணா உண்டுக்கலாமே, கடவுள்கிட்ட கருணைக்கு எல்லையா இருக்கு. ஆகவே கருணைக்கு எல்லை இல்லாதவன் எப்படி வேணா அவன் வந்து நமக்கு இடம் கொடுப்பான். ஆகவே கடவுள் தன் தொண்டர்களுக்கு அடிமைப்படுவான். உண்மையான தொண்டனும் கடவுள் தான். கடவுளை போல தொண்டன் உலகத்தில் யாரும் கிடையாது, அவனை போல யாரும் தொண்டு செய்ய முடியாது. என்ன காரணம், அவனுக்கு நத்திங் டு லூஸ், அகங்காரமே இல்லாதவன், அவன்கிட்ட பிளென்டியா இருக்கு கருணை, எல்லை காண முடியாத அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா குறையவே குறையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதனால தன்னை பாடுகின்ற பத்ரன் என்ற பாடனுக்கு தன்னை அடிமை என்று சொல்லிக் கொண்டு விறகு விற்றான். பன்றி குட்டிகளுக்கு தாய் பன்றியாக தானே வந்து பாலூட்டினான். சம்பந்த பெருமானுக்கு அம்பாள பாலூட்ட சொன்னார், பன்னிக்குட்டிக்கு தானே வந்தார். அவர் கருணையில எந்த நேரத்தில் யாருக்கு எந்த கருணை எப்படி சுருக்கும் தெரியாது. இப்ப சம்பந்த பெருமானை விட அதிகமான கருணையை பெற்றிருக்கின்றன பன்றி குட்டிகள், அவரே வந்துட்டாரு என்று பார்க்கின்றோம். ஆகவே கடவுளை கேட்பார் இல்லை, ஏன் இப்படி செஞ்சார்னு யாரும் அவரை கேட்க முடியாது. பெருமான் தன்னுடைய அடிமையை உவந்து ஏற்றுக்கொண்டதை கண்டு திருவாரூர்களுக்கு மனம் நெகிழ்ந்தது. உவந்து நாலாம் சக்தினி பாதம் எய்தும் தன்மையராதாலே, சக்தினி பாதத்திலே உத்தம சக்தினி பாதம் எய்துகின்ற தன்மை வந்துவிட்டது அவருக்கு. சக்தினி பாதம் மந்தம் என்றும் மந்த தரம் என்றும் தீவிரம் என்றும் தீவிர தரம் என்றும் சொல்லப்படும். தீவிர தரம் என்பது நாலாம் சக்தினி பாதம். அது எப்படிப்பட்டதுன்னா தலையிலே நெருப்பு பிடித்தவன் தண்ணீரை தேடுவதைப் போல கடவுளை தேடுகின்ற தன்மை. தலையில நெருப்பு பிடிச்சிருச்சு, இருங்க உங்களுக்கு ஒரு போன் வருது பேசிட்டு போங்கன்னு சொன்ன கேப்பாங்களா, தண்ணி எங்க இருக்கும், வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னா குளத்துல போய் விழுவமா தான் தோணும். அதே போல கடவுளை அறிந்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலைதான் நாலாம் சக்தி நிபாதம். அந்த நிலைக்கு நம்முடைய குருநாதர் வந்தார். ஆகவே குதிரை வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் எடுத்துப்ப தன்மை ராதலாலே. அத்திரு மந்திலாடும் ஐயர் இங்கு என்னையாள இத்திரு மேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணினார். அப்பொழுது தன்னை காக்க வந்தனை கடவுளாக கருதினார். என்றைக்குமே கடவுள் கலக்காத பொருள் இல்ல. ஒரு ஆபத்திலிருந்து நம்ம காக்கிறவனை கடவுளாக கருது குற்றம் கிடையாது. இதுவோ பிறவி என்ற பேர் அச்சத்திலிருந்து நம்மை காக்கின்ற பெருமான். ஆகவே அவனை கடவுளாக கருதினார். எப்படிப்பட்டவர்னா, அந்த ஒப்பற்ற திருமேனி கொண்டு பொன்மன்றத்திலே ஆடுகின்ற அம்பலவானர் இருக்கிறாரே, அவர்தான் இங்கு என்னை ஆளுவதற்காக இந்த திருமேனி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார்.

0: இது ஒரு திருவாசத்தை வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார். என்னன்னா, அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். கடவுள் இப்படிப்பட்டவன் பெரும் புண்ணியசாரிகளா இருக்கின்ற தேவர்களுக்கும் தெரியாது. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. என்ன அர்த்தம்? இது அவன் திருவுருனா தன்னை ஆட்கொள்கின்ற அந்த ஆத்மநாத மூர்த்தியினுடைய இது இருக்கே, இது அவன் திருவுரு. இந்த ஆத்மநாத சுவாமி யாருன்னா இவன் அவன், இவன் அவன். அதுதான் பொருள் சொல்றாரு இங்க. அத்திரு மன்றிலாடும் ஐயர் அம்பலவாணர் இங்கு என்னையால இத்திருமேனி கொண்டு, அத்திருமேனி கொண்டு அங்கு ஆடுகின்ற பெருமான் இத்திருமேனி கொண்டு இங்கு எழுந்துள்ளார் என்னை ஆழ்வதற்காக அப்படின்னா, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே உணர்ந்தார். இத்திருமேனி கொண்டார் என்பதை மனத்தில் எண்ணினார். அது எங்க பல விதத்துல சொல்றார். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. சுவாமியை திருவடியை தலையில வச்ச உடனேயே வைத்தது எம்பெருமான் தான் என்பதை உள்ளத்திலே உறுதியாக உணர்ந்தேன். பெருமான் என்று உணர்வதற்கு அந்த உயிருக்கு தகுதி வேண்டும். பெருமானே வந்தாலும் பெருமானு தெரியாது. எப்படின்னா, மதுரையில பெருமான் குதிரை சவனா வந்தார். நம்ம குருநாதர் தவிர யாருமே வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கலையே. மதுரை எப்படி எவ்வளவு பெரிய ஊரு, அன்றும் இன்றும் பெரிய ஊர் மதுரை. பெரிய மாநகரம் இல்லையாது, பாண்டிய நாட்டினுடைய தலைமை பீடம், தலைநகரம். பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய். பெரிய தென்னன் மதுரைனா தென்னனுடைய பெரிய மதுரைன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அதை தென்னனுடைய பெரிய ஊர் மதுரை, லட்சோப லட்சம் மக்கள் வாழற ஊர். அந்த ஊர்ல யாராவது ஒத்தராவது பரிமேல் அழகனா வந்த பெருமான், சுக்கநாத பெருமான் என்று அறிந்திருப்பார்களா? அறியவில்லையே. தகுதியிலே மேம்பட்ட பாண்டியன் கூட அறியவில்லையே. இந்திய மாயா இருள்கிட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். அந்த உண்மை அவனுக்கு சிறப்பு. பெரிய சிவபுண்ணியம் இருக்கிற அரிமர்தல பாண்டியனுக்கு கூட அந்த புண்ணியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆகவே வந்தது கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வேண்டும், மிகப்பெரிய பாக்கியம் வேண்டும். நம்ம தலையில கால் வைக்கிறவன் மனுஷன் இல்ல, அவன் தெய்வம் என்று அறிய வேண்டும். புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவன் என யானும் தெரிணன் காண்க. நம்ம குருநாதர் மட்டும் வந்திருக்கிறது ஆத்மநாதர் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு பெண்ணு சொல்லுவா தன் வீட்டுக்காரர்கிட்ட, உங்களுக்கு இந்த டிரெஸ் தாங்க பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டிரெஸ் நீங்க போட்டுக்கிட்டாதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லுவாங்கல்ல அன்பான மனைவி வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, இந்த சட்டை போட்டுக்குங்க, இந்த பேண்ட போட்டுக்குங்க, இது மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, மீசையை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, வாயை மறைக்கிறாமல் இந்த மீசை வேண்டாமே. அன்புனால கடவுள் எத்தனையோ குலங்கள் கொண்டு நம்மளுடைய குருநாதருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா குதிரை ஓட்டிட்டு வந்தையே அந்த அந்த காட்சி தான் என் மனசுல நிறைவேற்றிருக்கிறதுன்னு சொல்றாருங்க. பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்று இல்லாதவரை கடற் போதிரஞ்சி தெரிவர நின்றுருகும் பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உரு அறியாதென்ற உள்ளமதே. ஒருவரை அன்றி சிறப்பான வேறு உரு அறியாதென்ற உள்ளமதேன்னு கொள்ளணும். சாமியை வேறு வடிவங்களிலே அறியவில்லைன்னு சொல்லல, சாமியினுடைய வடிவங்களிலே என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான வடிவம் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான், பரிமேலகனாக வந்த வடிவம் தான். எப்படிப்பட்ட வடிவம் அது? குயில்ற சொல்றார். குயிலே சாமியை திரும்ப கூப்பிட்டு வா, சரி திருப்பெருந்துறையில கையில புசத்தோட சின்னமுத்திரையோட வந்தாரு, அது மாதிரி அடிச்சிட்டு வருவா? அந்த வேஷம் வேணாம், குதிரை ஓட்டிட்டு ஜாலியா வந்தார் மாப்பிள்ள மாதிரி அந்த வேஷத்துல அடிச்சிட்டு வா. இங்கே நீ குயிர் பிள்ளாய் மாலுடு நான்முகன் தேடி ஓவியவர் உன்னி நிற்ப ஒன் தழல் விண்பிளன் தோங்கி மேவி என்ற அண்டங்கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிப்பாகன் தாழ்சடையோன் வரக்குவாய் என்று அந்த உருவத்தில் ஈடுபடுகின்றார். ஆகவே வந்தவன் கடவுள் என்று அறிவதற்கு பெரும் புண்ணியம் இருக்க வேண்டும். அது அவர்கிட்ட இருந்தது. புவனியில் சேவடி திண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்க. அப்புறம் தனக்கு சொல்வதை போல பிறருக்கு சொல்வதை போல தனக்கு சொல்வதாக கொள்ளலாம், தனக்கு சொல்வதை போல உலகிற்கு சொல்வதாக கொள்ளலாம். சொல்றார், நம்மை ஆட்கொண்ட குருநாதனை அவன் மனித வடிவில் இருக்கின்றான் என்று இகழ்கின்ற குற்றத்தை மட்டும் யாரும் செய்து விடாதீர்கள். அருள்தான் குருநாதன் மூலம் நமக்கு ஐந்தெழுத்தை கொடுக்கின்றது. ஆகவே குருவே சிவம் என்று வழிபட வேண்டும். அருபரத்து ஒருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையென்று இகழாதே. சிறுமை என்றால் மனித கோலம் என்று இகழாதே, புறக்கணிக்காதே, சிறுமை என்று இகழாதே. திருவடி இணையை பிரிவினை எரியா நிழலது போல ஒரு பொருளினை அதனுடைய நிழல் பிரியாது. ஒன்று முன் விழும் அல்லது பின் விழும் அல்லது பக்கத்திலே விழும், ஆனால் பிரிந்து இருக்காது. அதே போல குருநாதனுக்கு முன்னோ பின்னோ தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆராயப்படாத நிலத்திலே செல்லும் பொழுது குருநாதனை காப்பதற்கு முன் செல்ல வேண்டும். அறிந்து வைத்திருக்கிற இடத்திலே செல்லும் பொழுது அடங்கி குருநாதனுக்கு பின் வர வேண்டும். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கக்கூடாது, அடங்கி இருக்கணும். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனா இருக்கிறதும் தப்பு கிடையாது, அவன் சிஷ்யனா தானே இருக்கிறான், குருவாயிடக்கூடாது. குருவுக்கு மிஞ்சினாலும் சிஷ்யன் சிஷ்யன் தானே. மிஞ்சுதல் என்பது அன்பினால் மிஞ்சுதல், அவரை காத்தருளுதல். முன்பின்னாகி நிழல் போல காக்க வேண்டும் அவனை. பிரிவினை எரியா நிழலது போல முன்பின் ஆகி முனியாது அத்தி. முனியாதுன்னா அவர் ஏகப்பட்ட வேலை கொடுப்பாரு, எப்ப பார்த்தாலும் எங்கிட்டயே வேலை கொடுக்கிறார் அப்படின்னு சலிச்சுக்க கூடாது. அவருக்கு 1000 சிடர்கள் இருந்தாலும் நம்மிடம் அவர் பேருன்பு வைத்திருப்பதனால்தான் எந்த எதை எடுத்தாலும் நம்ம கிட்டயே வேலை வாங்குறாருன்னு சந்தோஷப்படணும். எப்ப பார்த்தாலும் என்னையே வேலை வாங்குறாரு, மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பு ஃப்ரீயா விட்டுடுறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அன்பு இருக்கிற காரணத்துல தான் எல்லா வேலையும் நம்ம விட்டுறாரு. அதான் முனியாது என்றால் சலித்துக் கொள்ளாமல் இரவு பகலாக குருநாதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சலிப்பு ஏற்படக்கூடாது. சிவபிரகாசம் சிவா மாதிரி போயாது உழைக்கணும். என்ன முனியாது அத்திசை, அத்திசை முனியாது. என்ன சில பேர் பண்ணுவாங்க, ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில போடுவாங்க. அப்படி இல்லாமல் குருநாதனுடைய காட்சியிலேயே இருக்கணும். அப்படி அவன் அவன் நமக்கு செய்த அருளை மட்டும் நினைக்க வேண்டுமே தவிர அவன் நம்மளை திட்டினதை அடிச்சதெல்லாம் நினைக்கக்கூடாது. எப்படி குருநாதன் வாழணும், அந்தே வாசியாக வாழ்ந்தால் இந்த பிறவி நீங்கும் என்று பார்க்கின்றோம் பரமான. அப்புறம் சொல்றாரு, குருநாதன் தான் என்னை வந்து ஆட்கொண்டான், நான் எவ்வளவு குருநாதனை தேடினாலும் நான் தேடினதன் பயனாக குருநாதனை பெறவில்லை, குருநாதனுடைய கருணையினால தான் குருநாதனை பெற்றேன்ங்கிறதுக்கு அழகான ஒரு ஓமையை சொல்றார். எங்க சொல்றார்னா, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி என்று குருநாதனை ஒரு மேகமாக உருவகிக்கிறார். அது என்ன சொல்றார், பரமானந்தம்னு ஒரு பழைய சமுத்திரம் இருக்கு, பழைய கடல். சிவானந்தம் பரமா மேலான ஆனந்தம், அதற்கு இணையான ஆனந்தம் கிடையாது. உலகத்தில் இன்பம் இருக்கு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவான்னு ஒருத்தர் பாடிட்டு போயிட்டாரு. அப்படின்னா அல்வா சாப்பிட்றதுலேருந்து, அசோகா சாப்பிட்றதுலேருந்து, பக்கோடா சாப்பிட்றதுலேருந்து, முறுக்கு கடிக்கிறதுலேருந்து எல்லாம் இன்பம்னு அர்த்தம். எல்லாம் தீண்டும் இன்பம், எல்லா இன்பங்களும் இருக்கு. ஆனால் பெருமானுடைய திருவடி இன்பம் இருக்கின்றதே, புலன்களில் தென்படாத அந்த இன்பம், அந்த பேரின்பத்துக்கு இணை எதுவும் கிடையாது. அதிலே உடம்பு உள்ளம் உயிர் உணர்ச்சி எல்லாம் ஒடுங்கும். அந்த இன்பம் பரமானந்தம், அது சமுத்திரம் போல எங்கேயோ எட்டி இருக்கு. அதை ஒருவன் நாடுகின்றான் என்று சொன்னால், இவனுடைய நாட்டமானது தீவிரமா இருந்தா அது என்ன பண்ணுது, இவன் மீது கருணை கொண்டு முகிலாக வருகின்றது. குருநாதன் என்ற முகிலாக சமுத்திரமே வருது. ஆடி அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணா புண்ணியம், தை அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணா புண்ணியம். நான் நாக்பூர்ல இருக்கேன், நாக்பூர்ல இருக்கிறேன்னா கார்த்தால எழுந்து சமுத்திரத்துக்கு போய் ஸ்நானம் பண்ண முடியுமா? நாக்பூர் எங்க இருக்கு? இந்தியாவுக்கு நட்ட நடுப்புல இருக்கு. ஏரோப்ளேன்ல போனாலும் நேரத்தில் போக முடியாது எங்கேயும். இப்ப ஆடி அமாவாசைக்கு நான் நாக்பூர்ல மாட்டிக்கிட்டேனே, வேதாரண்யத்தில் இருந்தா ஒழுங்கா சமுத்திரசனம் பண்ணிருக்கலாமே. நான் ஏங்கி அழுதேன்னா திடீர்னு ஒரு மழை பெய்யும், அந்த மழை பெய்து அதில் நனைந்து விட்டால் சமுத்திரசனம் பண்ணின இன்பம் பலன் வந்துடும். மழை எங்கேருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து தான் வருது முகில். அப்ப கடவுளை ஒருவன் தேடுகின்றான், இவனால் கடவுளை அடைய முடியாது. கடவுள் என்ன சொல்றாரு, ஒன்னால எங்கிட்ட வர முடியாட்டாலும் நான் உங்ககிட்ட வரேன். குருநாதனா வர்றார். பரமானந்த பழங்கடல் அதுவே என்றால் அதே தான். நீ வேற்றுமையை காணாதே, குருநாதனை மனிதன் என்று இகழாதே. அறுபரத்துருவன் அவனியில் வந்திருக்கிறான், அவனியில் வரும்போது ஒளிசை மாறுடமாக வந்திருக்கிறான். ஒளிசை மாறுடம்னா நம்ம விட நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற மனிதன், ஞானமே வடிவாகின்ற ஞானத்தினால் செய்யப்பட்ட மனித உருவம் கொண்டவன், ஞானமே வடிவாகிய மனித உருவம் கொண்டவன். ஆளுடைய பிள்ளையார் மனிதர் தானே, அவரை இகழலாமா? அவர் தானே ஒளிசை மாறுடம். நம்முடைய குருநாதர் ஒளிசை மாறுடர் தானே, அவரை எகழலாம. அவர் காலத்தில் மட்டும் இல்லாமல் வருங்காலத்திலும் எத்தனையோ கூடிய உயிர்கள் உய்யும் பண்ணால் அவருடைய வாக்கே இருக்கும் பொழுது, அவர்களோடு வாழ்கின்ற காலத்தில் அவர்களுடைய நோக்கு நம்மேல் பட்டிருந்தா நமக்கு பிரிவு உண்டா? வாக்கே இத்தனை வருஷங்களுக்கு உயிரில வாழ வைக்கும் பொழுது நோக்கு பட்டிருந்தா? ஆகவே அந்த மனித உருவத்தில் இருக்கின்ற கடவுளை இகழக்கூடாது. பரமானந்த பழங்கள் அதுவே வருகின்றது, கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் இருக்கின்றது. ஆனால் அந்த முகிலும் ஒரு திவ்ய கஷேத்திரத்தில் ஏறிதான் மின்னி முழங்கி அருள்மழை பொழியும். முக்தி திரு பொலிகின்ற பெருந்துறை என்ற மலை மீது ஏறினான்னு சொன்னார். இதுலேயும் அந்த தமிழ் இலக்கணத்தை முழுக்க பிழிஞ்சு வைக்கிறார் குருநாதர். அறிவால் சிவன். திருப்பெருந்துறை என்பது நெய்தல் நிலம், அங்கே மருந்துக்கு கூட ஒரு மேடு கூட கிடையாது, ஒரு பாறை கிடையாது, அதை போய் மலைன்னு சொல்றாரு. திருவார் பெருந்துறை வரையில் ஏறி. திருப்பெருந்துறை எப்படி மலையாகும்னு கேட்டா, குருநாதன் அருள் செய்த காரணத்தினால அதனுடைய திணை குறிஞ்சி, ஆகவே திருப்பெருந்துறை வரை. தலைவனுடைய அருள் தலைவிக்கு கிட்டுகின்ற திணை ஒழுக்கம் இருக்கின்றதே, தலைவனும் தலைவி சேர்ந்து இன்புற்று வாழ்கின்ற திணையை குறிஞ்சி என்று சொல்வார்கள். அது குறிஞ்சி, அதற்குரிய நிலம் எது? மலை. ஆகவே பெருமான் நமக்கு அருள் செய்கின்ற இடம் மலை, அவ்வளவுதான். திருவார் பெருந்துறை என்பது ஒரு வரை. முகில் எங்கு தோன்றும்? மலையிலே தோன்றும். திருவார் பெருந்துறை என்ற வரையிலே தோன்றி குருநாதாக என்ற முகில் என்பது பரமானந்த பழங்கடலே இந்த முகிலாகி வந்து தன்னுடைய அருள்மொழியை சிந்தியது, என்னை ஆட்கொண்டது என்று சொல்றார். அப்புறம் சொல்றாரு, மாறிலாத மா கருணை வல்லமே வந்து முந்தினின் மலர்கள் தாழினை, வெறியிலா பத பரிசு பெற்றினின் மெய்மை அன்பருன் மெய்மை மேவினார், இரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசைமானுடம் ஆக நோக்கியும் கிரிலாதனின் ஜுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கிழமையே என்ற பாடல்ல பெருமானை பிரிந்த நிலையில் தான் எல்லா திருவாசமும் பாடப்பட்டது. குருநாதனுடைய அருளை பெற்றுவிட்டு பிறகு குருநாதன் என்ன பண்ணாரு, நீ தில்லைக்கு வான் சொல்லிட்டு பிரிந்து போய்விட்டார். 999 அடியார்களோடு சேர்ந்து மறைந்து விட்டார். அந்த பிரிவு தாங்காமல் பாடப்பட்டதுதான் திருவாசகம். ஆகவே தன்னை நொந்து கொள்வதாக அமையும். அது ஆண்ட திறமும் அதில் அடிக்கடி வரும். ஈரிலாத நீ என்றால் எல்லை காணப்படாத பரமசிவமாகின்ற நீ, எளியாகி வந்து எல்லைக்கு உட்பட்டவனாக வந்து கடவுளை தொட முடியுமா? குருநாதனை தொட முடியும். கடவுளை ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியுமா? குருநாதனை பார்க்கலாம். கடவுளுக்கு காப்பி போட்டு கொடுக்க முடியுமா? குருநாதனுக்கு போட்டு கொடுக்க முடியும். அப்படி எளியவனாக வந்தார். நாம் செய்கின்ற தொண்டினை ஏற்கின்ற கடவுளாக வந்தார். அப்படி எளிமைதான் கோயில் இருக்கிற லிங்கமூர்த்தமோ, கடவுள் அடிமுடி அறியப்படாதவன், கடவுளுக்கு எப்படி அபிஷேகம் பண்றது? அவருடைய திருமுடி எங்க இருக்குன்னு பிரம்மாவுக்கே தெரியல, திருவிடி எங்க இருக்குன்னு விஷ்ணுவுக்கும் தெரியல. திருவிடியில தான் மலரிட்டு அர்ச்சிக்க வேண்டும். திருவிடி தெரிஞ்சாதானே மலரிட முடியும், திருமுடி தெரிஞ்சாதானே அபிஷேகம் பண்ண முடியும். அப்ப பெருமானை வணங்கவே முடியாது. போனா போறதுன்னு எளியவராக திருவுரு கொண்டிருக்கிறார் சங்கர ராமலிங்கேஸ்வரராக. கருணையினால சங்கர ராமலிங்கேஸ்வரராக வடிவம் கொண்டிருக்கிறார். கருணையினால லிங்கமூர்த்தம் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாக மணிந்தார்க்கு நிகழ்கூறி கருணையினாலே நிகழ்ந்து கூறி சிவலிங்கம். அதனால சிவலிங்க தரிசனம் செய்யாது இருக்க கூடாதுங்கிற கருத்து பெரியவனத்தில் இருக்கு. அன்றாடம் எதை செய்யலனாலும் சிவலிங்க திருமேனியை தரிசித்தே ஆக வேண்டும். அதனால்தான் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் பெருமானை பார்த்தால் போதும் அப்படின்னு. அந்த ஊர்லேயே பெரிய கோயில் கச்சியேகம்பர் கோயில் இருக்கு. ஆனால் இவர் புத்த மங்கைங்கிற புத்தர்கள் வாழ்கின்ற ஒரு இடம், ஒரு புத்தர்களுக்கு டப்புற புத்தனா தான் வாழறார். யாரு? சாக்கிய நாயனர். அந்த புத்த மங்கைக்கு பக்கத்தாப்பது ஒரு சின்ன சிவாலயம் இருக்கு, வீரட்டான சிறு கோயில். அந்த கோயிலுக்கு போய் சாமியை டெய்லி பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னு போனார். ஒரு நாள் தன்னை அறியாம கல்ல விட்டு எரிஞ்சார். அடுத்த நாள் யோசிக்கும் பொழுது பெருமானே நினைத்து கொண்டிருக்கிற என்னுடைய உள்ளத்துல இந்த செய்கை ஏற்பட்டதுன்னு சொன்னா பெருமான் விரும்புகின்றான்னு அர்த்தம். பெருமானுக்கு எது விருப்பமோ அதை நம்ம செய்யணும் என்று அதை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் பெருமானுடைய அருளினாலே பெருமான் மறக்க செய்தார். அந்த கஞ்சியை வாயில ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சாராம், என்னது தப்பு பண்ணிட்டோமே, பெருமானை தரிசனம் பண்ணாம கஞ்சி குடிக்க போயிட்டோம் என்று சொல்லி கஞ்சியை கீழே வச்சுட்டு கையில ஒரு கல் எடுத்துட்டு ஓடி போனார் சாமி தரிசனம் பண்றதுக்கு. பெருமான் கட்சி கொடுத்தார். விஷவாரோட கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுனாமே நீள் விசும்ப ஆள வைத்தார். கல்லினால் எரிந்த பிறகுதான் கஞ்சி சாப்பிடுவார். குடிக்கிறது கஞ்சி தான், ஆனா சுவாமியை கல்லால் அடிச்சப்புறம்தான் கஞ்சி சாப்பிடுறது. அப்ப பெருமான் சிவலிங்க திருமேனி கொள்வது எப்படி அவனுடைய கருணையின் பெருமையையும் அவனுடைய எளிவந்த கருணையும் காட்டுகின்றதோ, அதை போல குருநாதனாக வருவது என்பது அந்த பெருமானுடைய கருணையை காட்டுகின்றது. ஈரிலாத நீ எல்லையில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசெய் மானுடமாக குருநாதனாக எழுந்துருளி நோக்கியும் கிரிலாத நெஞ்சு உடையனாயினேன், நீ எவ்வளவோ செஞ்சுட்ட இருந்தாலும் அனுபட்சம் நான் செய்ய முடியும், நான் செய்யல, அதற்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய இதயத்தை நான் இடித்துக் கொண்டிருக்க வேண்டும், வெடித்துக் கொண்டிருக்க வேண்டும், கீறி கொண்டிருக்க வேண்டும், மோதி கொண்டிருக்க வேண்டும், உடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அன்பில்லாத இந்த நெஞ்சத்தை வச்சுட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? குத்தி கிழிச்சிட்டு இருக்கணும். கீறிலாத நெஞ்சு உடைய நாயினேன், என் மனதை இன்னும் உடைக்காம வச்சிருக்கிறேனே, கடையன் ஆயினேன், மிகவும் மட்டமா போயிட்டேன். எப்படி மட்டமா போயிட்டேன்? நாயிற்கடையாம் நாயேன். நாயோட எல்லா கெட்ட குணமும் என்கிட்ட இருக்கு. ஆனா நாயா பிறந்திருந்தா சில நல்ல குணம் நாய்கிட்ட உள்ள குணம், படைப்பினால் நாய்க்கு என்ன நல்ல குணம் உண்டோ அது என்கிட்ட வந்திருக்கும். நீ என்னை நாயாக படைக்காமல் நரனாக படைத்ததுனால கெட்ட குணத்திலான நாயா இருக்கிறேன், நல்ல குணத்தினாலும் அதை விட கீழா இருக்கிறேன். அதுகிட்ட இருக்கிற நல்ல குணம் இல்லையே. நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனியன்னு திருக்கோவையாறுல சொல்றார். அந்த திருக்கோவையாரை படிக்கலன்னா நாயிற்கடையாம் நாயேங்கிற திருவாசத்துக்கு பொருள் தெரியாது. நாயிற்கடையாம் நாயன்னா நாய்களுக்குள்ள மட்டமான நாயின்னு தான் எல்லாரும் அர்த்தம் எழுதுவாங்க. ஆயிரம் நாய் இருக்கு, அந்த நாயிலே மட்டமான நாய் இருக்கும்ல, சோரி பிடிச்ச நாய், வெறி பிடிச்ச நாயின்னு, அப்படி அப்படி கிடையாது. நாயாக இல்லாமல் நாயினுடைய கீழ்மையை கொண்டவன் அவன் தான் நாய். அவனை விட உயர்ந்ததுன்னு அர்த்தம். எந்த நாயா இருந்தாலும் இவனை விட உயர்ந்தது. ஆகவே அவன் நாய்க்கடையான் நாய், நாயிற்கடையாம் நாய். என்னன்னா நாய்கிட்ட அத்தனை நல்ல குணம் இருக்கான். திருக்கோவையில் சொல்றார், நாய் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய எஜமானன் எத்தனை அடிச்சாலும் வாங்கிட்டு சீராது இருக்கும். எவ்வளவு பொறுமை! மனைவி மக்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். நாய் எப்படி இருக்கும்? நாய் என்ன செய்யும்? மாறு வேடத்தில் வந்தாலும் தன் தலைவனை உணர்ந்து விடும். மனைவியை ஏமாத்திரலாம், மாறு வேடத்தில் வந்து வளர்க்கின்ற நாயை ஏமாத்த முடியாது. குரங்கு ஊட்டி கொண்டிருக்கும் போதே கையிலேந்து பிடுங்கும், பூனை வளர்க்கறவன் வீட்டிலேயே திருடும், நாய் ஏங்கி நிற்குமே தவிர கொடுத்தால் தான் பெறும். எத்தனையோ நல்ல குணம் இருக்கு நாய்கிட்ட, அது எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறார் அவர். நாய்வையின் உள்ள குணமும் இல்லேனை நற்றொண்டு கொண்ட தீவையின் மேனியன். இப்ப பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவன் குருநாதனாக வந்தான். அந்த கருணையினை நினைத்து பார்க்காமல் அவனை இழந்து விட்டேன். எப்படி இழந்தேன்னு சொன்னா, குருநாதனுக்கு என்ன பிரியறதுக்கு மனசே இல்லை. பிரியறதுக்கு மனசு இருந்தா ஆட்கொண்டிருப்பானா? அவன் எவ்வளவு பேரன்பு வைத்து ஆட்கொண்டான், அவன் என்னை பிரிவதற்காக ஆட்கொண்டான் என்று சொன்னால் அது பெரும் பாவமாக பழியாக போகும். அவ்வளவு அன்போடு ஆட்கொண்ட ஒருவரா பிரிவதற்காக ஆட்கொள்வார்? மாட்டார். அப்பொழுது ஆனால் பிரிந்து விட்டோம், பிரிவு என்பது உண்மையா இருக்கின்றது என்று சொன்னால், என்னுடைய தீவினையினால் நான் பிரிந்தேன். வினையன் போல் உடையார் பிறரார், உடையான் அடி நாயேனை, திரையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. அவர் ஆட்கொண்ட திறத்தை வைத்தே சொல்லலாம். எப்படி என்னை ஆட்கொண்டார்? எத்தனை பேர் அவருடைய விபூதிக்காக வெயிட் பண்றாங்க, ஓரத்துல நோஞ்சானா நிக்கிற என்ன கூப்பிட்டு விபூதி கொடுத்தாரு சொல்றாருல்ல. முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்களாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தன் நீர் எனக்கருளி. அப்படி என்ன செலக்ட் பண்ணி ஆட்கொண்ட பெருமானா என்னை விட்டு போவான், கைவிடுவான்? அப்பொழுது அவனை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன். அதான் நாய்த்தன்மை. நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம் விட வேண்டியதை விட்டு இருக்க வேண்டும். அவ்வாறு விடாது அதையும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது, அது நாய்த்தன்மை. சுவாமி நம்மளை ஒரு உயர்ந்த நிலையில வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் உலகத்தை நாடக்கூடாது. கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் உலகியல் நாட்டம் இருந்தால் அது நாயின் தன்மை. அதனால் நான் பிரிந்து விட்டேன். வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கே கழுத மேல ஆசை. இதை எங்க குருநாதர் சொல்வாருன்னா உங்களுக்கு சொல்றேன். இருந்தாலும் வண்ணான் அவருடைய தலைமைப்பாடு கருதி கருணையை குறைக்காமல் இருப்பான். அவன் வண்ணாத்திட்ட எப்போதும் அன்பா தான் இருப்பான். இருந்தாலும் வண்ணாத்திக்கு வண்ணான்ட்ட ரெசிப்ரிகேட்டிவ் லவ் இல்ல, இணையான அன்பு இல்ல. அதான் நாயின் தன்மை அப்படின்னு பார்க்கிறோம். நாய்க்கு அன்பு இருக்கும், ஆனா நாய் வந்து பழகியதை விடாதிருப்பதை போல அந்த பழைய பழக்கங்களை விடாதிருத்தல், கக்கியதை உண்ணுதல் சொல்வார்கள். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் என்று சொல்லி கடவுளே குருநாதன் ஆட்கொண்டான், அதற்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று புலம்பியதுதான் திருவாசகம். அப்படி ஆட்கொள்வதற்கு காரணக்கர்த்தராக இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது. ஆகவே அப்படி ஆட்கொண்ட பெருமான் மீது குற்றம் காண முடியுமா? சாமி ஒன்ன இப்ப தலைவன் தலைவி கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, பிரிஞ்சு போயிருக்கிறாரு. பிரிஞ்சு போனார்னா அவர் வேண்டான்ட்டு என்னைக்குமே போக மாட்டாரு. வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுக்காக போயிருப்பாரு, இல்ல படிக்கிறதுக்காக போயிருப்பாரு, இப்படி கணவனார் பிரிஞ்சு போவார். ஆனா அந்த பிரிவினை மனைவினால தாங்க முடியாது, ரொம்ப துன்பப்படுவாங்க. துன்பப்படும் போது என்னைக்குமே நமக்கு துன்பத்தை தருகின்ற ஒரு பொருள், அந்த பொருளை யாராவது திட்டினாங்கன்னா அந்த துன்பம் கொஞ்சம் குறையும். நல்லா கவனிச்சுங்க. தோழி என்ன பண்ணுவா, அவே இவ வீட்டுக்காரர் நம்ம கொஞ்சம் திட்டுவோம், அவ வீட்டுக்காரர் திட்டணும்னு திட்டல, திட்டினா இந்த தலைவிக்கு கொஞ்சம் அது ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத திட்டுவா. அதுக்கு தலைவி என்ன சொல்லுவா, அது வந்து தலைவினை இயற்பழித்தல்னு பேரு. தலைவினை அவ தோழி இயற்பழித்த உடனே தலைவி என்ன சொல்லுவா, ஏற்பட மொழிவாள். எப்படி ஏற்பட மொழிவாள்னா, நீ என்ன எங்க வீட்டுக்காரரை திட்டுறது, அவரை திட்டாத, அவர் என்னை விட்டு பிரிஞ்சே போகல. என்னடி பாவி, போனவன் 10 மாசமா வரல, நீ ஒண்டியா மோட்டு வழியே பார்த்துட்டு இருக்கிற, போன் கூட பண்ண மாட்டேங்கிறான், அப்படி இருக்கும்போது நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற, சாப்பிடாமலே நீ மெரிஞ்சு போயிட்டு இருக்கிற, அதெல்லாம் அவனுக்கு தெரியுதா? ஒரு வீடியோக்கள் பண்ணாலாவது உன்னை பார்க்கலாம், அதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னுடைய தலைவரை நீ திட்டாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம குருநாதர். என்ன சொல்றாருன்னா, கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை, என்னை இறைவன் ஆட்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? சிதம்பர ராஜா அவர் குற்றாலத்து குரத்தினா, அவர் வந்து என்ன, நீ என்னுடைய ஒன்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன அழைச்சிட்டு போய் அவருக்கு பக்கத்தாப்புல அரியணையில ஏத்தி வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? கடவுளை அடைவதற்கு நம்முடைய படிப்பு உதவுமா? கல்வியினால் கடவுளை அடைய முடியுமா? முடியாது. கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, வல்லாளன் என்றால் அவன் சாமர்த்தியசாலி. எப்படின்னா, அவன் நினைச்ச நினைச்சது செய்வான். ராஜாவா இருந்து குரத்திய போய் அவன் பட்ட மகிழ்ச்சியா பண்ணுவான், யாரு எதிர்த்தும் கேட்க முடியாது. அவன் வச்சதும் சட்டம், அவன் விரும்பினால் என்னை ஆட்கொள்வான். வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி. முதல்ல நான் பயந்தேன், ஐயோ இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், எங்க வீட்டுல எல்லாம் கோச்சுப்பாங்க, இதெல்லாம் வேண்டான்னு. ஆனா அவன் என்ன பண்ணா, தன்னுடைய அன்பினாலே எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி மயங்கி நான் அவனிடத்துல ஈடுபட முடியாது செஞ்சான். பிச்சேற்றி கல்லா மனத்து கடைப்பட்ட நாயினை, வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி. அவன் வைத்த அன்பிற்கு இணையான அன்பு நான் வைக்கல, ஆனால் பெருமான் எனக்கு அன்பினையும் கற்றுக் கொடுத்தான். கல் போன்று இருக்கின்ற மனத்திற்கு அன்புனா என்னன்னே தெரியாது. சாமி என்ன பண்ணாரு, அதோடு வேதித்து வேதித்து கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை கனியாக ஆக்கினான். பிறகு தனியாக விட்டால் இந்த கனி மீண்டும் கல்லித்து போகுமோ என்று சொல்லி தன் கருணையை வெள்ளத்து அழுத்தினான், மொரபாவா பண்ணிட்டான். இந்த நெல்லிக்காய் மொரபா எல்லாம் பண்றாங்கல்ல அதே மாதிரி, இஞ்சி மொரபா கனியின் என்ன பண்ணுவார்கள், சக்கரப்பாகல ஊற விடுவார்கள். பெருமான் கனியாக்கினான், கருணையை வெள்ளத்திலே அழுத்தி ஊற வைத்தான். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, இதனாலே என் வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னம். அவனுடைய அட்ரஸ் தெரியாமல் நான் இருக்கிறேன், சிதம்பரம் தான் அவனுடைய அட்ரஸ், அவன் வீட்டு விலாசம் தெரியாதா, சிற்றம்பலம் அவன் வீட்டில் பேர் எழுதியிருக்கும், வீட்டுக்கு பேர் உண்டு, தில்லை அவனுடைய அட்ரஸ், அவன் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் என்கிட்ட இருக்கு. தில்லை சிற்றம்பலம், சரி, தில்லை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையான் பாஸ்டான ரிஷபம் வச்சிருக்கிறாரு, எப்ப வேணாலும் வேகமா ஓடி வந்து நடிச்சிட்டு போடுவாரு என்று தலைவனை ஏற்பட மொழிகின்றாள். தலைவனுடைய கருணையிலே குற்றம் கிடையாது. அவருடைய அவன் வந்து என்னை கைவிட்டான் என்று நீ கருதுப்போல நான் கருத முடியாது. என்ன காரணம்னா, எதிர்பாராத விதமாக என்னை ஆட்கொண்ட அவன், அவன் ஆட்கொண்ட திறத்தை கருதினால் அந்த ஆட்கொண்ட அன்பின் பேரருள் திறம் என்பது கைவிடுகின்ற ஒருவன் காட்டுகின்ற அன்பு இல்லாது, பேராது இருக்கின்ற பெருங்கருணை பேராறு அது. தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட மையடியார்களை எந்த நிலையிலும் கைவிடாத கருணை அது. ஆகவே அவன் ஆட்கொண்ட திறத்தை கருதியே அவன் கைவிட மாட்டான் என்பதை அறியலாம். அப்பொழுது அவன் பிரிஞ்சிருக்கிறனா, என் தீவினால் பிரிந்திருக்கிறேன், அல்லது அவனை எப்பொழுது நான் நினைந்திருக்கிறேனோ அவன் என்னை பிரியவில்லை என்பது பொருள். இந்த சூட்சுமத்தெல்லாம் திருக்கோவேரில் சொல்றார். என்னன்னா, நாம் ஒரு பொருளை நினைக்கின்றோம் என்று சொன்னால் அந்த பொருள் நம்மை நினைக்கின்றதுன்னு அர்த்தமா, அந்த அன்பிற்கு இலக்காகின்ற ஒரு பொருள் நம்மை நினைக்காமல் அந்த பொருளின் நினைவு நம் உள்ளத்திலே வராது. அப்ப சாமி நம்மளை நினைக்கிறதுனால தான் நாம் நினைக்கிறோம், என்னை ஏதும் அறிந்திலன் நம்பிறான் தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன், என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிறான் என்று அறிந்தனேன் அப்புறம் சொல்றார். அப்ப பெருமான் என்னை நினைப்பதனால தான் நான் பெருமான் நினைந்து கொண்டிருக்கிறேன், பெருமானை நினைந்து கொண்டிருப்பதனாலே நான் அவனை பிரியவில்லை, நான் அவனை அவன் என்னை பிரிந்து விட்டான் என்று நீ சொல்வதே தப்பு, என் தலைவரிடத்திலே குற்றம் கிடையாது என்று ஏற்பட மொழிகின்றார். திருவாசகம் இப்படி பார்க்கணும், திருவம்மானில் வருது. அப்படி அந்த விதத்திலே பெருமான் செம்மையாக ஆண்டு கொண்டான் என்பதனால செஞ்சவே ஆண்டாய் என்று சொல்றார். பஞ்சின்மெல் நடியாள் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், செஞ்சவே ஆண்டாய்னா பர்ஃபெக்டாக ஆட்கொண்டாய். நீ ஆட்கொண்டதை போல இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரையும் யாரும் ஆட்கொள்ள முடியாது. அரும்பெரும் கடவுளாகிய நீ ஆறுவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இதை போல ஒரு உயிரை செம்மையாக ஆட்கொள்கின்ற பெருங்கடவுள் யார் இருக்க முடியும், மகாதேவர் ஒருவர் தான் இவர் ஆட்கொள்வார். மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம், ஏமாந்து போய் கூட பை ஆக்சிடென்டலா கூட ஏதோ ஒரு காரணமா கூட கண்ணிலே விழுந்த ஒரு மணல், அந்த மணலை கண்ணு மறக்க முடியுமா, கண்ணிலே விழுந்த மணலை கண்ணு மறந்தாலும் மறக்கலாம், கருத்திலே விழுந்த சிவத்தை உயிர் மறக்காது, கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் என்று சொல்றார். ஆகவே அந்த விதத்திலே பெருமான் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டார். அந்த பெருமானுக்கு தன்னை ஆட்கொண்ட பெருமானுக்கு குருநாதர் பூசைகள் இயற்றப் போகின்றார். அந்த பெருமான் அந்த ஆட்கொள்கின்ற திறத்தினை நிறைவு செய்யும் விதமாக ஸ்பரிசம் நயனம் போன்ற தீட்சைகள் எல்லாம் திருவடி தீட்சைகள்லாம் தரப்போகின்றார். அந்த ஆட்கொண்ட திறத்தினை, அந்த திறத்தின் மீதி பகுதியை நம்ம வருகின்ற வகுப்பில் பார்ப்போம். நம பார்வதி பதையே மகாதேவா சித் சபேசாஸ்வஜிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் நாகமாமா அழைக்கிறேன். ஐயப்பன் சிவனும் அமலாச்சாரி ரெண்டு விளக்கு உண்மையை செலேத்துவன் ரெண்டு திதி போட்டு, மற்றது ரெண்டு தட்டிலையும் ஒவ்வொரு ஒரு திதி போட்டு 4 விளக்கு ஏத்துறேன். அது ஏத்தலாமோ
2: இல்ல இல்ல அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒவ்வொரு விளக்கு ஏற்றுகின்ற பொழுதும் இது என்ன சில பேர் ஒரு விளக்கு எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஏற்றுவார்கள். சில பேர் இப்ப எங்களுடைய வீட்டிலேயும் வந்து பொதுவாக பூஜை தட்டிலே ரெண்டு விளக்கு இருக்கின்றது. தட்டக்கு ஒன்றாக ஒரு விளக்கு மேத்தட்டிலையும் ஒரு விளக்கு கீழாக இருக்கின்றது. அதுல எத்தனை விளக்கு என்றது ஒரு பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நாங்க சொன்னது அந்த எத்தனை முகங்கள் திரி அந்த முகங்கள் அந்த முகங்கள் அந்த ஒவ்வொரு குத்து விளக்கிலே ஒரு முகம் கொண்ட குத்து விளக்கு இருக்கிறது, ஐந்து முகம் உள்ள குத்து விளக்கு அதை பற்றி சொல்லுகின்றோம். மறுபடி 21 முகமுள்ள ஒற்றை குத்து விளக்காக இருக்காது, ஒரு கூட்டு விளக்காகத்தான் கூடுதலாயிருக்கும். அது வந்து கோயில்கள்ல தான் பொதுவாக வச்சிருக்கிறது வளமை, வீட்டுல வச்சிருக்கிறது கூட வேண்டாம். அதெல்லாம் இப்பதான் கூட வீடுகளில் வைக்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி வந்திருக்கு. அதனால நாங்கள் இந்த பெஸ்டை கோயிலுக்கு கொடுத்து வைப்பதான் ஊர்ல இருக்கிற வளமை. அப்ப அந்த நல்ல கோயில் இருந்தது நம்ம கேட்டா அது கோயிலுக்குரியது தானே, பிராமணருக்குரியது தானே, அந்த பிராமணர்களை வீட்டிலே வைத்திருப்பதில்லை, அது கோயிலுக்கு உரியதண்டு வைத்ததுன்னு கேட்டால் எதுவும் சிறப்பானது பெரியது வீட்டுல இருப்பதை விட கோயில்ல இருந்தது சிறப்பு. வீட்டுல இருந்தா நாங்க ஒரு நாள் தண்டம் ஏற்றுவோமோ தெரியாது. கோயில் இருந்தா அடிக்கடி ஏற்ற வேண்டது இல்லையா? ஒவ்வொரு ஒரு விளக்கை கொடுத்தால் அதான் ஒரு சிறப்பு. இந்த விளக்கு ஏற்றுவது ஒரு பெரிய புண்ணிய காரியம். ஒரு விளக்கை நாங்கள் ஒரு அன்பளிப்பாக ஒரு கோயிலுக்கு கொடுத்தால் அந்த விளக்கிலே தீபம் ஏற்றுகின்ற ஒவ்வொரு வேளையும் உங்களுக்கு அதனுடைய பயன் வந்து சேரும், அருள் கிடைக்கும். இதான் இந்த பன்சாய் ஸ்கீம் மாதிரி அக்குமுலேட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை சொல்வார்கள் அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு ஒரு பெரிய விஷயம், இல்லாதவர்களுக்கு அன்னம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுதி ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். எல்லாருடைய பசியை தீர்ப்பதுதான் ஒருவருடைய பொருளை வைப்பில் இடுகின்ற சிறந்த வைப்பீடு அல்லது முதலீடு என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அது சிறந்தது. ஆனால் அதிலேயும் அடியார்களுக்கு அமுது ஊட்டுவது மிகவும் சிறந்தது. ஏனென்று சொன்னால் நான் ஒருவருக்கு அமுது கொடுக்கின்றேன், சாப்பாடு கொடுக்கின்றேன், அவர் அந்த சாப்பாட்டுல மிச்ச காசு எடுத்து மிச்சம் பிடிக்கிற காசை கொண்டு போய் கஞ்சா குடித்தால் சாராயம் எடுத்து விட்டு மற்றொரு கிடங்கு செய்தால் அவர் செய்கிற அந்த பாவ பலனிலையும் எனக்கு ஒரு பங்கு வருகின்றது இல்லையா? சொல்லுவார்கள் பாத்திரம் அறைந்து பிச்சை இடுகின்ற. அதே மாதிரியாக நான் ஒரு அடியாருக்கு அமது செய்திருக்கின்றேன், நான் அடியார் போய் ஒரு சிவபூஜை செய்கின்றார் ஒரு வழிபாடு செய்கின்றார் என்றால் அவர் செய்கிற புண்ணியத்திலே எனக்கு பலன் கிடைக்கும். அதான் இந்த பாத்திரம் அறிந்து செய்ய வேண்டிய ஒன்று. விளக்கு நாங்கள் ஏற்றுவதை விட கோயில்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறப்பு என்று கேட்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஏற்றுவார்கள் எங்க கோயில விளக்கு. அந்த ஏற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள் திருமண விழாக்கள்ல இருப்பது விளக்குகளை கோயிலுக்கு வெள்ளியால் இயல்பானவர்கள் வெள்ளியாலேயே செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் பித்தளை விளக்குகளினாலும் அந்த கோயிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த தம்பதிகளின் பெயரால அந்த பிள்ளைகளின் பெயரால அந்த தீபம் ஏற்றுப்பட்டு கொண்டு இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த பலன்கள் நற்பலன்கள் சிவபுண்ணிய பலன்கள் உண்டு.
4: இப்பொழுது நாங்கள் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நேயர்களுக்கு இடைக்கிடையே நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது.
2: சில வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் சிலப்பதிகாரம் எடுத்திருந்தோம். கீதா சுகுமாரன் அம்மையார் அவர் மொழிபெயர்ப்பு வேலைகள் எல்லாம் நிறைய செய்திருக்கின்ற பங்கு பற்றி இருக்கின்றார். அவர் வந்து எங்களுக்கு மிக அழகாக பிள்ளைகளுக்கு இந்த தமிழ் இலக்கியங்களிலே ஒரு சுவையை ஒன்று ரெண்டு பாடல்களையும் எடுத்து அந்த சம்பவங்களையும் எடுத்து பின்னணியையும் எடுத்து ஆங்கிலத்திலே அதை உரையாடி மிக அழகாக புகுத்துவேன். சென்ற சில வாரங்களுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் இவ்வாறு கொடுக்கப்பட்டது. இப்போ மிகவும் ஹாட் டாபிக் டிஸ்கஷன். பிள்ளைகள் தான் கேட்டார்கள் எப்படி கண்ணகியை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும், அவ ஏன் கோவலனை திருத்தவில்லை, மாதவிக்கு என்ன நடந்தது, இப்படி பல விதிகள். அந்த சம்பாஷணை வந்து அப்படியே காரைக்கால் அம்மையார் வரைக்கும் போய்விட்டது. என்றால் அதே காலத்திலே தான் காரைக்கால் அம்மையாரும் இருக்கின்றார். மாதவி கண்ணகி ஆகிய இருவரும் காவிரி பட்டினத்தை சேர்ந்தவர்கள். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 2-3 நூற்றாண்டில் நடக்குது. காரைக்கால் அம்மையாரும் அதே இடத்தை சேர்ந்தவர் வணிக குலம். அவருடைய காலமும் கிறிஸ்துக்கு பின் 3-ஆம் நூற்றாண்டு காலம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். மாதவி பௌத்த பிறவியாக என்றால் மணிமகளையுடன், கண்ணகி அரசனுடன் நியாயம் கேட்டு அந்த வழியை போகின்றார். காரைக்கால் அம்மையார் கணவனை விட்டு பேயுருவெடுத்து எங்களுடைய நாயன்மார்கள் ஒருவராக இருக்கின்றார். 14-ஆம் தேதி ஒரு பாடல்கள் இருக்கின்றன. 3 நினைவு கூறப்பட்டன. இந்த குழந்தைகளினூடாக பிள்ளைகளினூடாக அருமையாக இருந்தது. அதனூடாக நாங்களே பலவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
4: உண்மையிலே அது ஒரு வியக்கத்தை கைதான்.
2: அப்ப இந்த முறை அவ வந்து கலிங்கத்து பரணி பரணி இலக்கியம் இருக்கிறது இல்லையா? முதல் குளத்தில் முதற் சுலத்து குலத்துங்க சோழருடைய போர் இலக்கியம் பல பேர் இன்றைக்கு வந்து புஸ்தகங்கள்ல எல்லாம் டைல்யூட் பண்ணுகிறார்கள். என்ன சொல்லுகிறாங்க, குழந்தைகளுக்கு சமய புஸ்தகங்களிலேயே புராண கதைகளை போடுவதில்லை, சொல்லுகிறார்கள் வன்முறை இல்லாத கதைகளை போட வேண்டும். புதிய முயற்சிகள் அதுகள் புராண கதைகளிலே சூரனை முருகன் வதைத்தான் என்றால் வன்முறை இவர்களுக்கு கஜமுகாசுரனை விநாயகர் வதைத்தார் என்றால் வன்முறை இவர்கள் வன்முறை இல்லாத கதையாக போட வேண்டும் என்று கதை போடுகிறார்கள். இப்ப பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களில் பார்த்திருக்கிறேன் நான், பெரிய பெரிய அமைப்புகளே அப்படி செய்கின்றார்கள். நாங்கள் சமயத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம், அது விளக்கம் தெரியாமத்தான் அப்படி செய்கின்றார்கள். விளக்கம் தங்களுக்கு தெரியவில்லை அல்லது அதனுடைய தங்களுக்கு அதுக்கு பரிச்சயம் இல்லை என்ற அப்படி நடக்கின்றது. இந்த விளக்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம். புறநானூற்று பாடல்கள் முந்தைய அவர்களுக்கு பூர்த்தி இருக்கின்றோம். ஈன்று புறந்தர்தல் எந்த கடனை என்ற பாடல் முன்னர் அவர்களுக்கு அழைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த காலத்திலே போர் எப்படி ஒரு வாழ்க்கையினுடைய முக்கிய அன்றியமையாத பகுதியாக இருந்தது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அதே மாதிரியாக இப்பொழுது கலிங்கத்தை பேரணி ஒரு போர் இலக்கியம், பரணி என்று தனிப்பட்ட இலக்கிய முறை, அது நல்ல ஓசனையம் உள்ள பாட்டுகளும் இருக்கின்றது. அதை இந்த முறை அறிமுகப்படுத்தி இந்த வாரம் அடுத்த வாரம் குழந்தைகளுக்கு அது அறிமுகப்படுத்தப்படும். ஆகவே உங்கள் குழந்தைகளை அதில் கலந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். மற்றது பெரியவர்களும் கூட கலந்து கொண்டு இந்த கலந்துரையாடலையும் கலந்து பயன்பெறலாம்.
4: நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். நாங்கள் இன்னொரு நேரில் நிறைவே வருகிறார்கள். வணக்கம்.
3: வணக்கம் டாக்டர் லம்போதரன்.
2: வணக்கம். சொல்லுங்க.
3: கலந்து சந்திச்சிருக்கிறோம் உங்களுடைய சீனியர்ஸோட. இப்ப நான் உங்களே அந்த கன விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப அதுல வந்து எனக்கு சில விஷயங்கள் வித்தியாசமாக விளங்கி கொண்டோனோன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க தான் திருத்தி மன்னிக்க வேணும்.
2: என்னன்னா
3: புரிந்து நல்ல விஷயம் என்றுதான் நினைக்கிறேன் நான். எனக்கு என்னன்னா கிறிஸ்துவமும் சைவ மதமும் சேர்ந்து ஒருமித்து நீங்கள் எங்களுக்கு விளக்கங்களை நல்லபடியா தந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உண்மையில கிறிஸ்துவ மதத்துல அது வந்து எங்களுக்கு படிப்பினையாக இல்ல, மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எங்களை வித்தியாசம் கிறிஸ்துவர்கள் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸுக்கு சைவ கிரகங்கள் பிறப்பு எல்லாமே அவைகளுக்கு நல்ல வெளிப்படையாக அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த அவையில அந்த சாஸ்திர முறைப்படி அவையில பிறப்பு இப்ப நீங்க சொல்றீங்களா, ஒன்று ஒரு கணவன் மனைவி ஒன்று கூடும் போது ஒரு ஒரு உயிர் உருவாகினாலும் அது பிறந்து வரும்போது அந்த வானத்துல இருந்த கிரக நிலைதான் அவட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. அப்ப அதே மாதிரி ஜீசஸ்க்கும் இருந்ததுதான் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த படிப்பு அறிவின் படி அவர்கிட்டையும் உடனே சொல்லி போடலாம் இப்படி நட்சத்திரம் வரும் இந்த இடத்துல பிறப்ப. அப்ப எங்களுக்கு என்னன்னா நாங்கள் இப்ப இதுகளுக்கு கடவுளை மாத்திரம் நீங்கள் நேசிக்கீங்கோ அவரை நம்புங்கோ மிச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும். அதான் எங்களுக்கு சொல்லி தந்த அறிவு. அப்ப நாங்கள் இப்ப நீங்க ஒரு வித்தியாசமான முறையில விளங்கப்படுத்தும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன நான் கிறிஸ்தவ பெண் அப்படி நினைச்சாலே எந்த ஃப்ரெண்ட் சொல்லுவேன் என்ன நீ அப்படி நினைச்சிட்ட எந்த ஒரு குற்றம் வரும் எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு அறிவுக்குத்தான் நான் இதை கேட்கிறேன். இப்ப பாருங்க ஒரு 7 months பேபி பிறக்குது, ப்ரீமெச்சூர்னு சொன்னீங்க
2: தானே,
3: அந்த ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கிறதுக்கு பிறந்த நேரம் உருவானதையும் விட அந்த பிறந்த நேரம் இருந்த நட்சத்திரங்கள் தான் அந்த பேபியின் வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கு. அப்ப நான் அதுல 7 months பேபி, அந்த நேரம் வார் இலங்கையில அந்த நேரம் ஜப்பனீஸ் வார்ன்னு எங்க அம்மா சொல்லி நான் அவ ஆஸ்பத்திரியில திடீர்னு வீட்டுல வலிக்கு விழுந்த போது இரவு அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போன நேரம் நான் 7 months பேபி பிறந்துட்டேன். பிறந்த நேரம் அந்த கார்த்திகை மாசம் இன்னும் வா பேபின்றதுதான் பேரே சொல்றது. அப்ப நான் உடனே அவையில என்ன செய்யணும் என்னைய டெலிவர் பண்ணிட்டு அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிட்டு அவ சென்ட் ஆன்ஸ்ல இருக்கிற நான் லேடி ரிஜேக்கு கொண்டு போயிட்டேன். அண்டையில இருந்து பிரிந்தாலும் வாழ்க்கையில அந்த தமையோட நிறைய அன்பான உறவு ஒன்று வரவே இல்லை. வாழ்க்கை பூராவும் அம்மாவோ அம்மாவை எவ்வளவு நேசிக்க பார்த்தாலும் அவர் ஸ்ட்ரிக்டான டீச்சர் மாதிரி தான் அதையும் பிள்ளை நல்ல வாயும் காட்டி தப்ப பாப்பன. என்ன நான் இந்த செவ்வாயில பிறந்த பிள்ளையா, ஒரு பிள்ளை
2: எங்க
3: அப்பா எல்லாம் எழுதி வச்சுட்டாரு, அவர் தென் கூட எழுதி சாதம் வாழ்க்கையே நான் எதிர்நீச்சல் போட்டுத்தான் எல்லாம்
2: வென்றிருக்கேன்.
3: வாழ்க்கையே எதிர்நீச்சல் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்ப நான் கரெக்டா சொல்லுங்க நான் மாங்கிறது இந்த அவுட்டு விட்டு பிகாஸ் எனக்கு ஒடிக்கிற பழக்கமே இல்லை. நேசிக்கிறேன்னு எக்ஸ்ட்ரீமா நேசிப்பேன். பட் ஐ ஸ்டில்
2: உங்களுக்கு மட்டுமில்ல, சாதாரண மக்களுக்கு இந்த செவ்வாயினுடைய தசாபத்தி நடக்கிற காலத்திலையும் இந்த இது டெம்பரரியாக வந்து போகும். இந்த போர்க்குணங்கள், எதிர்நீச்சல்கள், சண்டைகள், சச்சரவுகள், அதுகள் வந்து போகும்.
3: அதுதான் வாழ்க்கை. அப்ப அதோட மேடம் தான், அதோட கார்த்திகை
2: மேடத்தினுடைய அதிபதியும் செவ்வாய்,
4: மேடராசி
2: மேடராசியினுடைய அதிபதியும் செவ்வாய்.
3: செவ்வாய் கார்த்திகை மாதம் விளக்கு எரிப்பினம் தானே, அப்ப அந்த இதுல சந்தோஷம்

0: ஏற்றுக்கொண்ட பக்குவம் ஒருவருக்கும் இல்லை.
1: அது அது உங்களுடைய தன்மை. அது வந்து நீங்கள் பிறக்கின்ற பொழுது அதாவது கிரகங்கள் தாங்களாக பலன் தருவதில்லை. எங்களுக்கு நாங்கள் பிறக்கின்ற பொழுது இந்த முற்புறவியிலே செய்த அந்த கர்மாவிலே ஒரு சில பகுதியை டிராவல் பண்ணும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கேஷ் கொண்டு போறோம் இல்லையா, இப்ப வந்து நான் கிரெடிட் கார்டு வந்துட்டு முந்தைய வந்து நாங்கள் டிராவல் பண்ணிக்கலாம் கையில இருக்கிற எல்லா காசையும் எடுத்துக்கொண்டு போவோம் இல்ல, அங்க போய் செலவழிக்கிறதுக்கு ஒரு $1,000 $2,000 கொண்டு போவோம். அதே மாதிரியாக இந்த புறவியிலே கொண்டு வந்து அனுபவிப்பதற்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வினைதான் நாங்கள் பிறக்கின்ற நேரத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த நேரத்தின்படி அந்த கிரக நிலைகள் அமைந்து நிற்கின்றன. நான் ஒன்று பார்த்தேன், பொதுவாக உலக உண்மை கொண்டு இருக்கின்றது, கொஞ்சம் வசதி உள்ளவர்களை எல்லாரும் கொண்டாடுவார்கள், அது உலக இயற்கை, அது நான் அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறேன், அது பழமை. ஆனா வசதி போய் விட்டால் எல்லாரும் உதறி தள்ளிவிடுவார்கள். வாழ்க்கையிலே எனக்கு பிறக்கின்ற பொழுது போன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லுவார்கள், அப்படி வசதியோடு பிறந்து இறையிலே வசதிகளை இழந்து திருப்பி மீண்டும் வசதிகளை பெற்றபடினாலே எனக்கு இந்த லெசன் வடிவாக தெரியும், அந்த மனித இயற்கை தெரியும், அது தப்பு தவறு என்று அது இயற்கை இருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிந்த உறவிலே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது சொன்னேன், இந்த சுற்றம் சூழ வாழ்ந்திருப்பாங்க அந்த பெண் வந்து திருமண உறவின் மூலம் எங்கள் குடும்பத்திலே இணைந்திருக்கின்றார் பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த பெண் வந்த பின்னணியிலே இப்படிப்பட்ட என்ன பொருளாதார பலமோ அல்லது அவர்கள் பெரிய ஆக்களாக இருந்த அந்த இது இல்லாவிட்டாலும் கூட அவ இந்த வர்றதுக்கு முந்தையே அவ விசாரிக்கிறார்கள் கொண்டாடுறார்கள் சரியான கூட அக்கறை செலுத்துறார்கள், உண்மையாய் அக்கறை செலுத்துறார்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று நிறைய பேர். அப்ப அது வந்து அவனோட ஜாதகத்துல இருக்கு, அவன் பொருளாதார பலம் இல்லை அது இல்லாவிட்டாலும் கூட அந்த அவன் ஜாதகத்துல அப்படி மற்றவர்களுடைய அன்பு அனிசனை கொண்டாட்டங்களுடன் வாழுகின்ற தன்மையோட அவன் பிறந்திருக்கு, அதான் சொல்ல கொடுத்து வச்சு பிறக்கிறது. அப்ப நாங்கள் பிறக்கின்ற பொழுது சில முறையில அது இல்லாவிட்டால் அந்த பயன் கிடையாது. ஒரு காலத்துல தாயனுடைய சொன்னா நாங்க மாத்ரு ஸ்தானம் என்று சொல்லுவோம், நாலாம் இடம் வந்து மாதாவனுடைய இடம், மற்றது மாத்ரு காரகம் சந்திரன், அந்த இடங்கள் அந்த மாத்ரு சந்திரன் அந்த இடங்கள் அந்த இடங்களுக்குரிய கிரகங்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையிலுள்ள உறவை நிர்ணயிக்கின்றது. அப்ப அவை வந்து ஒரு இடத்து அஸ்தமனமா இருந்தால் தாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட இதுகள் வரும். ஆனா என்னென்று கேட்டால் இதுல எல்லா சமயங்கள்லயும் வந்து இந்த கொஸ்மிக் ட்ருத் என்று சொல்லுவாங்க, அதாவது வந்து உண்மை ஒன்றுதான், அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு உண்மை, இஸ்லாத்துக்கு ஒரு உண்மை, பௌத்தத்துக்கு ஒரு உண்மை, சைவத்துக்கு ஒரு உண்மை என்று அல்ல, இது கஸ்மிக் ட்ரூத், இட்ஸ் ஆல் பெர்வர்சிவ் அண்ட் பியோண்ட். அதிலே ஒரு வெளிப்பாட்டை கிறிஸ்தவம் அப்படி சொல்லுகின்றது, இன்னொரு வெளிப்பாட்டை இஸ்லாம் அப்படி சொல்லுகின்றது, இன்னொரு வெளிப்பாட்டை பௌத்தம் அப்படி சொல்லுகின்றது. அப்ப அவரவர் தங்களுக்கு வெளிப்பட்ட வெளிப்பாட்டை தங்களுக்கு கிரகித்து அதன்படி புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறது.
0: புரிந்து நடக்கிறதா எனக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை முடிக்கிறேன். நான் எந்த அப்பா நான் பிறக்க லட்சாதிபதி, நான் ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை, ஆனா கம்ஃபர்டபா எல்லாம் வாழ்ந்த, ஆனால் உறவுண்டு வரும்போது திருமணமும் எனக்கு நான் கம்ஃபர்டபிள் எல்லாம் எனக்கு அமைஞ்சது, சாப்பாடு உறவு ஊனோட ஒரு குறையும் இல்லை. ஆனா திருமணம் வந்து வந்தபோது ஒன்ற எதிர்பார்த்த அப்பா அப்பாட சிஸ்டர மகனை மேரி பண்ண எல்லாம் குழந்தையில இருந்து ஆயத்தப்படுத்தி போட்டு கடைசி நேரம் கவுண்டு விட்டது சீதனத்துல. பிறகு அப்பா சொன்னார், உண்ட சாதகத்துல நான் கல்யாணம் இவரை கட்டின பிறகு சொல்றேன், உனக்கு சாதி சமயம் நீர் ஏழு செவ்வாயில உனக்கு மாறுவேண்டு எனக்கு சாத்திரி எப்பயும் சொல்லி போட்டேன், நான் உனக்கு சொல்ல இல்லை
1: என்று.
0: ஆனால் அவர் சிங்கம், நான் ஸ்கார்பியன் ஆடு, எல்லாம் சேர்ந்து நான் அடங்கி போய் அபேவேண்டுட்டு இருப்பேன், அவர் தான் ஆச்சு, அவர் சொல்றதும் சட்டம், மூன்று பேரும் சிங்கம் வீட்டுல உள்ளேதும் அவரை என்ன செய்ய, நான் ஆடு மற்ற நான் இங்கிலீஷ் ஸ்கார்பியன் தானே நோம்பர். அப்ப அமைதியாக எல்லாம் வடிவ, ஆனா ஒன்று எடுத்து சொல்ற பக்குவம் எனக்கு நிறைய இருக்கு, சண்டை பிடிக்க பயம், இமோஷனலி அழுதுருவேன், சோ ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஆனா ஒரு குறையும் காசோடு போ தொழிலோ நீங்க சொன்ன மாதிரி புண்ணியம் செய்தபடியால நான் நல்லபடியா வாழ்ந்தேன், ஆனா அந்த இமோஷனலி கனெக்ட் பண்ணவே முடியாது, ஒரு போர் மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் இப்போது இந்த வயதுக்கு வந்த பிரதனோ இட்ஸ் ஓகே லெட் கோண்டுட்டு நான் இந்த பாடல அனுபவத்துல நான் ஆண்டவர் நிறைய என்னை ஆதரிச்சிருக்கிறேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நேசிப்பாங்க
1: உங்களுக்கு, அந்த அந்த குழுப்பனம் இருக்குன்றது உங்களுக்கு அந்த
0: அப்ரிசியேட் அதுல. ஆனா நீங்க சொன்னதுல எவ்வளவோ ஒரு உண்மை இருக்கு டாக்டர், கிறிஸ்தவமோ சைவமோ அந்த நாங்கள் பிறப்பின் பலனை அனுபவிக்கிறதுக்கு அமைச்சு வைத்தாரு,
1: அதாவது எல்லாருக்கும் இதுல வந்து அந்த விடுதலை பாதை இருக்கின்றது.

0: அரியணைக்கு கதிமோட்சம் இருக்கின்றது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, அல்லது இந்துக்களுக்கு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று இல்லை, எல்லாருக்கும் அங்கே அமைந்திருக்கின்றது. அந்த பாதையை உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டு வர அந்த இது வேறு பிராக்டிஸ்
1: செய்வார்கள்.
0: இவ்வளவு அறிவு இருந்தாலும் தானவம் தவமும் தான் செய்வதாயின் வானவர் நாடு வலிதிருந்திருமே. Unless we do ourselves, there is no salvation possible. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் வந்து பொதுவாக நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மையில் தான் எல்லாத்தையும் மடங்கி கொண்டு வருகிறோம்.
0: அதுல வந்து அதுல எங்களுடைய பரந்த மனப்பான்மையிலே உள்ளதை உள்ளவரை சொல்லுகிறோம். அவ்வளவுதான். வந்து இது லம்போதனுடைய கருத்தோ சிவனரசுடைய கருத்து, ஊது சமயங்கள், பொருள் உணர்வு நூல்கள், ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பலவும், இவற்றுள் ஜாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு என்ன, இது சமயம் எது உண்மையான கருத்தை சொல்ற புஸ்தகம் என்று கேட்டால் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது இன்றி, இதுதான் சமயம் அது இல்லை, அதுதான் சமயம் இது இல்லை, இதுதான் புஸ்தகம் அது இல்லை என்ற பிணக்கது இன்றி, நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே காண நின்றது யாது ஒரு சமயம் அது சமயம் அது பொருள் நூல், அதனால் இவை இரண்டும் இவையாவும் அருமறை ஆகமத்தே அடங்கியிடும், இவை இரண்டும் அரணடி கீழடங்கும். இது எல்லாம் சைவத்திலே எல்லா மதங்களையும் உண்டாக பார்க்கின்ற ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூ. இது உமாவை சிவாச்சாரியார் அருளி செய்த அருணந்த சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாலேயே இருக்கின்றது.
2: வணக்கம் டாக்டர். இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கார். வணக்கம்.
3: வணக்கம். நான் எனக்காக கேட்க என்னுடைய சிநேகிதரால் கதை சொல்றா. வடக்கு தெற்காக தலை வச்சு படுக்கலாம் ஒன்று கேட்கிறார். எனக்கு தெரியும் அது கூடாதுண்டு, ஆனால் அவன் திருப்திக்காக உங்களை
0: கேட்கிறேன். பொதுவாக தலை வைத்து படுக்கின்ற போல சொல்லுவார்கள், வடக்கே தலை வைத்து படுக்கப்படாது விதி ஒன்று இருக்கின்றது.
2: பொதுவாக
0: அது என்னத்துக்காக என்று சொல்லுகின்ற போல சொல்லுவாங்க. பூமியிலேயே அந்த காந்த புல ஒன்று இருக்கின்றது, வட முனை தென் முனை என்று சொல்லி அந்த காந்த புல அது இருக்கின்றது. ஆகவே அந்த வடக்கே தலை வைத்து படுப்பது சரியல்ல என்ற தன்மை என்ற வழக்கம் ஒன்று,
2: அந்த சக்தி அங்க கூட இருக்கும்
0: இருக்கின்றது சொல்கிறது. ஆனா இதுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்டு டிஃபரன்ஸ் இருக்கிறது. இப்ப வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து சில இடங்கள்ல வந்து சில இடத்துல வந்து பாடுத்தால் நித்திரை வரா அடிக்கடி குளம் அந்த தன்மை இருக்கின்றது. அப்ப இது வந்து ஒரு என்னது ரூல் அண்டுகள் ஒரு கைட்லைன் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இப்படியான விதி இருக்கின்றது. பொதுவாக இறந்த பிறகு தெற்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தலை வைத்து படக்க வைப்பது வளமையாக
2: இருக்கின்றது.
0: அந்த தன்மையில வந்து இருக்கின்றது. தெற்கு நோக்கியும் வைப்பார்கள் அது வந்து தென் திசை சொல்லி. ஆனா இந்தியாவில் சில பிரதேசங்களில் வடக்கு நோக்கி வைக்கிற தன்மையும் இருக்கின்றது. இறந்த பிறகு அப்படி வைப்பார்கள், இருக்கிற பொழுது அப்படி வைக்கிற வளமை சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனா அது கட்டாயம் அப்படித்தான் என்ற தன்மை இல்லை. அவருடைய நிலை அதுகளை பொறுத்தது. இப்ப எல்லாம் பெட்ரூம்ஸ் அதுகள் எல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி வடக்கு தெற்கு எல்லாம் பார்த்து வைக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ள நீங்கள் பெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. என்னுடைய வீட்டிலே வடக்கு முகமாக தான் என்னுடைய கட்டில் இருக்கின்றது, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிலே படுக்க நித்திரை வரான்னு மற்றவர்கள் சொல்றதை கேள்விப்பட்டது.
2: நாங்கள் சிறு பிள்ளையா இருந்த போது கூட பல விஷயங்கள் டாக்டர் எங்களுடைய அந்த வாழ்க்கையில பார்த்தா தெரியும், பெரியவர்கள் சில விஷயத்தை சொல்லும் பொழுது நாங்கள் சில இடத்துல எள்ளி நயாடி விட்டு போவது. இப்ப என்னுடைய பாட்டியார் சொல்ற விஷயங்கள் இப்பொழுதுதான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த கரண பரம்பரையாக சில விஷயங்களை
0: இயற்கையோடு இணைந்து வாழுதல்
2: செய்து வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு நாங்கள் சில விஷயங்களை அறிந்து கொள்றது மிகவும் நல்லது. எங்களுடைய முன்னோர்கள் செய்ததுக்கு கட்டாயம் ஒரு காரணம் இருக்கும். அவர்கள் ஏதோ ஒரு தான்றோன்றித்தனமாக அவ்வாறு செய்கிறார்கள் அல்லது நடந்து கொண்டார்கள் என்று நாங்கள் நினைப்பது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இன்னொரு நேரம் வந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் சினியா. டாக்டர், நான் திருமதி யோகா ரவீந்திரமூர்த்தி கதைக்கிறேன். என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, இந்த காலத்துல வீட்டுல வந்து செவ்வாய்க்கிழமையில இந்த காலத்துல தேசிக்கா விளக்கு ஏற்றுறது சில கூடாது வீட்டுல ஏத்தாண்டு, தேசிக்காய்
0: விளக்கு ஏற்றுகின்ற தன்மை வந்து பாத்தீங்களா என்றால் தேசிக்காய் எண்ணத்தை குறைக்கிறது. அம்பாளுக்கு காளிக்கு துர்க்கைக்கு அம்பாளுக்கு தேசிக்காய் மாலை போடுவோம் சொல்லுவார்கள். இது வந்து உண்மையாக எண்ணத்தை குறிக்கிறது என்றால் தலை மாலை கபால மாலை தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்புறம் சுவாமி சொல்றது. எங்களுக்கு தெரியும் அந்த நான்கடவுள் திரைப்படம் பார்த்தா தெரியும் அதுல வந்த சன்னியாசி பைரவ சன்னியாசி அவர் இந்த கபாலம் மாலை போட்டிருக்கிறேன். அதே மாதிரியாக இந்த திருவாரூர் திருவிழாவிலேயே திருவாரூர்ல இருக்கிற திருவிழா நடந்த பொழுது அப்பர் சுவாமிகள் அங்க போய் பார்த்திருக்கிறேன். அந்த திருவாதிரை திருவிழா பார்த்துட்டு அவர் இங்க வந்த பொழுது சம்பந்தரை சந்திக்கிறேன். சம்பந்தர் கேட்கின்றார் எப்படி இந்த சுவரெல்லாம் விசாரிப்பார்கள் இல்லையா எங்க வீட்டுக்கு வந்தது நான் கேட்கிற வரையும் அவர் கேட்கணும். திருவிழா திருவிழா போயிட்டு வந்தது அப்போ வெண்தலை விரதிகள் படுக்கிறேன் ஆர் ஆர் வந்து தேர்ல பின்னால போயிடும் என்று சொன்னால் ஆக்கள் நடந்து போறாக்கள் பெண்களுடைய வெண்தலை மாலை கபால மாலை அணிந்த விரதிகள் மாவிரதிகள் அந்த காபாலி அல்லது பைரவ சன்னியாசிகளும் போகின்றார்கள். இந்த தலை மாலைதான் சில சிலைகள்ல பாத்தீங்க என்றால் அல்லது சிற்பங்கள்ல அல்லது படங்கள்ல பாத்தீங்கன்னா காளி அம்பாளுக்கு அந்த தலை மாலை போட்டிருப்பாங்க. அதனுடைய வளமைதான் இந்த எலுமிச்சம் பழம் போடுவது. காபால அந்த சன்னியாசிகளை ஹோலி சன்னியாசிகள் என்று பார்த்தால் அந்த தலையோட்டிலேதான் பிச்சு எடுப்பாங்க. தலையோடு தான் அவருடைய ட்ரிங்கிங் வெசல் காசியில் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற இருக்கிறார்கள் மண்டி ஊடு. அது ஒரு விதமான ஒரு வழிபாட்டு முறை அதுல தப்பு சரி என்று ஒன்றுமில்லை அது இருக்கின்றது. அப்ப இந்த தேசிக்காய் விளக்கு என்பது உண்மையில இந்த தலையோட்டிலே விளக்கு ஏற்றுவதற்கோ பாடு ஆனப்படினால வீட்டிலே தேசிக்காய் விளக்கு ஏற்றப்படாது என்று சொல்றது. தேசிக்காய் விளக்கு ஏற்றுகின்ற தண்ணியே பிறகுதான் வந்தது. இப்ப நீட்டிப்பு சனிக்காய் நாங்க விட்டுக்கிறோம் தலைக்கு பதிலாக நீட்டிப்பு சனிக்காய் அது மாதிரி தலை மாலைக்கு பதிலாக தேசிக்காய் அந்த பிரதிகள் வருகின்றது இல்லையா அது மாதிரியே ஆலயங்களில் ஏற்றுவதுதான் சிறப்பு. நீங்கள் வீட்டிலே நல்ல வடிவாக விளக்கு வெண்கல விளக்கில வடிவ விளக்கி நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது அதுவே மிக சிறப்பான வழிபாடு. நீங்கள் அப்படி தேசிக்காய் விளக்கு ஏற்றிவிடும் என்றால் ஆலயங்களிலே சென்று நெய் விட்டு ஏற்றி வழிபடுவது சிறப்பு.
2: இப்ப வீட்டுல தேசிக்காயில் நெய் விட்டு ஏற்றுகிறார்கள் சில வீடுகள்ல அந்த முறையே நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற சில ஆலயங்கள் அதை செய்வது நல்லது என்று கூறி வருவதால் அவ்வாறு செய்கின்ற
0: பொதுவாக என்ன தேசிக்காயை பற்றிய விளக்கங்கள் ஆகமங்களிலே இல்லை அதுதான் உண்மை.
2: அப்ப ஒரு இடைப்பட்டு வந்தோம்
0: இடையிலே வந்தது இந்த ஆகமங்களிலே தேசிய வழிபாடுகள் இல்லை. அதே நேரம் இந்த மண்டையோட்டு வழிபாடுகளும் ஆகமங்களிலே இருக்கப்பட்ட வழிபாடுகள் அல்ல. அது அது அதுக்கு வேறு நூல்கள் இருக்கின்றன. பாசுபதம் காபாலிகம் மாவிரதம் போன்ற மதங்கள் இருக்கின்றன. சிறுத்தொண்ட நாயனார் இருக்கிறார் இல்லையா பரஞ்சோதி அவரிடம் சிவன் வந்து பிள்ளைக்கரைகளுக்க வந்த பொழுது இப்படி பைரவ சன்னியாசியாகத்தான் வந்த தலைமாலை அணிந்து இப்படி பைரவ சன்னியாசியாக எனக்கு பெரிய புராணத்திலே இருக்கின்றது. அந்த மரபு வந்து வேறு மரபு எங்களுடைய சைவ ஆகமங்கள்ல அது இல்லையா இந்து சமயத்தில் ஒரு பகுதியாக அது இருக்கின்றது. அப்ப இருந்த தாற்பயம் இதுதான் நீங்க கம்ஃபர்டபுள் என்றால் ஏற்றிக்கொள்ளலாம் அதுல பிரச்சனை இல்லையா ஏன் என்னத்துக்கு அப்ப சில பேர் ஏன் அதை கூடாது என்று சொல்லுகிறார் என்பது விளங்கிக் கொள்வதுதான் இதை
2: சொல்லுகிறேன். அந்த கபாலத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான்
0: அதை சொல்ல வருவதால் அது ஏற்று.
2: நன்றி டாக்டர். இங்க இன்னொரு நேர் வந்திருக்கிறார் நேர்கள் நிறைவே வருகிறார்கள். வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம்.
5: சில ஆண்களுக்கு வீடு அணுக்கள் இல்லையானுங்க அவரவங்க உணவு சாப்பிட்டுன்னு அதை எப்படி இல்லாம போகுதுன்னு நீங்க விளக்கம் தருவீங்களா?
0: அது வந்து அவர்களுடைய அதாவது வந்து சாப்பாடு எல்லாத்திலையும் உயிரணுக்கள் வருமண்டி இல்லை. அந்த உயிர் வருகின்ற பொழுது சாப்பாட்டை ஒரு கருவியாக பாவிக்குது அதுதான் அங்க இருக்கிறது. இந்த பாதையால என்ன இவர் வருகிறார் என்று சொன்னால் அது அல்லது ஒரு பிராணிகள் வருகின்றனர் சொன்னால் அந்த பாதையால கட்டாயம் வர வேண்டி இல்லை தானே. உயிர்கள் வருகின்ற பொழுது அதுக்கும் இந்த மனித பிரதி எடுக்கின்ற உயிர்கள் வருகின்ற பொழுது அதிலே கொஞ்சம் ஆத்ம சம்பந்தமான ஆத்மீக எண்ணம் சிந்தனையுடைய அந்த நிலையிலே பிறக்கின்ற மனித பிரதிகள் வருகின்ற பொழுது இந்த பாதையினூடாக வருகின்றன அதுதான் உண்மை. மற்றது ஒருவருக்கு அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறது அதாவது வந்து அது வந்து அவருடைய இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லுவார்கள். குழந்தையை பெறுவதிலே சிரமங்கள் இருக்கும். பெண்களுக்கு கருமுட்டை வராத தன்மை இருக்கிறது. ஆண்களுக்கு விந்தணுக்கள் வராத தன்மை இருக்கிறது. அது அதற்குரிய அதுக்குரிய கொடுப்பனவு இல்லை அதான் அது என்ன கருத்து. அப்ப சாப்பிட சாப்பாடு எல்லாம் அதுதான் தருமண்டு இல்லை அப்படி வேண்டி இல்லை. வயோதிபர்களும் நீங்க அம்மா மேல ஐயா மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்ப எல்லாருக்கும் குழந்தைகளா வந்து கொண்டிருக்கின்றன இல்லை அப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் குழந்தைகள் எல்லாம் வந்து அப்படி இல்லை. எல்லாருக்கின்ற பாதை மட்டும்தான் அதுக்குரிய மருத்துவ காரணங்கள் உண்டு. அதுக்குரிய விதத்தில் நீங்க மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கும் பூர்வ புண்ணிய பலன் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த பூர்வ புண்ணிய பலனின்படி
2: அதுவும் கொடுத்து வைத்திருக்க
0: வேண்டும். புத்திர ஸ்தானம் இருக்கின்றது ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். புண்ணிய பிறந்தால் தான் புத்திரன் வரும். நல்ல புத்திரன் வருவதற்கு பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புத்திரஹாரகன் வியாழன் அது பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன.
2: உண்மையிலேயே இது ஒரு நல்ல விளக்கம் டாக்டர். நாங்கள் எங்களுக்கு நேரம் அண்ணிக்கொண்டு வந்து இன்னொரு நேரம் பார்ப்போம். வணக்கம்.
6: வணக்கம். நான்
0: சொல்லுங்க.
6: ஒளி ஒளி அதை தவிர இயற்கையை வைத்து வழிபடலாம் தானே. அழகிய மலர்கள் வாசனை மலர்கள்
0: பழங்கள் நிச்சயமாக இறைவன் சொல்லுகின்றார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ண பகவான் பகவத்கீதை சொல்கின்றார். என்ன வழிபடுவதற்கு பத்திரம் இலை புஷ்பம் பூ பலம் பழம் சமஸ்கிருதத்திலே லானா லகர பெய்தும் இல்லை பழம் பழம் என்றுதான் வரும். பழம் தூயம் நீர் இந்த இலை ஒரு இலை என்றாலும் ஒரு பூ என்றாலும் ஒரு பழம் என்றாலும் ஒரு நீர் என்றாலும் என கர்ப்பணி என்று சொல்லுகின்றார். அது பூஜனைக்குரிய இதுகள்ல இருக்கின்றது. மலர் உண்டு பூ உண்டு நமக்கு என்ன குறை உண்டு என்ற வார்த்தை உண்டு இருக்கின்றது இல்லையா. பூ உண்டு நீர் உண்டு நமக்கு என்ன குறை உண்டு. அது மாதிரியாக இறைவனை வழிபடுவதற்கு தீப தூபங்கள் வழிபடுவதோடு இதையும் சேர்த்து விட உபசாரங்கள் நிறைய உண்டு. ஒரு சிம்பிளாக தூபத்தை ஏற்றலாம் தீபத்தை ஏற்றலாம் ஒரு பாட்டை பாடலாம். இன்னும் கொஞ்சம் கூட வழிபடணும் என்றால் நான் சொன்னேன் பஞ்ச உபசார பூசை. இறைவனுக்கு ஒரு தீபம் ஒன்று காட்டி ஒரு தூபம் ஒன்று காட்டி ஒரு தீபம் ஒன்று காட்டி ஒரு சந்தனம் பொட்டொண்டு வச்சு மற்றது ஒரு நைவேத்தியம் ஒரு பாலோ பழமோ முந்திரியவத்தலோ பெரியச்சம்பளமோ வச்சு மற்றது ஒரு கற்பூர தீபத்தோடு ஒரு பூவை வைக்கிறது கற்பூர நீராஞ்சனம். இந்த அஞ்சு பஞ்ச உபசார பூசை மினிமம் ஒரு 5 மினிட்ஸுக்கும் செய்து முடிக்கலாம். ஒரு தட்டவம் வச்சிருந்தால் செய்து முடிக்கலாம். இது எல்லாரும் நேர வசதி உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம். வாழ்க்கையில நிறைய கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ சாலையிலே வந்து பார்த்தால் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் காத்திருக்க வேண்டியிருக்கு. நிறைய காத்திருந்து நிறைய வியாதிகள் துன்பங்கள் இருக்கின்றன. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இடர்கள் வேலையிலே பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிள்ளை கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை பிள்ளைகள் சொற்கேற்பதில்லை ஆல்கஹோல் டிராக்ஸ் இப்படி கன பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்னென்று கேட்டால் தீரன் நன்றும் பிறர் தர தார நாம் செய்த வினைகள் தான் நமக்கு பிரச்சனையாக வருகின்றன. இந்த வினைகள் ஓய்வதற்கு இறைவனை பாட வேண்டும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான இதை சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அந்த வினைகள் ஓயும். அதோட இந்த பூஜை செய்தால் செய்தால் இந்த வினைகள் ஓயும் வீட்டில மங்களம் பெருகும்.
2: நன்றி டாக்டர். இப்ப நீங்கள் வந்து கொண்டிருக்க எடுத்துக்கொண்டு இருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு பல விஷயங்களை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களும் இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆர்வமாக கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களை இங்கே ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம்.
7: வணக்கம் டாக்டர். வணக்கம் சனீஸ்வரன் ஐயா.
0: கிருஷ்ணபிரியங்கரைக்கு
7: நன்றி. இந்த அழகான ஒளியத்தை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். ஒளி ஒளி ரூபத்தை பற்றி அதிலும் இந்த விளக்கேற்றுதல் வைபோகங்களில் பாரதிகளோடு விளக்கேற்றுபவர்கள் தான் இங்கு அதிகமாக மேடைகளில் அலங்கரிக்கப்படுகின்ற விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
0: பொதுவாக
7: அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் சிறப்பாக இந்த விளக்கேற்றும் போது அது ஒரு கவியமாக இங்கு கூறியது போன்று ஒரு வயதானவர் ஒரு நிறைவானவரை கூப்பிட்டு விளக்கேற்றுவது அதுவும் காலை சிறந்தது என்று நீங்கள் நிறைவாக சொல்லிக் கொண்டீர்கள். அது எல்லா மனங்களையும் செல்ல வேண்டும். பல வடிவங்களை செக்லர் அவருடைய பிராணத்தில் இருந்து ஆரம்பித்து பல விதமான வடிவங்களை தொட்டு சென்றீர்கள் என்று சொல்லதை விட நிறையாவே பற்றி கொண்டீர்கள். உங்களுடைய பணி தொடரட்டும் டாக்டர். நன்றிகள். வணக்கம்.
0: வணக்கம்.
2: உண்மையிலேயே நாங்கள் இங்கே பல்வேறு விதமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. அதற்கிடையில் டாக்டர் நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். அல்லது யாராவது நாங்கள் இணைப்பில் வந்தாலும் இன்னொரு கேள்வியும் இங்க இருக்கிறது.
0: புதிய கேள்விகளை அடுத்த முறை எடுத்துக்கொள்வோம். பல கேள்விகள் இருக்கின்றன. மரபுறவி என்பது உண்மையா? மருத்துவ ரீதியில் விளக்கம் தர முடியுமா? திருநீறு திருமணத்தின் தன்மை என்ன, பெருமை என்ன, அதை பற்றி பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த முறையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது அடுத்ததாக, இவ்வளவுதான் நாங்கள் அறிந்திருந்தாலும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் நாங்கள் செய்வதை பொறுத்தது. இல்ல அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு விளக்கேற்றி வைப்பதை ஒரு தர்மமாக எடுத்துக்கொண்டால் அதுவே மிகப்பெரிய விஷயம். வீட்டிலே விளக்கேற்றி வைத்தால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளி தரும். இரண்டாவதாக, விளக்கேற்றி வைத்த அதை ஒரு சாம்பிராணி குச்சியை எடுத்து கெடுத்து வைக்கிறது, தூபம் ஏற்றுவது. மூன்றாவதாக, உன்னுடைய பாடல்கள் தெரிந்தால், தேவார திருமுறை பாடல்கள் தெரிந்தால் அதை பாடி வரலாம். சிவபுராணம் மிகவும் சிறப்பானது. நமச்சிவாய வாழ்ந்த தொல்லை இரும்புறவி என்று சொல்லி பார்த்தால், தொல்லை இரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது, அல்லல் எல்லாம் அறுத்து ஆனந்தம் தருவது. இல்லை மறுவான் அதிகரிக்கும் வாத ஊரங்கும் திருவாசகமின் தேன். இந்த
2: இது வந்து பின்னால் சேர்க்கப்பட்ட
0: சிறப்பு பாயிரம் என்று சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் ப்ரோஎம் என்று சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் ஆர் செய்ய வேண்டும் என்றே தொல்காப்பியத்தில் இருக்குது. ஒருவரும் தனத்தானே கொல்லப்படாது, பார்வையவர் சொல்லப்படாது. சிறப்பு பாயிரம் சொல்வது அவருடைய குரு, அவருடைய மாணாக்கன், அவருடன் படித்தவர்கள், மற்றது மற்ற பெரியவர்கள், அவருக்கு பின் வந்தவர்கள், இவர்கள் கூட சிறப்பு பாயிரம்
2: செய்ய பெயர்
0: தெரியாது.
2: அருமையான ஒரு
0: பாடல். அப்ப இந்த சிவபுராணத்தை படிக்கலாம். அம்பாலை வழிபடுவர்கள் அபிராமி அந்தாது சொல்லிக் கொண்டு வரலாம். முருகனை வழிபடுவர்கள் திருமுருகாட்டுப்படை, கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் சொல்லிக் கொண்டு வரலாம். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் சிறப்பான நூல்கள், அவற்றையும் பாராயணம் செய்யலாம். விநாயகரை படிப்பவர்களுக்கு விநாயகர் அகவலர் அகவல் இருக்கின்றது, மிகவும் சிறப்பான நூல். அப்படி இந்த பாடல்களாக சொல்ல முடியாவிட்டால் பஜனை பாடல்கள் செய்யலாம். பஜனை பாடல்களை கூட நாமம் திருப்பி திருப்பி வரும் இல்லையா? போலோ போலோ சப்னில் போலோ ஓம் நமச்சிவாய் என்றால் சொல்லு சொல்லு திருப்பி சொல்லு ஓம் நமச்சிவாய். அல்ல சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் என்றால் எத்தனை தரம் இந்த சுப்பிரமணியம் சொல்லி விடுகின்றோம். இந்த பஜனை பாடலில் இருக்கிற சிறப்பு அதுதான். அது கையை தட்டி படிக்கின்ற பொழுது ஓசை ஒலி எல்லாம் விழுந்து உடல் மனம் இந்த எல்லாம் வருகின்றது. நகர சங்கீர்த்தனம் என்று சொல்லுவார்கள். ஈடுபடுத்தாவிட்டால் பயன் இல்லை. நாங்கள் கையால ஒரு பூவெடுத்து போட வேணும், கையால ஒரு விளக்கெடுத்த வேணும். எங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளிக்கூட பாடங்கள், டியூஷன் பாடங்கள், டான்ஸ், மியூசிக், பிரெஞ்சு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போற மாதிரி சமயத்துக்கு கட்டாயமாக அவர்களை இந்த ஃபெய்த்தை பண்ணி வளர்க்க வேண்டும். அதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்கின்ற கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை. நாங்கள் இறந்த பின்னாலும் அவர்கள் காலகாலம் எல்லாம் அவர்கள் நிலைத்து நிற்கின்ற கொடை, அருட்கொடை. இந்த இதை நாங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் எவ்வளவு கேட்டும் எவ்வளவு பேசியும் பயன் இல்லாமல் போய்விடும். அதற்கு இறைவனுடைய அருளும் ராசியும் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும்.
2: நன்றி டாக்டர். எங்களுக்கு நேரம் அன்பித்து விட்டது. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: ராஜ்குமார் அவர்களும் காசியில் இருந்து தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள். காசி விஸ்வநாதருடைய அருள் அவருக்கு நேரடியாக வருவதை பார்த்தோம். சில தடங்கல்கள் இருந்தது, நாங்கள் அதுக்கு கொடுத்து வைக்கவில்லை போலும். ஆனால் அவர் வந்தவுடன் அவருடைய நேரடியான இவற்றையும் கேட்டுக்கொள்ளலாம் நாங்கள். அதுவரைக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது. இன்றைக்கு இன்றைய நிகழ்ச்சியிலே வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம்.
2: வணக்கம்.
8: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
9: ூத்தவிதோ சகரதா புட்பர்ஜனே விஷ்ணுத கந்தே கந்தவ ஸ்மதன்னபதனே பரேர்முகாத்யக்ஷத பாத்ரே கஞ்சன கர்ப்பதஸ்தி மைதே பாலேந்து சூடாமணே சுஸ்ரூஷாம் கரவாணி தேவசபதே ஸ்வாமின் த்ரிலோகீ குரோ நாலம்பா பரமோபகாரகமிதம் ஏகம் பசூனாம் பதே பத்யன் குட்சிகதாந்தராதரகணான் பாக்யஸ்திதான் ரட்சிதம் சர்வமத்யபலாயன ஊஷதமதி ஜ்வாலாகரம் பீகரம் நிக்ஷிப்தம் கரளம் கடே ந கிலிதம் நோத்கீர்ணமேவ த்வயா.
10: சிவானந்தலஹரி பிரகரணம். இந்த பிரகரணத்துக்கு சிவானந்தம்னு பேர் வச்சிருக்கார். சௌந்தரிய ஹரி, ஆனந்த ஹரி, இப்படி பிரகரணங்கள்லாம் இருக்கு. இது சாதாரண ஆனந்தம் அல்ல, சிவானந்தம். சிவானந்தம்னு சொல்றதுல என்ன ஒரு விசேஷம், உபனிஷத்துகள்ல சிவானந்தம் காணலையே, பிரம்மானந்தம் தான் இருக்கு. இந்த சிவானந்தம்னு ஒரு சொரூபத்துக்கு என்ன அர்த்தம், பரம மங்களமாகவும் இருக்கு, ஆனந்தமாகவும் இருக்கு. சாதாரணமாக லோகத்துல இன்னொருத்தர துன்புறுத்தி ஆனந்தத்தை அடையவா சில பேர் இருக்கா, அது நிஜமான ஆனந்தம் இல்லை, அதனால பாபம் வருது. இது பரம மங்கள ஸ்வரூபமான ஒரு ஆனந்தம். இதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுக்கும் நல்லது ஏற்படும், அதை பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கும் நல்லது ஏற்படும். அப்படிப்பட்டதான அழகான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். இந்த ஆனந்தமானது மேலும் மேலும் பெருகி போயிட்டே இருக்கு, அதுதான் சிவானந்த லஹரின்னார். அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காரு, எங்க இருக்கார், ஒரு இடத்துல ஒரு கோயில ஒரு கருவறையில மட்டும் இருக்காருன்னு நினைக்கப்படாது. சர்வவியாபி ஜனார்தனா அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணசிதா, உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கார். அவருக்கு ஆதியோ அந்தமோ காணப்படல, எல்லாமும் வியாபிச்சிருக்கார். பிரம்மாண்டத்துக்கு மேலமும் இருக்க, பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, 17 புவனங்கள் அவருக்கு ஒரு பாதமா, அது இல்லாம 3 அதுக்கு மேல இருக்குங்கிறார். ஆகையால் 14 புவனங்களையும் நீங்க எடுத்துட்டு பார்த்தாலும் அங்க இருக்கிறது ஒரு பாதம் தான் அவரால் பார்க்க முடியும். அவருடைய ஒரு பாதம் தான் நான் மனசால நினைக்க முடியும். அப்ப மீதி 3 இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அந்த ஒரு ஸ்வரூபத்தை நாம் மனதால கூட நினைக்க முடியாதுன்னு வேதங்கள் சொல்றது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா, நம்ம புலன்கள் அதை அடையாது, மனசும் அதை எட்டி பார்க்காது. அப்படிப்பட்டதான இந்த பரமாத்மா, அவருக்கு நம்ம என்ன உபச்சாரம் பண்ண முடியும்? உபச்சாரங்கள் பாருங்க, சாதாரணமாக கோயிலில் போய் உபச்சாரம் பண்றதுன்னா முதல்ல எந்த பகவானுக்காகவும் உபச்சாரம் ஆவாகனம்ங்கிறள், அது ஆனப்புறம் அவருக்கு தியாயாமி ஆவாகையாமி ஆசனம் சமர்ப்பயாமி அர்க்கியம் சமர்ப்பயாமி பாக்கியம் சமர்ப்பயாமி இருக்கு. அக்கா ஸ்நாபயாமி, எங்க இருந்து ஸ்நானம், எவ்வளவு ஜலம் வேணும், எங்க பரமேஸ்வரன் ஸ்நானம் பண்றதுக்கு எவ்வளவு ஜலம் வேணும், அவருக்கு வஸ்திரம் கொடுக்கணும்னா எந்த வஸ்திரம் எப்படி கொடுக்க முடியும்? ஆகையால் தூபம் தீபம் நைவேத்தியம் இவைகள்னா பார்த்தீங்கன்னா முழுக்க உலகத்தையே சாப்பிடுறவர். அவருக்கு நாம எவ்வளவு நைவேத்தியம் கொடுத்தா முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள்லாம் ஒன்றும் சரியா வராது, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவாமி என்னால முடியாதுன்னு சரணாகதி பண்ண வேண்டிய வேற வழி இல்லை. ஏன்னா வஸ்திரோத விதவு சஹசிரகரதா, 1000 ஒருவேளை இருந்தால் உங்களுக்கு வஸ்திரம் கட்டலாமோ என்னமோ, ஏன்னா ஒரு கை இந்த அளவுக்கு தானே போறது, அதுக்கு மேல முடியலையே. 1000 இருந்தா வரிசையாக வந்து ஏதோ கட்டலாமோ என்னமோ தெரியுது. 1000 கரெக்டா 1000 இல்லை, நிறைய கைகள் வரும். புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, புஷ்பத்தினால அர்த்தனம் பண்ணணும்னா மகாவிஷ்ணுவா இருக்கணும். அவரால் புஷ்பம் குறைஞ்சதுன்னா கண்ணை கொடுத்தார், நம்மளால் அவ்வளோ தைரியம் இருக்கா இல்லையே. ஆகையால் கந்தே கந்த மகாத்மதா, காத்தா இருக்கவையானால் அவருக்கு உடம்பு முழுக்க சந்தனம் பூசி விடலாம், நமக்கு எட்டவே எட்டாது. அவருடைய பாதமே பாதத்தில் இருக்கக்கூடியதா, இந்த நகமே எட்டாது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஸ்வரூபத்துக்கு எப்படி சந்தன உபச்சாரம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கோவிலில் சந்தன காப்பவர் முழுக்க விக்கிரகம் முழுக்க பூச்சலா, பரமேஸ்வரனுக்கு பண்ண முடியுமா? லிங்கத்துக்கு தான் பண்ண முடியும், அவருக்கு லிங்கத்தில் அதிஷ்டானம் பண்ணி அந்த லிங்கத்தில் பண்ணலாம். நிஜமாக பரமேஸ்வரன் தான் அவருடைய ஸ்வரூபத்துக்கு பண்ண முடியுமா? கந்தம் கந்தத்தை போடணும்னு ஏன்னா வாயு பகவானா இருக்கணும், அவர் தான் கீழும் மேலும் எங்கும் வியாபிச்சு அவருக்கு சந்தனத்தை பூச முடியும். கந்தே கந்த மகாத்மதா அன்னபதனே பகிர்முகத்யக்ஷதா, அக்னி பகவானா இருந்தா அவருக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை தேவதைகளும் எங்கெங்கே இருந்து அந்த மூலையில் யார் யார் அதுக்கு அக்னி பகவானுக்கு ஹோமம் பண்ணுறாளோ அந்த ஹோமத்தை பண்ணதான பதார்த்தங்களை எல்லாம் தான் உட்கொள்கிறார். உட்கொண்டு அந்த தேவதையை கொண்டு போய் கொடுக்குற. ஓஹோ, அதனால்தான் ஹவ்யவாகஹான்னு பேர். தேவதைகளுக்கு கொடுத்ததான பொருளை அவர் எடுத்துண்டு போகிறார். ஹவ்யம் வகதீதி ஹவ்யவாகஹா, தேவதைகளுக்கு கொடுத்ததான ஒரு ஆகாரம் ஹவ்யம்னு பேர், அதை எல்லோருக்கும் சுமந்துண்டு போகிறார். அதனால அவருக்கு ஹவ்யவாகன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி அக்னியா இருந்தாலேயானால் எல்லோருடைய ஆகாரத்தையும் நான் கொடுக்கலாம் உங்களுக்கு, முடியலையே. அக்னபஜனே பரிர்முக அத்யக்ஷதா, பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி, அழகான பாத்திரம் கொடுக்கணும், ஹிரண்ய கர்ப்ப மாதிரி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பாத்திரம் எவ்வளவு தங்கமாகும், எப்படி முடியும், முடியாது, என்ன பண்ற சொல்லுங்க. பாத்திரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயிதே, இவைகள்லாம் இருக்குமே ஆனால் சூடு பாலெந்து சூடாமணே. ஹே சின்ன சந்திர பிறைய தலையில வச்சுட்டு இருக்கிறேன் நீங்க, சுசூஷாம் கரவாணிதே, இவைகளுக்கா நானும் சுசூஷா காண பண்ண முடியும். கரவாணிதே பசுபதே சுவாமின் திருலோகி குரோ, மூலத்துக்கு குருவா இருக்கக்கூடியதான தாங்கள், உங்களுக்கு பண்ணணும்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. குருவுக்கு என்ன பிரதிபலனம் கொடுக்க முடியும், வேற யாருக்காவது இது கொடுக்கல. குருவுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்க முடியுமான்னு ஆச்சாரியர் சதஸ்லோகிங்கிற கிரந்தத்துல, திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டஸ்திரிபுவன ஜடரே சத்குரு ஞானதாது. சத்குருவா இருந்த ஞானம் கொடுக்கக்கூடியதான ஆசானுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க முடியும், அவருக்கு ஏதோ ரூபா கொடுக்கறதா, ஏதோ வசதி கொடு, எது பண்ணினாலும் போராதுங்கிற. ஏன் போராது, அவர் வந்து நீங்க கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அவர் பூர்ணமா இருக்க, குருவா இருக்கும் பொழுது எதையும் வேணும்னு எதிர்பாராமல் இருக்கார். எதையும் எதிர்பார்த்தா, எதிர்பார்த்த பொருளை கொடுத்தால் அவளுக்கு சந்தோஷம். எப்பொழுதுமே சந்தோஷம் எப்ப வேணா, நமக்கு எது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொருள் நமக்கு வந்தா அது சந்தோஷம். எது நமக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த பொருளே வந்ததுன்னு உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, துன்பம்னு. இது எப்படி டிஸ்போஸ் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னாச்சு, உங்க அத்த கல்யாணத்துக்கு ஒரு 70 பேர் வெறும் சோஃபா செட்டு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன், அது எப்படி விற்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது, எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அப்ப நிஜமாக சந்தோஷம்னா எப்ப வரும், எது எப்பொழுது மனுஷனுக்கு தேவையோ அது அப்பொழுது கிடைத்தால் சந்தோஷம் இல்லையா. ஆகையால் இந்த குருவானவருக்கு அவர் எதையும் எதிர்பார்க்கல, ஏன்னா செல்ஃப் கண்டென்டட் பர்சன், போரும் அப்படின்னு நினைக்கிறவர். நானே சிஷ்யனுக்கு கொடுக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கக்கூடியதான குருவுக்கு நீங்க எதை பண்ணினா போரும், போறார். சரி, ரெண்டாவது அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு செயலுக்கு நம்ம பிரதிபலனமாக இன்னது கொடுக்கலாம்னு பார்த்தேன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன், அவர் என்ன அப்படி பண்ணிவிட்டார், எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்லி கொடுக்க அவ்வளோதானே அப்படின்னார். இது நன்னா இருக்கு, தெரியாத பொருளை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லை, உங்களை மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாம பண்ணிவிட்டார். எத்விஞானே சர்வமிதம் விஞ்ஞானம் பவதி, எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானத்தை சொன்னார். அவர் தான் குரு. ஏதோ மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறவளை நம்ம ஆசான்னு சொல்லிட்டு இருக்கோம், டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். குருன்னு சொன்னா எப்படிப்பட்டவர், அவர் சிவ தத்துவத்தை சொல்றவர். அம்பாளை பூஜை பண்ணினா என்ன வருது, சிவஞான பிரதாயினி. அதே போல இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார், உங்களுக்கு முக்திக்கு காரணமா இருக்கக்கூடியதான சிவஞானத்தை கொடுக்கிறார். இந்த சிவஞானம் வந்தா எனக்கு எப்படிப்பட்டதான நிலை வந்திருக்கு, இனிமேல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லாத அளவுக்கு எல்லாம் அறியக்கூடியதான ஒரு அறிவு வந்தது. அது மட்டும் இல்லை, ஸ்பர்ஷத்தே தத்ரா ஸ்பர்ஷ வேதினு ஒரு கல் இருக்கான். அந்த கல் என்ன பண்றது, இரும்பு அதை அதோட தொட வச்சோமையானால் அந்த இரும்பானது தங்கமாயிடுறது. இப்படி ஒரு கல் வச்சுட்டு இருக்கான் லோகத்துல, அது எப்படி உன்னை கல்லை வச்சு இந்த இரும்பை தொட்டோமையானால் அது தங்கமாயிடும். அதே போல சார் குரு, இரும்பாக இருக்கக்கூடியதான மனதை நன்றாக எளிமையாக ஆக்கி அவருடைய உபதேசத்தினால் அதை அழகாக தங்கமாக மின்னும்படி பண்றார் அப்படின்னு நம்ம சொல்லுமையானால் அதுவும் போறாது. ஏன்னா இந்த ஸ்பர்ஷ வேதிங்கிறது இரும்பு அந்த கல்லால தொட்டோமையானால் இரும்பு தங்கமாகும். இப்ப தங்கமாக இருக்கக்கூடியதான அந்த பொருளை அதை கொண்டு போய் இன்னொரு இரும்போல தொட்டேன்னா அந்த பதார்த்தம் தங்கமாகாது. இது இரும்பாச்சு, இரும்பா இருந்தது அந்த ஸ்பர்ச வேதியை தொட்டதுமே இந்த இரும்பானது தங்கமாச்சு. மறுபடியும் இது தங்கமாயிட்டு இதை கொண்டு போய் ஒரு இரும்பு பதார்த்தத்தோட சேர்த்து வச்சோம்னா அது தங்கமாகாதான். தான் இரும்பா இருந்தது தங்கமானதே ஒழிய இன்னொன்னை தங்கமாக ஆக்கக்கூடியதான சக்தி பெறல. ஆனா இந்த குருவானவர் என்ன பண்றார், அந்த சீடனை தனக்கு சமானமாக பண்ணிட்டார். தான் சீடனை தனக்கு சமானமாக பண்ணினார், அதோடு மட்டுமல்ல அந்த சீடனையும் இன்னொரு 100 சீடனில் பண்ண கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை உண்டு பண்ணினார். ஆகையால் விவகாரம் என்ன, ஸ்பர்ஷ கல்லுக்கு விட ஒசத்தியான ஒரு பதார்த்தம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு குருவுக்கு உவமையே உலகத்திலேயே சொல்ல முடியாது. சாதாரணமாக இப்படி இருந்தால் நீங்கள் லோககுரோ, இப்படிப்பட்டதான பரசிவன் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ, அப்படிப்பட்டதான சிவஞானத்தை கொடுக்கக்கூடியதான பரமாத்மா நீங்கள், அப்படிப்பட்டதான உங்களை நான் என்னமா பூஜை பண்ணுவேன் வாணி தேபதே சுவாமி முந்திரி லோகி குரு அப்படின்னு போன ஸ்லோகம் பார்த்தோம். பிறகு ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணினதான ஒரு உபகாரம் இருக்கே, அந்த உபகாரத்துக்கு நிகர் இல்லை. வேற யாராலையும் இப்படிப்பட்டதான உபகாரம் யாராலையும் பண்ண முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான உபகாரம் நீங்க பண்ணியிருக்கு, இத நினைச்சாலே என்னால தாங்க முடியலைங்கிறார். நாலம் வா பரமோபகார கவிதம் துயக்கம் பசு நம்பதே பத்தியம் குட்சிகதான் சராசரகடான் பாக்கியர்த்திதான் ரட்சிதும் சர்வம் நீங்க சரிமர்கபாலதீயமதி ஜ்வாலா கராளம் விபோ பீகரம் நிட்சித்தம் கரளம் கலே நகிலிதம் நோக்கீர்ணமேவ ஸ்வயா. ஹே பரமேஸ்வரா, நீங்க பண்ணியதான பரமோபகாரகம் உபகாரகம்னு மட்டும் இல்ல, உயர்ந்ததான உபகாரம் இது போன்றதான உபகாரம் அந்த சமயத்துல பண்ணிருக்கலேன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு இருந்திருக்கார். இப்படிப்பட்டதான எல்லா பிராணிகளுக்கும் கொட்டு பண்ணினதான அந்த பரமோபகாரகம் இருக்கே, இது ஒண்ணு போறாதா உங்களை சொல்றதுக்காக வேற என்ன, மனுஷன் நினைக்கிறதுக்கு ஒண்ணு போறும். நாலம் வா பரமோபகாரகம் இதந்து ஏகம் பசு நாம் பதே, ஏ பரிசு நாம் பதே, பசுக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்க, ரொம்ப படிச்சவாள்னா ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்க பீப்புளுக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்து அது வசதி, அது ரைட். ஆனா எது வசத்தின்னு ஒண்ணுமே தெரியாத சாதாரணமா இருக்கக்கூடியதான பிராணிகள் இருக்காளே குழந்தைகள், அவளை சொல்லி அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை கொண்டு வந்து கொடுக்கறது அதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்டா இருக்கிறாளுக்கு ஒரு ரெண்டு தான் அப்படி கைட் பண்ணினா போறும், அப்படி இல்லை. சாதாரணமான மனுஷாளுக்கு இங்கெங்கும் பார்த்துண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு, மந்தமா இருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு அவளை காப்பாத்து அவளை உயர்ந்ததான நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா நீங்க என்ன பண்ணீள் பசு நம்பதே, நீங்க சாதாரண மக்களுக்கு எல்லா பசுக்களுக்கும் நீங்க பதியா இருக்க. பசுன்னா என்ன ஒண்ணும் தெரியாது, மாடு இருக்க ரோட்ல அது ஏதாவது யோஜனை பண்றதோ நம்ம மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, எங்க ஆகாரம் கிடைக்கும்னு அதை ஒண்ணுதான் பார்க்கிறோம். பார்த்துவிட்டு ஆகாரம் கிடைச்சதோ ஒரு மூலையில் உட்காந்து படுத்துக்கிறது அவ்வளோ, எது வரைக்கும் அடுத்த தரம் பசிக்கிற வரைக்கும் தர், பசிச்ச பிறகுதான் எழுந்துக்கிறது, ஏதன் மத்தியில் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது பயம் வந்தால் ஓடுறது அவ்வளோதான் தெரியும் அதுக்கு. நம்ம பயம் இல்லாத இடத்துலயே நம்ம சூஸ் பண்ணி இருக்கணும்னு அது ஞானம் இருக்கா, மழை பெஞ்சா என்ன ஆகும் அதுக்கு ஏதாவது யோஜனை பண்ணுறதா, ஒன்றுமே கிடையாது. இப்படித்தான் சாதாரண மனுஷன் இருக்கா, ப்ராப்ளம் வந்தா நம்ம பார்த்துப்போங்கிறாளே தவிர அதுக்கு முன்னாலேயே பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலாறு மனுஷன். நீங்க இந்த டவுன்ல இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன ரிட்டையர் ஆனப்பறம் நம்ம எப்படி வாழ்வோம், அதுக்காக பென்ஷன் ஏதாவது இருக்கா, ஏதாவது சேர்த்து வைக்கணுமே, சேவிங் ஃபார் தி ரெய்னி டே, இதெல்லாம் நீங்க வச்சுருக்கிறது. கிராமத்தில் இருக்கிற மனுஷன் கொஞ்சம் யோஜனை பண்ணிடும், நம்ம இங்க இருக்கிறதுனால நமக்கு தெரியல என்னாச்சுன்னார். மரம் வச்சவன் ஜலம் விட மாட்டானாங்கிற கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. மனுஷர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கா, ஒரு பயம் வந்தா அதுக்கு என்ன பண்றது இல்லையே, யோஜனை பண்றது இல்லையே. சாதாரணமான மனுஷாள் பசுக்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என்னப்பா நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோமே, மரணானந்தரம் நமக்கு என்ன ஆகும், உயர்ந்ததான கதி கிடைக்குமா, அடுத்ததாக நல்ல ஜென்மா கிடைக்குமா, இப்படி எல்லாம் யோஜனை பண்றதுங்கிறது ரொம்ப குறைச்சலான வியக்தி. ஏதோ போயிட்டு இருக்க வாழ்க்கைன்னு தான் இருந்துட்டு இருக்கா. அதனால நம்ம எல்லாம் எப்படி பசு துள்ளி ஆளுங்கிற, அதனால நம்மள நினைத்துக்க கூடாது. சாதாரணமான மக்கள் வெளியில இருக்கக்கூடியதான மக்கள் அவ எப்படி வாழறா, பசிச்சா சாப்பிடுறது, பயம் வந்தா பயம் போக்கிக் கொள்றதுக்கு வழி என்ன பார்க்கறது, தூக்கம் வந்தா தூங்கிறது, இதுதான் பசு வாழ்க்கை. சாதாரணமா நம்மளே பாருங்க, உத்தியோகத்துக்கு போறோம், ஆத்துக்கு வர்றான், டிவி பாக்குறான், சாப்பிடுறான், தூங்குறான், வேற எதை பண்றான், காலம் எழுந்து ஏதோ சம்பிரதாயமான குடும்பமா இருந்தா குத்துவளுக்கு ஏத்தி மானி ஏத்தி வச்சா அங்க போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரான். இது காயத்ரி மந்திரம் பண்ணணும், மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், இது இருக்கா கேட்டா பொழுது இல்லைங்கிறான். பேப்பர் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, மணிக்கணக்கா கிரிக்கெட் காமெண்ட்ரி பத்தி பேசுறதுக்கு கமெண்ட் இருக்கு, டைம் இருக்கு, மற்ற எல்லா செயல்களும் பண்றதுக்கு சமயம் இருக்கு, இதுக்கு மட்டும் சமயம் இல்லை, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். இப்படிப்பட்டதான பசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான மனுஷியால கட்டி காப்பாத்தவர் தாங்கள். பசுனம்பதே இதம் து ஏகம் பசுனம்பதே, என்ன பண்ணினீங்கய்யா நீங்க, என்ன பண்ணினே, என்ன இப்படி போட்டுறேன்னர். பத்தியன் குட்சிகதான் சராசரகணான் பாக்கியஸ்திகான் ரட்சிதும். அவர் சந்தர்ப்பத்துல உலகத்துக்கெல்லாம் துன்பம் வந்துடுச்சு, ஒரு ஆபத்தை நேரிட்டது, அந்த ஆபத்தை அப்படியே விட முடியல, விட்டா என்ன ஆகும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிடுச்சு, அவளை புதுசா சிருஷ்டி பண்ண வேண்டியதை தவிர அவளை மறுபடியும் கொண்டு வந்து இந்த நிலைக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், ஒரு தரம் பார்த்தாராம், அடாடா ஜனங்களை காப்பாத்தணும், எங்க இருக்க வெளியிலையும் எனக்கு வெளியில உலகத்துல 7-14 புவனங்கள் இருக்கு, இத்தனை புவனங்கள்ல எத்தனை பேர் இருக்கா, மனுஷால இருக்கா, பசுமாடு இருக்க, அதே போல நாய் பூனை எத்தனை பிராணிகள் இருக்கு, இவளை எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது என் பரமேஸ்வரர் நினைக்கிறார். அவாவா அப்படி இருந்துட்டு இருக்கா, என்ன அறியாமலே, என்ன தெரிந்து கொள்ளாமலேயே, என்ன பூஜை பண்ணாமலேயே இருக்கா அவா, இருந்த போதிலும் அவளை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவ பாட்டுக்கு விளையாண்டே இருக்கா, அந்த சமயத்துக்கு கூப்பிட்டு அம்மா சாதம் வைக்கிறான், நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சா வெளியில, போய் மண்ணில் விழுந்துன்னு அங்கே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டு கையெல்லாம் ஒரே விவகாரம் பண்ணிட்டு அப்படியே இருக்க குழந்தை, அதை கூட்டினு வந்து அதுக்கு ஸ்நானம் பண்ண வச்சு வேற ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சு உடம்பெல்லாம் பவுடர் போட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு ஃபேன் கீழே உட்கார வச்சு அதை சாதத்தை கலந்து ஊட்டி விடுறாளோ இல்லையோ அப்பவும் அது கலாட்டா பண்ணுறது, ஓடணும்னு பார்க்கறது, ஏன் விளையாட்டெலாம் அவ்வளோ இஷ்டம். அது மாதிரி நமக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் ஒவ்வொரு பிராணிக்கும் கிடைக்கணும், மனுஷாளுக்கு மட்டும் இல்லை. மனுஷாள் வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய ஆகாரத்துக்காக ஏதோ முயற்சி பண்ணுறா, அந்த முயற்சி கூட பண்ண முடியாததான பிராணிகள் இருக்கு, பாம்பு இருக்கு, தேள் இருக்கு, நண்டுவாக்களி இருக்கு, அதெல்லாம் வெளியில் ஆனந்தமாக போக முடியுமா, தைரியமாக போக முடியுமா, காட்டில் புலி சிம்மம் எல்லாம் இருக்கு, அங்கே இருக்கும் பொழுதே அங்கே பூனையும் மற்ற பிராணிகளும் இருக்கு காட்டில், எந்த சமயத்தில் பிராணி வந்து சிம்மம் வந்து கொன்னுமோ புலி வந்து கொன்னுமோ அதுக்கு தெரியாது, இருந்த போலும் பதுங்கி பதுங்கித்தானே இருக்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடியதான பிராணிகளையும் காப்பாத்தராதா இல்லையா பகவான், அதுக்கு என்னென்ன விவகாரம் வேணுமோ எப்பப்போ வேணுமோ அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் அதுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் பகவான். ஆகையால் உலகத்தில் இருக்கக்கூடியதான 84 லட்சம் ஜீவராசிகளில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணியும் நான் காப்பாற்றுவோம். இது இங்கே மட்டும் இல்லை சுவாமி, இதே போல இன்னொரு செட்டு என் வயத்துக்குள்ள இருக்கு, எப்படி வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள் மட்டும் இல்லை, இந்தியாலேயே இத்தனை கோடின்னு சொல்றேன், அது மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிராணிகளையும் எந்தெந்த காட்டில் எந்தெந்த குகைக்குள்ள இருக்கோ அத்தனை பிராணிகளையும் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், அது போராதுங்கிறத என் வயத்துல வேற இன்னொரு செட்டு இருக்கேன். பஸ்யன் குட்சிகதான் சராசரகணான், பத்தியன் குட்சிகதான், பயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணிகள், அந்த பிராணிகள் என்ன சராசரகணான்னு, சிலது அசையக்கூடிய பிராணிகள், சிலது அசையாத பிராணிகள், மனுஷால் இருக்கா, மாடு இருக்கா, நாயே பூனை இவைகள்லாம் இருக்கு, பட்சிகள்லாம் இருக்கு, ஒரு சின்ன சத்தம் பண்ணினா அந்த பட்சி ஓடி போயிடுறது, கல் எடுத்து வீட்டினால்னா ஓடி போயிடுறது, ஆனா மரம் இருக்கு என்ன பண்ணு சார், அதுக்கும் பிராணம் உண்டுன்னு, கொடிக்கும் பிராணம் உண்டு, கத்தி எடுத்துன்னு போய் மரத்தை ரெண்டு கிளைய வெட்டி விடுறாங்க, கையை வெட்டினா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இவனுக்கு பார்க்கறதுக்கு மரம் அழகா இருக்கணுமா, யானை மாதிரியும் சிம்பம் மாதிரியும் அந்த மரத்தை அப்படியே கத்திரி போட்டு வைக்கிறோம், அதுக்கு என்ன வலிக்கும் யோசனை பண்ணி பாருங்க, விரல் எல்லாம் நம்மளை வெட்டி விட்டா எப்படி இருக்கும், யோசனை பண்றதில்ல, இவனுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அவ்வளவுதான், ஆனா அந்த பிராணிகள் எல்லாத்துக்கும் பிராணம் உண்டுன்னு அது அச்சரம்னு பேர், அசைய முடியாததான பிராணிகள், தென்னை மரமோ மாமரமோ அந்த மரத்துக்கு கீழே நெருப்பு வச்சு சமைச்சுக்கிறான், எவ்வளவு உஷ்ணம் இருக்கும், அந்த மரத்துல கயிறை கட்டிட்டு ஊஞ்சல் விளையாடுற கிராமத்துல உங்க கையை நேரா வைக்க வச்சு அதுக்கு ஊஞ்சல் கட்டினா எப்படி இருக்கும் யோஜனை படிப்பாங்க. அவைகளுக்கும் பிராணம் உண்டு, அவைகளுக்கும் வலி உண்டு. ஏன்னா அதுக்கு பிராணம் உண்டுன்னு சொல்றதே அது வளர்றதே. ஆனா என்ன, எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் தன் இடத்தை விட்டு போக முடியாது அப்படி ஒரு நிலை. அது அந்த ரம்பத்தை வச்சு அப்படியே அறுக்கிற சார் மரத்தை அப்படியே தான் இருக்க கதற முடியல, பிராணம் மட்டும் இருக்க. அப்படி இருக்கக்கூடியதான அவைகளையும் நான் காப்பாற்றணும். ஆகையால் சரா சரகடான் பாக்கியஸ்தி தான் ரட்சிதும். உள்ள இருக்கக்கூடியதான பிராணிகளை மட்டும் இல்லை, எனக்கு வெளியில் இருக்கக்கூடியதான பிராணிகள் இத்தனை வெளியிலையும் உள்ளும் புறமும் எங்கும் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பிராணிகளையும் நான் காப்பாற்றணும். ஏன்னா அந்த விஷமானது உண்டா இருக்க காலாகலம்னு ஒரு விஷம், அந்த காலாகலமும் எனக்கூடியதான விஷம் பார்க்கடலை கடையும் பொழுது ஏற்பட்டது. தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணினான். தேவதைகள் தான் ஆரம்பிச்சது. அரக்கர்களுக்கு சுக்கராச்சாரியர் இருக்க, அவர் ஒரு பெரிய மிருத சஞ்சீவினின்னு ஒரு ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சு விட்டார். அந்த மந்திரத்தினுடைய விசேஷம் என்னன்னா, யாராவது பிராணனை விட்டாரையானால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை தெளிச்சாரையானால் அவன் மறுபடியும் உயிரோட வந்துடுவான். அந்த உயிரோட வர்றது மட்டும் இல்லை, அவன் வயசான 65-70 வயசா இருந்தாலும் மறுபடியும் 35 வயசுல என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி வந்துடும். ஸோ ரொம்ப பேரும் பெட்டர் டு டைன்னு ஆரம்பிச்சிருக்கான். மறுபடியும் எவனோ மறுபடியும் உடம்புல ஒரு சக்தியும் வரதோ இல்லையோ இப்படி ஒரு, ஏன்னா மிருத ஜீவனி இல்லை மிருத சஞ்சீவனி, நன்றாக ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு மந்திரம். பல வருஷங்கள் தபஸ் பண்ணி பண்ணி அதை தயார் பண்ணினார். அப்படிப்பட்டதான் அந்த மிருத சஞ்சீவனி வந்ததுனால அரக்கர்களுக்கு ரொம்ப கர்வம் வந்தாச்சு. ஏன்னா அவள்ல இனிமேல் யாருமே டெத்துங்கிறதே கிடையாது, மிலிட்டரியை ரைஸ் பண்ணணும்னு ஒரு விவகாரமே ஒன்றும் கிடையாது, இருக்கிறதே போறோம். ஏன், நமக்கு தான் மரணம் வந்தால் மறுபடியும் வந்துடுமே, யுத்தத்துக்கு எல்லோருமே ரெடி. அப்படி இருந்துட்டா தேவதைகளுக்கு என்னாச்சுன்னா, இவாளுக்கு அது போல இல்லை, பிராணம் போனால் போனத்தான். என்ன சுவாமி இப்படி இருக்கே, அதோட மட்டுமல்ல அவன் அடியும் வாங்கணும் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைச்சல். அது விவகாரம் என்னாச்சு, குறைச்சல் ஜனங்களுக்கு ரொம்ப 33 கோடிகள் தான் இவாள், அவளோ 66 கோடி. என்ன சார் இது சரி பண்ணலையே, நம்ம மரணம் வந்தா பயமும் துருமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இவ என்ன பண்ணினா மகாவிஷ்ணுவ போய் கேட்ட. மகாவிஷ்ணு சொன்னார், இது ஒரு வழி இருக்க, அமிர்தத்தை கடையணும், அமிர்த பார்க்கடலை கவிங் கடைங்கோ, கடைஞ்சா அமிர்தம் பிறக்கும், அந்த அமிர்தத்தை நீங்க பருகி நிலையானால் உங்களுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு முன்னால மரணம் இருந்தது பாலுக்கு, அதுக்காகவே அமிர்த மதனம் பண்ண ஆரம்பிச்சான். அமிர்தத்துக்காக மதனம், அமிர்த மதனம், பார்க்கடலை கடைஞ்ச அமிர்தத்தை கடையில, சில பேர் அமிர்த மதனம் அமிர்தத்தை கடைஞ்சான்னா கிடையாது, அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சா, கடையறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்ட. உங்களால மட்டும் போராது, ரொம்ப பெரிய காரியம் இது, அரக்கர்களையும் நீங்க சேர்த்துங்கோ அப்படின்னு. அவ வருவாளா, இதுபோல அமிர்தம் வரும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவ வருவாளான்னு மகாவிஷ்ணு பார்த்தார். கவலைப்படாதுங்க, எனக்கு கூப்பிடுங்க வருவான்னு. எப்படி வருவான்னு அவ யோஜனை பண்ணாளாம். நீங்க சொன்னது சரி, நாங்க யோஜனை பண்ணி சொல்றோம்னா யோஜனை பண்ணினான். அமிர்த சஞ்சீவனி இருக்கு, மிருத சஞ்சீவனி இருக்கு, ஆனா ஒன்னு ஸ்டாண்ட் பையா இன்னொன்னு வச்சுக்கணும். ஒருவேளை சுக்கராச்சாரியர் நம்மளை விட்டு போயிட்டார்னா அன்னைக்கு என்ன ஆறது, இல்லை வேற ஏதாவது ஒரு விவகாரம் தபஸ் பண்ணணும்னு போயிட்டார், அப்ப தேவதைகள் யுத்தத்துக்கு வந்தா, யார் காலமானாரோ அவளுக்கு மேல ஜலம் தெளிச்சா தானே விடும். சரி வேற யாருக்காவது சொல்லித்தராளா அவர்னா, அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் தானே இருக்கேன், நீங்க எப்ப வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்ல இல்ல, நீங்க சொல்லித்தான் கொடுக்கணும்னு குருவை சொல்ல முடியுமா, தேவதைகளுக்கு குருவா, அசுரர்களுக்கு குருவா இருக்காரு. அதனால என்ன, ஒரு தகராறு ஒரு கஷ்டம்னு வரணும், ஏன்னா இந்த கஷ்டத்துக்கு இன்னொன்று ஸ்டாண்ட் பையா ஒன்று வச்சுக்கிடணும். அதனால அமிர்தமும் நம்ம பருகிட்டோம்னா பரவாயில்லையே அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்களும் வரவும்னு ஆரம்பிச்சா. தேவதைகளும் அரக்கரர்களும் சேர்ந்து கடையை தொடங்கினா. வாசுகிங்கிற ஒரு புஷ்பத்தை, ஒரு சர்ப்பத்தை கொண்டு வந்து அதை மத்தாக வச்சு, அந்த மந்திர பருவத்தை மத்தாக வச்சு, ரெண்டு வாசுகிங்கிற பருவத்தை நூலாக வச்சு ரெண்டு பேரும் கடையை தொடங்கினா. Oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh
11: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
12: ஓம் நம சிவாய. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
13: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஷ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. குரு வேதி அப்போ உபாதி பேதாத் வேற மாதிரி வர்றது பேர். உபாதி பேதத்தினால அதுக்கு பிராணாபான சங்கியம் லபத்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி பிராணாபானன் சொல்லி சொல்லிட்டோமே, பிராணன்னா என்ன அப்பானன்னா என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பிராணன்னா என்ன அப்பானன்னா என்ன, அதையும் கூட நீங்க பதக்கிருத்தியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முகநாசிகாபியாம் நிர்கமன பிரவேசனாத் பிராண. மூக்குனாலும் மூக்கு மூலியமாகவும் வாயு மூலியமாகவும் உள்ள போறதுனாலும் வெளியே வர்றதுனாலும் அதுக்கு பேரு பிராணன். பிராணன் எதுக்கு பேரு, மூக்கிலிருந்தும் வாய் வழியாகவும் உள்ளையும் வெளியிலையும் வந்துட்டு போறதுக்கு பேரு பிராணன். ஜலாதேர் அதோ ஜலாதேர் அதோ நயனாது அபானக. ஜலாதேர் நீர் முதலியவை நம்ம சாப்பிடுறது அருந்துறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து கீழே கொண்டு போறதுனால அதுக்கு பேரு அபானன். கீழே கொண்டு போறதுனால புக்த பரிணாமாய ஜாடர அனலசிய சமுன்னயனாது சமானக. சமானக அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாப்பிடுறத வந்து வயிற்றுல ஜாட்டராகினிய உத்தீபனம் பண்ணணும். ஏன்னா நெருப்பு வந்து நல்ல தகதகதா எரியணும்னு சொல்லி சொன்னா என்ன வேணும், அதுக்கு காத்து இருக்கணும். காத்து இருந்தா தான் நெருப்பு எரியும். அதனால அந்த ஏன்னா சாப்பாடு அக்னிகுண்டமே இருக்கு, அக்னிகுண்டத்துல நெய் ஊத்துறாங்க இல்ல ஹபிஸ் போடுறாங்க. ஹபிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைப்பிடி கைப்பிடியா எடுத்து அள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நெய் ஊத்துறன்ட்டு பக்கெட்டை பக்கெட்டா எடுத்து அது மேல ஊத்தினீங்கன்னா அதுவும் அணைஞ்சு போயிடும். நெய் ஜாஸ்தி ஊத்தினாலும் அணைஞ்சு போயிடும். அப்போ நம்ம சாப்பிடுறோம் நிறைய கனாப்பனா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கூட இது உள்ள அணையாம எரிஞ்சுட்டு இருக்கு. எது என்ன காரணம் அப்படின்னா இந்த சமான அக்னி காரணமாக. அண்ணாதேர் ஊர்துவ நயனாத் உதானக. சாப்பிடுறோம், சாப்பிட்டது சில சமயம் வந்து வெளியில வர்றது. அந்த வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன, உதானக. நாடி முகேஷு வீதனநாத் வியானக. வியானன்னு சொல்றது சரீரத்துல சர்வ சரீர வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வியானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அது புக்தசிய பரிணாம, அது மாற்றம் அடைகிறது, சக்தியா மாற்றம் அடைஞ்சு அந்த சக்தியா எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு பேர் தியானம். சக்தி எல்லாத்துக்கும் இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபயர் இன்ஜின் இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின் சர்வீஸ்லாம் அப்படியே இந்த பைப்பை உருட்டி விட்டுருவாங்க. உருட்டி விட்ட உடனே தண்ணி ஆன் பண்ணுவாங்க. தண்ணி திறந்த உடனே தண்ணி ஃபர்ஸ்ட் வராது, அந்த தண்ணிக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் காத்து போயிட்டு இருக்கும். ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி வரும், அந்த ப்ரெஷர்ல காத்து வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும் அந்த பைப்பை. அதுக்கப்புறம் அதுல தண்ணி பாஸ் ஆகும். அந்த மாதிரி நாடி எல்லாம் அமுங்கி இருக்கும். அந்த அமுங்கி இருக்கிற நாடிய வந்து விரிச்சு கொடுத்து ரத்தத்தை அது மூலியமா பாஸ் பண்றதுக்கு காரணம் ஆறதுக்கு பேர் என்ன, தியானம். இது கிரியாரூப உபாதியே உபாதி பேராது ததா வியாக்கிரியத இது அர்த்தா. அப்படி என்னென்ன செயலை செய்யறதோ அந்தந்த செயலுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் உண்டாருது. பிராணபான தியான உதான சமான அப்படின்ட்டு. சப்த குணகம் ஆகாஷம் தச்சைக்கம் விபும் நித்யம் ச. சப்த குணகம் ஆகாஷம், சப்தத்தை குணமா உடையது ஆகாஷம். அந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஏக்கம் ஒண்ணு, பலது இல்ல, ஒரே ஒரு ஆகாஷம் தான். ஏக்க மாத்திரமான விபு வியாபிச்சிருக்கிறது. அதே மாதிரி நித்தியம், ஏற்கனவே சொன்ன அந்த பஞ்சபூதத்துல ஆகாசம் தான் பரிணாம நிலையில இல்லாம நித்தியமா இருக்கிறது. மத்ததெல்லாம் பரமாணு நிலையிலிருந்து நித்தியமாறுது. இது பரிமாணம் எதுவுமே மாற்றம் எதுவுமே அடையாம பரமாணு நிலையில ஆகாம நித்தியமா இருக்கிறது. மத்தது பரமாணு நிலையில இருக்கு, பரமாணுல இருந்து துணுக்கு திருணுக்கு நாய் வியாபிக்கிறது. இது அப்படி இல்ல, இதோட நிலையை எப்படி வியாபிச்சிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நித்தியம், இது அனித்யம்னு பேதமே இல்ல ஆகாசத்துக்கு. சப்தமானது எதற்கு குணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு ஆகாஷம், அப்படிப்பட்ட திரவியத்துக்கு பேரு ஆகாஷம். சப்த குணகம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, சப்த குணகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆகாஷம் சப்தம் குணம் உடையது, சப்தோ குணோ எஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்தமானது குணம் எதற்கோ அது ஆகாஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இதுல மற்றவங்களுடைய சித்தாந்தத்தையும் இப்படி நைசா நிராகரிக்கிறாரு. என்னன்னா பட்டர்களோட நீ குமாரில பட்டரோட மீமாம்ச சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆகாசத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க, இந்த சப்தத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க. ஆகாஷம் நமக்கும் திரவியம் தான், சப்தமும் அவங்க திரவியம் ஒத்துக்கிறாங்க. நமக்கு சப்தம் திரவியம் இல்ல, குணம் ஆயிடுறது. அதனால சப்தம் குணம் எதனுடையதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்கும். அசம்பவாரணாய சப்த குண இது உபயம். அப்படி அசம்ப தோஷம் ரெண்டுமே நீக்கிறதுக்கோசரம் சப்தம் குணம் ரெண்டுத்துமே கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சர்வபூத திரவிய சம்யோகி, இந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டது. மூர்த்த திரவியம்னா எதெல்லாம் ரூபமுடையதோ உருவமுடையதோ அந்த உருவமுடைய எல்லா விஷயத்தோடையும் சம்பந்தப்பட்டது இந்த ஆகாஷம். மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்ன என்ன, மூர்த்த திரவிய சம்யோகி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. மூர்த்தம்னா என்ன, ஃபர்ஸ்ட் மூர்த்தம்னா என்ன லட்சணம் பார்ப்போம். மூர்த்தம்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம் மூர்த்த கிரியாவத்தம் வா மூர்த்தத்தம்னு சொல்லி சொன்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம். பரிச்சின்னா வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு அளவு உடையது. பரிமாணம்னா அளவு, வரையறுக்கப்பட்ட அளவுடையது இல்லாட்டி ஒரு செயலுடையது. அப்படி வரையறுக்கப்பட்ட அளவுடையதாகவோ இல்ல செயலுடையதாகவோ இருக்கிறது பேரு மூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதீதாதி விவகார ஹேத்து காலக சசைகோ விபுர் நித்யச்ச, அதீதம் முதலிய விவகாரத்துக்கு காரணமானது காலம். அந்த காலம் எடுபட்டது ஏகம் விபு நித்யம். அதே மாதிரி என்னது உங்களுடைய ஆகாஷம் மாதிரி ஏகோ விபு நித்யம் மூணுமே இருக்கு இங்கேயும். சரி அதீத இத்தியாதியோ விவகார அதீதோ பவிஷ்யத் வர்த்தமான இது இத்தியாத்மக தஸ்ய அசாதாரண ஹேது கால இத்தியர்த்த. அதாவது அதீத இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அதீதம் வர்த்தமானம் முதலியதாக. அதீதம் வர்த்தமானம் முதலியாக அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணு காலத்தையும் குறிக்கிறதா இருக்கிறாரு. எதுக்கு எந்த விவகாரம் இருக்கோ அந்த விவகாரத்துக்கு பேரு காலம். விவகாரம் அப்படிங்கறது வந்து விவகாரமே ரெண்டு வகையா இருக்கு, ஒண்ணு சப்த பிரயோகமா இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்புரணாத்மகமா இருக்கு, நம்ம நினைவு கூறதா இருக்கு. ஏன்னா அதீதம் அனாகத்தம்னு சொல்லி இந்த நிலையில மாத்திரம் இல்ல நினைவு கூறதாவும் இருக்குது. அப்ப ரெண்டு வகையான விவகாரமா இருக்கு. அப்படி அந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கு பேரு காலம். நானும் இதம் லட்சணம் ஆகாஷி அதிவியாப்தம் விவகாரஸ்ய சப்த சப்தாத்மகத்வாத் இது சேத் ஏகோ விபுர் நித்யான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே வந்து கால கால காலத்துக்கு லட்சணம் பண்ண போறீங்க. ஆனா லட்சணம் எங்க போறது, ஆகாசத்துக்கு. ஆகாசமும் நித்தியம் எல்லாம் இருக்கு, ஆகாசமும் விவகாரத்துக்கு காலமா இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அங்க விஷயம் என்ன அப்படின்னா, அத்த ஹேத்து பதையின நிமித்த ஹேத்தோ லட்சத்துவா தெரிய ஹேத்துன்னு சொன்னது என்னது அப்படின்னா நிமித்த ஹேத்து அதீத அதீதாதி விவகார நிமித்த நிமித்த ஹேத்து அதுக்கு பேரு காலம். நச ஏவம் கண்டதால்வாதி அபிகாத்தே அதிவியாப்தி விதி வாச்சியம். சரி நிமித்தம் தானே, ஏதோ ஒரு நிமித்தமா இருக்கு, நிமித்தத்துக்கு அந்த அதீதம் முதலிய நிமித்தத்தை கொண்டு விவகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டதாலு தொண்டை முதலிய இதெல்லாம் நாக்கு முதலியா சம்பந்தப்படுறதுனா சப்தமானது உண்டாது. அப்ப அதுவும் கூட அதீதம் சொல்லும் போது வாயும் கூட பிரேகமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அதிவியாப்தி ஆகும்னு சொல்லி சொன்னா இல்ல, ஏன் அது எப்படிப்பட்டது விபுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த காலமானது விபுன்னு சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் அல்ல காலிக்கு சம்பந்தத்துல இருக்கு காலம் எல்லாத்துலயும். பிராச்சியாதி விவகார ஹேத்து ருத்திக்கு சச்ச ஏகா விவி நித்யாச்ச, பிராச்சி முதலிய கிழக்கு மேற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமானது திக்கு அது ஒண்ணு வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானதும் அப்படின்ட்டு. இயம் பிராச்சி இவம் இயம் அவாச்சி இயம் பிரதிச்சி இயம் முதிச்சி இத்தியாதி விவகார அசாதாரண காரணம் திவித்தியாச்ச. அப்படி இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான விசேஷமான விவகாரத்துக்கு இது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு திக்கு அப்படின்ட்டு. ஹேத்து திகித்தி உச்சியமானே உச்சியமானே பரவானாதோ அதிவியாப்தி சியாது தது வாரணாய பிராச்சியாதி விவகார ஹேத்துருதி. ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மாத்திரம் லட்சணத்துல ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாகும், பரமாணு ஹேத்து ஆயிடுறது. அதனால பரமாணு வந்து லட்சணம் நீங்க பண்ண போன திக்குக்கான பரமாணுல லட்சணம் போயிடுது. அதனால பிராச்சியாதி விவகார ஹேத்து பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஏன்னா பரமாணு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, பரமாணு. அதனால பரமாணுல லட்சணம் போயிடும். அதனால அதுல போகாம இருக்கணும்ன்றதுக்கோசம் நாம என்ன பண்றோம், பிராச்சியாதி கிழக்கு முதலிய அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறோம். ஆகாஷாதி வாரணாய அசாதாரண இது அப்படி போத்தியம். ஆகாஷத்துல லட்சணம் போகும். பிராச்சியாதி விவகார ஏத்துன்னு சொன்னோம்னா ஆகாஷமும் பிராச்சியாதி விவகார ஏத்துவா இருக்கே அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பண்ணணும், அசாதாரணம் அப்படிங்கிற அங்க ஒரு பதத்தை கொடுக்கணும். பிராச்சியாதி விவகார பிராச்சியாதி அசாதாரண விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இங்கேயும் நிமித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்த ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா சா திவித பரமாத்மா ஜீவாத்மா சேதி தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவ ஜீவாத்மா பிரதிஷதீரம் பின்னா விபு நித்யாஷ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா பத்தி விசாரம் பண்ணினோம். ஆத்மா எப்படிப்பட்டது? ரெண்டு வகைப்பட்டது. ஆத்மா வந்து ஞான அதிகரணம், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. அது ரெண்டு வகைப்பட்டது, ஒண்ணு ஜீவாத்மா, ஒண்ணு பரமாத்மான்னு சொல்லிட்டு பரமாத்மா ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது, நித்தியமானது. ஜீவாத்மா எப்படிப்பட்டது? பிரதிசரீரம் பின்னம், அதுவும் வியாபிச்சிருக்கிறது தான். ஞான அதிகரணேதி பூத்தலாதி வியாரண, பூத்தலாதி வியாரணாய ஞானேதி. இப்ப ஞான அதிகரணம் ஆத்மான்னு சொல்லாம அதிகரணம் ஆத்மான்னு சொல்றேன் நானு. ஆத்மா என்னது? அதிகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதிகரணம்னா ஆதாரம். இப்போ பாணிக்கு ஆதாரம் என்ன? பூத்தலம், பிருத்திவி, நிலம். பாணி எங்க வச்சிருக்கீங்க? பூத்தலத்துல, நிலத்துல. அப்போ நிலமானது பாணிக்கு ஆதாரம். அப்ப என்ன ஆயிடுறது? நீங்க லட்சணம் பண்ண போனது ஞானத்து ஆத்மாவுக்கு, ஆனா லட்சணம் போனது நிலத்துல. ஏன்னா அதுவும் அதிகரணம், அதுவும் ஆதாரம். எல்லாத்துக்கும் நம்மளை தாங்கி நிக்கிறது இந்த நிலம் தான் அப்படிங்கறதுனால நிலம் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆயிடுறது, அதிகரணம் ஆயிடுறது. அதனால என்ன பண்ணணும்? ஞானம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்கணும். ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா மாத்திரம் தான், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா மாத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அது நிராகரிக்கிறது. காலாதிவாரனாய சம்வாயினி தேயம், காலம் முதலியது. ஞான ஞான அதிகரணம்னு சொல்லி சொன்னா ஞான காலமும் அங்க இருக்கு. காலம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு, காலிக்க சம்பந்தத்தோட. அதனால என்ன பண்ணணும் நீங்க? சமவாயின, ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம். ஞானம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது, எப்படி பிரிக்க முடியாத சம்பந்தம்.

முடியாத சம்பந்தத்தினால சம்பந்தத்தோட நித்தியமா ஞானம் அடையவன் ஈஸ்வரன். ஜீவைத்தி சுகாதி சமவாய காரணம் ஜீவைத்தியர்த்த சுகம் முதலியதுக்கெல்லாம் சமவாய காரணமா, அதாவது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சுகம் முதலியதோட சம்பந்தப்பட்டவனா இருக்கிறவன் ஜீவன். சுகம் சுகாதி அப்படிங்கறதுனால சுகம் துக்கம் எல்லாமே அழந்துடுறது. அதனாலதான் ஈஸ்வரன் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா, உதாரணம் இருக்கு சமாய சம்பந்தர் நித்திய ஞானவான் ஈஸ்வரன் சொல்லிட்டீங்களே, நித்தியமே ஞானம் அடைவன். அப்ப எப்படி ஈஸ்வரன் நித்திய ஞானவான் அப்படின்னு தெரியும் உங்களுக்குன்னா, வேதத்துல சொல்லிருக்கு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வஜ்ஞன் சர்வவித்னு அவனை பத்தி ஈஸ்வரன் பத்தி சொல்லியிருக்கு. அதனால நமக்கு அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் வந்து ஒரு அனுமானத்தினால பண்ணலாம். என்ன சித்தியங்குரகம் சித்தங்குராதிகம் கர்த்திருஜன்யம் காரியத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு கட்டவத்து, அதாவது சித்தியங்குராதிகம் செடி கொடி எல்லாமே காரியஜன்யம், ஒரு காரியத்தினால உண்டாரு, கர்த்திருஜன்யம் ஒரு கர்த்தானால உண்டாக்கப்பட்டதா இருக்கணும். எப்படின்னா பாணி மாதிரி, பாணி எப்படி ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த இந்த செடி குடி எல்லாம் ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதாதான் இருக்கணும். தானே எப்படி வளரும், அது தானே எங்கேன்னு வந்தது, அது அதனுடைய இருப்புக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். அந்த ஆள் யாரு, அதோடைய வளர்ச்சிக்கு அது இருப்புக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு பிரமாணமான ஒரு ஒரு அனுமானத்தை கொடுத்துடுறாங்க. ஆகமம் கூட அதுக்கு பிரமாணம் அப்படின்னு ஆயிடுறது. அனுமானம் பிரமாணம் இருக்கு, ஆகமும் பிரமாணம் இருக்கு. என்ன நமக்கு பிரத்யட்சமா நம்ம பண்ண முடியாது, ஏன்னா பிரத்யட்சத்துக்கு ரூபம் இல்லை, அதனால பிரத்யட்சமா பண்ண முடியாது. அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான் திருப்பியும், ஏன்னா லிங்கத்தை வச்சிருந்தா நீங்க அனுமானம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா நீங்க எந்த லிங்கத்தையும் பார்க்கலையே, ஏதாவது ஒரு லிங்கத்தை ஏதாவது குறிய பார்த்துட்டு தான் அனுமானம் பண்ண முடியாதோ, புகை இருக்கு புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு நீங்க அனுமானம் பண்றீங்க. இங்க ஈஸ்வரனுக்கான்றதுக்கு என்ன அனுமானம் பண்ண முடியும், ஈஸ்வரனோட எந்த ஒரு பார்ட்டும் பாகமும் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, இந்த காரணத்தை வச்சு இந்த அனுமானத்தை வச்சு நம்ம பண்ண முடியும். அதாவது எல்லாமே செடி கொடி எல்லாம் வளர்றதுக்கு காரணம் அது ஏதோ ஒருத்தனால உண்டு பண்ணப்பட்டது பாணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமானத்தை வச்சு என்னால ஈஸ்வரன் நிரூபிக்க முடியும். ஆகவும் கூட சொல்றது எஸ் சர்வஜ்ஞன் சர்வித்து அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான், பகுஸ்யாம் பிரஜா ஏய நாம் பார்த்தானா எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மா ஆகாஷ சம்பூத்த அப்படின்னு சொல்லிட்டு பல பிரமாணங்கள் இருக்கு இந்த ஈஸ்வரன்ல இருந்து சிருஷ்டியானது உண்டானதுன்னு ஆகமத்துல வேதத்துல. அப்படி இன்னொன்னு சின்ன விசாரம், இந்த ஜீவன் ஆத்மான்னு சொல்லி சொல்லிட்டீங்களே, ஜீவ ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஜீவன்னா யாரு, நான் தான், நான் மனுஷன் அப்படிங்கிறயா, அதுக்கு அபிமானம் இருக்கோ அவன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா வருது. அப்போ நான் மனுஷன் அப்படின்னா இந்த சரீரம் முதலியத்தை வச்சுருந்தா நான் சொல்றேன், இந்த சரீரம் ஆத்மான்னு ஆயிடுத்துனா சரீரம் என்னது, நாசம் அடையக்கூடியது, சீரியத்தை அணையனித்தி சரீரம், சீரியத்தை எத்தி சரீரம், அழியக்கூடியது எதுவோ அது சரீரம். அப்படிங்கிறதுனால இந்த புருஷனை புருஷன் புறம் உஷதி தகத்திட்டு புருஷ எதை எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அவன் புருஷன்னு சொல்றான். அப்போ நான் எரியக்கூடியனும் அழியக்கூடியனும், அழியக்கூடிய அந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஆத்மா என்னது அழியக்கூடியதுன்னு ஆயிடும், நித்தியம்னு சொன்னது தப்பாயிடும். இந்திரியம் ஆத்மான்னு சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் ஆத்மா சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆத்மா வந்து ஒன்னு ஒண்ணுத்தையும் விசாரம் பண்ணி பிரிக்கிறோம். அப்போ எது தேகம் இந்திரியம் முதலியதிலிருந்து வெறிப்பட்டது வேறுபட்டதோ, அப்ப என்னது தேகத்திலிருந்து இந்திரியத்திலிருந்து எது வேறுபட்டதோ, எது இந்த மாதிரி சுகம் முதலியத்திலிருந்து வேறுபட்டு அதை அனுபவிக்கக்கூடிய ஆதாரமா எது இருக்கோ ஒவ்வொரு சரீரத்திலையும் அதுக்கு தெரியுமா ஆத்மா அப்படின்ட்டு அந்த ஆத்மா பத்தி சொல்லுவோம். சரி, அந்த ஆத்மா என்ன சைஸ், திருப்பி அந்த ஆத்மாவோட சைஸ் பத்தி விசாரம் பண்ணோம். அது பரமாணுவா இருக்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம் பரமாணுவ ஆத்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா பல வகையான அனுபவங்கள், மேல ஒரு அனுபவம், காலில் ஒரு அனுபவம், தலையில ஒரு அனுபவம்னா ஆத்மாவால அனுபவிக்க முடியாது, ஏன்னா ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா. அப்போ அந்த அனுபவமானது உண்டாக முடியாது பரமாணு சைஸ்ல இருந்ததுனா. மத்திய பரிமாணமா இருந்ததுன்னா எலியிலிருந்து ஆத்மா யானைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா சின்னதா இருக்கும், இல்ல யானையில இருக்கிற ஆத்மா எறும்புக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா வெளியில படர்ந்துருக்கும், அந்த எறும்பால தூக்கிட்டே போக முடியாது, அந்த ஆத்மாவே தூக்கிட்டு போக முடியாது, அந்த கஷ்டம் வந்துடும். அதனால அப்படின்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, ஆத்மா வந்து எலாஸ்டிக் மாதிரி எந்த சரீரத்துக்கு போறதோ அந்த சரீரத்தோட ஃபிட் ஆயிடும், அந்த சரீர சைஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் தப்பு, ஆத்மா மாற்ற முடியாது அப்படின்னு ஆறதுனால ஆத்மா அனித்தியமாயிடும், நித்தியம்ங்கிற அந்த விசேஷத்தை ஆத்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா பாரிசேஷத்தினால, அதாவது பரிசேஷமா இது இல்ல இது இல்ல நிராகரிச்சதுனால கடைசியில என்ன எஞ்சி இருக்கு அப்படின்னா ஆத்மா விபூ அப்படின்ட்டு வியாபிச்சிருக்கக்கூடிய பெரிய சைஸ் மகப்பரிமாணம் அப்படிங்கறதுனா பாரிசேஷ நியாயத்தினால இங்க கிடைக்கிறது. அதனால ஆத்மா மகத்து அப்படின்னு நித்தீர்மானமா இருக்கு. சுகாதி சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நித்ய தத்துவாது அனந்தம் பரமாணு ரூபம் நித்தியம் ச. சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக, சுகம் முதலிட அனுபவிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிற இந்திரியத்துக்கு பேரு மனசு. சத்தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியத்தத்துவாது அனந்தம் பரமாணு நித்தியம் ச. அது ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு ஆத்மாலையும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அனந்தமா இருக்கு.

0: விஷயம் மத்தியம் பரிமாணம் மற்ற பரிமாணத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. காரணம் இன்னும் இருக்கு, ஆத்மா இந்த மாதிரி மாறுபடையிறது அழிவடையக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்தியமாயிடும். அனித்தியமானது மாத்திரம் இல்ல தோஷம், அப்படின்னு ஒரு பெரிய தோஷம் இருக்கு. அதனாலதான் ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுற புனர்ஜென்மத்தை நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய சாஸ்திர சித்தாந்த பிரகாரம் புனர்ஜென்மம் அப்படின்ட்டு பௌத்தங்களும் ஒத்துக்கிறாங்க. பௌத்தம்ங்கிறது என்னது? சித்தாந்த வேதம். நம்மளுடைய இதுல இருந்து திசை மாறிய ஒரு கூட்டம் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சில மதத்துல இந்த புனர்ஜென்மத்தை ஒத்துக்கிறது இல்ல. இந்த பிறப்போட முடிஞ்சு போச்சு, நீ என்ன புண்ணியம் பண்றியோ பாவம் பண்றியோ, இல்ல இந்த ஈஸ்வரனை ஒத்துண்டாத்தான் உண்டு, இல்லட்டி இல்ல நீ அழிவடைவ, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பயமுறுத்துவாங்க. புனர்ஜென்மத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற புண்ணியமோ பாபமோ நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். எங்க அனுபவிப்பீங்க? ஒரேடியா போய் நரகத்துல போய் தான் அனுபவிக்கணும், இல்ல சொர்க்கத்தை போய் தான் அனுபவிக்கணும் இங்க செய்யற புண்ணிய பாபத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும்? ஈஸ்வரன் கொடுங்கோல் ஆட்சி புடையவனா ஆயிடுவான், டிக்டேட்டர் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால என்ன சொல்றோம்? நம்மளுடைய புண்ணிய பாபத்தை நமக்கு ஏத்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியா பலனும் கொடுக்கறவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ நாம செஞ்ச புண்ணிய பாபத்தையும் நாம அடையணும் அப்படின்னு சொல்லி இருந்த அகிருத்த அத்தியாகம கிருத்த விப்ரநாஷம் அப்படிங்கிற தோஷம் என்னது? அகிருத்த அத்தியாகம. நீங்க என்ன புண்ணிய பாபம் செய்யலையோ அதெல்லாம் உங்க தலையில வந்து விழும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிறக்கல, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிறப்பு. நான் நல்ல பணக்கார வீட்டுல பிறக்காம ஏழை வீட்டுல பிறக்கிறேன். நல்ல படிப்பு அடையக்கூடிய எனக்கு சூழ்நிலை இல்லாம ரொம்ப படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாருது, இல்ல நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், வியாதி இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரன் தான் கொடுங்கோல் வந்துடும். என்னது? வேற எவனோ செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம தலையில வந்து விழுந்துருது. ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான்னா வேற எவனோ செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவன் தலையில விழுறது. அப்ப இது என்ன நியமம் அது அப்படின்னு சொல்லினால, அதனால அதாவது நீங்க அக்ருத்த அத்தியாகம நீங்க செய்யாத புண்ணிய பாபம் உங்களை வந்து சேர்றது. கிருத்த விப்ரநாஷம் அப்படின்னா நீங்க செஞ்ச புண்ணிய பாபம் அழிஞ்சு போறது அனுபவிக்காம. அதனால இதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, புண்ணிய பாபம் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால நீங்க நல்ல வேலையா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, என்னமாவும் செஞ்சுட்டு போனோம். ஏன்னா இந்த அனுபவிக்க போறதுல அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். அதனால அந்த ஆத்மா வந்து வியாபிச்சவன் சொல்லி சொல்லணும். சுக்காதி உபலப்தி மன இந்திரியா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. சுகேதி ஆத்மனசி யோகாதி வாரணாய இந்திரியம் இதி சுக்கலாதி சுக்காதி உபலப்தி சாதனம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடுறது? ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுக்காதி உபலப்தி உண்டாருது. அந்த அனுபவமானது உண்டாடுறதுக்கு காரணம் என்ன? சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்றது காரணம் என்ன? ஞானம் தான். அந்த ஞானமானது எப்படி உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாலதான். ஆத்மா இது ஞான அதிகரணம். அப்போ ஆத்மாவும் மனசும் சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த சுகம் முதலிய அனுபவங்களாவது உண்டாருது. அதனால நீங்க பண்ண போன லட்சணம் மனசுக்கு, ஆனா போனது ஆத்மால. அதனால என்ன பண்ணுவீங்க? அந்த சயோகத்துல ஆத்மன சயோகத்துல அதனால என்ன பண்ணணும்? இந்திரியம் அப்படிங்கிற பதத்தை கொடுத்தாங்க. சக்ஷுராதிவாரனாய சுகேத்தி. சரி, இந்திரியம் மனக அப்படிங்கிறது கொடுங்களேன். சுகாதி உபலப்தி சாதனம் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இந்திரியம் கண்ணு மூக்கு வாயு முதலியதெல்லாம் கூட நீங்க செய்ய போன லட்சணம் மனசுக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த இந்திரியங்கள்ல. அதனால சுகம் முதலியதை அனுபவிக்கக்கூடிய சாதனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். கண்ணு முதலியதான் அனுபவிக்கக்கூடிய சாதனம் இல்ல, அதெல்லாம் அடையக்கூடிய சாதனம். சுகம் முதலியதெல்லாம் அடையக்கூடிய சுக விஷயங்களை அடையக்கூடிய சாதனம். இது சுகமான விஷயம் துக்கமான விஷயம் அதால தீர்மானம் கூட பண்ண முடியாது. விஷயத்தை அடைஞ்சு கொண்டு போய் மனசுக்கு கொடுக்குது. மனசு ஆத்மாவும் மனசும் சயோகம் ஆகிறதுனால அதை அனுபவிக்கிறோம். ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நான் அடையக்கூடியதுக்கு காரணம் எது அப்படின்னா மனசு தான். சுகமா துக்கமா அப்படிங்கறத பிரிச்சறியக்கூடியது காரணம் என்ன? மனசு. பட் மனசுக்கு லட்சணம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்பர்ஷ ரைதத்வ சதி கிரியாவத்தம் அப்படின்னு சொல்லுவான். மனசு லட்சணம், மனசு என்னது? இந்த லட்சணத்தை காட்டிலும் வேற நல்ல லட்சணம்லாம் இருக்கு. தீபகாரரே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஸ்பர்ஷ ரைதத்வ சதி. மனசுக்கு ஸ்பர்ஷம் இல்ல, மனசு ஒரு உருவமே இல்ல, ஆனாலும் செயல்பாடு உடையது. பாருங்க, மனசு மனசு என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க மனசை எடுத்துக்காமி, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கேட்போம். மனசை எடுத்துக்காமின்னா எடுத்துக்காங்க முடியாது. மனசு எங்க இருக்கு? இங்க இருக்கா? தலையில இருக்கா? மனசு புத்தி நம்மளோட புத்தின்னு சொல்றமே அந்த மூளையில இருக்கா? தெரியாது. ஹிருதயம் மன புத்தியை கேட்காத உன்னோட இதயத்தை கீழ் அப்படின்னு நல்ல டயலாக் எல்லாம் சினிமால கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ இதயத்துல இருக்கா அவங்களோட மனசு? தெரியாது. ஏன்னா புத்தி வேலை செய்யும் போது மனசு இருக்கு, இதயம் வேலை செய்யாத போது மனசு இல்ல. இப்போ இதயம் தாறுமாறா வேலை செய்யும் போது மனசு இருக்கு, மனசு எல்லா நேரத்திலயும் இருக்கு. அப்போ இந்த மனசு எங்கத்தான் இருக்கு அப்படின்ற விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி தொட்டு இதுதான் மனசுன்னு காமிக்க முடியாது. இருந்தாலும் மனசோட வேலை மாத்திரம் நடக்கிறது, கிரியாவத்தோன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பாக்குறோம் என் மனசு சரியில்லை அப்படிங்கிறோம், நம்மட புத்தி சஞ்சலம் ஆயிடுறது. அதெல்லாம் வச்சுட்டு அது செயல்பாடா நம்ம அனுபவிக்க முடியாது, இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி கிரியாவத்துவம் அப்படின்னு மனசுக்கு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ பிரத்யாத்ம நியத்தத்துவாத அனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனந்தமான மனசு, ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஆத்மானாலையும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனந்தம்னு சொல்லியிருக்கு. அனந்தம்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு ஒரு ஆத்மாக்கும் அனந்த மனசோட சங்கிகமா, இல்ல ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு மனசோட சங்கிகமா அப்படின்னா பிரத்யாத்ம நியத்தத்துவாத்த, ஒரு ஒரு ஆத்மாவோடையும் சம்பந்தப்பட்டதுனால. எத்தனை ஆத்மா இருக்கு, அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆத்மா அனந்தம், பிரதி சரீர பின்னம் சொல்லியிருக்கு. அதனால ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அது அநீக்கம் அப்படின்னு ஆயிட்டாரு. திருப்பி என்ன சைஸ், அது மத்திய பரிமாணம் இருக்க முடியாது. மத்திய பரிமாணம் இருந்ததுன்னா அனித்யம் ஆயிடும், விபுவாவும் இருக்க முடியாது. ஏன்னா மனசு வந்து ஸ்பர்ஷ ரஹித சத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால மனசு என்னது மாத்திரம் இல்ல, மனசு வந்து விபுவா இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். மனசு விபுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா என்னது விபு, மனசும் விபு. ஆத்மாவும் மனசும் விபு அப்படின்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மாவும் வியாபிச்சிருக்கு, மனசும் வியாபிச்சிருக்கு. இப்போ ஆத்மாவும் மனசும் சயோகம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவும் மனசும் எப்பவுமே சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனுமானம் இனுமானங்கிறத பேச்சுக்கே இடம் இல்லை, எல்லாமே பிரத்யட்சமா இருக்கணும், எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது பிரச்சனை. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குணக ரூபம் அடுத்து சொல்றாங்க. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குணக ரூபம். இப்போ இதுல ஆத்மா பரிமாணு சைஸ் சின்ன சைஸ் அப்படின்ற போது, ஆத்மா இல்ல அந்த மனசு, மனசு சின்ன சைஸ் அணு சைஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது நம்முடைய தூக்கம் எல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. தூக்கம், விழிப்பு நிலை, கனவு நிலை இதெல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா வந்து நீங்க வந்து விழிச்சிருக்கிற நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா மனசு வந்து புரிதத் நாடிக்கு வெளியில இருக்கு. அப்போ நீங்க விழிச்சிருக்கீங்க, புரித்தத் நாடியில போயிருந்ததுன்னா போயிருந்து உள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. கூர்ம நாடி புரித்தத் நாடின்னு சொல்லுவோம், அந்த நாடிக்குள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க நீங்க வந்து தூக்கத்தை அடையிறீங்க, அது அதோட வெளியில இருக்கு வாயில், அதாவது புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடி என்ட்ரோ பண்ணல வெளியில உள்ள அப்படின்னா அது கனவு நிலை. புரித்தத் நாடிக்குள்ள போயிடுச்சுன்னா தூக்கம், புரித்தத் நாடி வெளியில இருந்ததுன்னா அது விழிப்பு, புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருந்து அந்த வாயில இருந்ததுன்னா அது கனவு அப்படின்ட்டு வேதம் மாறுது. சக்ஷுர் மாத்திர கிராஹியோ குண ரூபம் தச்சுக்ல நீலபீத ரத்த ஹரித கபிஷ சித்திர பேதாத் சப்தவிதம் பிருத்வீ ஜலமாத் தேஜோ விருத்தி தத்த பிருத்திவியாம் சப்தவிதம் அபாஸ்வர சுக்லம் ஜலே பாஸ்வர சுக்லம் தேஜே தேசி. அப்போ சக்ஷு மாத்திரம் கிராஹிய குண ரூபம், சக்ஷுனால மாத்திரம் கண்ணுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேரு ரூபம்னு சொல்லிட்டு. ரூபத்துவாதி வாரணாய குணபதம் சக்ஷுர் மாத்திர கிராஹிய ரூபம் சொல்லி சொல்லிட்டா போதுமே. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குணத்துவம் அதுல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது குணத்துக்கு ரூபத்துக்கு, ஆனா அந்த குண ரூபத்துவம் ரூபத்துவத்திலயும் போயிடும் லட்சணம். அதனால ரூபத்துவத்துல போகாம இருக்கணுங்கிறதுக்கோசரம் குண ரூபம் வந்து குணம் அப்படிங்கறதுனால ரூபத்துவம் போகாம இருக்கு. ரசாதிவாரணை சக்ஷுர் மாத்திர கிராஹி, சரி சக்ஷுர் மாத்திர கிராஹியம் சொல்லாம கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா. சக்ஷுர் மாத்திர அப்படிங்கிற பதத்தை விட்டுட்டு கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், கிரகிக்கப்படும் குணமானது ரூபம்னு சொல்லி சொன்னா சுவையும் கிரகிக்கப்படும் குணம்தான், சத்தம் கிரகிக்கப்படும் குணம்தான், அப்படி மத்த எல்லா இந்திரியத்தினால மத்த எல்லா இந்திரியத்தினாலும் கிரகிக்கப்படக்கூடிய எல்லா குணத்திலையும் அதிவியாப்தி ஆகும். அதனால என்ன பண்றீங்க நீங்க, சக்ஷுர் மாத்திரை கண்ணுனால மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சக்ஷுர் மாத்திர அப்படிங்கிற பதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சாங்கியாதி வாரணாய் மாத்திர பதம் சக்ஷுர் கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. கண்ணுனால மாத்திரம் தானே தெரிய போறது, அதனால சக்ஷு கிராஹ்ய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. மாத்திரங்கிற பதமே வேண்டாமே, இங்க கண்ணு கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு ரூபம்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு எத்தனை நாலு இது அஞ்சு. எப்படி உங்களுக்கு தெரியும், அஞ்சு விரலை காமிச்சா அஞ்சு, நாலு விரலை காமிச்சா நாலுன்ட்டு நீங்க அந்த விரலை எண்றீங்க. இப்போ இதுவும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், என்னைக்கும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், அதுல போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன்னா இந்த விரலை காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு எண்ணிடலாம். கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, துண்டை போட்டு கைய ரெண்டு பேரும் கைய உள்ள விட்டு விரலை பிடிச்சு பிடிச்சு விவகாரம் பண்ணுவாங்க, எத்தனை ரூபாய்க்கு விற்கிறேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான் மாட்டா அப்படின்றதுக்கு. ரகசியத்துக்கோசரம், ஏன்னா இவனு நாளைக்கு ஊர்ல போய் சொல்லாமே நான் 3000 ரூபாய்க்கு வித்தான்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனும் சல்லிசா வாங்கின 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படிமா, 2000 ரூபாய்க்கு வித்திருப்பான் வாங்கியிருப்பான். இவன் சொல்லுவான் சல்லிசா கிடைச்சது 1000 ரூபாய்க்கு வாங்கினான் அப்படிமா, அவன் நான் 3000 ரூபாய்க்கு வித்தான்பா அப்படி என்ன வேணாலும் சொல்லலாமே. அதனால விரல உள்ள விட்டு விட்டு விட்டு அவங்க பேரம் பேசுவாங்க, இது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு. இப்ப வந்து விரல பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எண்ணிக்கையானது தெரியறது, விரல பிடிச்சு நம்ம எண்ணிக்கைய தீர்மானம் பண்றோம். அதனால விரல்னாலையும் ஸ்பர்ஷத்தினாலையும் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால மாத்திரங்கிற பதம் கொடுத்தா அது நிராகரிக்கப்பட்டதாயிருது. கண்ணுனால மாத்திரம் பார்க்க முடியும், நிறத்தை வந்து நீல நிறம் சொன்னா கையினால தொட்டு அறிய முடியாது, உணர முடியாது, கண்ணுனால மாத்திரம் தான் கிரகிக்க முடியும். அதனால கண்ணுனால மாத்திரம் தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்திர பதம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்யபி பிரபாபித்தி சையோகாதி சையோக வாரணாய குணபதேன விசேஷ குணசிய விவக்ஷணீயதையா தத்த ஏவ சங்கியாதி வாரணம் சம்பவத்தி இது மாத்திர பதம் வியர்த்தம் ததாபி சாம்சித்திக திரவத்துவ வாரணாய தது ஆவசியம். பிரபாபித்தி சையோகம், அதாவது வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் செவரு, செவரு வெளிச்சம் சையோகம் உண்டாகும் போது அந்த இடத்துல அந்த பிரகாசம் உண்டாடுது. இப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம், பிரபாவித்தி சையோகத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்னு சொல்லி அந்த குண சக்ஷுர் மாத்திர கிராஹிய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சக்ஷுர் மாத்திர கிராஹிய குணம்னு சொல்லிங்க ரூபத்துக்கு, சக்ஷுர் மாத்திர கிராஹிய விசேஷ குண அப்படின்னு சொல்லி சொல்லணும். விசேஷ குணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பிரபாபத்தி சையோகம் வெளிச்சமும் செவரும் சேர்ற அந்த கிரகி அந்த கிரகிக்கு நீ என்ன என்னத்தை கிரகணம் பண்றீங்களோ அந்த ஞானமானது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. அதனாலயே என்ன ஆயிடுறது, விசேஷ குணம்னு சொன்னதுனால உங்களுடைய இந்த மாத்திர பிரதம் அவசியம் இல்லாம போயிடுறது. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சக்ஷுர்னால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய விசேஷ குணம் ரூபம் மாத்திரம்தான், விசேஷ குணமே இல்லையே, சாமானியமானது. ஏன்னா கண்ணுனாலையும் கையினாலையும் அறிய முடியுங்கிறதுனால விசேஷம் இல்லதான், ஒண்ணும் எண்ணிக்கை கையினாலையும் அறிய முடியாதுங்கிறதுனால அறிய முடியும் அப்படிங்கறதுனால அது சாமானிய குணம், அது விசேஷ குணம் இல்ல. கண்ணுனால மாத்திரம் அறிய முடியும் அப்படிங்கறதுனால இது விசேஷ குணம் ஆயிடுறது ரூபம். அப்போ விசேஷம் அது சொன்ன விசேஷ குணம்னு சொன்னாலே போதுமே, அந்த மாத்திரம் தேவையில்லையே, நீ மாத்திரத்தை மாத்திர அந்த அந்த மாத்திரங்கிற சொல்ல எடுத்துட்டு விசேஷ குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அப்படின்னு சொன்னாலே அது ரூபத்துக்கு லட்சணமா போயிடும். பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்ப லட்சணமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா இருந்தாலும் அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. சாம்சித்திக திரவத்துவ வாரணாய, சாம்சித்திக திரவத்துவம், சாம்சித்திகம் அப்படின்னு இந்த திரவத்துவத்துல பல வகையான நிலை இருக்கு. அதாவது நிமித்தத்து, ஏதாவது ஒரு நிமித்தம் காரணமா திரவத்துவ தன்மை, தங்கம் இருக்கு, தங்கம் கட்டியா இருக்கு, தங்கம் வந்து நேச்சுரலி கட்டியா இருக்கு, சூடோட உண்டாகும் போது என்ன ஆகுது, உருகிறது, நெய் கட்டியா இருக்கு, சூடு சேரும் போது நெய் உருகிறது, அப்போ சாம்சித்திக திரவத்துவம் உண்டாகுது. அப்ப அந்த சாம்சித்திக திரவத்துவ நிலையை வந்து மாத்திரம்னு போடாம போட்டீங்கன்னா லட்சம் தப்பாயிடும். சக்ஷுர் கிராஹ்ய விசேஷ குணம் அதுவும் கூட, ஏன்னா அது விசேஷ குணம், அது அதனுடைய சாமானிய குணம் என்ன, கட்டியா இருக்கிறது, உருக்கி சூடு போட்டுதான் உருகிறது விசேஷ குணம். அதனால நீங்க லட்சணம் பண்ண போறது குரூபத்துக்கு, லட்சணம் போறது இந்த திரவத்துவத்துக்கு, திரவத்துவத்துல லட்சணம் போயிடுறது. அதனால மாத்திர பதம் அப்படின்னு குறிச்சு சொல்லி கொடுக்கணும். சக்ஷுர் மாத்திர கிராஹ்யம் விசேஷண குணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னா தோஷம் இல்ல. வஸ்து வஸ்து உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டா கூட உண்மையில என்ன அப்படின்னா, பரமானு ரூபே அதிவியாப்தி வாரணாய சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதி மத்திய விவேட்சிதையா விசேஷ பதம் நதேயம். விசேஷம்னு சொல்லி சொன்னால உண்மையா அந்த விசேஷ பதம் கூட நான் கொடுக்க வேண்டாம். லட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதி மத்திய விவக்ஷினேதையா சக்ஷுர் மாத்திர கிராஹ்ய ஜாதி மத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா சக்ஷுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய ஜாதி எது, ரூபம் தான், அதாவது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. திருநாதிவாரண குணபதம் தூ தேயம், ஆனா குணம்னு நீங்க கொடுக்கணும், விசேஷ குணம்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, குணம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா துவெடுக்கு திருணுக்கு இதெல்லாம் வந்து அதுல லட்சணம் படும் இல்லாட்டி, சக்ஷுர் மாத்திர கிராஹியம் ஆயிடுறது, ஜாதி மருத்துவம் ஆயிடுறது, துவனுக்கு முதலிய நிலையில் இருந்து, ஏன்னா கண்ணுனால பார்க்க முடியுமே, அதனால அங்க லட்சணம் வேணும். அதை நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்ணணும், மாத்திரம் அப்படின்னு குணம் குணம் அப்படின்னு கொடுக்கணும். சப்தேதி ரூபத்வம் இதி ரூபம் இதி அனுசஞ்சதே சப்தவிதம் அப்படின்னு சொல்லி என்னது, ஏழு வகை ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஏழு வகை ரூபம்னு புரிஞ்சுக்கணும். ரூபம் சப்தவிதம் என்ன, சப்தவிதம் எது ஏழு வகை அப்படின்னு கேட்டா ரூபம் ஏழு வகை அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Oh.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
1: நமஹ். அந்த சந்திரகரணம் சூரியன் வலையிக்க இருட்டு வருதுதானே
2: இடமாற்றமும் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில் ஒன்று ஒளித்திடும். எங்கிறது கொடிக்கவியில வருது. எங்க வருது? கொடிக்கவி. இருளுக்கும் ஒளிக்கும் இடம் ஒன்றே. அப்ப டார்க்னஸ் அண்ட் லைட் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் தி சேம் ஸ்பேஸ். ஸ்பேஸ் வரும்போது ஒரே இடத்துல தான் இருக்கு ரெண்டுமே. ஆனா இருட்டு வந்து தூலத்துக்கு வந்து வரும் பொழுது, ஒளி வந்து தூலமா இருக்கும் போது இது சூக்மத்துக்கு போயிடும், இது தூலமா இருக்கும் போது அது சூக்மத்துக்கு போயிருது. அவ்வளவுதானே ஒளிய. ஒன்று மேலிடில் ஒன்று ஒளித்திடும், இடத்தை விட்டு போகாது. இது யார் சொன்னா? குடிக்கவில வருது. சித்தாந்த சாஸ்திரத்துல உமாசிவர்கள் நூல்ல வருது. அதே போல ஔவையார் விநாயகர்ல இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன, அருளரும் ஆனந்தத்து அழுத்தி சொல்றியா? இருள் வெளி இரண்டிற்கு இடம் ஒன்று. விநாயகர்கள் பாசி மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு நுட்பமா சொல்ற பாத்தீங்களா? ஔவையார் சரஸ்வதி அவதாரமாச்சே.
1: எவ்ரிவேர்.
2: அது என்ன இருக்கும்னா, அந்த ஸ்டேஜ் தான் மாறும். சம்டைம்ஸ் இட் வில் கோ டு பொட்டன்சியல், சம்டைம்ஸ் இட் வில் கம் டு கைனட்டிக். பொட்டன்சியல் கைனட்டிக் அதுதான் மாறும். ஆனா எது கிடையாது? இட் வில் நாட் பி அனிஹிலேட்டட், இட் கான்ட் பி டிஸ்ட்ராய், பண்ண முடியாது. இட் கான்ட் பி ரீப்ளேஸ்ட் ஆல்சோ. நீங்க இருட்டு இருக்குது, இருட்டுல போய் நீங்க ஒண்ணு ரெண்டு விஷயம் வருது. வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு என்ன ஆகுதுங்கிறத கேள்வி. வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு இல்ல. உலக நடையில பார்த்தா வெளிச்சம் வந்தோன்னு இருட்டு இல்ல. ஆனா இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இருட்டு என்ன ஆச்சுங்கிறத கேள்வி. இப்போ இருட்டு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன சிக்கல் வருதுமே? ஏன் சொன்ன என்ன காரணம் என்னன்னு கேட்டா, இருட்டு இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் எங்க போச்சுன்னு. என்ன சொல்றான் விஞ்ஞானத்துல? டார்க் மேட்டர்
1: மட்டும் அது சொல்றாங்க. இந்த டார்க்னஸ்க்குள்ள இங்க ஒரு சின்ன ஸ்டார் வந்து வரலாம்.
2: டார்க் மேட்டர்ங்கிறது என்ன சொல்றான், இந்த உலகம் வந்து இந்த வராத நிலை. அந்த இதுல கூட அன்னைக்கு நான் பார்த்தேன், டார்க் மேட்டருக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. அது கூட நான் குறிச்சு வச்சேன், அந்த நோட் நான் கொண்டு வரல. ஆனா இங்க வந்து கேள்வி என்ன வருதுன்னா, தர்க்கம், அதாவது தர்க்க சாஸ்திரம் முறையில சொன்னாலும் என்ன சிக்கல் வருதுன்னா, இது இடத்த விட்டு போயிருச்சுன்னு சொன்னீங்கன்னா எங்க போச்சுன்னு ப்ரூவ் பண்ணியானுமே, அப்பதானே அது ப்ரூவ் ஆகும் இந்த இடத்த விட்டு அங்க போயிருக்குன்னு. அதனால என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் வந்த உடனே இருட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அது அதனுடைய கைனட்டிக் ஃபார்ம்ல இருந்து பொட்டன்சியல் நிலைக்கு போகுது. பொட்டன்சியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி சொல்றான் இல்லையா? எனர்ஜி கேனாட் பி டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்றான். எனர்ஜியை சொல்லும் பொழுதுதான் நோ எனர்ஜி கேன் பி டிஸ்ட்ராய், நோ எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட், அப்படிதான் விஞ்ஞானம் சொல்லுது. ஆகவே அந்த பொட்டன்சியல் சொல்லும் போது, அண்ட் எனர்ஜி பொசஸ் பை அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. எனர்ஜி பொசஸ் பை அன் ஆப்ஜெக்ட் வென் இட் இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் மோஷன் இட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி, அப்படிதான் சொல்றான். அப்ப எப்ப இருந்துகிட்டே தான் இருக்கு எனர்ஜி, எதர் இன் தி ஃபார்ம் ஆஃப் கைனட்டிக் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் பொட்டன்சியல், தி எனர்ஜி இஸ் கண்டினியூவிங். இதே பாயிண்ட் தான், the darkness continues. அது சயின்ஸ் எவ்வளவு சிமிலாரிட்டி வருது பாத்தீங்களா? ரொம்ப சிமிலாரிட்டி வருது. சயின்ஸ் சொல்றதுக்கு சித்தாந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டி. அதே போலதான் இட் கண்டினியூஸ். இப்போ அடுத்த கேள்வி என்ன, எதுக்காக சொல்ல வர்றாரு கேட்டா, எப்படி அந்த அவரே சொல்ல மெய்கண்டாரே அதை குறித்துக் கொள்ளுங்கள், கதிர் முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்ற என்று இங்க எடுத்துக்காட்டு என்பார சொல்ற. இதத்தான் என்ன சொல்றாரு, சூரியன் முன்னாடி இருள் சூன்யம், அப்ப இருள் இல்லையே அர்த்தம் இல்ல. அதே போலதான் இறைவன் முன்னாடி என்ன ஆகுது, மாயை வந்து சூன்யமாக இருக்கிறது. அதனால அதுக்கு ஆப்ட் வேர்டு என்ன சொல்றாருன்னா நான் லூமினஸ், நிகிலிசம் நிகிலிசம் நிகிலிசமும் இல்ல, இல்லாத வந்து நான் எக்ஸிஸ்டிங் ஆர் நிகிலிசம். இறைவன் முன்னாடி மாயை வந்து மாயினா பாசம், அதாவது எல்லாமே மாயினா ஒன்ன மட்டும் குறிச்சிடும், இறைவன் முன்னாடி பாசம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூணுமே என்ன செய்யாது விளங்கி தோன்றாரு. அதான் சூன்யம், சத்து எதிர் யாவையும் சூன்யம். அந்த யாவைங்கிறது பன்மையிலே சொல்ற, எதுவும் யாவைனா பன்மை இல்லையா, அதனாலதான் அங்க ஆணவம் கண்ம மாயை மூணுமே யாவையும் சூன்யம். ஆகலின் எப்படி சூரியனுக்கு இருட்டை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே போல இறைவனுக்கும் இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வராது. அசத்து இருக்கே அது என்ன பண்ணாது, அறிவு இல்லாதது, ஆகவே அதுக்கும் அனுபவம் வர முடியாது. ஆணவம் கண்மம் மாயை என்ற பொருளுக்கு அனுபவம் உண்டா, நாம தான் அனுபவிக்கிறோம், அதுக்கு அனுபவம் உண்டா, இல்லை இல்லையா, ஆகவே இல்லாது. ஆகவே இப்ப இந்த ஆன்மா வந்து இரு திறனையும் அறிகின்ற இயல்பை உடையது, அட் தி சேம் டைம் திஸ் இஸ் நெய்தர், இரண்டு அலா ஆன்மா. அதாவது இரண்டலான்னு சொல்லணும்னா, இந்த ஆன்மா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சத்து அண்ட் அசத்துன்னு சொல்லிடக்கூடாது. ஆன்மா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால இட் இஸ் நெய்தர், சத்தும் இல்ல அசத்தும் இல்ல. ஆனா அந்த ஆன்மாவுக்கு என்ன உண்டு, சத்தையோ அசத்தையோ சார்ந்து நிற்கின்ற தன்மை உண்டு. அதுதான் தமிழ்ல என்ன சொன்னாங்க, சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னு ஒரு வார்த்தை போல. இந்த சார்ந்ததன் வண்ணமாதல்ங்கிற சொல்லத்தான் ஆகமம் என்ன சொல்லுச்சுன்னா, தத் தர்ம தர்மி, தத் தர்ம தர்மி, அதுக்குள்ள சான்ஸ்கிரிட் வார்த்தை தத் தர்ம தர்மி அப்படின்னா, எதை சார்ந்து இருக்கிறதோ அதனுடைய இயல்பு, தர்மீனா இயல்பை உடையது. சர்வ ஞானோத்தர ஆகமத்துல வருது, சர்வ ஞானோத்தர ஆகமத்துலதான் தத் தர்ம தர்மி. ஆகவே அந்த
1: சூன்யம் என்பதற்கு அவர் சொல்றவர் பொருள் வந்து வித்யா,
2: யார் சொல்ல பொருள்
1: வல்லவரனா சொல்றது வந்து சூன்யம் வந்தது நிலை மாறும் தோன்றி நின்று ஒடுங்கும் என்ற கள்ளத்தை நம்ம எடுக்கிறார்.
2: நிலை மாறும்,
1: நிலை மாறும், அதாவது அசத்து எல்லாம் நிலை மாறும்.
2: சூன்யம் ஆனா அந்த சாமியினுடைய இதுக்கு சரியா வரலையே, விளங்கி தோன்றாது முனைத்து தோன்றாது.
1: உதாரணம் பார்க்க வரையில,
2: அதாவது என்ன பொருள்னா,
1: உதாரணம் பார்க்க வரையில,
2: அதாவது இட் வில் நாட் அஃபெக்ட் இன் எனி வே தி ஆல்மைட்டி. அது என்ன பண்ணா இருக்குது, தே ஆர் எக்ஸிஸ்டிங், ஆணவம் கண்மம் மாயை என்ற பொருள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவற்றினாலே இறைவன் பாதிக்கப்பட மாட்டான், அதான் சிறப்பா இருக்கும், பாதிக்கப்பட மாட்டான் இறைவனுக்கு, அதனுடைய எஃபெக்ட் கிடையாது, அதனுடைய பாதிப்புன்னு சொல்ல பாதிப்பு, அதனுடைய எஃபெக்ட் இறைவன் மேல இருக்குமா எப்படின்னு கேட்டா, இருளோட பாதிப்பு சூரியன் மேல இருக்குமா, அதே போல. ஆகவே அவரு அதை வந்து அப்படி சொன்ன, என்ன சிவஞான சுவாமி சொல்லும்போது முனைத்து தோன்றாது அப்படின்னா, அத இன்னொரு பெரிய அறிஞர் வஜ்ரவேலு முதலியார் சொல்லும் பொழுது அது ஆங்கிலத்தில் நான் லூமினஸ் அப்படின்னு, நான் லூமினஸ்
1: சத்து சிவசத்து அசத்து அறிய வேண்டியதில்லை,
2: சிவசத்து
1: அசத்து அறியாது என்றால் அறிய வேண்டிய தேவையில்லை,
2: தேவையில்லை, அனுபவிக்காது, அனுபவிக்க வேண்டிய தேவை, அந்த அறியாதுங்கிற பொருளுக்கு அனுபவிப்பதானே சிவமாய் சிவசத்து. இந்த ஆணவம் கர்மமாய் என்ற பொருளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாயிண்ட்னா அது நான் எக்ஸிஸ்டிங் சொல்லக்கூடாது. சித்தாந்தம் என்ன கேர்ஃபுல்லா இருக்குன்னா இட் இஸ் நான் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் எக்ஸிஸ்டிங் சொல்லிட்டீங்கன்னா சங்கர குழந்தைக்கு நம்ம போயிடும். நான் எக்ஸிஸ்டிங் சொன்னீங்கன்னா இல்ல அந்த பொருள் அழிந்து போயிருச்சு அல்லது இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னாலே அப்புறம் என்னாச்சு நம்ம சங்கர குழந்தைக்கு தானே போறோம். அதான் அவர் சொல்றாரு
1: சூன்யம்.
2: ஆகவே சூன்யம் என்பது இங்கே விளங்கி தோன்றாது அப்படிங்கிற பொருளை தான் சொல்ல வேண்டியிருக்கக்கூடிய. ஏன்னா பெற்றவை காத்தல் இருக்கிற எந்த பொருளும் அழியாது நம்ம சர்க்காரி வேதத்தை கொண்டுட்டவன் அப்புறம் எப்படி அழியுதுன்னு சொல்லணும். அப்ப என்னாச்சு கேள்வி வருது. அது மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 51 மேல இலக்கண நூல்கள் இருக்கு தமிழ்ல. அதுல உங்க புத்தகத்துல வந்து தமிழ் இலக்கண நூல்கள்னு மூலத்தை மட்டும் போட்டு ஒரு நூல் வெளியேற்றி இருக்காங்க. அதுல வந்து 49 இலக்கண நூல்கள் இருக்குது. இந்த புத்தகத்துல 49 இலக்கண நூல் மூலம் மட்டும் இருக்கு. உரை வந்து நிறைய இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். நீங்க என்னன்னு கேட்டா சதசத்து இந்த இரண்டெல்லாம் ஆன்மா என்ற தமிழ் சொல்லதான் அவங்க என்ன சொன்னாங்க சத்து அசத்துங்கிற வார்த்தையை வச்சு சொல்லும் பொழுது அது சதசத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே எங்க ஆள்றாரு திருவருள் பயன் 17 சிவபிரகாசம் 57 சதசத்துங்கிற ஆட்சி வேணுங்க நமக்கு. திருவருள் பயன் 17 சிவபிரகாசம் 57
1: சிவபிரகாசம்
2: 57 சதசத்துங்கிறது அந்த முட்டி நிலையில இல்லாம போயிருதுன்னு சொல்ல வர சங்கரன். நம்ம சித்தாந்தம் என்ன சொல்றது எந்த நிலையிலும் எந்த பொருள் இல்லாம போறதே கிடையாது. அது சர்க்காரி வாதத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்க மேற்கொள்றீங்க தீஸ் ஆர் திங்ஸ் எக்ஸிஸ்டிங் நீங்க கொண்டுட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு அழிவே இருக்க கூடாது விஞ்ஞானத்தின்ற. அது விஞ்ஞானமும் கோயில் செய்யறாது இல்லையா. நம்ம இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் நம்ம டெவலப் ஆயிருக்கு. விஞ்ஞானம் டெவலப் ஆனதுனால சில அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால அவங்க என்ன சொன்னாங்க கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜின்னு அவங்க பேர் கொடுத்தான் பிசிக்ஸ்ல இருந்து. நம்ம சொல்ற சனிக்கே உழைக்கணும் சர்க்காரியவாதம் என்று நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கைக்கு தான் விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி. பிசிக்ஸ்ல எந்த ஒரு பொருளுமே அழியாது எனர்ஜியும் அழியாது மாசும் அழியாது எனர்ஜியும் அழியாது. அது ஒண்ணு இல்லாத பொருள் என்னைக்கா வருமா இருக்க ரெண்டு விஷயம் வருது. இருக்கிற பொருள் அழியாது இல்லாத பொருள் தோன்றாது இல்லாதவர்களும் மட்டும் தோன்றிட முடியாது. அதனாலதான் அவங்க சொன்ன அந்த இதுலயுமே வந்து லாட்டின்ல நீ சொன்ன மாதிரி எக்ஸ் நிகிலோ நிகில் பிட். அது வந்து அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி சொன்னதுதான். அது ஒரு கிரேக்க விஞ்ஞானி தான் அதையும் சொன்னான் எக்ஸ் நிகிலோ நிகில் பிட் நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு அதுக்கு வார்த்தம். அது ஒரு பெரிய பார்க்கும்போது எனக்கு ஒரு என்னன்னு கேட்டா ஒரு விஷயம் கேட்டா அத சொன்னவர் வந்து பிதாகோரஸ் தான். பிதாகோரஸ் தான் அதை சொன்ன அந்த தியரி வந்து கிரேக்க நாடுல. அது அப்படியே அந்த பிதாகோரஸ் சொன்ன அந்த தியரிய ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு கிங் லியர்ல அவர் டாக்டர் பேசும்போது இந்த பிதாகோரஸ் தியரத்தை அவர் பேசுற ஷேக்ஸ்பியர்லயே அது வருது எக்ஸ் நிகிலோ எக்கில் பிட்டுங்கிறது. அவங்கெல்லாம் பெரிய ஆங்கில கவிஞர்களே அது இருக்காங்க உதாரணம் சொல்லுங்க. அதனால கிரேக்க நாட்டு விஞ்ஞானியும் ஏற்றுக்கொள்கிறார் இன்றைய விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. கிரேக்க நாட்டு தத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தத்துவமும் சயின்ஸையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க கிரீக் பிலாசபர்ஸ் தான். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு. ஆகவே அந்த திருவுருப்பையன் 17 என்ன சொன்னாரு சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கன் இவை உயிர்த்தல் சதசத்தாம் உயிர். அதுக்கு அடுத்த 18வது பாட்டுல என்ன சொன்னாருன்னா இது மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்பயுமே எந்த பொருள் எதை சார்ந்து நிற்கிறதோ அதனுடைய தன்மை அதன் மேல தன்மை மாறுமையுடைய அந்த பொருள் அந்த பொருளாயிடாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை சாரும் பொழுது இந்த பொருள் அதனுடைய இயற்கை தன்மையை விடாது, ஆனா அந்த பொருளை சார்ந்து நிற்புங்கிறதுக்கு தான் என்ன சொன்னாரு, கண்ணு ஆகாயம் ஸ்படிகம், இந்த மூணு உதாரணம் சொன்னாங்க. கண் வந்து கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்கு இயற்கையாகவே, அந்த கண் ஒளியானது இருட்டில் போகும்போது என்ன ஆகுது, அது இருட்டாயிருது, வெளிச்சத்துக்கு வரும்போது இன்னும் வெளிச்சமாயிருது. அப்ப கண் என்ன பண்ணுது, இருட்டை சாரும் பொழுது இருட்டாகவும் வெளிச்சம் சாரும் பொழுது வெளித்தாகவும் இருக்கிறது. அதுபோல ஆகாயம் பாருங்க, சூரியன் வரும்பொழுது ஆகாயத்தில் வெளிச்சம் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த வெளிச்சம் நின்று போனது ஆகாயம் இருட்டா தெரியுது. அப்ப ஆகாயமும் சூரிய ஒளியை சாரும் பொழுது வெளிச்சமா இருக்குது. அதைதான் அவைய சொன்ன திருநுட்பம் இல்ல, இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளவோ குவி, அது திருஷ்டாந்தம்னு பேர். ஆக இந்த நிம்மல அவத்தைகள், இந்த நிம்மல அவத்தைகளை பற்றி திருமந்தத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். நிம்மல அவத்தைகளுடைய இயல்பு எப்படி இருக்குங்கிறத திருமந்தத்தில் ரொம்ப தூரமா சொல்ற, 2269 பாட்டுல இருந்து 2295 வரைக்கும் இந்த நிம்மல அவத்தைகளை பற்றி தான். 2269 to 2295 திருமந்திரத்தில் நிம்மல அவத்தைகளை பற்றிய செய்திகள். அரகநம பார்வதீபதை. இங்கே சூன்யம் என்பதற்கு நான் வந்து விளங்கி தோன்றாது என்ற ஒரு குரலை கொள்வதனால நாம் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு அது வந்து குந்தகம் இல்லை. இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டும், எல்லா பொருள்களுமே வியாபகம் என்றும் சொல்லியிருக்கிறது. பொருள்கள் இருக்கின்றன என்பது மட்டும் இல்லை, இந்த ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடியது, ஆன்மா இறைவன் எல்லாமே பாசம், முப்பொருள்களுமே வியாபகத்தன்மையை உடையது என்றும் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அது அன்னைக்கு ஐயா அவர்கள், பரமநாதன் ஐயா அவர்கள் கேட்டார்கள், ஒரு பொருள் இருக்கின்ற இடத்துல இன்னொரு பொருள் இருக்க முடியுமா என்று ஒரு வினாவை தொடுத்தார்கள். அது பொருளுடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. அதாவது அது ஒரு நல்ல கேள்வி தான், நல்ல தர்க்கரீதியான ஒரு கேள்வி. ஆகவே பொருள்கள் ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருள் இருக்க முடியாது. இங்க டேபிள் இருக்குன்னு சொன்னா அந்த டேபிள் இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல இன்னொரு பொருளை வைக்க முடியாது அல்லவா. அது பொதுவாக பருப்பொருள்களுக்கு அது பொருந்தும், ஆனா சூக்மமாக இருக்கக்கூடிய பொருள்களுக்கு அது பொருந்தாது. ஆகவே அதற்கு எப்படி நிறுவுகிறார், ஏழாம் சூத்திரத்தையும் அந்த உதாரணம் சொல்கிறார். அதாவது மூன்று பொருள்களும் சம வியாபகமாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அது தர்க்க சாஸ்திரத்திற்கு அது விரோதமா என்று ஒரு கேள்விகள் வரும் பொழுது அதை எங்கே விளக்கிறார் என்றால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஏழாம் சூத்திரம் 5வது வெண்பா, அப்புறம் சிவஞான சித்தியார் 251. சிவஞான போதம் நாம் ஏழாம் சூத்திரம் தான் படிக்கிறோம். ஏழாம் சூத்திரத்துல அந்த சூன்யம் என்பதை விளக்குவதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். அதுக்குதான் நான் சொன்னேன், திருஷ்டாந்தம் அது உவமையும் இல்லை. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று தமிழிலே சொல்வார்கள், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆங்கிலத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதுபோல இங்க நமக்கு வந்து உவமை உருவகம் இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுவோமை என்று எத்தனையோ அணி இலக்கணங்கள், அது அணி இலக்கணம் என்று தமிழிலே சொல்லுவோம் இல்லையா, அலங்காரம் அல்லது அணி இலக்கணம். ஆங்கிலத்துல தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள், ஃபிகர். அவனுமே நிறைய வச்சிருக்கான், கம்பாரிசன் வேற, சிமிலி வேற, மெட்டாஃபர் வேற, பேரபிள் வேற, லிட்டோட்ஸ் வேற, சோ மெனி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். இப்ப பேரபிள்னு ஒன்று வச்சிருக்கான், ஒரு கதையின் மூலமாக ஒன்றை விளக்குவது. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் பேரபிள் தான், பைபிள்ல வர்றது போல பேரபிள். ஒரு குடியானவன் விலைக்க போனால் ஒரு நிலம் வந்து பாறையிலே விழுந்தது, இன்னொரு நிலத்திலே விழுந்தது இப்படி சொல்லுவார். ஒரு நல்ல சமாரியன் கதை, கெட்ட குமாரன் கதை, த ப்ராடிகல் சன், இதெல்லாம் பைபிள்ல வருது நிறைய இடத்துல. அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, பேரபிள்ஸ், அதாவது பை டெல்லிங் எ ஸ்டோரி நீங்க ஒரு இத ஒரு ஒரு உண்மையை விளக்க வருகிறீர்கள், அது பேரபிள் என்று சொல்வார்கள். அது போல நிறைய நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது, அது தனியாக அலங்கார சாஸ்திரம் என்றே அதை வைத்து விட்டார்கள். அணி இலக்கணம் என்று தமிழிலே வைத்திருக்கிறார்கள், எத்தனையோ அணி இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இப்போ அது போல இல்லாமல் இலக்கிய உதாரணம் இல்லாமல் நடைமுறையிலே சொல்லக்கூடிய, அதாவது இன்னைக்கு சொல்ல போனா சயின்டிபிக் ட்ரூத்ஸ் என்று சொல்லலாம், அது மாதிரி சொல்லக்கூடியதான் என்ன சொன்னாங்க, திருஷ்டாந்தம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: சிவாயனம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழ் நல்கியருள் ஞான பேராளர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: திருச்சிற்றம்பலம், பின்னாலே ஞானாசிரிய பெருமக்கள், முன்னாலே நடமாடும் கோயிலாக நம்பராகிய அடியார் பெருமக்கள், அதற்கும் பின்னாலே அங்கியர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாய் அண்ணல், மேலே மட்டுவார் குழலி அம்மையோடு தாயுமான ஈசராக வந்த தண்ணீர் இல்லா தலைவர், கீழே உயிர்களை எல்லாம் காணிக்கையாக கொடுக்கத்தக்க மாணிக்க விநாயக பெருமான், ஆக எங்கும் சிவமனம் காமிடும் இந்த சூழ்நிலையிலே நீரி பொலி சடை முடி நெற்றி நாட்டத்து காரிணி திகழ் கண்டர்வம் காதலராக இங்கே திரண்டு எழுந்தருளி குழுமி வீட்டிலிருந்து பாரினி திகழ்ந்தொரு பெருமையால் பரமர் தாழ் பரவும் சீரிமிக்க திருத்தொண்டு புரிந்து ஞான மாதவ கடலாக எழுந்தொருளிருக்கும் பெருமக்களே, பிரம்மாண்டமான ஒரு மேலுமலையின் முன்னாலே ஒரு சிற்றெலும்பு நிற்பது போல அடியேன் கருதி கொள்கிறேன். உங்களுடைய மாதவம் ஞானம் தண்ணீரில்லா திருத்தொண்டு புரிந்த அந்த தலைமை, இவற்றின் முன்னால் கூச்சமும் நாணமும் கொண்டு ஒன்றும் போதா இடிந்த புழுவினும் கடைநாயனாகி அடியேன். திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் இட்ட அந்த பணியை சிறமேற்கொண்டு சிறியதோ ரயிலுடைய அடியேன் ஏதோ சொல்ல முற்படுகின்றேன். முதற்கள் அடியனுடைய போற்றுதலுக்குரிய வணக்கங்களை இந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தை நிறுவிய பெரியார் திருக்கையிலை செல்வர் எம்பெருமான் சிவத்திரு மூக்கப்பிள்ளை ஐயா அவருடைய திருவடியை சிந்தித்தும் வந்தித்தும் அவருக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்திக் கொள்கின்றேன். அந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தார் அடியேனுக்கிட்ட ஒரு ஞான பிச்சையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு 120 நிமிடங்கள் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதை 8 விதமாக பிரித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை அமைத்துக் கொள்ளலாம் என கருதுகின்றேன். முதலிலே தலைப்பு: ஞானம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழ். தலைப்பிலே பாதி: நல்கியருள் ஞான பேராளர். தலைப்பினுடைய பின்பகுதி. அடுத்தது ஆச்சாரியார் பெருமை, அடியார் பெருமை, திருவுமுதிகளினுடைய திருவுரு படைத்தருடைய சிறப்புகள், பதிகம் பாடுதலுடைய பெருமை, இறுதியாக தாய்மை குலத்திலே வந்த தண்ணீர் இல்லா பேரிடியார்கள் சீரடியார்கள் மாதர் குல திலகங்கள் என்று 8 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு ஒரு பிரிவுக்கு ஆகின்ற நேரம் 15 நிமிடம் வரும். அந்த 120 நிமிடத்தையும் உரிய வகையிலே செலவழிக்க வேண்டும் என கருதுகிறேன். அடியனுடைய குலதெய்வமாக வழிபடு மூர்த்தமாக விளங்கும் அம்மை பறவையார் அம்மை செந்திலியார் உடனுரை ஐயன் நம்பிகள் இந்த புனித பணியிலே என்னை ஆற்றுப்படுத்தி சரியான திசையிலே செலுத்த வேண்டும். இனி தலைப்பை பார்ப்போம். ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ் நல்கியருள் ஞான பேராள். தமிழ் பார்த்திருக்கிறோம், தமிழ் தான் இப்ப பேசுறோம். ஞானம் அளந்தான்னு ஏன் சொன்னார்? அது சிந்தனைக்குரியது. ஞானம் என்றால் உலகம். அப்ப உலகிற்கு அளக்கக்கூடிய அளவுக்கு தமிழிலே சிறப்புகள் உள்ளனவா? இருந்தால்தானே இந்த தொடர் பொருள் புதிந்ததாக அமையும். அதையும் பார்த்து விடலாம். இங்க ஏத்தாப்புல ஆலவா என்ன இருக்கார் அல்லவா, அது கூட ஒரு தெய்வ கடாட்சியம் தான். அவர் தலைச்சங்க புலவராயிருந்து தமிழ் ஆராய்ந்தாருடைய ஈசர். நமது திருமுறைக்குள்ள சிறப்பு அதுதான். 12 திருமுறைகள், 27 ஆசிரியர்கள், 27 ஆசிரியர் மாறு ஒருவராக வருபவர் யார் தெரியுமா? ஆலவாயர்கள். 11 திருமுறையை அவர்தான் தொடங்கி நிற்கின்றார். மதிமலி புரிசை மாடக்கூடல், இது அவருடைய திருவாக்கு. சொக்கநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் அவருடைய திருவாக்கு. இத திருவிளையாடற் புராணம் மூலமா கொஞ்சம் பார்க்கலாம். கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமடி அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசும் தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா முடிபோ என்னிடைப்பட கிடந்ததா என்னவும் படுவோ. தமிழுடைய சிறப்பு தான். அசையும் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வல்ல. இது ஆசிரியர் சேக்கிழாருடைய வார்த்தை. தமிழ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். அதோட சிறப்புகளை சில பார்ப்போம். இந்த மூவர் முதலிகள் பாடுறாங்க அல்லவா, அவங்க தொடக்க பாடல்கள். பிரிவுனான வழியில பார்த்தா முதல்ல சுந்தரர் தான் வருவார். வரலாறு அப்படி போகுது. அவர் பித்தா பெரியசூடி. அடுத்தபடியா பிரியபுராண அமைப்புல பார்க்கும்போது கூற்றாயினவாறு, பிறகு தோடுடைய சிவன். இப்படி வரும். இந்த பித்தா பெரியசூடி பதியத்தையே பாருங்களேன், எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஆசிரியர் பெருமான், ஆசிரியர் தெய்வ செக்கிடார். கொத்தார் மலர் குடலால் ஒரு கூறாய் அடிய வருவாள் மெய்த்தாயின் இனியானைய வியன்னாவலர் பெருமான். பித்தா பெரிசூடி என பெரிதான் திருப்பதிகளும். அதுக்கப்புறம் கவனிக்கணும், இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் எடுத்த கவனிக்கணும். இப்ப ஞான மலர்ந்த தன்மை வருது. உலகெல்லாம் ஒரு பதிகம் தானே பாடுறார். இந்த உலகம் எப்படி உய்தி பெறும்? அந்த ஆற்றல் மந்திர ஆற்றல் எல்லாவற்றுக்குள்ளும் கலந்து நின்று உருவி சென்று தன்னை எதுவும் கலக்காமல் இருக்கக்கூடிய தன்னீரில் ஈசனுடைய தன்மையே அவருடைய மொழிக்கும் உண்டு. ஆகவேதான் சுந்தரமூர்த்தி நாயனார் கோலக்கால பாடும்போது நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும் சொல்லல, தமிழ் பரப்பும் திருஞான சம்பவம். இன்னிசையால் தமிழ், அப்ப என்ன தெரியுது? தமிழும் சைவமும் பின்னி பிணைந்து கிடப்பவை, பிரிக்க முடியாதவை. சிவன் போலவே தமிழ் இருக்கும்னா, சிவன் எங்கும் ஊடுருவி இருப்பவன், எங்கும் கலந்திருப்பவன், யாவற்றையும் கடந்தும் இருப்பவன். அதுதான் கடவுள் இலக்கணம். எல்லாவற்றையும் உள் கலந்தும், எல்லாவற்றையும் தாண்டி வெளி கடந்தும், உள் கலந்து வெளி கடந்து இருப்பவன் எவனோ அவனே பரம முதல்வன். அந்த இலக்கணம் பரமேஸ்வரன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். அந்த இலக்கணம் அவன் கொடுத்த தமிழ் மொழிக்கு பொருந்தும். அந்த இலக்கணம் அவனை பாடிய ஆச்சாரிய மூர்த்திகள் 27 பேர் நமக்கு என்ன புண்ணியம் போறோம், அவங்களுடைய வாக்குக்கு போறோம். ஆக இத்தாவணி முதலாம் உலகெல்லாம் அங்க சுந்தரருடைய தேவாரத்தை சிறப்பிக்கின்றார் ஆசிரியர். இனி அரசுகள்கிட்ட பார்ப்போம். அரசுகளுடைய வாழ்வும் சரி வாக்கும் சரி ஒரு பரமானந்த இன்பம். எத்தனை பாறாங்கல் மாதிரி மனம் கடினமா இருக்கக்கூடியவங்க கூட, அதை என்ன போன்றவங்க, மனம் பாறாங்கல் போல கடினமா இருக்கிறவங்க கூட திருநாவுக்கரசர் பேரை கேட்டாலே மயங்கும். அப்படிப்பட்டவர், உச்சியிலே வைத்து போற்றக்கூடிய உத்தம ஞான பேராசிரியர். அவரை சைவத்துக்கு கொடுத்தது உங்க அக்கா திலகவதியா. அது வரலாறு பெருசு, நான் என்னுடைய தரப்புக்கு ஏற்ற அளவுல சுருக்கி நான் சொல்லிக்கிறேன். அவர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்துட்டார். அம்மா ஆச்சின்னு போறாங்க, சாதாரண அருள் கொடுக்கக்கூடிய ஊர் அல்ல, அதிகமா அருள் கொடுக்கக்கூடிய ஊர் அதிக வீரட்டம். அதிக அருள் அந்த அதிக வீரட்டம். அங்க ஆச்சும் போறாங்க சாமி, அவங்க எல்லாம் நடக்க முடியல வயிற்று வலி காரணமாக. நீங்க நாமக்கரத்துல பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். அவங்க கைலாயம் போகும்போது உறுப்பு எதுவும் அவங்கள்ட்ட உருப்படியா இல்லை, கணுக்காலுக்கு கீழே பாதங்கள் இல்லை, தாமரை நிகழ்த்த பாதங்கள் தேய, பதும திருக்கரங்கள் சிதைந்து போக போனவங்க. அப்ப கூட அவங்க எதுவும் குறை சொல்லல சாமிய. ஆனா சூளை வரும்போது சொல்றார், வலிக்கின்றது சூளை. வலிக்கு கஷ்டமா, அவ்வளவு பெரியவர், எந்த இடத்துலயும் முனக கூட மாட்டார், அவ்வளவு பெரியவர். அவர் மாதிரி ஒருத்தர்லாம் எப்படி நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அவருடைய பெருமைக்கு தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அடியன் என்ன நினைப்பேன்னா, பிள்ளையார் அவர் தோல்ல சுமந்து போனது. அந்த இடங்கள் நான் நினைக்கும் போது சைவம் எவ்வளவு வசதியா இருந்திருக்கு. வாழியவர் தமைத்தாங்க மணிமுத்தின் சிவிகையினை தாழ்முடல் இது கொண்டு தாங்குவன் யான் என தரித்தவர் அல்லவா. தமிழ் மொழிக்கு தலைவர் அவர், இத்தமிழுக்கு மண்ணான வாகீச முனிவர் அவர். அவருடைய அடக்கத்தை பார்த்தோம்னா அப்பா, இந்த எருங்கி ஊர்ல பாடுற பன்னிய செந்தமிழ் அறியே, தமிழ் தெரியல, தமிழ் கடவுளா இருக்கிறவர், தாண்டக சதுரரா இருக்கிறவர், தமிழ் தெரியல. இந்த அளவு அடக்கமா ஒருத்தரால் இருக்க முடியுமா என்று ஐயரும் வண்ணமாக வாழ்ந்து காட்டிய பெருந்தகையார் நாவரசர். அவருடைய முதல் பதிகத்தை பார்ப்போமே, கூற்றாயின வாரி எல்லாரும் அறிந்ததுதான். அந்த பெரியபுராண வழியில பாக்குறோம்,
6: நிறைவாகிய மெதியுடல் நிறை அன்புரு சிந்தையில்
5: சேக்கையார் பாடுற திருநாவுக்கரசரா மாறி பாடுற,
6: கூற்றாகினவாரின் விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம்.
5: இப்பதான் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் பாடுறதுல பெரிய கூற்றாயினவாரு சொல்ற ஆசிரியர்,
6: உலகேடும் வரும் துயரும் போமாறு.
5: ஒரு பதிகம் ஏழு உலக துயர போக்க வந்த பதிகம் அது. இப்ப கவனிங்க, நாவுக்கரசர் தமிழ் உலகத்தை அழலையா, ஞாலத்தை அழக்கலையா? கவனிங்க, முன்னாடி சுந்தரருடைய தமிழை பார்த்தோம், இத்தாரணி முதலாம் உலகெல்லாம். இப்ப சொல்ற உலகேடினுடைய பேர் நாவுக்கரசர், இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. அவர் பேரை சொன்னாலே ஏழு உலகம் உயிரி வரும். அதுதான் சாமி வச்ச பேர். அவர் ஒரு பதிகம் தான் பாண்டோம், ஒரே பதிகம். உடனே சாமி அதிக வீரட்டேஸ்வரர் சொல்ற,
6: மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்றல செந்தமையின் சொல் தள பதிக தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசி என்று உலகில் ஏழும் நன்னாமும் நயப்புற ஏழு உலகம் வந்த பெருமான்.
5: அடுத்தது தமிழ்ஞான சம்பந்தத்தை போயிடும், திருஞான சம்பந்த பெருமான். நண்பர்கள் ஒன்று வேண்டி கேட்டுப்பேன், அவர் பேரு சொல்லும் போது திரு சேர்க்காம சொல்லாதீங்க, தயவு பண்ணி கெஞ்சி கேட்டுக்க. திருஞான இல்ல, நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஞான சம்பந்தம் சொல்லும் காது அப்படி கஷ்டமா இருக்கு, நாராசமா இருக்கு. திருஞான சம்பந்த, சிவஞான சம்பந்த, தமிழ் ஞான சம்பந்த, முத்துமை விரக காழிவரும் கவுனியர் குல தீபம் ஒரு அடிமொழி சேர்த்து சொல்லுங்க. அது சொன்னாதான் நமக்கு அந்த அருள் கிடைக்கும். போற போக்கல சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க இல்லைன்னா ஏழு இசையும் பல கலையும் எவ்வளவும் எங்கே இருக்கும்? தனித்தனியே வாழ வந்த வள்ளலவர். அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு தெரியுமா? திருஞான சம்பந்தர், மங்கையக்கரசியா தான். ஒரு பெண்மணி தான், கடைசியில் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பெண்களுக்கு தான் பெருமை. பெரிய புராணம் திருத்தொண்டர் வரலாறு தான் இருக்கும், திருத்தொண்டர் புராணம் தான், நாயன்மார் புராணம் தான். ஆனா சேக்கிரார் ஒன்னு மறைமுகமா சொல்லுவார், ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா வேர் நல்லா இருக்கணும். ஒரு நாயனார் தொண்டு பண்ணாங்கன்னா மனையறத்தின் வேறாக விளங்கும். அந்த பெண்ணுக்கு தான் பெருமை. அது சேக்கிரார் சொல்லாம சொல்லுவார். படிச்சோம்னா தெரியும். அதுக்கப்புறம் நமக்கே கொஞ்சம் கட்சி மாறுற மாதிரி ஆயிரும். திருத்தொண்டர புராணம் ஆடவர் பெருமையை பேச வந்ததா, பெண்டிர் பெருமையை பேச வந்ததா? ஐயன் கேட்டா ரெண்டு பேர் பெருமையும் தான். ஆடவர் எல்லாம் சாது, பெண்கள் எல்லாம் மாது, தேவாரம் கேட்க சாமி கொடுத்தார் ரெண்டு காது, இதுக்கு மேல நமக்கு எதுவும் வருமா தீது என்று சொல்லிருக்க உண்மைதான். அப்ப திருஞான சம்பந்த ஞானம் கொடுக்கும் போது அப்ப என்ன சொல்றாரு பாட்டு பாருங்க, எல்லையில்லா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை, அதான் திருமுறை தொடங்குறார் அல்லவா திருஞான சம்பந்தர். ஆகவே போ
6: அது இத்து ஓ கூடியது. மறை முதல் பிராமணரை வேதம் சொல்லுவோம் பதிவு ஓம், அந்த ஓம் சொல்லிதான் சொல்லுவாங்க. ஈசானம் சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனாதிபதிர், இந்த ஓம் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அத தமிழுக்கு மாத்திரா திஞ்ஞான சம்பந்தம். இத்து சேகரன், அந்த இத்து என்பது தகராகாசன் வித்தை என்று சொல்வார்கள் பெரியவர்கள். என்ன அர்த்தம்னா அம்பாளுடைய ஞான வடிவம். ஆம், திருஞான சம்பந்தர் அப்படிப்பட்டவர் தாமே. அந்த அம்பாளுடைய ஞான வடிவத்தோடு கூடிய தமிழ் தந்தவர் அல்லவா அவர். ஆகவே எல்லையில்லா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை எந்த மொழியில சொல்றார் மல்லல் நெடும் தமிழா. தமிழ் சொல்லல, ரெண்டு அடை கொடுக்கிறார். மல்லல் தமிழ், நெடும் தமிழ், நீண்ட தமிழ், எத்தனை பேர் படிச்சாலும் அருள் கொடுக்கக்கூடிய தமிழ், வளம் குறையாமல் கொடுக்கக்கூடிய தமிழ். ஆக மல்லெடும் தமிழா யார் பாட முடியும்? இந்த தமிழ்நாட்டுக்காரன் தான். மாதவம் செய்த தென்திசை வாழ வந்தவர், திசையடித்தின் பெருமையெல்லாம் தென்திசையை வென்றேற வந்தவர், தேசமெல்லாம் இணைக்கிய தென்திசை வாழ வந்தவர். இம்மாநிலத்தோருக்கு ஒரே சிறப்பு, மாநிலத்தோடு பேசக்கூடிய மக்கள் மனிதர்கள். நம்ம சிவனடியார், சிவனடியார் தான் பாட முடியும். அவங்க பாடுவாங்க, யாரு சிவனடியார், யாருக்கு நன்மை வரும்? பல்லுயிரும் கழிவுற, ஓரறிவுடைய தாவரம் முதல் ஆறறிவுடைய மனிதர் தேவர் நரகர் அத்தனை பேருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தமிழ திருஞான சம்பந்தர் பாடினாராம். இப்ப அந்த ஞானம் வளர்ந்தது இந்த அளவுல பார்த்து இந்த ரெண்டு சான்று மட்டும் காட்டிட்டு போயிடுறேன். இது மதுரையில நடந்தது. திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த பாண்டிய மன்னன், அதுக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வருவாங்க. பாண்டிய மன்னன் கூன்பாண்டியன் நெடுமாறன், அவர் எடுத்தவன் நெடுமாறரா இல்ல, அவர் சமணத்துல இருந்த அவருடைய மனைவியார் மங்கையர்க்கரசியார், சோழ நாட்டு இளவரசி மானி என்பது அவங்க பேர். அவங்க பாருங்கள், அவங்க மாதிரி எல்லாம் பெண்களுக்கு தலை சிறந்து எடுத்துக்காட்டவங்கலாம். தான் பிறந்த பொன்னாடாகிய சோழ வளநாடு போல புகுந்த தென்னாடும் திருநெறியில சிறக்கல் என்று வாழ்ந்தவங்க. அவங்க கணவரை மட்டுமா திருத்தினாங்க, கன்னி நாட்டையே திருத்தினாங்க. அப்ப திருப்பாசுரம்னு ஒண்ணு பாரு, போட்டி நடக்கும். அதாவது சமணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வைகை ஆற்றுல உங்க கொள்கையை நீங்க எழுதுங்க, சமண கொள்கையை நாங்க எழுதுறோம், ஏட்டுல எழுதி ஆற்றுல போடுவோம். எது ஆற்றுல அடித்து செல்லப்படாம அங்கேயும் இருக்கோ அந்த ஏடுதான் உண்மை சமயத்தை நிலைநாட்டுற ஏடுன்றது வாதம். பிள்ளையாருக்கு என்ன தயக்கம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற பெருமா. அங்க சமணர்கள் 8000 பேர் இருக்காங்க, அதை பத்தி அவர் கவலைப்படல. அங்க ஒரு பெரியவர் இருக்கார் நெடுமாறர், ஆனா அப்ப நெடுமாறரா இல்ல, கூன்பாண்டியரா இருக்கார். தென்னவன் மாறந்தானும் சிறுபுற தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்தம் திருநீரு பூச பெற்று முன்னைவல் வினையும் நீங்கி. பெரிய புராணத்துல ஏகப்பட்ட வகையில் அருள் வாங்கினவர் நெடுமாறர் தான். அவருக்கு திருஞான சம்பந்தருடைய அருக்கருணை திருநோக்கம் கிடைச்சது. திருஞான சம்பந்த பெருமான் திருக்கரங்களால வீபிதி பூசக்கூடிய பேரு கிடைச்சது. திருஞான சம்பந்த பெருமானாருடைய திருவாக்கினால திருப்பாசுரம் ஓதப்பெரு பெருமை கிடைச்சது. அவர் பெற்ற பேரை யார் பெற்றார்? அத்தனைக்கும் காரணம் ஒரு பெண்மணி, அவருடைய மனைவியார். பழைய தமிழ் நூல்களை சொல்லுவாங்க, மனைக்கு விளக்கம் மடவாள். விளக்கம்னா ஒளி வீசும் விளக்குன்னு அர்த்தம். ஒளி வீசும் விளக்கு வீட்டுக்கு யார் தெரியுமா? இந்த பெண் தான். பெரிய புராணமும் சொல்லும் சிறுத்தொண்டர் புராணத்துல, மனையரத்தின் வேறாக விளங்கும் திருவெண்காட்டு நங்கை. அதாவது பெண்கள் வெளியே தெரிய மாட்டாங்க, அவங்க இருக்கும்போது தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டாங்க. கணவரை தான் சொன்னோம், வீட்டுல யாரா கணவரை தான் கூப்பிட்டு விடுவாங்க. அவங்க தம்மை முன்னிலைப்படுத்தி சொல்றது அது மரபு அல்ல, அப்படி செய்ய மாட்டாங்க. ஆகவேதான் செய்கிறார். இல்லாட்டி அவர் என்ன பண்ணிக்கணும், 63 பெண்ணடியாரதான் பாட்டு போனோம், அது மாதிரி பாட முடியாது. ஆனா அவங்க விரும்ப மாட்டாங்க அந்த பெண்கள். இது ஒரு சான்ற சொல்லணும். அவங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? பெண்களுக்கு சிவகதி கூட இல்லை, கணவனுடைய ஆருணி. இதை தெளிவா சொல்ற இடம் சிறுத்தொண்டர் புராணம். சிறுத்தொண்டர் புள்ளகரி பண்ணி விடுவார். இங்க இருக்கிற எல்லாருமே சைவ பெருமக்கள் தான், எல்லாரும் தெரியும். ஒன்னு தெரியாத ஒண்ணு நான் சொல்லிடல. புள்ளகரி பண்ணவர் சிறுத்தொண்டர். அதுக்கு அந்த அம்மா சம்மதிச்சாங்க, அவங்க பேர் சொல்லல. திருவெண்காட்டம்மை ஊரோட சேர்த்தான் சொல்றாங்க. பழைய காலத்து பெண்கள் பேர்லாம் கூட தெரியாது, ரொம்ப குறைச்சிதான் தெரியும். மங்கையரசியா, புனிதவதியா, இசைஞானியா, பவித்திரையா, பகவதியா, மாதினியா,
5: ரொம்ப குறைவா தான் இருக்கும். எல்லாருக்கும் மனைவி பேரும் தெரியாது, தெரிஞ்சுக்க அவங்க அடையாளப்படுத்த விரும்ப மாட்டாங்க. பழைய காலம். இப்ப அந்த குழந்தை கை படித்தார் சிறுத்தொண்டர். அப்ப சிறுத்தொண்டருடைய மனசுல என்ன என்ன ஓடிட்டு, அவர் மனைவி திருவெண்காட்டம்மை அவரை பத்தி எப்படி சொல்லுவார் தெரியுமா ஆசிரியர்? அன்பின் மிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டு அம்மை. அன்பின் மிக்க பெருங்கற்பின் அணங்கு. இப்ப அந்த பாடல அந்த பாடல பார்த்தா தெரியும். பொருவில் பெருமை புத்திரன் நீ தன்னை அளித்தான் என பொழிந்து மருவி மகிழ்ச்சியை. சிறுத்தொண்டர் என்ன நினைக்கிறாரு? சாமி திருப்படி கிடைச்சது பிள்ளையினால, இந்த பிள்ளையினால எனக்கு புத்திரங்கிறவன் எனக்கு சிவகரி கொடுத்தான், தன்னை கரியாக்கி கொண்டு. அம்மா அப்படித்தானே சொல்லணும், எனக்கு சிவகரி கொடுத்தான்னு அம்மா சொல்லலை.

இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பழைய தமிழ் பெண்டிகளுடைய பிரபத்தனை. இப்படி திரியான சம்பந்தருடைய தேவாரமும் பல்லுயிரும் கடிபுற வந்தது. இதெல்லாம் நம்ம நினைவில் எடுத்துக்கிட்டு ஞாலமல்லந்த ஒரு சாப்பிட்டு சொல்லுன்னு சொன்னேன், திருப்பாசுரம். அந்த திருப்பாசுரத்துல ஒரு பாட்டு சொல்லுவார்.

இந்த வேந்தனும் ஓங்குதுன்னு சொன்னதுடைய கருத்து என்ன அப்படின்னா, அரசாட்சி சிறக்கணும், அரசாட்சியில அந்தனர் வாழணும். அந்தனர்னா ஜாதி கணக்கே கிடையாது, தயவு பண்ணி ஜாதியை நினைக்க வேண்டாம். அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு விடுகலாம். பல்லுயிர் அனைத்தையும் ஒக்கப்பாக்கும் செல்வ கடவுள் தொண்டர் வாழும். அடியார் எப்படி தெரியுமா, எல்லாருக்கும் அன்பு காட்டுவாங்க. அதுதான் அடியார் இலக்கணம், எல்லாருக்கும் அன்பு காட்டிக்கிட்டே போவாங்க, யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சைவத்துல உண்மையான தத்தர்மம் அதுதான். அந்த மாதிரி அடியார் இருந்தா நாடு சிறப்பு. அந்த மாதிரி நம்ம நாட்டில் அலங்காரமாக அணிகலனாக ஆபரணமாக வந்தவங்க தனி அடியார் 63 பேர், தொகையடியார் எண்ணற்றவர்கள். அவங்க பெருமை மட்டும் பரவிடுத்து பாரத நாட்டை வெல்ல எந்த சக்தியால முடியாது, வல்லரசாக மாறும். அதுக்கான அடித்தள அமைப்பு முயற்சியில தான் இந்த பேச்சை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த முடிவில் தெரியும், நாயன்மார்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாததுனாலதான் நம்ம சைவத்தில் எங்க போனா அருள் கிடைக்கும்னு சரியா தெரியல. அதை சொல்ல வந்த சேக்கிழாருடைய நூலையும் நம்ம நிறைய படிக்கல. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அதுக்கு வருவோம், முதல்ல இந்த பாட்டை பார்த்துருவோம். வேந்தனும் ஓங்குக. அப்ப வேந்தன் சொன்னது அரசாட்சியை சொல்லிதான் அவர் குறிப்பிடுறாரு. ராஜாவுடைய உடம்ப பத்தி சொல்லல, அவருடைய ஆட்சியை பத்தி. சிங்கோல் ஆட்சியா இருக்கணும். ஆனா பாடுறவர் சாமான்யமானவரா? பவளத்துவர் வாயினார் பந்தனை நெல் விரலாலும் பரமரும் பாய் விடை மீது வந்து உன் வள்ள தளித்த வரம்பில் ஞானத்து அமுது உண்ட செந்தமிழ் ஞான சம்பந்தம். அவர் பாட்டு சும்மா இருக்குமா? அது சொல்றார் சீக்கிரம் பெருமான். எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் வேட்டி. இது கூட ஒரு நுட்பமான இடம். ஒரு நுட்பம் ஒன்று சொல்லிடுறேன். பெரிய புராண ஆசிரியராகிய புராண ஆசிரியர் முருகன் சேக்கிழார் தான் தேவாரத்துக்கு முதல் முறையாக உரை வரைந்தவர். திருப்பாசுரம் 12 பாட்டுக்கும் அவர் 25 பாடல்கள்ல பேருரை வரைஞ்சிருப்பார். யார் ஆசிரியர்? 12 பாட்டுக்கு 25 பாட்டு. நம்மள கொஞ்சம் படிச்சுட்டாலும் என்னதான் பாத்தீங்கன்னா, ஒரு தற்கொலை மாதிரி தலைகளை நடப்போம், கர்வம் ஜாஸ்தி வரும். மற்றவங்களை மதிக்கிறது என்ன என் போன்றவங்களுக்கு இருக்க, நான் பெரிய பெரிய கொம்பம் மாதிரி நினைச்சேன். சீக்கிரம் ஈஸ்வர் வாக்கு கொடுக்க பாடிய பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த 25 பாட்டு பாடின உடனே திருஞான சம்பந்த தேவாரத்துக்கு விலகம் சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு சொல்றார், பெரியார் பொழில் சண்பையர் வேந்தர்மை பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லே. சிறியேன் அறிவுக்கு அவதம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிதியான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பா. இவ்வளவு அழகா இருப்பாரு. எனக்கு ஒண்ணு தெரியாது விளக்கம் சொல்ற அளவுக்கு. இது சேக்கிழார் வாக்கு. திருஞான சம்பந்த திருவடியை கும்பிட்டேன், அவருடைய திருவடியானது எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது, இந்த பேருரையை நான் வரைந்தேன். நீ யோசிச்சு பாருங்க, என்னை போல புள்ளிய மாக்களையும் பாருங்க, அந்த மாதிரி புள்ளிய மாதவரையும் பாருங்க, எப்படி அடக்கத்தினுடைய வடிவமா சேக்கிழார் திகழ்ந்தார் என்று தெரிஞ்சுக்கணும். இப்பதான் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோம். அப்பர் பண்ணிய செந்தமிழ் அறிய சுந்தரர் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன மாதிரி சொல்லுவார், ஆரூரன் அடித்தொன்ன அடியன் அடி நாய். வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நமக்கு பயம் வரும், நடுக்கம் வரும். யார் சொல்றது? நாய் நானா சொல்லலாம், அவர் சொல்லாமா? ஆரூரன் அடித்தொன்ன அடியன் அடி நாய். இன்னைக்கு அடியாருக்கு அப்படி என்னையா பெருமை இருக்கே, எல்லாரும் சொல்லிட்டே போறாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சுன்றோம். நீ தெரிஞ்சுன்ற பாருங்க, அடியார் புகழ் நிலவணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இது எங்க ஆசிரியருக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு. எங்க ஆசிரியர் 30 வருஷமா எனக்கு ஞானப்பால் கொடுத்து வளர்த்துருங்க, நான் அவருக்கு இனி கைமாறு செய்ய வேண்டியது. உலகம் பூரா சுபிட்சமா இருக்கணும், அதுக்கு ஒரே வழி அவர் சொன்னதுதான். புதுசா நான் என்ன சொல்ல முடியும்? மன்றுளார் அடியார் அவர் வாழ்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். ஏன் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட. ஒன்றுனா என்ன? சிச்சவேல நடனமாடுறான பெருமான் அவருடைய தூக்கிய திருவடி, அதை காதலி. இது காதலிக்கிறதுக்கு என்ன நிலவனம்? அடியார் புகழ் நிலவனம். நிலவினா சாமியை காதலிப்பியா? ஆமா, காதலிச்சா

0: என்ன நடக்கும் என்றும் இன்பம் இயல்பாக பெறும். நீ தேடிட்டு போக வேண்டாம், அது தேடிவா. நீ இன்பத்தை தேட காத்து நம்ம தேடிட்டா போதும், அது நம்ம உடம்புல வந்து படுது காத்து, அதனால மூச்சு விட்டுட்டு இருக்கோம். சாமி நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு கேலம் காசு காத்து கொடுப்போம் வச்சுக்கோங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சாமி ஏதாவது காசு கேட்டாரா? தினமும் 6 மணிக்கு சூரியன் வர்றாரு, சாமி எதுவும் காசு கேட்டாரா? எத்தனைதான் இளநீரை போட்டு கை சுத்தப்படுத்திக்க முடியாது, பாலை போட்டு சுத்தப்படுத்திக்க முடியாது, வெண்ணையை நெய்யை போட்டு சுத்தப்படுத்திக்க முடியாது. நல்ல சுத்தமான நீர் வேணும் அல்லவா? செடுநீர் திரளா இங்க ஆணைக்கா ஜம்புகேசர பெருமான் அல்லவா அங்க வருகின்றான். அன்பர்களே, ஒவ்வொரு நொடியும் சிவனை நினைக்கணும். இந்த கண்ணை மூடி மூடி திறக்கிறோமே நம்மளாலயா? சாமி மூக்குக்குள்ள காத்து போய் ஏறி இறங்கி வருது யாரால? சாமி. இத்தனை கொடுத்த சாமி நம்ம அனாதையா இருக்க கூடாதுன்னு நினைச்சான். அதுதான் அடியார் பெருமை. கவனிங்கோ, பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்த அருளினான் அடிகளார் வாக்கு திருவாசக பெருமான். அவர் பேரை கூட சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியவங்க அவங்க, அவ்வளவு பெரியவங்க. திருப்பெருந்துறையில அருள் பெற்றார் அல்லவா ஆத்மநாத சுவாமியும் சிவயோகாம்பிகையும் பின்னால போயிட்டாங்க அருவமா, முன்னால உருவமா இவரை நிறுத்துறாரு. இது சைவத்துல யாருக்கு கிடைச்ச பெருமை பாருங்க. ஆனானப்பட்ட சண்டேசர் வேணா தாங்க மாதிரி ரிஷபத்துல வருவார். திருஞான சுமந்தர் வர முடியாது, திருநாவுக்கரசர் வர முடியாது, சுந்தரமூர்த்தி நார் வர முடியாது. ரிஷபத்துல ஈஸ்வருக்கு பாசம், ஈஸ்வரே வரமாட்டார், தேர்தலே உட்கார்ந்து போவார் அடிகள் பெருமா. காரணம் என்ன தெரியுமா? அத்தனை கத்தனை அவர் தன் முனைப்பு நீங்கியவரா வாழ்ந்தார். யார் அடிகளா? இட யாரும் சொல்லுவாங்களா அப்படி? யாவர்க்கு மேலாம் அளவிலா சீருடையா, மற்ற ஊர் கூட அப்படி சொல்லலையே. அவங்க அடியா இருக்க வேணா அடியன்னு சொல்லிட்டாங்க, உலகத்தாருக்கு கீழே சொல்லலையே மூவர் கூட. இவர் சொன்ன யாவர்க்கும் கீழாமடியேனை கவனிக்கும் போது இதெல்லாம் ஏன் நம்ம கோட்டை விட்டுருவோம் தெரியல, படிக்கிறோம் உள்ள போய் கலக்க மாட்டேங்குது தெரியல. கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடியாரு கிடையாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி இந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது. முன்னே சொன்ன இத்தாப்பல் ஆலவாயண்ணல் இன்னால நால்வர் பெருமக்கள் இதெல்லாம் சத்தியமே வடிவமான மாதவத்தா உங்களை போய் சொல்லி இந்த வயசுல போய் சொல்லி எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஒரு லாபம் நீங்க சொல்ற பெற பெரிய பேர் எது தெரியுமா? பதவியில தலை சிறந்த பதவி எது தெரியுமா? அடியார்க்கு அடியார்க்கு அடியார்க்கு அடியானாதல் அல்ல அடிமையான. என்னும் சீர்த்தி செம்பியம் செங்கோல் என்ன தென்னன் கூழ் நிமிர்ந்ததன்றே. இவர் பாடின நோக்கம் வேற, விளைந்த பலன் வேற. பல பலன்கள் அதான் அவர் ஆச்சாரியார் வாக்கு. ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழ் அல்லவா? இன்னும் ஒரு சான்று சொல்லுறேன், இதுவும் பிள்ளையார வச்சே சொல்லிடுறேன். ஓத்தூர் போற திருவோத்தூர் தொண்டை நாட்டு தலம், அங்க ஒரு பெரிய பழைய சிவனடியார் வயசானவர். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி சுவாமிக்கு பலனா தரணும்னு சொல்லிட்டு ஒரு பனைமரம் வச்சிருக்கிறார். அது காட்சி பழுக்கல். அங்க இருக்கிற சமண பாவிகள் அவரை கடுமையா நிந்திக்கிறாங்க, ஏசுறாங்க, பரியாசம் பண்றாங்க. வருந்தர் அவருக்கு பதில் சொல்லும், என்னையா அவங்க சாமி என்னமோ கையில அனல்லாம் ஏந்தி ஆடுறான்னு சொன்ன, என்ன ஒண்ணு பழமரெல்லாம் பழுக்கலையே இவ்வளவுதானே அவங்க சாமி அப்படின்னு கேள்வி பண்றான். அவர் என்ன செய்வார்? ஆசான் திருவடிய நாடினார். யாரு வர்றவர்? சாட்சாத் சுவாமியும் அம்பானும் சேர்ந்த வடிவம் அல்லவா? உங்க இன்னொரு ரகசியம் நான் சொல்லி நிறைய சொல்லிடணும். எப்படிங்கோ உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்லிடுறேன். நீங்க எங்கேயாவது நால்வரை பாத்தீங்கன்னா நல்லா தெரியவங்க சாமி தான் திருஞான சம்பந்தரா வருவார், அம்பாள் தான் திருநாவுக்கரசரா வருவார். மாத்திக்கவே மாத்திக்காது. எங்க நீங்க அப்பரை பார்த்தாலும் அம்பாளா கும்பிடுங்க, எங்க நீங்க சிவஞான சம்பந்தரை பார்த்தாலும் அப்பாவா கும்பிடுங்க. இத நான் சொல்லல, அதுவும் ஆசிரியர் சொன்னதுதான். அருப்பெருகு தலிக்கடல் நிறைய பாட்டு பெரியபுரம் சொல்லிட்டே போனோம் வச்சுங்களேன், அது 4,253 பாட்டையும் ஒரு நொடியில 2 மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் ஆசைப்படுவாங்க மனசுல, நான் விதைய விதைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்து செஞ்சுக்க வேண்டிய, நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களை வணங்கத்தான், உங்களை வணங்க வந்தா வாழ்த்த வந்தேனே தவிர வேற ஒன்றும். இப்ப அந்த ஓத்தூர்ல அவர் என்ன பண்றாரு, அந்த வயசான ஒரு அடியார் பனைமரம் வச்சாரு, அது விளையல, காய்ச்சி பலன் தரல, விளையாட்டுக்கு சொல்ல இவருக்கு ஒண்ணு வருத்தம் வருது. ஏன்னா அடியார் வருந்துவத நான் நல்லா சொல்ல கேட்டுக்கோங்க, நால்வர் பெருமக்கள் அடியார் வருத்தத்தை பொறுத்துக்கவே மாட்டாங்க. சத்தியம் சத்தியம் திருநீற்று மீது ஆணை, திருநீற்று மேல ஆணைன்றான். அவங்க செய்யற அருளை கூட அப்ப சொல்ல கேட்டுக்கோங்க, அவங்க அருள் பண்ணுவாங்க. யாரு நால்வர் பெருமக்கள் அருள் பண்ணாம இல்ல, சத்தியமா பண்ணுவாங்க. அவங்களை விட வேகமா உங்களுக்கு அருள் வேணுமா அதி விரைவில், அது நியாயமாக்கதான் கிடைக்கும். இதுக்கும் நான் திருநீர் மேல ஆணையிறேன், அது கொஞ்சம் விலக்கி சொல்லிடுறேன், கடைசியில் விலக்கி சொல்லணும், விலக்க சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்ப எடுத்துக்கிட்ட விஷயத்துக்கு பார்ப்போம். இவர் போய் சாமி கிட்ட பாரு, யாரு திருஞான சம்பந்தர். பொன்னடி பழந்தக்கிறாரு, பல விகற்பங்கள்ல கட்டளை பேதங்கள்ல பாடுவாங்க அவங்க, பாடுறார். கடைசி பாட்டுல அவர் சொல்ற, குறும்பையாம்பனை குலை ஓத்தூர். வாக்கு வந்துருது, பனைமரம் காய்த்து பூத்து பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கவனிங்கோ, இவர் நோக்க என்ன, ஒரு அடியாருக்காக பாடினார். அந்த அடியார் என்ன பண்ணார், பனைமரம் காய்க்கல எல்லாரும் கேலி பண்ணாரு, அந்த கேலியை மாத்த பனைமரத்தை படிக்க வச்சுட்டார். முடிஞ்சு போச்சு இல்ல, வந்த நோக்கம் இப்படி இருக்காது. ஏன்னா திருஞான வாக்கு ஆற்றினுடையது. என்ன சொல்றார் சேக்கிழார், பிள்ளையார்தம் திருவாக்கில் புறத்தலால தாளமும், தாளம்னா பனைன்னு அர்த்தம், தாளம்னா பனை, அத்தாளமும் முன்பு உள்ளபாதம் விட்டகலை ஒழியா பிறவி தனிமுடித்து கொள்ளும் உரிமை காலங்கள் கழித்து சிவமே கூறின வாழ் வள்ளலார் மற்ற வாய்மே கூறின் வரம்பு என்ன. என்னாச்சு, இந்த பனைமரமா இருக்கிறது ஒரு உயிர் தானே, ஓரறிவுடைய உயிர். அது காலாந்தரத்தில் அது காலம் முடிஞ்சு பனைமரமா அது பட்டு வீழ்ந்துருச்சு. வீழ்ந்த பிறகு அதை சிவகணத்தார் வந்து கூட்டு போறாங்க, அந்த உயிரை, அந்த உயிரை பனைமரமா இருந்த உயிரை கேக்குது. நான் என்ன பண்ண, திருஞான சம்பந்தர் உங்களை பாடிட்டார், எங்களுக்கு கட்டளை சிவராஜ கட்டளை ஏறும்போ அருளிப்பாடு, சிவனை நாங்க தூக்கிட்டு போறோம், சிவகணம். இந்த பெருமையை இந்த பனைமரமா இருந்த உயிருக்கு வாங்கி கொடுத்தவர் பாலராவாய பெருமான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அன்பருக்கு அன்பான. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: குரு என்ன செய்தார், நமக்கு வந்து குரு செய்தது என்ன, குரு எனக்கு என்ன செய்தார், தன் பாதம் சென்னியில் வைத்தான். இதையும் நீங்க வந்து திருவாசகம் அல்லது தாய்மானவர் பாடல் என்று பல பாடல்கள்ல கேட்கலாம். இறைவனுடைய தால் என்னுடைய தலையில் பட்டது, தாள்பட்டு அழிந்தது என்றெல்லாம் பாடுகிறார்கள் அல்லவா. அப்படி எப்பொழுதெல்லாம் பக்தி நூல்களில் இறைவனுடைய பாதம் என்னுடைய தலையில் பட்டது என்று சொல்கிறார்களோ, அதற்கு வேதாந்த ரீதியாக என்ன பொருள் என்று பார்த்தால், அவருடைய தால் என் தலையில் பட்டது என்பதற்கு என்னுடைய அகங்காரத்தை நீக்கினார். அதுதான் அதனுடைய அர்த்தம். வேதாந்த ரீதியா அதற்கு சொல்ற அர்த்தம் வந்து, அவர் என்னுடைய ஈகோ இந்த அகங்காரத்தை நீக்கினார். அதுக்கு வந்து உதாரணம் ஒரு கதையும் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாமன அவதாரத்துல பகவான் வந்து 3 என்ன கேட்டார், உன்னுடைய நீ பெரிய ராஜ்யத்தோட ராஜாவா இருக்கன்னு சொல்றேன், எனக்கு 3 கொடுன்னு கேட்டார். சரி எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த பலி மகாராஜா சொன்னார். உடனே இந்த வாமனர் தான் வந்தவர், ரொம்ப குட்டையா வந்தவர், என்ன ஆனார், பெரிய நெட்டையா மாறி ஒரே பாதத்துல இந்த உலகத்தை அளந்தார்னு பாக்கிறார். 2 பாதத்துல எதை அளந்தார், சொர்க்கலோகம் எல்லாத்தையும் அளந்துட்டார். பிறகு கேட்டாரு 3 பாதத்தை எங்க வைக்கிறதுன்னு கேட்டார். இந்த சக்கரவர்த்தி என்ன சொன்னா, என் தலையில வையுங்கன்னு சொன்னார். அப்ப என்ன செய்தார், தன் பாதம் சென்னியில் வைத்தார், அவருடைய பாதத்தை எடுத்து தலை மேல வச்சாராம். இப்போ இந்த கதையை கேட்கும் பொழுது, இவர் முதல் பாதத்திலேயே இந்த உலகத்தையே அளக்கும் பொழுது இவருடைய தலையும் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இவர் இந்த தலையை விட்டுட்டு அளந்தாரா, இல்ல இந்த உலகத்தை விட ஒரு தலை பெருசா? இப்ப முதல் அடிய அவர் வைக்கும் பொழுது இந்த உலகத்தையே அவர் அளக்கும் பொழுது இவருடைய தலையும் சின்னதுதான், உலகத்துக்குள்ளதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மூன்றாவது படியா இவர் தலையில வைத்தார் என்ற கேள்வி வரும் பொழுது, இந்த உலகத்தை விட மேல் உலகத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறது என்ன தெரியுமோ, இப்ப இந்த பூமியை விட பிறகு சொர்க்கலோகம் முதலிய அனைத்து லோகங்களை விட ரொம்ப பெரிதா இருக்கிறது. இந்த பொருளை நான் உனக்கு கொடுக்கின்றேன், நான் தானம் கொடுக்கின்றேன்ங்கிற அந்த அகங்காரம், அந்த அகங்காரம் வந்து இந்த ரெண்டு லோகத்தை விட பெரியது. அதனாலேயே அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்கு பகவான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வைக்க வேண்டியது இருந்தது. ரெண்டு ஸ்டெப்ல எதை எடுத்துட்டார், இந்த உலகத்தை எல்லாம் எடுத்துட்டார். பிறகு தனியா பகவான் முயற்சி செய்துதான் நம்முடைய அகங்காரத்தை நீக்க வேண்டியது இருக்கு. அந்த கதையினுடைய சாரமே அந்த சக்கரவர்த்தி நான் கொடுக்கின்றேங்கிற நான பகவானுக்கு கொடுக்கல. அவர் பார்த்தார், நீ ரொம்ப நல்லவன், அதனால உன்னிடத்தில் இருக்கின்ற நான்கிற அகங்காரத்தையும் எனக்கு கொடுத்து விடு. முதல்ல வந்து நம்ம இந்த உலகத்தை துறக்கணும், துறந்ததுக்கு அப்புறம் இனி ஒன்னு துறக்க மாட்டோம், நான் துறந்தவன் அந்த புத்தியை துறக்க மாட்டோம். அது வந்து சொல்லுவார் அவர் சுவாமிஜி, இந்த ரிஷிகேஷுக்கு வந்து ஒருவர் போனாராம். அவர் யாருன்னா பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் சும்மாவா சம்பளம் வாங்குறாங்க, 50,000-60,000 சம்பளம் வாங்குறாங்க. அவர் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வைராக்கியமா போனாராம். அங்கெல்லாம் சுவாமிகளுக்கு வந்து உணவு வந்து லைன்ல நின்று கியூல நின்று தான் கொடுப்பார்களாம். இவர் வந்து கியூல நிக்கிறதுக்கு பதுவா சொன்னாராம், நான் யாரு தெரியுமா, 50,000 ரூபாய் திறந்துட்டு வந்திருக்கேன், கியூல எல்லாம் நிக்க மாட்டேன், எனக்கு கொடுங்கன்னு போனார். இப்ப எதை குறிக்குது, இவர் வந்து 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவரை விட்டார், ஆனா விட்டேங்கிறவரை விடல. இன்னும் அது மேல அவருக்கு அதுல ஒரு வேல்யூ இருக்கு, நான் இவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான்ங்கிறது அங்க ஓடிக்கின்றது. அதனாலதான் பார்த்தோம்னா புராணங்கள்ல எல்லாம் இந்த சாதாரண மக்களை விட முனிவர்களுக்கெல்லாம் அந்த அகங்காரம் இந்த பெருசா இருக்கு. காரணம் என்ன, நான் தவம் செய்தவன், நான்ங்கிறது அது மேலோங்கி இருக்கும். அப்ப என்னன்னா பகவான் வந்து அந்த நானை நீக்கிறதுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ராவா அருள் புரிந்தால்தான் அந்த நான்கிறது போகும். அதுதான் இங்கு சொல்கின்றார், தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை என்னுடைய தலையில் வைத்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்னுடைய அகங்காரத்தை நீக்கினார், கர்வத்தை நீக்கினார். இப்போ கர்வம் ஒன்னு இருக்கே, ஒருவருக்கு பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவியினால கர்வமா நடந்து கொள்வார்கள். எது வரைக்கும் தான், அந்த பதவி இருக்கிற வரைக்கும் தான். ஒருவருக்கு பணம் கிடைச்சிருக்கு, அந்த பணத்தினால கர்வமா நடந்து கொள்கிறார். இந்த கர்வம் எவ்வளவு நாள் இருக்கும்னா, பணம் இருக்கிற வரைக்கும், பணம் போனா கர்வமும் போயிடும், இந்த அகங்காரமும் போயிடும். ஒருவருக்கு வந்து அறிவு இருக்கு அல்லது இளமை இருக்கு, எவ்வளவு நாள்னா, அல்லது அழகு இருக்கு எவ்வளவு நாள்னா, அது இருக்கிற வரைக்கும் தான். இப்படி மற்ற கர்வங்கள் எல்லாம் அது போனா போயிரும், ஆனா இந்த வித்யா கர்வம் ஒன்னு இருக்கே, அறிவு கர்வம், அது என்னன்னா அறிவு அடைஞ்சிட்டம்னா நம்ம விட்டு அறிவு போக. ஒரு சாஸ்திரத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் சமஸ்கிருத இலக்கணத்தை படிச்சுட்டோம்னா அந்த அறிவு போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்னா வித்யா கர்வமும் போகவே போகாது. இந்த ஒரு வந்து சாதாரண பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் வந்து சவம் பண்ணிட்டு பிக்ஷை எடுக்க வந்து, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிக்ஷை எடுக்க வந்தா அவ சொன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு ஏற்கனவே தவம் பண்ணியிருக்காரு, ஒரு கொக்கை பார்த்து கொக்கு எரிஞ்சிருக்கு. அப்ப வந்து ஒரு மரம் மறைச்சு பார்த்தார். அப்ப அவர் சாதாரணமா சொன்ன, என்ன கொக்குன்னு நினைச்சிட்டியான்னு சொல்லி. காரணம் என்ன, உன்னுடைய தவத்துல கர்வத்துல நீ இருக்கின்றாய், அந்த அகங்காரத்தை நீக்கிறது தான் இங்கு தன் பாதம் சென்னியில் வைத்தான். ஏன்னா அவர் பாதம் நம்ம தலையில படணும்னு என்ன ஆகணும், அப்படியே வணங்காமடி மாதிரி நிமிர்ந்து நின்னா அவர் பாதத்தை எடுத்து தலையில வைக்க முடியுமா? நம்ம வணங்க வேண்டும், தலை குனிய வேண்டும், அப்பொழுதுதான் அவர் பாதத்தை வைக்க முடியும். இது பக்திங்கிற நூல்ல இப்படி சொல்கிறார்கள். ஆனா நம்ம விசாரம் பண்ணும் பொழுது இதனுடைய பொருள், அகங்காரத்தை நீக்கினார். சரி, இனி இந்த கர்வம் அகங்காரம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சது, தான் எதை அடைந்தேன் அதை சொல்றார். என்னை தான் அறிந்தேன், என்னை தான் அறிந்தேன்னா நான் யார் என்று கண்டுகொண்டேன். நான் யார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு கேட்ட என்ன சொல்லிட்டு இருந்தோம், நான் யாருன்னு கேட்டா இந்த உடலினுடைய அடிப்படையில பதில் சொல்லிட்டு இருந்தோம். இந்த உடல் யார் என்றால் இந்த உடல் தான் நானு, இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த வயதை உடையவன். சில சமயம் இந்த வேலையை பண்றேன்னு சொல்லுவோம், நான் வந்து வக்கீல் சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட போய் நீ யாருன்னு கேட்டா அவர் நான் வக்கீல் சொன்னார்னு வச்சுக்கோமே, திருப்பி அவர்கிட்ட கேட்கலாம், நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்கல, நீங்க யாருன்னு கேக்குறேன்னு சொன்னா அதுக்கு மேல அவர் ஒண்ணும் பேச முடியாது. நான் யாருன்னா நான் அப்பாவுக்கு பிள்ளைனா, நீங்க யாருக்கு பிள்ளைன்னு கேட்கல, நீங்க யாருன்னு கேக்குறேன்னு சொல்லி கேட்டே போனோம்னா அப்ப அவர்னால ஒரு பதில் சொல்ல முடியாது. அப்படி இந்த நான்கிறது உடலும் மனம் இவைகளெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு ஆத்மஸ்வரூபம், நான் அழியாத பரபிரம்மன் என்று தெரிந்து கொண்டேன், என்னைத்தான் அறிந்தேன். இன் கடைசி சொல்லுக்கு வர்றோம். சரி, என்ன நான் அறிஞ்சிட்டதனுடைய விளைவு என்ன? கடைசியா சொல்றார், மனம்தான் இறந்தேனே, என்னுடைய மனம் இறந்து விட்டது. என்ன நான் அறிஞ்சதனுடைய பிரயோஜனம் பலன் என்னன்னா, என்னுடைய மனம் இறந்து விட்டது, மனோநாசம் ஆகிவிட்டது. இப்ப நம்ம இந்த மனோநாசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனம் அற்ற பரிசுத்த நிலை என்றால் என்ன, மனம் இரத்தல் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த சொல் வேதாந்தத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கிய சொல்லுது. இது சாதாரண வார்த்தை அல்ல, இத வந்து சில பண்டிதர்களும் கூட இந்த இடத்தில் தவறு செய்துள்ளார்கள், அல்லது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற இடம் எது. கீதையிலேயே ஒரு இடத்துல பகவான் சொல்லியிருக்கார், கர்மம் எது அகர்மம் எதுன்னு சொல்லி பண்டிதர்களும் கூட குழம்பி இருக்கின்றார்கள், எது செயல் எது செயலின்மைங்கிறது ரொம்ப நுணுக்கமான தத்துவம் சொல்லி, செயலில் செயலின்மையும் செயலின்மையில் செயலை பார்ப்பவன் ஞானின்னு சொல்லி ஒரு புதிர் போடுற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதே போலதான் இந்த மன இரத்தல், மனோநாசம், மனமற்ற பரிசுத்த நிலை, இந்த சொற்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட சொற்கள் தான், ஆனா இதற்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது. சற்று நன்கு யோசிச்சு கேட்டோம்னா தான் இந்த சொல்லினுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் நமக்கு புரியும். அதனால இதனுடைய சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு இப்பொழுது பார்க்கின்றோம். மனோநாசம் அல்லது மனமற்ற நிலை, மனம் இரத்தல் என்றால் என்ன? நம்ம சாதாரணமா என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன தவறா நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா தான் பிறகு எப்படி சரியா புரிந்து கொள்ள வேண்டும்னு நமக்கு புரியும். எப்படி இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், ஞானத்தை அடைஞ்ச உடனே ஞானிகளுக்கெல்லாம் மனசே இருக்காது, அவர்களுக்கு மனசே கிடையாது, உடல்ல எந்த விதமான உணர்வும் வராது, அவர்கள் எப்பொழுதுமே கண்ணை மூடிக்கொண்டு நிஷ்டையில தான் இருப்பார்கள், அவர்களுக்கு மனசுங்கிறதே ஒன்று இருக்காது, வாயில ஊட்டணும், நீ யாருன்னு போய் கேட்டா அவர்களுக்கு தெரியாது, முன் நடந்ததெல்லாம் அப்படியே மறந்து விடும் என்றெல்லாம் எத்தனையோ கற்பனைகள் இருக்கின்றது, அவைகளெல்லாம் தவறு. பிறகு எது சரியான கருத்துன்னு இப்பொழுது வரலாம். அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா மனதுனா என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மனம் என்பது நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்கின்றது. நமக்கு ஸ்தூல சரீரம் ஒன்னு இருக்கு, அதே போல சூக்ஷ்ம சரீரம் ஒன்னு இருக்கு, அதைத்தான் அந்தக்கரணம் என்றெல்லாம் சொல்றோம். அதை இங்கு மனம் என்ற சொல் குறிக்கின்றது. இந்த மனதுக்கு மூன்று விதமான நிலை இருக்கின்றது. மூன்று விதமான நிலை எப்படி என்றால், இப்பொழுது நாம் ஜாக்ரத அவஸ்தையில முழுமையாக வெளிப்பட்ட நிலை, வியக்த அவஸ்தான்னு சொல்றோம். வியக்தம் என்றால் முழுமையாக விழித்திருக்கின்ற நிலை. வியக்தம்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்னு அர்த்தம், வெளித்தோற்றத்திற்கு வந்த. இப்ப விதை இருக்கு, அது அப்படியே முளைத்து விட்டால் அது வெளித்தோற்றத்திற்கு வந்து விட்டது. அப்படி இந்த ஜாக்ரத அவஸ்தையில முழுமையான விழிப்புடன் நம்முடைய மனம் இருக்கின்றது. பிறகு கனவில் மனமானது அர்த்த வியக்தம், பாதிதான் விழிச்சிருக்கு. கனவுல வந்து நம்முடைய மனம் பாதி விழிப்புடன் இருக்கின்றது. அது ஏன் பாதி விழிப்புன்னு சொல்றோம் என்றால், இந்த உலகத்தை பார்க்கிற அளவு விழிச்சுக்கல, இந்திரியங்களை பயன்படுத்தி உலகத்தை பார்க்கிற அளவு விழித்து கொள்ளவில்லை, அதே சமயத்துல எண்ணங்கள் எல்லாம் ஒடுங்குகின்ற நிலையும் இல்லை. ஆனால் நம்முடைய மெம்மரி சித்தம் ஒன்னு சொல்றோம், நம்மளுடைய வாசனைகள் அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த அந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றது. அர்த்த விகாசக என்று சொல்வார்கள். அர்த்த விகாசகன்னு சொன்னா பாதி விழிப்பு அல்லது ஓரளவு தான் வெளிப்பட்டு இருக்கிறது. இது மனதுக்கு இரண்டாவது நிலை, இரண்டாவது அவஸ்தை. விழிப்பு நிலையில முழுமையா விழிச்சிருக்கு, கனவு நிலையில பாதி விழிப்புடன் இருக்கின்றது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில், டீப் ஸ்லீப்னு சொல்றமே, அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் மனமானது அவ்யக்த அவஸ்தைக்கு செல்கிறது. அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்துக்கு வராத, அதைத்தான் நம்ம லயம் என்று சொல்கின்றோம். தமிழ்ல உறக்கம்ங்கிறது சமஸ்கிருதத்துல லயம். லயம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத அவ்யக்த அவஸ்தை என்று சொல்கின்றோம். இந்த மனமானது வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் அது இருக்கின்றது. இந்த விதை உறக்கம் எல்லாம் கிராமத்துல சொல்லுவார்கள். ஒரு விதைய வந்து நீங்க பூமியில போடாம அப்படியே கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தா அந்த விதை என்ன பண்ணுதான், தூங்கிட்டு இருக்கான், பேசாம இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது மேல வருகிறது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் அவ்யக்த அவஸ்தையில் இருக்கிறது. இப்படி இந்த மனதிற்கு மூன்று அவஸ்தைகள், முழுமையா வெளிப்பட்டது, பிறகு அறகுறையா வெளிச்சிட்டு இருக்கிறது, பிறகு வந்து ஆழ்ந்த உறக்கத்துல வந்து வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்க. இப்ப நமக்கு வேற சில அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. டாக்டர் வந்து நமக்கு மயக்க மருந்து கொடுக்கறாருன்னு வச்சுக்கோமே, அப்ப மனசு எந்த அவஸ்தையில் இருக்கு என்றால் அதுவும் சுசுப்தியில் இருக்கிறது போல அவ்யக்த அவஸ்தையில் இருக்கு. அவ்யக்தம்னா வெளித்தோற்றத்துக்கு வராத அவஸ்தையில் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த நேரத்துல மனம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில இருந்தது, அந்த மனமே இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே என்று ஒரு சந்தேகம் வந்தால், தூங்கி எழுந்தவுடன் என்ன சொல்றோம், இவ்வளவு நேரம் நான் அமைதியாக உறங்கினேன்னு சொல்றோம். அப்படி உறங்கியது யாரு, நம்முடைய மனம். அப்போ விழித்ததற்கு பிறகு அங்க நம்ம மனசுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது சொல்ல முடிகிறதுனால அந்த மனம் அதை அனுபவித்துள்ளது. வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையை மனம் அனுபவித்துள்ளது. அந்த இடத்திலையும் மனம் இருக்கின்ற, நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆழ்ந்த உறக்கத்திலும் மனம் அறியாமையையும் சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற. கனவுல வந்து கொஞ்சம் விழிச்சிட்டு அனுபவிக்கின்றது, நினைவில் முழுமையாக விழித்துக் கொண்டு உலகத்தை அனுபவிக்கின்றது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்திலையும் மனதிற்கு அனுபவம் இருக்கின்றது. ஆனா அந்த நேரத்துல நம்ம சொல்ல முடியாது, பிறகு நாம் சொல்கின்றோம். பிறகு நாம் வந்து இறந்து விட்டோம் வச்சுக்கோமே, இந்த சரீரத்தை விட்டுட்டோம், அப்ப என்ன ஆகும் என்றால் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் மீண்டும், நம்முடைய மனமானது இந்த காரண சரீரத்துல ஒடுங்கி அடுத்த உடல் கிடைக்கிற வரைக்கும் அது உறக்கத்துலதான் இருக்கு. பிறகு பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உடலை எடுத்துக்கொண்டு அது செயல்படுகின்றது. அப்பொழுது இறந்த பொழுதும் கூட நம்முடைய மனம் அழிவை அடைவதில்லை, ஒடுக்கத்தை தான் அடைகின்றது. இப்ப விழிச்சிட்டு இருக்கும் பொழுது மனது செயல்பட்டு அனுபவிச்சிட்டு இருக்கு, கனவுலையும் மனது செயல்படுகிறது, ஆழ்ந்த உறக்கத்திலையும் மனது இருக்கு, ஆனா வெளித்தோற்றத்துக்கு வராம காரண சரீரத்துல ஒடுங்கி இருக்கு. அதே போல இறந்ததற்கு பிறகும் மனது நாசத்தை அடைவதில்லை, அழிவதில்லை, அது காரண சரீரத்துல ஒடுங்கி அடுத்த பாப புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் அது எங்க போகணுமோ அங்க போகின்றது. உடலை எடுத்தா அந்த உடலுக்குள் அந்த மனமானது வெளிப்படுகின்றது. இனி அடுத்தது, நம்ம உறங்குறது சரி, நம்ம படைச்ச பிரம்மாஜி உறங்கினாருன்னு வச்சுக்குவோமே, இப்ப நமக்கு வந்து காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு ஓய்வு எடுக்கிறதுக்காக உறங்க போறோம். அதே போல இத படைச்ச பிரம்மாஜிக்கு உறங்க போனா அதற்கு பெயர் என்னன்னா, நம்ம உறங்க போனா அதற்கு பெயர் லயம், பிரம்மாஜி உறங்க போனா அதற்கு பெயர் பிரலயம் அப்படின்னு சொல்றது. பிரளயம்னு என்ன, பகவானுடைய உறக்கம் தான் பிரளயம். அவருக்கும் பார்க்கிற எத்தனையோ லட்ச வருஷங்கள், கோடி வருஷங்கள் வந்து இந்த உலகத்தை படைச்சு காத்து அவருக்கும் சரி கொஞ்ச நேரம் இந்த சிருஷ்டி இல்லாமல் இருக்கட்டும் சொல்லி பிரளய அவஸ்தை வருகிறது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எவ்வளவு வருஷம் சிருஷ்டி இருந்ததோ அவ்வளவு காலம் பிரளயமா, கரெக்டா. பிறகு வந்து மீண்டும் அவ்வளவு காலம் சிருஷ்டி. அந்த பிரளய அவஸ்தையில மனசு என்ன ஆகுதுன்னா, சாஸ்திரம் கூறுகிறது அப்பொழுதும் மனது நாசத்தை அடைவதில்லை, அப்பொழுதும் காரண சரீரத்துல ஒழுங்கி பிறகு அடுத்த சிருஷ்டி வரும் பொழுது பாப புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் நீ